0: வியூவர்ஸ், நான் உங்க ஐடா. என்ன எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எங்க சந்தோஷமா இருக்கும், ஏதோ இருக்கும் அப்படின்னு சொல்றீங்களா? உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவே தான் இந்த நிகழ்ச்சி. அதுதான் நம்மளுடைய நம்பிக்கை பெண்கள் நிகழ்ச்சி. இன்னைக்கு உரிய நம்பிக்கை பெண்கள் நிகழ்ச்சியை பார்ப்போமா?
1: மேம், என்ன கூப்பிட்டீங்களாமே?
2: ஆமா ஆனந்தி, நீ ஏன் 10 நாளா காலேஜ்க்கு வரல?
1: எங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லை மேம், அதான் லீவ் எடுத்திருந்தேன்.
2: உங்க அப்பாவுக்கு உடம்புக்கு என்னமா?
1: காய்ச்சல் மேம்.
2: 10 நாளா காய்ச்சலா?
1: ஆமா மேம்.
2: வீட்ல இருந்தாங்களா ஹாஸ்பத்திரில இருந்தாங்களா?
1: வீட்லதான் இருந்தாங்க.
2: உங்க அப்பா இந்த 10 நாளும் வேலைக்கு ஒழுங்கா போயிருக்காங்க, நான் விசாரிச்சு தெரிஞ்சுகிட்டேன். இதுக்கு என்ன சொல்ற
1: மேம்?
2: ஆனந்தி, உன் வாயில இருந்து பொய் சரளமா வருது.
1: இல்ல மேம்.
2: என்ன இல்ல, உண்மைய சொல்லு. இந்த 10 நாளும் எங்க போயிருந்த?
1: எங்கயோ போல மேம்.
2: மறுபடி பொய் சொல்லாத. எங்க போயிருந்த? என்ன பதில் சொல்லாம என்னையே திமிரா முறைச்சு பாக்குறியா? உனக்கு எவ்வளவு தைரியம் சொல்லு, எங்க போயிருந்த?
1: சொல்ல மாட்டேன்.
2: என்ன சொன்ன?
1: சொல்ல மாட்டேன். உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல.
2: நான் உன் மேடம் கேக்குறேன், நீ என்கிட்ட இப்படி திமிரா பதில் சொல்றியா?
1: காலேஜ்குள்ள மட்டும்தான் மேடம், நான் காலேஜ்குள்ள தப்பன்னா என்கிட்ட கேளுங்க, நான் பதில் சொல்றேன். காலேஜ்க்கு வெளியில நான் செய்யறதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்ல.
2: கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுற. உன்னைய கவனிக்க வேண்டிய விதத்துல நான் கவனிச்சுக்கிறேன். நான் உன்கிட்ட பேச விரும்பல. நாளைக்கு உங்க அப்பாவை காலேஜ் கூட்டிட்டு வா, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன்.
1: எங்க அப்பா விவசாய கூலி வேலை பாக்குறாங்க, வேலையை விட்டுட்டுலாம் வர முடியாது.
2: அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க அப்பாவை கூட்டிட்டு வர அன்னைக்கு நீ காலேஜுக்கு வந்தா போதும். அது வரைக்கும் நீ காலேஜுக்கு வரவே வேண்டாம். என்ன சுகந்தி இப்படி ஓடி வர்ற?
3: மேம், மேம்.
2: என்னம்மா?
3: ஆனந்தி மேம், ஆனந்தி.
2: ஆனந்தி இன்னைக்கு காலேஜுக்கு வரலல்ல?
3: இல்ல மேம்.
2: சரி, அவளுக்கு என்ன?
3: மேம், எனக்கு அதை எப்படி சொல்றதுனே தெரியல மேம்.
2: தைரியமா சொல்லு சுகந்தி.
3: ஆனந்தி நேத்து ராத்திரி அவங்க வீட்டுல இருந்த பூச்சிக்கொல்லி மருந்து எடுத்து குடிச்சிட்டாளா மேம்.
2: எதுக்கு?
3: ஒரு பேப்பர்ல என்ன விஜிலா மேம் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, எனக்கு நிம்மதியே இல்ல, அதனாலதான் நான் தற்கொலை பண்றேன். என் தற்கொலைக்கு காரணமே அவங்க தான் எழுதி வச்சுட்டா மேம்.
2: பேசுவே
3: மேம், கீழே விழுந்துடாதீங்க, இந்த திண்டுல உட்காருங்க.
2: இப்போ அவ எப்படி இருக்காமா?
3: பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்து அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இப்ப அவ வயிற்ற கிளீன் பண்ணிட்டாங்களாம்.
2: இப்ப அவ ஒன்னும் சீரியஸா இல்லல்லமா?
3: இன்னும் சீரியஸா தான் இருக்காளாம் மேம்.
2: ஏசுவே, இது என்ன சோதனைப்பா?
3: மேம், நான் வேணா உங்களுக்கு குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரவா?
2: வேண்டாம். நீ இதை யார்கிட்டயும் சொன்னியா?
3: இல்ல மேம்.
2: யார்கிட்டயும் சொல்லாத, சரியா?
3: சரி மேம். இது எனக்கும் ஆனந்திக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது மேம்.
2: சரி, அப்படியே இருக்கட்டும். ஆனந்திக்கு எப்படி பூச்சி மருந்து கிடைச்சது? கடையில வாங்கினாலோ?
3: வயலுக்கு போறதுக்காக அவங்க அப்பா வீட்டுல வச்சிருந்தாங்களாம்.
2: சரி சரி, நீ உன் கிளாஸுக்கு போ, நான் மெதுவா ஸ்டாஃப் ரூமுக்கு போறேன்.
3: மேம், நான் வேணா உங்க கூட ஸ்டாஃப் ரூம் வரைக்கும் வரட்டா மேம்?
2: வேண்டாம், நீ போ.
3: சரி மேம்.
4: விஜிலா, அழாத, தைரியமா இரு.
2: அருண், எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. அந்த பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா?
4: ஒன்னும் ஆகாது விஜிலா.
2: ஏதாவது ஆச்சுன்னா பேப்பர்ல பெரிய நியூஸா வந்துரும் இல்லையா?
4: அப்படிலாம் ஒன்னும் நடக்காது.
2: என்னைய பத்தி எல்லாரும் என்ன நினைப்பாங்க? ஐயோ, கேவலப்பட்டுருவேனே.
4: அழாத விஜிலா, மனச தளர விடாத.
2: என்ன ஜெயில போட்டுருவாங்க இல்லையா அருண்?
4: ஐயோ விஜிலா, நடக்காதத நினைச்சு நீ பயந்துகிட்டு இருக்க.
2: எத்தனை வருஷம் ஜெயில போடுவாங்க உங்களை? பிள்ளைங்களை எல்லாம் யாரு கவனிச்சுக்கிடுவா?
4: கர்த்தர் நம்மள ஒரு நாளும் கைவிட மாட்டார். கர்த்தர் மேல விசுவாசம் வச்சு தைரியமாயிரு. நீ ஆண்டவர் அறிய ஒரு தப்பும் செய்யலையே, அப்புறம் ஏன் பயப்படுற?
2: ஆனந்தி இறந்து போயிட்டான்னா அவ எழுதி வச்சது மரண வாக்கு மூலமாயிருமே. அப்போ எல்லாரும் அத உண்மைன்னு நினைப்பாங்க.
4: மத்தவங்க என்ன நினைச்சா என்ன, ஆண்டவருக்கு தெரியும் நீ தப்பு செய்யலன்னு. உன் மனசாட்சிக்கும் தெரியும் நீ அந்த பொண்ணுக்கு நல்லது செய்ய தானே ஆசைப்பட்ட. எனக்கும் உன் மனசு புரியும். அப்புறம் எதுக்கு வீணா கவலைப்பட்டுகிட்டு இருக்க?
2: என் கவலை எல்லாம் ஆனந்திக்கு ஒன்னும் ஆக கூடாதுன்னா. நான் அவகிட்ட ரொம்ப கடினமா பேசிட்டேனோ? கொஞ்சம் அன்பா பேசி இருக்கணும். அவளை திருத்த ட்ரை பண்ணிருக்கலாமோ?
4: சரி, நடந்தது நடந்து முடிஞ்சிட்டு, அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காத. இனிமே நாம என்ன பண்றதுன்னு யோசிப்போம்.
2: இனிமே பண்றதுக்கு என்ன இருக்குது?
4: என் கூட வேலை பாக்குற ஒருத்தரோட அண்ணன் GHல டாக்டரா இருக்காரு. நாளைக்கு காலையிலே அவரை கூட்டிட்டு போய் அந்த டாக்டரை பார்க்கறேன். அவர்கிட்ட அந்த பொண்ணோட கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு கேட்கறேன். அந்த பொண்ணையும் போய் பார்க்கறேன், அவளோட அப்பா கிட்டையும் பேசி பார்க்கறேன், அவர் எப்படி ஃபீல் பண்றாருன்னு தெரிஞ்சிடலாம். சரி, சுகந்திக்கு யாரு இந்த நியூஸ சொன்னாங்களாம்?
2: நான் கேக்கல. எனக்கு நாளைக்கு காலேஜுக்கு போகவே பயமா இருக்குது. உங்க கூடவே இருக்கணும் போல இருக்குது. இன்னும் எத்தனை நாள் நான் உங்க கூட இருக்க போறேனோ?
4: விஜிலா, என்னமா இப்படி பேசுற? ஒன்னும் நடக்காது.
2: என் கையை இறுக பிடிச்சுக்கோங்க அருண்.
4: ஒன்னும் ஆகாது விஜிலா. நான் ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே நீ சொல்லியிருந்தனா, நான் உடனே என் கொலி கூட அந்த டாக்டரை பார்க்க போயிருப்பேன். நீ என்னடான ராத்திரி 10 மணிக்கு சொல்ற?
2: பிள்ளைங்களுக்கு இது தெரிய வேண்டாம்னு நினைச்சேன், அதான் அவங்க தூங்கினதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொன்னேன்.
4: சரி பரவாயில்ல, நான் நாளைக்கு போய் பார்க்க வேண்டியதை பார்த்து பேச வேண்டியவங்ககிட்ட பேச பார்க்கறேன்.
2: ஹலோ அருண், என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களா?
4: ஆமா, என் கொலிகை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அந்த டாக்டரை பார்த்தோம், அவர் உடனே விசாரிச்சு பார்த்தாரு. ஆனா ஆனந்திங்கிற பேர்ல யாருமே அட்மிஷன் போடலன்னு சொல்றாரு.
2: நீங்க என்ன சொல்றீங்க அருண், எனக்கு புரியலையே.
4: எனக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவ ஃப்ரெண்ட் சுகந்தி ஆனந்திய ஜிஹெச்ல அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு தானே சொன்னா?
2: ஆமா.
4: ஒருவேளைக்கு ஏதாவது பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்களோ?
2: போக சான்ஸே இல்லையே. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க, தினமும் சாப்பாட்டுக்கே கஷ்டம். பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு நிச்சயம் போயிருக்க மாட்டாங்க.
4: அப்படின்னா என்ன அர்த்தம்?
2: அதான் எனக்கும் புரியல.
4: நீ சுகந்திய கூப்பிட்டு ஆனந்திய ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு அவகிட்ட யாரு சொன்னாங்கன்னு கேளு.
2: சரி.
4: அப்புறம் இன்னொரு விஷயம், ஆனந்தி எழுதி வச்ச லெட்டரை பத்தியும் போன் பண்ணவங்க சுகந்தி கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படின்னா லெட்டர் விஷயம் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்குது.
2: ஆமா. ஆனா
4: என்ன
2: சுகந்தி, எனக்கும் ஆனந்திக்கும் மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும்னு சொன்னா.
4: அப்படின்னா சுகந்தி பொய் சொல்லி இருந்திருக்கா, அப்படிதானே அர்த்தம்?
2: ஏன் போய் சொல்லணும்?
4: அதுதான் எனக்கும் புரியல. விஜிலா, நீ வேணா ஆனந்தி கிளாஸ்மேட் வேற யார்கிட்டயாவது ஆனந்தி ஏன் கிளாஸுக்கு வரலன்னு கேட்டு பாக்குறியா?
2: சுகந்திக்கு தெரியாம கேட்டு பாக்கணுமோ?
4: ஆமா, சாதாரணமா கேளு. சரி, போனை வைக்கிறேன், சாயந்தரம் நேர்ல பேசலாம். பை.
2: ஓகே பை. அந்த கிளாஸ்ல வதனான்னு ஒரு பொண்ணு உண்டு, அவளை தனியா கூப்பிட்டுட்டு ஆனந்திய பத்தி விசாரிச்சேன். அவ உடனே என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. ஆனந்தியும் சுகந்தியும் பிளான் பண்ணி உங்ககிட்ட ஒரு நாடகம் ஆடியிருக்காங்க. ஆனந்தி தற்கொலை பண்ண முயற்சி செய்யவே இல்லை, ஹாஸ்பிட்டல்ல சேரவும் இல்லை, எல்லாமே போய் உங்களை பயப்பட வைக்கணும்னு அப்படி செஞ்சிருக்காங்கன்னு சொன்னான்.
4: அவங்களுக்கு எப்படி தெரியுமா?
2: சுகந்தி ஒரு வாயாடி, அவளே வதனா கிட்ட சொல்லிட்டாளாம்.
4: கர்த்தருக்கே சோஸ்திரம், மலை போல வந்த பிரச்சனை பனி போல போயிடுச்சு.
2: இந்த விஷயத்த வதனா சொன்ன மறு நிமிஷமே நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிச்சேன் தெரியுமா?
4: ஆனாலும் உன் ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளவு தைரியம்!
2: நான் ஆனந்தி கிட்ட ஹார்ஷா பேசினதுக்கு அவ எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க நினைச்சிருக்கா. உண்மைக்குமே என்னைய நில கொலைய வச்சிட்டா. ஆயுசுக்கும் நான் இதை மறக்கவே மாட்டேன். ஆனா இதுல இருந்து நான் ஒரு பாடத்தை படிச்சுக்கிட்டேன்.
4: என்ன பாடம்?
2: எந்த பிரச்சனை வந்தாலும் அத ஞானத்தோட கையாளணும், பிள்ளைங்க கிட்ட அன்பா பேசி அவங்கள திருத்த பாக்கணும்.
4: சுகந்திய நீ திட்டவே இல்லையே, அவன் ஏன் ஆனந்தியோட சேர்ந்துட்டு இப்படி பண்ணிட்டா?
2: ஆனந்தி அவளை கம்பல் பண்ணிருந்திருக்கலாம். எது எப்படியோ நான் அந்த ரெண்டு பேர்கிட்டயும் கோபப்படக்கூடாதுன்னு வச்சிருக்கேன். ஆக்சுவலி அவங்க கிட்ட இன்னும் அதிகமா அன்பும் கரிசனையுமா இருக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன்.
4: பொதுவா டீச்சரா வேலை பாக்குறது ரொம்ப ஈஸின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது இந்த ப்ரொஃபஷன்லயும் எவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு.
5: அன்பு தோழியரே வணக்கம். ஆசிரிய பணி அப்படிங்கிற கதையை பார்த்தோம் இல்லையா? பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க பெண்களுக்கு ஆசிரிய பணி ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நிறையா லீவு கிடைக்கும், நல்ல சேலரி, அதுக்கப்புறம் நல்ல டீசன்ட் ஜாப், ஒரு பர்டிகுலர் டைம் போயிட்டு வந்துடலாம், டென்ஷன் இல்லாத வேலை அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த கதையை பார்த்தா அந்த விஜிலா எவ்வளவு கஷ்டப்பட்டா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இதுவும் ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங் ஜாப் தான் இல்லையா? ஆசிரியர் பணியில் என்னெல்லாம் சவால்கள் இருக்குது, அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைய கலந்துரையாடலில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலான்னு நினைக்கிறோம். இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோவுக்கு பாளையங்கோட்டையில் பிரபலமான ஸ்கூலாகிய சாரட்டக்கர் ஸ்கூலோடைய ஹெட்மிஸ்ட்ரஸ் வந்திருக்காங்க. வணக்கம் மிஸ்ஸஸ் ரமோனா.
6: வணக்கம்.
5: நீங்கள் எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். ஆசிரிய பணி அப்படிங்கிறத கதையை பார்த்தோம். ஸோ நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்து இன்றைக்கி வந்து ஒரு தலைமை ஆசிரியர் பொறுப்பில் நீங்கள் தலைமை ஆசிரியராக இருக்கிறீங்க. உங்களுக்கு ஆசிரியர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தெரியும், அவங்க சந்திக்கும் சவால்கள் எல்லாம் தெரியும். அதனால் அதை பற்றி நீங்கள் வந்து சொல்லலாம். முதல்ல இந்த விஜிலாவை எடுத்துக்கிடுவோம். அவங்க வேலைக்கு சேர்ந்த உடனே ஒரு நல்ல டீச்சராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து நல்ல ஒழுக்கத்தை எதிர்பார்த்து அவட்ட வந்து சில விஷயங்களை பேசுகிறாங்க. அது அவங்க இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருந்துருக்கலாமோ?
6: விஜிலா வந்து கொஞ்சம் ஞானமாக அந்த பொண்ணுகிட்ட ஆனந்திட்டு என்ன செய்திருக்கணும், நடந்திருக்கணும். ஒரு பிள்ளை 10 டேஸாக ஸ்கூலுக்கு வரலன்னா அவளை மெதுவாக கூப்பிட்டு ஏன் நீ லீவ் எடுத்தா, கொஞ்சம் அன்பாக பேசியிருந்தாங்கன்னா அவளும் சரி அப்படின்னு சொல்லி ஒரு அமைதியாக அவளும் பதில் சொல்லியிருப்பான். இவங்க கோபத்தோடு பேசுனதுனால அவளும் டென்ஷன் ஆகிட்டா. நான் டீச்சராக இருக்கும்போது எப்படி நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னால், நான் பாய்ஸ் ஸ்கூல்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன், கேர்ள்ஸ் ஸ்கூல்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன், கோ எஜுகேஷன்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ பாய்ஸ் ஸ்கூலில் இப்படி பசங்க நிறையா சேட்டப் பண்ணுவாங்க. அப்போ நான் அவங்கள என்ன செய்வேன், எப்படி ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், அன்பாக நான் கூப்பிட்டு என் பக்கத்தில் அவங்கள உட்கார வச்சுடுவேன். கீழே அவன் எல்லாம் இப்படி உட்கார்ந்துருப்பான், ஏன்டா நீ வரல, அப்புறம் படிக்காத பிள்ளைங்கிட்ட ஏன் நீ ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறா, நீ எதுவும் செல்லில் யார்கிட்டையும் பேசிகிட்ருக்கிறியா, இல்லை நீ கோயிலில் அப்படி பஜாரில் நின்று யார்கிட்டையும் பேசிகிட்ருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, அந்த பசங்க ஒரு பையன்ட்ட கேட்டால் அவன் சொல்லாததான் அடுத்தவே நமக்கு சொல்லி கொடுத்துருவான். உடனே அந்த 10 பேர் இருக்கிறாங்கன்னா 10 பேரும் என்ன தப்பு செய்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிடும். ஒருத்தன் அவன் காட்டி கொடுத்துருவான். அப்போ நமக்கு வந்து இப்போ இந்த ஸ்கூலுக்கு வராத பிள்ளைங்க, படிக்காத பிள்ளைங்க, அவன்கிட்ட என்ன தப்பு இருக்குங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். உடனே நான் என்ன செய்வேன், அவங்ககிட்ட பேசுவேன், அன்பாக தான் நான் பேசுவேன். என் பக்கத்தில் வச்சு அவங்ககிட்ட சிரிச்சு சிரிச்சு நல்லா கதை கேட்பேன். நான் அவன் பண்ணுற சேட்டை எல்லாம் சொல்லிடுவான். ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட்கிட்ட பேசினாலும் அவன் சொல்லிடுவான், டீச்சர் நான் இப்படி பேசிகிட்டு இருப்பேன் அப்படின்னு. உடனே நான் எதுக்கு பேசுகிறேன் அப்படின்னு நான் உடனே சொல்ல மாட்டேன், அப்படியாடா ஆ இந்த ஊர் அவள் என்ன செய்கிறா, அப்படியா சரி இவ்வளோ நேரமாக பேசுவா, அப்போ உங்கள் அப்பா அம்மா எங்கே இருப்பாங்க அப்படின்னு நான் அவன்கிட்ட சிரித்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நான் கதை கேட்டேன்னா அவன் எனக்கு எல்லா உண்மையும் சொல்லிடுவான். அப்போ நான் அந்த ஸ்டூடெண்ட்டை பற்றி நான் என்ன செய்திருக்கேன், இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவனுக்கு நான் அட்வைஸ் பண்ணுவேன், கவுன்சிலிங் கொடுப்பேன், இந்த மாதிரிலாம் நீ செய்யக்கூடாது, நீ படித்து உன்னோட வாழ்க்கையில் நீ நல்ல ஒரு உயர்ந்த பதவிக்கு நீ வரணும், நீ இப்படி படித்து நல்ல போஸ்டில் இருக்கும்போது உனக்கு லைனில் நிற்பாங்கடா அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். அவனும் அதை சிரிச்சிட்டு கேட்டுக்கிடுவான். சில பசங்க ஒரு 1 வீக்கில் மாறிடுவான். நான் டெய்லி அவன்கிட்ட கேட்டுட்டு இருப்பேன், என்ன நேற்று பேசுனியா, நேற்று அங்கே போனியா, தெருவுக்கு போனியா, எவ்வளோ நேரம் நீ படித்தா அப்படின்னு நான் அவன்கிட்ட வந்து கேட்டுகிட்டே இருக்கும்போது முதல்ல நல்லா சிரிச்சு பேசுவேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு கோபம் வரும், அவன் கீழ்படியலை படிக்கலை அப்படின்னு சொன்னான். ஏன்னா நம்மளும் ரிசல்ட்டை காட்டணும்ல. அதுக்கப்புறம் தான் என்ன செய்யறது, பரம்பை எடுக்கிறது. நான் இது சொல்றது வந்து ஒரு 15 இயர்ஸ் பேக். அப்போ வந்து நம்ம அடிக்கலாம், அடுத்து பசங்கன்னு பார்க்கும்போது அவன் வந்து நம்மகிட்ட ரொம்ப அன்பா இருப்பான். நம்ம திட்டுனாலும் நெக்ஸ்ட் டைம் அவன் அதை மறந்துடுவான். அந்த மாதிரி ஒரு ஹேபிட் பசங்கிட்ட அது இருக்கும். ஸோ நம்ம முதல்ல வந்து இந்த விஜிலாவும் அன்பா அவட்ட கேட்டிருக்கலாம், என்ன ரீசன். சில பிள்ளைங்களுக்கு வீட்டில் பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும், அப்பா அம்மா அன்பாவே பேச மாட்டாங்க. நான் அதனால பேரண்ட்ஸையும் வர சொல்வேன், நீங்க எவ்வளவுதான் உங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளைகள முதுகுல ஒரு தட்டு தட்டி, என்னடா ஸ்கூல்ல இன்னைக்கு நல்லா இருந்ததா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பேசுனாங்களா, நல்லா படிக்கிறியாமான்னு நீங்க கேளுங்க. அந்த அன்பு போதும். வீட்டுல உங்களுக்கு அன்பு இல்லாததுனால

0: பேப்பர் போட்டுட்டு இருக்கேன், எனக்கு நெக்ஸ்ட் மந்த் கிடைச்சோடனே நான் உங்களுக்கு வந்து தாரேன் அப்படின்னு சொல்லுவான். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன நினைப்பேன்னா, நம்மளை நம்பி அந்த பையன் வாரான், நம்மளை நம்பி நம்ம டீச்சர் போய் கேட்டா நமக்கு தருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் அவன் நம்மகிட்ட வாரான். சோ நான் கொடுத்துருவேன், பிள்ளைங்கிட்ட நான் வாங்கவும் மாட்டேன், சரிடா இருக்கட்டும்டா அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு என்ன வரும், நம்ம மேல ஒரு அன்பா இருக்காங்க. அடுத்து அவன் நமக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சிருவான், கீழ்ப்படிஞ்சு நம்ம சொல்ற அட்வைஸ் எல்லாம் கேட்டு என்ன செய்ய ஆரம்பிச்சிருவான், படிக்க ஆரம்பிச்சிருவான். இன்றைக்கும் அந்த பசங்க என்ன பார்த்தா, நீங்க அன்றைக்கு எங்களை கால்குள்ள வச்சு நீங்க படிக்க வச்சீங்க, நாங்க இன்னைக்கு நல்லா இருக்கும், அதை நினைப்போம் ரமணா மிஸ் அப்படின்னு பசங்க சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா கேர்ள்ஸ் வந்து அப்படி இல்லை, நம்ம அந்த மாதிரி திட்டவும் முடியாது பேசவும் முடியாது. அவ உடனே வேற மாதிரி பதில் சொல்லுவா. இப்ப கூட ரீசெண்டா ஒரு பொண்ணு ஒரு டீச்சர்கிட்ட சொல்றா, நான் உங்க பேரை எழுத வச்சுட்டு மறந்த குடிச்சிட்டு சேர்த்துருவேன்.
1: இந்த கதை மாதிரியே
0: அவ பேசுறான். ஆனா பசங்க வந்து அப்படி பேச மாட்டாங்க. அதுதான் கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இவட்ட வந்து நம்ம ரொம்ப ஞானமா பிள்ளைங்கிட்ட வந்து நம்ம நடக்க வேண்டியது இருக்கு. அப்படியாமா, நீ ஏன் அப்படி சொல்றா, இதுக்காக உன்னை கடவுள் படைச்சிருக்கிறாரு, நீ இன்னும் எவ்வளோ படிச்சு எப்படியோ வரணும், நீ நல்லா இருக்கணுங்கிறது தானே உங்க மிஸ் உன்னை சொல்றாங்க, நீ அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். சில டீச்சர்ஸ்க்கு வந்து அந்த பிள்ளைங்களை எப்படி நம்ம அட்வைஸ் பண்ணி கொண்டு வரணுங்கிறது தெரியாது. நம்ம கிளாஸ் பிள்ளை இப்படி சேட்டப் பண்றாளே, அப்படி அவங்க டென்ஷன் ஆயிருவாங்க. அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா. ஒவ்வொரு நாளும் டீச்சர்ஸ் வெளியில பாக்குறதுக்கு தான் அவங்களுக்கு அப்படி தெரியும், ஆனா உள்ள வரும்போது அவங்களுக்கு எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கும். கீழ்படியலனா, அவ படிக்கலனா, ஹெச்எம் வந்து என்ன செய்வோம், கேட்போம், என்ன உங்க கிளாஸ்ல அவங்க சப்ஜெக்ட்ல ஏன் இவ்வளவு ஃபெயிலியர்ஸ், என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்போம். ஆனா இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு ஒரு பயங்கிறதே கிடையாது.
1: டீச்சர்ஸ் மேல
0: டீச்சர்ஸ்க்கு பயம் கிடையாது, பெற்றோர் மேலையும் அவங்களுக்கு பயம் கிடையாது. கேஷுவலா போய் சொல்லுவாங்க, ஏன்னா எல்லார் வீட்லயும் ஒரு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்கன்னு வச்சிருக்கிறாங்க. அதனால பேரண்ட்ஸும் சேர்ந்துக்கிடுவாங்க, பிள்ளைகளோட சேர்ந்துருவாங்க, சேர்ந்து அவங்களும் சேர்ந்து போய் சொல்லுவாங்க. இது என்னோட வாழ்க்கையில நடந்தது. ஒரு பையன் ஸ்கூலுக்கு வர்றதில்ல, உடனே நான் அவங்க அப்பா இல்லாமல் நீ உள்ளே வரக்கூடாது. நான் அடுத்தப்பில் பிள்ளைங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கங்கிறத நான் கேட்டு தெரிஞ்சுக்கிடுவேன். பிள்ளைங்கிட்ட ஹோம்ஒர்க் கரெக்ட் பண்ண வரும்போது இல்லை ஏதாவது சொல்ல வரும்போது அவங்க அப்பா என்ன செய்கிறாங்க, அவங்க அம்மா என்ன செய்கிறாங்க அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டுறது. அப்போது ஒரு பையன் ஸ்கூலுக்கு வரல, அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறேன். ஸ்கூலில் ஓஏயை கூப்பிட்டு இவங்க அப்பாட்ட போய் இவன் ஸ்கூலுக்கு வரல வாங்கன்னு சொல்லி கூப்பிடு அப்படின்னு சொல்கிறேன். அப்போது அவன் கூட்டிகிட்டு போகிறான் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி. அவர் ஆனால் அப்பா இல்லை, அவர் வந்து அம்மா டெய்லரிங், எனக்கு நிறைய வேலை இருந்தது, வீட்டில் வேற ஒரு ஃபங்க்ஷன், அதனால தான் எனக்கும் வர முடியல. இவன் வந்து சொன்னான், மிஸ் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னான், எனக்கு தான் வர முடியல, நான் தான் ரெண்டு நாள் கழிச்சு வரேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். இன்னும் கொஞ்ச நாள்
1: வந்துட்டார், அப்பா வந்துட்டாரு,
0: இல்லை அப்பா வரல அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். ஏன்னா அது அப்பா இல்லையே, ஒரிஜினல் அப்பா கிடையாது அது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வரல, உடனே நான் அதே பையனை கூப்பிட்டு அன்றைக்கு அவங்க அப்பாவை பார்த்தாலாம் போய் அப்பாவை வந்து கூட்டிகிட்டு வா, இன்னும் அவர் வரல அப்படின்னு. போத்திஸ் பக்கத்தில் அதில் டெய்லரிங் கடை தான் வச்சுருக்காங்க அவங்க தான், இல்லையே அவங்க அப்பா டெய்லரிங் கிடையாத, அயன் பண்ணுறவங்க எல்லாம் சொன்னாங்க அப்படின்னு. உடனே அப்படியா, உடனே நான் கிளாஸில் கேட்குறேன், அவங்க வீட்டு பக்கம் யாராவது இருக்கியாடா, ஒரு பையன் எழும்புறான், போனால் இப்போ தான் அவங்க அப்பாட்டே போகிறாங்க பிள்ளைங்க. அப்போ எவ்வளோ தூரத்துக்கு, அடுத்து நேராக போய் பார்த்தா அந்த கடையில் அவன் இருக்கான் யூனிஃபார்மோட, பையன் ஸ்கூலுக்கு வந்துட்டானே அப்பா சொல்கிறாங்க, நேராக போய் பார்த்தா அங்கே இருக்கிறான்.
1: எந்த கடையில்?
0: அந்த டெய்லரிங் கடையில். உடனே இவன் பையன், நீங்கள் என்ன இப்படி ஒரு பையனுடைய லைஃப்பை நீங்கள் கெடுக்கிறீங்க, படிக்கிற பையன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் பையனா இப்படி பண்ணுவீங்களா, அவங்கள நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துட்டான்.
1: எதுக்காக அந்த கடைக்கு போகிறான்?
0: அவன் கிளாஸை கட் அடிச்சுட்டு அங்கே போய் உட்காந்துருக்கிறான். அவரும் ஒரு பெரியவர் தான், அவர் என்ன செய்யலாம், நீ படிக்கக்கூடிய பையன்டா நீ போ அப்படின்னு சொல்லலாம், அவரும் சொல்லலை. அப்போ அவரும் ஒரு பையனுடைய வாழ்க்கையை கெடுக்கிறாரு இல்லையா. அடுத்து அப்பா வராரு, ஆஃப்டர்நூன் அப்பா வராரு, பயங்கரமாக திட்டினாரு. நான் சரி பையன் தெரியாமல் தப்பு செய்துட்டா நீங்கள் மன்னிச்சிருங்க, இனி அவன் ஒழுங்காக வருவான். ஆனால் அவன் ஸ்கூலுக்கு வந்தால் அவன் நல்லா படிச்சிருவான், அதே மாதிரி ஒழுங்காக வர ஆரம்பித்தான், அவன் பாஸ் ஆகி போயிட்டான். கேர்ள்ஸ் ஸ்கூலில் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது. எப்படி அப்படின்னு சொன்னால், அந்த பொண்ணு உள்ளே வந்து பேகை வச்சுட்டு வெளியே போயிட்டான். அப்போ அதை மற்ற பிள்ளைங்க சொல்கிறாங்க, மிஸ் இன்னைக்கு அவன் வந்தால் பேகை வச்சுட்டு போயிட்டான் இங்கேயோ. சரி நெக்ஸ்ட் டே வாரா, ஏமா நீ நேற்று வரல அப்படின்னு தான் நான் கேட்டேன். எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, வயிறு வலி, அதனால் நான்

0: நீ டாக்டர்கிட்ட போனியா? ஆமாம். டாக்டர் என்ன சொன்னாங்க? அல்சர்னு சொன்னாங்க. சரி, ட்ரீட்மெண்ட் எடுத்தாலாம். ஆமாம், சரியாயிரும் என்ன அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் டே என்ன மருந்துன்னே அவளுக்கு சொல்ல தெரியல. நெக்ஸ்ட் டே நான் அவட்ட கேட்குறேன், என்னம்மா டாக்டர் கொடுத்தாரு? ஜெல்சில் கொடுத்தாரு. அப்போ அல்சருக்கு ஜெல்சில் கொடுத்த டாக்டரை நான் பார்க்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லிட்டு சொன்னேன், நீ நாளைக்கு அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் பேப்பரை எடுத்துகிட்டு வரணும், நான் அவளை டீல் பண்ணுறேன், அவள் எங்கே பேருக்கா எல்லாம் தெரியும். நான் அவட்ட இப்படி ஒவ்வொன்றா மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேட்குறேன். நெக்ஸ்ட் டே, இல்லை நான் மறந்துட்டேன், நீ வெளியே வா, நீ எங்கே போனான்னு எனக்கு தெரியும், நீ வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்னு. அப்போ அவ சொல்கிறா, கோயிலுக்கு போனேன். இல்லை, ஒரு நாள் ஃபுல்லாக கோயிலில் இருந்தா எல்லாரும் பார்த்துட்டு போயிருப்பாங்க, இந்த யூனிஃபார்மோடு நீ இருந்திருப்பிய அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போ ஒரு ஹிந்து மிஸ்ஸை கூப்பிட்டு, இவன் இந்த கோயில் எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்கிறது எனக்கு தெரியல, அது எங்கே இருக்குன்னு கேளுங்க அப்படின்னு. அவனும் அங்கே இருக்கு இங்கே இருக்குன்னு சொல்கிறா. உடனே நான் சொன்னேன், ஏதாவது ஒன்று சொல்லுல, ஆர்எம்கேவி பக்கத்தில் இருந்து இல்லைன்னா சென்னை சில்க் பக்கத்தில் இருந்து அப்படியே ஏதாவது ஒரு உடனே ஒரு தியேட்டர் பேரை சொல்லி அதுக்கு எய்த்தாப்பில் இருந்து நான் பிடிச்சிட்டு, நீ தியேட்டருக்கு தானே போயிருக்காப்போ, நீ சொல்லு உண்மையை சொல்லு. ஆமாம் அப்படின்ட்டு அவன், உங்கள் அம்மாவோட தான் நீ நாளைக்கு வரணும், அம்மா வராங்க. மகா அதை சொல்லலை, அம்மா வராங்க. ஏன் உங்கள் பொண்ணு லீவு? அவளுக்கு வயிறு வலி, நான் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனேன். அப்போ உங்கள் மகா வீட்லேயே இருந்தா? ஆமாம், என் கூட தான் வீட்டில் இருந்தா. அப்போ பேரண்ட்ஸே பிள்ளைங்களை தப்பு செய்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க? என்கரேஜ் பண்ணுறாங்க. உடனே நான் கோபத்தில் அந்த அம்மாவை திட்டுனேன், பொய் சொல்லாதீங்கம்மா, பிள்ளை உண்மையை பேசுகிற ஒரு தாய் இப்படி நீங்கள் பொய் சொல்லலாமா? உங்கள் பிள்ளை எங்கே போனான்னு நான் சொல்லட்டா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கப்புறம் அந்த பிள்ளை அப்படியே, நான் உடனே அவட்ட பேசுவேன், இப்படி தப்பு செய்கிற பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வராத பிள்ளைங்கிட்டலாம் பேசி பேசி அன்பால தான் அவங்கள திருத்த முடியுது எங்களுக்கு.
1: அந்த பொண்ணு திருந்தனாளா?
0: திருந்தி அவளும் 12th பாஸ் ஆகி அவளும் போயிட்டான். இந்த காலத்து பிள்ளைங்கள நம்ம எதுவுமே கோபமா பேச முடியல. பேரண்ட்ஸும் பொய் சொல்லி சப்போர்ட் பண்றாங்க. யாரு இப்போ நம்ம யாரு கூடையாவது போனாங்க அப்படின்னு சொல்லி, இது ஏன் அக்கா பையன் தான், வேற யாரும் இல்லையேங்கிறாங்க. ஒரு 1 month கழிச்சு நம்மகிட்டே அவங்க வேற ஏதாவது ஹெல்ப் வரும்போது, நீங்க தானே அன்னைக்கு அப்படி சொன்னீங்க. இல்லையாம்மா, நீங்க சொன்னீங்கம்மா, யார்கிட்ட நீங்க போய் பேசுறீங்க? அப்படியாம்மா, நான் தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சிடுங்க. பிள்ளைங்களுடைய தப்பை மறைக்கிறதுக்கு பேரண்ட்ஸும் என்ன செய்யறாங்க? சப்போர்ட் பண்றாங்க. ஸோ ஆசிரியர் பணிங்கிறது ஒரு எளிதான பணி கிடையாது. பிள்ளைங்களை டேகிள் பண்றதுக்கும் நம்ம இருக்கணும். ஒவ்வொரு நாளும் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம அதை எப்படி சமாளிக்கணுங்கிற ஒரு ஞானமும் கர்த்தர் நமக்கு என்ன செய்யணும், தரணும்.
1: சரி, அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இந்த பிரச்சனைகளோட இது இல்லாம நமக்கு வேலைப்பளவும் நிறைய இருக்கு.
0: இப்போ கவர்மெண்ட் வேற, நீங்க ஆதார் நம்பர் லிங்க் பண்ணுங்க, அக்கௌண்ட் நம்பர் வாங்குங்க இப்படி சொல்லுவாங்க. அது ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள நம்ம முடிக்கணும். அதுவும் நம்ம அப்ப செல்ல அப்படியே பார்த்துட்டு, அப்போ அவங்களுக்கு திடீர்னு ஏதாவது பேரண்ட் வந்தாங்கன்னா டீச்சர் என்ன செய்யறாங்க? செல்ல பார்த்துட்டு இருக்காங்க, ஏதோ செய்யறாங்கன்னு அவங்க நினைச்சுக்கிடுறாங்க. ஆனா இந்த மாதிரி ஒர்க் பிள்ளைங்களுக்கு அட்டண்டன்ஸுமே நம்ம இதுலதான் போட வேண்டியது இருக்கு, ஆன்லைன்ல தான் நம்ம போட வேண்டியது இருக்கு. ஸோ அந்த இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாம டீச்சர் அவங்க பாட்டுல உட்காந்துருந்து செல்ல வச்சு விளையாடுறாங்க அப்படின்னு அவங்க பேசுறாங்க.
1: ஆசிரியர்களுக்கு நல்லா இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொன்னீங்க, இப்போ பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு சொல்லுங்களேன்.
0: அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர் லெசன் எடுக்கும் போது நல்லா கவனிக்கணும் பிள்ளைங்க. முதல்ல அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எங்கேயும் போகக்கூடாது, நல்லா கவனிக்கணும். அடுத்து டீச்சருமே கொஞ்சம் கொஞ்சம் தான் ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின், ஏன்னா எல்லா சப்ஜெக்டும் கொடுக்கறதுனால. அன்னன்றைக்கு உள்ள பாடத்தை அந்த பிள்ளைங்க படிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸி, ஹோம்ஒர்க்கே அவங்க செய்துட்டு வரணும். அடுத்து பெற்றோரும் என்ன செய்யணும்னா, பிள்ளைங்க படிக்கும்போது டிவி போட்டுட்டு இருக்கக்கூடாது, பிள்ளைகளுக்காக அவங்க அதை தியாகம் பண்ணணும். டிவியில நமக்கு வேற எதுவுமே பார்க்காம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனவர் கூட அவங்க என்னனாலும் பாத்துக்கிடலாம். ஆனா பிள்ளைங்க இருக்கும்போது டிவி பார்த்தா அவளுக்கும் ஆசை வரும், சோ ஹோம்ஒர்க் அவன் முடிக்க மாட்டான் இல்லையா,
1: கான்சன்ட்ரேஷனும் இருக்காது,
0: கான்சன்ட்ரேஷனும் அவளுக்கு இருக்காது. ஸோ பிள்ளைங்க வந்து டீச்சரோட கோஆப்ரேட் பண்ணணும், அன்னன்னைக்கு கொடுக்குற ஒர்க்கை அன்னன்னைக்கு அவன் படிச்சிடணும். அடுத்து நான் ஏன் பிள்ளைங்களுக்கு நான் என்ன சொல்லி கொடுப்பேன்னா, ஒரு வாரத்தில் ஒரு பாடம் முடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் டெய்லி நீ 1 word படிச்சிரு. அப்போ அந்த 1 word வந்து உனக்கு தரவாயிரும், அது தரவானு நீ 2 marks வா, அடுத்து 3 marks வா, அடுத்து 5 marks வா, இப்படி நான் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். அவங்க படித்தா நெக்ஸ்ட் வீக் அவங்க செகண்ட் லெசன் எடுத்து டீச்சர் ஃபர்ஸ்ட் லெசனில் ஹோம்ஒர்க் கொடுக்காட்டாலும் நீ அந்த 1 word நீ வாசிச்சுட்டே இருக்கணும். இந்த டூ மார்க் நீ இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்லையும் நீ ரீட் பண்ணிட்டே இருக்கணும். எப்போ? எவ்ரி சண்டே. சண்டே உட்காந்து அதெல்லாம் என்ன நம்ம முடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் தேர்ட் லெசன் எடுக்கும்போது அவளுக்கு ஃபர்ஸ்ட் லெசன்ல உள்ள ஒன் வேர்டும் தரவா இருக்கும், எல்லா கொஸ்டின் ஆன்சர்ஸ் தரவா இருக்கும். செகண்ட் லெசன் கொஞ்சம் ஆறக்குறையா அவ படிச்சிருப்பா. அடுத்து தேர்டு படிக்கிறா. தேர்ட் லெசன் படிக்கும்போது திரும்பியும் அவ ஃபர்ஸ்ட் லெசனை வாசிக்கணும், செகண்ட் லெசனையும் படிக்கணும். அப்ப தேர்ட் லெசன் அவ படிக்கும்போது ஃபர்ஸ்ட் லெசனை அவ அப்படி பேப்பரை டேன் பண்ணாலே போதும், அவளுக்கு எல்லாம் தெரியும் பிள்ளைங்களுக்கு. அப்புறம் சயின்ஸ்ல டயக்ராம் வரும், பிள்ளைங்க அதை வரைஞ்சி பார்க்கணும் வீட்டில் உட்காந்து. டேப்லெட் காலம் அதெல்லாம் அவங்க போட்டு பார்க்கணும். டீச்சரும் அதை அட்வைஸ் பண்ணுவாங்க, நீ இதை செய்யுமா அதை செய்யுமா, இதை நீ வரைஞ்சிட்டு வா இதை படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லும்போது டீச்சரோட பிள்ளைகள் கோஆப்ரேட் பண்ணணும். அன்னன்னைக்கு உள்ள ஒர்க்கை அன்றைக்கு அவங்க முடிச்சுட்டாங்கன்னா அவங்க என்ன செய்யலாம், ரொம்ப ஈஸியாக அவங்க என்ன செய்யலாம், படிக்கலாம். ஜனவரியிலேருந்து ரிவிஷன் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டீச்சர்ஸ் அந்த ரிவிஷன் எக்ஸாமுக்கும் அவங்களோட சேர்ந்து வீக் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது எனக்கு இது புரியலை அப்படின்னு சொன்னால் அவள் டீச்சர்கிட்ட தைரியமாக போய் கேட்கணும், எனக்கு இது புரியலை மிஸ் எனக்கு சொல்லிக் கொடுங்க. எந்த ஒரு ஆசிரியரும் பிள்ளைக்கு நான் சொல்லி தர மாட்டேன் நீ நடத்தும் போது என்ன செய்தான்னு சொல்லவே மாட்டாங்க. ஒரு தடவைக்கு 10 தடவை சொல்லி கொடுக்கறதுக்கு எல்லா ஆசிரியரும் என்ன செய்வாங்க, ரெடியாக தான் இருப்பாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்க அதை என்ன செய்யணும், உணர்ந்து அவங்க என்ன செய்யணும், படிக்கணும். அன்னன்னைக்கு ஹோம் ஒர்க் அவங்க நல்லா படிச்சுட்டாங்க, கிளாஸையும் நல்லா கவனிச்சிட்டாங்க, அவள் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி வீட்டில் அதை எழுதி பார்க்கணும். எழுதி பார்க்கும்போது தான் அவளுக்கு ஏதாவது ஒரு இதில் ஸ்டக்கப் ஆகும். அப்போ அவள் அங்கே எக்ஸாம் எழுதுவோம் நம்ம இதில் பண்ணணும். அடுத்து அவளை கரெக்ட் பண்ணி பார்க்கணும். கரெக்ட் பண்ணிட்டு அந்த மிஸ்டேக்ஸை புக்கில் ரவுண்ட் பண்ணி வச்சுட்டானே வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் டைம் அவள் படிக்கும் போது இதை நம்ம தப்பு போட்டோம் அப்படின்னு அவள் அதை செய்யலாம், திருத்தி படிச்சுக்கிடலாம். அதனால இப்போ நாளைக்கு டீச்சர் கிளாஸ் டெஸ்ட் இதை படிச்சுட்டு வரணும்னு சொல்லும்போது அவள் வீட்லேயும் கொஞ்சம் எழுதி பார்த்துட்டு அவள் போனானா அவளுக்கு டிப் ஆஃப் த ஃபிங்கரில் தான் ஆன்சர் இருக்கும், ஃபுல் மார்க் என்ன செய்யலாம் வாங்கலாம்.
1: 600 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ எல்லா சப்ஜெக்டும் இப்படி படிக்கிறதுக்கு டைம் இருக்குமா?
0: டைம் கண்டிப்பாக இருக்கும். பிள்ளைங்க வந்து எல்லா டீச்சரும் வந்து நிறைய ஒர்க் கொடுக்க மாட்டாங்க, எல்லாருமே எல்லா சப்ஜெக்ட்லையும் கொடுப்பாங்கங்கிறதுல டீச்சர்ஸுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுப்பாங்க. அப்படிங்கும் போது அவன் அந்த சாட்டர்டே சண்டே நல்லா யூஸ் பண்ணி அவன் என்ன செய்துக்கலாம், படிச்சுக்கலாம். சில டீச்சர்ஸ் கிளாஸ்லேயே கோச் பண்றாங்க, திரும்ப திரும்ப அதை சொல்லி கொடுக்கறாங்க, அப்ப அவளுக்கு அது தரவாயிரும். ஆமா, அதனால அவளுக்கு அது கஷ்டமே கிடையாது. வீக் ஸ்டூடெண்ட்ஸ் வேணா கொஞ்சம் இது பண்ணலாம், மற்றபடி ஆவரேஜ் டாப்பர்ஸ் எல்லாருமே நல்லா படிச்சு என்ன செய்யலாம், நல்ல மதிப்பெண்கள் என்ன செய்யலாம் பெறலாம். ஆனா பெற்றோரும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும். பிள்ளைங்க நைட்டு படிக்கும்போது பிள்ளைங்களுக்கு ஏதாவது சூடாக கலக்கி கொடுக்க, சில பிள்ளைங்களுக்கு எல்லாரும் தூங்குறாங்க நம்ம மட்டும் படிக்கிறோமேனு இருக்கும், அப்போ அவங்க முழிச்சு கூட இருந்தாங்கன்னா அந்த பிள்ளைங்க என்ன செய்வாங்க, உற்சாகமாக என்ன செய்வாங்க, படிப்பாங்க. அடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சேர்ந்துக்கலாம், நான் இதை இன்னைக்கு படிச்சுட்டு வந்துடுவேன் நீ படிச்சிட்டியா, ஏன் படிக்கலை இது படி அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸும் என்ன செய்யலாம். ஒருத்த பிள்ளைங்க ஒரு பிள்ளைங்களை என்ன செய்யலாம், என்கரேஜ் பண்ணி
1: குரூப் ஸ்டடி
0: குரூப் ஸ்டடி பண்ணலாம், அப்படிலாம் செய்யலாம். அப்படிங்கும் போது பிள்ளைங்க நல்லா மார்க் வாங்கலாம். அவங்க வந்து வீட்டில் எழுதி எழுதி பார்க்கணும், அப்பதான் அங்கே மிஸ்டேக்ஸ் வராது. அவங்களே கரெக்ட் பண்ணி இல்லை மாத்தி ஃப்ரெண்ட்ஸோட கரெக்ட் பண்ணாலும் அந்த மிஸ்டேக்ஸை புக்கில் அவங்க மார்க் பண்ணி வச்சுட்டாங்கன்னா ஃபர்தராக அவங்களுக்கு அந்த மிஸ்டேக் என்ன செய்யாது, வராது.
1: ரொம்ப அழகாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிங்க ரமோனா. நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லி டீச்சர்ஸுக்கு ஏற்படுகிற சவால்களை அவங்க எப்படி சமாளிக்கணும்னு சொல்லி, அவங்க தங்களுடைய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை எப்படி வச்சுக்கிறனோ, அப்போ அப்படி வைக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வரும், பிள்ளைங்க லீவ் எடுக்காமல் சந்தோஷமாக வருவாங்க அப்படின்னு சொன்னீங்க. இது எங்கள் தோழியருக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
0: தேங்க்யூ.
2: இந்திய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? உடனே எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க. இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களும் இருக்கலாம். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பர் குறிச்சுக்கிறீங்களா? 0444-908-1228.
3: என்ன நேயர்களே, இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? கண்டிப்பா புடிச்சிருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய எல்லா க்வெஸ்சன்ஸ்க்கும் ஆன்சர் கிடைச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் க்வெஸ்சன்ஸ் இருக்கு, அதை கிளியர் பண்ணணும்னு நினைச்சா எங்களுக்கு உடனே காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நாங்க ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா காத்துட்டு இருக்கோம். உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கணும்னு நினைச்சா கூட ஜஸ்ட் ஒரு மிஸ்டு கால் கொடுங்க, நாங்களே உங்களை காண்டாக்ட் பண்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போமா? பாய்.

எந்த சூழ்நிலையிலும் யார் உன்னை புரிந்து கொள்ளலானோ, மனுஷன் பார்க்கும் வண்ணமாக உன்னை பார்க்காமல் உன் உள்ளத்தை பார்த்து உன்னை யாரெல்லாம் ஏளனமா நினைச்சாங்களோ அவங்க முன்பாக உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்து உன் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தம் பண்ணுகிற தெய்வம் தானே. அவரின் மெய்ப்பர் என்று சொல்றவங்க இருந்தா கையை தட்டும் போது சொல்லுங்க, கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார், நான் சாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தெய்வம், மரண பரியந்தம் என்னை நடத்துவார். ஒரே ஒரு பக்கத்துல ஒரு கையை பிடிச்சு, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன். நல்லா சொல்லுங்க, என்னுடைய தேவன் என்னையும் கைவிட மாட்டார், உன்னையும் கைவிட மாட்டார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லு.

சகோதரனான சகோதரன், உடைந்த உள்ளங்கள் எல்லாம் இப்ப தேற்றப்படுகிறது. Put a hand on somebody's shoulder. யாரா ஒரு தோல் மேல பாசத்தோடு கையை போட்டு சொல்லுங்க, நீ கலங்காத, திகையாத, கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். ஏ, எவ்வளவு பேர் உன்னை என்னென்னமோ பண்ணாங்கல்ல, இன்னைக்கு நீ நிக்கிறல, இன்னைக்கு ஜெயிக்கிறல, கர்த்தருடைய கரம் உன்னை தாங்கும்னு சொல்றவங்க கையை தட்டும் போது சத்தத்தை உயர்த்தி இயேசுவேன்னு சொல்லிடுங்க. பார்க்கலாம், One last time.

பழைய பாடல் நம்ம நிறைய பாடியிருக்கிறோம். சாரா நவரோஜி அம்மா அவர்கள் பாடின பாடல், உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி நான் யார பாடுவேன், இயேசையா உந்த அன்பு என் உள்ளம் பொங்குது, நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி செய்தீர், திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்து என்னை தாங்குகிறீர். சேர்ந்த நம்ம உற்சாகமா இதயபூர்வமாய் கரங்களை தட்டி அந்த பாடலை பாடுவோமா. தேங்க்யூ.

வலது கை எல்லாரும் மேல உயர்த்தணும். பழைய ஒரு பாடல் உங்களை பார்த்து சொல்லும் போது இந்த வார்த்தையே உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம். Let this song encourage you to take you to the destiny. நீ எவ்வளவு தூரம் போனாலும் உன்னை அவர் கைவிட மாட்டார். அந்த சங்கீதக்காரன் தாவீது சொன்னான், நான் வானத்தில் ஏறினால் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் கடையாந்திரங்களுக்கு போனா நீ அங்கேயும் இருக்கிறீர், நான் நரகத்திலேயே படுக்க போட்டாலும் நீர் அங்கேயும் என்னை தேடி வருகிறீர், உமக்கு மறைவாக நான் எங்க செல்வேன். இயேசு சொன்னார், நீயும் போக மனமாயிருந்தால் போ என்று சொன்ன போது பேதுரு சொன்னார், உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன், நித்திய ஜீவ மொழிகள் உம்மிடத்தில் மட்டும்தானே உண்டு, உம்மை விட்டு நான் எங்கே ஓடுவேன், உமோடு கூட இருப்பேன். வலது கை மேல உயர்த்தும் போது உங்களை பார்த்து பழைய பாடல் சின்ன

ஜீவனை உனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். உன் தாயின் கருவில் நீ உருவாக்கப்படும் போதே என் ஆண்டவர் உன்னை கண்டார், உன்னை தெரிந்து கொண்டார். இனி உன்னை விடமாட்டார். எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு சத்தம் கேட்கும், மகனேன்னு உன்னை கூப்பிடுவார். உன்னை கொண்டு போய் நிற்க வேண்டிய கரையில் உன்னை நிற்க செய்து அழகு பார்க்கிற வரைக்கும் உலகம் மாமிசம் பிசாசி எதுவும் அவர் அன்பை விட்டு உன்னை பிரிக்க முடியாது. அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். உன்னை தேடி வந்து உன்னை சந்திப்பார். கரங்களை தட்டி அந்த பழைய பாடல் ஒரு அடியை பாடுவோமா? ஆமென்.

ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நம் ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்வோமா? இயேசுவே, மூன்று முறை சத்தமா சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே. Say it loud, Jesus. Hallelujah. எத்தனை பேருக்கு தெரியும், என் வேதம் என் இயேசுவை மிக அழகாய் வர்ணிக்கிறது. அவரை போல அழகுள்ளவர் யாருமே இல்லை. அவர் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம், அவர் சாரோனின் ரோஜா, அவர் பதினாயிரங்களில் சிறந்தவர், அவர் வெண்மையும் சிகப்புமானவர், அவர் அழகும் சௌந்தர்யம் உள்ளவர். அவருக்கு நிகராக இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. எத்தனை பேர் என்று ஆராதனை வேளையில் சொல்ல முடியும், நான் யாரை விட்டு கொடுத்தாலும் என் இயேசு விட்டு கொடுக்க மாட்டேன், அப்படி சொல்றாங்களா? கையை தட்டி பலத்தாமே சொல்லுங்க, இயேசுவே.

ஹல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, இறை அமைதி உங்களை காக்கும், அச்சம் இனி உங்களை மேற்கொள்ளாது, உங்களுக்கு பயம் இல்லை, ஜெயம். தானியேலின் காரியம் ஜெயமா இருந்துச்சா இல்லையா? பக்கத்துல பாசுங்க, நீங்க ஒரு தானியேல், நீங்க ஒரு தானியா. அவங்க தானியல்னா நீங்க தானியா. கையை பிடிச்சு சொல்லுங்க, தானியா. நீங்க பக்கத்துல கை பிடிச்ச தானியேல், உங்க காரியம் ஜெயமாக இருக்கும், பயம் ஒரு நாளும் மேற்கொள்ளாது. அல்லேலூயா. அவர் யார் என்றால், கல்வாரி சிலுவையில் அவனுடைய எல்லா அதிகாரங்களையும் உறிஞ்சி அவனை வெளியரங்க கோலமாக்கி அவனை சிலுவையின் மேல் ஆணி அடித்து அவர் வெற்றி சிறந்து உங்களை என்னையும் வெற்றியின் பிள்ளைகளாக மாற்றிவிட்டார். வெற்றியும் வாழ்வும் எங்க இருக்கு? பக்கத்துல பசங்க, வெற்றியும் வாழ்வும் எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். வேற ஒண்ணு இல்லை, உங்க மூக்குக்கு ஒரு இன்ச்சு கீழே வாய். அல்லேலூயா. இந்த வாயை சரியா உபயோகப்படுத்த நான் வெற்றியோடு வாழ்வேன், நான் சமாதானத்தோடு வாழ்வேன், அவர் என்ன வாக்கு கொடுத்தாரோ அந்த வாக்கு பிடிச்சி வாக் பண்ணுவேன் அப்படின்னு போக போக போக இப்ப பாடணும்ல, இனி அச்சம் மேற்கொள்ளாது, இறை அமைதி என்னை காக்கும். 56 சங்கீதத்துக்கு நேராக உங்க வேத புத்தகத்தை திருப்பி கொண்டு இந்த டாபிக்ல இருந்து 13 வசனம் வரைக்கும் அந்த சங்கீதம் முழுவதையும் வாசித்து தொடர்ந்து அப்பாவை நாம் போற்றி புகழப் போகிறோம். சங்கீதம் 56 எடுத்துட்டீங்களா? டாபிக்கை எல்லாரும் படிக்க போகிறோம். பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்த போது யோனாத் ஏலம் ரிக்கோகிம் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். இப்ப சேர்ந்து வாசிக்கலாம். தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான், என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள், உன்னதமானவரே எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான், நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள், எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாயிருக்கிறது, அவர்கள் ஏகமாய் கூடி பதிவிருக்கிறார்கள், என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகளை தொடர்ந்து வருகிறார்கள், அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ, தேவனே கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், தேவனே நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என்மேல் இருக்கிறது, உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன், நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறுதலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ. 3, 4, 8, 9, 10 வசனத்தை திருப்பி வாசிச்சிருவோம். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன், தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். எந்த தேவ மனுஷன்லாம் முன்னாடி என்ன இருக்குன்னு பார்க்காம தேவனை முன்னிட்டு அவன் பாடிக்கொண்டு அவருடைய வார்த்தையை புகழ்கிறானோ. 9 வசனம், என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். முன்னிட்டு நாம் அவரை புகழும் போது பின்னிட்டு சத்துருக்கள் ஓடுவார்கள். உங்க அலைச்சல்களை கர்த்தர் எண்ணி இருக்கிறார், உங்க கண்ணீரை அவர் துருத்தில வச்சிருக்கிறார்,
பாட்டில் வச்சிருக்கிறார், புக்கில் எழுதி வச்சிருக்கிறார். அதனால அப்பா சமூகத்தில், அப்பா எதை குறித்து நான் கவலைப்பட போறதில்லைன்னு அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் எழும்பி நின்று, ஆண்டவரே நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன். பவுல் சொன்னார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தனைகளையும் உங்கள் இருதயத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இன்னைக்கு பக்கத்தில் பசங்க, ஜெபம் பண்ணாம கவலைப்படுற கூட்டம் அதிகம். கவலைப்படாம இருக்கணும்னா ஜெபம் பண்ணணும், கவலைப்படணும்னா ஜெபம் பண்ணாம இருக்கணும். அவ்வளவுதான், ஈஸியா முடிச்சிட்டாரு. நீங்க ஒண்ணுக்கு கவலைப்படாம ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஜெபம் பண்ணாம எல்லாத்துக்கும் கவலைப்படுகிறோம். எல்லா கவலையும் அப்பா மேல வச்சுட்டு இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒரு யூனிக்காக வச்சிருக்கிறார். நம்ம எல்லாரும் ஒரு தன்னிகரற்றவர்கள், ஆமென். அவர் பார்வையில விசேஷமானவர்கள். நம்ம யாருமே இங்க இருக்கிறவங்க ஜெராக்ஸ் காப்பி இல்லை, எல்லாரையும் கர்த்தர் ஒரிஜினலா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஆண்டவரே, நாங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நாங்கள் மனத்தாழ்மையாக இருக்க உதவி செய்யுங்க. மேலேருந்து ரெண்டு ட்ராப் பனித்துள்ளி அப்படியே மேலேருந்து வந்துக்கிட்டே இருந்துச்சான். வந்தபோது ஒரு சின்ன பனித்துள்ளி ரோஜா பூ மேலே பட்டுருச்சான். இன்னொரு பனித்துளி கீழே மண்ணில் விழுந்த உடனே இந்த ரோஜா பூ மேலே விழுந்த அந்த பனித்துளி முத்து போல பளிச்சுன்னு இருக்கிறப்ப அந்த ரோஜா மேல விழுந்த பனித்துளி மண்ணுக்கு கீழே விழுந்த அந்த பனித்துளியை பார்த்து சொல்லிச்சான், பாத்தியா நம்ம ரெண்டு பேரும் தானே மேல இருந்து இறங்கி வந்தோம். நான் ரோஜா பூ மேல பட்டு நான் முத்து போல பளிச்சிடுறேன், பாத்தியா. நீ என்ன, மண்ணோட போயிட்ட, அவ்வளவுதான், நீ அடையாளத்தையே இழந்துட்ட. எனக்கு பாத்தியா உயர்ந்த ஸ்தானம், உனக்கு பாத்தியா தாழ்ந்த ஸ்தானம்னு ஒண்ணு. அது எதுவுமே சொல்லலையா, அமைதியாவே இருந்துச்சான். கொஞ்ச நேரத்தில் கோட்டக்காரன் வந்தானுங்களா, வந்த உடனே அந்த செடிக்கு தண்ணி ஊற்றலான்னு பார்த்த உடனே அந்த செடிக்கு தண்ணி ஊற்றும் போது இந்த பனித்துளியும் அந்த தண்ணீரோடு இணைஞ்சு அப்படியே அந்த ரோஜா பூ அந்த செடிக்குள்ள ஜீவனா அப்படியே உள்ளுக்குள்ளே போய் ஒவ்வொரு அந்த கிளைகள்லாம் அப்படியே பாய ஆரம்பிச்சிருச்சுங்களா. கொஞ்ச நேரத்துல வெயில் வந்த உடனே இந்த ரோஜா பூ மேல முத்து போல இருந்துச்சு பாருங்க. அந்த சூரியன் பட்டவொன்னு ஆவியா ஒண்ணு இல்லாம போயிருச்சான். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒருவேளை நான் பெரிய ஸ்தானத்துல இருக்கிறேன், உனக்கு என்ன ஸ்தானம்னு யார் என்ன சொல்லியிருந்தாலும் கவலைப்படாம நீங்க ஜீவனா இருக்கிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒப்பிடாதீங்க, யாரோடையும் நம்ம ஒப்பிடக்கூடாது. நம்ம உப்பாக அவருக்காக இருந்துட்டா போதும். ஒப்பிட்டு நானும் ஒப்பிட்டு பார்த்தேன். ஜோசப் அண்ணன் ஹைட்டா வச்சிட்டீங்க ஆண்டவரே, என்னை குள்ளமா வச்சிட்டீங்களே ஆண்டவரேன்னு. அப்புறம் அண்ணங்கிட்ட பார்த்தோன்னு கேட்ட உடனே தான் சொன்னாங்க, உன்னை பாக்குறப்ப எனக்கு பொறாமையா இருக்கு, பஸ்ல போனா தலையில டாப்பு தட்டுது சீட்டு தட்டுதுன்னு. இதெல்லாம் பழைய காது காரியம். அதனால ஆண்டவரே என்னை எண்ணெயா வச்சிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்க மேல ஒரு எண்ணெய் இருக்கிறது, அந்த எண்ணெயாகவே உங்களை வைத்திருப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை, நீர் மாத்திரம் என்னோடு இல்லாமல் போயிருந்தார், நீங்க மட்டும் என் நெருக்கத்துல உதவாமல் போயிருந்தால். அன்னைக்கு பெலிஸ்தியர் எல்லாம் சூழ்ந்துட்டாங்க, தாவீதுக்கு அவர் மாத்திரம் உதவி செய்யாமல் போயிருந்தால். யோசிச்சு பாருங்களேன், இதுவரைக்கும் தாவீதின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய முன்மாதிரி. அவர் நடந்து வந்த பாதையில பல நேரம் நடக்கிறப்ப அவரே உங்களுக்கு எனக்கும் பலன் தருகிறாரே, எல்லாவற்றையும் நினைச்சு ஸ்தோத்திரப்பான்னு சொல்லி

சங்கீதம் 102 தான், 102 வசனம் 13, 102 வசனம் 13. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயசெய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கிற உம்முடைய நேரத்துக்காக நன்றி. உம்முடைய நேரம் வரும்பொழுது நீரும் வருகிறீர். உம்முடைய நேரம் வந்திருக்குன்னா நீங்களும் வந்திருக்கீங்க. அதான் அந்த நேரம் எங்களுக்கு சொல்கிற செய்தி. உம்முடைய ஜனத்தை, இந்த தேசத்தை சந்திக்கும்படியாக நீர் எழுந்தருளி இருக்கிற இந்த நாட்களுக்காக ஸ்தோத்திரம். எழுந்தருளுவீர், எழுந்தருளுவீர்னு நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். We know our God will arise. இதுதான் எங்களுடைய அறிக்கையா இருந்துச்சு. ஆனா இப்போ நாங்கள் சொல்றோம், Now is the time. இதுதான் அந்த நேரம் என்று நாங்கள் சரியா அதை எங்க ஆவியில அறிந்து உங்களோட ரதத்தோட நாங்கள் இணைஞ்சு நிற்கிற இந்த நாட்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலத்துக்காக தான் நாங்கள் பல ஆண்டுகளாக நாங்கள் காத்திருந்தோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு முக்கியமாக இருக்க ஆண்டவரே, இந்த செய்திகளை உள்வாங்க, கிரகிக்க தேவையான பிரகாசமுள்ள மனக்கண்களை ஆண்டவரே, இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும், காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோடும் ஆண்டவரே, நீங்கள் பேச போகிற தயவுக்காக மக்கு நன்றி. இதை உள்வாங்க, கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அமர்ந்து கொள்ளலாம்.

0: Hallelujah.
1: Hallelujah.
0: Kairos moment. அப்படினா கடவுளுடைய நேரம்.
1: Yes.
0: நமக்கான தேவனுடைய நேரம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில வல்லமையாக கிரியை செய்கிற அவருடைய நேரம். இத்தனை ஆண்டுகள் காத்திருந்தது இந்த நேரத்துக்காக தான்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நேரம் சரியில்லை, நேரம் சரியில்லைன்னு புலம்பிக்கிட்டு இருந்த நாட்கள் முடிஞ்சு சரியான நேரம் வந்திருக்கு என்பது நினைச்சு கத்திர துதிக்கிற ஒரு காலத்துல கொண்டு வந்திருக்கிற.
1: ஆமென்.
0: நேரம் சரியில்லைன்னு சொல்லி நீங்க அழுதீங்க, ஆனா ஆண்டவர் சொல்றார் சரியான நேரம் வந்திருக்கோம் லைஃப்ல.
1: ஆமென்.
0: நேரம் சரியில்லை, நேரம் சரியில்லை, நேரம் சரியில்லை, கெட்ட நேரம், கெட்ட நேரம்னு சொல்லி யாராரோ சொல்றத நம்பி நீங்க புலம்பின காரியத்துக்கு ஆண்டவர் முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு.
1: ஆமென். வச்சிட்டாரு.
0: நேரம் சரியில்லைன்னு சொன்ன, ஆனா இந்த வருஷம் நீ சாட்சி சொல்ல போற சரியான நேரம் என் வாழ்க்கையில வந்திருக்கு.
1: வந்திருக்கு.
0: The right time has come in my life.
1: Amen.
0: This is my Kairos moment.
1: Amen.

0: தங்க முடியாத சந்தோஷங்கள்
1: வாழ்வு இதை
0: இருதை அதிசயப்பட்டு பூரிக்கிற மாதிரியான கிரியைகள்
1: பேரின்பம்
0: இந்த நேரத்துல கர்த்தர் செய்கிறார்.
1: பேரில்லை
0: அவர் மறக்கல,
1: நிஜ வாழ்வு
0: அவர் உங்களை மறக்கல.
1: ஹல்லேலூயா.
0: இந்த நேரத்தை நாம சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நடந்த துயரங்கள், நிறைய அசம்பாவிதங்கள், அதனால நமக்கு உண்டான பாதிப்புகள், அதனால நமக்கு உண்டான இழப்புகள், டேமேஜ்னு சொல்கிறோம் பாருங்களேன், அது நம்ம பார்வைக்கு எப்படி தோணுது அப்படின்னா, இவ்வளவு நாசம் என் குடும்பத்தில் நடந்துருச்சு, இவ்வளோ பெரிய பாதிப்பை நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டோம், அந்த பாதிப்பினுடைய தாக்கம் வருஷ கணக்காக என் லைஃப்ல என்னன்னா காணப்படுது. ஐ திங்க் நான் கூட சில நேரம் எனக்கு மனசு எப்படி விரக்தி அடையுதுன்னா, என் வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி நாட்கள் என்ன செஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சு, இவ்வளவு காலம் போயிருச்சு, இன்னும் இந்த காரியங்கள் சரி செய்யப்படலை அப்படிங்கிற அங்கலாய்ப்போட ஒரு புலம்பலோட நீங்க இருப்பீங்கன்னா, இந்த செய்தி உங்களுக்கானது.
1: ஆமென்.
0: இந்த செய்தி நமக்கானது.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: மோசேக்கு முதல் 40 வருஷம் போயிருச்சா?
1: போயிருச்சு.
0: பயங்கர வைப்ரண்டா இருந்த நாட்கள், இளமை துடிப்போட இந்த எனர்ஜி உமக்கு, இந்த வாலிபம் உமக்கு, இந்த வயது
1: உமக்கு,
0: உமக்குன்னு சொல்லி அவர் தீவிரமா ஆர்வமா ஊழியத்துக்கு வந்த அந்த 40th வயது. அதன் பிறகு கர்த்தர் பயன்படுத்துவார்னு பார்த்தா ஓடி ஒளிய வேண்டிய நிலைமை ஆயிப்போச்சு. கர்த்தர் பயன்படுத்துவார்னு பார்த்தா
1: ஓடி ஒளிய வேண்டிய நிலை.
0: அதுலயும் 40 ஆண்டுகள் போயிடுச்சு. மாமனார் வீட்டில் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு 40 years of obscurity. எவ்வளவு பெரிய ஆளு எங்க இருக்கிறான், என்ன செய்யறான், என்ன வேலையை பண்ணிட்டு இருக்கிறான், யுத்தங்களை நடத்தினவன், எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்று
1: தேர்ந்தவன்,
0: தேர்ந்த ஒரு மனுஷனுடைய நிலைமைய பாருங்க. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். மன்னிக்கணும், கிட்டத்தட்ட 80 வயசு போயிடுச்சு. ஸோ 80 years போறப்ப அவர் என்ன முடிவுக்கு வர்றாருன்னா, அவ்வளவுதான் நம்ம லைஃப் என்னன்னா
1: முடிஞ்சிருச்சு,
0: முடிஞ்சிருச்சு. இனிமே நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் மானிட்டர் கொடுங்க, கம்மியா இருக்கு, ஸ்ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கு. இனிமே நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒண்ணு என்னன்னா
1: அடக்க போறது
0: இல்ல அப்படிங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அவராகவே ஒரு முடிவுக்கு வந்து அமைதி ஆகிவிட்ட அந்த நாட்கள்ல.
1: எஸ்.
0: அது மோசேக்கான தேவனுடைய முடிவு அல்ல, மோசையாவே ஒரு முடிவெடுத்து மோசே தனக்குள்ள அமைதி ஆயிட்டார்.
1: எஸ்.
0: சில நேரங்களில் நமக்கு நாம எடுத்துக்கொள்ளுகிற முடிவுகளில் நாம் சில அமைதியை தேடுறோம், ஆனால் அது தேவன் தருகிற அமைதி அல்ல.
1: எஸ்.
0: அது நம்மளை வஞ்சிக்கிற அமைதி. இது தேவன் தந்த முடிவுனால வந்த அமைதி இல்லை, உனக்கு நீயே எடுத்துக்கொண்ட முடிவுனால. அவ்வளவுதான் நம்ம என்னன்னா முடிஞ்சிட்டோம், நான் ரிட்டையர்ட் என்னன்னா
1: ஆயிட்டேன்,
0: இனிமே ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும்படியான பலனும் எனக்கு இல்லை, அதற்கான நாட்கள் என்னன்னா போயிருச்சு. I have wasted all my days.
1: Yes.
0: I have wasted all my years. என்னுடைய வருஷங்களை எல்லாம் நான் என்ன செஞ்சிட்டேன்னா வீணாவே
1: அழிச்சிட்டேன்
0: அப்படிங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கிறப்போ 80th வயசுல மோசேக்கான கைரோஸ் மொமெண்ட் வருது.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அப்படி முட்செடியில பற்றி எரிகிற முட்செடியில எழுந்தருளின ஆண்டவர்.
1: ஆமென்.
0: தேவா நீர்
1: எழுந்தருளி.
0: மோசேக்கு எங்க எழுந்தருளுகிறார்?
1: முட்செடியில.
0: 80th வயசுல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த மோசேயினுடைய கண்கள் ஒரு ஆச்சரியத்தை என்ன செய்கிறதுனா
1: காண்கிறது,
0: ஒரு அதிசயத்தை என்ன செய்கிறது
1: காண்கிறது.
0: பாடிக்கிட்டே போயிருப்பாரு ஆச்சரியமானவரே படம்.

0: மூணாவது அதிகாரம் யாத்திராமா மூணுல மூணுல வசனம் ஒன்னுல இருந்தே வாசிப்பமா. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனா இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான்.
1: அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி
0: தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான்.
1: அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான
0: அக்கினி ஜாலையிலே நின்று
1: அவனுக்கு தரிசனமானார்.
0: மிஷன் உண்டாகுது யாருக்கு? மோசேக்கு. கர்த்தரை தரிசிக்கிறவன்லாம் எதை பெற்றுக்கொள்றான்? தரிசனத்தை பெற்றுக்கொள்ள.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: ஆண்டவர் என்ன செய்றார்? வசனம் வாங்க. ஆண்டவர் என்ன செய்றார்? தரிசனமாகிறார்.
1: அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது.
0: நொந்து போன மோசேக்கு ஒரு காட்சியை கர்த்தர் காட்டுறார். எந்த மோசேக்கு?
1: நொந்து போன மோசே.
0: நொந்து போன மோசே வெந்து போகாத ஒரு முட்செடியை பார்க்கிறார்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அது மோசேக்கு எப்படி இருக்குன்னா பயங்கர ஆச்சரியமா இருக்கு.
1: ஆச்சரியம்.
0: அல்லேலூயா. மோசேக்கு எப்படி இருக்கு?
1: ஆச்சரியம்.
0: ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியம் மட்டும் இல்ல, அவர் சொல்றாரு, அப்பொழுது மோசே,
1: இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன?
0: நான் கிட்ட போய்
1: இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன்.
0: பார்ப்பேன்,
1: பார்ப்பேன்.
0: அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டா.
1: முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி,
0: மோசே,
1: மோசே,
0: மோசே என்று
1: கூப்பிட்டார்.
0: அவன், இதோ
1: அடியேன்,
0: அடியேன் என்றார்.
1: அடியேன் என்றார்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: This was Moses Kairos moment. இதுதான் மோசேக்கான கடவுளுடைய நேரம்.
1: நேரம்
0: என் நேரமே சரியில்லை. இப்படி வந்து மாமனார் வீட்டுல என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன்? நான்
1: மாட்டிக்கிட்டேன்,
0: மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறேன். 40 வருஷமானு சொல்லி எப்படி எல்லாம் புலம்பி இருப்பாருன்னு தெரியல. என் கனவு என்னாச்சு? நான் கண்ட எனக்குள்ள பற்றி எரிந்த அந்த வைராக்கியம்லாம் இப்ப என்னன்னா, என் ஜனத்து மேல இருந்த வைராக்கியத்தினால எகிப்தின் பொக்கிஷங்கள் எல்லாம் தூக்கி குப்பைன்னு போட்டுட்டு வந்தேன். ஆனா இன்னைக்கு நான் மனாந்திரத்துல ஒரு குப்பையா என்ன செய்யறேன்னா,
1: போயிட்டனே,
0: கிடக்குறனே, மக்கி போனனே. எனக்குள்ள அந்த நாள்ல பற்றி எரிஞ்ச நெருப்பு இந்த நாள்ல அவிஞ்சு அணிஞ்சு போய் கிடக்கிற இந்த காலத்துலதான் மோசைக்கான தேவனுடைய நேரம்.
1: நேரம். ஹல்லேலூயா, ஆமென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: கிட்ட போன மோசேக்கு ஆண்டவர் திட்டத்தை குறிச்சு என்ன செய்யறார்னா, பேசுற
1: திட்டவட்டமாக பேசுகிறார்.
0: அத கேட்ட மோசேக்கு பிரமிப்பா என்னன்னா,
1: போச்சு,
0: ஆச்சரியமா இருக்கு.
1: ஆச்சரியம்,
0: அதிசயமா இருக்கு,
1: அதிசயமா.
0: நான் கூட மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன், மாறாமலே என் கூட இருந்திருக்கிறீங்க.
1: ஆமென்.

0: ஆண்டவரே, என்னுடைய என் வாழ்க்கையை மூணு பகுதியா, என் வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி போயிடுச்சு அப்படி சொல்லலாமா?
1: சொல்லலாம்.
0: 80 வயசுல மோசே ஆண்டவர்கிட்ட வச்ச வாதம் என்னன்னா, என்னுடைய ஆயுசு நாட்கள்ல
1: பெரும்பகுதி
0: போயிடுச்சு. ஆண்டு சொல்றாரு, பெரும்பகுதி போனாலும் இந்த மீதியான பகுதி தான் உன்னுடைய கைரோஸ் மொமெண்ட்.
1: ஆமென்.
0: இந்த மீதியான பகுதி தான் உனக்கான என்னுடைய நேரம்.
1: ஆமென்.
0: இதுதான் உனக்கான என்னுடைய
1: நேரம்.
0: நேரம்
1: நேரம்
0: இந்த இந்த மூன்றாவது பகுதி அப்பாஸ்டல் ஜார்ஜ் வந்து ஜெபம் பண்ணுவாரு. நான் இப்ப வெட்டில பாரா போயிருந்தப்ப

0: சுற்று
1: பிரம்மாண்டமான மிகப்பெரிய வல்லமை மிக்க பேராற்றல் வாய்ந்த
0: ஒரு ட்ராக்ல உங்களை அறியாமலேயே நீங்க உங்க கால் எடுத்து வச்சிட்டீங்க
1: வச்சிட்டீங்க.
0: உங்களை நீங்க எகிப்தினுடைய ட்ரெஷர்ஸ் எகிப்தினுடைய ட்ரெஷர்ஸ் அண்ட் பிளஷர்ஸ் எகிப்தினுடைய பொக்கிஷங்கள் எகிப்தினுடைய பொக்கிஷங்களால வருகிற சந்தோஷங்களை குப்பையா நினைச்சிட்டு வந்தவனே இந்த உலகம் என்ன ஆக்கிருச்சுன்னா குப்பையாக்கிருச்சு. நான் ஒரு ட்ராஷ் நான் ஒரு ட்ராஷ்
1: ட்ராஷ்
0: நீங்க ஒரு ட்ராஷ் அப்படின்னு உங்களை உலகம் சொல்லுது. ஆனா ஆண்டவர் சொல்றார் என்னோட மொமெண்ட் வர்றப்ப மேபி நீ உன்னை ஒரு ட்ராஷ் நினைச்சிட்டு இருக்கலாம்.
1: எஸ்
0: ஆனா நான் உன்னை என்னோட ட்ராக்ல கொண்டு வந்து நிறுத்துவேன்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: நீ குப்பை இல்ல.
1: எஸ்
0: உனக்காக நான் நியமிச்ச உனக்காக நான் ஆயத்தம் பண்ணின ஓடு பாதையில
1: ஆமென்
0: உன்னோட காலை நீ எடுத்து வச்சிருக்கிற.
1: எஸ்
0: திஸ் இஸ் யோர் மொமெண்ட்.
1: ஆமென். ஹல்லேலூயா.

0: tremendous one third.
1: ஆச்சரியமானவர்
0: tremendous tremendous one third.
1: அதிசயமானவரே.
0: இந்த அப்போஸ்தலனுடைய கேட்டகரி என்னென்ன ட்ராஷ்ல தான் ஆரம்பமாகுது.
1: ஆமென்.
0: எல்லாரும் துடைத்து போடுகிற
1: கந்தை
0: அழுக்கை போலவும் குப்பையை போலவும் என்னன்னா
1: எண்ணப்பட்டோம்
0: ஆனோம் எண்ணப்படுகிறோம் அப்படின்னா அப்போஸ்தல் பவுல் என்னன்னா சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி உங்களை யாராவது ட்ராஷ் குப்பை கூட ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்றார், நீ என்னோட அப்ப கூட
1: அப்ப கூட.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: யாரு சாமி உன்னை குப்பை கூடன்னு சொன்னா? என் அப்பம்
1: அப்பம்
0: என்னுடைய அப்பம் இந்த தலைமுறைக்கான என்னுடைய பிரெட்
1: பிரெட்
0: நான் ஓம் மூலமா தான் ஸ்ப்ரெட் பண்ண விரும்புறேன்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா
0: ஆண்டவருடைய அப்பத்தை கேட்டர் பண்ணக்கூடிய வெசலா வெப்பனா இன்ஸ்ட்ருமெண்டா வெசலா என்னை ஆண்டவர் சூஸ்
1: பண்ணிருக்கிறார். தொடச்சு போடுற அப்ப கூட நீ எனக்காக நில்லுல அதனால நீ அப்ப கூட
0: சொல்லுது குப்பை கூட உலகம் சொன்னாலும் நீ அப்பா கூடயே இருக்கிறதுனால அவர் உன்னை அப்ப கூடயா
1: அப்ப கூட
0: அப்ப கூடயா
1: அப்ப கூடயா.
0: உங்க மொமெண்ட் வர்றப்ப உலகம் சொல்லும் என்னடா குப்பை கூட நினைச்சோம், கடைசியில நமக்கு படி இழுக்கிற அப்ப கூட இவன் தான்.
1: ஆமென்.
0: அப்ப கூட இவன் தான்
1: அப்ப கூட இவன் தான்
0: பிரெட் உங்க வாயிலிருந்து தான் வருது.
1: ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா.
0: Tremendous.
1: One third.
0: முதல்ல 80 வருஷத்துல எல்லாம் வேஸ்டா போச்சுன்னு சொல்லி அவருடைய கிரானஸ் மொமெண்ட்ல ஒரு சொன்னாலும் பின்னாடி வந்த 40 ஆண்டுகள்ல தேவன் செஞ்ச காரியம் மகத்தான. எகிப்துக்கு அனுப்பின சில நாட்கள்ல சில கொஞ்ச காலத்துக்குள்ள தேவன் மோசேயை கொண்டு செய்த அந்த மகத்தான கிரியைகளால எகிப்தின் நிர்வாகம் ஸ்தம்பித்தது. துறைத்தனங்கள் அந்தகார லோகாதிபதிகளுடைய அதிகார அடுக்குகளை சீர்குலைய பண்ணுகிற அந்த அடுக்குகளை நிலைகுலைய பண்ணுகிற அந்த அடுக்குகளை ஸ்தம்பிக்க செய்யக்கூடிய மகத்தான கிரியைகளை இந்த கைரோஸ் மொமெண்ட்ல

0: இந்த நேரத்துல தேவன் ரிலீஸ் பண்றார்.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: அதிகார அடுக்குகள்னங்களுடைய அதிகார அடுக்குகள் நிலை கொலையுது. கத்தர்
1: எழுந்திருக்கிறார்.
0: ஸ்தம்பிக்க செய்யக்கூடிய
1: அதிசயமா
0: ஒரு டெரர் பிடிக்குது. ஒரு டெரர் பிடிக்குது அப்படி.

0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: இதுதான் எத்தனை ஆண்டுகளை வந்து காத்திருப்புல போயிருந்தாலும் அந்த வருஷங்கள்ல ஒருவேளை நம்ம இவ்வளவுலாம் செஞ்சிருக்கலாம், இவ்வளவுலாம் செஞ்சு முடிச்சிருக்கலாம் அப்படின்னு முடியாம போயிருச்சேங்கிறதா நம்முடைய அங்கலாய்ப்பு, நம்முடைய புலம்பல்,
1: எனர்ஜி எல்லாம் போயிருச்சே.
0: ஆனா ஆண்டவருடைய வேலை வர்றப்ப அவர் மிக குறுகிய நேரத்துல பல வருஷத்துக்கான வேலையை முடிச்சுட்டு போயிருவார்.
1: ஆமென்.
0: அப்படி குறுகிய காலத்துல பல வருஷத்துக்கான வேலையை முடிகிறப்ப நமக்கு இத்தனை வருஷம் காத்திருந்தது வீணா போச்சுன்னே சொல்ல முடியாது.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: அருமையான பாஸ்டர் ஜான்சாம் தந்தையர்களோட பேசிட்டு இருந்தப்ப சொன்னாங்க ஒரு முறை, ஃபாதர் 70 வருஷத்துல செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் 7 வருஷத்துல செஞ்சார்.
1: ஆமென்.
0: இதான் சீக்ரெட்.
1: எஸ்,
0: 70 வருஷம் வேஸ்டா போச்சு இல்ல, 7 வருஷத்துல ஆண்டவர் 70 வருஷத்துல செய்ய முடியாத காரியத்தை 7 வருஷத்துல செஞ்சு முடிச்சிட்டு போயிட்டே
1: முடிச்சிட்டாரு.

0: ஆண்டு உங்களை நடத்தி வந்தார், சொல்லுங்க நடத்தி வந்தார்,
1: நடத்தி வந்தார்.
0: இனி வருகிற நாட்கள்ல கத்தர் செஞ்சு முடிப்பாரு. என்ன 20 வருஷமா நம்ம செஞ்சிருந்தா கூட செஞ்சிருக்கேன்னா
1: முடியாது.
0: 20 நாள்ல செஞ்சிட்டு என்ன
1: செஞ்சிட்டாரு?
0: இதான் ஆண்டவருடைய நேரத்தினுடைய ஆற்றல்.
1: ஆமென்.
0: அந்த நேரம் வந்திருக்கிறதுனால என் காலம் போச்சுன்னு இனிமே சொல்ல மாட்டீங்களே?
1: எஸ், சொல்ல மாட்டோம்.
0: வயசாயிருச்சுன்னு சொல்ல மாட்டீங்களே?
1: சொல்ல மாட்டோம்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நமக்குதான் 56 ஆச்சுன்னு
1: என்ன ப்ரோக்ராம், சென்னை போறப்பா போயிட்டு போயிட்டு வந்துட்டு அடுத்து சென்னை, சரிடா சின்ன வயசு ஓடுங்கடா.
0: தேவன் உள்ள இறங்கி வர்றப்ப வயசுக்கான பலன் இருக்காது,
1: தரிசனத்துக்கான பலன்.
0: ஓடுறதே தரிசனத்துக்காக.

0: உங்களை அழிச்சிட்டோம்னு நினைச்சாங்க, உங்களை
1: அழிச்சிட்டோம்,
0: கழிச்சு போட்ட குப்பைன்னு நினைச்சாங்க, குப்பையாவே என்ன எல்லாரும் பார்த்து பார்த்து பழகிட்டாங்க.
2: எஸ்,
0: வீட்டில் சமுதாயத்தில் என்ன எல்லாரும் என்ன குப்பையாவே பார்த்து பார்த்து
2: பழகிட்டாங்க.
0: கழித்து போடப்பட்ட, அனைவராலும் கழித்து போடப்பட்ட குப்பை.
2: எஸ்,
0: ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, உன்னை அழிச்சிட்டோம், உன்னை கழிச்சு போட்டோம், அப்படி இப்படின்னு ஆயிரம் பேர் சொன்னாலும் அழிச்சு கழிச்சு புது ஆட்ட ஆட நான் வந்திருக்கேன்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா. அழிச்சு கழிச்சு
1: புது ஆட்ட,
0: புது ஆட்ட,
1: புது ஆட்ட. 1 கொரிந்தியர் 4:13 புது ஆட்ட.
0: எல்லாரும் உங்க கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க, ஆனா ஆண்டவர் சொல்றாரு என் விதை இந்த வருஷம் நீ பார்க்க போறது என்னுடைய ஆரம்பத்தை,
1: ஆரம்பத்தை
0: உனக்கான எனது ஆரம்பத்தை. இத்தனை வருஷம் காத்திருப்புல, இத்தனை வருஷம் டேமேஜ்ல, இத்தனை வருஷம் பாதிப்புல, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, இனிமே எனக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தோட அமர்ந்திருந்த என்னிடத்துல வந்து இப்பதான் என் காரியத்தை உன் வாழ்க்கையில என்ன செய்யறேன், ஆரம்பிக்கிறேன்,
1: ஆரம்பிக்கிறேன்,
0: உன் வாழ்க்கையில கிரியை செய்யும்படி நான் எழுந்தருளி இருக்கிறேன்.
1: ஆமே.
0: இது உனக்கான என்னுடைய நேரம்,
1: நேரம்
0: குறுகிய காலத்துக்குள்ள எத்தனை வருஷம் பாதிப்பா இருந்தாலும் சரி, அதை சடுதியா சரி செய்ய என்னால முடியும்.
1: ஆமென்.
0: எவ்வளவு சிக்கலா உண்டாக்கி இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாதிப்பை பண்ணியிருந்தாலும் சரி, அழிச்சு கழிச்சு
1: புது ஆட்ட, புது ஆட்ட. ஆமென்.

0: Hallelujah.
1: Hallelujah.
0: நேற்று நேற்று இரவு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ரொம்ப உடைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரி, ரொம்ப தயங்கி தயங்கி ஜனங்களா இருந்தாங்க. அதனாலதான் நான் உங்கள்கிட்ட நான் பேசல. ஜனங்கள்லாம் போன உடனே நான் வீட்டுக்குள்ள வந்து நான் இப்ப உங்களோட நான் பேசுறேன் பாஸ்டர். எனக்கு இன்னைக்கு 32வது திருமண நாள், 32nd இயர். என் கணவரும் நானும் வல்லமையா நாங்கள் ஊழிய செஞ்சிட்டு இருந்தோம். ஆனா அவர் என்ன விட்டுட்டு போயிட்டாரு. அந்த ஊழியத்தை நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன், அவரோட என்னால் தொடர்பு கொள்ள முடியல. ஆனால் இன்னைக்கு எங்களுடைய வெட்டிங் டே, பின்னாடி ஒன்றுமே கேட்கலையா மியா? ஆச்சரியமானவர், செக் பண்ணுங்க போய். அப்படி
2: ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே.
0: கேட்டுருச்சுன்னா அப்படி கையை காட்டுங்க. அப்படி
2: ஆச்சரியமா
0: கேக்குதா?
2: அதிசயமா.
0: அவங்க அவங்க சொல்றாங்க, 32வது திருமண நாள், எனக்கு நான் ரொம்ப உடைஞ்சு போயிருக்கிறேன், ஆனா அவர் திரும்ப வருவாரு அப்படிங்கிற ஒரு பெரிய பெரிய ஃபெய்த்தில் இருக்கிறேன். இந்த நாட்கள்ல அண்ணன் நீங்க பண்ற பிரசங்கம் வந்து என்ன பயங்கரமா என் ஃபெய்த்தை தூக்கி விட்டுருச்சு. என் ஊழியம் முடிஞ்சு போல, என் கணவரோட நான் மீண்டும் நான் ஊழியம் செய்வேன், அவரோட நான் மீண்டும் இணைஞ்சு நான் நிற்பேன். அந்த நேரம் என் வாழ்க்கையில் வந்துருச்சுங்கிற விசுவாசம் எனக்கு பயங்கரமாக வந்துருச்சுனே. அவங்க ரொம்ப ரொம்ப பிரபலமானவங்க, பிரபலமானவங்க. என்னுடைய ஆரம்ப நாட்களில் அவங்கள ஒரு அவ்வளோ வல்லமையாக பிரகாசித்தவங்க. அவங்க ஊழியத்தினால் எங்கள் குடும்பங்களே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. அவ்வளோ பெரிய மனுஷனுடைய மனைவி சொல்றாங்க, என் குடும்பத்தில் இப்படி ஒரு டேமேஜ், பல வருஷம், இது எத்தனையோ வருஷம் சொல்றாங்க, இன்னும் செப்பரேஷன்ல போகுது. ஆனால் இன்னைக்கு 32வது ஆண்டு என்னுடைய திருமண ஆண்டு. நான் விசுவாசிக்கிறேன், கண்டிப்பா இந்த ஊழியம் பாழா போகாது. நாங்க சேர்ந்து நின்று செய்வோங்கிற ஃபெய்த் எனக்கு என்னன்னா வந்திருக்கு. குழந்தை இல்லை, 32 ஆண்டுகள், 32 இயர்ஸ். ஆனா அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணப்ப ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்தார். நான் கொஞ்சம் முன்னாடி இருந்து வாசிக்கிறேன், மீகா 4வது அதிகாரம் வசனம் 6 இருந்து. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே நான் நொண்டியானவளை சேர்த்து தள்ளுண்டவளையும் தீங்கு அனுபவித்தவளையும் கூட்டிக் கொண்டு, நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சியோன் பர்வதத்திலே இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாய் இருப்பார். மந்தையின் துருக்கமே, சியோன் குமாரத்தியின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரிகம் எருசலேம் குமாரத்தியினிடத்தில் வரும்.
1: ஆமென்.
0: எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, முந்தின ஆளுகைய எங்க போச்சுன்னு நான் தேட வேண்டியதில்லை. முந்தின ஆளுகை எனக்கான நேரத்தில் என்னை தேடி வரும்.
1: ஆமென்.
0: ராஜரிகம் எருசலேம் குமாரத்தினிடத்தில் வரும்,
1: வரும்.
0: எதையாவது நீங்க தொலைச்சிருப்பீங்கன்னா அதை தேட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாட்கள்ல அது உங்களை தேடி வருகிற பீரியட்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: சடுதியா சடுதியா அந்த காரியத்தை சரி செஞ்சு ஆண்டவர் தூக்கி நிறுத்தி மகிமையான காரியத்தை செய்வார்.
1: ஆமென்.
0: விசுவாசிக்கிறீங்களா?
1: விசுவாசிக்கிறோமா?
0: இந்த ஷார்ட் பீரியட்ல, இந்த குறுகிய காலத்துல இத ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சு முடிக்கிறாரு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: எத்தனை வருஷமா அவமானத்தை சுமந்திருக்கலாம், எத்தனை வருஷமா ஒரு நிந்தையை நீங்க சுமந்திருக்கலாம், ஆனா உங்களுக்கான இந்த நேரத்துல, இந்த சரியான நேரத்துல சடுதியில எல்லாத்தையும் ஆண்டவர் சரி செஞ்சு அழிச்சு கழிச்சு
1: புது ஆட்டை
0: புது ஆட்டை

0: இனி வாழ்க்கை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுடைய உங்களுடைய லைஃப்ல ஆண்டவருடைய காரியம், அவருடைய அவர் விரும்பின காரியம் பூக்குற நேரம் வந்திருக்கு.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நீ எத்தனை வருஷம் இதை சகிச்சேன்னு எனக்கு தெரியாது, எத்தனை வருஷம் இந்த நிந்தையில நீ கடந்து வந்தன்னு எனக்கு தெரியாது, எத்தனை வருஷம் இந்த போராட்டத்துல நீ தனியா தவிக்கிறன்னு எனக்கு தெரியாது, எத்தனை வருஷம் நீ அழற, ஆனா கர்த்தர் அறிவார்.
1: எஸ்,
0: சடுதியில சடுதியில ஐயோ இத்தனை ஆண்டுகள் வேஸ்டா போச்சு வேஸ்டா போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுடைய லைஃப்ல ஆண்டவர் குறிச்சிருக்கிற இந்த காலத்துல அந்த பல வருஷ பாதிப்புகளை சடுதியா சரி செய்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: இஸ் தட் ரிடீமிங் யுவர் டைம்?
1: எஸ்.
0: ஆண்டவர் நம்மளை மீட்டு கொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கையில நாம தொலைச்சிட்டோம்னு நினைச்ச நாட்களையும் நம்ம தொலைச்சதோட அதிகமா எனக்கு மீட்டு தர்றாரு.
1: ஆமென்.
0: ஆண்டவர் தீர்க்கதரிசனமா சொல்றார், 10 வருஷத்தை நீ தொலைச்சிருக்கலாம், ஆனா நான் உனக்கு 20 வருஷத்தை தர்றேன்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: யோபு இழந்தது ஒரு தலைமுறை, ஆனா தேவன் பார்க்க வச்சது நாலு தலைமுறை.
1: நாலு தலைமுறை.
0: யோசேப்பு வாழ்க்கையில விரயமாக்கப்பட்ட நாட்கள், தப்பு அப்படி சொல்லக்கூடாது, கர்த்தர் அவரை பிரிப்பேர் பண்ண நாட்கள் 13 ஆண்டு. ஆனா 30 வயசுல இருந்து யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த வருஷங்கள்
1: 70 ஆண்டுகள், சாரி
0: 80 வருஷம்,
1: 80 வருஷம், 110 வருஷம் மொத்தம்.
0: நீங்க துன்பத்தை கண்ட நாட்களை விட அவருடைய காலத்துல வாழ்ந்திருக்க போகிற வருஷங்கள் அதிகம்.
1: ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: ஒரு தலைமுறை தானே அடிச்சான் சொல்றீங்க, மூணு தலைமுறை உட்கார்ந்து பாப்பீங்க.
1: ஆமென், உட்கார்ந்து பாப்பீங்க.
0: இந்த சைடு யோசேப்போட காரியம் எப்படி, மோசேனுடைய காரியம் எப்படி, யோபோடைய காரியம் அப்படி.
1: ஹல்லேலூயா.
0: அதனால எதை இழந்துட்டேன், எது விரயமாக்கிட்டேன், விரயமானாலும் நீங்க அப்பா கூட இருந்தீங்க பாருங்க, பாதிப்பு வந்தாலும் விரக்தி வந்தாலும் என்னன்னு புரியலைனாலும் உங்களை விட்டு நான் எங்க போவேன் ஆண்டவரே, உங்களை விட்டு போய் என்னால ஒண்ணு செய்ய முடியாதுன்னு சொல்லி அவரையே உறுதியா பற்றிக்கொண்டு அவரோடய இருந்தீங்க பாருங்க, அவரோட நடந்தீங்க பாருங்க. அல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நீங்க இழந்ததை விட அதிகத்தை மீட்டுக் கொள்வீர்கள்.
1: ஆமென், ஹல்லேலூயா.
0: ரெண்டு இழந்தா ரெண்டு இல்ல, ரெண்டு இழந்த உனக்கு 10 வச்சிருக்கிறேன்.
1: ஆமென்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: நீ சந்திச்ச பாதிப்பு ஒரு மடங்கு, ஆனா உனக்கு நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறது பல மடங்கு.

0: இனி வாழ்க்கை இல்லை உங்களுக்குன்னு உலகம் சொல்லுது. இனி என்ன இல்ல?
1: வாழ்க்கை இல்லை,
0: அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இது மேலே எழும்புறதுக்கு என்ன இல்ல?
1: வாய்ப்பே இல்லை.
0: வாய்ப்பே இல்லைன்னு யார் சொல்றா? உலகம் சொல்லுது.
1: வாழ்க்கையும் இல்லை, வாய்ப்பும் இல்லைன்னு உலகம் சொல்லுது.
0: ஆனாண்டு சொல்ல, உனக்கு என்னோட வார்த்தை இருக்குல்ல.
1: ஆமென்.
0: நீங்க இன்னும் உணரல என்ன? நான் பொறுப்பு இல்லை.
1: எஸ்,
0: இன்னும் வாய்ப்பு இல்ல, வாய்ப்பு இல்ல, வாய்ப்பு இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் பொறுப்பு இல்ல. அதுக்கு வார்த்தை பிறந்துகிட்டே இருக்கு.
1: எஸ்,
0: வார்த்தை வந்துகிட்டே இருக்கு. அதுல உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கு.
1: ஆமென்.
0: ஒவ்வொருத்தரையும் நோக்கி வந்துகிட்டே இருக்கு.
1: எஸ்,
0: வாய்ப்பை பார்க்காதீங்க, உங்களை நோக்கி கடந்து வந்திருக்கிற வார்த்தையை மட்டும் பாருங்க.
1: ஆமென்.
0: வார்த்தைக்குள்ள இருந்துதான் கற்பனை செய்ய முடியாத வாழ்க்கை வருது.
1: எஸ், கற்பனை செய்ய முடியாத வாழ்க்கை வருகிறது வார்த்தையிலிருந்து.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: சொல்லுங்க, தை பிறந்தா
1: வழி பிறக்கும்.
0: அண்டு சொல்ல, தையில எல்லாம் வராது, வார்த்தையில தான் வருது.
1: வார்த்தையில தான் வரும்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: என்னால தை மாசத்தை நம்புறது போல வார்த்தையை நம்புறவனுக்கு எவ்வளவு தெம்புனா, வார்த்தை விசுவாசிக்கிறவனுக்கு எவ்வளவு
1: தெம்பு.

0: வார்த்தை தந்த ஆண்டவர் நம்முடைய கண்களை திறந்தாரா?
1: திறந்தார்.
0: வார்த்தை வந்த பொழுதெல்லாம் என்னுடைய விழிகள் என்ன செய்யப்பட்டது?
1: திறக்கப்பட்டது.
0: ஆண்டு சொல்றாரு, விழிகளை திறந்தவர்
1: வழி வாசலையும் திறப்பார்.
2: திறப்பாரு.
1: நமக்கு ஒரு வழிவாசல் திறக்காமலா போயிடும்?
0: சொல்றமா?
1: அட்டாயம்.
0: கண்ணை திறந்திருக்கிறாரா?
1: கண்ணை திறந்திருக்கு.
0: கண்ணை திறந்தவர் கதவையும் திறப்பாரு.
1: கதவையும் திறப்பாரு. இந்த வசனத்தை பார்த்துக்கிட்டே இருந்த நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினால், அப்ப சொன்னாரு, பூட்டப்பட்ட அநேக வாசலையும் நீட்டப்பட்ட கரத்தினால திறக்கண்டா அப்படின்னாரு.
0: கண்ணை திறந்திருக்காரா?
1: திறந்திருக்கிறார்.
0: வர்றப்பெல்லாம் கண்ணை திறக்கிறார்ல?
1: திறக்கிறார்.
0: கண்ணை திறந்த ஆண்டவர் நாம பிரவேசிக்க தேவையான கதவையும் திறப்பார்.
1: கதவையும் திறப்பார்.
0: பெரிதும் அனுகூலமான கதவு உங்களுக்கு திறக்கப்படுகிற ஆண்டு இது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: பெரிதும் அனுகூலமான
1: வாசல்கள்.
0: முட்டு சந்தில இருந்த மாதிரி இருந்தீங்கல்ல, கத்தர் செய்யறா இருப்பாரு.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: நெகேமியா அலங்கத்தை கட்டுறதுக்கு முன்னாடி இடிக்கப்பட்ட அந்த அலங்கம் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேல இடிஞ்சே கிடந்துச்சு.
1: இடிஞ்சே கிடந்துச்சு.
0: எத்தனை வருஷத்துக்கு மேல?
1: 100 ஆண்டுகளுக்கு மேலாக.
0: ஆனா நெகேமியா லைஃப்ல ஆண்டவருடைய நேரம் வந்த பொழுது அந்த 100 ஆண்டு காலத்துக்கு மேல இருந்த பாதிப்பு சரி செய்யப்பட்டது. வெறுமன 4:2 வாசிக்கிறோம். அந்த அலங்கம் கட்டுற வேலையை பார்த்து எப்படி எப்படி கிண்டல் பண்ணாங்க அப்படின்னா,
1: அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன?
0: அந்த அற்பமான யூதர் செய்கிறது
1: என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டெரித்து போடப்பட்ட மண் மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாக சொன்னான்.
0: சுட்டெரித்து போடப்பட்டு மண் மேடுகளான கற்களுக்கு
1: உயிர் கொடுப்பார்களோ?
0: அன்று சொல்றாரு, உயிரற்று போனது உயிர் பெறும்.
1: ஆமென்.
0: உயிரற்று போனது
1: உயிர் பெறும்.
0: வேறற்று போனது திரும்பவும் வேர்விடும்.
1: வேர்விடும்.
0: அல்லேலூயா. அந்த அடிக்கட்டை வந்து அடிமரம் செத்து போனாலும் தண்ணீரின் வாசனையினால வேலர் என்ன செய்வார்? ஆண்டவர் துளிர்க்க பண்ணுவார். யோபு அப்படித்தான் சொல்றார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: மக்கி போய் செத்து போயிருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொல்றார், அதை துளிர்க்க பண்ணக்கூடிய ஒரு தண்ணீரின் வாசனைய கொண்டு வருவேன். வாசிக்கலாம்.
1: யோபு 29
0: வாசிங்க.
1: சரி சரி சரி.
0: பட்டு போனது திரும்ப என்ன செய்யும்னா துளிர்க்கும். பாலானது பயிர் நிலமா மாறும். பயிர் நிலம் அடர்ந்த காடாகும். சடுதியாய்.
1: யோபு 14:9 தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்தது. அதின் வேர் ஒரு மரத்தை குறித்தாவது
0: நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போடப்பட்டாலும்
1: திரும்ப தழைக்கும்.
0: அதன் இளம் கிளைகள் துளிர்க்கும். அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளைவிடும்.
1: கிளைவிடும். ஹல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: உன்னை பழசுன்னு சொல்றாங்க, ஆனா நீ இளசு உன்னோட போட்டி போட.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இளமரம் போல.
1: இளமரம் போல.
0: இளம் இளைச்சு போன நீ, களைச்சு போன நீ ஒரு ஒரு ஒரு இளமரம் போல கிளைவிடுவாய்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இளமரத்தின் இளமரம், கிளமரம் இல்ல இளமரம்,
1: இளமரம்
0: மரம் என்னன்னா பத்து கட்டையா கிடக்குற
1: பழைய மரம்,
0: பழைய மரம். ஆனா அது இளமரம் போல என்ன செய்யுமா?
1: கிளை விடும்,
0: கிளை விடுமா?
1: கிளை விடும்.
0: விசுவாசிக்கிறீங்களா? நீங்க
1: விசுவாசிக்கிறேன் ஆண்டவர்.
0: சடுதியில உங்களுக்கு செய்யப்பட்ட கெடுதிகள், உங்களுக்கு செய்யப்பட்ட
1: கெடுதிகள்,
0: கெடுதிகள் சடுதியில் சரி செய்யப்படும்.
1: ஆமென். எஸ்,
0: சடுதியில பல கெடுதிகளை செஞ்சாங்க. கெடுதின்னு ஒண்ணு உண்டுன்னா சடுதியில் ஆண்டவர் காரியத்தை செய்து முடிக்கிற ஒரு அதிசயமும் உண்டு.
1: உண்டு.
0: பல கெடுதிகளை பார்த்த, ஆனா சடுதியில நான் உனக்கு செய்கிற அதிசயங்களை இந்த சீசன்ல நீ பாப்ப.
1: ஆமென்.

0: ஹல்லேலூயா.
1: பல பொன்ன அலங்கங்களை 52 நாள்ல
0: கட்டி முடிச்சிட்டாரு ஆண்டவர்,
2: முடிச்சிட்டாரு.
1: ஆனா பாதிப்போடு இருந்தது எத்தனை ஆண்டுகள்?
2: பல 100 வருஷத்துக்கு
1: மேல.
2: எஸ்.
1: ஆனா காரியத்தை சரி செஞ்சது எத்தனை நாள்ல? 52 நாள்ல 52 வாரம் இல்ல 52 மாதம் இல்ல 52 நாள். நீங்க வருஷ கணக்கா காத்திருந்த காரியங்கள் சில நாட்களுக்குள்ள நடந்து முடியும்.
2: ஆமென்.
1: சில நாட்களுக்குள்ள, வருஷ கணக்கா காத்திருந்தேன், ஆனா சில நாளைக்குள்ள அதை நான் செஞ்சேன். ஏன்னா அது உனக்கான என்னுடைய நேரம்.
2: ஆமென்.
1: பைபிள்ல தான் இருக்கு எல்லாமே.
2: எஸ்.
1: இத நான் விசுவாசிக்கும் பொழுது என் வாழ்க்கையில அப்படியே செய்யற ஆண்டு.
2: ஆமென்.
1: நம்ம தரிசனத்துல நடந்துகிட்டு இருக்கு போ.
2: எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: அட்டு புட்டுனே
2: நடந்துகிட்டு இருக்கு.
1: காரியங்கள் நடக்கிற அதிசயத்தை கண் என்னன்னா
2: ஆக்கம்
1: ஆக்கம்
2: ஆக்கம். ஹல்லேலூயா.
1: அத்திரமோ 12 அதிகாரத்துல 31 வசனம் 32-33 வாசிக்கலாமா? நேரம் வர்றப்ப என்னென்ன நடக்குது பாருங்க.
0: ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டி கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான். எகிப்தியர், நாங்கள் எல்லாரும் சாகுறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். புளிக்கும் முன் ஜனங்கள்
1: எப்படி அனுப்ப?
0: அவர்கள்
1: தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட
0: அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்.
1: அவர்களை மிகவும்
0: துரிதப்படுத்தினார்.
1: அல்லேலூயா. நேரம் வந்துருச்சு, சீக்கிரம் நினைச்சீங்கன்னா
2: கிளம்பி போங்க,
1: கிளம்பி போங்க,
2: போயிடுங்க.
1: நேரம் வந்த பொழுது பார்வோனுடைய அரண்மனையில இருந்து வந்த உத்தரவு யோசேப்ப தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து
2: வெளியே கொண்டு வந்தது.
0: அல்லேலூயா.
2: அல்லேலூயா.
1: 41:14. அப்ப கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்கு குறிச்சிருக்கிற காலத்துல நம்மளை பகைத்த சக மனுஷங்களால நமக்கு நிகழ்ந்த பாதிப்புகளை சடுதியில சரி செஞ்சிடறார்.
2: அமேன்.
1: அதாவது சரி செய்ய முடியாத ஒரு பாதிப்பு மனுஷன்ட்ட தான் இருக்கு. அந்த ஆண்டவர் காரியத்தை சரி செய்கிறவர் அல்ல, சகலத்தையும் புதிதாக்குகிறார்.
2: அமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
1: உன் காரியத்தை சரி செஞ்சா போதும், சரி செஞ்சா போதும்னு நீ அழுற. ஆனா உனக்கான இந்த நேரத்துல நான் சொல்றேன், உன் காரியத்தை நான் புதுசாக்குறேன்.
2: ஆமென். ஹல்லேலூயா. எஸ்.
1: அதான் இளங்கல,
2: இளங்கல,
1: இளமரம் போல,
2: இளமரம் போல,
1: இளமரம் போல,
2: இளமரம் போல,
1: இளமரம் போல,
2: இளமரம் போல.
1: இது மாதிரி உன் காரியத்தை நான் புதுசாக்குறேன்.
2: ஆமென்.
1: சுத்தரிக்கப்பட்ட வாழ்க்கை, பட்டு போன வாழ்க்கை, பாழ போன வாழ்க்கை, ஆனா என் வார்த்தை உனக்கு இருக்கிறதுனால, என்னுடைய நேரம் உனக்கு இருக்கிறதுனால வாழ்க்கையில் இது போல நான் சகலத்தையும்
2: புதிதாக்குகிறேன், சகலத்தையும் புதிதாக்குறேன்.
1: அடையாளம் தெரியாத அளவுக்கு நீங்க அடியோட மாத்திருவார்.
2: எஸ். அல்லேலூயா.
1: சொல்லுங்க, புத்தம் புதுசு,
2: புத்தம் புதுசு, புத்தம் புதுசு.
1: அல்லேலூயா.
2: அல்லேலூயா.
1: குறுகிய மனம் கொண்ட மனுஷங்க நமக்கு விரோதமா செஞ்ச தீங்குனால நம்மளால மீண்டு எழ முடியாத பாதிப்புகளை உண்டாக்குனாங்க. சின்ன புத்திகாரன் சில பேர் சேர்ந்து நம்ம வாழ்க்கையில விளையாண்டதுனால நம்மளால திரும்ப என்ன செய்ய முடியல,
2: மீண்டும் எழ முடியல,
1: எழ முடியல, அழதான் முடிஞ்சு.
2: எஸ்.
1: ஆண்டவர் சொல்றாரு, என்னோட நேரம் வாழ்க்கையில வந்திருக்கிறதுனால எழுந்து நின்னா போதும் ஆண்டவரேன்னு நீ நினைச்சு அழுத, ஆனா நீ எழுந்து நிக்கிறது மட்டும் இல்ல, உன்னை எழுந்து நிமிர்ந்து நிக்க.
2: ஆமென். ஹல்லேலூயா.
1: சில ரதங்களை குறித்தும்
2: சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டு.
1: நாங்களோ எங்கள் தேவனாகிய
2: கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டு.
1: உங்களுக்கு விரோதமா சில விஷயங்களை பிடிச்சுக்கிட்டு மேன்மை பாராட்டின காரியங்கள் முறிந்து விழுது.
2: ஆமென்.
1: ஆனா தேவனுடைய இந்த நேரத்துல நீங்க அவங்க கண்ணு முன்னாடி எழுந்து நிக்கிறதே அதிசயம். மனுஷங்களுடைய கண்களுக்கு ஆச்சரியம் தானே.
2: ஆச்சரியமே.
1: இந்த அதிசயத்தை இந்த வருஷம் உனக்கு நான் செய்யறேன்.

0: அல்லேலூயா.
1: சின்ன புத்திக்காரங்க, சில சின்ன புத்திக்காரன் பண்ண வேலையால கடுமையான பாதிப்பு வாழ்க்கையில,
0: எஸ்
1: எழ முடியாத அளவுக்கு உங்களை கீழே தள்ளுனாங்க. ஆனா நீ எழுந்து நிற்ப,
0: எழுந்து நிற்பாய்,
1: நிமிர்ந்து நிற்ப,
0: நிமிர்ந்து நிற்பீங்க.
1: உனக்கான இந்த நேரத்துல உன் விஷயத்தை நான் சகலத்தையும்
0: புதிதாக்குகிறேன்.
1: நீ மடங்கி மடங்கி விழுந்த, துவண்டு துவண்டு விழுந்த, மடங்கி மடங்கி துவண்டு துவண்டு விழுந்த, ஆனா நீ எழுந்து நிற்ப.
0: ஆமென்.
1: நிமிர்ந்து நிற்ப.
0: எஸ்.
1: அது மட்டும் இல்ல, உனக்கு விரோதமா செய்யப்பட்ட சகல தீமைகளும் அப்படி முறிஞ்சு விழும்,
0: முறிஞ்சு விழும், முறிஞ்சு விழும்.
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா.
1: விசுவாசிக்கிறீங்களா?
0: ஆமென்.
1: எதெல்லாம் பாதகமா இருந்துச்சோ அவ்வளத்தையும் ஆண்டவர் சாதகமா மாத்திருவார்.
0: ஆமென், ஹல்லேலூயா.
1: எதிர்காற்றோடு நீங்க போராடினது ஒரு காலம், உங்களுக்கு சாதகமா காற்று வீசுறது இன்னொரு காலம்,
0: கண்டு
1: வலிச்சது ஒரு காலம், அப்படி காற்று சேர்ந்துக்கிற பாருங்க, அப்படி உங்களை தூக்கிட்டு போவார் ஆண்டு.
0: ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
1: இது அவருடைய மொமெண்ட்,
0: மொமெண்ட்.
1: இதுல வெட்டுக்கிளி பட்சித்த வருஷங்களுடைய விளைவு, முசுகொட்ட பூச்சி தின்னது, அது தின்னது, இது தின்னது, எல்லா டேமேஜையும் பயங்கரமா சிக்கல வந்து கடைசியில கழுத்து புடியில வந்து நிக்கிறப்ப எதை கொடுத்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல. வட்டி மேல வட்டி படாத பாடு படுத்துறாங்க. மாசம் 15,000 வட்டி கொடுக்கணும், 5 லட்சம் ரூபாய்க்கு. கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கறதுக்கு முதல்ல கொடுக்க வழி இல்லை. அப்ப ஒரு முறை ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு, அந்த நாட்கள்ல யாஷோட அடையாளமே புல்லட் தான். தீவுல என்னதான்
0: புல்லட்,
1: புல்லட்ல தான் வருவார், புல்லட்ல தான் போவார். கடைசியில ஆசை ஆசையா வச்சு சுத்திக்கிட்டு இருந்த புல்லட் தான், அது வித்து தான் அப்படியே ஒரு 15 லட்சம் ரூபா 15,000 ரூபா வட்டியை தூக்கி கொடுத்துட்டு நான் வெறுமனே அந்த புல்லட்டை திரும்பி திரும்பி பார்த்துட்டு மதுரையில் நடந்து வந்தேன். நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆண்டு சில காரியங்களை அனுபவிச்சிருக்கலாம். அங்கே எவ்வளவு இழந்துட்டோம் தெரியுமா? எதெல்லாம் நாங்கள்
0: இழந்துட்டோம் தெரியுமான்னு
1: சொல்லி அந்த நாட்களில் சில இழப்புகள் கண்ணுக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அந்த ஆண்டவருடைய கரத்துல இருக்கிற இந்த நாட்கள்ல தேவன் செஞ்சிருக்கிறது. என்னடா புல்லட்ட போய் பெருசா பேசுற,
0: ஹல்லேலூயா.
1: நீங்க இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ஆண்டவர் மீட்டு தருகிறவர்.
0: ஆமென்.
1: இழந்த வருஷங்களை

0: உங்க வாழ்க்கையில விளையாண்டு இருக்கலாம், ஆண்டவர் உங்களுக்கு விளைச்சல வச்சிருக்கிறாரு.
1: பெரிய
0: அநேகர் விளையாண்டாங்க உங்க வாழ்க்கையில, மனுஷங்க விளையாண்டாங்க, ஆனா நீ விளை

0: படுத்திடுவா.
1: சில பேர் உங்க வாழ்க்கையில விளையாண்டாங்க. விளையாண்டதுனால உண்டான பாதிப்பு பயங்கரம். ஆனா ஆண்டு சொல்றார், இந்த உனக்கான என்னுடைய இந்த நேரத்துல மற்றவங்க விளையாட்ட நீ பார்த்த, ஆனா என்னோட விளைச்சல நீ பார்ப்ப, உனக்கு விளையுதுன்றாரு.
2: ஆமென்.
1: இந்த சீசன்ல உனக்கு விளையுது. மற்றவங்க விளையாண்டாங்க, என் வாழ்க்கையில என்ன பண்ணிட்டாங்களே,
2: விளையாண்டுட்டு
1: போயிட்டாங்க. ஆனா என் விளைச்சல், உன் கண்ணு மனுஷங்க உன் வாழ்க்கையில விளையாண்டதை பார்த்துச்சு. ஆனா உன் கண்ணு உன் குடும்பத்துல விளைகிற என் விளைச்சலை பார்க்கும்.
2: ஆமென். ஆமென். ஆமென்.
1: நீ விளைச்சலை பார்க்கிற வருஷம்.
2: ஆமென்.
1: நீ என்னுடைய விளைச்சலை பார்க்கிற வருஷம். உனக்கு விளையுது.

ஐயோ போயிச்சேன்னு சொல்லி புலம்பன நாட்கள், ஐயோ விட்டுட்டனேன்னு சொல்லி நீ கதறி அழுத நாட்கள், ஐயோ என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க தெரியாம செஞ்சிட்டேன்னு சொல்லி நீ புலம்பன நாட்கள், கைரோஸ் மொமெண்ட்ல விளைச்சல், 20 வருஷம் பாதிப்பு, 2 நாள்ல சரியாகும், 25 வருஷம் பாதிப்பு, 24 மணி நேரத்துல சரியாகும்.

0: சில உறவுகள் மீட்டெடுக்கப்படும், உறவுகள் மீட்டெடுக்கப்படும். வருஷ கணக்கா நீங்க சந்திச்சுட்டு வருகிற அந்த கசப்புகள், உங்க மேல விரோதமா இருந்தவங்க, உங்க மேல கசப்பா இருந்தவங்க, உங்க மேல எரிச்சலா இருந்தவங்க உங்களை தேடி வருவாங்க. உங்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க, நீ தேவனுடைய மனுஷன், நீ தேவனுடைய
1: மனுஷி,
0: மனுஷி
1: கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறாராம்,
0: கூட ஆண்டவர் இருக்கிறார்,
1: இருக்கிறாரு.
0: மரியாதை இல்லாம உங்களை நடத்தினவங்க, உங்களை கேவலமா ட்ரீட் பண்ணவங்க, நாலு இடத்துல வச்சு உங்களை அசிங்கப்படுத்தினவங்க, நீங்க வருகிற பொழுது எழுந்து நின்று உங்களை வரவேற்பாங்க.
1: ஆமென். எஸ், ஹல்லேலூயா.
0: பேசிக்கொள்ள முடியாம இருந்தவங்க பேசிக்கிறாங்க. ரிலேஷன்ஷிப் ஆண்டவர் மீட்டெடுக்கிறார்.
1: ஆமென்.
0: யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் எத்தனையோ ஆண்டு கால
1: பகை,
0: ஆனா மாமனார் வீட்டில இருந்து கத்தர் திரும்ப நீ போ, திரும்ப பெத்தேலுக்கு போன்னு சொன்ன அந்த கைரோஸ் மொமெண்ட் வந்தப்போ, பல வருஷ பகைய ஆண்டவர் ஏசாவும் யாக்கோபும் சந்தித்து கொண்ட பொழுது, அந்த எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சம்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆற தழுவி கொள்ள கத்தர் கிருபை செஞ்சாரா? பங்காளி சண்டைகளுக்கு ஆண்டவர் முடிவு கட்டுறாரு.
1: ஆமென்.
0: நீண்ட காலமா பேசிக்கொள்ள முடியாது இருந்த உறவுகள், எலியும் புனியமா இருந்த உறவுகள் எல்லாம் திரும்ப நகமும் சதையுமாய் மாறுகிறது.

0: மனாசே ஆசீர்வாதங்கள், எப்ராயிம் ஆசீர்வாதங்கள், மனநிலையை மாற்றக்கூடிய மனாசே ஆசீர்வாதம், சூழ்நிலையை மாற்றக்கூடிய எப்ராயிம் ஆசீர்வாதம், உறவுகளை கத்தர் மீட்டெடுக்கிறார், உறவுகளை மீட்டெடுக்கிறார். சமீபத்தில் ஒரு போதகர் எனக்கு அனுப்பிச்சிருந்தார், அண்ணே போன முறை உங்கள் மீட்டிங்க்கு வந்திருந்தாங்க, நானும் வந்திருந்தேன், என் கூட கசப்பாக இருந்தவங்க இருந்தாங்க, பேச முடியல, அவ்வளோ வருத்தம் என் மேலே அவங்களுக்கு. ஆனால் அந்த நாளில் உரைக்கப்பட்ட தீக்க தரிசனத்தின்படியே பல ஆண்டு என் மேலே கோபம் இருந்த அந்த ஊழியக்காரன் என் வீட்டுக்கு வந்து சால்வை போற்றி என்னை கட்டி பிடிச்சி என்னோட பேசினார். அவரோடு சேர்ந்து நான் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிறேன்னு அந்த ஃபோட்டோ எனக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. யாரோ ஒரு சிலருடைய வாழ்க்கையில் மட்டும் இல்லை, வீடு தேடி வருவாங்க, உங்க வீடு தேடி வந்து ஒப்புரவாங்க.
1: ஆமென்.
0: உங்களை தேடி வந்து கட்டி பிடிச்சி ஆற தழுவி இல்லை பழசெல்லாம் கம்ப்ளீட்டா நான் என்ன செஞ்சிட்டேன் மறந்துட்டேன்னு, என் ஆண்டவர் சகலத்தையும் புதிதாக்கு.
1: ஆமென். ஆமென்.
0: எல்லாரும் எழுந்து நின்று தேங்க்யூ.

0: உனக்கு நடக்கும் மகனே, நிரம்பி வழிவேன், உனக்குள்ளந்து நான் நிரம்பி வழிவேன்.
1: பாத்திரம் நிரம்பி வழிகிற,
0: நீ வெடிப்புள்ள பாத்திரம் இல்ல, நிரம்பி வழிகிற பாத்திரம் நீ.

0: மீட்டு தர்றேன், மீட்டு தருகிறேன், மீட்டு தருகிறேன், மீட்டு தருகிறேன். நீ இழந்தது இழந்ததை விட அதிகமா உனக்கு நான் மீட்டு தர்றேன். நீ இழந்ததை விட அதிகத்தை மீட்டுக் கொள்வாய். நீ இழந்ததை விட நீ மீட்டுக் கொள்ள போறது அதிகம். நீ இழந்ததை விட நீ மீட்டுக் கொள்ள போறது அதிகம். நீ இழந்ததை விட நீ மீட்டுக் கொள்ள போறது அதிகம். மனுஷங்க வாழ்க்கையில விளையாண்டதை பார்த்த, ஆனா என்னுடைய நாட்கள் வந்திருக்கு, என்னுடைய நேரம் வந்திருக்கு. என்னுடைய விளைச்சல, என்னுடைய விளைச்சல உன்னுடைய கண்கள் காணும். என்னுடைய விளைச்சல உன்னுடைய கண்கள் காணும். உன்னுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்.
1: மீட்டு தருபவரே.
0: பல ஆண்டுகால பாதிப்புகளை சடுதியில் ஆண்டவர் சரி செய்கிறார். எதிர்பாருங்க, எதிர்பாருங்க. சடுதியில பல ஆண்டுகால பாதிப்புகளை சடுதியில தேவன் சரி செய்கிற அதிசயத்தை இந்த வருஷத்துல நீ காண்பாய், இந்த நாட்கள்ல நீ காண்பாய்.
1: எனக்கு மீட்டு தருபவரே.
0: மிகுதியான கெடுதிகள், மிகுதியான கெடுதிகள், மிகுதியான கெடுதிகள், மிகுதியான கெடுதிகள், சடுதியான நன்மைகள், சடுதியான நன்மைகள் உன்னிடத்திற்கு வரும். முந்தின முந்தின ஆளுகை உன்னிடத்திற்கு வரும். முந்தின ஆளுகை, நீ தொலைச்சிட்டேன்னு நினைக்கிற ஆளுகை, நீ தொலைச்சிட்டேன்னு நினைக்கிற ஆளுகை உன்னிடத்துக்கு வருது, உன்னிடத்துக்கு வருது. எருசலேம் குமாரத்தியே, ராஜரீகம், ராஜரீகம் உன்னிடத்துக்கு வரும். ராஜரீகம் உன்னிடத்துக்கு வரும். ராஜரீகம் உன்னிடத்துக்கு வரும். முந்தின ஆளுகை, முந்தின ராஜரீகம், முந்தின ஆளுகை, முந்தின ராஜரீகம், முந்தின ஆளுகை, முந்தின ராஜரீகம் உன்னிடத்துக்கு வருகிற வருஷங்கிறது. எழுந்து நிற்க முடியாத இடத்துல எழுந்து நிமிர்ந்து நிப்பீங்க. உங்களை பாடா படுத்தின அந்தகார சக்திகள் முறிஞ்சு விழுகிறத நீ பார்ப்ப, முறிஞ்சு விழுகிறத நீ பார்க்கும் பொழுது நீ எழுந்து நிற்கிறத நிமிர்ந்து நிக்கிறத முறிஞ்சு விழுறவன் பாப்பான். தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. பார்வோன் முறிந்து விழுந்தத செங்கடலை கடந்த மோசையும் ஜனங்களும் பார்த்தார்கள். மோசையும் ஜனங்களும் எழுந்து நிமிர்ந்து நிக்கிறத பார்வோனுடைய சேனை பார்த்தது. எழுந்து நிமிர்ந்து நிக்கிறது உனக்கு விரோதமா கிரியை செய்த காரியங்கள் முறிந்து விழும் பொழுது காண்பார்கள். அவர்கள் முறிந்து விழுகிறத நீ பார்ப்ப, நீ எழுந்து நிமிர்ந்து நிக்கிறத அவர்கள் காண்பார்கள், அவர்கள் காண்பார்கள். ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். இந்த கைரோஸ் மொமெண்ட்ல எங்க காலத்துக்குள்ள வந்திருக்கிற நீங்க இந்த நாட்கள்ல செய்ய போற காரியங்களை படம் பிடிச்சு காட்டுறீங்க, செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. இதுக்காக நன்றி. இன்னும் இதுல எங்களோட நீங்க பேச விரும்புறீங்க, எங்களோட பேசுங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்தவ
3: உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும், அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று சொன்ன கர்த்தர் அவர் சித்தம் செய்ய என் நினைவுகளை மாற்றினார்.

நான் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவன். சிறுவயது முதலே திருச்சபையில் உள்ள பாடற்குழுவினரோடு இணைந்து பாடல்களை பாடி வந்தேன். இதுபோல அநேக தாளந்துகளை தேவன் எனக்கு தந்திருந்தார். நான் அநேக நேரங்களில் ஆலயத்திலே இருந்த போதிலும் என் உள்ளான இருதயமோ என் இயேசுவை விட்டு தூரமாயிருந்தது. துணிகரமான பாவங்களை செய்துவிட்டு உலகத்தின் பார்வைக்கு நான் ஒரு பரிசுத்தவானைப் போல நடித்து கொண்டிருந்தேன். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று அறிந்தபோதும் அதன்படி செய்யாத ஏமாற்றுக்காரனாய் நான் வாழ்ந்து வந்தேன். எனது இன்ஜினியரிங் படிப்பை முடித்து எனக்கு 2012 ஆண்டிலே வங்கியில் வேலையும் கிடைத்தது. வேலையில் அமர்ந்த நாட்களில் வேலை செய்ய முடியாத அளவிற்கு ஒரு போராட்டம் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. பிசாசை எதிர்த்து போராட திராணி இல்லாதவனாய் கிடைத்த வேலையும் விட்டுவிட்டு சாவதற்காய் என் தூத்துக்குடி பட்டணத்துக்கு வந்தேன்.

இங்கே நான் வந்த பொழுதோ நேசித்த என் குடும்பமும் என்னை வெறுத்தது. உலகத்தின் எல்லா அன்பையும் புரிந்து கொண்டேன். அநேகரால் வெறுக்கப்பட்டேன். அநேக வார்த்தைகளால் காயப்படுத்தப்பட்டேன். ஒரு நாள் இரவு முழங்கால் படி என் இயேசுவை நோக்கி கதறி அழுதேன். நான் விபிஎஸ் எடுத்திருக்கிறேன், நான் சண்டே கிளாஸ் எடுத்திருக்கிறேன், நான் பாடகர் குழுவில் இருந்திருக்கிறேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மாத்திரம் இதை நீர் அனுமதித்தீர் என்று அழுது புலம்பினேன். அன்று ராத்திரியிலே கல்வாரியின் தரிசனத்தை பாவியாகிய எனக்கும் காண்பித்தார். அவர் என் மீது வைத்த அன்பை உணர்ந்து உம்முடைய சித்தத்திற்கு என்னை பயன்படுத்தும் என்று முழுமையாக அர்ப்பணித்தேன். இன்றும் அதே வங்கியில் வேலை செய்து அவருடைய ஊழியத்தையும் செய்ய தேவன் எனக்கு கிருபை செய்திருக்கிறார்.

0: என் அன்பான வாலிப சகோதரனே, என் அன்பான வாலிப சகோதரியே, இந்த சீடியில் கேட்ட ஒவ்வொரு பாடல்களின் மூலமாய் தேவன் உன்னோடு பேசியிருப்பார் என்று நிச்சயமாய் நம்புகிறேன். இந்த உலகத்திலே நீ எதை வேண்டுமானாலும் இழந்து போயிருக்கலாம், ஆனால் அழிந்து போகும் இந்த உலகத்திற்காய் இயேசுவை மாத்திரம் நீ இழந்து போகாதே. உன் வார்த்தைகளிலே, உன் செய்கைகளிலே, உன் நடக்கையிலே பரிசுத்தம் இருக்குமானால், உண்மை இருக்குமானால் என்னை தேடி வந்த இயேசுவை நீயும் பார்க்க முடியும். அவருடைய சித்தத்திற்காய் உன்னையும் பயன்படுத்த முடியும். உன் வாழ்வை ஒப்பு கொடுப்பாயா அவருக்காக? அவருக்காக
1: Blood of Jesus has done for us.
2: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வேதம் என்ன போதிக்கிறதோ அதை உங்களுக்கு போதித்து வருகிறோம்.
1: Now let us turn to the key verse.
2: இப்போது நம்முடைய முக்கியமான வசனத்துக்கு நாம் செல்வோம்.
1: Revelation chapter 12 verse 11.
2: வெளிப்படுத்தல் 12:11.
1: And they overcame him by the blood of the lamb and by the word of their testimony, and they loved not their lives even unto death.
2: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
1: Three elements in the victory over Satan.
2: பிசாசை ஜெயித்த போது அதுல மூன்று அம்சங்கள் அடங்கி இருந்தது.
1: Saints victory over the Satan, in the saints victory over the Satan there were three elements.
2: பரிசுத்தவான்கள் பிசாசை ஜெயித்த போது அதுல மூன்று காரியங்கள் அடங்கி இருந்தது.
1: The blood, the word and their testimony.
2: ரத்தம், பிறகு வசனம், பிறகு அவருடைய சாட்சி.
1: How did it work together?
2: அதை எப்படி மூன்றும் இணைந்து கிரியை செய்தது?
1: They testified about what the word of God says that the blood of Jesus has done for them.
2: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறதோ அதை அவர்கள் சாட்சியை அறிவித்தார்கள்.
1: This is how the blood, the word and the testimony works together.
2: ரத்தம், வசனம், சாட்சி இம்மூன்றும் இப்படி தான் இணைந்து செயல்படுகிறது.
1: The blood and the word never change.
2: ரத்தமும் வசனமும் மாறுவதே கிடையாது.
1: The blood never loses its power.
2: ரத்தம் தன்னுடைய வல்லமையை இழந்து போவதே கிடையாது.
1: The word of God says what it says and for eternally it is true.
2: தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அது நித்திய நித்தியமாய் சத்தியமா இருக்கிறது.
1: So the word and the blood never change.
2: ஆகவே ரத்தமும் வசனமும் மாறுவதே கிடையாது.
1: The only thing that can change in that among those three elements is the testimony, our testimony.
2: In the moonrile maarakudiyadhu ondru irukkum endru sonnal adu nammudaiya saatchi dhaan.
1: This is what the problem is.
2: Prachaneye idu dhaan.
1: This is why many people do not have victory over the devil.
2: ஆகவே தான் பல மக்கள் பிசாசின் மீது வெற்றி பெற முடிகிறது இல்லை.
1: The blood of Jesus has been shed.
2: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டு விட்டது.
1: The word of God declares what that blood has done for us.
2: அந்த இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்பதை தேவனுடைய வசனம் கூறுகிறது.
1: But the believers sometimes are varied in their knowledge about what the blood has done.
2: ஆனால் சில சமயத்தில் விசுவாசிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று போதுமான அளவுக்கு அறிவில்லை.
1: Some don't know anything.
2: சிலருக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கிறது.
1: Some know some.
2: ஒரு சிலருக்கு கொஞ்சம் தெரியும்.
1: Some know a lot but they never testify about what the word says that the blood has done.
2: ஒரு சிலருக்கு நிறைய தெரிந்திருக்கிறது என்றாலும் ரத்தம் என்ன செய்திருக்கிறது வசனம் சொல்லுகிறதோ அதை அவர்கள் சாட்சியாய் சொல்லாது இருக்கிறார்கள்.
1: They don't make it their confession.
2: அதை தங்களுடைய அறிக்கையாக அவர்கள் ஆக்கிக்கொள்வதில்லை.
1: Therefore their faith is not released and power is not released.
2: ஆகவே தங்களுடைய விசுவாசம் வெளிப்படுவதில்லை, வல்லமையும் வெளிப்படுவதில்லை.
1: So this is what we are talking about.
2: அதை குறித்து தான் நாம் பேசி வருகிறோம்.
1: You see the Bible says many things about what the blood has done.
2: பாருங்க, இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்து வேதம் பல காரியங்களை கூறுகிறது.
1: First of all it says we have already talked about 8 things.
2: முதலாம் ஏற்கனவே நாம் 8 காரியங்களை குறித்து பேசி விட்டோம்.
1: The Bible says that it has provided us redemption.
2: வேதம் சொல்கிறது அது நமக்கு மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறது.
1: The Bible says that it has given us forgiveness of sin.
2: பிறகு பாவம் மன்னிப்பை நமக்கு உண்டாக்கி இருக்கிறது.
1: Thirdly the Bible says it has given us cleansing.
2: மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது நம்மை சுத்திகரித்து இருக்கிறது.
1: The blood brings us justification.
2: ரத்தம் நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறது.
1: It brings us sanctification.
2: நம்மை சுத்திகரித்து இருக்கிறது.
1: It speaks better things than that of Abel in the presence of God today for us and forever for us.
2: இன்றைக்கும் இன்றென்றைக்கும் தேவனுடைய சமூகத்திலே ஆபேலின் ரத்தத்தை விட மேலானவைகளை நமக்காக இயேசுவின் ரத்தம் பேசுகிறது.
1: Seventhly it has brought us into reconciliation with God.
2: ஏழாவதாக தேவனோடு நம்மை ரத்தம் ஒப்புரவாக்கி இருக்கிறது.
1: This brought reconciliation through the blood we are reconciled.
2: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்து மூலமாய் நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம்.
1: And finally we saw last week that it has given us boldness before God.
2: கடைசியாக கடந்த வாரம் என்ன பார்த்தோம்? தேவனுக்கு முன்பதாக அது நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது.
1: Boldness to come before God and approach God.
2: தேவனுடைய சமூகத்துல வர தேவனை அணுகுவதற்கு நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது.
1: We are told to come boldly because the blood has been shed.
2: இரத்தம் சிந்தப்பட்டதனாலே தைரியமாய் வர வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது.
1: Now let me go to the ninth thing that the word of God says about what the blood of Jesus Jesus has done.
2: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று திருவசனம் சொல்கிறதோ அதிலே 9வது காரியத்தை நாம் பார்ப்போம்.
1: Ninthly, the Bible says that the blood of Jesus, the shed blood, the precious blood of Jesus has given us the ability to live for God.
2: இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட இரத்தம் தேவனுக்கென்று வாழும்படியான ஒரு திராணியை நமக்கு கொடுத்திருக்கிறது என்று வேதம் கூறுகிறது.
1: The ability to live for God.
2: தேவனுக்கென்று வாழக்கூடிய திராணி.
1: The Christian life, the success of your spiritual life depends upon your knowledge of what the blood has done.
2: உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வெற்றியே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்ற அந்த அறிவை பொறுத்து தான் இருக்கிறது.
1: See, this is the most wonderful thing.
2: இதுதான் மிக அற்புதமான ஒரு காரியம்.
1: The Christian life is built by truth.
2: கிறிஸ்துவ விசுவாசம் சத்தியத்தினாலே கட்டப்படுகிறது.
1: Without truth you can never be made strong.
2: சத்தியம் இல்லாமல் நீங்கள் பலனடையவே முடியாது.
1: You will never live the Christian life in the way that you ought to live without truth.
2: சத்தியம் இல்லாமல் கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி வாழப்பட வேண்டுமோ அப்படி உங்களால் வாழ முடியாது.
1: One of the greatest battles that Christian people have is that they get saved and spirit filled and so on, but then they slowly run into a path of backsliding.
2: கிறிஸ்தவர் சந்திக்கிற மிகப்பெரிய போராட்டம் இதுதான். இரட்சிக்கப்படுகிறார்கள், பிறகு ஆவியினால் நிரம்புகிறார்கள், பிறகு கொஞ்சம் கொஞ்சமாய் பின்மாற்றத்துல போய் அப்படியே போய் விடுகிறார்கள்.
1: They lose their excitement for the Lord.
2: கர்த்தருக்கு இருக்கிற அந்த உற்சாகம் போய் விடுகிறது.
1: They face a lot of problems.
2: நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள்.
1: There is no victory over Satan.
2: பிசாசின் மீது வெற்றி இல்லை.
1: There is only a struggle.
2: போராட்டம் தான் உண்டு.
1: The Christian life and victory over sin and devil is a big problem for them.
2: அவர்களை பொறுத்தவரையில கிறிஸ்தவ வாழ்க்கையும் பாவம் பிசாசின் மீது வெற்றி பெறுவது பெரிய போராட்டமா இருக்கிறது.
1: I say that because that is the way that it goes on mostly.
2: இதான் சொல்ல காரணம் என்ன? நிறைய அப்படி தான் இருக்காங்க.
1: Because that is the way I have lived it many years.
2: ஏனென்றால் பல வருடங்களாக நானும் அப்படி தான் வாழ்ந்தேன்.
1: I have found one thing.
2: ஆனால் ஒரு காரியத்தை நான் கண்டுகொண்டேன்.
1: If you come to the truth.
2: சத்தியத்திடம் நீங்கள் வந்தால்.
1: When you get the revelation of the truth.
2: சத்தியத்தை குறித்த வெளிப்பாட்டை நீங்கள் பெற்றுக்கொண்டால்.
1: The truth gives you victory.
2: சத்தியம் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும்.
1: You shall know the truth and the truth shall make you free.
2: சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
1: For the believer there is no better medicine than the truth.
2: விசுவாசிக்கு சத்தியத்தை விட சிறந்த மருந்து எதுவுமே கிடையாது.
1: The word of God.
2: தேவனுடைய வார்த்தை.
1: The truth of God's word.
2: தேவனுடைய வசனத்தின் சத்தியம்
1: brings great personal victory for us.
2: தனிப்பட்ட முறையிலே மாபெரும் வெற்றியை அது நமக்கு கொடுக்கிறது.
1: So tonight I want to talk about how the precious blood of Jesus that was shed for us literally gives us the ability to live our spiritual life for God, to live for God in a greater way.
2: இன்றைக்கு நமக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தம் எப்படி தேவனுக்கென்று நாம் வாழும்படியாக நமக்கு உதவுகிறது, திராணியை கொடுக்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம்.
1: Now you may have never thought about it like that.
2: இதை குறித்து இந்த விதமாக நீங்கள் எண்ணி பார்த்திருக்கவே மாட்டீர்கள்.
1: In the old days we sang about the blood.
2: பழைய நாட்கள்ல ரத்தத்தை குறித்து
1: பாடினோம். There is power, power, power.
2: வல்லமை உண்டு, உண்டு, உண்டு என்று.
1: Wonder working power.
2: அற்புதங்களை செய்யும் வல்லமை.
1: In the blood of the lamb.
2: ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திலே.
1: Oh, I felt something when I sang it.
2: அத பாடின போது ஏதோ ஒரு உணர்வு உற்சாகம் வந்தது எனக்கு.
1: I knew that there was something in it.
2: அதுல ஏதோ இருக்குது என்று எனக்கு தெரியும்.
1: But nobody explained to me what was there in it.
2: ஆனால் அது என்ன இருக்குது என்று யாருமே எனக்கு விளக்கவில்லை.
1: That was the sad thing about the old days.
2: அந்த நாட்களில் இருந்த துக்கமான விஷயமே இதுதான்.
1: Nobody told me what is there in the blood.
2: இரத்தத்தில் என்ன இருக்குது என்று யாருமே எனக்கு சொல்லவில்லை.
1: Why the blood was shed?
2: ஏன் இரத்தம் சிந்தப்பட்டது?
1: What the Bible says about what the blood of Jesus has done.
2: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன சொல்கிறது அதை சொல்லவில்லை.
1: We were not taught about that. So the song made us excited because we knew we could feel that there is something in it, but we never really know what was there.
2: பாடலுங்களுக்கு ஒரு எழுச்சியை கொடுத்தது, அதுல ஏதோ இருக்குன்னு தெரியும், ஆனா என்ன இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியவில்லை.
1: Now let us turn to Hebrews chapter 9.
2: இப்போது எபிரேயர் 9வது அதிகாரத்துக்கு நாம் செல்வோம்.
1: Let me read to you verse 13 and 14.
2: 13 14 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கட்டும்.
1: Hebrews 9 13 and 14.
2: எபிரேயர் 9 13 14.
1: For if the blood of bulls and of goats and the ashes of an heifer sprinkling the unclean sanctifieth through the purifying of the flesh.
2: அது எப்படி எனில் காளை வெள்ளாட்டு கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால்
1: how much more shall the blood of Christ who through the eternal spirit offered himself without spot to God purge your conscience from dead works to serve the living God.
2: நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியையினால் சுத்திகரிப்பதை எவ்வளவு நிச்சயம்.
1: Now it says that the precious blood of Jesus that was shed purges our conscience from dead works notice to serve the living God.
2: பாருங்க வசனம் சொல்கிறது கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு மனசாட்சி சத்தியக்கிரியைகளால சுத்திகரிக்கிறது என்று.
1: Let me clarify something because of our Tamil translation.
2: தமிழ் மொழி பெயர்ப்பு நிமித்தம் ஒரு காரியத்தை உங்களுக்கு விளக்கி
1: சொல்ல வேண்டும். And also because of the King James English.
2: King James Englishலும் அது நிமித்தம் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன்.
1: It says the blood enables us to serve the living God.
2: வசனம் என்ன சொல்கிறது? ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு ரத்தம் உதவி செய்கிறது.
1: Immediately the Tamil people are thinking that this is a verse for the preachers because they are doing ministry for God.
2: ஊழியக்காரர்கள் ஊழியக்காரர்கள் தான் தேவனுக்கென்று ஊழியம் செய்றாங்க. ஆகவே இது ஊழியக்காரர்களை குறித்து பேசுகிறது தமிழ் ஆட்கள் நினைத்துக்
1: கொள்கிறார்கள். Talks about how the blood enables us in ministry they think.
2: எப்படி ஊழியம் செய்வதற்கு ரத்தம் நமக்கு உதவுகிறது என்று எண்ணிக்கொள்கிறார்கள்.
1: So it is for ministers they think.
2: ஆகவே இது தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு.
1: Even reading the King James version that gives the idea that to serve the living God is to minister as a minister in some way.
2: King James Bible-ல வாசிக்கும்போது அப்பதான் ஊழியம் செய்வதற்கு என்று சொன்னா தேவனுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஊழியம் செய்வது என்று எண்ணிக்கொள்கிறார்கள்.
1: But actually if you look into the real meaning of the word it really does not refer to preachers or to ministry of any kind. It is referring to every believer and their ability to live for God in a greater way and serve God in that way, living for God.
2: ஆனா இந்த வசனத்தோட உண்மையான அர்த்தம் என்ன? ஏதோ ஊழியக்காரர்களுக்கும் பிரசங்கிகளுக்கும் மாத்திரம் சொல்லவில்லை, மாறாக ஒவ்வொரு விசுவாசிக்கும் சொல்லுகிறது, தேவனை நாம் அந்த விதத்தில் சேவிக்கலாம், அவருக்கென்று வாழலாம் என்றது சொல்லுகிறது.
1: Because when the veil was rent in two when Jesus died on the cross.
2: இயேசு சிலுவையில் மரித்தபோது திரைச்சீலை இரண்டாய் கிழிக்கப்பட்டது.
1: The veil that was hiding the holy place, holy of holies.
2: மகா பரிசுத்த ஸ்தலத்தை மூடிக்கொண்டிருந்த அந்த திரைச்சீலை.
1: This great curtain that forbade everyone else from drawing near to God.
2: தேவனுக்கு அருகில் யாரும் வர முடியாதபடிக்கு அவளை தடுத்து கொண்டிருந்த அந்த திரைச்சீலை.
1: Only once a year the high priest went in.
2: வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் தான் பிரதான ஆசாரியன் அதற்குள்ளாய்
1: சென்றான். Even then he had to exercise great precautions before he went in.
2: அவன் கூட உள்ளே செல்வதற்கு முன்பாக மிகுந்த எச்சரிக்கையுடன் காரியங்களை செய்ய வேண்டும்.
1: To go in and come out once a year is a great ordeal.
2: வருஷத்துக்கு ஒரு முறை உள்ளே போயிட்டு வெளியே வருவது பெரும் போராட்டமாக இருந்தது.
1: And the curtain was closed forbidding men and women to stand outside because here is the holy place, holy of holies where God dwells. And sinful man cannot approach God.
2: இது மகா பரிசுத்த ஸ்தலம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம். ஆகவே பாவம் நிறைந்த மக்கள் உள்ளே வரக்கூடாது. திரைச்சீலை அவர்களை மூடி அவர்களை தடுத்தது.
1: But when the blood of Jesus was shed on the cross.
2: ஆனால் இயேசுவின் ரத்தம் சிலுவையில் சிந்தப்பட்டபோது.
1: Jesus gave his life on the cross.
2: இயேசு சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்தபோது.
1: The curtain was miraculously rent from top to bottom.
2: அந்த திரைச்சீலை அற்புதமாக மேலிருந்து கீழாக கிழிந்தது.
1: Now it is absolutely a miracle if you read about that curtain and how thick it was and how difficult it is for any man to just go up and rent it into two.
2: அந்த திரைச்சீலை குறித்து அது எவ்வளவு தடியாக இருக்கும், அது எவ்வளவு உயரமா இருக்கும், மேலிருந்து கீழே கிழிக்கிறது எவ்வளவு கஷ்டம், அதை பற்றி எல்லாம் வாசினா அப்போது உங்களுக்கு தெரியாது எவ்வளவு பெரிய அற்புதம் என்று.
1: Anybody that knows anything about this curtain that was hiding the holy of holies can tell us that it is absolutely a miracle that it was rent into two top to bottom.
2: மக அந்த திரைச்சீலை பற்றி தெரிந்திருக்கிற யாராலும் சரி அது மேலிருந்து கீழாக கிழிந்து என்று சொன்னால் அது முற்றிலும் அற்புதம் என்று தான் சொல்வார்கள்.
1: Not an ordinary piece of cloth, it is extremely thick and strong.
2: அது சாதாரண ஒரு துணி அல்ல, மிகவும் தடிமனாக இருக்கும், வலுவுள்ளதாக இருக்கும்.
1: And it is a great length.
2: அது மட்டுமல்ல நீளமும் அதிகமாக இருக்கும் அது.
1: And it's not easy to tear it like that.
2: அதை கிழிப்பது சாதாரண விஷயம் அல்ல.
1: It is God who tore it up.
2: அதை கிழித்தது தேவன்.
1: God opened the way.
2: தேவன் வழியை திறந்து விட்டார்.
1: The author of the book of Hebrews declares that a new and a living way has been made for us.
2: எபிரேயர் ஆசிரியர் சொல்கிறார் நமக்கு புதிதும் ஜீவனமான ஒரு பாதை உண்டாக்கப்பட்டிருக்கிறது.
1: Now you know so that men and women can approach God.
2: இப்போது எல்லாரும் தேவனை அணுகலாம்.
1: And a greater thing is that God himself comes and dwells in the hearts of men.
2: அதைவிட பெரிய காரியம் தேவனே வந்து மனிதருடைய உள்ளங்களில் வாசம் பண்ணுகிறார்.
1: And the more important thing is
2: அதைவிட அதி முக்கியமானது.
1: Now there are no high priests and priests and so on.
2: இப்போது ஆசாரியனோ பிரதான ஆசாரியனோ போன்ற ஆட்கள் எல்லாம் கிடையாது.
1: There are no middlemen and agents to go to God.
2: இப்போ தேவனை செல்வதற்கு மத்தியஸ்தர்களோ அல்லது தரகர்களோ இல்லவே இல்லை.
1: There is only one mediator that is Christ.
2: மத்தியஸ்தர் ஒருவர் தான், அவர்தான் கிறிஸ்து.
1: Through offering himself as a sacrifice upon the cross of Calvary.
2: கல்வாரி சிலுவிலே தன்னையே பலியாக செலுத்தினது மூலமாக.
1: Through his shed blood.
2: அவருடைய சிந்தப்பட்ட இரத்தத்தின்
1: மூலமாக. He has once and for all opened this new and a living way for us so that all of us can enter, go in and come out.
2: நாம் எல்லாரும் தேவனுடைய சமூகத்திலே சென்று வெளியே வருவதற்கு ஏற்ற வண்ணமாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை ஒரே தரம் நமக்காக அவர் திறந்து வைத்து விட்டார்.
1: No priest now.
2: இப்போ ஆசாரியனே கிடையாது.
1: We are the priests.
2: நாம தான் ஆசாரியர்கள்.
1: You don't look to someone as your priest.
2: இன்னொருவாளை நம்முடைய ஆசாரியனாக நாம் பார்ப்பதில்லை.
1: That is why you don't have that kind of priestly ministry that we have in the Old Testament. We don't have it in the New Testament.
3: அவே தான் பழைய ஏற்பாடு காலத்தில் ஆசாரிய ஊழியம் இருந்தது. அதுபோல இந்த புதிய ஏற்பாடு காலத்தில் நமக்கு கிடையாது.
1: What is a priest?
3: ஆசாரியன் என்றால் யார்?
1: He went in and did some things in the holy place.
3: அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் அங்க ஏதோ பண்ணிட்டு இருப்பான்.
1: The holy of holies only once a year the high priest went.
3: மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரியன் ஒரு முறை சொல்லுவான் வருஷத்துக்கு.
1: But the people were standing outside.
3: ஆ மக்களோ வெளியே நின்று கொண்டிருந்தார்கள்.
1: What were they doing?
3: என்ன செய்து கொண்டிருந்தார்கள்?
1: They just stood there and waited and just watched as the priest ministered to the Lord.
3: அப்படியே சும்மா அங்க நின்று கொண்டிருப்பார்கள். பிரதான ஆசாரியன் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்போது அதை பார்த்து கொண்டிருப்பார்கள்.
1: They felt far away.
3: வெகு தூரத்துல இருப்பதாய் உணர்ந்தார்கள்.
1: They were not allowed into anywhere near the presence of God.
3: தேவனுடைய சமூகத்தில் கிட்ட கூட வரக்கூடாது என்று சொல்லப்பட்டிருந்தது.
1: This is the way the Old Testament was.
3: பழைய ஏற்பாட்டில் எப்படி தான் இருந்தது?
1: Now even today sometimes churches call the minister priest.
3: இன்னைக்கு கூட சில சபைகளிலே இந்த ஊழியக்காரரை பாதிரியார் ஆசாரியன் என்று அழைக்கிறார்கள்.
1: Now the word priest once again takes them in the wrong direction.
3: அந்த priest என்ற வார்த்தை மீண்டும் தவறான பாதையில் அவர்களை கொண்டு போகுது.
1: Because you find him turning here and doing something.
3: ஏன்னா அவரை பாத்தீங்கன்னா இந்த பக்கம் திரும்பிட்டு எதையாவது பண்ணிட்டு
1: இருப்பார். And the people are just lost and they're sitting there and they don't know what to do.
3: மக்களும் என்ன செய்யறதுன்னு தெரியாம சும்மா அப்படியே உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பார்.
1: He is doing something over here.
3: அவர் இந்த பக்கம் திரும்பி எதையாவது பண்ணிட்டு
1: இருப்பார். He is praying a prayer.
3: அவர் ஏதோ ஜெபம் பண்றாரு.
1: He is approaching the altar.
3: அவர் தான் பலிபீடத்தை போறாரு.
1: He is doing the rituals.
3: அவர் தான் சடங்குகளை செய்கிறார்.
1: He goes on about doing the ceremony.
3: அவர் தான் எல்லா சம்பிரதாயங்களும் பண்ணிட்டு இருக்காரு.
1: But the people are just sitting there waiting for everything to be over.
3: ஆனா மக்கள் சும்மா உட்கார்ந்து எப்ப இதெல்லாம் முடியும்னு காத்துட்டு இருக்காங்க.
1: But we are not like that.
3: ஆனா நாம அப்படி இல்லை.
1: That is why we don't use the word priest.
3: ஆகவே தான் அந்த priest என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துவதில்லை.
1: We are all priests.
3: நாம் எல்லாரும் ஆசாரியர்கள்.
1: The Bible says in 1 Peter chapter 2 verse 9.
3: 1 பேதுரு 2:9 ல வேதம் சொல்கிறது.
1: We are a kingdom of priests.
3: நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டம்.
1: We are a kingdom of priests. As God's people all of us are priests.
3: தேவனுடைய ஜனங்களாக நாம் எல்லாரும் ஆசாரியர்களாக இருக்கிறோம்.
1: Priests were ministering to the Lord in the worship of God.
3: தேவனை ஆராதிக்கிறதுல ஆசாரியர் எல்லாரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள்.
1: Now everybody joins in the worship of the Lord.
3: இப்போது கர்த்தரை ஆராதிக்கும் போது எல்லாரும் சேர்ந்து கொள்கிறார்கள்.
1: That is why there is nothing up here.
3: ஆகவே தான் இந்த இடத்துல எதுவுமே இல்ல.
1: That is why I am not turning over there.
3: ஆகவே தான் நான் அந்த பக்கம் திரும்பிட்டு இல்ல.
1: That is why there is not a lot of things over here.
3: ஆகவே தான்
1: that we pay much attention to.
3: இந்த பக்கத்துல எதையும் வைக்கல நாம வெச்சிட்டு அதுல கவனம் செலுத்துறதும் கிடையாது.
1: There is no much decoration here.
3: இந்த பக்கம் அதிக அலங்காரம் எதுவும் கிடையாது.
1: There is nothing going on here.
3: அந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல பாருங்க.
1: We are all priests.
3: நாம் எல்லாரும் ஆசாரியர்.
1: We are all worshiping the Lord.
3: நாம் எல்லாரும் தேவனை ஆராதிக்கிறோம்.
1: We are all drawing into the presence of God.
3: நாம் எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் வருகிறோம்.
1: You and a living way has enabled all of us to come in and rejoice and praise and enjoy the presence of the living God.
3: அந்த புதியதும் ஜீவனுமான மார்க்கம் தான் எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் வந்து ஜீவனுள்ள தேவனை நாம் அனுபவிக்கும்படி செய்திருக்கிறது.
1: This is the new covenant my friend.
3: இதுதான் புதிய உடன்படிக்கை நண்பர்களே.
1: You are not living under Pastor Moses.
3: நீங்க பாஸ்டர் மோசஸ் தலைமையின் கீழ வாழல.
1: Now you are living under the great shepherd Jesus.
3: கிடையாது பெரிய மேய்ப்பனாக இயேசுவின் கீழ வாழ்ந்து
1: கொண்டிருக்கிறோம். He has brought us into the very presence of God.
3: தேவனுடைய சமூகத்திற்கே அவரை கொண்டு வந்து
1: விட்டார். It is time that the New Testament people are shaken up so that they realize where they are at. They are standing on holy ground in the very presence of God.
3: புதிய ஏற்பாட்டு மக்களை நாம் ஒழுக்கி விட்டு அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் தேவனுடைய பரிசுத்த பூமியிலே நின்று கொண்டிருக்கிற உணர்வு அவர்கள் கொடுக்கப்பட வேண்டும்.
1: You are in the very holy of holies.
3: நீங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறீர்கள்.
1: Now next week I'm going to talk about how we live there.
3: அடுத்த வாரம் நாம் எப்படி அங்கே வாழ்கிறோம் என்று நான் பேச போகிறேன்.
1: The Christian life is not about entering into this presence, it is about living there in his presence.
3: கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அவருடைய பிரசன்னத்திலே நுழைவது மட்டுமல்ல அங்கேயே எப்படி வாழ்வது என்பது.
1: That is such an exciting subject about how we live in the very presence
3: of God. அது மிகவும் பரவசமான ஒரு காரியம் எப்படி நாம் தேவனுடைய சமூகத்திலே வாழ்கிறோம் என்பது.
1: But we'll wait for next week for
3: அடுத்த வாரம் வரைக்கும் அதற்காக காத்திருப்போம்.
1: Now we are talking about serving the living God.
3: ஆனால் இப்போது ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிறது குறித்து நாம் பார்க்கிறோம்.
1: The blood of Jesus is the thing that enables us to live for God.
3: தேவனுக்காக வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்வது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்தான்.
1: How does it help us?
3: அது எப்படி நமக்கு உதவுகிறது?
1: By the shed blood.
3: சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக.
1: So that we can live for the living God.
3: ஜீவனுள்ள தேவனுக்காக நாம் வாழ முடியும்.
1: Now living for God and living with God in his presence is two different things.
3: பாருங்க தேவனுக்காக வாழ்வது ஒன்று தேவனோடு கூட தேவனுடைய சமூகத்திலே வாழ்வது அது வேறு.
1: We'll keep the second thing later on.
3: இரண்டாவது காரியத்தை பிற்பாடு பார்ப்போம்.
1: Now we'll talk about the living for God and what it means.
3: இப்போ தேவனுக்காக வாழ்வது என்றால் என்ன அதை குறித்து பார்ப்போம்.
1: See living for God starts with the intimacy with God.
3: தேவனுக்காக வாழ்வது தேவனோடு கூட இருக்கிற நெருக்கத்திலே ஆரம்பிக்கிறது.
1: You see, Christian life
3: அவர்கள் கிறிஸ்துவ வாழ்க்கை
1: is based on your intimacy with God.
3: தேவனோடு கூட நீங்கள் எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கிறீர்களோ அதை பொறுத்து இருக்கிறது.
1: This is not about some ritual or ceremony.
3: இது ஏதோ ஒரு சடங்கோ சம்பிரதாயமோ அது கிடையாது.
1: It is not about what I can do for you.
3: அல்லது உங்களுக்காக நான் என்ன செய்ய முடியும் அதுவும் கிடையாது.
1: Your Christian life is about your personal intimacy with him.
3: உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை தனிப்பட்ட முறையிலே நீங்கள் அவரோடு கூட எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கிறீர்களோ அதை பொறுத்து இருக்கிறது.
1: This is why it is so important to know what the blood has done.
3: ஆகவே தான் இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம்.
1: You see, intimacy is difficult when our conscience forbids us from drawing near to God.
3: தேவனுக்கு அருகில வர முடியாதபடிக்கு நம்முடைய மனசாட்சி நம்மை தடை செய்யும் போது தேவனுக்கு நெருக்கமா இருப்பது முடியாத காரியம்.
1: The blood of Jesus purges our conscience, thereby providing that intimacy with God.
3: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது, அதன் மூலமாக தேவனிடத்தில் நாம் நெருக்கமாய் வரும்படி செய்கிறது.
1: Not just proximity, intimacy.
3: பாருங்க, கிட்ட வருகிறது கிடையாது, நெருக்கமாய் இருப்பது.
1: Proximity is nearness of place, but intimacy is a totally different thing.
3: பாருங்க, கிட்ட வருகிறது வேற, மிகவும் நெருக்கமாய் இருக்கிறது அது வேற.
1: It is not going near him, it is really knowing him and being intimate and close with being close with him.
3: அவர் கிட்ட போயிட்டோன்றது கிடையாது, மாறாக அவரை மிக நெருக்கமாக நன்றாக அறிந்து வைத்திருப்பது.
1: Now that intimacy cannot be there when our conscience is not purged.
3: நம்முடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்படவில்லை என்றால் அந்த நெருக்கம் இருக்காது.
1: This is where the blood of Jesus comes in.
3: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இந்த இடத்துல தான் உதவுகிறது.
1: It purges our conscience.
3: அதனுடைய மனசாட்சி சுத்திகரிக்கிறது.
1: So that we can live for God.
3: எதற்காக? தேவனுக்கென்று நாம் வாழும்படி.
1: Now if our conscience is purged, we are drawn to God.
3: நம்முடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டது என்றால் நாம் ஆண்டவரிடத்தில் நெருங்கி வருகிறோம்.
1: How does that enable us to live for God?
3: அது தேவனுக்காக நாம் வாழும்படி எப்படி நமக்கு உதவுகிறது?
1: How does intimacy with God enable us to live as spiritual life?
3: தேவனோடு நெருக்கமா இருப்பது எப்படி நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு உதவுகிறது?
1: Now this is what I want to go into today.
3: இதற்குள்ளாக தான் இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன்.
1: Turn with me to Ephesians chapter 2.
3: திருப்பும் எபேசியர் 2 அதிகாரம்
1: verse 13.
3: 13 வசனம்.
1: But now in Christ Jesus he who sometimes were far off are made nigh by the blood of Jesus.
3: முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள்.
1: Now he's talking about the Gentiles.
3: இங்க புறஜாதியாரை குறித்து பவுல்
1: பேசுகிறார். How they were far off.
3: எப்படி அவர்கள் தூரமா இருந்தார்கள்.
1: They didn't know the living God.
3: ஜீவனுள்ள தேவனை அறியாத இருந்தார்கள்.
1: They were far away from God.
3: தேவனை விட்டு வெகு தூரத்தில்
1: இருந்தார்கள். Far away from the knowledge of God.
3: தேவனை அறிய அறிவுக்கு தூரமா இருந்தார்கள்.
1: But now they are near.
3: ஆனால் இப்பொழுது சமீபமாய் வந்து விட்டார்.
1: By the blood of Jesus Christ.
3: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே.
1: Now how does this intimacy bring about a real life, spiritual life?
3: இந்த நெருக்கம் எப்படி நமக்கு நிஜமான ஒரு ஆவிக்குரிய
1: ஆவிக்குரிய வாழ்க்கையை
3: நமக்கு கொடுக்கிறது.
1: Turn with me to Psalm chapter 65.
3: திருப்போம் சங்கீதம் 65-ஆம்
1: அதிகாரம்.
3: 65th Psalm. 65th சங்கீதம்
1: verse 4.
3: 4-ஆம் வசனம்.
1: Blessed is the man whom thou choosest and causest to approach unto thee, that he may dwell in thy courts. We shall be satisfied with the goodness of thy house, even of thy holy temple.
3: உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறான் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோ.
1: Here psalmist gets a glimpse of what happens when a man begins to get intimate with God.
3: ஒரு மனிதன் தேவனுக்கு மிக நெருக்கமாய் வரும்போது என்ன நடக்கிறது என்பது குறித்து சங்கீதக்காரன் இங்கே
1: கூறுகிறார். Talking about the blessedness of being given that privilege of coming close to God.
3: தேவனுக்கு மிக நெருக்கமாய் வரும்போது அது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை குறித்து அவன் இங்கே சொல்கிறார்.
1: Turn with me to 42, Psalm 42.
3: சங்கீதம் 42-க்கு நாம் திருப்போம்.
1: And verse 2.
3: 42.
1: The psalmist here says, my soul thirsteth for God, for the living God. When shall I come and appear before God?
3: இங்க சங்கீதக்காரன் சொல்கிறான், என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. நான் எப்போது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்?
1: Psalm 31 is another wonderful passage.
3: 31st சங்கீதம் இன்னொரு அற்புதமான ஒரு சங்கீதம்.
1: Psalm 31 verse 19 and 20.
3: 31st சங்கீதம் 19 20.
1: Oh how great is thy goodness which thou hast laid up for them that fear thee, which thou hast wrought for them that trust in thee before the sons of men.
3: உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திருக்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதா இருக்கிறது.
1: Thou shall hide them in the secret of thy presence from the pride of man. Thou shall keep them secretly in a pavilion from strife of tongues.
3: மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து, நாவுகளின் சண்டைக்கு அவளை விளக்கி, உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீ.
1: In the Old Testament times, the intimacy with God was a great thing. It was a thing that they longed for.
3: பழைய ஏற்பாட்டு நாட்களிலே தேவனோடு கூட நெருக்கமா இருப்பதா மிகப்பெரிய விஷயம். அதற்காக தான் அவள் வாஞ்சித்தார்கள்.
1: They said, oh how lovely is thy dwelling place, oh God.
3: சொன்னா என்ன சொன்னாங்க? தேவனே, உம்முடைய வாசஸ்தலம் எவ்வளவு அருமையானது.
1: There's a hunger deep inside of my soul.
3: என்னுடைய ஆத்துமாவுக்குள்ளே ஆழத்திலே ஒரு தாகம் இருக்கிறது.
1: A single day spent in your presence is better than 1,000 days without you.
3: நீர் இல்லாத செலவழிக்கிற 1000 நாளை விட உம்முடைய சமூகத்தில் செலவழிக்கிற ஒரு நாள் நல்லது.
1: You see, there was a longing and a hunger and a thirst for intimacy with God.
3: தேவனோடு கூட மிக நெருக்கமா இருக்க வேண்டும் என்ற ஒரு பசி, தாகம், வாஞ்சை அங்கே காணப்பட்டது.
1: But that was not an easy thing at that time.
3: ஆனால் அந்த காலத்துல அது அவ்வளவு சுலபமானது
1: இல்லை. The blood of bulls and goats could not bring about that intimacy.
3: ஆடு மாடுடைய இரத்தம் அந்த நெருக்கத்தை கொண்டு வர முடியவில்லை.
1: Man's sin and sinfulness kept man away from God.
3: மனிதனுடைய பாவம், பாவ தன்மையும் மனிதனை தேவனை விட்டு விலக்கி வைத்திருந்தது.
1: But now the precious blood of Jesus.
3: ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தம்
1: purged our conscience.
3: நம்முடைய மனசாட்சியை சுத்திகரித்து விட்டது.
1: And opened the living way.
3: ஜீவனுள்ள பாதையை திறந்து விட்டது.
1: So that we are all like priests.
3: இப்பொழுது நாம் எல்லாரும் ஆசாரியர்களை போல இருக்கிறோம்.
1: We can all go and serve the living God.
3: நாம் எல்லாரும் ஜீவனுள்ள தேவனை போய் சேவிக்க முடியும்.
1: All of this Christian life, this nearness to God, this intimacy with God is on the basis of the precious blood that was shed.
3: கிறிஸ்துவ வாழ்க்கையும் தேவனுக்கு மிக நெருக்கமா இருப்பதும் அனைத்துமே சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை சார்ந்து இருக்கிறது.
1: Now everything, our whole life flows out of this intimacy.
3: நம்முடைய வாழ்க்கையே இந்த நெருக்கத்திலிருந்து உண்டாகிற விளைவுதான்.
1: The power of this Christian life.
3: இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையின் வல்லமை.
1: Our witness and testimony.
3: நாம் சாட்சியா இருக்கிறது, சாட்சி சொல்லுகிறது.
1: Everything comes from your personal intimacy with God.
3: அனைத்துமே தேவனோடு கூட நீங்கள் எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கீங்களோ அதிலிருந்து தான் புறப்பட்டு வருகிறது.
1: Your friendship and fellowship with God.
3: தேவனோடு கூட எந்த அளவுக்கு நீங்கள் நட்பாக ஐக்கியம் கொண்டிருக்கிறீர்கள்.
1: That is what brings about that Christian life.
3: அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையை உண்டு பண்ணுகிறது.
1: The joy of the Christian life comes from intimacy with God.
3: கிறிஸ்துவ வாழ்க்கையின் சந்தோஷமே தேவனோடு கூட நெருக்கமா இருக்க
1: அருகில்ருக்கு He shed his blood because he loved me.
3: அவர் என்னில் அன்பு கூர்ந்தார், ஆகவே இரத்தத்தை சிந்தினார்.
1: He desires me.
3: அவர் என்னை விரும்புகிறார்.
1: He cares for me.
3: அவர் என் மீது அக்கறையுள்ளவராக இருக்கிறார்.
1: He loves me.
3: அவர் என்னை நேசிக்கிறார்.
1: The fact that the blood of Jesus was shed for me shows me the very love of God for me.
3: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டதே அதுவே தேவன் எந்த அளவுக்கு என்னில் அன்பு கூருகிறார் என்பதை காண்பிக்கிறது.
1: Any child of God, anyone who understands the precious blood that was shed and why it was shed.
3: சிந்தப்பட்ட இரத்தத்தை குறித்தும் அது ஏன் சிந்தப்பட்டது என்பதை குறித்தும் புரிந்து கொண்டிருக்கிற யாரானாலும் சரி,
1: will understand God's great love.
3: தேவனுடைய மாபெரும் அன்பை அவர்கள் புரிந்து கொள்வார்கள்.
1: When you understand God's great love, you cannot help but worship him.
3: தேவனுடைய மாபெரும் அன்பை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களால் ஆராதிக்காமல் இருக்கவே முடியாது.
1: When you understand God's great love, you cannot help but rejoice in him and in his love.
3: தேவனுடைய மாபெரும் அன்பை நீங்கள் புரிந்து கொண்டால் அவரிலே அவருடைய அன்பிலே நீங்கள் கலிகூரத்தான் முடியும், வேற எதுவும் செய்ய முடியாது.
1: When you understand God's great love, you cannot help but be filled with assurance and joy.
3: தேவனுடைய மாபெரும் அன்பை புரிந்து கொண்டால் பிறகு சந்தோஷமும் நிச்சயம் தான் உங்களுக்கு உண்டாகும்.
1: See, that is what is happening in the, that is what makes the Christian life, the spiritual life strong.
3: பாருங்க, இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையை அவ்வளவு பலமுள்ளதாய் மாற்றுகிறது.
1: The blood of Jesus, when we know about it, it brings us great assurance of God's love.
3: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்போது தேவனை குறித்த மிகப்பெரிய நிச்சயத்தை அது நமக்கு உண்டாக்குகிறது.
1: Many people don't draw near to God.
3: அநேக தேவனிடத்திலே வருவதே கிடையாது.
1: Talking about believers.
3: விசுவாசிகள் குறித்து நாம்
1: பேசுறோம். Don't rejoice in God.
3: தேவனிலே மகிழ்வது கிடையாது.
1: They cannot worship.
3: தேவனை ஆராதிக்க முடியவில்லை.
1: They cannot enjoy God's presence.
3: தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியவில்லை.
1: They cannot get into the things of God.
3: தேவனுடைய காரியங்களுக்குள்ள நுழைய முடியவில்லை.
1: You know, many reasons are there why they can't do it.
3: பல காரணங்கள் இருக்கு ஏன் அப்படி செய்ய முடியவில்லை.
1: Sometimes sin keeps them away.
3: சில சமயத்துல பாவம் அவளை தூரத்துல
1: வைக்கும். So many other things.
3: இன்னும் பல காரியங்கள் கூட.
1: But one of the reasons.
3: ஆனால் பல காரணங்களில
1: is this a lack of knowledge about what the blood of Jesus has done.
3: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பது குறித்த போதுமான அறிவு அவளுக்கு இல்லாததுதான்.
1: That is why they cannot rejoice.
3: ஆகவே தான் களி கூற முடியவில்லை.
1: That is why they cannot worship.
3: ஆகவே தான் ஆராதிக்க முடியவில்லை.
1: That is why they just look around and they say why everybody is crazy like this.
3: ஆகவே தான் பாருங்க பார்த்துட்டு ஏன் எல்லாரும் இப்படி பைத்தி முடிச்சு
1: why are you worshiping like this?
3: ஏன் இப்படி ஆராதிக்கிறீங்க?
1: Why do you sing like this?
3: ஏன் இப்படி பாடுறீங்க?
1: Why do you have to be like this?
3: ஏன் நீங்க எல்லாம் இப்படி இருக்கணும்?
1: You see, they don't understand.
3: பாருங்க புரிந்து கொள்வதில்லை.
1: They can understand, they cannot understand the rejoicing and the joy.
3: ஏன் அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி அதை அவங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை.
1: Because they don't, they may be saved.
3: அவங்க ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம்.
1: They may be children of God.
3: தேவனுடைய பிள்ளைகளா இருக்கலாம்.
1: But the thing is they cannot understand it because you know they have not understood the blood of Jesus and what it has done.
3: ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்தும் அது என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்தும் புரிந்து கொள்ளாதனால இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாம
1: when they understand that
3: இதெல்லாம் புரிந்து கொள்ளும் போது
1: then they understand God's love.
3: பிறகு தேவனுடைய அன்பை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள்.
1: God's love brings about joy and rejoicing.
3: தேவனுடைய அன்பு தான் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வருகிறது.
1: They rejoice in God.
3: தேவனிலே களி கூறுகிறார்கள்.
1: They are they are filled with the peace of God.
3: தேவனுடைய சமாதானத்தினாலே நிறைந்திருக்கிறார்கள்.
1: You see, the blood of Jesus does all these things.
3: பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் இதை எல்லாவற்றையும் செய்கிறது.
1: The blood of Jesus brings them in a close intimacy with God.
3: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தேவனோடு கூட மிக நெருக்கமாய் நம்மை கொண்டு வருகிறது.
1: They delight and in the fellowship with God.
3: தேவனோடு கூட நாம் ஐக்கியப்படுவதிலே அதுல ஒரு சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும்.
1: When you are delighting in fellowship with God, then you are able to hear the still small voice of God.
3: தேவனோடு ஐக்கியப்படுவதிலே நீங்கள் மகிழும்போது அப்பொழுதுதான் தேவனுடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை நாம் கேட்க முடியும்.
1: See, to hear the voice of God,
3: பாருங்கள், தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு
1: then you have to be intimate with him.
3: நீங்கள் அவரோடு கூட நெருக்கமாக இருக்கணும்.
1: With his voice he guides us.
3: அவர் தம்முடைய சத்தம் குரலின் மூலமாய் நம்மை நடத்துகிறார்.
1: He is the shepherd and we are the sheep.
3: அவர்தான் மேய்ப்பன், நாம் எல்லாரும் ஆடுகளாக
1: இருக்கிறோம். He speaks to us.
3: அவர் நம்மோடு பேசுகிறார்.
1: And how do we hear his voice?
3: எப்படி நாம் அவருடைய சத்தத்தை கேட்பது?
1: It is through intimacy we hear his voice.
3: அவரோடு கூட நெருக்கமாய் இருக்கும்போது தான் அவருடைய சத்தத்தை கேட்கிறோம்.
1: You see, we are not always guided by visions and dreams and great prophecies and so on.
3: பர நாம் எப்பொழுதே சொப்பனங்கள், தரிசனங்கள், தீர்க்கதரிசனங்கள் இவற்றின் மூலமா என்ன வழி நடத்தப்படுவது இல்லை.
1: Sometimes we are guided like that.
3: சில சமயத்துல அப்படி நடத்தப்படுகிறோம்.
1: Not always.
3: எப்பொழுதும் கிடையாது.
1: But we are always guided by the voice of God.
3: ஆனால் நாம் எப்பொழுதும் தேவனுடைய சத்தத்தின் மூலமா வழி நடத்தப்படுகிறோம்.
1: The voice of God speaking to us.
3: தேவனுடைய சத்தம் நம்மோடு கூட பேசுகிறது.
1: And guiding us and leading us.
3: நம்மை வழி நடத்துகிறது, வழி காட்டுகிறது.
1: So the intimacy brings about all these things.
3: ஆகவே இந்த நெருக்கம் தான் இவை எல்லாவற்றையும் கொண்டு
1: வருகிறது. Intimacy gives assurance of his love.
3: நெருக்கம் அவருடைய அன்பை குறித்து நிச்சயத்தை கொடுக்கிறது.
1: Therefore it brings rejoicing.
3: ஆகவே அது களிகூறுதலை கொடுக்கிறது.
1: It brings peace and joy.
3: சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உண்டாக்குகிறது.
1: It puts the believer in a position to hear God.
3: விசுவாசி தேவனுடைய குரலை கேட்கக்கூடிய ஒரு நிலையிலே அவரை வைக்கிறது.
1: Another thing this intimacy through the blood brings is that the life and character are influenced by intimacy.
3: ரத்தத்து மூலமா வரக்கூடிய இந்த நெருக்கம் இன்னொரு காரியத்தை உண்டாக்குறது. அது என்ன? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் அவருடைய நடக்கையும் அதனாலே அதன் மூலமாக ஒரு பாதிப்புக்குள்ளாகிறது.
1: The life and character of the believer is positively influenced.
3: விசுவாசியுடைய வாழ்க்கையின் குணமும் முற்போக்கான விதத்திலே பாதிக்கப்படுகிறது.
1: Now think about that.
3: அதை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்க.
1: The blood of Jesus has been shed.
3: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டு
1: brings intimacy.
3: அது நெருக்கத்தை உண்டாக்குகிறது.
1: It results ultimately that intimacy results in life and character in the believer.
3: அந்த நெருக்கத்தினுடைய முடிவுதான் என்ன? விசுவாசிக்குள்ளே அது நல்ல ஒரு வாழ்க்கையும் நல்ல குணத்தையும் கொண்டு வருகிறது.
1: This is a wonderful thing to think about.
3: இதை பற்றி நினைச்சு பார்த்தா ரொம்ப அற்புதமான காரியம்.
1: You become like the person that you are with.
3: ஆகவே நீங்கள் யாரோடு கூட இருக்கிறீர்களோ அவரை போலவே மாறி விடுகிறீர்கள்.
1: Whoever you spend most of your time with, that is what you become like.
3: யாருடன் அதிக நேரத்தை செலவழிக்கிறீர்களோ அவரை போல தான் நீங்களும் மாறுவீர்கள்.
1: You start hanging out with bad company.
3: கெட்ட மோசமான ஆட்களோடு கூட இருந்து பாருங்க.
1: You will be corrupt also.
3: நீங்களும் கெட்டு போயிடுவீங்க.
1: It's no big news. I mean, it is not a great discovery. That is the truth.
3: இது ஒன்றும் பெரிய கண்டுபிடிப்பு கிடையாது. இதுதான் உண்மை.
1: If you hang out with bad people, then you become bad.
3: கெட்ட சகவாசம்னா நீங்களும் அப்படிதான் ஆயிடுவீங்க.
1: If you hang out with good people, then you become good.
3: நல்ல ஆட்களுடைய சகவாசம் இருந்தாலும் நல்லவர்களா இருப்பீங்க.
1: We are talking about hanging out with God.
3: நாமோ தேவனோடு கூட இருப்பது குறித்து பேசுகிறோம்.
1: Intimacy with God.
3: தேவனோடு கூட நெருக்கமா இருப்பது.
1: Because of the blood of Jesus.
3: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக.
1: Enjoying his presence.
3: அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறது.
1: That results in life and character.
3: அதன் விளைவு என்ன? நம்முடைய வாழ்க்கையின் குணமும் பாதிக்கப்படுகிறது.
1: So that we live more and more like he lives.
3: இப்பொழுது அவர் எப்படி வாழ்கிறாரோ அது போல இன்னும் அதிக அதிகமாய் நாம் வாழ ஆரம்பிக்கிறோம். சுத்தமாய் இருக்கிறோம்.
1: We do the good things.
3: நல்ல காரியங்களை செய்கிறோம்.
1: Stay away from bad things.
3: கெட்ட காரியங்களுக்கு விலக்கமாய் இருக்கிறோம்.
1: Hate evil.
3: தீமையை வெறுக்கிறோம்.
1: Love good.
3: நல்லதை நேசிக்கிறோம்.
1: Why? Because of our time with him, our intimacy with him.
3: காரணம் என்ன? அவரோடு கூட நேரத்தை செலவழிக்கிறோம், நெருக்கமா இருக்கிறோம். அதுதான்.
1: And also when you
3: Who
1: is he?
3: யார் அவர்?
1: He is the King of Kings and the Lord of Lords.
3: அவர் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தனுமா இருக்கிறார்.
1: If you are always hanging out with the greatest person,
3: எப்பொழுதே மிகப்பெரிய அவரோடு கூட நீங்கள் இருந்தால், தங்கி இருந்தால்,
1: then you start looking different.
3: பிறகு நீங்களும் கொஞ்சம் வித்தியாசமா தோன்ற ஆரம்பிப்பீர்கள்.
1: That aura of the king gets on you. அந்த ராஜாவினுடைய அந்த நடை உடை பாவனெல்லாம் உங்களுக்கு வந்துருச்சு. அவருக்கு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒட்டிக்குது. You begin to look like a king.
3: நீங்களும் ஒரு ராஜாவை போல தோன்ற ஆரம்பிக்கிறீர்கள்.
1: I say this because Christians need to look like the king.
3: இத ஏன் நான் சொல்றேனா கிறிஸ்தவங்க ராஜாக்களை போல இருக்கணும்.
1: Are you there my friend?
3: இருக்கீங்களா நண்பர்களே?
1: Are you kings?
3: நீங்களா ராஜாக்களா?
1: It's very sad that sometimes Christian people you know think that it's very spiritual to look like people that have nothing you know.
3: ஒண்ணுமே இல்லாத பரதேசிகளை மாதிரி இருக்குது தோன்றது ரொம்ப ஆவிக்குரிய தன்மைன்னு விசுவாசிகள் நினைச்சுக்கிறாங்க.
1: That is the height of spirituality. is that you have given up everything and you don't have nothing.
3: ஆவிக்குரிய வாழ்க்கையின் உச்சகட்டமே என்ன? ஒண்ணுமே இல்லாம எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே இருக்குது.
1: They think this is the great display of spirituality.
3: என்ன நினைக்கிறாங்க? இப்படி வாழ்ந்தாதான் அது ஆவிக்குரிய தன்மை.
1: Don't mix other religions with Christianity.
3: பாருங்க மற்ற மதங்களை கிறிஸ்தவத்தோடு கொண்டு வந்து
1: சேர்க்கறாங்க. Christian life is different.
3: கிறிஸ்தவ வாழ்க்கை வித்தியாசமானது.
1: This is the living God.
3: இவர் ஜீவனுள்ள தேவன்.
1: The giver of life.
3: ஜீவனை கொடுக்கிறவர்.
1: The source of life.
3: ஜீவனுக்கு ஆதாரமே இவர்தான்.
1: There is no lack in him.
3: அவரில் எந்தவிதமான குறைவும் இல்லை.
1: He is a God of plenty.
3: அவர் நிறைவின் தேவனாக இருக்கிறார்.
1: He is a God of abundance.
3: அவர் பரிபூரணத்தின் தேவன்.
1: He is light and he is life.
3: அவர் ஒளியாக இருக்கிறார். அவர்தான் ஜீவன்.
1: Then when you are intimate with him, you begin to exude that life and that light.
3: அவரோடு கூட நீங்கள் நெருக்கமாக இருக்கும்போது அந்த ஜீவன் அந்த ஒளியை நீங்களும் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறீர்கள்.
1: So that's why you know I don't like Christian people going around like பரதேசிஸ், you know.
3: ஆகவே கிறிஸ்தவ மக்கள் பரதேசிங்க மாதிரி சுத்திட்டு வராங்களா? அது பிடிக்கல எனக்கு.
1: I don't like that.
3: அது பிடிக்கவே இல்லை.
1: Oh, that is not God's will.
3: பாருங்க, அது தேவனுடைய சித்தமே அல்ல.
1: God's will is like we fellowship with him and we become like him.
3: தேவனுடைய சித்தம் என்ன? அவரோடு கூட நாம் ஐக்கியம் கொண்டு அவரை போலவே மாறி விட வேண்டும்.
1: He is the king of kings and the lord of lords.
3: அவர் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தருமாக
1: இருக்கிறார். Heaven and earth.
3: அவர் வானத்தையும் பூமியையும்
1: உண்டாக்கினார். All power.
3: அவர் சர்வ வல்லமை படைத்தவர்.
1: And when I walk with him.
3: நான் அவரோடு கூட நடக்கும்போது.
1: When I talk with him.
3: அவரோடு பேசும்போது.
1: When I become intimate with him.
3: நான் அவருக்கு நெருக்கமாக இருக்கும்போது.
1: I become a person of power.
3: நானும் வல்லமையுள்ள ஒரு மனிதனாய் மாறுகிறேன்.
1: I carry that authority.
3: அந்த அதிகாரம் எனக்கும் வருகிறது.
1: I walk with my head high.
3: நானும் தலை நிமிர்ந்து நடக்கிறேன்.
1: I begin to look like the king.
3: நானும் ராஜாவை போல இருக்க ஆரம்பிக்கிறேன்.
1: Are you
3: இருக்கீங்களா?
1: Oh, you know, in the old times they used to talk about the wilderness, you know.
3: அந்த நாட்கள் பாருங்க, அந்த வனாந்தரத்தை பத்தி அதிகமா பேசுவாங்க.
1: But look at the wilderness.
3: ஆனா வனாந்தரத்தை பாருங்க.
1: How did the people live there?
3: அங்க வனாந்தரத்துல மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள்?
1: They were not living like பரதேசி.
3: அவங்க பரதேசிகள மாதிரி வாழல.
1: Even though they were in the wilderness.
3: வனாந்தரத்துல இருந்தாலும்
1: they had air conditioning by day.
3: பகல்ல வந்து ஏசி.
1: They had heater by night.
3: ராத்திரில ஹீட்டர்.
1: God going before them and behind them.
3: தேவன் அவளுக்கு முன்னாகவும் போனார், பின்னாகவும் வந்தார்.
1: All the people of the world did not look at these people and say வர்றாங்க பாருங்க பரதேசிங்க. They didn't say that.
3: உலக மக்கள் எல்லாம் இவங்களை பார்த்து பரதேசிங்க வர்றாங்க பாருங்கன்னு சொல்லல.
1: They didn't say, oh, here are the paradises coming.
3: ஓ, பரதேசிங்க எல்லாம் வர்றாங்க பாருங்க.
1: I was going with a pastor friend of mine.
3: என்னுடைய நண்பர் போதகர் அவரோடு கூட நான் போயிட்டு இருந்தேன்.
1: And you know, this is I think I can say that here, you know.
3: இங்க சொல்லலாம் நினைக்கிறேன்.
1: We were going in the car and he was just looking out and there were some people, you know, religiously going down the road, you know.
3: கார்ல போயிட்டு இருந்தாங்க. ஒரு சில ஆட்கள் ரொம்ப பக்தியோடு போயிட்டு இருக்காங்க
1: அப்படி. Yeah, there was some going after some kind of a religious thing.
3: ஏதோ ஒரு மதவ காரியத்தை செய்ய போறாங்க.
1: This pastor said, "இந்த பண்டாரங்களை பாருங்க பிரதர்." They really look like that, you know.
3: வாக்க அப்படி தான் இருந்தாங்க பாருங்க.
1: No clothes.
3: துணி இல்ல.
1: No shoes.
3: செருப்பு இல்ல.
1: Just walking down the road.
3: சும்மா அப்படியே ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க.
1: Oh, in the hot sun.
3: கடும் வெயில்ல.
1: All looking thin and emaciated.
3: எல்லாம் ஒல்லிய எலும்புந்தோலுமா.
1: Walking for miles and miles.
3: மைல் கணக்கா நடந்து போறாங்க.
1: Terrible. I mean, what a terrible sight.
3: பாருங்க, பார்க்கவே பயங்கரமா இருக்குது.
1: What a sad thing.
3: என்ன வருத்தமான காரியம் பாருங்க.
1: And it really saddens me when believers do that.
3: விசுவாசிகள் இப்படி செய்யும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு.
1: The people in the wilderness were not going around like that.
3: வனாந்தரத்துல இருந்த மக்கள் இப்படி எல்லாம் சுத்திட்டு இல்ல.
1: They were not like பண்டாரம்ஸ் and பரதேசிஸ்.
3: பண்டாரம் பரதேசிகள மாதிரி கிடையாது அவங்க.
1: No.
3: கிடையாது.
1: When they walked down and came down.
3: அவர்கள் போய் வந்தபோதெல்லாம்
1: the nations of the world watched at them, looked at them and said, oh, these people are coming.
3: இந்த உலகத்தின் மக்கள் எல்லாம் அவளை பார்த்து ஐயோ இந்த ஜனங்கள் வருகிறார்கள்.
1: Their God is the living God.
3: அவருடைய தேவன் ஜீவனுள்ள தேவன்.
1: He is too good.
3: அவர் மிகவும் நல்லவர்.
1: He watches over them.
3: அவர்களை பார்த்துக் கொள்ளுகிறார்.
1: He blesses them.
3: அவர்களை ஆசீர்வதிக்கிறார்.
1: He provides for them.
3: அவர் தேவைகளை கொடுக்கிறார்.
1: They eat every day because God gives them food.
3: தேவன் உணவு கொடுக்கிறதால அனுதினமும் சாப்பிடுகிறார்கள்.
1: They get water out of the rock.
3: கன்மலையிலிருந்து தண்ணீர் கிடைக்கிறது.
1: Their God is doing miracles for them.
3: அவருடைய தேவன் அவர்களுக்காக அற்புதங்களை செய்கிறார்.
1: Their God is giving victory over every enemy.
3: அவருடைய தேவன் ஒவ்வொரு எதிரியின் மீதும் வெற்றி கொடுக்கிறார்.
1: They ever went near Jericho, there was talk about how these people are coming.
3: Jericho kitta poradhukku munnale eppadi indha aatkal la varugiraanga endra pechu engum irundhathu.
1: They were literally threatened by their presence.
3: Eluthinmadi ivude prasanna makkale archuruthiye.
1: They were not weak people walking around.
3: Ivargal belavinam aatkal la sutti kondirukkavillai.
1: Rahab, when she met the two spies of Israel, said, we know that you're going to plunder our city.
3: Rahab and the rendu veevukarai sandhitha pod enna sonnar, engude pattanatha neengal kollaida povadhu engalukku theriyum.
1: You're going to take everything.
3: Ellathai eduthukolla povadhu.
1: Given it in your hands.
3: தேவனே உங்கள் கரங்களிலே ஒப்பு கொடுத்து விட்டார்.
1: She has seen these people and heard about these people and already started believing in their God.
3: இந்த மக்களை கண்டு விட்டால், குறித்து கேட்டு விட்டால், ஏற்கனவே அவருடைய தெய்வத்தையே நம்ப ஆரம்பித்து விட்டார்.
1: Hello, are you there?
2: இருக்கீங்களா?
1: She has heard about the living God.
3: ஜீவனுள்ள தேவனை குறித்து கேள்விப்பட்டவள்.
1: She has heard about the military victories.
3: அவர்கள் பெற்ற ராணுவ வெற்றிகளை குறித்து கேட்டவள்.
1: She has heard about the wonderful provision from heaven.
3: தேவன் பரலோகத்திலிருந்து அற்புதமாய் பராமரித்தாரே அதை கேள்விப்பட்டாள்.
1: She has heard about how they walked in health and victory and prosperity.
3: எப்படி அவர்கள் ஆரோக்கியத்தோடு செழிப்போடு கூட நடந்தார்கள் என்று கேள்விப்பட்டாள்.
1: They heard about their abundance.
3: அவருடைய பரிபூரணத்தை குறித்து கேள்விப்பட்டார்கள்.
1: They heard about how their God is wonderful to them.
3: எப்படி அவருடைய தேவன் அதிசயமாய் அவர்களை நடத்துகிறார் என்று கேள்விப்பட்டார்கள்.
1: They have already believed in the living God.
3: ராகாப் ஏற்கனவே ஜீவனுள்ள தேவனை விசுவாசிக்க ஆரம்பித்து விட்டார்.
1: Is the world looking at you like that, my friend?
3: உலகம் இன்றைக்கு உங்களை அப்படியே பார்க்கிறதா நண்பர்களே?
1: Is the world looking at you?
3: உலகம் உங்களை அப்படி பார்க்குதா?
1: Are they looking at you saying, oh, here come the people of God?
3: உங்களை பார்க்கும்போது ஏதோ தேவ ஜனங்கள் வருகிறார்கள்.
1: Here comes a powerful man.
3: இங்கே வல்லமையுள்ளவர் வருகிறார்.
1: Here comes a man that's got it all together.
3: எல்லாவற்றையும் தனக்குள்ளே கொண்டிருக்கிறவர் வருகிறார்.
1: Here is a man that walks in victory.
3: வெற்றியிலே நடக்கிறவர் வருகிறார்.
1: Here is a man that lives in victory.
3: வெற்றியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் வருகிறார்.
1: Is that the way the world perceives you?
3: உலகம் உங்களை குறித்து அப்படிதான் பார்க்கிறதா?
1: That is the kind of believers we need today in the world.
3: அப்படிப்பட்ட விசுவாசிகள் இன்றைக்கு நமக்கு தேவை உலகத்திலே.
1: Not the people that depict weakness and inability.
3: பலவீனத்தை இயலாமையும் சித்தரிக்கிற மக்கள் அல்ல.
1: The people that show forth the glory of their God.
3: தம்முடைய தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய மக்கள்.
1: How do you show forth the glory of God?
3: எப்படி தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவது?
1: Oh, it is not something that you put on, my friend.
3: ஏதோ இதை நீங்கள் போட்டு தரித்து கொள்வதல்ல.
1: It is not something that you hang on your head and feet and all over your body.
3: தலையிலும் காலிலும் சரீரம் முழுவதும் மாட்டி வைத்துக் கொள்ளுகிற ஒன்றல்ல இது.
1: You know, it's not a badge to hang on everywhere.
3: அது எல்லாரும் குத்தி குத்தி இது badge கிடையாது.
1: People are not going to stop and read your badge.
3: மக்கள் உங்களை நிறுத்தி உங்க badge வாசிக்க போறது
1: கிடையாது. That is not what this is about.
3: இது அதை பற்றியது அல்ல.
1: How do you show forth his glory?
3: எப்படி அவருடைய மகிமையை நீங்கள் காண்பிக்க போகிறீர்கள்?
1: You must stay close to that glory.
3: அந்த மகிமைக்கு மிக அருகில நீங்கள் வாசம் பண்ண
1: வேண்டும். You must live in that glory.
3: அந்த மகிமையிலே நீங்கள் வாழ வேண்டும்.
1: You must live in his very presence.
3: அவருடைய சமூகத்திலே நீங்கள் வாழ
1: வேண்டும். You must enjoy intimacy with the living God.
3: ஜீவனுள்ள தேவனோட நெருக்கத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும்.
1: Out of that intimacy you must flow.
3: அந்த நெருக்கத்திலிருந்து அது புறப்பட்டு
1: வரும். The joy of the Holy Ghost.
3: பரிசுத்த ஆவியின் சந்தோஷம்.
1: The peace that passeth all understanding.
3: எல்லாவற்றிற்கும் மேலான சமாதானம்.
1: Oh, that must fill your heart and your mind.
3: அது உங்கள் இருதயங்களையும் மனதையும் நிரப்ப வேண்டும்.
1: This must come out everything that you do.
3: நீங்கள் செய்கிற அனைத்திலும் இது வெளியே வர வேண்டும்.
1: In everything that you put your hand to do, the blessing of the Lord must be seen.
3: நீங்கள் கையிட்டு செய்கிற அனைத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் காணப்பட வேண்டும்.
1: Amen.
3: Amen.
1: How does it happen?
3: அது எப்படி நடக்கும்?
1: Not going giving up everything and wearing a kavi.
3: எல்லாதையும் விட்டுட்டு ஒரு காவியை மாட்டிக்கிறது நடக்காது.
1: No.
3: கிடையாது.
1: Get with God.
3: தேவனுக்கு நெருக்கமா இருங்க.
1: Get close with God.
3: தேவனுக்கு நெருக்கமா இருங்க.
1: Get to know God.
3: தேவனை அறிந்து கொள்ளுங்க.
1: His intimacy with the king makes you start looking more like the king's king.
3: ராஜாவோடு நெருக்கமா இருந்தால் தான் உங்களே அதிக அதிகமா ராஜாவை போல ஆக்குகிறது.
1: Amen.
3: Amen.
1: Are you there?
3: இருக்கீங்களா?
1: Lift up your hands and say.
3: கரங்களை உயர்த்தி சொல்லுங்க.
1: We are kings and priests.
3: நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறோம்.
1: We are kings and priests.
3: நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா
1: இருக்கிறோம். Oh my dear friend, we are kings and priests.
3: அருமை நண்பர்களே, நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறோம்.
1: So the Christian life is not some clothing that you put on or take off. It has nothing to do with that.
3: கிறிஸ்தவ வாழ்க்கைல நாம் மாற்ற துணி எடுக்கிற துணி இதெல்லாம் கிடையாது.
1: I've heard that all my life and I'm sick and tired of that.
3: வாணல்லாம் இதே கேட்டு சலிச்சு போயிட்டேன்.
1: You know, I rebelled against that.
3: அதுக்கு விரோதமா தான் கலகமே பண்ணேன்.
1: I don't like that.
3: எனக்கு அது பிடிக்கல.
1: Christian life is not that.
3: கிறிஸ்துவ வாழ்க்கை அதல்ல.
1: Christian life is about intimacy with our God.
3: கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நம்முடைய தேவனோடு நாம் கொண்டிருக்கிற நெருக்கம்.
1: Christian life is not going to church.
3: கிறிஸ்துவ வாழ்க்கைனு சொன்னா கோயிலுக்கு போறது கிடையாது.
1: It is not going to pilgrim places of pilgrimage.
3: அல்லது புனித ஸ்தலங்களுக்கு போவது கிடையாது.
1: Christian life is not doing some ceremonies and rituals.
3: கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சில சடங்குகள் சம்பிரதாயங்களை செய்கிறது கிடையாது.
1: Even though we do the so such things.
3: அப்படிப்பட்ட சில காரியங்களை நாம் செய்கிறோம்.
1: We have a marriage ceremony for example.
3: உதாரணத்துக்கு திருமண சடங்கு இருக்கு.
1: Oh, we have the ritual of communion.
3: அல்லது இந்த திருவிருந்து என்ன ஒரு சடங்கு இருக்கு.
1: See, we do certain things.
3: சில காரியங்களை நாம் செய்கிறோம்.
1: But all with a great meaning.
3: ஆனா இது எல்லாவற்றிலும் பெரிய அர்த்தம் அடங்கி
1: இருக்கு. Not a life of rituals and ceremonies.
3: கிறிஸ்துவ வாழ்க்கைனால் வெறும் சடங்குகள் சம்பிரதாயங்கள் கிடையாது.
1: Just going to church and coming.
3: அதுசமா கோயிலுக்கு போணுமா வந்தோமா அது கிடையாது.
1: Not just giving money to the church.
3: அல்லது சபைக்கு காசு கொடுத்தோமா.
1: It is not just singing some songs.
3: அல்லது சில பாடல்களை பாடினோமா.
1: It's not just carrying a membership.
3: அல்லது ஒரு மெம்பரா இருக்கோமா.
1: Christian life is knowing the living God.
3: கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஜீவனுள்ள தேவனை அறிந்திருப்பது.
1: Our God is a living God.
3: நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன்.
1: We were created for him.
3: அவருக்காகவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம்.
1: And to live with him and to know him intimately is the purpose of this life.
3: அவரோடு கூட வாழ்வது அவரை மிக நெருக்கமாய் அறிவதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமே.
1: Now this is what the blood of Jesus does.
2: இதேதான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் செய்கிறது.
1: It brings an intimacy which otherwise would not be there.
2: அது ஒரு நெருக்கத்தை நமக்கு கொடுக்கிறது. அது இல்லாமல அந்த நெருக்கம் நமக்கு வராது.
1: Amen.
2: Amen.
1: Out of that intimacy, the spiritual strength and power and positive attitude and victory, everything flows out of that intimacy.
2: அந்த நெருக்கத்திலிருந்து தான் ஆவிக்குரிய வல்லமை, பெலன், முற்போக்கான காரியங்கள் அனைத்துமே புறப்பட்டு வருகிறது.
1: Christian life is not about, you know, every time you want something going and getting prayed for that.
2: கிறிஸ்தவ வாழ்க்கை சொன்னா ஒவ்வொரு முறையும் தேவை வரும்போது யாருகிட்டே போய் ஜெபம் பண்ணிக்கிறது கிடையாது.
1: No, see, we can do that. We do that.
2: பாருங்க, நாம அப்படி செய்றோம், செய்யலாம்.
1: You know, but the thing is that that's not Christian life. You know, you just you find solace in some person, you know, say, well, if anything happens to me, I'll go to him, he'll pray for me, I'll be all
2: ana kristovaan kan sonna enna edana aachina avargitta poranga avargitta pona dhaan aaradhal irukum apdiye vaazhvadhu kedaiyadhu.
1: Christian life is not about that.
2: Kristovaan kan enna adhu illa.
1: It is about knowing God,
2: devanai arivadhu dhaan,
1: and living out of that intimacy.
2: Peraga andha nerukkathilirundhu nammudaiya vaazhkaiya naam vaazhvadhu.
1: What is Christian ministry?
2: Kristo ooliyam endral enna?
1: What is the ministry that I do or any other minister does?
2: Naan seigira ooliyam endral enna? Mattra ooliyakaral seigira ooliyam endral enna?
1: It is not a ministry where we just do certain things because we have learned certain things.
2: ஊழியம் என்று சொன்னா ஏதோ சில காரியங்களை கற்றுக்கொண்டதனால போய் செய்யிறது கிடையாது.
1: One of the greatest thing that the minister has to learn is intimacy with God.
2: ஊழியக்காரன் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய காரியமே கர்த்தருக்கு மிக நெருக்கமா இருப்பதுதான்.
1: We cannot just preach out of something that we have learned. We have to preach out of an intimate knowledge of God.
2: நாங்கள் ஏதோ கற்றுக்கொண்டிருந்து உங்களுக்கு போதிக்க முடியாது. மாறாக தேவனுக்கு மிக நெருக்கமா இருக்கிறோமே அதிலிருந்து தான் போதிக்க முடியும்.
1: The things that we learn teaches us about God.
2: நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் தேவனை குறித்து எங்களுக்கு போதிக்கிறது.
1: It makes us intimate with God.
2: தேவனோடு கூட நெருக்கமா இருக்கும்படி செய்கிறது.
1: Out of that intimacy we minister.
2: பிறகு அந்த நெருக்கத்திலிருந்து நாங்கள் ஊழியம் செய்கிறோம்.
1: You see, it is all flowing out of that intimate relationship.
2: வாழ்க்கை எல்லாமே தேவனுக்கு மிக நெருக்கமா இருக்கிறோமே அதிலிருந்து புறப்பட்டு வருவது.
1: You see, this is what some this is something that we need to understand.
2: பாருங்க, இந்த ஒரு காரியத்தை நாம் புரிந்துகொள்ள வேண்டும்.
1: You see, we are called to serve the living God.
2: ஜீவனுள்ள தேவனை சேவிக்கும்படியாக ஊழியம் செய்யும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
1: How are you going to live for God?
2: எப்படி தேவனுக்காக நீங்கள் வாழ போகிறீர்கள்?
1: You're going to live for God only when you first get intimate with him.
2: தேவனோடு கூட மிக நெருக்கமா இருந்தால்தான் அவருக்காக வாழ முடியும்.
1: That is when Christian life begins.
2: அங்கதான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்கிறது.
1: That is where the power is.
2: அங்கதான் வல்லமை இருக்கிறது.
1: That is where everything is.
2: எல்லாமே அங்கதான் இருக்கிறது.
1: The way you are going to live your spiritual life depends upon that intimacy.
2: உங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கை நீங்கள் எவ்வாறு வாழ போகிறீர்கள் என்பது அந்த நெருக்கத்தை பொறுத்து தான் இருக்கு.
1: And that intimacy depends upon the precious blood.
2: அந்த நெருக்கம் விலையேறப்பட்ட இரத்தத்தை சார்ந்து இருக்கிறது.
1: Now when you are intimate,
2: நீங்கள் நெருக்கமாக இருக்கும்போது
1: with God,
2: தேவனோடு கூட,
1: and know your God,
2: உங்கள் தேவனை நன்றாக அறிந்து,
1: and walk with him,
2: அவரோடு கூட நடக்கும்போது,
1: and have his attitude,
2: அவருடைய மனப்பான்மை கொண்டிருக்கும்போது,
1: Paul says let this mind be in you.
2: பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருக்க
1: கடவுள். Which was in Christ Jesus.
2: கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருந்த சிந்தை.
1: See, you become more and more like him.
2: நீங்கள் அதிக அதிகமாய் அவரை போல மாறுகிறீர்கள்.
1: Paul says in 2 Corinthians 3:18 that as we behold this mirror, we are changed into the very image that we are beholding.
2: நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறீர்கள்.
1: Amen.
2: Amen.
1: You are not there to just get blessed.
2: நீங்க மட்டும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படி நீங்கள் இல்ல.
1: Not me and my four.
2: நானோ என் குடும்பமும் மட்டும் கிடையாது.
1: No, no, no.
2: கிடையாது.
1: You are there to get intimate with God and to know him so that you may be a blessing to others.
2: தேவனை அறிந்து அவரோடு கூட எதற்காய் நெருக்கமா இருக்கிறீர்கள் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாக.
1: In what way can you be a blessing to others?
2: எந்த விதத்திலே மற்றவர்களுக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்க முடியும்?
1: One, you become a blessing to others by intercession.
2: முதலாவது மற்றவர்களுக்கு பரிந்து பேசுவதன் மூலம் நீங்க அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கலாம்.
1: See, intercession is not just some mechanical thing, a prayer that you just do.
2: பாருங்க, பரிந்து பேசுவது என்பது ஏதோ ஒரு யந்திரத்தன்மையா நீங்க மக்களுக்காக ஏதோ செய்யற ஜெபம் இல்ல.
1: No, no, it's intercession is not like, you know, I'm going to pray 1, 2, 3, 4 for this, you know.
2: பாருங்க, பரிந்து பேசுற ஜெபம்னா 1, 2, 3, 4 இருக்குது, எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணு அப்படி
1: கிடையாது. Intercession first of all demands that you be in a intimate relationship with God.
2: இந்த பரிந்து பேசுவதற்கு முதலாவது தேவைய நிபந்தனையே நீங்கள் தேவனுக்கு நெருக்கமா இருக்க வேண்டும்.
1: The prayer for the weak and the needy and the sick and the suffering and the persecuted are flowing out of a heart that is intimate with God.
3: பாடுபடுகிற தேவையுள்ள மக்கள், உபத்திரவப்படுகிற மக்கள், மற்ற எல்லா மக்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமே, அந்த ஜெபம் தேவனோடு கூட நெருக்கமா இருக்கிறோமே, அதிலிருந்து புறப்பட்டு வர வேண்டும்.
1: Intercession never works well when you are not intimate with God.
3: தேவனோடு கூட நீங்கள் நெருக்கமா இல்லை என்று சொன்னால் பரிந்து பேசுகிற ஜெபம் கிரியை செய்யவே செய்யாது.
1: You will never be fruitful in prayer without being intimate with God.
3: தேவனோடு கூட நெருக்கமா இல்லை என்று சொன்னால் பிறகு ஜெபத்தினால அதிக பலன் உண்டாகாது.
1: That is why Jesus said.
3: ஆகவே தான் இயேசு சொன்னார்,
1: If you abide in me.
3: நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால்.
1: My words abide in you.
3: பிறகு என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால்.
1: Ask what you will and it will be done unto you.
3: பிறகு நீங்கள் எதை கேட்டாலும் அது உங்களுக்கு செய்யப்படும்.
1: In this way you bear much fruit, he said.
3: இப்படியாக அதிக கனிகளை கொடுப்பீர்கள் என்றார்.
1: Now abide in me.
3: என்னில் நிலைத்திருங்கள்.
1: How do you bear prayer fruit, prayer answers?
3: எப்படி ஜெபங்களுக்கு பதில்களை நாம் பெற்றுக்கொள்வது?
1: How do you get multiplied answers to prayer?
3: எப்படி ஜெபங்களுக்கு பலன்களை அதிகமாக பெறுவது?
1: It is by intimacy with him.
3: தேவனோடு கூட நெருக்கமாக இருப்பதன் மூலமாக.

0: God has said it, he will do it.
1: தேவன் சொன்னால் செய்வாரென்று விசுவாசிக்கிறார்.
0: He believes that God never lies.
1: தேவன் பொய் சொல்வது இல்லை என்று விசுவாசிக்கிறார்.
0: He knows his God.
1: தன்னுடைய தேவனை அவர் அறிந்திருக்கிறார்.
0: He knows the promises of God are always good.
1: தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எப்போதும் நிறைவேறும் என்பது அவருக்கு தெரியும்.
0: So this intimacy with God makes that person in intercession lay hold on the promises of God.
1: ஆகவே தேவனோடு உள்ள நெருக்கம்தான் பரிந்து பேசும்போது தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அவர் பற்றிக்கொள்ள உதவுகிறது.
0: Amen.
1: Amen.
0: When you're close with God,
1: தேவனுக்கு நெருக்கமா இருக்கும்போது
0: you will always be grabbing the promises of God.
1: எப்பொழுதே தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் அப்படியே பறித்துக் கொள்வீர்கள்.
0: You will feel like they are yours.
1: எல்லாம் உங்களுடையது என்பது போல உணர்வீர்கள்.
0: For me,
1: அது எனக்காக தான்.
0: It's for these people that I'm praying for.
1: நான் ஜெபிக்கிற இந்த மக்களுக்காக தான் அது.
0: It is for my situation.
1: அது என்னுடைய சூழ்நிலைக்காக தான்.
0: It is God's word for me.
1: இது தேவன் எனக்கு கொடுக்கும் வார்த்தை.
0: Let me claim it.
1: நான் இதை உரிமை பாராட்டட்டும்.
0: Let me stand on it.
1: நான் அதன் மீது நிற்கட்டும்.
0: Let me drive out the devil on the basis of this.
1: இதன் அடிப்படையில் பிசாசை நான் துரத்தட்டும்.
0: And they stand on it and they lay hold of it.
1: அவர்கள் அதை பற்றிக்கொண்டு அதன் மீதே நிற்கிறார்கள்.
0: You see, that is what this intimacy brings.
1: நெருக்கம் இதைதான் கொண்டு வருகிறது.
0: And that intimacy is brought by the blood of Jesus.
1: அந்த நெருக்கம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உண்டாக்கப்படுகிறது.
0: That is why it says that the blood was shed and it purges our conscience and then we serve our living God.
1: ஆகவே தான் சிந்தப்பட்ட இரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. அதன் பிறகு ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நாம்
0: Why does it say it like that?
1: ஏன் அப்படி சொல்லுகிறது?
0: The blood must be shed.
1: இரத்தம் சிந்தப்பட வேண்டும்.
0: The conscience must be cleared.
1: மனசாட்சி சுத்திகரிக்கப்பட வேண்டும்.
0: We must be put in an intimate relationship with God.
1: தேவனோடு கூட மிக நெருக்கமாய் நாம் இருக்க வேண்டும்.
0: Our Christian life and effectiveness and ministry flows out of that intimacy.
1: நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்முடைய ஊழியம், பிறகு நாம் எப்படி நல்ல விதத்தில் இருக்கிறோம், இதெல்லாமே அந்த நெருக்கத்திலிருந்து வரக்கூடியவை.
0: Praise God.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: We are changed by it.
1: நாம் அதனால மாற்றப்படுகிறோம்.
0: The blood brings us to God.
1: இரத்தம் தேவனோடு நம்மை கொண்டு வருகிறது.
0: The blood puts us in intimacy with God.
1: இரத்தம் தேவனோடு கூட நம்மை நெருக்கமாய் வைக்கிறது.
0: And as a result we begin to be changed.
1: அதன் விளைவாக நாம் மாற்றப்படுகிறோம்.
0: We walk like kings.
1: நாம் ராஜாக்களை போல வாழுகிறோம்.
0: We walk as priests.
1: ஆசாரியர்களை போல வாழுகிறோம்.
0: We are able to minister to others.
1: மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய முடிகிறது.
0: We are able to touch the life of others.
1: மற்ற மக்களுடைய வாழ்க்கையை நம்மால் தொட முடிகிறது.
0: It comes out of that knowing God.
1: தேவனை அறிந்து கொள்கிறோமே அதன் விளைவாக இதெல்லாம் உண்டாகிறது.
0: Amen.
1: Amen.
0: Praise God.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: Oh thank God for the blood of Jesus.
1: Oh இயேசுவின் இரத்தத்துக்காய் தேவனை ஸ்தோத்திரியுங்க.
0: Without the blood of Jesus I can never imagine an intimacy with God.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இல்லாமல் தேவனுக்கு நெருக்கமாய் வர முடியும் என்று நான் நினைத்து கூட பார்க்க முடியாது.
0: When that intimacy comes.
1: அந்த நெருக்கம் வரும்போது
0: nothing can break that.
1: எதுவுமே அதை உடைக்க முடியாது.
0: No situation can break
1: எந்த சூழ்நிலையும் அதை உடைக்க
0: முடியாது. No problem can break
1: எந்த பிரச்சனையும் அதை உடைக்க
0: முடியாது. No difficulty break
1: எந்த கஷ்டமும் அதை உடைக்க
0: முடியாது. Nothing can break that.
1: எதுவும் அதை உடைக்க முடியாது.
0: When that intimacy comes
1: அந்த நெருக்கம் உண்டாகும்போது
0: you know your God and you begin to do great exploits.
1: நீங்கள் தேவனை அறிந்து அதற்கேற்றபடி நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீர்கள்.
0: That is what we are called for, my friend.
1: அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்
0: நண்பர்களே. The blood is to bring you near.
1: இரத்தம் அருகிலே உங்களை கொண்டு வருவதற்காக.
0: The blood is to make you dear to God.
1: தேவனுக்கு உங்களை அருமையானவளாக மாற்றுவதற்காக தான்
0: இரத்தம். The blood was shed to seal your fellowship and relationship with God.
1: தேவனோடு உள்ள உங்களுடைய உறவை, ஐக்கியத்தை முற்றுகையிடுவதற்காக தான் இரத்தமே.
0: The blood was shed to remove everything that hindered it.
1: அதை தடை செய்த எல்லாவற்றையும் அகற்றுவதற்காக தான் இரத்தம் சிந்தப்பட்டது.
0: The blood was shed to remove everything that stood in the way of that closeness with God.
1: தேவனோடு கூட நெருக்கமாய் வர முடியாதபடிக்கு தடுத்ததே அதையெல்லாம் அகற்றுவதற்காக தான் இரத்தம் சிந்தப்பட்டது.
0: The blood was shed so that you can come to God and know God and serve God.
1: தேவனை நீங்கள் வரவும் தேவனை அறிந்து கொண்டவரை சேவிக்கவும் தான் இரத்தம் சிந்தப்பட்டது.
0: It was shed so that you can become strong.
1: நாம் பலவான்களாய் மாறும்படியாக அது சிந்தப்பட்டது.
0: Strong by knowing God.
1: தேவனை அறிவதன் மூலமாய் பலவான்கள்.
0: And serving God.
1: பிறகு தேவனை சேவிக்கிறது.
0: Living for God.
1: தேவனுக்காக வாழ்வது.
0: And ministering to others.
1: பிறகு மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வது.
0: It flows out of that.
1: அது எல்லாமே இதிலிருந்தான் புறப்பட்டு வருகிறது.
0: So the thing that you pay attention to is your intimacy with God.
1: ஆகவே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியதெல்லாம் தேவனோடு கூட நீங்கள் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பது.
0: That comes only through the knowledge of what the blood of Jesus has
1: done. அது எப்படி வருகிறது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறதுன்னு அறிந்து கொள்கிறோமே அந்த அறிவிலிருந்து வருகிறது.
0: Shall we all stand up together?
1: நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம்.
0: Let us all lift up our hands and confess this.
1: நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி இதை அறிக்கை செய்வோம்.
0: Everybody say this with me.
1: எல்லாரும் இதை சேர்ந்து என்னோடு
0: சொல்லுங்க. Lifting up your hands.
1: உங்கள் கரங்களை உயர்த்தி
0: with all your voice.
1: உங்கள்
0: from the bottom of your heart.
1: உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி.
0: Everybody say.
1: எல்லாரும் சொல்லுங்க.
0: I thank God for the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன்.
0: The blood that was shed for me.
1: எனக்காக சிந்தப்பட்ட இரத்தம்.
0: On the cross of Calvary
1: கல்வாரி சிலுவையிலே
0: purges my conscience
1: என்னுடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது.
0: brings me to God.
1: தேவனிடம் என்னை கொண்டு வருகிறது.
0: Puts me in fellowship with God.
1: தேவனோடு ஐக்கியம் கொள்ள வைக்கிறது.
0: To know God.
1: தேவனை அறிந்து கொள்ள செய்கிறது.
0: To love him.
1: தேவனை நேசிக்க.
0: To enjoy him.
1: அவரை

0: அனுபவிக்க.
1: To appreciate him.
0: அவரை பாராட்ட.
1: To rejoice in him.
0: அவரிலே களிகூர.
1: To have his peace.
0: அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள.
1: To be changed like him.
0: அவரைப் போலவே மாறும்படியாக.
1: To be conformed to his very image.
0: அவருடைய சாயலுக்கு ஏற்றபடி மாற.
1: Intimacy.
0: நெருக்கம்.
1: Through the blood brings this.
0: இரத்தத்தின் மூலமாய் இதைக் கொண்டு வருகிறது.
1: And out of that.
0: அதிலிருந்து.
1: My life becomes strong.
0: என்னுடைய வாழ்க்கை பெலனடைகிறது.
1: I become mighty through God.
0: தேவன் மூலமாக நான் வல்லவனாய் மாறுகிறேன்.
1: I overcome obstacles.
0: நான் தடைகளை மேற்கொள்ளுகிறேன்.
1: I win victories over the devil.
0: பிசாசின் மீது வெற்றி பெறுகிறேன்.
1: I am triumphant over circumstances.
0: சூழ்நிலைகளின் மீது நான் ஜெயம் அடைகிறேன்.
1: I am joyful.
0: நான் சந்தோஷமா இருக்கிறேன்.
1: I am happy.
0: நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன்.
1: I walk with the king.
0: நான் ராஜாவோடு நடக்கிறேன்.
1: I am a priest and a king.
0: நான் ஆசாரியனும் ராஜாவுமா இருக்கிறேன்.
1: I am blessed.
0: நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்.
1: I have the abundance of God.
0: தேவனுடைய சம்பூரணம் எனக்கு உண்டு.
1: And the glory of God fills me.
0: தேவனுடைய மகிமை என்னை மூடுகிறது.
1: Praise God.
0: கர்த்தருக்கு
1: Lift up your hands and praise God.
0: கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள்.
1: Thank him for that.
0: அதற்காய் அவரை ஸ்தோத்திரியுங்கள்.
1: Thank him for what the blood has done.
0: இரத்தம் என்ன செய்திருக்கிறதோ அதற்காய் அவரை ஸ்தோத்திரியுங்கள்.
1: Oh the blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்.
1: For what the blood has done.
0: இரத்தம் என்ன செய்திருக்கிறது.
1: Oh the blood that never loses its power.
0: ஓ தம்முடைய வல்லமை ஒரு நாளும் இழக்காத இரத்தம்.
1: Let it cleanse you tonight.
0: அது இன்றைக்கு இரவு உங்களை கழுவட்டும்.
1: If you're far away from God.
0: நீங்கள் தேவனை விட்டு தூரமா இருந்தா.
1: Don't keep going far away.
0: தூர போய்கொண்டே இருக்க வேண்டாம்.
1: Come near my friend.
0: தேவனுக்கு அருகிலே வாருங்கள்.
1: Oh let the blood cleanse you.
0: ஓ இரத்தம் உங்களை சுத்திகரிக்கட்டும்.
1: Let it make you whole.
0: அது உங்களை சுத்தமாக்கட்டும்.
1: Let it put you in intimacy with God.
0: தேவனோடு கூட உங்களை நெருக்கமாய் கொண்டு வரட்டும்.
1: Be made whole by the blood.
0: இரத்தத்தினாலே நீங்கள் சுகமாகுங்கள்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Praise you Jesus.
0: ஸ்தோத்திரி கிரங்க தாமே.
1: Thank you Father.
0: நன்றி பிதாவே.
1: Thank you Lord.
0: நன்றி ஆண்டவரே.
1: Thank you Jesus.
0: நன்றி இயேசுவே.
1: You see our whole Christian life depends on the shed blood.
0: பாருங்கள் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை சிந்தப்பட்ட அந்த இரத்தத்திலே தான் இருக்கிறது.
1: Through that we come.
0: அதன் மூலமாக நாம் வருகிறோம்.
1: Through that we are intimate.
0: அதன் மூலமாய் நாம் நெருக்கமாய்
1: இருக்கிறோம். Through that we flow in life.
0: அதன் மூலமாக தான் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எல்லாமே புறப்பட்டு வருகிறது.
1: Amen. Amen. Life flows out of that.
0: ஜீவன் அதிலிருந்து தான் புறப்பட்டு வருகிறது.
1: Oh thank God for the blood.
0: இரத்தத்துக்காய் தேவனை
1: ஸ்தோத்திரம். Continue to meditate upon it.
0: தொடர்ந்து இதை தியானம் பண்ணிக்கொண்டிருங்கள்.
1: Next week I'm going to talk about how we live in the holy of holies through the blood.
0: அடுத்த வாரம் எப்படி இரத்தத்தின் மூலமாய் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் வாழ்கிறோம் என்று நான் பேச போகிறேன்.
1: Not entering.
0: வெறும் நுழைவது மட்டுமல்ல.
1: We have talked a lot about.
0: அத பத்தி நிறைய பேசிட்டோம்.
1: Living there.
0: அங்கேயே வாழ்வது.
1: Staying there.
0: அங்கேயே தங்கி இருப்பது.
1: That is our dwelling place.
0: அதுதான் நாம் வாசம் பண்ணுகிற இடம்.
1: Look forward to that next week.
0: அடுத்த வாரத்தை எதிர்பாருங்கள்.
1: Now let us pray.

பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we need your presence. Grant us thy presence, Lord. Lord, we want to carry your presence, oh God. ஆண்டவரே, மோசே மாதிரி நாங்களும் ஜெபம் பண்றோமா, உங்க பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை வேணாம், உங்க பிரசன்னம் இல்லாத ஆராதனை வேண்டாம், உங்க பிரசன்னம் இல்லாத ஊழியம் வேணாம்ப்பா, எங்கள் மத்தியில் உலாவிடும் ஆண்டவரே.

அம்மா, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் சபையிலே, எங்கள் தேசத்திலே நீர் உலாவும் உலாவும். ஆண்டவரே, எங்கே ஒரு மனமும் எங்கே பரிசுத்தமும் இருக்கிறதோ அங்கே நீர் உலாவுவீர். எங்களை பரிசுத்தப்படுத்தும் உலாவுகிற ஒரு பரிசுத்த ஆலயமாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஹாலே.

ஓ ஜீசஸ், வி வர்ஷிப் தி லார்ட். இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நீர் ஆதியும் அந்தமும் ஆனவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர், முந்தினவரும் பின்னினவரும் ஆனவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய ராஜாதி ராஜா நீர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே.

இயேசுவே, நீரே எல்லா நாமத்திலும் மேலானவர். எல்லா முழங்கால்களும் உமக்கு முன்பதாக முடங்கும். எல்லா நாவுகளும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும். அதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. We worship you, Lord. Hallelujah.

பட்டத்தில் முடிந்துவிடக் கூடாது. ஆறு அவரை அர்ப்பணத்தில் தான் முடியவே. அன்றுவரே, எங்களுடைய சரீரங்களை ஜீவ வழியாக உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. பரிசுத்தத்தோடு நாங்கள் உம்மை ஆராதிக்க, நாங்கள் ஆராதிக்கும் பொழுதே பாவ உணர்வும் பரிசுத்த ஏக்கமும் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, உங்க பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பரிசுத்தர்.

ஆண்டவரே, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் மட்டும் எங்களுக்கு போதும். ஆண்டவரே, நீர் தான் எங்களுடைய வாழ்க்கையின் எல்லாமுமாக இருக்கிறேன். ஆண்டவரே,

Yes, I have decided to follow Jesus. ஆண்டவரே, நான் உம்மையே பின்தொடர்வேன். என்னுடைய வாழ்க்கையின் எந்த கடினமான பாதையிலும் உம்மை விட்டு

சொல்றேன், எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மையே ஆராதிக்கவும் உமக்காகவே வாழவும் உம்முடைய கரங்களில எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. காத்துக்கொள்ளும் கிருபை தாரும் மரண பரியந்தம் உம்முடைய வருகை பரியந்தம்

ஒருவரும் சேரக்கூடாத ஒடியில் வாசம் பண்ணுகிற தெய்வமே, நம்முடைய ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பரிசுத்தர், வேறு நாம

ஜெபமே என் வாழ்வு, சுவிசேஷமே என் பாரம். பிரியமானவர்களே, எசேக்கியேல் 9:4 கர்த்தர் தன் தூதனுக்கு, நீ எருசலேம் நகரம் எங்கும் சென்று அங்குள்ள அக்கிரமங்களுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிற மனிதரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்று கட்டளையிட்டார். இதோ இன்று நம் தேசத்தின் அக்கிரமங்களுக்காய் கண்ணீர் விட்டு கதறுகிற மக்களின் மேல் கர்த்தர் அடையாளமிட விரும்புகிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் மக்கள் என்னை நோக்கி கூப்பிட்டால் நான் இந்த நாட்டுக்கு நன்மை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளே, நம் தேசத்தின் எதிர்காலம் அரசியல்வாதிகள் கையில் இல்லை, விஞ்ஞானிகள் கையிலும் இல்லை, ஜெபிக்கும் ஜெப வீரர்களின் கைகளில்தான் உண்டு. என் ஜீவ நாட்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும் சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாய் இருக்கட்டும் என்ற என் ஏக்கத்தை இந்த கேசட்டில் பாடலாய் பாடியுள்ளேன். நமது தேசத்திற்காக ஜெபிக்க உங்களை இன்று அர்ப்பணிப்பீர்களா? இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. உம்முடைய கிருபையால் இந்த உன்னத ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தீரே. இந்த பாடல்களை கேட்கிற அனைவரும் உம்முடைய இதய துடிப்பை உணர்வார்களாக, உம்முடைய பரிபூர்ண சித்தம் செய்கிறவர்களாக மாறுவார்களாக. ஜெபமும் சுவிசேஷ பாரமும் அதிகமாய் அவர்களை அழுத்த

இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஏசாயா 44:21.

0: வசனம் யோவான் 5:35.
1: அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான்.
0: யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான்.
1: நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகூற மனதாய் இருந்தீர்கள்.
0: நீங்களும் சில காலம் அவனுடைய வெளிச்சத்திலே கலிகூற மனதாய் இருந்தீர்கள். வெளிச்சத்தோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை பற்றி படித்து கொண்டே வருகிறோம். வெளிச்சம், மகிமை, இவைகள் சபைக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. நாம் இருளின் பிள்ளைகள் அல்ல, இருளின் அதிகாரத்தினின்று வெளிச்சத்துக்கு வரவழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். அந்தகாரத்தின் அதிகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு ஆண்டவர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் இருளின் அதிகாரத்தில் நான் வாழ்ந்த நாட்கள் எனக்கு நன்றாகவே தெரியும். ஒரு நாள் ஆண்டவர் என்னை அந்த இருளிலிருந்து பிரித்து இந்த மகா பெரிய ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு என்னை கொண்டு வந்து என் வாழ்க்கையை மாற்றினதை மறக்க முடியாது. இந்த இடத்தில் வந்திருக்கிறவங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த சாட்சி இருக்கும் என்று நம்புகிறேன். அந்த சாட்சி உனக்கு இல்லையா? நீ இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வராமல் இன்னும் சில பாவ கட்டுகளில் அடிமைத்தனத்துக்குள் இருந்தால் இன்றைக்கும் உன்னை விடுதலையாக்கி உன்னை ரட்சிக்கத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படட்டும். இந்த யோவான் ஸ்நானகன் எப்படி இந்த பிரகாசிக்கிற விளக்காக அவன் மாறினான்? அவன் தாயின் வயிற்றில் இருக்கும்போது அவன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பிறப்பிலேயே அந்த அபிஷேகம் அவன் மேலே இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நாம் உருவாக்கப்படுறதுக்கு முன்னாலேயே நம்முடைய தேவன் நம்மை அறிவார். உன் தாயின் கற்பத்தில் எலும்பு உருவாகிறதுக்கு முன்னமே, உன் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னமே உன்னை தெரிந்தெடுக்கிற தேவன். நீ வெளிச்சமாக இருக்கத்தான் கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்கு வரத்தான் நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். இவன் எப்பேற்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன்! இவன் பிறப்பதற்கு முன்னமே, பல ஆண்டுகளுக்கு முன்னமே இவரை பற்றிய தீர்க்க தரிசனம் இருக்கிறது. நான் ஒரு தூதனை அனுப்புவேன், அவன் எலியாவின் ஆவி, அவன் பலமும் உடையவனாக இருப்பான், அவன் பிள்ளைகளுடைய இருதயத்தை தகப்பனிடத்திலும் தகப்பனுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திலும் திருப்புகிற அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பீப்புளை, நல்ல உத்தமமான ஜனத்தை ஆயத்தப்படுத்த இவன் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான். உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன், இந்த சந்ததி இருக்குதே, உங்கள் பிள்ளைகள், உங்கள் வரப்போகிற சந்ததி, அதை கர்த்தருக்குள் நடத்தணும். உங்கள் பிள்ளைகளை அப்படியே விட்டுறக்கூடாது. நிச்சயமாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையோடு இணைந்து இசைந்திருக்கணும். நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டித்து பார்த்துட்டு, இது விளங்காது, இது உருப்படாது, இது சரியாக வராது அப்படின்னு விட்டுருவாங்க. நிறைய அப்பா அம்மா பிள்ளைகளோடு பேச மாட்டாங்க, ஏன்னா அவங்க சொல்லி பார்த்து மதிக்கலைன்னு தள்ளிடுவாங்க. இல்லை, உன் பிள்ளைய ஆண்டவரோடு இணைக்கணும், உன்னோட இணைக்கணும். உங்கள் இருதயம் அந்த பிள்ளைகளோடு இணைக்கப்பட்டாதான் ரொம்ப முக்கியமானது. அது அப்படியே தண்ணி தெளித்து விட்டுறாதீங்க. உங்கள் பிள்ளைகள் நல்ல ஆண்டவருக்குள்ளே வரணும், கைகளை நல்லா உயர்த்தி. ஒரு மாதிரி தான் இருக்கும் இந்த காலத்து பிள்ளைகள், ஆனால் அவங்கள கர்த்தர் மாற்றி அமைப்பார். விசுவாசிக்கணும். அவங்கள பற்றி நல்ல எண்ணம் இருக்கணும். அவங்கள பற்றி தீர்க்க தரிசனம் இருக்கணும். உனக்கு நல்ல ஒரு தீர்க்க தரிசனம் உன் பிள்ளையை பற்றி சொல்லணும். நீ நல்லா இருப்ப, ஆண்டவர் உன்னை கொண்டு வருவார், நிறைவேற்றுவார், அற்புதம் செய்வார், உன்னை ஆண்டவர் மகிமையாக எடுத்து பயன்படுத்துவார். இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அதனால தான் அவன் பிரகாசிக்கிற ஒரு விளக்கு. அவன் வனாந்தரத்தில் போய் இருந்தான், அங்கு ஆண்டவருடைய சத்தமாக இருந்தான் என்பதை பார்க்கிறான். உன் வாழ்க்கையில் நீ வனாந்தரமான இடத்துல இருந்தாலும் நீ பிரகாசிக்க முடியும். வனாந்தரத்தில் அவன் சத்தம் போடும்போது யூதேயா தேசத்தார், எருசலேம் நகரத்தார், இன்னும் யோர்தானுக்கு அக்கறையில் உள்ள மற்ற அநேக ஜனங்கள் ஓடி வந்தார்கள் அவனை பார்க்க. அவன் பிரசங்கம் ஒன்றும் ஆசீர்வாதமான பிரசங்கம் அல்ல. இயேசு கண்ணீரை துடைப்பார், இயேசு ரொம்ப அன்பாக இருக்கிறார். அதெல்லாம் நல்ல பிரசங்கம்தான். ஊடே ஊடே நம்ம அது நமக்கு வேணும். ஏன்னா நம்ம கண்ணீர் இருக்குமோ, ஆறுதல் தேவை. ஆறுதலின் பிரசங்கம் சபைக்கு தேவை தான். ஏன்னா ஆறுதல் இல்லாமல் வருகிற மக்களுக்கு ஆறுதல் கொடுக்கணும். ஆனால் ரொம்ப வருஷமாக உட்கார்ந்து ஒரு மாற்றமும் இல்லாத ஆட்களுக்கு, மனம் திரும்பாத ஆட்களுக்கு எப்படி பிரசங்கம் தேவை? பிரியம் பாம்பு சொல்லுங்கள், பாம்பு குட்டிகளாக உட்கார்ந்துருக்கிறீங்க அப்படின்னு பிரசங்கம் பண்ணணும், ஸ்ட்ராங்காக பேசணும். ஏன்னா நம்மளும் லேஸ்பட்டாளில் பிரசங்கம் பிரசங்கம் கேட்போம், ஆனால் உள்ள விஷம் இருக்கும், பயங்கரமாக விஷம் இருக்கும். எப்போ வெளியே தெரியும்? யாராவது நம்மளை பிரச்சனை பண்ணாதான் அந்த விஷம் நம்மளை விட்டு வெளியே வருது. அதனால் விரியம் பாம்பு குட்டிகளை போல் இருக்கக்கூடாது. நீ கனி கொடுக்காவிட்டால் உனக்கு கோடாரி ஆண்டவர் வச்சிருக்கிறார். எங்கே வச்சிருக்கார்? மேலே கிளைகளை வெட்ட கத்திரிக்கோள் வைக்கலை, அவர் கோடாரி வச்சிருக்கிறார் என்பதை மறந்துடக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரசங்கத்தை பண்ணுறவனை தேடி வர்றாங்க, ஓடி வர்றாங்க. அவங்க எல்லாரும் மனாந்தரத்துக்கு ஓடி வந்து நாங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. காரணம், அவனுக்குள்ள வெளிச்சம் இருந்துச்சு, அவனுக்குள்ள பிரகாசித்த ஒரு மனுஷனாக இருந்தான். இப்படி தான் ஆண்டவர் நம்மையும் பயன்படுத்தணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் சாதாரணமான ஆட்கள் அல்ல, நமக்குள்ள வெளிச்சம் இருக்குது. கர்த்தர் இந்த யோவான் ஸ்நானகனை எடுத்து பயன்படுத்தினார். யோவான் ஸ்நானகன் அவனை பார்த்து இயேசு ஒரு தடவை சொல்கிறார் மற்றவங்கக்கிட்ட, நீங்கள் யாரை பார்க்க போனீங்க மனாந்திரத்தில்? காற்றில் அணையும் அலையும் நான் அலையா, அசையும் நான் அலையா? அல்லவிட்ட யாரை பார்க்க நீங்கள் போனீங்க? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையா? ஒரு மனுஷனையும் நான் அலையுமா பார்க்க போனீங்க? இல்லை, தீர்க்கதரிசியை பார்க்க போனீங்க. தீர்க்கதரிசி சாதாரண தீர்க்கதரிசி அல்ல. அவன் தாயின் இந்த ஸ்திரீகளிடத்தில் பிறந்த எல்லாரை பார்க்கலும் அவன் தான் பெரியவனாக இருக்கிறான். அவன் எனக்கு அவன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்த ஆயத்தமாக்க எனக்கு முன்னோடியாய் போனான். இவன் எப்படி அவன் பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான் என்றால், இயேசுக்கும் இவனுக்கும் 6 மாதம்தான் வித்தியாசம். இயேசுவோடு கூட சேர்ந்து வளர்ந்து அந்த தெய்வத்தோடு கூட வளர்ந்து வந்தவன் இந்த யோவான் ஸ்நானகன். உங்கள் வாழ்க்கையிலும் எவ்வளவு இயேசுவோடு கூட இருக்கிறீங்களோ அவ்வளவா நீங்கள் பிரகாசிக்க முடியும், அவ்வளவா நீங்கள் வளர முடியும். எவ்வளவு நீங்கள் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறீங்களோ அவ்வளவாக உங்கள் வாழ்க்கையின் பிரகாசமும் இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. உங்கள் இருதயம் ஒரு நல்ல உள்ளங்கொண்டதாக இருக்கணும், நல்ல எண்ணம் கொண்டதாக இருக்கணும். ஆண்டவரோடு செஞ்சிருக்கிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தேவை. இவன் எப்படி பிரகாசிக்கிற ஒரு விளக்காக மாறினான் என்பதை நாம் படிக்கும்போது அவனுடைய வாழ்க்கையில் அவன் தைரியமாக ஏரோதுக்கு முன்னால் நிற்கிறான். ஏரோதுக்கு முன்னால் நின்றுக்கிட்டு, ஏரோது ராஜாவே, நீ பெரிய ராஜா, வாழ்க, எனக்கு ஏதாவது நான் ஒட்டக ஆடையைத்தான் தரிச்சிருக்கிறேன், எனக்கு வெட்டுக்கிளி தான் சாப்பாடு இருக்குது, எது சாப்பாடை தாரும், ஏதாவது கொஞ்சம் பணத்தை தாரும்னு கேட்கலை. சொன்னான், ஏரோது ராஜாவே, நீ உன் சகோதரியனுடைய மனைவியை எடுத்து வச்சிருக்கிறப்பாரு, அது சரியில்லைன்னு சொன்னான் பாருங்கள். அதுதான் விளக்கு. கை வைத்து கத்துற துதிப்போம். நல்லா ரெண்டு கை வைத்து ஆமே. பெரிய பணக்காரர் ரெண்டு மனைவியோடு வர்றான்னா பார்த்து சொல்லணும், முதல் மனைவியை நீ ஒழுங்காக வச்சுக்க, ரெண்டாவது மனைவியோட வாழாத, தள்ளிடுன்னு சொல்லணும், சத்தியம் சொல்லணும். சபைக்குள்ள சத்தியம் சொல்லாமல் இருந்தால் பிரகாசிக்க முடியாது. அவனை கொண்டு சிறையில் போட்டாலும் அவன் சத்தியத்தை சொன்னான். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி, ரெண்டு கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, சபை பரிசுத்தமாக இருக்கணும், மக்கள் பரிசுத்தமாக இருக்கணும், அதனால் நாங்கள் விளக்காக இருக்கணும், வெளிச்சமாக இருக்கணும்னா நாங்கள் மாய்மாலம் பண்ணக்கூடாது, வெளிச்சமாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஒரு சயின்டிஸ்ட்டை டெஸ்ட் பண்ணான், வெளிச்சத்துக்கு எவ்வளோ வளம் இருக்குன்ட்டு. ரெண்டு எலி குட்டிகளை எடுத்தான், ஒரு இருட்டு அறைக்குள்ளே கொண்டு போய் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அந்த எலிக்குட்டியை ஒன்றை தூக்கி உள்ளே போட்டு இருட்டறையில் வச்சான். 3 நிமிஷத்தில் அந்த எலி செத்து போச்சு, அந்த எலிக்குட்டி. ஆனால் இன்னொரு பாத்திரத்தை எடுத்து அதே அளவு தண்ணீர் வச்சு இன்னொரு எலிக்குட்டியை போட்டுட்டு மேலே அறையில் ஒரு வெளிச்சம் வர்றாப்புல ஒரு ஓட்டை ஒன்று போட்டு அது மூலமாக வெளிச்சம் வந்துச்சு. அந்த வெளிச்சம் அந்த இடத்துல பட்ட உடனே இந்த எலிக்குட்டி சாகலை. அந்த எலிக்குட்டி 24 மணி நேரம் அந்த தண்ணியில் அங்கும் இங்கும் அசைஞ்சு வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுது. அதை எடுத்து வெளியே விட்ட போது அதுக்கு உயிர் இருந்தது, அது உயிரோடு இருந்தது. அப்போ வெளிச்சத்துக்கு எவ்வளோ வல்லமை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சான். ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி, இருளில் வாழாதே, இருளின் அதிகாரத்தில் இராத, உனக்கு நித்திய ஜீவன் இருக்காது, நீ பிழைக்க முடியாது, ஆண்டவருக்குள்ளே வந்து பாரு, அவர் உன் வாழ்க்கையை ஆச்சரியமாக நடத்துவார். ஆமென். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை இன்னைக்கு உயிரோடு வைத்திருக்கிற இந்த ஆண்டவருடைய வல்லமையை நீ காணத்தக்கதாக, இந்த ஆண்டவர் வெளிச்சமாக இருக்கிறார், நீ பிரகாசிக்கிற ஒரு ஆளாக இருக்கணும், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை, ஆண்டவர் உன்னை காப்பாராக. இந்த யோவான் ஸ்நானகன் தான் சொன்னால், ஆண்டவராக இயேசு எனக்கு பின்னால் வருகிறார், அவர் என்னிலும் அல்லவர், நான் உங்களுக்கு தண்ணீரில் ஞானஸ்நானம் கொடுக்குறேன். தண்ணீரின் ஞானஸ்நானம் ரொம்ப முக்கியம். தண்ணீரின் ஞானஸ்நானம் ஏன் முக்கியம்? அதுதான் பூமியில் உங்களை பற்றி சாட்சி கொடுக்குது. இந்த பூமியில் 3 சாட்சியை நீங்கள் பெறணும், ரத்தம், ஜலம், ஆவி. இந்த 3 உங்களுக்கு சாட்சி கொடுக்கணும். ரத்தம், இயேசுவின் ரத்தத்தினால் ரட்சிக்கப்படுவது. ஜலம், நீங்கள் தண்ணீருக்குள் இறங்கி உங்கள் வாழ்க்கையில் இயேசு வந்தபோது பழைய மனுஷனை நீங்கள் அடக்கம் பண்ணி புதுசாக மாறுவது. 3வது பரிசுத்த ஆவியானவர். இந்த 3 உங்களுக்கு சாட்சி கொடுக்கணும்னு பைபிளில் சொல்லியிருக்குது. ஆகையினால நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீங்களா? பெறலைன்னா அதை நிச்சயமாக கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளணும். அடுத்த ஞானஸ்நானம் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம். இந்த 2 மூழ்கி இருக்கிற அனுபவம், ஏதோ வெளியில் இருக்கிற அனுபவம் இல்லை, மூழ்கணும், தண்ணிக்குள்ள மூழ்கணும். சில ஆட்கள் மூழ்க மாட்டாங்க, அப்படியே விரைச்சி போய் நிற்பாங்க, அவன் மூக்கை பிடிச்சி உள்ளே அமுக்கிடணும். பழைய பாவங்கள், பழைய காரியங்கள் எல்லாம் உள்ளே மாறிடணும். சில ஆள் ஞானஸ்நானம் எடுக்காது, தண்ணி நான் போய் செத்துருவேன்னு நினைப்பாங்க. அப்படிலாம் சாக மாட்டீங்க, பாவம்தான் பாவத்தை அடக்கம் பண்ணுற ஒரு அனுபவம், அதை விட்டு வெளியே வந்துட்டா உயிர் தெழுதலின் அனுபவம். அதைப்போல் பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது ஒரு வல்லமை உள்ள அபிஷேகம், உனக்கு பலனை கொடுக்கும். நீ கத்தருக்குள்ளே வளர்கிறதுக்கு இந்த பலன் வர்றது ரொம்ப அவசியம். அதை நீங்கள் லேசாக விட்டுறக்கூடாது. இந்த 2 மிகவும் அவசியமான ஒன்று. இவன் அந்த அக்கினியின் ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆமேன். ஒவ்வொருத்தரும் வெது வெதுப்பாக இருக்கக்கூடாது, குளிராக இருக்கக்கூடாது. இந்த அக்கினி நெருப்பு வர்றதுக்கு முன்னால் எல்லாரும் இறைச்சியெல்லாம் பச்சையாக தான் சாப்பிட்டாங்க. இறைச்சியை பச்சையாக சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நாத்தம் தான் அடிக்கும். மீனை பச்சையாக சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஜப்பான்காரன் சாப்பிடுவான், பச்சையாக தான் சாப்பிடுவான் மீன் எல்லாம். அதுக்குன்னு ஒரு மீன் இருக்கும், பச்சையாக சாப்பிடுவோம். நம்ம பச்சையாக சாப்பிட மாட்டோம். நம்ம கபாப் சாப்பிட்ற ஆட்கள் அல்ல. நெருப்பில் சுட்டது எவ்வளவு நல்லாயிருக்கும். அந்த காலத்தில் நெருப்பு வர்றதுக்கு முன்னால், அக்கினி வர்றதுக்கு முன்னால் எல்லாம் பச்சையாக சாப்பிட்டான். அக்கினி, இந்த எலக்ட்ரிசிட்டியெல்லாம் வர்றதுக்கு முன்னால் மக்கள் வாழ்ந்த இடம் எங்கே சூடான இடம் இருந்தோ அங்கே தான் வாழ்ந்தாங்க. ஆனால் அந்த குளிர் தேசத்தில் போய் வாழ்ந்ததில்லை. இப்போ எல்லாரும் குளிர் தேசத்தில் வாழ்கிறாங்க அக்கினி இருக்கிறதுனால. இந்த அக்கினி ரொம்ப விசேஷம், வெளிச்சம் ரொம்ப முக்கியம். ஆகினால் இந்த வெளிச்சம்தான் அநேகருக்கு ஜீவனை கொடுக்குது, வெளிச்சம்தான் அநேகரை வாழ வைக்குது, நம்மளை ருசியை சாப்பிட வைக்கிறது இந்த அக்கினி. இந்த அக்கினி நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். நிறைய விசுவாசிகள் குளிர்ந்து போயிட்டாங்க, சோர்ந்து போயிட்டாங்க. சோதனைகள், கஷ்டங்கள் விசுவாசிகளுக்கு ஜாஸ்தி வரும், நிறைய பாடுகள் வரும். உலகத்தில் இருக்கிறவன், அரசியல்வாதிகள், மற்ற உலகத்தில் இருக்கிறவெல்லாம் நல்லா இருப்பான். அவனுக்கு ஒரு வியாதியும் இருக்காது. ஒருத்தன் சொல்கிறான், எனக்கு 82 வயசு ஆகிட்டு, இன்றைக்கும் நல்லா சாப்பிட்றேன், இனிப்பு சாப்பிட்றேன், அது சாப்பிட்றேன், ஹோட்டலில் தான் சாப்பிடுவேன் அதிகமாக அப்படின்னு சொல்கிறான். நல்லா இருக்கிறேன், ஒரு வியாதியும் இல்லை, மொத்தமாக போட போகிறாரு, வேறு ஒன்றும் இல்லை. நீ ஆண்டவருக்குள்ள மாத்திரம் உன்னை பெருமை பாராட்டு. எனக்கு நான் ஒரு ஆஸ்பத்திரிக்குமே போகலை, நான் ஒன்றுமே செய்யலை, எனக்கு ஒன்றுமே வராது நினைக்காது. விசுவாசிகளே, உங்கள் வாழ்க்கையில் பல பாடுகள் வந்தாலும் சோர்வுகள் வந்தாலும் நீங்கள் அனல் உள்ளவங்களாக இருங்க. கை வைத்து நல்ல கை வைத்து அனலாக இருக்கணும். நாக்காளி அனலாக்கிட்டு போயிடாதீங்க. ஆண்டவருடைய ஊழியத்தில் அனலாக இருக்கணும். அல்ல இல்லையா? நல்லா அல்ல இல்லையா சொல்லுங்களேன். அல்ல இல்லையா அனலாக சொல்லுங்களேன். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அனலாக இருங்கள். வந்து தூங்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அனலாக இருங்கள். ஆண்டவருக்குள்ள அனலாக இருங்க. உற்சாகமாக ஆக்டிவாக இருங்க. அனலாக இருக்கிறதுனா ஆக்டிவாக இருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் வயசாகி போச்சுன்னு எல்லாம் எல்லாம் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், இனிமேல் நான் ரிட்டையர்டில் தான் இருக்க போகிறேன்னு மூளையில் ஒதுங்கிடாத. இனிமே தான் நீ அனலாக இருக்கணும். இனிமே தான் ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவார். இனிமே தான் ஆண்டவர் உன்னை எடுத்து ஆசீர்வதித்து விடுதலை ஆக்குவார். ஆமேன். நல்ல கைகளை பற்றி ஒரு அனல், ஒரு அக்கினி எங்கள் மேலே இருக்கட்டும். ஆண்டவரே, ஒரு அனல் இருக்கட்டும். எங்கள்கிட்ட வர்றவங்க அனலாகட்டும். சோர்ந்து போகக்கூடாது. எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஏசாயா 60:1-5 வரைக்கும் இருக்கிற வசனங்கள் மொத்தமாக வாசிக்க வேண்டாம். 1 வாசிங்க.
1: எழும்பி பிரகாசி.
0: எழும்பி நீ பிரகாசி.
1: உன் ஒளி வந்தது.
0: உன் ஒளி வந்தது.
1: கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது.
0: கர்த்தருடைய மகிமை உன் மேல உதிச்சது. எழும்பி பிரகாசின்னு சொல்லப்பட்டிருக்குது. எழும்பணும். உட்கார்ந்துக்கிட்டே இருக்கிறது, படுத்துக்கிட்டே இருக்கிறது எப்படி நீ பிரகாசிக்க முடியும்? ஆண்டவர் உன்னை பிரகாசிக்க பண்ண எழும்ப சொல்கிறார். எழும்பு. நீ உன் படுக்கையை விட்டு எழும்பு. உன் தூக்கத்தை விட்டு எழும்பு. உன் சோர்வை விட்டு எழும்பு. எலியா சோர்ந்து போயிட்டார். நல்ல மலையில் அக்கினிலாம் இறக்குன ஆள் தான். ஒரு பெண் சொன்னால் உன் தலையை எடுத்துருவேன். பயந்து போயிட்டான். நான் ஒரு ஆள் தான் மீதியாக இருக்கிறேன். ஆண்டவரே, வைராக்கியமாக இருந்தப்பா, என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சூறை செடிக்குள்ளே வந்து படுத்துக்கிட்டான். ஆண்டவர் அவனுக்கு நல்ல ஒரு அனலுள்ள அப்பத்தை வச்சிருக்கிறார். அவனுக்கு தண்ணீரை வச்சிருந்தார். எழும்பு, இப்போ நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொல்லி அவனை உற்சாகப்படுத்தி விட்டார். அவன் உற்சாகத்தோடு 40 நடந்து போகிறான். திரும்ப அவன் அதே பாதையில் திருப்பி விடுகிறார். உன் மூலியை முடியலை, உனக்கு அக்கினி தேவை என்று சொல்லி அவனுக்கு அனல் உண்டாக்கி விட்டதை நாம் பார்த்தோம். ஆண்டவருடைய வல்லமை உன்னை சந்திப்பதற்கு நீ எழும்பணும். எழும்பு. தூக்கத்தை விட்டு எழுந்துரு. நீ உன் காலத்தை வீணாக்கிறாத, உன் காலத்தை பிரயோஜனப்படுத்தி எழும்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எழும்பணும். யாரெல்லாம் ஊழியத்தை விட்டுட்டீங்களோ, யாரெல்லாம் சோர்ந்து போய் போதும் என்று படுத்திருக்கிறீங்களோ, எல்லாரும் மறுபடியும் எழும்பி கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். ஒரு ஆத்மாவையாவது ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்த உங்களை அர்ப்பணிக்கணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிக்கலாங்க அந்த வசனத்தின் 2 வசனத்தை வாசிங்க.
1: இதோ இருள் பூமியையும்,
0: இருள் பூமியையும்,
1: காரிருள் ஜனங்களையும்,
0: காரிருள் ஜனங்களையும் மூடி இருக்கும்.
1: ஆனாலும் உன்மேல் கர்த்தர்

எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ காட், நல்ல கை உயர்த்தி. வெளிச்சம் மகிமை என் மேல இருக்குது. ஆமென். சில ஆட்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா ஒரு உற்சாகம் இருக்கும், சொல்லுவாங்க பாஸ்டர் இங்கேயே இருந்துடலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைப்பா, சபை ஆக்சுவலாக மண்டே தான் சபை. அங்கே நீங்கள் இருக்கிற இடத்துல சபை இருக்கணும். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இந்த நாள் தான் ரொம்ப முக்கியமான நாள். இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் ரொம்ப சிலருக்கு முக்கியமான நாளாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பலனை பெற்று வெளிச்சத்தை பெற்று எங்கே வெளிச்சமாக இருக்கணும்? உங்கள் வீட்டுக்குள்ளே வெளிச்சமாக இருக்கணும், உங்கள் வேலை ஸ்தலத்தில் வெளிச்சமாக இருக்கணும். அங்கே தான் நீங்கள் மகிமையாக இருக்கணும், அங்கே தான் உங்களுக்கு அனல் வேணும். நீங்கள் தான் ஊழியக்காரர்கள். யார் ஊழியக்காரர்கள்? யார் ஊழியக்காரர்கள்? யார் சத்தமாக சொல்லுங்க, சொல்லுங்கள், நெஞ்சில் அடித்து சொல்லணும். நாங்கள் தான் பார்த்தா அப்படி தெரிய மாட்டேங்க, அதான் பிரச்சனை. இல்லை, ஊழியக்காரர்கள்னால் மேடையில் கொண்டு வைக்கணும், மேடையில் இருக்கிறவங்க தான் ஊழியக்காரங்க அப்படின்னு இல்லை. நீங்கள் எத்தனை தடவை சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. நீங்கள் தான் ஊழியக்காரர்கள், நீங்கள் தான் பிரகாசிக்கணும், நீங்கள் தான் வேலை ஸ்தலத்தில் ஒரு ஆசிரியர் இருந்தால் அந்த ஸ்கூலில் படிக்கல 1000 பேருக்கு நீ வெளிச்சமாக இருப்பாள். எத்தனை பேர் விசுவாசிங்க? நீ நர்ஸாக இருந்தீன்னா நிச்சயமாக ஆஸ்பத்திரியில் வர்றவங்களுக்கெல்லாம் நீ தான் வெளிச்சமாக இருப்பாள். அல்லேலூயா. நீ ஊசி போடுறதே வித்தியாசமாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ ஊசி போடுறதே வித்தியாசமாக இருக்கும். ஆமாப்பா, அவன் சொல்லுவான், தான் அப்பா வந்த ஒருத்தன் ஒரு போடு குட்டியை அனுப்பி வச்சுட்டாங்க, அவன் போட்ட ஊசி எனக்கு உள்ளே போய் இதாகிட்டு, நீ போடுற ஊசி நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லணும். அதான் உனக்குள்ளே இருக்கிற வெளிச்சம். நீ அப்போ சொல்லணும், இயேசு எனக்குள்ளே இருக்கிறாரியா, அந்த அன்பு தான் உங்களை ஆண்டு தொடுன்னு சொல்லணும். அதான் சாட்சி, வெளிச்சம். அல்லேலூயா சொல்லுங்கள். போலீஸ்காரன்னா நீ வித்தியாசமான போலீஸ்காரனாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. கரம் உயர்த்தி கத்துற துதிப்போம். ஐயா, நாங்கள் எத்தனையோ போலீஸ்காரங்களை பார்த்துருக்குறோம், நீங்கள் வித்தியாசமாக இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கணும். அட்வொகேட்னா நீ ஒரு வித்தியாசமான அட்வொகேட்டாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். நல்லா இந்த எல்லா ரெண்டு கைவித்தும் இந்த அட்வொகேட்ஸ்களுக்காக நல்ல ஜெபம் பண்ணுங்க. நிறைய அட்வொகேட்ஸ்கள் இருக்கிறாங்க, சாட்சியாக வாழணும், அவங்க நல்லா நடத்தணும், உண்மையான கேஸை எடுத்து சரியானபடி நடத்தி வெற்றியை வாங்கி தரணும். தவறான கேஸை எடுத்து பணம் சம்பாதிக்க எதுவும் செய்யக்கூடாது. விசுவாசிகள்னால் அப்படி தான் இருப்பாங்க. கை வைத்து நல்ல கத்திர தோத்திரமா விசுவாசிகள்னா அப்படி தான் இருப்பாங்க. இல்லாட்டா இப்போ இருக்கிறவங்க ரெண்டு பக்கமும் பேசிக்கிடுவாங்க, பேசிக்கிட்டு இனத்தையாக மாற்றி விட்டுருவான். ஜாக்கிரதையாக இருக்கணும், சாட்சியாக இருக்கணும். வெளிச்சம் இருக்கா, அந்தகாரம் உனக்குள்ளே இருக்கக்கூடாது. வெளிச்சமாக இரு, ஆண்டவர் உன்னை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அட்வொகேட்ஸ் மாத்திரமல்ல, எல்லாருமே ஊழியக்காரனும் அப்படி தான் இருக்கணும், வெளிச்சமாக தான் இருக்கணும். ஊழியக்காரன் சொல்லிட்டு இப்போ நிறைய ஊழியக்காரன் மிந்தி செய்த பாவங்கள்லாம் இப்போ அவங்களுக்கு வெளியே வருது. அந்த மாதிரி ஊழியக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் வெளிச்சம் இல்லாமல் இருளாக இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. யாராக இருந்தாலும் சரி, வெளிச்சமாயிரு. கைவேத்தி பணத்துக்காக பொருளுக்காக ஆண்டவரே, பெண்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கிற ஊழியர்கள் தேவை. ரெண்டு கை வைத்து ஜோம் பண்ணுவோம். பணத்துக்காக வேலை செய்யக்கூடாது ஆண்டவரே, பொருளுக்காக வேலை செய்யக்கூடாது ஆண்டவரே. வாழ்க்கையில் சுத்தமாக இருக்க, வெளிச்சமாக இருக்க உதவி செய்ய. ஆமென். ஆசரிப்பு கூடாரத்தில் வெளிச்சம் மகிமை வந்தது. 40 யாத்திராகமும் 34-38 வரைக்கும் கர்த்தருடைய மகிமை மேகம் ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கிட்டு. 1 Samuel 4:21. 1 Samuel 4:21 வாசிக்கும் போது நாம் பார்க்குறோம், இக்கபோத் தேவனுடைய ஆலயத்தை விட்டு தேவனுடைய மகிமை போயிட்டு பார்க்குறோம். இந்த மகிமை அனல் மாத்திரம் போயிடக்கூடாது, வெளிச்சம் போயிடக்கூடாது. நிறைய பேர் புதுசாக வரும்போது நல்லா உற்சாகமாக இருப்பாங்க, வர வர வர அனல் போயிடும், வெளிச்சம் போயிடும். காரணம், அவங்க வாழ்க்கையில் பாவங்கள் வந்துடுது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள்,
அவங்க பெட்டியை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எதுக்கு பெட்டியை எடுத்து

0: வந்துட்டாங்க, உடன்படிக்கப்பட்டிய யுத்தத்தில் ஜெயிக்கணும், தோத்துட்டோம், இந்த பெட்டி வந்துட்டா ஜெயித்துடலான்னு சொல்லி நிறைய பேர் இயேசுவின் நாமத்தை, இயேசுவின் மகிமையை தவறாக பயன்படுத்துவாங்க. தங்கள் ஆதாயத்துக்காக பயன்படுத்துகிற ஆட்களாக இருக்கக்கூடாது. பிரச்சனை வந்துட்டுனா அந்த சமூகம் வேணும், மகிமை வேணும். பிரச்சனை போயிட்டுனா அந்த மகிமையை அலட்சியம் பண்ணுகிற ஆட்களை நம்ம பார்க்குறோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. மகிமை தான் உங்கள் வாழ்க்கையில் வேணும். ரெண்டாவது, சாலமோன் ஆலயத்தில் தேவ மகிமை. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 8:11 வாசிங்க.
1: மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்வதற்கு நிற்க கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று.
0: கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அவன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அந்த மகிமை வந்துட்டு, எங்கெல்லாம் ஜெபம் இருக்குதோ அங்க மகிமை இருக்கும். ஹல்லேலூயா. உன் வீட்டுக்குள்ள தேவ மகிமை இருக்கணும், ஜெபத்துக்கு நேரம் கொடுக்கணும், நல்ல ஆண்டவரோடு இசைஞ்சு இருக்கணும், மகிமை வரும். ஆசரிப்பு கூடாரத்தில் எப்படி மகிமை வந்துச்சுன்னா, மோசே தேவன் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான், ஆண்டவர் சொன்னபடி அவன் வாழ்ந்தான், மகிமை ஆலயத்துக்குள்ளே வந்துச்சு. தேவனுடைய மகிமை ஆலயத்துக்குள்ளே வரணும்னா ஜெபம் ஆலயத்துக்குள்ளே இருக்கணும். ஜெபம் இல்லாத இடத்துல மகிமை வராது. மூணாவது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள மகிமை இருந்துச்சு. யோவான் 1:14 வாசிங்க.
1: அவர் வார்த்தை, அந்த வார்த்தை மாம்சமாகி,
0: அந்த வார்த்தை மாம்சமாகி,
1: கிருபையினாலும் சத்தியத்தினாலும்,
0: கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய்
1: நமக்குள்ளே வாசம் பண்ணினார்,
0: நமக்கு உள்ளே வாசம் பண்ணினார்.
1: அவருடைய மகிமையை கண்டோம்,
0: அவருடைய மகிமை. இந்த மகிமை எப்படி வருது, இயேசுவுக்கு எப்படி வந்துச்சு, அவருடைய வாழ்க்கை கிருபையும் சத்தியமும் உடையதாக இருந்துச்சு. வெறும் கிருபை மாத்திரம் இல்லை, இன்னைக்கு நிறைய பேர் வெறும் கிருபையை உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், சத்தியத்தை விட்டுட்டான், சத்தியத்தை விசுவாசிக்கிறது இல்லை. சத்தியமும் வேணும், சத்தியமாக வாழ்கிறதுக்கு கிருபையும் வேணும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை சத்தியமாக இருந்துச்சு, உண்மையாக இருந்துச்சு. இயேசுவின் வாழ்க்கை மாய்மாலமாக இல்லை, இயேசுவின் வாழ்க்கை அந்தரங்கத்தில் உண்மையாக இருந்துச்சு. அவனுடைய வாழ்க்கை உண்மையாக இருந்துச்சு, அது சத்தியமாக இருந்துச்சு. அதுக்கு கிருபையும் அவருக்கு உதவி செய்தது, அதுதான் மகிமை. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி இதுதான் தேவை. சத்தியம் இருக்கணும், உண்மையாக இருக்கணும். வாழ்க்கையில் பண விஷயத்தில் உண்மையாக இருக்கிறியா, குடும்ப விஷயத்தில் உண்மையாக இருக்கிறியா, வியாபார விஷயத்தில் உண்மையாக இருக்கிறியா, இதெல்லாம் உண்மையான ஒரு வாழ்க்கை இருக்கணும். அப்படி இருந்தால் உனக்கு சத்தியம் கூட நிற்கும், கிருபை உன் கூட நிற்கும். இந்த சத்தியமாக வாழ்கிறதுக்கு நம்மளால் முடியாது. நம்ம மாம்சத்தில் நிறையா அசுத்தங்கள் இருக்குது, பாவங்கள் இருக்குது. இதை விட்டு விலகணும்னா ஆண்டவருடைய கிருபை தான் நமக்கு உதவி செய்யும். கிருபையை கேட்டுக்கிட்டே இருக்கணும். புருஷன்கிட்ட சண்டை போடுறியா, சண்டை போடாமலே இருக்க முடியல, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறேன், கிருபையை கேளு, ஆண்டவர் உனக்கு அந்த கிருபையை தருவார். அப்படியே கிருபையை கேளு, அப்படி சத்தம் போடணும்னு வரும், ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்டால் அப்படியே உன் வாழ்க்கையில் அமர்ந்துருவா, அது வாழ்க்கையை விட்டு மாறும். மனைவியை அடித்து அடித்து அடித்தே வாழ்கிறியா, கல்யாணம் பண்ணுனதுலேருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிற உன் வாழ்க்கையில், இதெல்லாம் மாறணும். கிருபையை கேளு, சத்தியமாக வாழணும். ஆண்டவர் உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த கிருபையை ஆண்டவர் தருவாராக. இதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தரும், கிருபை சத்திய மகிமை. சபையில் Ephesians 2:20-22 அப்போஸ்தலர் அஸ்திபாரம், தீர்க்கதரிசிகள் மேலே அஸ்திபாரம் போடப்பட்டு சபை ஆலயமாக எழும்பி வர்றது. அங்கே ஆண்டவருக்கு செலுத்துகிற ஆராதனை மகிமையை கொண்டு வரும். சபைக்குள்ளே எப்படி மகிமை வரும்னா, கத்தரை நல்லா ஆராதிக்கணும். ஆராதனைன்னா சும்மா பாட்டு பாடி கொட்டடிக்கிறது இல்லை. நிறைய பேர் ஆராதனைன்னு சொன்னால் பாட்டு பாடி கொட்டடிக்கிற மியூசிக் நல்லா போடுறது. இப்போல்லாம் வெளிச்சம்தான் மொத்தமாக ஆராதனையில் இருக்குது. வெளிச்சம்னா லைட் வெளிச்சம் அடிச்சுக்கிட்டு இருக்கோம், இதனால் அங்கே மகிமை வந்துடாது. இப்போ உண்மையான மேகம் வர்றதுக்கு பதிலாக என்ன என்னத்தை போட்டுக்கிட்டு இருக்கோம், இந்த புகையை பின்னாலிருந்து போட்டுக்கிட்டு இருப்பான். இப்போ அதுதான் மக்கள் இமிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையான உண்மையான மேகம் வரணும், உண்மையான புகை வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை பார்த்துருக்குறீங்களோ தெரியாது. நீங்கள் உண்மையாக கத்துற உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கறது தான் புத்தி உள்ள ஒரு ஆராதனை. இப்போ வர்றவெல்லாம் ஏகப்பட்ட முடியை வளர்த்துக்கிடுறான், ஒரு மாதிரி பேண்ட்டை கிழிச்சு போட்டுக்கிடுறான், வயிற்றை காட்டிக்கிடுறான், எல்லாத்தையும் வச்சு கொட்டை அடிக்கிறான். மகிமை வரும்னு பார்க்குறீங்களா? இருக்கிற மகிமை போயிடும். இப்போ வர்றதெல்லாம் பாருங்கள், இந்த ஆராதனை வீரர்கள் ஒன்று ரெண்டு தான் உருப்படியாக இருக்குது. மற்றதெல்லாம் பேண்ட்டை கிழிச்சு போட்டுக்கிடுது, முடியை வளர்த்து போட்டுக்கிடுது. ஒரு மாதிரி ஸ்டைலில் அவன் கையை காட்டினான்னா அவன் எவ்வளவு அழகாக போடுறான்னு சொல்லி கழுத்து கழுத்தெல்லாம் ஆட்டிக்கிடுவான். இதனால் ஒரு மகிமே வராது. சில ஆள் உண்மையாக கழுத்தை ஆட்டினாலும் பரவாயில்ல, ஆனால் இப்போ மகிமையெல்லாம் வித்தியாசமாக போயிட்டு கை வைத்து உண்மையான மகிமை வரணும். நல்லா கை வைத்து விசில் அடிக்கிற குஞ்சுகள் சர்ச்சுக்குள்ளே வந்துட்டு விசில் அடிக்கிறவன் ஒரு பக்தி, ஒரு வினயம், ஒரு ஆண்டவர் ஆராதிக்கிறது. அவன் ஆடி கூத்து ஆடிக்கிட்டு ஒருத்தனும் ஒருத்தன் பார்த்து சிரித்து கண் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்படிப்பட்டவனெல்லாம் பூமியிலே வைக்கக்கூடாது. அவன் உன் வாழ்க்கையில் உண்மையான ஆராதனை ரெண்டு கை வைத்த ஆண்டவர், என் ஆவி ஆத்மா சரீரத்தை நான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து புத்தி உள்ள ஒரு ஆராதனை செய்ய கிருபை தாரும். சபையெல்லாம் சினிமா ஆட்டக்காரர்கள் தோற்று போயிடுவான். இந்த நாட்களில் அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் மாற்றுவாராக. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த கல்யாண வீடுகள்லாம் உண்மையாக கத்துற ஆராதிக்கிற மக்கள் நடத்துக்கிற கல்யாணமாக இருக்கணும். கல்யாணம் சர்ச்சில் பாஸ்டர்ஸ் இருக்கும்போது நல்லா நடக்குது. ஒன்ஸ் பாஸ்டர் முடிச்சுட்டு போயிட்டாருன்னா பிறகு அது என்னமோ ஒன்று கொண்டு வந்துடுறான். அது என்ன கொண்டு வர்றான்? ஆ, பிஜேயா? அது என்னத்தையோ சொல்கிறான், விளங்க மாட்டேங்க. அந்த மியூசிக்கை கொண்டு வந்து உள்ளே போட்டு அவன் விசுவாசிகள் மாதிரியே இல்லை. இப்போ உள்ள நடக்கிற கல்யாணம்லாம் பார்க்குறேன், அது இந்த கடையிலேயே எல்லாம் கொடுத்துட்றான் போல. அந்த அந்த அந்த அந்த சாரி என்ன கலரில் இருக்குதோ அந்த கலர்லேயே ஜோடிக்கிறதுக்கு ஆட்களுக்கு அவ்வளோ பெருசாக நகையை போட்டு விட்டு அது ஒழுங்காக இருந்துச்சு. இப்போ அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அனுப்பி அது பயமும் இல்லை பக்தியும் இல்லாமல் போயிட்டு. இதெல்லாம் பெந்தகோஸ்தே சபைகளில் நடக்குது. மற்ற இடத்துல நடந்தால் கூட பரவாயில்ல, துணிகரமாக நடக்கிறத பார்க்குறோம். கையெல்லாம் என்னத்தை பூசிட்டு வருவாங்களோ தெரியாது. நல்லா இருந்த கையை என்னத்தெல்லாமோ போட்டு அந்த பச்சை குத்தி, ஆண்டவர் சொல்கிற பச்சையெல்லாம் குத்தக்கூடாதுன்னு சொல்கிறான். நெஞ்சில் பச்சையை குத்திட்டு அலைகிற ஆட்கள் இருக்கிறான். இந்த மாதிரி சபைக்குள்ளே வர்ற மக்கள் சரியாக இருக்கணும். கை வைத்து நல்ல கைகளை வைத்து நிறைய கூட்டம் வருது, ஆண்டவர் எழுப்பு அனுப்புகிறார்ல, இந்த காரியத்தில் சரியாக இருக்கணும் சபை. ஆண்டவர் கை வைத்து, ஆண்டவரே நல்லா எங்கள் பாரம்பரியத்தெல்லாம் விட்டுட்டு பரிசுத்தமாக வாழ உதவி செய்ய. ஆமேன்னு சொல்லுவோம். ஆமே. அதுக்காக நீங்கள் வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு வாங்க, மூலியாக வாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. டீசெண்டாக வாங்க, நல்லா செய்யுங்க. கல்யாணத்து அன்னைக்கு நல்லா இருக்கிறது, நல்லா அன்னைக்காக ஒரு நாள் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தால் தப்பு ஒன்றும் கிடையாது. சில இடத்துல ஒரு மாதிரி வெள்ளையாக போட்டுட்டு வருவோம். அவனை நம்ப முடியுமா? நீங்கள் உன் வாழ்க்கையில் வெள்ளை போடுறதுக்காக தோத்துறோம், ஆனால் இருதயம் சுத்தமாக இருக்கணும். ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவர் அதை தான் பார்க்குறார். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவாராக. ஏசாயா 60:19-20 பேசுங்க.
1: இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமா இராமலும்,
0: சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமா இராமல்,
1: சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும்,
0: சந்திரன் உனக்கு வெளிச்சத்தால் பிரகாசியாமலும்,
1: கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும்,
0: கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம்,
1: உன் தேவனே உனக்கு மகிமையுமா இருப்பார்,
0: உன் தேவன் உனக்கு மகிமையா இருப்பார். உனக்கு வேற ஒரு வெளிச்சம் தேவையில்லை, கர்த்தரே உனக்கு வெளிச்சமா இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன், அவரே உனக்கு நித்திய மகிமையா இருப்பார். இந்த ஆண்டவர் அவ்வளவு உன் மேல பிரிய வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வார். எருசலேம் ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவார். ஏசாயா 62:6. அப்போ பகலும் இரவும் ஜாமக்காரன் இருந்தால் சபையிலே ஆண்டவர் மகிமையாய் தீவட்டிய போல உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். சபையை எதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார்? ஒரு பட்டணத்தில் ஒரு சபை இருந்தா அந்த நீ தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். டிசைபிள்ஸ் வந்து பெரு லோக்கல் சர்ச்சுக்கு அல்ல, தீவட்டி எரியுமானால் நீ பிரகாசிக்கிற விளக்கா இருந்தா தேசத்துக்கு நீ ஆசீர்வாதமா இருப்பான். உன்னிலிருந்து தேசங்களுக்கு ஜனங்கள் புறப்பட்டு போவார்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி கத்துற தோத்திரம் பண்ணும். ஆண்டவரே, தேசத்துக்கு ஆசீர்வாதமா எங்களை மாற்றுங்க, நாங்கள் பிரகாசிக்கிற இருக்கணும். அதனால்தான் இரவும் பகலும் சபையில ஜெபம் பண்ணும். ரெண்டு கைகளை நல்லா உயர்த்தி இந்த சபையை நல்லா கை வைத்துங்க. நல்லா எல்லாரும் கைகளை உயர்த்துங்க எல்லா இடத்துலையும். ஆண்டவரே, இந்த சபையை நாங்கள் பிரகாசிக்கிற ஒரு தீவட்டியாக நாங்கள் மாற்றுவோம். 24 மணி நேரமும் இரவும் பகலும் ஜாமக்காரன் இந்த இடத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ராத்திரியெல்லாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே, மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு 2 மணி நேரம் வந்து நீ ஜெபம் பண்றது ஒப்பு கொடுக்க கூடாதா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நிச்சயமா இந்த இடம் ஒரு பிரகாசமா மாறும். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7:16 வசனத்தில் 300 பேர் கிதியோனுடைய படையை பார்க்குறோம். அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆயுதம் என்ன? வெறும் பானையை கொடுத்துட்டாரு. அதுக்குள்ள தீவட்டியை கொடுத்து நீ எக்காலம் ஊது, ஒரு கையில் எக்காலம் ஒரு கையில் தீவட்டியும் பானையும் பிடிச்சிட்டு நீ போ, யுத்தத்துக்கு போன்னு சொல்கிறாரு. எவ்வளோ பேர் அவன் கையில் கொடுத்தாரு? 32,000 பேர் வந்தான். 10,000 பயந்து ஓடிட்டான். அதுக்கு பிறகு தண்ணியை குடிக்க வச்சாரு. எதிரியை பார்த்து தண்ணி குடிக்கிறவனை கூப்பிடு, அது 300 பேர் தான். மற்றவன் எல்லாருமே பயந்த கோழிகளும் எதிரியை பார்க்க தைரியம் இல்லாதவன் குனிஞ்சி, அவன் தண்ணி தாகத்துக்கு தான் அவன் வந்தானே தவிர யுத்தத்துக்கு வரல. 300 பேரை ஆண்டவர் தெரிஞ்சு எடுத்தார். ஹல்லேலூயா. அவன் கையில் வெறும் பானையை கொடுத்தார். அந்த வெறும் பானையை உடைக்க சொன்னார். உனக்குள்ளேயும் ஒரு அக்கினி இருக்குது. ஆமே, உனக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்குது. உன்னை சுற்றிலும் வெறும் பானை தான் இருக்குது. அது உடைக்கப்படும், அப்போ தான் வெளிச்சம் வரும். அல்லேலூயா சொல்லுங்கள். நல்லா கைகளை நல்லா உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றும். நான் வெறும் பானை தான், ஆனால் அதுக்குள்ளே வெளிச்சம் வச்சிருக்கிறீர். ஆண்டவர் மகிமை வைத்திருக்கிறீர், பொக்கிஷத்தை வைத்திருக்கிறீர். ஆமேன். மோசே மாமனார் ஆடுகளை மேய்ச்சிட்டு வனாந்திரத்திலே இருந்தான். அவன் வாழ்க்கை அப்படியே தான் இருந்துச்சு. வாழ்க்கையில் வித்தியாசம் இல்லை. எகிப்தில் இருந்தான், நல்லா அரண்மனையில் ஓடி வந்தான். மாமனார் வீட்டில் இருக்கான். ஆடை மேய்ச்சிட்டு மேய்ச்சிட்டு வனாந்திரத்துக்கு போயிட்டு போய் ரொட்டீன் வாழ்க்கை. ரொட்டீன் வாழ்க்கை தான் உனக்கு இருக்குது. டெய்லி சாப்பிட்ற, சமைக்கிற, எல்லாம் விதவிதமாக அந்த டிவியில் என்னென்ன சமைக்கணும்னு சொல்லி சொல்லி கொடுக்குறான். அதை போடுற, எதோ சமைக்கிற, சாப்பிட்ற, வீட்டில் பெருக்கிற, துடைக்கிற, தூங்குற, எழும்புற, குட்டி போடுற, இவ்வளோ தான். வேறு ஒன்றும் இல்லை. ரொட்டீன் வாழ்க்கை தான் உனக்கு. இதை விட ஒரு மேலான வாழ்க்கையை மோசைக்கு வச்சதுக்கு ஒரு வெளிச்சத்தை பார்த்தாமே ரெண்டு கை வைத்து ரொட்டீன் வாழ்க்கையை மாற்றுங்க. அல்ல, ரெண்டு கை வைத்து ரொட்டீனாக இருக்கிற என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. அந்த ரொட்டீனாக இருக்கிற வாழ்க்கையில் நான் உண்மையாக வெளிச்சமாக இருக்கணும். என் வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும். ஒரு வித்தியாசத்தை கொண்டு வா. உன் வாழ்க்கையில் இன்னும் உன் மூலமாக அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் சம்பாதிக்க போகிறார். பாபுலே என்ற ஒரு கர்த்தருடைய தாசன் வந்தார். அவர் ரொட்டீனாக தான் ஊழியம் செய்தார். அவர் ஒரு நாள் 92 செவிட்டுக்காது ஊமையமான ஆட்களை கூட்டிகிட்டு வந்து பஸ்ஸில் கூட்டிகிட்டு வந்து சபைக்குள்ள வச்சு ஜெபம் பண்ணார் பாருங்கள். 92 பேருக்கும் காது திறந்துச்சு, வாய் பேசுனா. அந்த ஸ்கூலே மூடிட்டாங்க. கை வைத்து ரெண்டு கைகளை வைத்து ஆண்டவரேன், எல்லோரும் கை வைத்து சபையில் ரொட்டீனாக நாங்கள் வந்துட்டு போகிற ஆட்களாக இருக்கக்கூடாது, ஊழியர்களாக இருக்கக்கூடாது. எங்கள் ஊழியத்தில் அற்புதம் நடக்கணும், அடையாளம் நடக்கணும், வியாதிகள் நீங்கணும், செத்தமும் உயிரோடு கூட எழும்பணும். எத்தனை பேர் விசுவாசிங்கள் செத்த கற்பங்கள் உயிரோடு எழும்பணும். கர்த்தாவே, மக்கள் உயிர் அடையணும். ஒரு பெரிய மாற்றத்தை நீ தரும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த நாட்களில் பெரிய காரியங்களை செய்யும். ஆமேன். ஆதியாகமம் அப்போஸ்தலர் 28:3 வாசித்தீங்கன்னா, ஒரு தீ எரிகிற நெருப்பு பக்கத்தில் பவுல் போனான் பாருங்கள். போனான், அங்கேருந்து அனல் உரைத்து சத்துரு வெளியே வந்தான். பிசாசு பயங்கரமான பாம்பு வெளியே வந்துட்டு, அந்த பாம்பு அவனை கடித்தாலும் ஒன்றும் செய்யலை. காரணம், அவன் சரியான இடத்துல இருந்தான். கைகளை உயர்த்தி ஆண்டவர் அவனை தப்பு வச்சு கொண்டு வந்தார். தப்பான வெளிச்சத்துக்கு போயிடாத. வெளிச்சம் தீ வந்து நல்ல விதத்தில் உனக்கு உதவி செய்யும், உன்னை அழிக்கக்கூடிய உண்டு. அழிக்கக்கூடிய தீக்கு போகாத, அந்நிய அக்கினியை கொண்டு வராத உன் வாழ்க்கையில், அந்நிய வாழ்க்கையை கொண்டு வராத, தப்பான வாழ்க்கை வாழக்கூடாது, சரியான வாழ்க்கையை ஆண்டவர் வாழ உதவி செய்வார். கடைசியில் மத்தேயு 24:27 வாசிக்கும் போது, சகரியா 14:7 வாசிங்க. சகரியா 14:7,
1: ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது.
0: அது கர்த்தருக்கு தெரிஞ்ச ஒரு நாள்.
1: அது பகலும் அல்ல
0: இரவும் அல்ல,
1: ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டு.
0: சாயங்காலத்தில் அது வெளிச்சத்தை கொண்டு வரும். இது ஆண்டவருடைய வருகையை பற்றி சொல்லியிருக்கு. ஆண்டவருடைய வருகை மின்னல் அடிக்கிற வேகத்தில் அது வரும், வெளிச்சமா வரும். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அந்த வெளிச்சத்தில் நீங்களும் நானும், அந்த வெளிச்சத்தில் நம்ம இருப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வெளிச்சத்தில் நாமும் போவோம். அந்த வெளிச்சம் சீக்கிரமாக வரப்போகுது. ஆண்டவர் வரப்போகிறார் இந்த பூமிக்கு. காரியங்கள் மாறி போகிறது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கத்துருவோம். எத்தனை பேருடைய வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கணும் ஐயா? வெளிச்சத்தோடு நான் ஐக்கியமாக இருக்கணும்னு சொல்கிறவங்க எல்லாம் கைகளை உயர்த்தி ஆண்டவரை தோத்திரம் பண்ணும். எல்லாரும் வாயை திறந்து தோத்திரம் பண்ணும். வெறுமையாக போகக்கூடாது. இன்றைக்கி ஒரு தீர்மானத்தோடு போகணும். ஆண்டவரே, என் வாழ்க்கை அனலாக இருக்கணும். ஆண்டவரே, வெதுவெதுப்பாக இருக்குது. நான் ஒன்றும் செய்யாமல் சாதிக்காமல் என் வாழ்க்கையில் இருக்கிறேன். என் வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைக்கணும். இந்த நாட்களில் என்னை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவங்க தினந்தோறும் இந்த உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சமாக இருக்க ஜெபம் பண்ணுங்க. எங்கெல்லாம் இருள் இருக்குதோ, எங்கெல்லாம் பாவம் இருக்குதோ, அதை அறிக்கை பண்ணிடுங்க. ஐயா, என் வாழ்க்கை இன்னும் ரட்சிக்கப்படலை, இன்னும் நான் மனம் திரும்பலை, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும், என் வீட்டுக்குள்ளே இருள் இருக்குது, என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நான் ரட்சிக்கப்படணும், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்கிறவங்க கைவேத்தி காண்பீங்கள். தைரியமாக எங்கே இருந்தாலும் கைவேத்தி காண், சீக்கிரம் எங்கே இருந்தாலும். புதுசாக வந்தவங்க கை வைத்து காண்பிப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளணும், என் இருதயத்துக்குள்ள ஆண்டவர் வரணும். கை வைத்தன நீங்கள் ஒரு நிமிஷம் எழுந்துருங்க, சீக்கிரமாக எழுந்துருங்க. கரம் வைத்த எழுந்துருங்க, பயப்படாதீங்க. அம்மா எழுந்துருங்க, அவங்களுக்கு வர்றதுக்கு இடம் கொடுங்க. உன்னால் வாங்க ஐயா. ஆண்டவர் உங்களை, உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார், சமாதானம் தருவார். வாழ்க்கையில் வித்தியாசம் உண்டு. பாவத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க. அவர் உங்கள் இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணுவார். உங்கள் வாழ்க்கை மாறும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கைகளில் காணிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் கொடுக்கறதுக்கு ஜெபம் பண்ணுவோம். இவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறப்பா, இவங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் வரட்டும், ஒரு சமாதானம் வரட்டும், வாழ்வு வரட்டும், கஷ்டங்களை எல்லாம் மாற்றி போடும், வேதனைகளை மாற்றும், அவங்க இருதயத்துக்குள்ள ஒரு நல்ல அமைதி வரட்டும், சாந்தம் வரட்டும், அவங்க கைட்டு செய்கிற வேலையில் ஆசீர்வாதம் வரட்டும், கடன் தொல்லைகளெல்லாம் மாற்றப்படட்டும், இந்த கடனெல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா போராட்ட ஆவிகளையும் மாற்றி அவங்க இருதயத்துக்குள்ளே ஒரு நல்ல வாழ்வை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஊழியர்கள் கைக்கு வைத்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, நீர் காணிக்கைகளை ஆசீர்வதியும், உங்களுடைய நாமத்தின் மகிமைக்கென்று கொடுக்கிற காணிக்கை அங்கீகரியும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாலை கூட்டம் விசேஷமானது. ஜெபம் பண்ணி ஒரு ஆத்மாவையாவது சந்தித்து ஃபோன்லேயாவது கூப்பிட்டு அழைத்து நீங்கள் அனுப்பி வையுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். ஆண்டவருடைய கரம் கூட இருப்பதாக, ஆமென்.

0: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ
2: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

என்றும் மாறாதவர். அவர் ஜீவனுள்ளவர், அவர் ஆராதனைக்குரியவர். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரை துதிப்பதற்காக அழைக்கப்பட்ட நாம் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். சில நிமிடங்கள் ஆண்டவரை ஆராதிக்கலாமா? ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தலாமா? அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. சேர்ந்து பாடுவோம். உயிரோடு எழுந்தவரே, உமக்கு ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம்.

பிரியமானவர்களே, யாத்ராகமம் 34 அதிகாரம் 10 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு வார்த்தை, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். எந்த ஜனத்தினிடத்திலும் செய்யப்படாத காரியத்தை நான் உன் ஜனங்களுக்கு முன்பாக செய்வேன் என்று கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினான் அல்லவா? அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஒரு நல்ல வார்த்தை, நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தர் பயங்கரமான காரியங்களை, இதுவரைக்கும் உங்கள் வாழ்விலே நினைத்துராத காரியங்களை, அறிந்துராத காரியங்களை இயேசு செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே என்னோடு சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்துங்கள். இது கர்த்தர் செயல் என்று பாடப்போகிறீர்கள்.

காரியங்களை உங்கள் வாழ்விலே ஆண்டவர் செய்ய போகிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் இந்த காலவுளில் விசுவாசிக்கிறீர்கள்? நான் ஆராதிக்கிற தேவன் என் வாழ்விலே பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். நிச்சயமாக நீங்கள் அறிக்கை பண்ணி பாருங்கள், ஆண்டவர் செய்ய முடியும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. பிரியமானவர்களே, எப்பொழுதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இயேசுவை நோக்கி பார்க்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய தேவன் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்வதற்கு உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா! நான் உம்மை பார்க்கணும், உம் அழகை நான் ரசிக்கணும், உமோடு நான்

ஆவியாத்துமா சரீரம் முழுவதும் உமக்கே தருகிறேன் ஆண்டவரே, என்னையே நான் தருகிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்போட சொல்ல.

உங்களுடைய முகத்தை நோக்கி பார்த்து வாழ்வின் நன்மைகளை அனுபவிங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் காலையிலே எழுந்து ஆண்டவரை துதிக்கும் போது ஒன்றை மறந்து போகக்கூடாது. இரவெல்லாம் நம்முடைய தேவன் நம்மை பாதுகாத்திருக்கிறார். வேடனுடைய கண்ணிக்கு கர்த்தர் நம்மை தப்புவித்திருக்கிறார். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் நிரூபித்திருக்கிறார். எத்தனையோ பேர் இரவு நித்திரைக்கு போனவர்கள் காலையில் எழும்ப முடியவில்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளவு அன்பாயிருக்கிறார், எவ்வளவு அக்கறையாயிருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் பலவிதமான நன்மைகளை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்ததை நினைத்து ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பின உடனே கர்த்தருக்கு நன்றி சொல்ல மறந்து போகாதிருங்க. நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தி தேவனை துதித்து உங்கள் கடமைகளை, உங்கள் வேலைகளை செய்யுங்கள். அதே தேவன் எதிர்பார்க்கிறார். என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த பாடலை பாடலாம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார்கள்.

பலவித நன்மைகளை ஆண்டவர் எனக்கு செய்து என்னை பலவனாய் மாற்றினார். என் ஆண்டவர் எனக்கு பல உதவிகளை செய்தார். எப்பொழுதெல்லாம் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறேனோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்கிறார் என்று பாடுகிறாரே. என்னோடு சேர்ந்து நீங்களும்

பிரேசிலான கட்டிற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படின்னு ஒரு சிறு சாட்சியாய் இந்த இடத்துல கொண்டு வந்து டேனியல் பிரதருக்காய், டேனியல் பாஸ்டருக்காய் ஸ்தோதரிக்கிறோம், துதிக்கிறோம். ஒரு பாடலை பாடி சாட்சியை நான் மேற்கொள்கிறேன். ஸ்தோத்திரம். நீ நம்ப பண்ணின

கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தருக்கு தேவனுடைய மகிமைக்கு கிருபையும் மகா இரக்கத்துக்குமாய் நன்மை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதோ அடியோடைய சிறு சாட்சியை உங்களை பகிர்ந்து கொள்கிறேன். ஆம், இதை காண்கிற யாவருக்கும் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. என் பேர் வந்து ஜோஷ்வா கபூர். சொந்த ஊர் வந்து சிதம்பரத்தில் இருக்கிற கடலூர் மாவட்டம் சிதம்பரம் கிராமங்கள் உள்ள மதுராந்தனூர் என்ற ஒரு சின்ன கிராமம், ரொம்ப பலவீனமான ரொம்ப சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் நான், எங்கள் அப்பா பேர் ராஜ்குமார், எங்கள் அம்மா பேர் பூங்குழலி, எங்கள் அண்ணன், எங்கள் கூட பிறந்த சகோதரர்கள் மூன்று பேர், அண்ணன் பேர் ராஜேஷ் கண்ணன், என் தம்பி பேர் பூங்குன்றன், மூணு பேரும் அப்பா அம்மாவுக்கு பிள்ளையாக இருந்து அம்மா பேர் பூங்குழலி, ஐந்து பேர் என் குடும்பத்தை சார்ந்தவங்க. அப்போ ஐந்து பேர் நான் குடும்பத்தை இருக்கும் போது நாங்கள் ரொம்ப ஏழ்மையான குடும்பம், ரொம்ப பலவீனப்பட்ட, ரொம்ப அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், கிராமங்களில் நம்ம ஓடி அறுவடை பண்ணாதான், கூலிக்கு போனாதான் அந்த நாட்கள் நாங்கள் சாப்பிட முடியும். அப்படியான பெரிய பலவீனமான காலங்களில் கூட என் தாய் தகப்பன் எனக்காக எல்லா பெரிய ஆசைப்பட்டு நாங்கள் ஒன்றிலிருந்து அந்த விவசாயத்தை பண்ணி ஓடினாதான் கூலி என்று அறுவடைக்கு போவோம். காலையில் அறுவடைக்கு போனோம்னா நாங்கள் சாயங்காலம் தான் வருவோம். சாயங்காலம் அறுவடைக்கு நிற்கும்போது அந்த இடத்துல அங்கே என்ன உணவு தராங்களோ அதை கொண்டு எடுத்துகிட்டு வந்து தான் நைட்டு அதை சமைச்சு சாப்பிடுவோம். சில நேரங்களில் அங்கே பெரிய ராஜாக்கள் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே சாப்பாடு போடுவாங்க, அதை வாங்கிட்டு வந்து இரவு நாங்கள் சாப்பிட்டுட்டு படுத்துட்டு அப்புறமா விடிஞ்சு அதிகாலையில் எழுந்துருச்சு உடனே நாங்கள் போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு மீண்டுமாய் நாங்கள் அறுப்புக்கு ஓடி அப்படியாய் போஷிக்கத்தக்கதாய் ஓடிட்டு இருந்தோம். அப்படி ஓடிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இயேசுவை பற்றி யாரும் அறியாத ஒரு குடும்பம், இயேசுவை யாரும் அறியாத குடும்பமாக நாங்கள் இருந்தபோது கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ஒரு ஐயப்பன் கோயிலோட பூசாரியாக இருந்தார். அப்போ பூசாரியாக இருக்கும்போது மாதம் அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை ஐயப்பன் கோயிலுக்கு அவங்க பூஜை பண்ணுறது, மலைக்கு போகிறது, 40 நாள் விரதம் எடுப்பாங்க, 48 நாள் இப்படியே கண்டுகிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ நான் இருக்கும்போது நான் என்ன செய்வேன்னா அது ரொம்ப பக்தி விரயக்கமாக இருந்தேன். ஸோ இதுதான் நம்ம கடவுள், இதுதான் நம்ம சாமி, அப்பா சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு நான் ஒரு காரியத்தோடு காத்திருந்தேன். அப்போ இருக்கும்பொழுது நம்ம அதுதான் நம்ம சாமி, நம்ம சாமி சொல்கிறத கேட்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மாலாம் அப்படி ஒரு வைராக்கியத்தோடு இருக்கிறோம். வைராக்கியத்தோடு இருக்கும்போது நான் அப்படியே கடந்த காலமாக சின்ன வயசுலேருந்து குழந்தையிலேருந்து நான் பிறந்து வளர்ந்து 17 வயசு வரைக்கும் அப்படியே அந்த என்ன சொல் விக்கிரகத்தில் அவங்க ஊறி இருப்பதனால நான் அவங்களை சார்ந்திருக்கும்படியாக நான் வாழ்ந்துட்டேன். அப்படியே வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது எனக்கு 17 வயசு இருக்கும்போது நான் சரியாக 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். 10ஆம் வகுப்பு படித்து திருப்பி பாஸ் ஆகி வரும்போது திருப்பி 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். அப்போ 12ஆம் வகுப்பு படிக்கும் போது நான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்கூல் வந்து எங்கள் வீட்டே கிட்டே இருக்கும். அப்போ ஸ்கூல் வீடு கிட்டே இருப்பதனால அப்போ 9ஆம் வகுப்பு வரைக்கும் நாங்கள் வீட்டு ஸ்கூலுக்கிட்ட படித்தோம். அப்போ ஸ்கூலுக்கிட்ட படிக்கும்போது பார்த்திங்கன்னா அப்பா வந்து ஸ்கூலில் வந்து சும்மா அந்த பெருக்குவார், கூட்டுவார். அவங்களுக்கு அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா எப்படியாவது ஒரு 30 ரூபா 20 ரூபா கொடுப்பார், பெரிய காசு. அந்த காசை கொண்டு எங்களுக்கு என்ன செய்வார், பிள்ளைங்களுக்கு வேணுமேனு சொல்லிட்டு அதில் ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது அப்பாவை மறைச்சி நம்ம எங்கே இருக்கும்போது கூடவே இருப்பார். அந்த 10ஆம் வகுப்பு அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது என்னென்னா பார்த்தீங்கன்னா அப்பா அந்த வேலை செய்யும்போது சின்ன சின்ன வேலை செய்வோம். அப்போ ஒரு சார் என்ன சொல்கிறேன், நான் சண்டை வாங்குறது அதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவோம் ஸ்கூலில். பிரச்சனைனா என்னென்னு தெரியாது, ஒரு அடாவடியாக ஒரு பிள்ளைங்களோட சண்டை போட்டுக்கிட்டு ஒரு அப்போ உள்ள என்னென்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அப்போ படிக்கும்போது தூக்கம் மாத்திரம் இல்லை, அது இதுக்குன்னா அது அதிகமாக சாப்பிட்டா தூக்கம் வரும், கிராமத்தை பொறுத்தளவுக்கு போதைப் பொருள் அப்படின்ற மாதிரி அவங்க வச்சுட்டாங்க. ஆனால் தூக்கத்துக்காக தான் கொடுக்கப்பட்டது, ஆனால் அவங்க போதைப் பொருள் அப்படின்ற மாதிரி வச்சுட்டாங்க. சரின்றப்போ அப்போ சாப்பிட்டுட்டு போது சண்டை ஒரு மதியம் லஞ்ச் டைமில் நாங்கள் சாப்பிட்ட பிறகு எனக்கு ஒன்று போட்டுன்னா ஒரே போதையானோன்னே எங்கள் அப்பா என்னை நான் சறுக்கு அடிச்சிட்டேன், நான் ஒரு குடி குடிச்சிட்டேன்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா என்னை ரொம்ப போட்டு அடிச்சிட்டார். அப்போ அடித்த உடனே எனக்கு மனசு தாங்க முடியாமல் ரொம்ப பலவீனப்பட்டு நான் ரொம்ப இருந்தேன். அப்போ அங்கேருந்து ஒரு சார் சொன்னார், இங்கே வேணாம், இந்த ஸ்கூல் வேணாம்ப்பா, அவங்க அப்பா முன்னாடி இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை மீண்டுமாய் கடந்து சென்று அருகில் உள்ள ஒரத்தூர் என்ற ஒரு ஸ்கூலில் ஒரத்தூரில் போயிட்டு திருவள்ளூர் மேல்நிலை பள்ளியில் என்னை வந்து 10ஆம் வகுப்பு சேர்க்குறாங்க. அப்போ அந்த 10ஆம் வகுப்பு சேர்க்கும் போது 9ஆவதுலேருந்து இங்கே 10ஆம் வகுப்பு போகும்போது அந்த 10ஆம் வகுப்பு போகும்போது அங்கே அப்பா அம்மாவோட கண்ணை மறைச்சி, ஏன்னா அங்கே இருந்தால் ஒரு வேளை நல்லா வளர்ந்துருப்பணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா சொல்ல இன்னும் நிறைய காரியங்கள் சொல்கிறேன். அப்போ அங்கே 10ஆம் வகுப்பு படிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையே எனக்கு கூடின கூட்டாளிகள், நண்பர்கள் எல்லாரோடையும் சந்தோஷம் சமாரமாக இருப்பேன் அங்கே போனவுடனே. ஆனால் பாருங்கள், அப்போ 10ஆவது படிக்கும் போது 10ஆவது படிச்சுட்டு நான் போயிட்டேன். 10ஆவது படிச்சுட்டு போகும்போது திருப்பி வந்து என்ன செய்கிறேன், 10ஆவது பாஸ் ஆகணும்,
பத்தாவது பாஸ் ஆகும்போது அந்த பத்தாவது எக்ஸாமுக்கு நேரம் என்ன செய்யறேன்னா, என்னையே வந்து சரக்கு அடிக்க மற்றபடி போதை பொருள் அடிமையாக்க என்னை பிள்ளைங்கள்லாம் இழுக்கிறாங்க. ஆனால் நான் மட்டும் ஒரு உறுதியாக இருப்பேன், ஏன்னா அதுப்போ இயேசப்பா உன தெரிஞ்சிக்கல, அதுக்கு முன்பதாகவே எனக்கு இது பிடிக்காது, வேணாம் ஒதுங்கி ஒதுங்கி இருந்தேன், இப்போ ஏன் ஒதுங்கி இருக்கிறேன்றது எனக்கு இப்போ தெரியுது நல்லா. அப்போ வேணான்னு அப்படி இருக்கும்போது அவ்வளோ தீமையான பழக்கங்கள், சண்டை போகிறது, கிளாஸு கட்டடிப்பேன், அப்பா அம்மாவுக்கு மறைச்சி, ஏன்னா அப்பா அம்மா வந்து 2 கிலோமீட்டர் எங்கள் வீட்டுக்கும் இந்த ஸ்கூலுக்கு 2 கிலோமீட்டர், அப்போ பிள்ளை படிக்க போயிருக்கான் படிக்க போயிருக்கான் அப்படின்னு நினச்சிருப்பாங்க இல்லையா, படிக்க தான் போயிருக்கானே. ஆனால் இங்கே வந்து நான் வந்து பசங்களோட சேர்ந்து விளையாடுறது, கட்டடிச்சுட்டு போகிறது, படம் பார்க்குறது, தேவையற்ற படங்கள் இது தேவையற்ற காரியங்கள் எல்லாம் சேர்த்து திருடுறது, அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொம்டிக்கா மிளகாய் இதுமாரிலாம் போட்டிருப்பாங்க, அது அதை பறித்து திருடி கொண்டு கடையில் போட்டு விற்று அதில் காசு வரத்தை தேவையற்ற சினிமாவுக்கு போகிறது இப்படியே இருந்துட்டோம். அப்போ மறைச்சோடனே அப்போ பத்தாவது பிள்ளை படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய நாட்களில் வந்து தெருக்குத்துலாம் ஆடுவாங்க. அப்போ இன்னொன்று என்ன தெருக்குத்து, அந்த தெருக்குத்து ஆடும்போது என்னென்னா அப்பா நிறையத்துக்கு கெட்டு போவாங்க, என்ன நான் போய் நடிச்சிருக்கேன், நடிக்காத ஏரியாவில் நடிச்சிருக்கிறேன். ஆனால் நடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல எனக்கு சில காரியங்கள் வேண்டான்னு ஒதுக்கப்பட்டு பத்தாவது பரிபூரமாக வந்து படிக்கும்போது நான் வந்து பத்தாவது ஃபெயில் ஆகிறேன். அப்போ பத்தாவது ஃபெயில் ஆனோடனே எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரு, ஐயோ நம்ம பிள்ளை கண்ணு முன்னாடி இருந்தால் நல்லா இருந்திருப்பானே, இங்கே போனதுனால தானே இவன் ஃபெயில் ஆகிட்டான்னு சொல்லிட்டு அப்பாலாம் ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப பாரத்தோட அம்மா அப்பாலாம் எழுதாங்க. ஏன்னா கிராமங்களில் படிப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா, இப்போ படிப்பு முக்கியம் அப்படின்றதுனால தான் அவங்க ரொம்ப அப்பா ஏன்னா அறுபடை தான் 30 ரூபாய் எங்கள் அப்பாலாம் ரொம்ப 30 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டு ரொம்ப பலவீனப்பட்டு அந்த அறுப்பறுத்து வந்து எனக்காய் கஞ்சி கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப நான் பார்த்து ரொம்ப அழுவேன். அதை நீங்கள் எப்படி சொல்கிறது, சாட்சி சொல்கிறேன், ஆனால் என்னால் என்ன முடியல கணங்கிறது. ஏனெனில் ஏன்னா ஒரு நாள் ஆக்கின சாப்பாடை 3 நாளைக்கு சாப்பிட்ருவோம், பழைய சாதம் அது நல்லா இருக்காது, ஆனால் அது எங்களுக்கு பெரிய சாதம், பெருசாக எங்களுக்கு வேணும், அது வேணுமேனு சொல்லி அழகாக ரசித்து சாப்பிடுவேன். அவ்வளோ அந்த சாதம் அப்படி இருக்கும். அப்போ அந்த சாதத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே அப்பா கூட விளையாண்டுக்கிட்டே அப்பாட்டி போகும்போது எனக்கு ரொம்ப பலவீனப்பட்டு இருக்கும்போது பத்தாவது ஃபெயில் ஆட்டமேன்னு சொல்லிட்டு திருப்பி பாஸ் ஆகிறேன். திருப்பி பாஸ் ஆன பிறகு அருகில் உள்ள பக்கத்தால் நம்ம வீட்டுக்கிட்ட ஸ்கூலில் மீண்டுமாய் 11வது வகுப்பு சேர்றேன். மீண்டுமாய் 11வது வகுப்பு சேர்க்கும்போது அப்போ எங்கள் சாமி என்னென்னா ஐயப்ப சாமி தான், நாங்கள் ஐயப்ப சாமி அப்படி கும்பிடுவோம். அப்பா எங்கள் அதாவது ஐயப்ப சாமி மேலே சொல்லுவாங்களே, ஐயப்ப சாமி மேலே சத்தியம் பண்ணால் நான் ஓகே நான் அப்படி பர்ஃபெக்ட்னு சொல்லுவேன். ஆனால் அப்படி வைராக்கியத்தோடு இருந்தேன், எங்கள் சாமி இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது 11வது போச்சு. 11வது படிக்கும்போது அப்படி ஒரு காலத்தில் சில காதல் இப்படிலாம் வந்தது. அது சில காதல் வரும்போது நம்மளை அறியாமல் வாலிப பருவத்தில் என்ன நடக்குது என்னென்னு தெரியாதபடி நம்ம விழுந்து விடுவோம். அந்த வாலிப நாட்கள் அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு சில காரியங்கள் நடந்தது, அதிலெல்லாம் மீட்டு தேவன் என்னை கொண்டு வந்தார். அப்போ அதுலேருந்து இருந்துக்கிட்டு அப்போ இருக்கும்போது அப்பா என்னை அடிச்சிட்டார், இதெல்லாம் தப்புப்பான்னு. ஆனால் எனக்கு வாலிப வயசில் தெரியல, இன்றைக்கி வாலிப பிள்ளைங்களை நம்ம வாலிப வயசில் என்னென்னா நம்ம செய்யத்தான் சரி, நம்ம செய்யத்தான் நடந்தால் கரெக்டாக நம்ம நம்புவோம். ஆனால் அது அப்போ நான் உணரலை, இன்றைக்கி நான் உணர்றேன், அன்னைக்கு ஏன் எங்கள் அப்பா அடித்தாங்க, ஏன் எங்கள் அப்பா திட்டினாங்க அப்படின்றத இன்றைக்கி நான் உணர்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்போ 12வது வகுப்பு படிச்சிட்ருக்கேன். 12வது வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போது அவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக எல்லாத்தையும் நான் பகிர்ந்து கொள்ளுவேன். அப்போ அந்த 12வது வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போது என்னோடய மாமா பையன் ஒருத்தன் செஞ்சார், எப்பயுமே என்ன செய்வான் அவன் வந்து கிளாஸில் வந்து ஏசப்பா ஏசப்பா நம்புங்க அப்படி சொல்லுவான். அப்போ நான் என்ன சொல்லுவேன், ஏசப்பா வந்து வேறு கடவுள், வெளிநாட்டிலேருந்து அந்த கடவுள், இவன் சும்மா காசுக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் ஓடிட்டான்னு சொல்லி அவனை கிண்டல் பண்ணி அவனை சர்ச்சைக்கு போனால் அடிக்கிறது நொறுக்கிறது இப்படியே சண்டை வாங்கிட்டே இருந்தேன். அப்போ வந்து சொல்லுவான், மாமா வந்து மாமா மாமா கூடுவான், எங்கள் அத்தை பையன்தான், மாமா நான் அவனுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படி சொல்லுவான். என்ன ஜெபம் கீபம் போடா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, என்ன சும்மா சொல்லிக்கிட்டு இருக்க, எங்கள் சாமி என் குலதெய்வம் இருக்குடா, என் குலதெய்வம் என்னை காப்பாற்றும், நீ யார் சொல்கிறது போடான்னு சொன்ன பிறகு என்ன சொல்லும்போது 12வது ஃபெயில் ஆகிட்டேன். 12வது ஃபெயில் ஆகிட்டேன், உருக்கப்பட்டு உடைக்கப்பட்டு அப்படியே கடந்தேன். அப்போ அந்த 12வது ஃபெயில் ஆன உடனே ரொம்ப நெருக்கப்பட்டு உடைக்கப்பட்டு கடந்த போது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாத இருக்கும்போது தான் எங்களோடய மாமா பையன் வந்தான். இந்த மாமா பையன் வந்து, மாமா நான் மீண்டுமா உனக்கு ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லும்போது, சரி ஜெபம் தானே பண்ணு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டியா சரி ஓடு ஓடு இனிமேலாம் ஏசப்பா இதுமாரிலாம் சொல்லிவிட்டு இங்கே வந்து வரக்கூடாது அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு ஓடுன்னேன். அப்போ ஓடுன்னு சொன்ன பிறகு இவன் போயிட்டு எனக்கு பிரத்யேகமாக ப்ரேயர் பண்ணியிருக்கிறான். அப்போ பிரத்யேகமாக ப்ரேயர் பண்ணும்போது அவன் ரொம்ப ஜெபிக்கும்பொழுது அவன் என்ன செய்கிறான்னா, இதுமாரி ரிட்சிக்கப்படணும் அவன் பாஸ் ஆகுன்னு சொல்லிடும்போது நான் என்ன சொன்னேன்,
இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் நம்ம பிடிக்காது, நம்ம சாமி என்ன, நம்ம குலதெய்வம் என்ன, நம்ம வாழ்ந்த வாழ்க்கை என்ன, நம்ம பிறந்த பிறப்பு என்ன, இது இயேசு சாமி இதென்ன தூக்குற, இது என்ன தீக்கி வச்சுக்கிற அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஆனாலும் அவன் கேட்காதன்னு சொன்னான், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்து ப்ரேயர் பண்ணிட்டே இருப்பான். நான் பார்த்தேன், சரி நம்மளுக்கு இயேசப்ப சாமி அது வேணாம் இல்லையா, இயேசப்ப சாமி அது வேணாம், நம்ம சாமி இருக்குன்னு சொல்லிட்டவுடனே எங்கள் ஊரில் குலதெய்வம்னு சொல்லிட்டு காத்தாயம்மன் சொல்லிட்டு குலதெய்வம், அப்போ அந்த குலதெய்வத்துக்கு நாங்கள் எல்லாம் போகிறோம். அப்போ அந்த குலதெய்வத்துக்கு போயிட்டு இருக்கும்போது நான் ஒரு அஞ்சு பேர் ஃபெயில் ஆகிட்டோம். அப்போ அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணுறோம், ஒரு முடிவு எடுக்கிறோம், என்ன பண்ணலாம் அப்படின்னு, என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா காடு, காட்டில் தானே இருக்கோம், நம்ம சாமியிலான செய்வாங்க காட்டில் தானே வைப்பாங்க. அப்போ நினச்சிக்கிட்டேன், காடுனால் பெரிய காட்டில் வச்சுட்டு போகும்போது பொங்கல் வைக்கணும், கெடா வெட்டணும், சாப்பாடு சமைக்கணும், எல்லாருக்கும் போடணும், இப்படி தானே இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்பா அப்பாவுடைய தாத்தா காலங்களில் நம்ம அதை நடந்து அதோடைய போயிருப்போம் இல்லையா. ஸோ இப்படியே இது போயிட்டு இருந்தப்போ நாங்கள் ஃபெயில் ஆன பிறகு நான் அஞ்சு பேர் சேர்ந்து, அஞ்சு பேரும் என்ன சொல்கிறேன், சிலர் வரலன்னா சிலர் வரலன்னாங்க, நான் பார்த்தேன் நம்ம சாமி நம்மளை காப்பாற்றாமல் யாரை காப்பாற்ற போகுதுன்னு சொல்லிட்டு காலையிலே போவேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உடனடி தேர்வு, அப்படி உடனடி தேர்வு, ஒரு மாதத்தில் படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகணும். அப்போ பார்த்தீங்கன்னா 12th ஃபெயில் ஆகிட்டேன் மேக்ஸில், ஒரே ஒரு சப்ஜெக்டில் நான் ஃபெயில் ஆகிட்டேன், ஃபெயில் ஆனால் மேக்ஸ் மட்டும் தான் ஃபெயில் ஆகிட்டேன். அந்த ஃபெயில் ஆன பிறகு உடனடி தேர்வு எழுதி பாஸ் ஆகணும். அப்போ அந்த உடனடி தேர்வு எழுதி பாஸ் ஆகணுன்னொடனே என்ன சொல்கிறேன், சரி நம்ம சாமி நம்மள்கிட்ட இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் செய்கிறேன், காலையிலே போவேன். காலையிலே போயிட்டு நம்ம குலதெய்வத்தை பார்த்துட்டு கும்பிட்டுட்டு அதை வணங்கிட்டு அதுக்கு என்ன செய்வேன், அதை வணங்கிட்டு அதை எடுத்து நல்லா என்ன செய்வேன், நேராக அழகாக போயிட்டு அதை க்ளீன் பண்ணுறது, துடைக்கிறது, தண்ணி ஊற்றி இப்படி வச்சுப்பேன். எப்படின்னா ஒரு 50 குடம் தண்ணி ஊற்றுவோம், இன்றைக்கி 50 குடம், நாளைக்கு 60 குடம்ன்ட்டு குளத்துலேருந்து மொண்டு வந்து கஷ்டப்பட்டு அந்த சாமி சாமின்னு சொல்லிட்டு அந்த குலதெய்வத்து மேலே ஊற்றுவோம். அப்போ ஊற்றும்போது அதை வந்து கழுவி தேய்ச்சி கழுவி ஃப்ரெஷ் ஆக்கி கீழே வந்து சாணி கரைச்சி மொழுகி அதில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அந்த இடத்த நல்லா ஆக்கி கோலம் போட்டு பூ வாங்கிட்டு வந்து வெத்தி சூடம் பூ தேங்காய் இதெல்லாம் வாங்கிட்டு வருவோம். வெள்ளி சனி ஞாயிறு வெள்ளி செவ்வாய்க்கிழமை வேண்டியது பிரத்யேகமாக இருக்கும், மற்ற நாட்களில் நாங்கள் நல்லா செய்வோம். இப்படியே ஓடிட்டே இருக்கும்போது தினைக்கு செய்வேன், மந்திரம் படிப்பேன், எல்லாம் செய்வேன், மந்திரம் படிச்சுட்டே இருப்பேன் ஆனால் ஒரு நாள் நஞ்சாரு டக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்துச்சு. எக்ஸாம் வந்தோடனே நைட்டு பூரா கணக்கு போட்டுக்கிட்டே கிடக்கிறேன், போட்ட உடனே ஒன்றுமே என்னால் இது நம்மள. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் காலையில் எழுதிட்டு அடுத்த ஒரு மாதத்துக்கு நான் திருப்பி அந்த காசு செலவாகிட்டே இருக்கேன், எவ்வளோ 50, 50, 30, 50, 30 அந்த பூ வாங்கிறது, அந்த வத்தி வாங்கிறது, அந்த சூடை வாங்கிறது இப்படியே போயிட்டே இருக்கு. பார்த்தா நான் ஃபெயில் ஆகிட்டேன். ஃபெயில் ஆன உடனே எல்லாருமே இல்லை, நான் மட்டும் யாரும் ஒருத்தன் பாஸ் ஆனால் பார்த்தா நாங்கள் 4 பேர் ஃபெயில் ஆகிட்டோம். ரொம்ப ரொம்ப அழுக தாக முடியல, ரொம்ப அழுகும்போது ஐயோ நம்மளுக்கு இப்படிலாம் இருக்குதே, நம்ம இப்படிலாம் வந்துட்டோமே, நம்ம நடக்க முடியலையே, நம்மளால் ஏன் நம்ம சாமி நம்ம கை விட்டுது, நம்ம சாமி பேசுன்னு சொன்னாங்களே, நம்ம சாமி நம்ம சாமி தான் நம்ம சொன்னார், அப்பா சொன்னாரே இது பேசும் இது நடத்தும்பா, நம்ம சாமி தான் வேறு யாரும் இல்லை எனக்கு கும்பிடுன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆர்வமாக எல்லாத்தையும் நான் செஞ்சேன். செஞ்சு பார்த்தா எல்லாமே இதானவுனே வெறுத்துட்டேன், என்ன நம்ம சாமி ஃபெயில் ஆக்கிறேன்னு சொல்லிவிட்டு உடனே வீட்டிலிருந்து 1 லிட்டர் மண்ணாணை கண்ணை எடுத்தேன். மண்ணாணை எண்ணெய் எடுத்துட்டு, மண்ணெண்ணெய்னா சீமை எண்ணெய், சீமை ஆயில் சொல்லுவாங்க கிராமங்களில், மண்ணாணைன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துட்டு நேராக போகிறேன். அப்போது என்னை கேட்குறாங்க, இல்லை எங்கே போகிறப்பா, மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வீட்டு தானே போவேன், நீ எங்கே போகிறேன், இல்லை எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன், பாவம் உங்கள் வீட்டில் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தூருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வரேன். ஆனால் சொல்கிறேன்னு அழுதுகிட்டே வரேன், நீ எப்படியாவது அந்த கோயிலை நம்ம கொளுத்திடணும் எரிச்சிடணும் அப்படின்னு வரேன். அப்போ என்னோடய நண்பர் வந்து ரவி மயில்வர்மன் சொல்லிட்டு என் நண்பர் இருக்கார், மாவன் பையன், அப்புறம் வந்து அவர் கண்டுபிடிச்சிட்டார் மாப்பிள்ளைங்க போகிறான்னு சொல்லிட்டு. அப்புறம் போகிறான்னு ஓடுறேன், வேகமாக ஓடி ஓடி போய் பார்த்தா, போய் பார்க்குறேன் அந்த இடத்துல பிடிச்சிட்டான், மாரி வந்து செய்யக்கூடாது, இது வந்து தவறான ஒரு விஷயம், இது வந்து கோயில் என்பது கவர்மெண்ட்டு, உன்னை வேறு மாதிரி லைஃபே மாறிடும், நீ வீணாயிடுவேன்னு சொன்னோடனே எனக்கு மனசு உடஞ்சி, இல்லை நான் கொளுத்திடுவேன் சொல்லிட்டு போயிட்டு அது என்ன செய்கிறேன், அது எல்லாத்தையும் கழி எடுத்து அடித்து தட்டி விட்றேன். தட்டி விட்டுனே கொட்டா, அதாவது கூரை கொட்டான்னு சொல்லுவாங்க, கீத்து கீத்து போட்டு இப்போ தென்னை மட்டையால் கீத்து போட்டு வச்சுருப்பாங்க, அப்போ தட்டி விட்றாங்க. அப்போ அதை தட்டி விட்டோடனே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்து சொன்னோடனே அங்கே அப்பாட்ட வந்து சொல்கிறேன், அப்பா ஃபெயில் ஆகிட்டேன்ப்பா, எங்கள் அப்பா ஒரே ஒரு அடி அடித்தார், வேகமாக அடித்தார், எதுக்குமே லாகி இல்லை, உன்னால் என்ன பிரயோஜனம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டார்.
அப்போ நான் சோர்ந்து உட்காந்துருந்தேன். அப்போது சோர்ந்து உட்காந்துருக்கும் போது என் மாமா பையன் வர்றார். என் மாமா பையன் வந்து அந்த இடத்துல இருக்கிறாரு. அந்த இடத்துல வந்து இருந்து அவர் சொல்கிறாரு, நீ ஏசப்பாவை நம்பு, ஏசப்பாவை நம்பு, ஏசப்பா ஒன்று செய்வார். நான் ஒன்று கேட்குறேன், மாமா ஏசப்பா நம்புறேன் எல்லாம் செய்வார்னு சொல்கிறீங்களே, உண்மைதானா? இல்லை இல்லை, நீங்கள் ஏசப்பா நம்பி பாருங்கள் எல்லாம் செய்வார்னு சொல்லிட்டு. சரி, அடுத்தது அக்டோபர் மாதம் ஒரு எக்ஸாம் வரும். சரி, இந்த அக்டோபர் மாதம் அவ்வளோதான், ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஏன்னா உடனடி தேர்வுக்கு அப்புறம் ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகிடுச்சு. அப்போது இந்த அக்டோபர் மாதம் வரும் அப்படின்னு சொன்ன உடனே நான் அவனு என்ன செய்கிறேன், சரி சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு உடனே நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறேன். ரெடி ஆகும் போது என் மாமன் பையன் வந்து பேசுகிறான், இமாரி நானும் ஜெபம் பண்ணுறேன். சரி ஜெபம் பண்ணு, நான் சொல்கிறேன் ஜெபம் பண்ணு, ஏசப்பா நம்புவரில், ஏசப்பா செய்வரில், அப்போனா நான் நம்புகிறேன்னு சொல்லிட்டு சரி ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னோடனே ஜெபம் பண்ணான். சரி ஜெபம் பண்ணிட்டேன், அதாவது சாட்டிஸ்ஃபேஷன் இல்லை, சும்மா ஜெபம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா ஜெபம் பண்ணியிருக்கிறான். அதுக்கப்புறம் நான் ஜெபம் பண்ணேன். நான் எப்போ ஜெபம் பண்ணேன்னா, சரி சொல்லியிருக்காங்களே ஏசப்பா ஜெபம்னா எப்படின்னா, அப்போ இப்போ ஜெபம் பண்ண தெரியாது எனக்கு, அப்போ என்னென்னா ஜெபம் பண்ண தெரியாது, ஏசப்பா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இந்த நாட்களில் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன், சரி இப்போ ஜெபம் பண்ணுன்ட்டு பார்த்து சொல்கிறேன், ஏசப்பா நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க, அது உண்மையாக போய்யான்னு தெரியல, என்ன பாசகம் வைப்பீங்களா அப்படின்னு கேட்டுட்டு நான் படுத்துட்டேன். படுத்தவுடனே எங்கள் ரிலேட்டிவான எங்கள் அத்தை வந்து தூத்துக்குடியில் இருக்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து நம்ம இந்து குடும்பத்தில் அம்மா போய் பார்த்துட்டு வந்தப்போது என்ன செய்ய, ஒரு பைபிள் ஒன்று கொடுத்தாங்க. அந்த பைபிள் தான் இன்ன வரைக்கும் என்னோட ஜெயனிச்சிட்ருக்கு, பயணிச்சிட்ருக்கு, அதில் தான் ஆண்டு நடத்திட்டுருக்காரு. ஸோ அந்த பைபிள் கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகு அப்போ ஆண்டு ரெண்டு பேசுவீங்களான்னு சொல்லும் போது, சரியான ஒரு ஒளி, நல்ல சிலுவை நிறந்த ஒளி, பல பல பல பலன்னு ஒரு ஒளி என் தலைக்கு மேலே சுற்றி கொண்டே இருக்கிறது. அப்போ நான் இயேசு அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தது. அதுதான் வேறு எதனா பார்க்கணும். அப்போ இருக்கும்போதே அவர் மாமா வந்தப்போ சொன்னேன், இமாரி நைட்டு இமாரி நடந்து மாமா நான் ஜெபம் பண்ணுறேன், உனக்காக நான் ஜெபம் பண்ணிட்டுருக்கேன், நைட் நடந்தது மாமா அப்படிலாம் இருந்ததுன்னு சொன்னேன். சரிப்பான்னு சொல்லிவிட்டு ஐயா இருக்காங்க வாப்பா ஜெபம் பண்ணலான்னு சொல்லிட்டு, அப்போ தான் எங்கள் ஊர் பக்கத்தூர் ஒரு கிலோமீட்டரில் பாஸ்டர் கிறிஸ்டோபர்னு சொல்லிட்டு சபை ஊழியை நடத்திட்டு இருந்தாங்க. இயேசு வாழ வைக்கிற ஊழியங்கள், இயேசு மகிமையின் திருச்சபையில் நாங்கள் வந்து அதை பார்த்தோம். அப்போது அங்கே இருக்கும்போது அவர் என்ன செஞ்சார், அவர் வந்து ஜெபம் பண்ண வச்சார். சார் நான் ஜெபம் பண்ணுறேப்பா, நான் ஜெபம் பண்ண கேபியா அப்படின்னாரு. ஐயா நான் சொல்கிறீங்க மாமான் தான் கூடுவான், அவரை மாமா சொல்கிறீங்க ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் நான் பார்த்துக்கிறேன் எப்படின்னு பார்க்குறேன்னு சொல்லுவேன். இல்லை நீசப்ப நம்பி முழுமையாவா, அப்போ ஆர்டர் நடத்துவார்னு சொன்னார். சரி, எவ்வளோ நம்ம குலதெய்வம், நம்ம குலதெய்வம் சாமி எல்லாத்தையும் செஞ்சிட்டோமே, நம்ம தான் ஒன்றுமே இல்லையே, ஆனால் இவங்க சொல்கிறாங்களே சரி போய் பார்ப்போம். ஏன்னா எனக்கு அந்த நாட்களில் ஏசப்பா பிடிக்காது, நான் அடிச்சிருக்கிறேன், திட்டிருக்கிறேன், ஏன் சர்ச்சைக்கு போயெல்லாம் கேட்டிருக்கிறேன், ஆனால் இப்போ நான் உணர்ந்தேன்றத நான் சொல்கிறேன் பாருங்கள். அப்போது திட்டும் போது நான் நினச்சிட்டேன் இப்படி இருந்தேன். அப்போது கொஞ்ச நாள் கழித்து, கொஞ்ச நாள் எடுத்து வந்து அப்புறமா நான் பார்க்குறேன். அதை நான் கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, ஜெபம் பண்ணுறாரு, ஜெபம் பண்ணி ஆண்டவனுக்கு பாஸ் ஆகுன்னு சொல்கிறாருப்பா. அப்படிங்களா, சொல்கிறாரா, சரியே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போது எக்ஸாம் வந்தது. எக்ஸாம் வந்த உடனே, எக்ஸாம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா எழுதுனேன். ஆனால் நிச்சயமாக சொல்கிறேங்க, என்றைக்கு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேனோ, எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, எனக்கு வேதம் வாசிக்க தெரியாது, எனக்கு பாட தெரியாது, ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த நாட்களில் ஜெபம் பண்ணிட்டு போன்னு சொன்னார், ஏசப்பா நான் உங்கள் நம்பி போகிறேன்னு சொல்லிட்டு போட்ட கணக்கவே போட்டுக்கிட்டு, எழுதின கணக்கவே எழுதிக்கிட்டு, வெறும் பக்கத்தில் 35 அதாவது 70 ஒன் மார்க் ஏதுனாலே அதில் 70 ஒன் மார்க் பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 70 ஒன் வேர்டு நான் பாஸ் பண்ணேன். 70 ஒன் வேர்டு எழுதி எழுதி எழுதி மீண்டும் மீண்டுமாக அழுகுறேன், கண்ணீரோடு அழுகிறேன். நான் அப்படியே என்ன சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப பலவீனப்பட்டு ரொம்ப நான் அழுதேன். ஏசப்பா நம்மளுக்கு இப்படி செய்யலையே, எனக்கு யாரும் இல்லை ஏசப்பா, எங்கள் அம்மா அடிப்பாங்களே, எங்கள் அப்பா அடிப்பாங்களே, ஏசப்பா நம்ம நம்பி வந்துட்டேன், உங்களை நான் கும்பிடும் போது எங்கள் வீட்டில் கும்பிடும் போதே எங்கள் வீட்டில் என்ன அடிக்கிறாங்கப்பா, திட்டுறாங்கப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் ரொம்ப அலைவினப்பட்டு ரொம்ப அழுதுகிட்டே நான் எழுதுறேன். அப்போ எழுதுன அந்த இடத்துல அந்த வந்த ஆசிரியர் பார்த்துட்டு என்னப்பான்னு சொல்லும்போது, இல்லைங்க நான் இதோட கடைசி எக்ஸாமு, ரெண்டு எக்ஸாம் நான் ஃபெயில் ஆகிட்டேன், எங்கள் அப்பா என்ன போனால் விட மாட்டாங்க, என்ன அடிச்சிருவாங்க, நொறுக்குவாங்கன்னு சொல்லிட்டு பயந்து போயிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ விடாமல் எழுதுப்பான்னு சொன்னாங்க. ஒன்றே இட நான் ஒன்றுமே எழுதலைங்க, எனக்கு படிக்க தெரியாதுங்க, எனக்கு படிக்க தெரியாது, ஆனால் என்ன படிச்சுன்றத சொல்கிறேன் பாருங்கள், படிக்க தெரியாது, எனக்கு கணக்கு வராதுங்க, கணக்கு போட்ட கணக்கையே போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் தெரியும், எனக்கு தெரியும், தெரியும் இது நடக்காது, நான் எழுதுந்தெல்லாம் ஒரு ஒன்னெடு தானேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது பலவீனப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நான் எழுதுனேன். ஆனால் நீ ஏசப்பா எனக்கு எல்லாம் பற்றியும்
எழுதின உடனே அப்போது ரிசல்ட் அன்னைக்கு எங்கள் வீட்டு எகுத்தால் ஒரு பாஸ்டர் வருவாங்க. அந்த பாஸ்டர் வரும்போது ஜெபம் பண்ணுவேன், ஆனால் அந்த பாஸ்டர் வரும்போதெல்லாம் நான் என்ன சொல்லுவேன், இவர் எப்படியாவது அடிக்கணும், ஒரையாவது உதைக்கணும், ஒரையாவது திட்டணும், ஏன்னா ஏன் அப்படி பண்ணுறாரு, ஏன் ஊருக்குள்ள வந்து பேசுகிறாரு, ஏன் அப்படி நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு எரிச்சல் உண்டாகிட்டே இருக்கும். ஆனால் அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அன்னைக்கு தான் எனக்கு வந்து ரொம்ப ரிசல்ட் அன்னைக்கு தான் எனக்கு அந்த சித்தி வீட்டில் எகுத்த வீட்டில் சித்தி வீட்டில் அன்னைக்கு தான் பாருங்கள் உபவாச கொடுக்க வச்சுருக்கிறாங்க. உபவாச கொடுக்க வச்சோடனே ரிசல்ட்டுக்கு எல்லாம் பயந்துட்டுருக்காங்க. நான் எங்கேயுமே போகல, அந்த உபவாசத்துக்கு கொடுக்க போனேன். போகும்போது நான் அழுதுகிட்டே இருந்தேன். அங்கே பாஸ்டர் வந்து ஒருத்தர் கேட்டாங்க, பாஸ்டர் சொல்கிற கேட்டாங்க, ஏன்ப்பா அழுதுகிட்டே இருக்கீங்கன்னு கேட்டாங்க. இல்லைங்க ஐயா, இன்னும் எனக்கு ரிசல்ட்டு, இன்றைக்கி ரிசல்ட்டு வரலன்னா நான் பாஸ் ஆகலைன்னா சத்தியமாக நான் செத்துரும் ஐயா, வீட்டில் மருந்து வாங்கி வச்சுட்டேன் ஐயா, நான் செத்துரும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ சொன்னபோது அப்போ சொன்னார், இல்லை நீ பாஸ் ஆகிடுவப்பா, தைரியமாக இரு, இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது, ஜெபம் பண்ணிட்டேருன்னு சொன்னார். அந்த கூட்டத்தில் நான் ஜெபம் பண்ணும்போது ஒரு பாடல் பாடினாங்க. அப்போ அந்த பாடல் ரொம்ப நொறுக்கப்பட்டது. அப்பா கலங்களை பாடினாங்க, கலங்களை, யெகோவா ஈரே கல

ப்பா அப்போ அந்த கலங்கலப்பா கலங்கலப்பான்னு சொன்ன உடனேவே என் தம்பி, சின்ன தம்பி எனக்கு வீட்டில் இருக்கிறான், அப்படியே வந்து சொன்னான், அண்ணா நீ பாஸ் ஆகிட்டேண்ணு சொன்னான். ஐயோ நான் பாஸ் ஆகிட்டேண்ணா, எத்தனை மார்க் இல்லையே, நான் வாய்ப்பு இல்லையே, நான் ஃபெயில் தானேடா, நான் ஆகிடுவேன், நான் ஒன்றும் சரியாக எழுதிலையே. இல்லை நீ 70 மார்க் எடுத்துட்ட, 70 மார்க் தான் பார்டர் மார்க், நீ 70 மார்க் எடுத்துட்டேன்னு சொன்ன உடனே அப்படியே இயேசப்பான்னு கீழே வந்து அன்னைக்கு பிடிச்ச அந்த புடியை, இயேசப்பாக்குள்ள ஒரு நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனாக நான் மாறப்பட்டேன், உடைக்கப்பட்ட கிருபையாக நான் மாறப்பட்டேன், இயேசப்பா எனக்கு இப்படி செஞ்சிருக்கீங்களே, என் குலதெய்வம் காத்தாயம்மன் ஐயப்பன் சொல்லி நான் வீணாய் கடந்துட்டேனே, எனக்கு இவ்வளோ ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்திருக்கீங்களே, எனக்கு இப்படி தான் நடத்திருக்கீங்களேன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு அற்புதத்தை என் தேவன் எனக்குள்ள வைத்தார், ஒரு எனக்குள்ள ஒரு பிணைப்பை வைச்சார், எனக்குள்ள ஒரு ஆவிக்குரிய விஷயம் கொடுத்தார். அன்னைக்கு பிடிச்ச அவர் காலை, அன்னைக்கு பிடிச்ச அவர் கரத்தை இன்ன வரைக்கும் அவர் விடலை. அல்லேலூயா, என்னை இன்ன வரைக்கும் விடலை, என்னை விட்டு கொடுக்கவும் இல்லை. அன்னைக்கு பிடிச்ச அது சந்தோஷம், அந்த நாட்கள் முழுக்க சந்தோஷம். ஏன்னா நான் ஊரில் அப்படி ஒரு பண்ணுவேன், நான் ஊரில் எப்படி இருப்பேன், நான் சண்டை போடுவேன், அடிப்பேன், கிண்டல் கேலி பண்ணுவேன், ஒருத்தனை கிண்டல் பண்ணனா அவனை கேலி கிண்டல் பண்ண சொல்லி அடிப்பாங்க, உதைப்பான், அந்த அளவுக்கு நான் இருந்த எண்ணிய கருத்தரை நான் அந்த நாட்களில் பிடிச்ச அன்னைக்கு பிடிச்ச புடியில இன்ன வரைக்கும் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அப்படி இன்னொன்னு பெரிய ஒரு பாக்கியங்க, பெரிய ஒரு சலாக்கியம், எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இல்லையா, நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ நடக்குது என்ன. ஏன்னா ஒரு ஒரு மனுஷனை கர்த்தர் எப்படின்னா அவனுக்கு என்ன தேவையோ அதை கொண்டு தான் அவனை பிடிக்க வைப்பார் இல்லையா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், இயேசப்பா அப்படி நல்லவர். அப்படி இருக்கும்போது அப்படி இருந்தவுடனே ரொம்ப மகிழ்ச்சியாகி, மீண்டுமாய் மகிழ்ச்சியாகி, நல்ல சந்தோஷம் சமாதோடனே அப்புறம் சர்ச்சுக்கெலாம் போவா லைட்டாக ஆரம்பித்தேன். ஏன்னா சர்ச்சுக்குன்னா அந்த சர்ச்சை நான் அடிச்சிருக்கேனே, அந்த சர்ச்சை நான் சண்டை வாங்கியிருக்கேனே, அந்த சர்ச்சை நான் சண்டை வாங்கியிருக்கேன், அடிச்சிருக்கிறேன், அங்கே உதச்சிருக்கிறேன். அப்போ வந்து அடித்து சண்டை வாங்கி திட்டுதல் பண்ணியிருக்கனே, போகும்போது என் கால் கோசிச்சு. அப்போ ஏசப்பா உம்மை நம்பி வந்துட்டேன்ப்பா, இனிமேல் நான் யாருக்கும் இல்லாமல் உமக்கென்று நான் என்ன செய்யணும், உமக்கென்று செய்யணும், உமக்கென்று ஊழியை செய்யணும், அப்போ தான் அந்த ஊழியை செய்யணும். அன்றைக்கி மெசேஜ் ஊழியக்காரன் என்ன செய்வார், ஊழியக்காரன் அக்னி ஜோலியை மாற்றுவார்னு வேத வசனம் சொல்லுதான்னு சொல்கிறான். அப்போ புதுசு இந்த வசனங்கள் இருக்குது எப்படி சொல்லி அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போது அப்படி இருக்கும்போது அப்போது ரொம்ப பாஸ் ஆகிட்டேன், ரொம்ப சந்தோஷம், வீட்டில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி, அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது, பாஸ் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அப்பா கையில் காசு இருக்காது, ரொம்ப பயனப்பட்ட ஃபேமிலி தான். ஆனாலும் எனக்கு என்னென்னா சின்ன வயசுலேருந்து ஒரு ஏம் என்னென்னா, நான் ஒரு டாக்டர் படிக்கணும் அப்படிதான் எனக்கு ஒரு ஆசை, டாக்டர் படிக்கணும், டாக்டர் படித்து எல்லாருக்கும் ஏதாவது நம்மளால முடிஞ்சு ஏதாவது செய்யணுன்றேன். ஆனால் எனக்கு தெரியும், ஏன்னா நம்ம பண்ணுறது நான் நல்லா பாஸ் ஆகியிருந்தேன்னா, மார்க் அதிகமாக எடுத்து நான் பாஸ் ஆகியிருந்தேன்னா எனக்கு மெரிட்டில் எதை கிடச்சிருக்கும். ஆனால் நான் ரொம்ப கம்மியான மார்க்கு தாங்க. அப்போது 1200 மார்க்கு ஃபுல் மார்க்கு, நான் எடுத்து வெறும் 635 மார்க்கு தான். அப்போ இந்த மார்க் எடுத்து டாக்டர் படிக்கணும் ஆசைப்பட்டேன், நான் முடியல. ஆனாலும் எங்கள் அப்பா அம்மா ரொம்ப என்னை கஷ்டப்பட்டு பிரத்யேகமாக எல்லாரையும் படிக்க வைக்கணும், இன்றைக்கும் எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்காக ஒரு நான் செய்ய முடியல, ஏன்னா என் ஆண்டவர் எடுத்திருக்கிறாரு, என்ன தேர்ந்துருக்காரு, அவனும் புரிய வைக்க முடியல. ஆனால் அப்படி இருக்கும்போது அப்போ திருப்பி ஜெபம் பண்ணுறேன். அப்போ 2 சீட்டு வந்தது, ஒன்று பிபிடி, ஒன்று அக்ரி. என் கூட படித்தவங்க எல்லாம் எம்ஏ பிஎஸ்சி மேக்ஸு ஃபிசிக்ஸு சயின்ஸு டீச்சர் ட்ரைனிங்கு பயோடெக் இப்படி தான் கிடைக்கிது. ஆனால் எனக்கு தான் கிடைச்சிது பிஎஸ்சி அக்ரி கிடைச்சிது, 2வது பிபிடி நரம்பியல் டாக்டர் கிடைச்சிது. அப்போ அவங்க ஐயா தீர்க்கதரிசனமாக பேசுவார். அப்போது தீர்க்கதரிசனமாக பேசும்போது ஆண்டு சொன்னார், உன்னை அக்ரி தான்ப்பா அன்று படிக்க வைக்க சொல்கிறாரு. அக்ரின்னொன்னே அப்புறம் அக்ரினா என்ன ஐயா, எனக்கு தெரியாது ஐயா அப்படின்னு சொல்லும்போது, அக்ரின்னா என்னென்னா இந்த விவசாயத்தை பற்றி பேசி விதைகளை விதைக்கணும், அதை அறுவடை பண்ணணும், அதுலேருந்து எனக்கு ஒரு காஸ்ட்டு உனக்கு பிஸ்னஸாக பண்ணி ஆண்டை மாற்றுவார், இதெல்லாம் அக்ரி சம்மந்தம்னார். அப்போது சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நான் முதலாவது பிஎஸ் அக்ரி சேர்றேன். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் அது. எல்லாரையும் குடும்பத்தோடு சேர்ந்து என்னை காலேஜ் சேர்த்து வச்சாங்க. 4 ஆண்டு படிக்க கருத்து கிருபை செய்தார். அப்போ 4 ஆண்டு படிக்கும்போது என்னதுன்னா, அப்போ ஐயா கூட போவேன். அப்போ எங்கள் ஐயா கூட போகும்போது சின்ன சின்ன ஊழியம் பண்ணிக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு எல்லாம் இருந்தேன். அப்புறமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கேரளா கிட்ட ஒரு ஊர் போயிட்டு நாங்கள் எப்பவுமே ப்ரேயர் பண்ணிட்டு வருவோம். ஆந்திரா கிட்ட போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வருவோம். அப்படி வரும்போது எங்கள் ஐயா கூட ஊழியம் செய்யும் போது சில மிராக்கள் அற்புதம் நடக்கும். அவர் கூட சேர்ந்து சேர்ந்து ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஊழியம் பண்ணிக்கிட்டு ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்படி ஜெபிச்சுக்கிட்டு ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது காணிக்கை கொடுப்பாங்க. எனக்கு 5 ரூபா 10 ரூபா தான் பெரிய விஷயம்.
கிராமம் இல்லையா அது கொடுக்குறாங்க பெரிய விஷயம். அப்போ நான் காணிக்கெலாம் வாங்க மாட்டேன், எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு காணிக்கெலாம் வாங்க மாட்டேன். என்னென்னா பாவம் அவங்களே டீ குடி காசு இல்லாமல் இருக்காங்க, வயசானவங்க வெத்தில போடாமல் இருக்காங்க, அவங்கள்ட்ட எப்படி வாங்குறது சொல்லிட்டு அப்புறம் இப்படி ஜெபம் பண்ணேன் ஆண்டவர்கிட்ட. அப்போ ஜெபிக்கும்பொழுது ஆண்டர் சில காரியம் பேசினார், அது ஒன்று போஷிக்கு மகனே நீ வாங்கிக்கோன்னு சொன்னார். ஏன்னா கிராமங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஏழ்மை, ஓடினா தான் கூலி வேலை செஞ்சு தான் அந்த காசை அவங்க கொண்டு வந்து இருப்பாங்க இல்லையா. அப்போ நான் ஜெபிக்கும்போது அந்த காசை அவங்க எனக்கு கொடுப்பாங்க. அப்போ கொடுக்கும்போது அந்த காசை கொடுக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது என்னோடய மாமா பையன் பசங்க எல்லாம் யாரும் ரட்சிக்கப்படல, அந்த ஊரிலேயே வாலிப பிள்ளைங்களை நான் மட்டும்தான் ரட்சிக்கப்படேன். கிறிஸ்தவர்கள் எங்கள் ஊரில் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர் பாரம்பரிய கிறிஸ்தவங்க அவங்க ஆதி தலைமுறையாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு இந்து குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு நான் மட்டும் ஒரு ஒரு தைரியமாய் சத்தியமாய் ஓடும்போது, அப்போ அந்த கிராமங்களில் நான் வரும்போது ஊழியத்துக்கு போயிட்டு வர இப்போ சொல்லுவாங்க கபூர்னு சொல்லுவாங்க, என்னையே கபூர் வராண்டா அப்படின்னு சொன்னாலே என்ன சொல்லுவாங்க அப்போ காணிக்கதான் சொல்லிட்டு என் மாம்பையன் எல்லாமே என்ன எல்லாமே போதைப் பொருளுக்கு அடிமையாகி சரக்கு ஹான்ஸு இதுமாரி பான்பிராக்கு இந்தமாரி பொருள்களுக்கு எல்லாமே அடிமையாகி இருந்ததுனால அந்த காசு எடுத்துகிட்டு வரமாதிரி வந்து பிடுங்குவாங்க. மாமா எனக்கு 10 ரூபா கொடுங்க, மாமா எனக்கு 5 ரூபா கொடுங்க அப்படின்னு பிடுங்கும்போது நான் அதை கொடுத்துருவேன். அப்போ எனக்கு தெரியல, சரி எடுத்துகிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அடிப்பானோ, இல்லைனா நீ ஏன் இயேசுவை பற்றி சொல்கிற, இயேசுவை பற்றி எதுக்கு போகிறேன்னு சொல்லி நான் அடிப்பானுங்க. அப்போ அடிக்கும்போது அவன் என்ன செஞ்சேன்னா, நான் என்ன ஒரு நாள் செஞ்சேன், ரொம்ப எல்லாமே ஒரு நாள் தீபாவளி நாட்களில் ஒரு மாதிரி 3 மணி இருக்கும், நான் அப்போது நான் எனக்கு தீபாவளிலாம் வேணாம் நம்ம தான் இயேசப்பா கோவில் வந்துட்டோமே சொல்லிட்டு நான் கொஞ்சம் தனிமையாக இருக்க ஆரம்பித்தேன். அப்போ என்னென்னா நான் என்ன சொன்னால் கிண்டல் பண்ணுவேன், கேலி பண்ணுவேன், எல்லோரும் சிரிக்க வைக்கிறது தான் என் வேலையே, எப்படியாப்பட்ட கூட்டத்திலையும் வந்து எல்லோரும் சிரிக்க வச்சுருவேன். ஸோ இப்படி இருந்த மனுஷன் ஏன் இப்படி மாறினான்றது அவனுக்குள்ள ஒரு கேள்வி. ஏன் நல்லா தானே மாமா வந்தாலே கலகலப்பாக இருப்பார் பேசுவார், ஏன் இப்படி மாறினான்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு கேள்வி. அப்போ அப்படி இருக்கும்போது ஆனால் எல்லோரும் சரக்கு போட்டு என்ன செஞ்சானுங்க, சரி நீ கபூர் வரா இன்றைக்கி அவனை என்னென்ன கேள்வி கேட்கணும்னு சொல்லி இவனு பிளான் பண்ணி வச்சுருக்கலான்ட்டு எனக்கு தெரியல. நான் எப்பயும் போல் சர்ச்சுக்கு போகலாமேட்டு கிளம்பி போவார் அவர் 3 மணிக்காக. அப்போ அந்த 3 மணிக்காக கிளம்பி போகும்போது அவனை அவங்க என்ன பண்ணுறாங்க நேராக கரெக்டாக, மாமா என்ன பண்ணுறீங்க அதில் போதில் எல்லாமே சரக்கு அடிச்சுட்டு எல்லாமே 18 வயசு 17 வயசு பிள்ளைங்க மாமா பிள்ளைங்க அத்தை பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாருமே சரக்கு, எல்லோரும் சரக்கு அடிச்சுட்டு ரொம்ப குடிவெறியின் ஆவி அங்கே ரொம்ப இருக்கிறதுனால எல்லாம் சரக்கு அடிச்சிருந்தாங்க. அப்போ இருக்கும்போது என்னென்னு கேட்குற உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சவொடனே சரி ஏசப்பாக்குள்ளே இருக்கிற உனக்கு வந்து கோபமே வராதா, இல்லை மாப்பிள்ள எனக்கு கோபம்லாம் வந்தது தான் ஆனால் ஏசப்பாக்குள்ளே என்றைக்கு நம்ம போனோம் அன்னிலேருந்து எனக்கு கோபம்லாம் எதுவும் வராது அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி கோபமே வராதான்னு சொல்லிட்டு உட்கார்ந்தேன்னு சொல்லிட்டு டீ வாங்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி டீக்கு தானே, டீ தானே நம்ம எல்லாமே என்ன செய்வோம், ஒரு டீ எங்கள் ஊரில் எல்லாம் 2 ரூபா அப்போ 2 ரூபா 2000 ரூபா தான் டீ. சரி டீ வாங்குடா, சரி டீ கொடுத்தேன். டீ எனக்கு சரக்கு அடிச்சாலும் டீ சாப்பிட மாட்டேன்னு தெரியும், ஆனால் எதுக்கு வாங்க சொன்னால் தான் 3 டீ வாங்கி 3 டீ ஒன்று கோவமே வராதா கோவம் வராதுன்னு சொன்னேன். உட்கார சொல்லி டக்குன்னு படான்னு டீ எடுத்து மூஞ்சி ஊற்றிட்டாங்க. மூஞ்சி எடுத்தோடனே அப்படியே பாலோட மூஞ்சி அப்படியே அழுகையோட கண்ணீரோட அழுகிறேன், ஆனால் அவங்க விடவே இல்லை என்னையே. அப்போ டீ எடுத்து மூஞ்சியில் ஊற்றிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நான் தொடச்சிட்டு சரி அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா ஆண்டர் சொல்லிட்டமே ஆண்டருக்குள்ளே இருக்கிற கோவம் வராது, சாந்த குணம் அன்பு தானே கிளியச்சின்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், தொடக்கிறேன் மூஞ்சி தொடச்சிட்டு சொல்லுங்கள் சொல்லு மச்சா சரி என்ன சொன்னேன். அப்பயும் கோவம் வரல, எப்பயும் ஒன்று கோவம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆற்று மண் எடுத்துகிட்டு போவோம், மாட்டு வண்டியில் தான் எங்கள் சைடு வந்து மண் எடுத்து போவாங்க, சீராக தானே போவோம், மாட்டு வண்டியில் மண் அள்ளி மூஞ்சில் சும்மா நம்ம போட்டாலே நம்மளுக்கு அப்படியே குத்துற மாதிரி இருக்கும், படா மழை மூஞ்சில் மண்ணலி போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதிகமாக போடும்போது எனக்கு அப்படியே சொல்லு வலிக்குது எரியுது. அப்பயும் நான் கண்ணெலாம் ஒரே மண் ஏறிடுச்சு, கடை கண்ணு தலையெல்லாம் உதறிட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு சொல்லு மச்சான் இப்பயும் என்ன சொல்லு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறான், ஏய் உனக்கு இப்பயுமே கோவம் வரலையா, அப்போ ஏசப்பா வந்து முறுக்கிற சுமந்தாரே தலையில் முள் சுமந்தாரே நீனும் சும்மனு சொல்லிட்டு அந்த நேரம் பாருங்கள் எனக்கு தான் பெரிய காக்கா குண்டு மேலேருந்து கீழே உழுது. அந்த நேரம் கரெக்டாக அந்த காக்கா குண்டை எடுத்து தலையில் வச்சு அப்படின்னு சொல்ல கையால் அடிக்கிறானுங்க. அடிக்கும் போது எனக்கு குத்தி ரத்தம் அடி பிளட்டு வருது, ரத்தம் வருது. அப்பயும் உன் கோவம் வரல, எனக்கு கோவமே வரல, உங்களெல்லாம் மன்னிக்கணும் சொல்லி, நீ என்ன பெரிய இவரா ஏசப்பாவை ஏசப்பாக்குள்ளே இருந்தான் பெரிய இவரான்னு சொல்லிட்டு என்னை திட்டுறானுங்க அடிக்கிறானுங்க. எல்லாம் போத பொருள் சண்டை சமாளம் அப்படியே கிரியே பண்ணிட்டு கிடக்குறானுங்க. அப்போ வாங்கும்போது ரத்தம் அழியுது, அதனால எடுத்து எட்ட போறீங்க. பெரியப்பா வந்து எடி என்னடா அண்ணன் அப்படி சரிங்க மாமா அப்படி சரிங்க சொல்லிட்டு ஏந்தரேந்தரன்னு சொல்லிட்டு என்னை எழுப்பி அதை எடுத்து எட்ட போட்டுட்டு திருப்பி நான் போயிட்டு குளிச்சுட்டு ரோட்டு பக்கம் வரவே இல்லை. ரொம்ப எனக்கு அழுவ பாரம், ஆண்டவரே இப்படியாப்பட்ட பிள்ளைகளை வச்சுருக்கீங்க இவன் கோவம் வரும்னு சொன்னேனேப்பா, அப்போ நீங்கள் எப்படிப்பா எனக்காக ரத்தம் சிந்திருப்பீங்க, நீங்கள் எப்படிப்பா நீங்கள் எனக்காக ரத்தம் சிந்திருப்பீங்க, அந்த சிலுவை பாடு
ஆனால் வேதத்தில் பார்க்குறோம், இன்றைக்கி நான் பார்க்குறேன், அந்த சிலுவை 150 கிலோ சிலுவையா, 17 மணி நேரம் தண்ணி இல்லாமல் நின்னாரா, தண்ணி யாரா தரமாட்டாங்களான்னு உனக்கு எனக்குமாய் அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி போல இருந்தார். இன்றைக்கி அவர் ஆட்டுக்குட்டி போல இருந்து சொல்கிறேன் நான் எல்லாத்தையும். அப்போது எப்படி இவர் சுமந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அப்போது சுமந்து இருக்கும்போது அப்போனே நைட்டு போனால் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே இப்படி செஞ்சுட்டாங்க, நான் கோவப்படலப்பா, அவங்க எல்லாம் மன்னிங்கப்பா, நீ மன்னிப்பான்னு மன்னிங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டே இருந்தேன். ஆனால் விடிஞ்சு வந்து யார் என்ன தலையில் அந்த முள்ள வச்சு அழுத்தினானோ அவன் வந்து சொன்னான், மாமா என்னை மன்னிச்சுட்டு பெரிய ஒரு ஒலி மாரி வந்தது, என் பிள்ளைய நீ ஏன் அப்படி செஞ்சுன்னு சொல்லி என்னை யாரோ பயமுறுத்திட்டாங்க எனக்கு சொல்லுன்னு சொல்லி அப்படி பார்க்கும்போது அங்கே இருந்தவன் எல்லாருமே வந்து காலையிலே வந்து ஒரு ஜெபம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ ஜெபம் பண்ணும்போது இசப்பா இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும், இவங்களை மன்னிங்க, தவறாக செஞ்சிட்டாங்க மன்னிங்கன்னு சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணும்போது எந்த இடத்துல என்னை தள்ளினாங்களோ, எந்த இடத்துல என்னை அடித்தாங்களோ அந்த இடத்துலாம் போகும்போது அப்போ எங்கள் ஐயா எனக்கு அப்போது ஞானஸ்தானம் கொடுத்து பேர் வைக்கும்போது ஜோஷுவா கபூர்னு வச்சார். அதனால எனக்கு பேர் இயேசுவா இயேசுவா இயேசுவான்னு கூடுவாங்க, சில பேர் ஆண்டவரேன்னு கூடுவாங்க, சிலப்பா இயேசப்பா பிள்ளைன்னு கூடுவாங்க, சிலர் இயேசுன்னு கூப்பிடுறாங்க. ஆனால் எனக்குள்ள அது அந்த இயேசுவோ அந்த ஆண்டவரோ அந்த ஜோஷுவாவோ இது மகிமை இல்லை, அப்பா அவன் வாயில் உங்கள் பேர் வருதே அப்படின்னு சொல்லிட்டு மன மகிழ்ச்சியோடு நான் இருந்தேன். மன மகிழ்ச்சியோடு இருந்து அப்படியே இருந்துக்கிட்டு அவரை காலேஜ் போக ஆரம்பித்தேன். அப்புறம் அதுலேருந்து பார்த்தா என்ன எல்லோரும் மரியாதையாக அதோடைய வாங்க ஐயா சோதனை ஐயா ஐயா கிண்டல் பண்ணுறாங்களோ அவளோட உண்மையிலேயே சொல்கிறாங்களோ அது எனக்கு தேவையில்லை, ஆனால் ஏசப்பா நாம் அங்கே தெரியல, நான் யார் நாங்கள் நிறுத்துறாருல, எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்த காரியம் என்னென்னா ஏசப்பான்ற ஒரு வார்த்தை அங்கே வருது, ஏசப்பான்றதாங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அது ரொம்ப எனக்கு மன ஆறுதலாக இருந்தது. அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். அன்னிலேருந்து எனக்கு இன்ன வரைக்கும் ஊருக்கு போனால் ஆண்டவர் வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க, சில பேர் கபூர் வந்துட்டேன்னு சொல்லுவாங்க, சில பேர் ஏசப்பா வந்துட்டார், சில பேர் ஏசோ வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தேவன் நாமம் இன்னைக்கு மகிமைப்படுதுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அப்படி இருந்த எல்லாவற்றையும் இருந்துட்டு அப்புறமா பாருங்கள், அப்படியே காலங்கள் செய்த 4ஆம் ஆண்டு அப்போது நாங்கள் வந்து என்ன செய்யணும்னா காலேஜ் முடிக்கிறேன். முடித்த உடனே வீட்டில் இருக்கிறேன், வீட்டில் இருந்தவுடனே என்னோடய ஃப்ரெண்டு ஒரு கம்பெனியில் சேர்த்து விட்றான். அந்த ஃப்ரெண்டு என்னை கம்பெனியில் சேர்த்து விட்ட உடனே அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எனக்கு மாதம் 50,000 சம்பளம்னு சொன்னாங்க. அப்போ 50,000 சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ண கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா பிஎஸ்சி அக்ரி முடித்ததுனால ஜாயின் பண்ண கம்பெனி லிங்கா கெமிக்கல்ஸ்னு மதுரையில் இருக்குது, அங்கே ஜாயின் பண்ணேன். அப்போது ஜாயின் பண்ணும்போது தேவன் எனக்கு சில காரியங்களை செஞ்சு கொடுத்தாரு. அந்த கம்பெனியில் நான் இருந்தப்போ நல்ல காரு நம்மளுக்கு சம்பளம் நல்லா கொடுத்தாரு. அப்போ கொடுக்கும்போது நல்லா இருந்தேன். அதுக்கப்புறம் இன்டோஃபின் ஒரு கம்பெனியில் சேர்ந்தேன். அப்புறம் அந்த கம்பெனியில் நல்ல சேலரி 40,000 சேலரி கொடுத்தாங்க. ஆண்டவர் நல்லா சேவிக்க பண்ணார், நல்ல ராஜபோகமாக வாழ்ந்தேன். அவரை வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது நம்ம தான் ஊழியம் பண்ணிகிட்டே இருக்கிறோமே, அப்படி இருக்கும்போது அப்படியே போயிடுது, மாதம் 40,000 சம்பளமாக நல்லா போயிட்டு இருந்தது. நம்ம தான் ஊழியம் பண்ணி இருக்கிறோமே, அப்படியே போயிட்டு இருக்கும்போது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு நாள் ஜெபம் பண்ணுறேன், அண்டரே நான் எங்கள் ஊரில் வந்து கடை வைக்க போகிறேன், அக்ரி கிளினிக்னு சொல்லுவாங்க. அக்ரி கிளினிக்னால் ஒரு தாவரத்துக்கு என்ன மருந்து, என்ன டானிக்கு என்ன ஊட்டச்சத்து, என்ன பொருள், அப்படி யூரியா பொட்டாஷிய காம்ப்ளெக்ஸு ஹைட்ரோக்சிடன் ஃபிக்ஸன் எல்லாமே கொடுப்பாங்க. அப்போ எல்லாமே கொடுக்கும்போது எல்லாம் அந்த மருந்தை கொடுக்கும்போது அதுக்கு ஏறி என்ன சொல்கிறேன், எங்கள் அப்பா அம்மா பார்க்குறாங்க, அந்த கம்பெனியில் வேலை கிடச்சி எங்கள் ஏரியாவே என்னை போட்டாங்க. அப்போ அது போடும்போது எங்கள் அப்பா அம்மா பார்க்குறாங்க, நம்ம பிள்ளை பெரியால் ஆகிடுவான், நல்லா இருக்கிறான், பெரியால் ஆகிடுவான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கும்போது அந்த இடத்த பார்க்குறாங்க. அந்த இடத்த பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிரயாசப்பட்டு சந்தோஷப்பட்டு சமாதானத்தை இருக்கும்போது பிள்ளைனே பெருமையாக இருக்குது. உளுந்துக்கோ நெல்லுக்கோ எந்த மருந்து ஏறி கொடுக்குனா ஒரு ரிசல்ட் நல்லா வந்துடும், நல்ல விளைச்சலை காண்பாங்க, எனக்கு ஒரு காசு கொடுப்பாங்க வச்சுக்கப்பான்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது நல்லா ஆகிட்டேன், நல்லா சர்வீஸ் ஆகிட்டேன், நல்ல ஒரு ஆண்டு கொடுத்து கிருபியால் நல்லா வளர்ந்துட்டேன். ஆனால் இப்போ கடைசி ஸ்டேஜில் நிற்கும் போது சரி ஜெபிக்கலான்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டு சொல்கிறார், அப்பா கடை வைக்கலான்னு சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டில், இவ்வளோ நல்லா பண்ணுறியே அப்படி ஒரு கடை வச்சு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் கொஞ்சம் அரசியல் சிட்டங்களில் கொஞ்சம் இதாக இருந்தனால கடை வச்சிடலான்னு சொல்லிட்டு அக்ரி கிளினிக்லான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டார். நான் ஒரு நாள் சொல்லிட்டு எங்கள் அண்ணன் கடையும் பார்த்துட்டாரு இடத்தையும் பார்த்துட்டாரு, நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டு சொல்கிறார், அப்பா நான் மாரி கடை வைக்கலான்னு இருக்கேன், உங்கள் கிருபை எனக்கு வேணும் கொடுங்க அப்படின்னு என்ன கேட்குறேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், எல்லோரும் வேலைக்கு போயிட்டா என் வேலையை யார் பார்க்குறது? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு,
எல்லாரும் வேலைக்கு போயிட்டா என் வேலையை யார் பார்க்கறது அப்படின்னு கேட்குறாரு. ஸோ யார் வேலையை யார் பார்க்குறதா ஆண்டவரே என்ன பா சொல்லுங்க பான்றேன். இது உள்ளக மகனே இது உன்னதன்னு ரெண்டு கையை நீட்டினார். அந்த நாட்கள் ஆண்டவரே உன்னதம் போதுன்னு பிடிச்சேன். அந்த பிடிச்ச வேலையில் அந்த வேலையை ரிசைன் பண்ணேன். என்னப்பா செய்யணும் வேலையை ரிசைன் பண்ணினாரு. மறுநாளே வேலையை ரிசைன் பண்ணேன். நான் எங்கள் கம்பெனியில் நல்ல பேர் வாங்குவேன், நல்ல வெரி குட் தான் வாங்குவேன், எனக்கு வெரி குட் தான் பேரே வைப்பாங்க. அப்போ நல்ல பேர் வாங்கினேன், நல்ல சந்தோஷமாக இருந்தேன். அப்போது நல்ல பேர் வாங்கும்போது ஏன் போகிற போகிறேன்னு சொல்லிட்டேன் இல்லை, என்னை ஏசப்பா கூப்பிட்டாரு வந்துட்டேன். சொன்னேன் ஐ பைத்தியக்காரா, ஏசப்பா கூப்பிட்டார்னா என்னடா அந்த காலத்தில் சம்பாதி பணம் தாண்டா முக்கியம், பணம் தாண்டா எல்லாம் செய்யும், ஏசப்பா சும்மா ஒரு மனசில் வச்சுக்கேன்னார். எனக்கு வாழ்க்கை கொடுத்தவரே அவர் தான், என்னை உயிர்ப்பித்தவரே அவர் தான், ஒன்றுமில்லாம் அதை சும்மா கடந்தால் என்னைய இன்றைக்கி உயர்த்தி வச்சுருக்காருனா என்னை ஏசப்பா தான் சொன்னாலே. 40,000 சம்பளம், காரு, உனக்கு 2 PA இருக்கிறாங்க, ஒரு டிரைவர் இருக்கார், எப்படி அதெல்லாம் விட்டு போகிற, எனக்கு எதுவுமே வேணாம், ஏசப்பா மட்டும் போதுன்னு சொன்னேன். எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தமாக இருந்துச்சு, அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் செய்ய முடியலையேன்னு நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கும் பலவீனப்பட்டு தான் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஒன்றும் இல்லையன்னு சொல்லும்போது நான் வேலையை விட்டு வந்தேன். வேலையை விட்டு வந்து ஆண்டவர் தானே பிடிச்சேன். ஆண்டவர் பிடிச்சி வேலையை விட்டு கரெக்டாக ஒரு 2 மாதத்தில் எங்கள் அண்ணன் எனக்கு ஒரு பொண்ணை பார்த்தார். அவங்க அதை வந்து கடலூரில் இருக்கிறாங்க. அவங்க பேர் வந்து ஷேரன் இந்துமதி. அவங்க வந்து அவங்களும் என்னை போல் ஒரு இந்து குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க தான். அவங்க அப்பா அம்மா வந்து கொஞ்சம் வேலையில் இருக்கிறாங்க. அப்பா வந்து ஹாஸ்டல் வார்டனாக இருக்கிறாரு. இவங்க வந்து வீட்டில் இருக்கிறாங்க. இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய பிள்ளை, நல்ல ஆவிக்குரிய நிறைஞ்சி ஜெபம் பண்ணுறவங்க, ஆண்டு தேசத்துக்கு எல்லாத்துக்குமே ப்ரேயர் பண்ணுற ஒரு நல்ல மகள். அவங்க அப்படி இருக்கும்போது பிஇ இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாங்க. வேலையெல்லாம் வந்தது, அவங்க எல்லா வேலையும் ரிசைன் பண்ணிட்டாங்க. அவங்களும் வேலையை வேணான்னு அவங்க வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேலை கிடச்சிது, அதெல்லாம் ரிசைன் பண்ணிட்டாங்க. அந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேலை கிடச்சி வேலையை ரிசைன் பண்ணி வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. நானும் இன்னும் அக்ரி ஃபீல்டுலேருந்து வேலை வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வந்த பிறகு எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணி கொடுக்குறாரு, அவங்கள்ட்ட பேசுகிறோம். பேசினவுடனே அப்போ போயிட்டு நான் ஜோம் பண்ணுறேன். ஆண்டு வரையும் இந்த பொண்ணு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க, என் ஃபோட்டோ நான் அனுப்பியிருந்தேன். அப்போ அந்த பொண்ணு ஃபோட்டோ அனுப்பும்போது நான் ஜோம் பண்ண, ஆண்டு வரையும் இது என்ன ஆண்டு வரையும் உண்மைக்கு சித்தமா அப்படின்னு சொல்லி, எது கேட்டேன்னா நாங்கள் என்ன பண்ணாலும் ஒரு அசைவு நகர்ந்தாலும் தேவன்கிட்ட கேட்டுட்டு தான் செய்கிறேன் இன்னைய வரைக்கும். அப்போது அது செய்யும் போது சொன்னார், இவள் உனக்காய் நியமிக்கப்பட்ட மகள் அப்படின்னாரு. ஆனால் சரின்னு சொல்லிட்டு நாளைக்கு போகலாமா, சரி போகலான்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறேன் ஷெவ்லாம் பண்ணிவிட்டு போகிறோம். போனாக்க அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. ரெடியாக இருந்துட்டு அந்த பொண்ணு அவங்க என்ன செய்யறாங்க, கேள்வி கேட்குறாங்க, ஆவிக்குரியஸ் நீங்கள் எப்படி இருப்பீங்க, அன்புக்குள்ளே இருப்பீங்களா. ஏன்னா இப்போ நம்ம தெரியாத ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிச்சுட்டு, தெரியாத ஒரு மகளுக்காக நம்ம ஜெபிச்சுட்டு ஓடி நிற்கிறத விட தேவன் இணைக்கிற இணைப்பு இருக்க மிகப்பெரிய ஒரு பாலம், ஒரு பலம் இல்லையா. தேவன் இணைக்கிறது யாராலையும் ஒன்றும் தரப்பட முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்ட போய் நாங்கள் பேசுகிறோம், வீட்டுக்கு போயிட்டோம், அவங்க டீ கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. எப்பயுமே நம்ம கிராம வழக்கங்கள், நம்ம தமிழ்நாட்டில் வழக்கம்னா மாப்பிள்ளைக்கிட்ட பொண்ணும் பொண்ணுக்கிட்ட மாப்பிள்ளையும் பேசுகிற வழக்கம் இருக்கும். அவங்க என்னென்னா நீங்கள் யார் அப்படின்னு கேட்டுப்பாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு தானே கேட்பாங்க. ஆனால் நாங்கள் அப்படி கேட்டுக்கல. அவங்க என்னை கேட்ட கேள்வி, 1 hour HR டிபார்ட்மெண்ட்டில் இருந்த ஒரு ஃபீலிங்ஸை நான் உணர்ந்தேன். என்னோடய மனைவிக்கிட்ட HR டிபார்ட்மெண்ட்டில் என்ன கேட்பாங்கன்னா, இந்த கம்பெனிக்கு எப்படி இருக்கீங்க, கம்பெனி ஒர்க் பண்ணிங்களா, என்ன பண்ணீங்க, எதுன்னு எல்லாம் தெளிவாக கேட்பாங்க இல்லையா. அப்படி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஊழியத்தை என்ன பண்ணுறீங்க, ஊழியத்தில் என்ன மிராக்கள் நடந்திருக்கு, எப்படிலாம் பயன்படுத்துகிறாரு, எங்கெங்கே போகிறீங்க, ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஷெடியூல் என்ன, ஒரு நாளைக்கு நீங்கள் எப்படி நடக்கிறீங்க, ஒரு நாளைக்கு நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, அது எல்லாத்தையும் எனக்கு அனுப்பணும், நீங்கள் இப்படி செய்யணும், அப்படி செய்ய புதுசாக இருக்கு, நீங்கள் எப்படி தோணும், இப்போ அண்ணா அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க போயிடலாமா அப்படிலாம் தோணலை. ஆனால் என்று தேவன் சொன்னாரே, இவள் உனக்காக நியமிக்கப்பட்டன்னு தேவன் சொன்ன வார்த்தை நிமித்தம் என்ன போது எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அந்த பொண்ணு சொன்னாங்க ஒரு காரியம், எனக்கு என்ன ஆண்டவர் உங்களை பற்றி பேசலை, போயிட்டு வாங்க, ஒருவேளை ஆண்டு சித்தம் தான் நம்ம இணையலான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம கொஞ்சம் ரிலேட்டிவ் அப்படின்றதுனால அங்கே கொஞ்சம் எல்லாம் நினைஞ்சாங்க, சேர்ந்து பேச ஆரம்பித்தாங்க. அப்போ ரிலேட்டிவ்ன்றதால் கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து பேச ஆரம்பித்ததுனால அவங்க என்னென்னா, மாப்பிள்ளை இதுமாரி இருக்குது, நீ இப்போ ஒன்று கோச்சிக்காதீங்க, பொண்ணு இப்படி சொல்லிடுச்சு, எனக்கு ஒரு வருத்தமும் இல்லைங்க, ஏசப்பா என்னைகிட்ட சொல்லி அவள் தான் சொல்லிட்டாரு, அதே போல் நான் அவளுக்குன்னு சொல்லுன்னு சொன்னோடனே அப்புறம் அந்த மகள் 2 நாளாக ஜோம் பண்ணி ஆண்டர் சொன்னார். அப்போ கூட அவங்க ஏன் சொன்னாங்கன்னா, அந்த இடத்துல அவங்களுக்கு நெருக்கப்பட்டதுனால சரி ஓகே சொல்லணும்னு சொன்னாங்களாம். இப்போ தான் அது எனக்கே எப்போ சொன்னாங்கன்னா, என்னோடய பேபி பிறந்ததுக்கப்புறம் சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு உறுதி இல்லையா, சரி நம்மளுக்கு தேவன் யாரை வழிகாட்டு இருக்குன்னு பார்த்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க சொன்ன பிறகு அந்த அப்போ தான் எனக்கு தெரியும், ஓ நம்மளை விழா எலும்பு இவங்க தானே நம்மளுக்கு தெரியுது, அவங்களுக்கு இன்னும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஏசப்பா புரியவங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு சண்டே ஒரு பொண்ணு பார்த்துட்டு வந்து ஒரு 3 நாள் இருக்கும். அந்த லாஸ்ட்டு சண்டே நாங்கள் வந்து என்ன செய்கிறேன்னா,
ஜெபம் பண்ணுறேன். என் வீட்டில் கேட்குறாங்க, சரி சொல்லுப்பா இல்லை வேறு பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு. இல்லைண்ணா எனக்கு ஆண்டர் எங்கள் அண்ணன் கேட்குறாரு, என்ன சொல்லுப்பா வேறு பொண்ணு பார்த்துருக்கேன், ரெண்டு வரன் வந்திருக்கு பார்க்கலாமா? இல்லைண்ணே என் தேவன் என்ன சொல்லியிருக்காரு, நான் காத்திருக்கிறேன். இல்லைம்மா நான் காத்திருக்கிறேன், எங்கள் அம்மாட்டி சொல்கிறேன் அப்பாட்டி சொல்கிறேன். ஏன்னா அவன் இந்து இல்லை, அவன் இயேசு பிள்ளை ரட்சிக்கப்படல, அவன் ஏதாவது முடிச்சு விடணும் பிள்ளைக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அற்புதமாக செய்தான். அந்த திருப்பி அவங்க என்ன செஞ்சாங்க, ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் வந்ததுக்கு அப்புறமா அவங்க என்ன செஞ்சாங்க, நேராக போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி உட்காந்து கேட்டதுனால ஆண்டவர் செய்திருக்காருங்க வாங்கன்னு சொன்னோடனே, அதுக்கப்புறமா நாங்கள் போயிட்டு நிச்சயம் பண்ணுறோம். நிச்சயம் பண்ணிலேருந்து நிச்சயமாக நிச்சயம் பண்ணி கரெக்டாக எங்களுக்கு 4 மாதம், 4 மாதம் ஃபோன் கால் ஃபுல்லாக அவ்வளோ ஒரு ஸ்பிரிச்சுவல், அவ்வளோ ஒரு ப்ரேயர், அவ்வளோ ஒரு ஞானமான வேத வசனங்கள் வார்த்தைகள் தான். லவ் பண்ணுவோம், லவ் பண்ணுவோம், கொஞ்சம் லவ் பண்ணுவோம், அப்புறம் இயேசப்பா ஃபுல்லாக லவ் பண்ணுவோம் ரெண்டு பேரும். அப்போ சந்தோஷமாக சமாதானமாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது நாங்கள் ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி தான் எல்லாமே எங்கள் வாழ்க்கையில் நடந்தது. அப்போ நாங்கள் என்னென்ன நினச்சோம்னா, எங்கள் வீட்லேயும் கொஞ்சம் 7 மணிதான், அவங்க வீட்டில் 7 மணிதான், ரெண்டு வீட்லேயும் பலவீனப்பட்டதாக இருந்தது. நாங்கள் என்ன முடிவு பண்ண இயேசப்பா, நாங்கள் வந்து ஊழியக்காரங்களாக தேர்ந்தெடுத்துட்டீங்க, என்னையும் ஊழியக்காராக தேர்ந்தெடுத்தீங்க, அவளையும் ஊழியக்காரங்களாக நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்க. ஸோ அதனால் என்னென்ன இயேசப்பா, எங்களுக்கு வந்து நீங்கள் ஊழியக்காராக தேர்ந்தெடுத்தனால எங்களை சபையில் மேரேஜ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன மண்டபத்தில் கல்யாணம் வச்சு ஒரு 1 லட்சம் 2 லட்சத்துக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து பிரயாசப்பட்டு இருந்தோம். ஆனால் அவங்க வீட்டில் எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் பெருமை எப்பயுமே இருக்கும், கொஞ்சம் இருக்கும் இல்லையா, பெருமை, கிராமங்களில் பெருமையாக செய்யணும். அப்போ நாங்கள் அப்படி செய்யணும் இப்படி செய்யணாங்க. நாங்கள் ஜெபம் பண்ண, ஆண்டவரே ரொம்ப சீப்பாக நடத்துங்க கல்யாணத்தை, ரொம்ப சீப்பாக நடத்துங்க, இதெல்லாம் தேவையில்லை, எதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி சீப்பாக நடத்த சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் கல்யாணம் நெருங்குந்து ஆண்டவர் எல்லாத்தையும் சந்தித்தார். ராஜாக்கள் மத்தியில் எங்களை உயர்த்தினார். எங்கள் அண்ணன் கொஞ்சம் அரசியல் சீற்றத்தில் இருக்கிறதுனால 6 MLA, 2 அமைச்சர் மினிஸ்டர் வந்தாங்க. அங்கே இருக்கிற கீட்டில் எல்லாம் கவுன்சிலர் ஏரியா எல்லாம் வந்தாங்க. நாங்கள் கேட்டது கொஞ்சோண்டு கேட்டோம். ஆண்டவர் அது பெரிய பிரத்யேகமான சொல்லிட்டார், ராஜாக்கள் மத்தியில் அதை அப்படியே மச்சிட்டார். அப்புறமா வச்சவொடனே தன்னை கல்யாணம் முடிஞ்சுது. கல்யாணம் முடிஞ்சு பாருங்கள், சரி இங்கே ஊழியம் பண்ணலான்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிஞ்சு கரெக்டாக ஒரு 43 நாள் இருக்கும். அந்த 43 நாளில் தேவ ஜெபிச்சிட்ருக்குறோம், எல்லாம் பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம், ஆனால் ஜெபி 43 நாள் இருக்கும். அப்போ நாள் முத ஒரு பிசாசு பிடிச்சவங்க ஒரு பொண்ணு வந்துடுச்சு. அப்போ வந்து கிராமங்கள்னா பொண்ணு மாப்பிள்ளை எங்கேயும் போகக்கூடாது, பேய் பிடிச்சி விடுவாங்களா, பேய் பிடிச்சிருச்சு அப்படி விடுவாங்களா, பேய் பிடிச்சிட்டு ஒரு பொண்ணுக்கு ஜெபிக்கார விடுவாங்களா, விட மாட்டாங்க. புது மாப்பிள்ளை புது பொண்ணுங்கெலாம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அவங்க சொல்லும்போது நான் என்ன செஞ்சேன்னா, போகலான்னு சொன்னபோது எங்கள் அப்பா சொல்கிறாரு, சரி போகலான்னு கிளம்புப்பான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜெபம் பண்ணிட்டு வெளில கால் எடுத்து வைக்கிறோம். எங்கள் அப்பா பெரிய பாறை இல்லை, பாறையும் கத்தியும் எடுத்து வச்சுட்டு, நீங்கள் ஊழியத்துக்குன்னு கிளம்புனா உங்களை ரெண்டு பேரும் இங்கே நான் வெட்டிடுவேன், இங்கே நான் கொலை பண்ணிவிடுவேன், அப்படி இருந்தால் ஊழியத்துக்குன்னு போகிறதாந்தா இது தாண்டி போவேன், நான் கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன்னு சொல்கிறார் எங்கள் அப்பா. அப்போ இவர் சொன்னான், அப்போ என் மனைவி சொன்னாங்க, நம்ம ஆண்டுக்குள்ளே எதுக்காக வந்தோம், ஊழியம் பண்ண தான் வந்தோம், ஆண்டுக்குள்ளே ரசிக்கப்பட்டு இவ்வளோ பாடுகள் மத்தியில் எல்லாம் வந்தோம், எல்லாத்தையும் செஞ்சோமேன்னு சொல்லிட்டு சொல்லி அழுது ஜெபிக்கும் போது அப்போ ஆண்டு சொன்னார், நீ கடலூர் போன்னு சொன்னார். உடனே நாங்கள் அந்த நாளே அந்த மறுநாளே வந்து கடலூர் வீட்டை பார்த்துட்டு இருவருமா சேர்ந்து கடலூர் வந்தோம். கடலூர் பாருங்கள், கடலூர் வர ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கடலூர் வந்த உடனே எங்கள் வீட்டுக்கெல்லாம் சொல்கிறாங்க, இயேசப்பா எங்களுக்கு எப்படி பாருங்கள் வந்து ஒரு அன்பாகிக்கிறாரு. அப்போ கடலூர் வந்தவுடனே அது ஆசையாக அன்பாக சந்தோஷமாக எங்கள் குடும்பத்தில் ஜாமத்தெல்லாம் ஏற்றி எல்லாம் விட்டாங்க, எல்லாம் விட்டாங்க, ஜாமத்தை ஏற்றிட்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அப்போது அருமையாக செஞ்சு வந்தவுடனே நாங்கள் கடலூர் வந்து இன்னைக்கு இருக்கிறோம். அப்போ கடலூர் வந்தோடனே இப்போ பாருங்கள், அந்த 2-3 மாதமாக ஏன் கடலூர் போனீங்க, எதுக்கு போனீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சண்டை வாங்குறாரு. இவ்வளோ கடன் பிரச்சனை இருக்குது, இவ்வளோ எல்லாம் இருக்குதுன்னு சொன்னார். நான் சொன்னேன், அப்பா நான் அன்றைக்கே நான் என்ன சொன்னேன்னா, நீ அழகாக ஒரு சர்ச்சில் கல்யாணத்தை வச்சுட்டு சின்ன மண்டபத்தில் நம்ம வந்து கல்யாணத்தை வச்சிருக்கலாம், செலவு கம்மியாக இருக்கும், போட்ட ஏதோ நகை நட்டுகள் வந்த வருமானங்கள் மொய் ஏதோ பிடிச்சிருப்பாங்க. அப்போலாம் ஏன்னா கிராமத்தில் நம்ம சொல்ல முடியாது இல்லை. இப்போ நம்ம சொல்லுவேன், என் பிள்ளைக்கு நான் சொல்லுவேன், எதுனா வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன், வரதட்சணை இதில் கேட்க மாட்டேன்னு சொல்லுவேன். ஆனால் என் கிராமத்தில் சொன்னால் கேட்க மாட்டாங்களே, அவங்க பெருமைக்காகவே செய்வாங்க. அப்படி இருக்கும்போது ரொம்ப இருந்துச்சு. இன்னும் கடன் பேசினே சண்டை அதிகமாக வீட்டில், ரொம்ப பிரச்சனை அதிகமாகிடுச்சு. அப்போ பிரச்சனை அதிகமானவுடனே நெருக்கப்படுறேன். அப்போ ஆண்டவர் எங்கள்கிட்ட பேசுகிறார். அப்போ ஆண்டவர் எங்கள்கிட்ட பேச என்னென்னா, நிறையா காரியங்களை வாழ்க்கையில் இப்படி நடத்துங்க, இப்படி போங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த வாழ்க்கையை நடத்தும் போது நாங்கள் ரொம்ப பயந்துருந்தோம். அப்போ இது என்ன முடிவு அப்படின்னு நாங்கள் வந்து அதை நின்னோம். அப்போ வந்து நிற்கும் போது தான் இன்றைக்கி கடலூர் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 7 மாதம் ஆனோடனே என் பிள்ளை வந்து

நீ பார்த்துருந்தோடனே எல்லாரும் ரொம்ப பார்த்துனோம் அதுன்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அப்போ தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கிறோம் அப்போ அவர் தரான்னு சொல்லிட்டு 7 மாதம் ஆச்சு. 7வது மாதம் ஒரு ப்ரேயருக்கு நாங்கள் போயிட்டு வந்து அந்த வீட்டில் நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம். அப்போ ஆண்டு சொல்கிறாரு அவனுக்கு தானியல்னு பேர் வைகின்றார். தானியல்னா டேனியல் அப்படின்னு பேர் வைகின்றார். ஆனால் அவனுக்கு முன்னாடி நான் ஒரு பேர் குறித்து வச்சுருந்தேன், என்னென்னா காட்சன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வச்சு வச்சுருந்தேன். அப்போது என்னென்னா, ஆமாம், லாஸ்ட்டு இந்த ஜனவரி மாதம் அவ்வளோ ஒரு போராட்டம். ஏன்னா ஜனவரி மாதம் நான் ஒரு கேம்புக்கு போவேன், எப்பயும் அங்கே போய் ஆகணும். 12ஆம் தேதி நான் 12ஆம் தேதி கிளம்பணும். அப்போ அந்த 12ஆம் தேதி கிளம்பும்போது அந்த என்ன செய்யணும்னா, குழந்தை பிறந்துடணும், பிறந்ததானே நம்ம 12ஆம் தேதி ஃப்ரீயாக போகலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன செய்கிறேன், காத்திருக்கிறேன். காத்திருக்கும்போது நைட்டு நான் சொல்கிறோம், சரி 12ஆம் தேதி 10 ஆயிடுச்சு தேதி, இன்னையோட 10 ஆயிடுச்சு, விடிஞ்சால் 10, 9ஆம் தேதி நைட்டு நாங்கள்ன்றோம். அப்போ விடிஞ்சால் 10 ஆயிடுச்சு, ஸோ இந்த 10 ஆன பிறகு நம்ம போக முடியாதுன்னு சொல்லிட்டு நைட்டு ரெண்டு பேரும் நல்லா ஜெபம் பண்ணுறோம். நல்லா நானும் என் மனைவிமா அக்கினி அபிஷேகத்தோட வல்லமையோட ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணி எல்லாத்தையும் தேவன் நடத்தி இன்னொன்னே அந்த சொல்கிறாரு, நீ அதிகாலையில் 3 மணிக்கு மருத்துவமனைக்கு போவீங்கன்னு சொன்னார். அதேமாரி அதிகாலையில் 3 மணிக்கு நான் போகிறேன் நைட்டு 12 மணி, ஆமாம் 3 மணி இருக்கும், பண்ணிக்கூடும் ஒன்னே ஒன்று உடஞ்சிருச்சு. சரி நார்மல் தானே, யூஷுவல் தானே, நீ படுப்பா காலைல போகலான்னு சொன்னேன், இல்லை எனக்கு ஒரு பயமாக இருக்கா போகலான்னு சொன்னேன். ஜிகிச்சிக்கிட்ட சரின்ட்டு நாங்கள் போகிறோம். எங்கள் மாமியார்ட்ட ஃபோன் பண்ணி அவங்களும் வந்துட்டாங்க. போயிட்டுன்னு டாக்டர் சொல்கிறாங்க பனிக்கூடம் உடஞ்சிருச்சின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நான் ரொம்ப ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். பாருங்கள், 5 மணிக்கு நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். 5 மணிக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன்னா 8 மணிக்கெலாம் என்னோடய மச்சான் ஒரு 6 பேர் இருக்காங்க, சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாருமே கேட்குறாங்க, சும்மா கிண்டல் பண்ணிட்டு நான் இப்போ சொல்லிட்டுருக்கேன் என் பையன் தான் பிறப்பான்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ கேட்குறாங்க, கடைசியாக கேட்குறாங்க உங்களுக்கு என்ன குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், மாமா மச்சான் எனக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்கும், அவன் பேர் வந்து காட்சன் டேனியல்னு ஆண்டர் கொடுத்துட்டாரு, சரியாக கரெக்டாக இந்த ஈவினிங்குள்ளே பிறக்கிறேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்கேன். அப்போ சொல்லும் போது பாருங்கள் சொல்லிட்டேன், சிரித்தானோ ஒரே சிரிப்பு. ஏன்னா புற ஜாதி இருக்கவங்க என்ன நம்ப மாட்டாங்க இல்லையா, ஒரே சிரிப்பு. சரி சிரிச்சா சிரிச்சிங்க, அது ஏன் தெரியாது, என் தேவன் என்னை வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர் என்று சொல்லி நான் உட்கார்ந்துருக்கிறேன். அப்போ என்ன ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன் என் மனைவி கூட வந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் வந்தாங்க. 7 பேரில் எல்லாருமே அதை பனிக்கூடம் தண்ணி பிள்ளை குடிச்சிருச்சு, குழந்தை குடிச்சிருச்சின்னா எல்லா ஹாஸ்பிட்டலுமே டக்குன்னு என்ன சொல்லுவாங்க, ஆப்ரேஷன் பண்ணி டக்குன்னு எடுக்க பார்ப்பாங்க. ஆனால் எனக்கு என்ன சொன்னாங்கன்னு கேட்குறாங்க, அப்பா பனிக்கூடம் உடஞ்சிருச்சு பிள்ளை தண்ணி குடித்தா செத்துருவோம் அப்படின்னா சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டு சொன்னார் இவனுக்கு இவ்வளோ கீட்டிலாம் நடக்கும், இந்த காரியம் இருக்கும், இவனுக்கு இப்படி போகும் வரும்னு எல்லாம் தெளிவாக சொன்னதுனால நான் என்ன சொல்கிறேன், சரி பனிக்கூடம் குடிஞ்சு சொல்கிறாங்க டாக்டர் மீன் ஒன்றும் செய்ய முடியாது, சரின்னு சொல்லிட்டோன்னு சரின்னு சொல்லிட்டேன். சொன்ன பிறகு எனக்குள்ளே ஒரு வாஞ்சேன், சரி சொல்லிட்டோம் ஆனால் தேவன் சுகபரசன் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அப்போ நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். கிட்டத்தட்ட பாருங்கள் 11 மணி நேரம் நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். சரியாக காலை 5 மணிக்கு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன்னா தண்ணி குடிக்கலை, எதுவும் செய்யலை. ஏன் மச்சான் பார்த்துட்டு ஜூஸாவது குடிங்க மாமான்னு சொல்லி அப்போ கொஞ்சம் வாங்கி கொடுத்தாரு. 1 மணிக்கு 11 மணி நேரம் ஜெபம் பண்ணேன். 11 மணி நேரம் ஜெபம் பண்ணும் போது குழந்தை அவளுக்கு மட்டும் பிரத்யேகமாக டாக்டர் பார்த்துட்ருக்காங்க, செக் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது ஆண்டர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறி எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே தேவன் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், எங்கள் சேவன் சொன்னார் சொல்லும்போது என் மச்சானா வந்துட்டார். அப்படியே ஜெபிச்சிட்டு 11 மணி நேரம் அந்த குழந்தை அந்த பனிக்கூட தண்ணியை குடிக்காமல் அவன் 11 மணி நேரம் அவன் தாயின் கருவத்தில் இருந்தான். அப்போ இருக்கும்போது கரெக்டாக சரியாக 2:58 அவன் பிறந்தான். பிறந்த உடனே மனைவி சொன்னான், நான் இப்படியாப்பட்ட வழியாதான பரவான்னு சொல்லிட்டு அவன் பிறந்த தீக்கி அவன் மேலே போட்டாங்க. சிவபரசவன் தான் திறந்து அப்படி பிறந்த தீக்கி போட்டு பைபிளை கொடுத்தானா, பைபிளை பிடிச்சிக்கிட்டானா. காட்சன் டேனியல் 3 வாட்டி கூட சொல்கிறார், ஆண்டவர் சொல்லுன்னு சொல்லி அனுப்பிச்சேன். அதேமாரி காட்சன் டேனியல், ஆனால் என் மனைவிட்டு என் குழந்தைய காட்டல, அம்மா என்ன குழந்தைங்க தெரியுமான்னு டாக்டர் கேட்டாரான். பையன் டாக்டர் காட்சன் டேனியர் திருப்புங்க அப்படின்னாரான். உடனே என்னம்மா இவ்வளோ விசுவாசமாக இருக்கீங்கதான் வச்சுக்கின்னு போட்டு டாக்டர் உடனே வச்சுட்டு போயிட்டேன்ட்டாரான். இவ்வளோ விசுவாசமாக இருக்கான்னு சொல்லிட்டு அதனால் காட்சன் டேனியல்னு பேர் வச்சு தேவன் ஒரு அற்புதத்தை செஞ்சார். அந்த அற்புதத்தின் நிமித்தம் ஒட்டுமொத்த குடும்பமும் ஸ்தம்பித்து நின்னது. ஐயோ எப்படி இவர் துல்லியமாக இவ்வளோ காரியங்களை தேவன் சொன்னார், ஏசப்பா சொன்னார், ஏசப்பா சொன்னார்ன்னு தெளிவாக சொன்னார்னு சொல்லிட்டு அந்த பேர்லேருந்து அவன்லேருந்து அவன் இத்தனை கிலோ மொதல் வண்டியும் தேவன் சொன்னார். பிள்ளை எல்லாத்தையும் யாருமே இன்ன வரைக்கும் வாய் திறக்கவே இல்லை. அவன் பிறந்து கிட்டத்தட்ட 4 மாதம் ஆகுது, யாரும் கேட்கவே இல்லை, கேள்வி கேட்கல. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேற்றுகிறார், அவர் வார்த்தை சொன்னதெல்லாம் நிறைவேற்றுகிறார் இல்லையா. அப்படியா இருந்த இன்றைக்கி பாருங்கள், அவன் பிறந்து 4 மாதம் ஆகுது, 4 மாதத்துக்கு அவனுக்கு ஜெபந்தான், 4 மாதத்துக்கு எங்களுக்கு ஜெபந்தான். நாங்கள் வந்து இந்தியோட ஒரு 9 மாதம் ஆகும், 1 வருஷம் வரப்போது கடலூர் வந்து இந்த 9 மாதத்தில் சரியான சோறு இல்லைன்னு சொல்ல முடியாது, சோறு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே வந்த ஒரு அண்ணன் மூலியமாக பழக்கம் ஏற்பட்டது, அங்கே அண்ணன் ஒரு ஹோம் வச்சுருக்காரு, அந்த

0: ஹோமுக்கு என்னை ப்ரேயர் பண்ண கூடுவார். அந்த ஹோமுக்கு என்னை ப்ரேயர் பண்ணி கூடும்போலாம் அவரே ஃபோன் பண்ண மாட்டாரான்னு ஏங்கி நிற்பேன். ஏன்னா அவர் ஃபோன் பண்ணி கூப்பிட்ட உடனே நான் போவேன். போன உடனே ஜெபம் பண்ண சொல்லுவார், நான் ஜெபம்லாம் பண்ணுவேன். எல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அவர் அரிசி கொடுப்பார். ஐயோ அந்த அரிசி கொடுத்தானா போதுன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் நேத்தி கூட அந்த அரிசியை சாப்பிடும்போது நான் நன்றி சொன்னேன். அந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா நீங்கள் கொடுத்த அரிசி தானே நான் சாப்பிட்டுட்டுருக்கேன்னு சொன்னேன். ஐயோ பிரதா அப்படி சொல்லாதீங்க, நீங்கள் ஒரு வழியக்காரனாங்க வந்திருக்கீங்க, கருத்தர் கொடுக்க சொன்னால் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அந்த அரிசி தான் எங்களை வாழ வைக்கும். நேத்தி பார், அந்த அரிசி இல்லை, அந்த அரிசியை வச்சு நாங்கள் சாப்பிட்டுருந்தோம். ஆனால் கருத்தர் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிறார். நாங்கள் ஒரு நன்மை இல்லைன்னு சொல்ல மாட்டோம், ஆனால் ஜெபத்தில் மாத்திரம்தான் எங்கள் வாழ்க்கையோடு. நான் என் மனைவி இன்றைக்கி நாங்கள் சம்பாரிச்சேன்னா நாங்கள் சம்பாரிச்சிருந்தா ஒரு வேளை இருந்த உலக காரியத்துக்கு நாங்கள் சம்பாரிச்சோன்னா அவங்க அவ்வளோவா எனக்கு கொடுத்துருப்பாங்க. சம்பளம்னா 40,000, அவங்க ஒரு வேலைக்கு போயிருந்தாங்கன்னா அவங்க ஒரு 20,000 சம்பளம் வாங்கியிருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் மாதம் ஒரு 70,000 நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தில் நான் வந்துட்டோம். நாங்கள் தேவ சமூகத்தில் வந்து நின்றதுனால இன்றைக்கி நிறையா பேரை கொண்டு கருத்தைகளை போஷிக்கிறார். இன்றைக்கி கூட காலையில் நான் பார்க்குறேன், எனக்கு வீட்டு வாடகை தரணும், 4,000 தரணும், நான் 1 ரூபா கூட இல்லை. ஆனால் இன்றைக்கி ஏசப்பா இன்றைக்கி என் வாழ்க்கையை குறித்து நான் பேசி ஜெபம் பண்ணிவிட்டு அது ஒரு ஏடிஎம் கார்டு எடுத்துகிட்டு போய் போடுறேன். ஆச்சரியமாக இருக்கு அவர் நடத்துகிற நடிப்புகள், ஆச்சரியமாக இருக்கு என் தேவன் நடத்துறது. அந்த 4,000 ரூபாயை தேவன் எனக்கு கொடுத்தார், கொடுத்தார். அது கொண்டு கரெக்டாக அந்த வீட்டு வாடகை ஓடுற கரெக்டாக வந்து அண்ணா வாடகை தள்ளின்னு கேட்குற உடனே எடுத்து கொடுத்த என் தேவனை அப்படி ஆச்சரியமாக நடத்தினார். ஒருவேளை நான் அந்த வேலையில் இருந்து நான் சம்பாரிச்சேன்னா அது நிம்மதி இருக்குமான்னு தெரியல. ஆனால் இன்னும் எசப்பா என்னை அடைச்சாங்க, அடைச்சது நிமித்தம் வந்த நீ போ, உனக்கு நான் செய்ய வேண்டிய வழிகளை காட்டுவேன், நான் உன்னை போதித்து நடக்க வேண்டிய வழிகளை காட்டுவேன்னு சொல்லி நான் அழைச்சேன். இயேசுவாவோடு இருந்தது போல நான் உன்னோடு இருந்து காரியம் பெரிதாக செய்வேன்னு சொன்னார். அதே போல் இன்னைக்கு ஒவ்வொரு நாள் நடத்துகிறாரு. பால் வாங்கின தவிப்பேன், ஆனால் என் தேவனை தவிக்க விட மாட்டேன். கரெக்டாக அந்த பாலுக்கு யாராவது சந்திப்பாங்களா, சந்திக்க மாட்டேன் யோசிப்பேன். என் மனைவி சொல்லுவாங்க, பயப்படாதப்பா, ஆண்டவர் நம்மளை நடத்துவார்ப்பான்னு சொல்லி கொண்டே இருப்பான். நான் அழுது ஜெபம் பண்ணுவேன், அந்த பாலை சந்திக்க வைப்பார். நேற்று பாருங்க, என் வீட்டில் சாம்பார் வைக்கி எல்லாம் இருக்கு, ஆனால் தக்காளியே இல்லையே, அப்படி சரி புளியை கரைச்சி வைன்னு சொன்னேன். ஒரு பாஸ்டர் வந்து கூப்பிட்டு போய் அங்கேயே போன திடீர்னு காய்கறிகளை பூந்து உங்களுக்கு என்ன வாங்கிக்கிறாரு. ஐயா எனக்கு இது வேணாம் ஐயா, தக்காளி மட்டும் போதும் ஐயான்னு சொன்னேன். 1 கிலோ தக்காளி எனக்கு 27 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அப்படி தக்காளியை கொடுத்து ஜெபம் பண்ணினேன். அப்படியே என் மனைவிக்கு கன்சியூவாக இருக்கும்போது 1000 சொந்தங்கள் இருந்து எல்லாம் இருந்தது. ஆனால் நான் ஜெபம் பண்ணி என் பிள்ளை சரியான சத்தில் வளரல, நட்ஸில் வளரல, எது இல்லை, ஆண்டவர் கிருபியால் வளர்க்கப்பட்ட மகனவன். அவன் எல்லாத்துக்கும் நான் ஜெபம்தான் நான் சொல்லுவேன். அங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா, என்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா, என்கிட்ட எதுவுமே இல்லைப்பா, ஆனால் நீங்கள் கொடுத்த கிருபை இருக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணி தண்ணி ஊற்றி தண்ணி கொடுப்ப இந்த தண்ணியை குடிச்சிட்டு சோத்திரம் சொல்லுவான். அதில் என் பிள்ளை வளர்க்கப்பட்டது, நான் சாட்சியாக சொல்லுவேன். தேவ சமூகத்தில் பிள்ளையே வளர்க்கப்பட்டது. அன்றைக்கி அநேக இடத்துல நமக்கு கடலூரில் நிறைய பேர்ட்ட இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அறிமுகமாகிறோம், எல்லாச்சுமா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் தெரியப்படுறோம். ஆனாலும் தேவன் சில சபைகள் எடுத்து பயன்படுத்துகிறாரு, எனக்கு தேவைகளை சந்திக்கிறார். அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. என் தேவன் சந்திப்பார், ஒன்றுமே இல்லாத இடத்துல எங்களை தேவன் உயர்த்துகிறார். அவர் அழைத்த அழைப்பு உண்மைங்க, நிச்சயமாக சொல்கிறேங்க. கல் வணங்கி, கல், சாதாரண கல், அந்த கல் நீங்கள் இன்றைக்கி போய் கேட்டால் கூட ஒன்றும் தராதுங்க. காது இருந்து கேட்காதுங்க, கண் இருந்து பார்க்காதுங்க. ஏன்னா அப்படி வளர்க்கப்பட்டுங்க. இதுதான் நம்ம சாமி, எங்கள் அப்பா சொல்லி சொல்லி இது நம்ம சாமியான்றி என்னென்ன. ஆனால் இது நம்ம சாமி அல்ல, உண்மை உள்ள தேவன் நமக்காய் அப்பா மறுதளித்த தேவன் அவர். ஏம்மா யாருங்க, பெத்த அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாரும் வரமாட்டாங்கம்மா, யாரும் செய்ய மாட்டாங்க. ஒருவேளை நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, நீங்கள் எல்லாருமே சொல்கிறேன், நம்மளுக்கு பெத்த அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாரும் வரமாட்டாங்க. நமக்காக சிலுவில் அடிக்கப்பட்ட இயேசப்பா மட்டும்தாங்க. அவர் ஏங்க அடிக்கப்படுறோம், நமக்காக தாங்க அடிக்கப்பட்டார். ஐயோ என் பிள்ளை, நான் படைச்ச பிள்ளைங்க, நான் படைச்சினேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவர் வேதனைப்படுறாரு. ஒருவேளை அவர் வருகை இன்றைக்கி இரவாக கூட இருக்கலாம், ஆனால் இரவாக கூட இருக்கலாம் அந்த இரவு. ஆனால் ஐயோ இன்றைக்கி கூட வந்துடலாம் ஆனால் சொல்கிறாரு. நான் சொன்னேன் அப்பா உமது வருகை வரட்டுமேப்பா அப்படின்னு சொன்னேன், சீ சும்மா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நான் எப்படி தேர்ந்தெடுத்தேன், உன்னை எப்படி நான் அழைச்சேன், அதே போல் நான் படித்த பிள்ளைகளா. அதான் வேதத்தில் பார்க்குறோம். ஏவனான்னு ஒரு மனுஷன் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வந்து அவன் வந்து நான் தர்ஷித்துக்கு ஓடிடுவான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா அந்த பட்டணத்துக்கு போயிட்டு பார்க்கும்போது அதை நீ சொல்லுவீங்க அழிக்கிறேன்னு சொல்லிங்க, ஆனால் அழிக்க மாட்டேன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லுவான். ஆனால் எதுக்காக சொல்கிறேன்னா, தேவன் அழிக்க மாட்டாருங்க, நம்மளை பயமுறுத்த தான் வைப்பார். இன்றைக்கி எல்லாம் சொல்கிறேன், ஆனால் எல்லாம் இன்றைக்கி எல்லாம் வேஸ்ட்டுங்க. இன்றைக்கி எல்லாமே, ஏன்னா கடைசி நாட்கள் நம்ம நிற்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் தேவன் எல்லாவற்றையும் அற்புதமாக செஞ்சார். ஏன்னா இன்றைக்கி நம்ம சொல்கிறோம், துர்க்காலத்தம்மை, மாரியம்மா, இது எல்லாம் யாருன்னா பின்னாடி வாழ்ந்த தலைவர்கள், முன்னோர்களுங்க. அப்போது ஒரு ராஜா ஒரு போருக்கு போகும்போது எப்படின்னா, அந்த ராஜா போருக்கு போகும்போது தளபதி இருப்பான் இல்லையா, அவன் தலையை வெட்டி வீழ்த்துட்டான செத்துட்டான செய்வாங்கன்னா, அவனை புதைச்சி அந்த இடத்துல அவன் தலையை வச்சு அவன் யூஸ் பண்ண கத்தி, கம்பு, வீல், அருவா எல்லாத்தையும் அதை வச்சுட்டு வருவாங்க. அதை காலப்போக்கில் படைச்சிக்கிட்டே வந்தது தாங்க. அதை என்ன சொல்லிட்டாங்க, நம்ம சாமி நம்ம குழந்தைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம உண்மையான தெய்வம் நம்ம இயேசு கிறிஸ்துங்க. என் வாழ்க்கையில் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சந்தோஷம் சமாதானம், இன்னைக்கு ஏன் கண்ணீர் விடுறேன்னா, என் தேவன் எனக்கு அப்படி செய்கிறார், அதிசயத்தை செய்கிறார், அற்புதத்தை மகிமையை நாங்கள் பார்க்குறோமா. ஒவ்வொரு நிமிடமும் பார்க்குறோம், எல்லாத்தையும் நிமிடத்தில் ஒவ்வொரு நிமிஷம் நம்ம பார்க்குறோம். எங்களுக்கு அவ்வளவா நடத்துகிறாரு, அவ்வளோ அற்புதமாக எங்களை நடத்துகிறாரு. இன்றைக்கி எங்கள் வாழ்க்கையில் நானும் என் மனைவியின் பிள்ளைமா நாங்கள் சேர்ந்துருக்கிறோம். ஆனால் சேர்ந்துருக்கும் போது எங்களுக்கான தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுது. இந்த காரியங்களை தேவன் அற்புதமாக நடத்துகிறாரு, ஒரு வல்லமையாக இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், என் பிள்ளைக்கு என்ன தேவையோ, அவனுக்கு ஒரு பேம்பர்ஸ் தேவை, ஒரு டெட்டாயில் தேவை, ஒரு குழந்தை பிள்ளைக்கு பிறந்த பிள்ளைக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்படி இருக்கும்போது என்ன ஏன்னா காசே இல்லையே, தேவன் கரெக்டாக சந்திக்கிறாரு, கொடுக்குறாரு. அப்படி இருக்கும்போது ஒரு ஊழியக்காரர் சொல்லி, அண்ணே நான் உங்களுக்கு மாதம் மாதம் உங்கள் குழந்தைக்கு நான் தரேன்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் மூலமா பேசுறது. ஏன்னா தேவன் அழைத்த அழைப்பு அவர் கரெக்டாக சொன்ன வார்த்தை மட்டும் நடத்துகிறாருங்க. மாதம் 4000 வீட்டு வாடகை சந்திக்கிறாரு, தண்ணி வாடகை சந்திக்கிறாரு, கரண்ட் பில்லு சந்திக்கிறாரு. எங்களுக்கு ஒரு ஹோம்லேருந்து கொடுக்குற அரிசி நிமித்தம் நாங்கள் வாழ்ந்துகிட்ருக்குறோம். எல்லா உறவினர்களெல்லாம் ஒரு நேரத்தில் உதவுனாங்க, இப்போ யாருமே இல்லை. ஆனால் எங்களுக்கு எங்கள் தேவன் அழைச்சிருக்காரு, நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம்னு சொல்லி நிற்கும்போது தேவன் ஒவ்வொன்றாய் கொடுக்குறாரு. கடுகுலேருந்து, சீரகத்திலேருந்து, தக்காளியிலேருந்து, காய்கறிலேருந்து எல்லாம் தேவன் தரார், வேறு யாரும் தரல. இன்றைக்கி அந்த நிலையாக நிற்கிறோம், ஊழியத்துன்னு வந்திருக்கிறோம். ஒருவேளை நம்ம ஊழியத்துக்கு ஓடும்போது என்னன்றது செய்யணும் அப்படின்னா செய்ய காத்திருக்கும் போது கற்று சொல்கிறார், நீ காத்து, நான் பொறுமையோடு, இது கடைசி காலமாக இருப்பதனால, என் வருகை சமீபமாக இருப்பதனால நீ ஆயத்துப்படும் மகன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நானும் என் மனைவியுமா இரவு முழுக்க செபிக்கிறோம், துதிக்கிறோம், என் பிள்ளைக்காக செபிக்கிறோம். எங்களை எல்லாவற்றையும் அற்புதம் அடையாளம் நடத்துகிறாரு. தேவன் விதமாய் காரியங்களை செய்வார் என்று எண்ணி அவர் சமூகத்தில் ஓடிட்டுருக்குறோம். எங்களுக்கு இன்னும் ஊழியத்தின் பேரை கொடுக்கல, ஏன்னா தேவன்ட ஒவ்வொன்றும் நான் கேட்டுக்கிட்டு செய்கிறதுனால என்றார். இன்றைக்கி பாருங்கள், சிதம்பரத்தில் நான் ஒரு வீட்டில் போய் ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறேன். மாதம் ஆனால் சனிக்கிழமை, 4வது சனிக்கிழமை வீட்டு கூடுகை வச்சுருக்கிறேன், உபவாச கூடுகை. அதில் பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் அற்புதம் அடையாளம் நடக்குது. ஒருத்தவங்களுக்கு பால் கடை வைக்க சொன்னாங்க, பால் கடைக்க ஜெபம் பண்ணேன், ஜெபம் பண்ணி இன்றைக்கி பால் கடை நல்லா ஓடுதுன்னு சொல்லி இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஒருத்தவங்களுக்கு பாருங்கள், சிதம்பரத்தில், அதே சிதம்பரத்தில் ஒரு வீட்டில் 4 பிள்ளைங்க, என் சாட்சி இது, 4 பிள்ளைங்க ஆண்டவர் என்னோட இருக்கிறான்றதுக்கு ஒரு உதவி. 4 குழந்தை பிள்ளைங்க, ஒவ்வொன்றுக்கும் 2 வயசு, 1.5 வயசு இப்படி தான் இருந்தது. செத்துட்ட இவங்க வந்து தேரமாட்டாங்க, கேன்சர், அதாவது என் கேன்சர் சாதாரண உடம்புல வந்தாலே நம்மளை தாங்க முடியாது. அந்த பாருங்கள், அந்த 22 வயசு பாப்பா, அவங்க அதுலேயே சின்ன பிள்ளையில் கல்யாணம் பண்ணி 4 பிள்ளைங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூளையில் 7 அடுக்கு நம்ம சொல்லுவாங்க, தலையடுக்கு 7 அடுக்கு, அந்த 7வது அடுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கேன்சர் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, வீட்டுக்கு இட்டு வந்துட்டாங்க. எனக்கு ஒரு தகவல் கிடச்சி பாஸ்டர் அப்படி ஜெபம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னே நான் போகிறேன். போய் பார்த்தா குடும்பமே அழுகுறாங்க. எப்படின்னா ஒரு டெத்து வீட்டில் எப்படி அழுவாங்க, ஒரு சாவு வீட்டில் அழுமே அழுதுட்டு இருக்காங்க. நான் என்ன ஒரு செத்துட்டாங்களா என்னன்னு நினச்சிட்டு இப்போ பார்க்குறேன், அவ்வளோ ஒரு கொடுமையாக அந்த பாப்பா இருந்தாங்க. போய் என்னென்னு ஜெபம் பண்ண ஆண்டரே என்ன ஆண்டர்னு கேட்டேன். இது வேணாம்ப்பா, முடிஞ்சிடுச்சு, விட்டுடு, போராடாதேன்னு ஆண்டர் சொல்கிறாரு. ஏன்னா கடைசி நாட்கள், கடைசி நிமிடத்தில் போயிருக்கேன், ஏண்டா போராடுறேன்னு சொல்கிறாரு. அப்புறம் நான் சோமன் அன்றைய உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, அன்றைய ஒன்றுமில்லாத இடத்துல எல்லாத்தையும் உருவாக்குற தேவன் நீராண்டவரே, நாங்கள் எல்லாம் யாரும் எங்களுக்கு கை விரிச்சாலும் தேவனே நீங்கள் இருக்கீன்னு சொல்லிட்டு நான் அழுது ஜெபிச்சு மன்றாடி அழுது ஜெபித்து எல்லாரும் அழுங்கன்னு சொல்லி ஜெபிச்சு கட்ட உடச்சி ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் அப்படியே இவ்வளவாய் நீ அன்பு கூறுகிறாயான்னு சொல்லிட்டு தேவன் அப்படி அந்த நிமிஷமே அற்புதத்தை நடத்தி, நீ இப்போ இதோ நான் சுகத்தை அனுப்புறேன்னு சொல்லிட்டு உடனே சுகங்கொண்டிருக்கும் வல்லமை அந்த இடத்துல கிரியை செஞ்சுது. அந்த சுகங்கொண்டிருக்கும் வல்லமை அது அற்புதம் செய்ய சக்தி உடனே கிரியை செஞ்சதுனால மறுநாளே, அதாவது வேணாம் வீட்டுக்கு போங்க இவங்க செத்துடுவாங்கன்னு சொல்லி அனுப்பின டாக்டர்ஸ் பாண்டிச்சேரியில் இன்னும் அவங்க மரியாதை இருக்கிறாங்க. பேர் சரணி, அந்த பாப்பா பேர், பேஷண்ட் பேர் சொன்னாங்க. வேணான்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தவங்களை மறுபடியும் பாண்டிச்சேரி அழைச்சி சென்று அவங்கள போய் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, இன்றைக்கி ஆப்ரேஷன் சொன்னோடனே அவருக்கு கணவருக்கு ஒரு ஆச்சரியம், ஃபோன் பண்ணுறாரு, ஐயா ஒரு ஆச்சரியம் ஐயா ஆப்ரேஷன் சொல்கிறாங்க, சரி சரி ஓகேங்கன்னு சொல்லிட்டு நானும் சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு அவர் சொல்கிறாரு, ஐயா ஆப்ரேஷன், அவர் அழுகிறாரு, ஆப்ரேஷன் பண்ணால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா ஒருவேளை காப்பாற்றலாம், காப்பாற்ற முடியாமல் போகலாம், எல்லாத்துக்கும் ஏற்றுவீங்களான்னு சொல்லிட்டு கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி சொல்லும்போது அவர் அழுகிறாரு அழுகிறாரு அழுதுகிட்டே இருக்காரு. சமாதானம் என்னால் படுத்த முடியல. உடனே நான் ஜெபம் பண்ணேன், இருங்கப்பா ஒரு நிமிஷம் சொல்லிட்டு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இப்போ இந்த நேரத்துக்கு என்ன செய்ய போகிறீங்க, நீர் உயிர் பிடித்துன்னு சொன்னீங்க, சுகத்தை கொடுத்தேன்னு சொன்னீங்களே எசப்பான்னு சொல்லி அந்த மகளுக்கு அந்த நிமிஷமே ஃபோனில் அந்த மகனோட ஜெபம் பண்ணி அப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கருத்து ஒரு பச்சை இங்கி பேனாவில் கையெழுத்து போகிறத காட்டுறாரு. குட் அன் ஆப்ரேஷன் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு என்ன சொன்னவொன்னே அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு கையெழுத்து போடுங்க ஐயா, இல்லை ஐயா என் மனைவி எனக்கு வேணாம் ஐயா போட முடியாது, பிரதர் நீங்கள் போடுங்க ஆண்டர் சொல்லிட்டா நீங்கள் போடுங்கன்னு சொன்னேன். போட்ட அடுத்த ஒரு 4 மணி நேரத்தில் எனக்கு ஃபோன் வருது, ஐயா சோத்ரையா சோத்ரையான்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபேமிலியோட அழுகுறாங்க. எனக்கு குட்டான ஆப்ரேஷன் நடந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் சந்தோஷத்துடனே எல்லாவற்றையும் அற்புதமாக நடத்தி 4 பிள்ளைகளுக்கு நல்ல தாய் பால் கொடுத்து சந்தோஷம் சமாதானத்தோடு இன்னைக்கு சிதம்பரத்தில் அவங்க குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஏன்னா அப்படியேப்பட்ட காரியங்களை தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். அது ஏன்னா எங்கள் வாழ்க்கையில் தேவன் எதற்காக அழைச்சாரோ அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறார். அப்படி சுயம் கொடுக்கும் வல்லமை, அற்புத சக்தி, எல்லா கிரியைகளும் எல்லா வரங்களும் வல்லமையும் கொடுத்து நிரப்பி வச்சதுனால இன்னும் எந்த இடத்து போனாலும் அற்புதம் தான், எந்த இடத்து போனாலும் அதிசயம் தான். குழந்தை எல்லாரும் குழந்தை கொடுக்குறாரு, கட்டுகளை உடைக்க சொல்கிறாரு, மந்திர கட்டளை அறுத்து போடுறாரு, எல்லாத்தையும் தெளிவாக கொடுக்குறார். அவர் அழைத்த அழைப்பு நிமித்தம் நான் இருக்கிறோம். ஒருவேளை நானும் என் மனைவி இந்த பூமியில் வாழறதுக்கு ஒரு தகுதி இருந்ததுன்னா அழகான செய்வோம், கம்பெனியில் ஒரு சேலரியை வாங்கிட்டு சுகபமாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லை. இன்னைக்கு 1 ரூபான்னு என் சொக்கால 1 ரூபா இல்லை, இன்னைக்கு 1 ரூபா வருதுன்னா என் தேவன் நம்பி தான் வரும். அவங்க கொடுக்குற காணிக்கை தான் எனக்கு இன்ன வரைக்கும் போச்சுக்குது. இன்னைக்கு நடந்து பெரிய அற்புதம், ஒரு நாளும் ஒரு அற்புதம் நடத்துறாரு. இன்னைக்கு நான் கொடுத்தே ஆகணும், அந்த 4000 ரூபாய் கொடுத்து ஆகணும் வீட்டு வாடகை. அந்த மனுஷன் இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் வரப்போறாரு. நான் சொல்கிறேன், விசுவாசத்தோடு இருமா, ஜெம்பிச்சே இரு. நான் கடைக்கு போயிட்டு இந்த ஏடிஎம்ல ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டோன்னே ஏடிஎம்ஏ எல்லாத்தையும் நான் பார்ப்பேன். அப்போ அந்த ஏடிஎம்ஐ பார்க்கும்போது அகர ஏடிஎம் போட்டு 1 3 அப்படின்னு போட்டு 3000 எடுத்துனா 3000. நான் சார் கேட்குது 1000, 2000, 3000. நான் டக்குனு 3000 எடுத்துகிறேன், சத்தம் வெறும் சத்தம், அப்படியே அதே இடத்துல கண் கலங்கி அழுகிறேன். ஆண்டவரே இது எப்படி நடந்தது, என் வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு ஆச்சரியமாக நடத்தினேன்னு சொல்லிட்டு அழுகிறேன். அப்படியே சந்தோஷமே வந்து அதில் போயிட்டு என் மனைவிக்கு ஒரே 2 பேருக்கும் என்ன செஞ்சேன், காலையில் டிஃபன் இல்லையா அந்த காசை பார்த்தோன்னே. அதாவது இன்றைக்கி என்னென்னா பால் வாங்கி குடிச்சிட்டு முடிச்சிக்கலாம், இன்றைக்கி காலை டிஃபன் பாலோட முடிச்சிடலான்னு எண்ணணும். ஆனால் தேவன் அந்த காணிக்கு எடுத்துகிட்டு போ அந்த காசை பார்க்குறேன், 3000 கொடுத்தாரு. அந்த 3000 எடுத்துகிட்டு போயிட்டு 100 ரூபாயை கொடுத்து 2 பேருக்கும் 30 ரூபாய்க்கு கூழ் வாங்கி 2 பேரும் எடுத்துகிட்டு போயிட்டு, என்னப்பா கவர்லாம் பெருசாக எடுத்து வரேன்னு மனைவி கேட்டாங்க. அப்போ சொன்னேன், ஆண்டர் கொடுத்தார் நம்மளை ஆச்சரியமாக நடத்துகிறான்னு சொல்லிட்டு அவங்களும் அழுக, நானும் அழும்போது ஜெபம் பண்ணி சேர்ந்து ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆண்டர் இதை காட்டிலும் இன்னும் அதிகமாக நான் அவளை செய்வேன்னு சொல்லி வாக்கு தத்தம் காலில் கொடுத்தார். அவ்வளோ நடத்தினாரு. ஏன்னா அவர் அழுத்த அழைப்பில், ஏன்னா நம்ம பிறந்த இடத்தும் சரி, என் மனைவி பிறந்த இடத்தும் சரி, அங்கே இக்கட்டு சூழ்நிலை, அவங்களும் நல்ல பாடுகள் மத்தியில் வந்தாங்க, நானும் பாடுகள் மத்தியில் வந்தோம். இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து தன் விழா எலும்பு யாருக்கு ஆதாம் எப்படி ஏவாளை தேவன் படைச்சாரோ அதே போல எனக்கு ஏவாளை தேவன் கொடுத்தார், என் விழா எலும்பு தேவன் தெரிந்து கொள்ள வச்சார். இன்னைக்கு பாருங்க, அவர் இணைக்கிற இணைப்பு, அவர் கொடுத்த அந்த திருமணம், திட்டங்கள், தீர்மானங்கள் எல்லாம் ஒன்றாக இருப்பதனால இன்னைக்கு நாங்கள் இருவரும் சந்தோஷம் சமாதானத்தோடு இருக்கிறோம். எப்பயாவது பிரச்சனை வரும், பிரச்சனை வரும் மீன்ஸ் ஒரு அன்புக்காக வரும், ஏன்னா எப்பயுமே லவபிளாக இருக்கணும், எப்பயுமே ஒரு இதாகவே இருக்கக்கூடாது இல்லை. அப்போது சண்டை வரும்போது இன்னும் அன்பு அதிகமாகும். இன்னைக்கு பாருங்கள், தேவ சமூகத்தில் 2 பேரும் ஜெபம் பண்ணோம். ஒரு சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமலாம் இருந்தாலும் இருப்போம், தவிர ஜெபம் இல்லாமல் நாங்கள் இருக்க மாட்டோம். 2 பேரும் சேர்ந்து தான் ஜெபிப்போம், சேர்ந்து தான் ஊழியத்துக்கு போவோம். இன்றைக்கி என் பிள்ளை பிறந்ததுனால சில இடத்துக்கு வர முடியாது, சொன்னாலும் 1-4 மாதம் வரைக்கும், ஆனால் சேர்ந்து போவோம், சேர்ந்து ஜெபிப்போம். ஏன்னா என் பிள்ளை கர்ப்பம் தரித்திலேருந்து சில பேர் வண்டியில் போகக்கூடாது, 3 மாதம் 4 மாதம் நான் என்னைக்கு தரிக்கப்பட்டானோ, என்றைக்கு ஆண்டர் கொடுத்தாரோ அன்னிலேருந்து நாங்கள் ஊழியத்துக்கு ஓடிட்டு தான் இருக்கிறோம், வண்டியில் தான் போகிறோம். அவ்வளோ பள்ளம், அவ்வளோ மேடுகள் எல்லாத்தையும் தேவன் அற்புறமே பாதுகாத்தார். இன்றைக்கி நான், என் பிள்ளை, என் மனைவி 3 பேரும் அழகாக ஆண்டு சமத்தை காத்திருக்கிறோம். நிச்சயமாக எங்கள் தேவன் இந்த கடைசி நாட்களை ஆற்றும் அறுவடைக்காக வைத்திருக்கிறாரு. வருகிற எழுப்புதலுக்காக எங்களை திட்டத்தை தீர்மானத்தை போட்டு வச்சுருக்காரு. நாங்கள் கடைசி வரைக்கும் எங்கள் தேவன் சமூகத்தில் உண்மை உத்தம உள்ள ஊழியக்காரன வாழ ஆசைப்படுறோம், அதுவே நிறுத்த போகிறாரு, அதுக்காக எனக்கு பாடுபடுறோம், தேவன் நடத்துகிறாரு, இன்னும் வந்து ஒரு குறையும் இல்லை. ஏன்னா எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, எங்கள் அப்பா அம்மாவில் கஷ்டப்பட்டாங்களே அவங்களை செய்ய முடியலன்னா ஒரு வருத்தம் இருந்தது தவிர, ஆனால் எனக்கு என்ன தேவன் கொடுக்குறாரோ அது நிமித்தம் ஒரு பங்கு நான் அவங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறேன். மாதம் மாதம் என்னால் கொடுக்க முடியல, ஆனால் எப்போ தேவன் அதை அதிகமாக கொடுக்குறாரோ அவங்களுக்கு ஒரு பங்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா எல்லாவற்றையும் எல்லாத்தையும் தன் குடும்பத்தை விசாரிக்கணும் ஆண்ட சொல்கிறாரு இல்லையா. அப்போ ஊழியக்காரனா விசாரிக்கும் போது எல்லாத்தையும் செய்கிறேன், ஆனால் என் குடும்பம் என்னை இன்னும் புரிஞ்சிக்கல. இன்றைக்கி கூட எங்கள் அம்மா அழுது திட்டுறாங்க, நல்ல வேலைக்கு போனால் நல்ல சம்பளமாச்சு, நீ இப்படி அவள் வேலைக்கு போனால் சம்பளமாச்சுன்னு இன்றைக்கி கூட காலையில் எங்கள் அம்மா திட்டிகிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் எதுக்கும் கவலைப்படலை, அழைத்தவர் அவர், அவர் நடத்துகிறாரு, எந்த ஒரு குறையும் இல்லை, நேர்மை நடத்துகிறாரு. ஆனால் தேவன் சொல்கிறாரு, இந்த ஆடுகள் உன் மந்தையில் சேர்க்கப்படணும்னு செபிக்கும் போதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதனால் நான் காத்திருக்கிறேன், ஒரு நாள் என் குடும்பம் எல்லாம் என்கிட்ட வரும், நாங்கள் எல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் தேவன் இவ்விதமாய் எங்கள் குடும்பத்தில் எங்களை ரெண்டு பேருமே இப்போ ரெண்டுமே பாடுகள் உள்ள குடும்பம் தான், எங்கள் நேர்த்தியாக எங்களை தேர்ந்தெடுத்து சமாதான சந்தோஷத்தோடனே நல்ல ஆண்கனி காட்சன் டேனியல் என்ற மகனை கொடுத்துருக்காரு. என் பேர் ஜோஷுவா கபுரு, என் மகன் பேர் வந்து காட்சன் டேனியல், என் மனைவி பேர் ஷேரன் இந்துமதி. மூன்று பேரையும் தேவனை இணைத்திருக்கிறாரு ஊழியத்துக்குன்று. என்னைக்கு போ என் பிள்ளைக்கு பேரை பிரஸ்தாபப்படுத்தணும் சபையில், அப்போ சபையில் சொல்லும்போது எல்லா ஊழியக்காரங்களும் குறை சொல்லவில்ல, ஊழியக்காரங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா பிள்ளைய அது படிக்க வைக்கணும் இதை படிக்க வைக்கணும்னு சொல்லுவாங்க. நாங்கள் சொன்னால் அவன் இன்ஜினியர் டாக்டர் இல்லைங்க, இன்றைக்கி தேவ சம்பந்த சொல்கிறேன், அவன் ஒரு ஊழியக்காரன், இந்த எழுப்பு திட்டத்துக்காக தேவன் அவனை முன்குறித்து வச்சுருக்காரு, அவன் தாயின் கருவில் உருவாகும் அவர் எனக்கு காட்டினார். ஆனால் என் மகனை நான் வந்து தேவ சம்பந்தத்தில் ஒப்புக்கொடுத்து அவன் ஊழியக்காரனை உருவாக்க இன்றைக்கி ஊழியக்காரன் தான் சொல்லிவிட்டு எல்லோரும் முடியும் நான் சொன்னேன். தேவன் அப்படியே அவங்களை நடத்துகிறாரு, என்ன நடத்துவார், இந்த சின்ன ஊழியமாக ஆரம்பிச்சிருக்கோம், தேவன் நிச்சயமாக நடத்துவார்னு விசுவாசிக்கிறேன். ஒரு குறை இல்லாத தேவன் நடத்துகிறாரு. எங்களுக்கு வந்து வருமானங்களாம் எதுவுமே கிடையாது, ஏன்னா முழு நேர ஊழியன்னு சொல்லிட்டு தேவசந்தத்தில் வந்தோம். அது நிமித்தம் தேவன் யாரை கொண்டு போஷிக்கிறாரோ அது கரெக்டாக அந்த நாட்கள் எங்கள் நடக்கிறது, அதுவே எங்களுக்கு தேவ கொடுத்த கிருபை. அதனால் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாக நடத்துகிறார் அவர். ஆச்சரியமான தேவன், அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன். ஒருவேளை நாங்கள் ஆண்டவரை தெரிந்து கொள்ளாமல் ஆண்டவரை பற்றி பின்வாங்கி போயிருந்தேனா இன்றைக்கி இந்த லாபம் எனக்கு கிடச்சிருக்குமா, இந்த ஆண்டருக்குள்ளே இருப்போமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் படித்ததை விட, நான் படித்து ஒரு வேலை ஸ்தலத்தை வாங்கின பேரை விட இன்றைக்கி தேவ சமூகத்தில் வாங்குகிற அந்த கனமும் அந்த வாழ்த்துதலும் தேவன் மகிமை அவருக்கு மட்டும்தான் உண்டு. ஆனாலும் அவர் கனப்படுத்தும் போது நான் அடையே கண் கலங்குவேன். யாராவது துண்டு போட்டு ஒரு பிரசங்கம் பண்ண சொல்லி சபைக்கு விட்டுருப்பாங்க, ஒவ்வொரு சண்டையிலையும் ஆண்டவர் பயன்படுத்திட்டு இருக்காரு, ஒவ்வொரு சபையில் நான் போயிட்டு பயன்படுத்திட்டு இருக்காரு, நடந்துகிட்டு இருக்கேன், ஆண்டவர் நடத்துறாரு. அநேக பேருக்கு சுகம் கொடுக்க வல்லமையை கொடுத்து வச்சதுனால வரங்கள் வல்லமையினால செபிக்கும் போது அவன் வெளிப்பாடு அவங்களை எல்லாம் தெரியப்படுது. செபிக்கிறேன், சுகம் கொடுக்குறாரு, கண்ணு தெரிஞ்சிருக்கு, உடல்நிலை சரியில்லாமல் பொழைச்சிருக்கிறாங்க, கேன்சர் கட்டி குணமாகுது, எல்லாத்தையும் விடுதலை கொடுத்து எல்லாரையும் ஆசீர்வாதமாக நடத்துறாரு. இன்னைக்கு அப்படியா தேவன் எங்கள் என் மனைவியும் என்னையும் என் பிள்ளையும் ஒருமனப்பட்ட ஆவியோடு ஒன்றாக இணைக்க வைத்து இந்த பூமியில இன்னும் இருக்கிற ஆண்டவர் வருகை நிமித்தோட காத்திருக்கிறேன். அவர் நிச்சயமாக இந்த எழுப்பதன் நாள் எங்களை உருவாக்குறார். ஆமேன். அவர் உருவாக்குற நாட்களில் அவருக்கு நாங்கள் உண்மை உத்தமாய் ஓடணும். கடைசி வரையில் முடிவறியாந்த அவரை நிலைநிற்பவன் ரட்சிக்கப்படுவான்னு சொன்னார் இல்லையா. நாங்கள் அவருக்காக ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவோம், அவருக்காகவே சேவிப்போம், அவரையே நாங்கள் எந்நேரமும் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் மட்டும்தாங்க நம்ம எங்கள் வாழ்க்கையில், வேற யாரும் கிடையாதுங்க. அம்மா அப்பா அண்ணன் தம்பி யாருமே கிடையாது என் வாழ்க்கையில். என் மனைவியை தேவன் கொடுத்தார், என் பிள்ளையை கொடுத்தார், நாங்கள் கடைசியாக சாட்சியாய் வாழ்வோம் என் தேவனுக்கு என்று. இந்த கடைசி நாட்களிலே ரட்சிப்பை கொடுக்கும்படி, ஆத்தும அறுவலை கொடுக்கும்படி அப்பாடா ஓடு வேணும் சொல்லுங்கப்பா. சாதாரண ஒரு மனுஷன் இந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தவனே அடுத்தது என்ன டார்கெட்னு கேட்டு அதை செய்கிறானே, ஆனால் நீங்கள் எனக்கு எல்லாமே கொடுக்குறீங்களப்பா, நான் உடனே சுவிசாரிக்குன்னு சொல்லும்போது நீ காத்துருன்னு சொல்லியிருக்காரு. நீ காத்துருந்தாலே உனக்கு ஒரு பிளெஸ்ஸிங், ஒரு ஆசீர்வாத தேவன் வச்சுருக்காரு. உன்னை கொண்டு பெரிய திட்டத்தை வச்சுருக்க மகனே, ஒரு எழுப்பதை வச்சுருக்க மகனே, நீ காத்துன்னு சொல்லியிருக்காரு. நேற்று இரவு கூட ஜெபிச்சோம், அப்போ என் மனைவி சொன்னேன், தேவன் நமக்கு ஒரு திட்டத்தை வச்சுருக்காருன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறார் ஷேரன். அதனால் நம்ம ஜாகிரதையாக ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் எப்போ சொல்ல நடத்தும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சு கொண்டு துதிச்சு கொண்டு இருக்கிறோம். நிச்சயமாக என் தேவன் வரப்போகிறார். அது கடைசி நாட்கள் எல்லா ஜனங்களும் எல்லா ஜாதிகளும் புறஜாதிகளும் எல்லாம் பார்க்க போகிறாங்க. ஒரு எழுப்புதல் தீக்காக எழுப்புதல் இந்தியாவுக்க எழுப்புதலே இந்த வாஞ்சை என்று சொல்லத்தக்கதாக நாங்கள் நிலை நிற்கிறோம். என் தேவன் இந்த சமூகத்திலே ஒப்பு கொடுக்குறோம். நிச்சயமாய் நாங்கள் ஊழியத்துக்காக இந்த நாள் முழுக்க இந்த நிமிடம் வரைக்கும் தேவன் எங்களை வழிநடத்திய விதங்கள் வெவ்வேறாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. எது நான் குறை சொல்வதற்கு அல்ல, ஏன்னா எங்கள் தேவன் அப்படியாய் போஷிக்கிறார், நடத்தி கொண்டிருக்கிறார், நடத்துவார் என்று நாங்கள் நம்பி விசுவாசத்தர் ஓட்டத்தை ஜெயமனம் ஓடுகிறோம். எங்களுக்காகவும் எங்கள் ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். என் பேர் ஜோஷ்வா கபூர், என் மனைவி பேர் வந்து ஷேரன் இந்துமதி, என் மகன் மீது காட்ஸ் அண்ட் டேனியல், அவன் பிறந்து கரெக்டாக இன்னோட 66 நாட்கள் ஆகிறது. மூவரின் தேவன் ஒரு குறை இல்லாமல் நடத்துகிறாரு. என்ன நடத்துவார் நம்பிக்கை சொல்ல காத்திருக்கிறேன். இந்த முடிவு நாட்களில் தேவ ராஜ்யத்தில் தேவனுக்கு ராஜ்யத்தை கட்ட எழும்ப பிரகாசிக்க என் குடும்பத்தை தேர்ந்தெடுத்த கர்த்தாதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை ஆசீர்வதிக்கும்படி என் குடும்பத்துக்கு எனக்கு ஜெபித்துக் கொள்ளுங்க, ஊழியத்துக்கு ஜெபித்துக் கொள்ளுங்க. இதை பார்க்குற யாவரும் எங்கள் ஒரு விஷயமாக உங்கள் ஜெபத்தில் வச்சுக்கொள்ளுங்க, ஜெபிங்க, துதிங்க, அது போதும். இந்த வாய்ப்பை கொடுத்த டானியல் பாஸ்டருக்காக ஒப்பு கொடுக்குறேன். இங்கே அழைச்சிட்டு வந்த பாஸ்டர் ஜோஷுவா நடராஜன் ஒப்புக் கொடுக்குறேன். உங்களை எல்லாரையும் ஒப்புக் கொடுத்து இந்த என்னோடய சாட்சி இவ்விதமாக நீங்கள் கேட்ட விதத்துக்காய் கொடுத்து பார்த்து கொண்ட யாவருக்குமா ஒரு சின்னதாக ஒரு ஜெபிக்க போகிறேன். சேர்ந்து ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, நேற்று மின்றும் என்றும் ஆராதே எங்கள் தேவனே, உமக்கு நன்றியோடுமே ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். மகா இரக்கங்கள் கிருபைகள் நிறைந்த நன்றியோடுமே ஸ்தோத்தரிக்கிற ராஜா, இந்த நல்ல நாள் ஆண்டவரே நியமித்து கொடுத்த கிருபைகளுக்காக எமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த சாட்சியை ஆண்டவரே தகப்பனே, ஒருவேளை நாங்கள் சோர்ந்து போய் படுத்து கிடந்து ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் கீழே விழுந்து கிடக்கல ஆண்டவரே, இந்த நாட்களுக்காய் உயிர்ப்பிக்கும்படியாய் இந்த சாட்சியை நம் சமத்தில் ஒப்பு கொடுக்கும்படியாய் அண்மையான அப்பா டேனியல் ஐயா ஒப்பு கொடுத்துக்க ஸ்தோத்தரிக்கிறோம். அவரை கொண்டு ஆண்டவரே தகப்பனே, அப்பா நான் யோசித்தேன், இது என்ன சின்ன செல்போன் தான், இந்த ஃபோன் மூலயமா என்ன ஐயா பண்ணுறாங்க, இதுக்கு என்ன இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு வந்த உடனே புதுசில் நான் யோசித்தேன். ஆனால் தேவனை எனக்கு உணர்த்த காரியம்னா இதை கொண்டு பெரிய காரியம் செய்ய போகிறதா சொல்லி கொண்டே இருக்கிறார். அந்த உணர்தலை எனக்கு எடுத்து கொண்டே இருக்கிறார். இதை கொண்டு அநேகர் மத்தியில் நான் ஆண்டவரே வேக்கத்தக்கதாய் மாற்றவேன் என்று சொல்லுகிறேன். உங்களுக்கு ஸ்தோத்திரம், நன்றி அப்பா. அப்பா இன்னமாய் அப்பா அப்பா சகோதரனை ஒப்புக் கொடுக்குறேன். டேனியலை இன்னமா நீ பயன்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த எல்லைக்கு எந்த இடத்துல போனோம் அநேக சாட்சிகளை இதேமாரி பகிர்ந்து கொள்ள, சொல்ல முடியாத இருக்கிற கிராமங்கள்ல இருந்து கூட இந்த சாட்சியை எடுத்து பகிர்ந்து கொடுக்க அப்பா தகப்பனை சகோதரன் நீ ஒரு கருவியா வைத்து அவர் வச்சிருக்கிற சின்ன செல்போன் கருவி மூலமாய் ஆண்டவரே வெளிக்கொண்டு வருகிறே உங்க கோடா கொடி ஸ்தோத்தரிக்கிறப்பா. என்னமே அவரை ஆசீர்வதிங்க, பலப்படுத்த பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த சாட்சியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துக்காய் கூட யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாங்களோ அவங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட சாட்சியா இருக்குன்னு சொல்லி இப்பா தகப்பனை உண்மை என்ன நேசிக்க, உண்மை துதிக்க, உண்மை ஆராதிக்க, இயேசு பெரியவர், இயேசு நல்லவர், இயேசுவே மெய்யான தெய்வம் என்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவரே இந்த நாட்களே அவங்க இதயத்தில் வாஞ்சி ஊற்றும்படியாய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிற ராஜா. நீ எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறவங்க ஜீவனும் நல்ல பிதாவே, நம்ம எல்லாமே சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோதிரி, என் முழுமே கர்த்தர் நாமத்தை ஸ்தோதிரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோதிரி, கர்த்தர் செய்த சபல பகாலும் மறவாதே. ஆமென், ஆமென். Thank you, God bless you.
1: அன்பான் the Christ Calling TV நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200731353. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

சொல்றேன், சிரிச்ச வெற்றி நிச்சயம். இப்ப ஆரம்பிங்க வெற்றியின் முதல் படி. அவர் மேல நம்பிக்கை வச்சு சிரிக்க ஆரம்பிங்க. சொல்லுங்க, வெட்கப்பட்டு போவாங்க.

நிச்சயம் இங்க சிரிக்க முடியலன்னா வெளியே சிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல சிரிக்க முடியலன்னா இவ்வளவு நம்பிக்கை விசுவாசத்தின் மத்தியில உங்களால சிரிக்க முடியல. அந்த உலகத்தின் சவால்களை பார்த்து சிரிக்க முடியாது, பிசாசை பார்த்து சிரிக்க முடியாது. இப்ப சிரிச்சிட்டோம் நமக்கு வெற்றி. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க.

இல்லை. கரம் உயர்த்தி எல்லாரும் வாய்களை திறந்து உம்மாலே செய்யக்கூடாத அதிசயங்கள் ஒன்றுமே இல்லை. இத்தனை நாட்கள் நடக்காததே, இத்தனை ஆண்டுகள் வாய்க்காததே என் ஆண்டவர் எனக்காக செய்து முடிக்கப் போகிறேன். என் ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைபடாது. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவ, நீர் முன் குறித்ததை செய்து முடிப்பீர், எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவீர். நீர் ஒரு முடிவெடுத்திருக்கிறீர், சொல்லுங்க, நீர் ஒரு முடிவெடுத்திருக்கிறீர், அதை ஒருவனாலும் மாற்ற முடியாது. வாய் திறந்து சொல்லுங்க. யோபு 23:13-14 இப்படி சொல்லுகிறது, அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார், அதை யாராலும் மாற்றக்கூடாது, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்லட்டும், உங்களுக்கு குறித்ததை எத்தனை தடைகள் வந்தாலும் என் ஆண்டவர் தகர்த்தெறிந்து நிறைவேற்றுவார். எத்தனை செங்கடல்கள் வந்தாலும் அதை விரித்து நிறைவேற்றுவார். எத்தனை யோர்தானுகள் வந்தாலும் அதை குவியலாக எழுப்பி நிறைவேற்றுவார். எத்தனை எரிக்கோ மதில் சுவர்கள் வந்தாலும் தகர்த்து அதை நிறைவேற்றுவார். நம்புறவங்க மாத்திர கைகளை தட்டி அந்நிய பாஷையில பேசி ஷரகதரமராகாந்திர 13:13 வசனம், அவரோ என்றால் ஒரே மனமா இருக்கிறார். அவர் மைண்ட்ல ஒண்ணுதான் இருக்கு. அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவர் சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். கத்தோலிக்க மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது, கர்த்தரோ ஒரு முடிவெடுத்திருக்கிறார். அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையை குறித்து அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உங்க தொழிலை குறித்து அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உங்க பிள்ளையை குறித்து அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். உலகமே எதிர்த்து நின்றாலும் அவர் முடிவை மாற்ற முடியாது. அவரை திருப்பத்தக்கவன் யா? அவரை திருப்பத்தக்கவன் யா? அடுத்த வசனம் போடு, 14 வசனம் இப்படி சொல்லுது, ஓ எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவா. சொல்லுங்க, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவா. என் பிள்ளைக்கு குறித்ததை வாயை திறந்து சத்தம் அறிக்கை செய்ய, என் பிள்ளைக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவா. என் எதிர்காலத்துக்கு அவர் குறித்ததை நிறைவேற்றுவா. என் குடும்பத்துக்கு அவர் குறித்ததை நிறைவேற்றுவா. எங்கள் ஊழியத்துக்கு வாயை திறந்து சொல்லுங்க, நீங்கள் என் ஊழியத்திற்கு அவர் குறித்ததை நிறைவேற்றுவா. எங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றுவா. அவரோ என்றால் ஒரே மனமாயிருக்கிறார். வாயை திறந்து சொல்லுங்க, அவரோ என்றா? சும்மா நிக்காதீங்க, வாய் திறந்து சொல்லுங்க, அவரோ என்றா? ஒரே மனமாயிருக்கிறா. அவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறா, அதை யாராலும் மாற்ற முடியாது. சொல்லுங்க, அதை யாராலும் மாற்ற முடியாது. அதை யாரும்

மக்கள் எழும்பினாலும் என் ஆண்டவர் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். அவர் யாரால் திருப்பக்கூடும்? உமக்கே. அவருடைய நாமம் எல் ஷடா. அவர் செய்ய நினைத்ததை ஒருவரும் தடை செய்ய முடியாது. சத்தத்தை உயர்த்தி வாய் திறந்து சொல்லும், உமக்கே. Come on, church.

அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது. உங்கள் முகங்கள் பிரகாசம் அடைகிற நேரம் உமக்கே மாமா. கண்களை மூடி வாயை திறந்து சொல்லு.

கவலைப்படாது. இந்த உலகம் சொல்லுவது அல்ல, சூழ்நிலைகள் சொல்லுவது அல்ல, உங்கள் சரீரம் சொல்லுவது அல்ல, என் ஆண்டவர் சொல்லுவதே அதுவே முடிவு. அவரே ஆல்பா, அவரே ஒமேகா, அவரோ ஒரு முடிவெடுத்திருக்கிறார், அவரோ என்றால் ஒரே மனமா இருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவன் யார்? Who can change his mind? ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பு பிள்ளையே, உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றுவேன், உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றுவேன், உனக்கு குறித்ததை நான் நிறைவேற்றுவேன். உமக்கே சரகதரமரகம் இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். ஓ, தடையாய் நிற்கிற எல்லா பலவீனங்கள் என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போ, மறைந்து போ. எல்லா இருதய அடைப்புகள், மூளை அடைப்புகள், இரத்த குழாய் அடைப்புகள், கல் அடைப்புகள், இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் டிஸப்பியர், இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசு

0: every joint yevellam
1: raba kada ramara kantolo
0: over joint le andrude bala mutti pagadigalla andavarude bala kalathu pagadigal andavarude bala mudugu thandile andavarude bala belavina paduthugira polla aaviye yesuvin naamathile en sabai vittu veliyerumbadi naan kattalai kodukiren. I order you to get out in the mighty name of Jesus. In the mighty name of Jesus. Oh, in the ulagathil sitinbadharku paalaakka nenikira ella aabasa aavi ella ichchayin aavi paavathukku keelpaduthugira ella pollada vallamegal ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாலிப பசங்களை பெண்களை விட்டு வெளியேறும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன்.

கூட்டங்கள், மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் இயேசுவின் நாமத்துல பட்டு போகின்றது. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் வாயை திறந்து சொல்லுங்க. உமக்கே உமக்கே அவரை உயர்த்த பொழுது ஓரா மாராதியா தூரா மாரா ஷேதரா யூபிப்ரேங் ஜீக்லா கரதா ராதா தூரா மா மாம்ரா காரா ஹாந்த் க்ளோரியஸ் பிரசன்ஸ் க்ளோரியஸ் பிரசன்ஸ். மகிமையின் மேகம் இந்த ஆலயத்தை மூடி இருக்கிறது. மகிமையின் மேகம் கண்ணை மூடுங்கற கண்ணை மூடி ராஜாதி ராஜா உலாவி கொண்டிருக்கிறார் இந்த இடத்துல. அவருடைய வல்லமை அவருடைய நீட்டப்பட்ட வலக்கரம்

திறன் நிறைய தெய்வம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது என்று உங்கள் மேல் மனதுருகி சொல்லுகிறார். மனதுருகிறவ கம்பாஷனேட் கா. ஐயோ அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, இவங்க போகட்டும், மலைகள் விலகட்டும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகட்டும். ஓ வானமும் பூமியும் படைத்தவர் சொல்கிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாது, எனக்கும் உனக்கும் இருக்கிற சமாதானமான உடன்படிக்கை நிலை பெயராது என்று. ஓ கரம் உயர்த்தி அந்நிய பாஷை அப்படியே மலைகள் விலகட்டும், ஓ போகிறவர்கள் போகட்டும், மனிதர்களை நம்புவதை பார்க்கலாம், என் கர்த்தர் பெயரில் பச்சதலா இருப்பதனால பர்வதங்கள் நிலை உயர்ந்து போகட்டும். அவர் இருக்கிறா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர் இருக்கிறா, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர் இருக்கிறா, உன்னோடு இருப்பேன் என்று சொன்னவர் இருக்கிறா, முடிவு பரியந்தம் சதாகாலம் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவர் இருக்கிறா.

2022 கூட்டத்துக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் நாங்கள் அன்புடனே வரவேற்கிறோம். நீங்கள் இந்த நாளில் ஒரு தீர்மானத்தோடு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று எவ்வளவு வாஞ்சையோடு வந்திருக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் ஆண்டவர் உங்களுக்காக கிரியை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய கூட்டத்தில் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு இந்த கிறிஸ்துவில் புதுபெலன் கூட்டத்திலே என்ன செய்ய போகிறார், என்ன நடக்க போகிறது என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் சத்தியத்தை கேட்கிறோம், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலே கேட்கிறோம், கூட்டங்களிலே நாம் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இருந்தாலும் பிரியமானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையிலே தேவையானது ஒன்று, அது என்னவென்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது, யார் யாருடைய சூழ்நிலைகள் என்ன, எல்லாவற்றையும் நம்முடைய தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் இந்த வருடத்தின் நடுவிலே இப்படிப்பட்ட இந்த கூட்டத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க அவர் நமக்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ரினியூ, நியூ லைஃப், நியூ ஸ்ட்ரெங்க், கிறிஸ்துவுக்குள் புதுபெலன், ஒரு சரீரப்பிரகாரமான பலத்தை குறித்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கவில்லை. ரினியூ ஸ்ட்ரெங்க் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் எப்படி நமக்கு அந்த பலன் உண்டாகிறது என்பதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்த சித்தமுள்ளவராயிருக்கிறார். அருமையானவர்களே, அதற்கு ஆதாரமாகத்தான் நாம் ஏசாயாவின் புஸ்தகங்களிலே நாம் வாசிக்கிறபடி 40வது அதிகாரத்திலே கடைசி வாக்கியத்தை 29வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்றும், 31வது வசனத்திலே

0: கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டுகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று வாசிக்கிறோம். ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது தே தட் வெயிட் அப்பான் த லார்ட் ஷல் ரினியூ ஸ்ட்ரென்த். தே ஷல் ரினியூ ஸ்ட்ரென்த். அவர்கள் தங்கள் பலனை என்ன செய்வார்களாம், புதுப்பித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதைத்தான் கர்த்தரும் விரும்புகிறார். ஆண்டவர் நம்மை ரட்சித்தார், ஆண்டவர் நம்மை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகித்தார், ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். அதே நேரத்தில் நாம் வெறும் பேரளவிலே கிறிஸ்தவர்களாக வாழ்வதை தேவன் விரும்பவில்லை. தேவன் என்ன விரும்புகிறார் என்று சொன்னால், நாம் அடிக்கடி ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தருடைய பிரசன்னத்திலே நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 41 அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தீவுகளே எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள், ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு சமீபித்து வந்து பின்பு என்ன செய்கிறவர்கள், ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு. ஆம் பிரியமானவர்களே, ஏன் நாம் நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது என்பதைதான் இன்றைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எப்படி ஆண்டவர் நம்மை புதிதாக்குகிறார், அது எப்படி இது சாத்தியமாகும் என்கிற ஒரு கேள்வி நமக்கு. புதிதாக்குதல் என்றால் என்ன அருமையானவர்களே? புதிதாக்குதல் என்றால் ஏதோ உடைந்து போன அல்லது சற்று பாழாய் போனவைகளை எல்லாம் சற்று ரிப்பேர் என்று சொல்வார்களே, அப்படி சரி செய்வதல்ல. புதிதாக என்று சொன்னால் முற்றிலுமாக அப்படியே எல்லாவற்றையும் மாற்றி போடுவதுதான். அது ஒரு பெரிய மறுரூபம் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதுதான் புதிதாக்குதல். ரோமருக்கு நிருபம் 12 அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது அதிலே நாம் மிக தெளிவாக வாசிக்கிறோம். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே என்ன செய்யுங்கள், மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. தேவ ஜனமே, இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தேவ செய்தி. கர்த்தருடைய பிள்ளைகளே, மறுரூபமாகுங்கள், மறுரூபமாகிவிடுங்கள், ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். இந்த வார்த்தையை மற்றவர்கள் யாருமே சொல்ல முடியாது, கர்த்தர் மாத்திரம்தான் சொல்ல முடியும். ஏனென்றால் அவரால் மாத்திரம்தான் நம்மை மறுரூபமாக்க முடியும். வேறு யாராலும் மறுரூபமாக்க முடியாது. அவர் மறுரூபமாக்குகிற தேவன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மறுரூபமாக்குகிறது என்பது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல, அது ஒரு வல்லமையான செயல் என்று பிலிப்பியர்கள் நிருபம் 3 அதிகாரம் 21 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா. மறுரூபப்படுத்துவார். அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை இந்த மாம்ச சரீரத்திலே முடிந்து போவதில்லை. நமக்கு ஒரு மறுவாழ்வு உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. நாம் நித்திய நித்தியமாக வாழப்போகிறோம். இந்த சரீரத்தில் அல்ல, மறுரூபம் அடைந்த சரீரத்திலே நாம் மாறப்போகிறோம், வாழப்போகிறோம். அந்த மறுரூபமான சரீரத்தை நம்முடைய தேவன் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அது எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு காரியமாக இருந்தாலும் இப்பொழுது தேவன் எதை மறுரூபப்படுத்திக் கொண்டிருக்கிறார், அதே வல்லமை தான், அதே வல்லமை. அவர் வல்லவர். அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக என்ன செய்வார், எப்படி மறுரூபப்படுத்துவார், தம்முடைய வல்லமையான செயலின்படி. அது ஒரு வல்லமையான செயல், அது அவருடைய வல்லமையான செயல். அந்த வல்லமையான செயலின்படி அவர் மறுரூபப்படுத்துவார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற செய்தி என்னவென்றால், நிச்சயமாகவே நித்திய ஜீவன் அடைய போகிற நமக்கு ஆண்டவர் அவருடைய வல்லமையான செயலின்படி நம்ம எல்லாம் அவர் ஒரு நாள் மறுரூபப்படுத்த போவது உண்மையானால், அதே வல்லமையான செயலின்படி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் வாழ்க்கை பாதையிலும் நம்மை அவர் மறுரூபப்படுத்திக் கொண்டே வருகிறார். எதற்காக வென்றால், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நாம் மாம்ச சரீரத்திலே, இந்த பூமிக்குரிய சரீரத்திலே, இந்த பூமிக்குரிய மண்ணுக்குரிய சுபாவத்தோடு பிறந்து விட்டோம். இந்த பூமிக்குரிய சுபாவத்தில் இருக்கிற நம்மால் இந்த தெய்வீக மறுரூப மகிமையை நிச்சயமாகவே புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே ஆண்டவர் நம்மை மறுரூபப்படுத்துகிறார். அப்படி மறுரூபப்படுத்துவது எதற்காக வென்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய வல்லமையான செயலை நம்முடைய வாழ்க்கையில் காண்பிப்பதற்காக. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசு இன்றைக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், மகனே மகளே, உன்னுடைய வாழ்க்கையிலே யாராலும் இந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்க முடியாது. அது அவ்வளவுதான், ஒரு நம்பிக்கை இழந்த ஒரு நிலைமையிலே உன் சூழ்நிலை காணப்படுகிறது. யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. சில வியாதி இருக்கிறது, டாக்டர்கள் சொல்வார்கள் இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லிவிடுவார்கள். அதே போல சில நேரங்களிலே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று மனிதர்கள் கைவிரித்து விடுவார்கள். இன்னும் சில நேரங்களிலே அருமையானவர்களே, இந்த உலகம் நம்மை கைவிட்டு நம்மை தனியாக நிற்க வைக்கும் பொழுது என் வாழ்க்கை எப்பொழுது மாறும், எப்பொழுது மாறும், எப்பொழுது இந்த சூழ்நிலைகள் மாறும். இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த 15வது தேதியில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இந்தியா தேசம் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதருடைய வாழ்க்கையிலே சுதந்திரம் இல்லை. அவர்கள் இன்னும் பாவத்திற்கு அடிமையாக, குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக, பயங்கரமான பாவர்ட்டி தரித்திரத்திற்கு அடிமையாக, கண்ணீர், கொலை, வேதனை இவைகளின் அடிமைத்தனத்திலே மனிதர்கள் சிக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சுதந்திரம் கிடைக்கவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உங்கள் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, அதை நான் நிச்சயமாகவே மாற்றுவேன், அதை நான் மறுரூபமாக்கி விடுவேன். அல்லேலூயா. அதற்காக தான் இந்த கூட்டம். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திற்குள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்துக் கொண்டு எழும்புவார்கள். உனக்கு இந்த நாளிலே இந்த கூட்டத்தை விட்டு நீங்கள் முடிந்து போவதற்கு முன்பதாகவே ஒரு பெரிய மறுரூபம் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகிறதை நீங்கள் காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நினைக்கிறோம் இப்படியே ஏதாவது ஆண்டவர் செய்து எனக்கு இருக்கிற பிரச்சனையை அப்படியே மாற்றி விடுவாரா, ஒரு அற்புதம் நடந்து விடுமா என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நிச்சயமாகவே உன் சூழ்நிலைகள் மாற வேண்டுமானால் ஏதோ ஒரு அற்புதத்தினால் மாத்திரம் அல்ல, முதலாவதாக உனக்குள் இருக்கிற உன்னுடைய மனநிலைமை, உன்னுடைய மனநிலை மாற வேண்டும். அதைதான் மனம் புதிதாகிறதுனாலே மறுபாங்க. மனநிலை, எப்படிப்பட்ட மனநிலையில நீங்கள் இருக்கிறீர்கள் அருமையானவர்களே? பயம் ஒரு பக்கம், சந்தேகம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பதற்றம், இன்னொரு பக்கம் கவலை. அநேகருக்கு தூக்கத்திலே ஒரு விதமான பதற்ற நிலைமை, கெட்ட கனவுகள், எதிர்காலத்தை குறித்த ஒரு திகில், எப்படி நாளை நான் எப்படி சந்திப்பேன் என்கிற பல கேள்விகள், இதெல்லாம் தான் மனிதனுடைய பயங்கரமான மனநிலைகள். இந்த மனநிலைகளை ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மனதை முதலாவதாக நான் புதிதாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன் மனநிலைமையை நான் முதல்ல மாற்றுகிறேன். ஹல்லேலூயா. உன் மனம் சரியான நிலைமையில் இருக்குமானால் உன் வாழ்க்கை சரியான நிலைமையில் இருக்கும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு பலவிதமான மனநிலையில மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் ஆலயத்துக்கு வரும்பொழுது நன்றாக உற்சாகமாக இருக்கிறது, ஜெபிக்கும் பொழுது தைரியம் வருகிறது, ஆனால் கஷ்டம் வரும்பொழுது பயம் வந்து விடுகிறது, சந்தேகம் வந்து விடுகிறது, குழப்பம் வந்து விடுகிறது. அதைதான் டபுள் மைண்ட், இருமனம் உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு பக்கம் விசுவாசம், இன்னொரு பக்கம் அவ்விசுவாசம், ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் தைரியம், இப்படி மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. அது டபுள் மைண்டட்னஸ். இருமனம் உள்ளவர்கள் தங்கள் வழிகளில் எல்லாம் எப்படி இருக்கிறார்களாம், நிலையற்றவர்களாக இருக்கிறார்கள். அருமையான, ஆகவே கர்த்தர் உன் மனதை மறுபப்படுது. எந்த காரியத்தை நீ செய்வதற்கு முன்பதாக உன் மனதை கர்த்தர் மறுபமாக்குகிறார். ஹல்லேலூயா. அதை எப்படி செய்வார் என்பதை நாம் ஒரு சில வேதத்தில் நடந்த சில சம்பவத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். யாத்ரியாம புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது அதிலே மோசேயை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் மோசேயை அழைத்து, நீ போய் எகிப்துக்கு போ என்று அவனை எகிப்துக்கு ஆண்டவர் அனுப்ப போ என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஐயோ என்னால் முடியாது, என்னால் பேச முடியாது, எனக்கு அவ்வளவு தைரியம் இல்லை, வேற யாரையாவது அனுப்புங்க ஆண்டவரே என்று அந்த மோசே கதறுகிறார். நான் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறேன், அது போதும், அது போதும், எனக்கு வேற ஒன்றும் கிடையாது, என் கையில் ஒரே ஒரு உலர்ந்த கோல் இருக்கிறது, அவ்வளவுதான், இந்த கோலை வச்சுக்கிட்டு நான் என் வாழ்க்கையை ஓட்டிடுறேன், எனக்கு பெரிய பொறுப்பெல்லாம் கொடுக்காதீங்க ஆண்டவரே என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், ஆனால் பல லட்சக்கணக்கான என்னுடைய ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், அவைகளை மீட்க வேண்டுமானால் எனக்கு ஒரு மனிதன் தேவை, அது நீதான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் பார்த்து கர்த்தர் சொல்ற, மகனே மகளே, உன் குடும்பத்திற்கு ஆண்டவர் உன்னை ஒரு தூணாக வைத்திருக்கிறார், சபைக்கு ஆண்டவர் உன்னை ஒரு வெளிச்சமாக வைத்திருக்கிறார், சமுதாயத்திலே ஆண்டவர் உன்னை பிரகாசிக்கிற நட்சத்திரமாக வைத்திருக்கிறார். நீ சாதாரணமான மனிதன் அல்ல, ஆனால் அதே நேரத்திலே உன்னை நீ என்ன நினைக்கிறாய், எனக்கு அவ்வளவு தகுதி இல்லை, எனக்கு அவ்வளவு ஞானம் இல்லை, எனக்கு புத்தி இல்லை, எனக்கு அவ்வளவு திறமைகள் இல்லை என்று மோசே சொன்னது போல சொல்லி கொண்டிருக்கிறாய். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, உன் திறமையோ உன்னுடைய அறிவோ உன்னுடைய புத்திசாலித்தனமோ இல்லை, ஆண்டவர் கேட்கிறார், உன் கையிலே என்ன இருக்கிறது? என் கையில் என்ன இருக்குது? ஒரே ஒரு கோல் இருக்குது, அது ஆடு மேய்க்கிற கோல். அதை எடுத்துட்டு போனால் எகிப்தில் இருக்கிற மக்கள், அந்த ராஜா எல்லாமே என்னை எப்படி பார்ப்பாங்க, அருவறுப்பாக பார்ப்பாங்க. ஏனென்றால் ஆடு மேய்க்கிற உத்தியோகம், ஆடு மேய்க்கிற வேலை எகிப்தியருக்கு ஒரு அருவறுப்பான ஒரு வேலை. ஆகவே என்னை கீழ்த்தரமாக நினைப்பார்கள். ஆண்டவர் அதை தான் எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார்? இங்கேதான் அவருடைய மறுரூபத்தினுடைய வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்த விரும்புகிறார். மோசேயை பார்த்து சொல்லுகிறார், உன் கையில் இருக்கிற ஒரு சாதாரணமான கோல் தானே, அதை கீழே போடு என்று சொல்லுகிறார். அவன் கீழே போடுறான். போட்ட உடனே அது பாம்பாக இருந்தது. உடனே அதை கண்டு விலகி ஓடுகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்றார், அது பிடி என்றார். பிடிக்கிறான், அது மறுபடியும் கோல் ஆகிவிட்டது. ஒரு கோல் பாம்பாக மாறுகிறது, அந்த பாம்பு மறுபடியும் கோலாக மாறுகிறது. கோல் பாம்பாக மாறினதும் ஒரு மறுரூபந்தான். பாம்பாக இருந்த கோல் அந்த கோலாய் மாறினதும் மறுரூபந்தான். கடைசியிலே அந்த சாதாரணமான கோல் எங்கே போய் முடிகிறது என்றால், அதை எப்படி மறுரூபமாகிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, ஆடு மேய்க்கிற மேய்ப்பனுடைய கோலை தேவனுடைய கோலாக மாற்றிவிட்டார். அல்லேலூயா. அவன் நினைக்கவே இல்லை, ஆடு மேய்க்கிறதுக்கு தான் கோல் உதவன்னு நினைச்சிட்டு இருந்தார். அது தேவனுடைய கோல். அதே யாத்திரை நம்ம 4வது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பாருங்க. இந்த தேவனுடைய கோலை உன் கையில் பிடித்து கொண்டு போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த கோலை கீழே போட்ட உடனே பாம்பு வந்த உடனே அதை விலகி ஓடுறான். இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை என்ன தெரியுமா? தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து எதையாவது நீ செய்த உடனே எப்படி கோல் பாம்பாக மாறினதோ அது போல திடீரென்று உன் பிரச்சனை பாம்பாக படம் எடுத்து ஆடுகிறது. நீ பயந்து ஓடுகிறாய், பிரச்சனையை கண்டு விலகி விலகி ஓடுகிறாய். ஆண்டவர் சொல்ல, விலகி ஓடாத, அது பிடி. அல்லேலூயா. பிரச்சனையை கண்டு விலகி ஓடாத, பிடி, பிடிச்சு பார். அது பாம்பாக இருந்த அந்த பாம்பு கோலாக மாறும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையை தேவன் மறுரூபப்படுத்த வல்லவர். அல்லேலூயா. வல்லவர், அவர் வல்லவர். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மோசேயை பார்த்து, உன்னை குறித்து நாம் பேச முடியாதவன், எனக்கு என்னுடைய நாவு, என்னுடைய வாய், இதெல்லாம் தொத்து நாவு என்று சொல்லாதே. இனிமேல் உன்னை குறித்து தரக்குறைவாக நினைக்காதே. உன்னை பார்க்காத, உன் கையிலே நான் உனக்கு கொடுத்திருக்கிற கோலை பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீ உன்னுடைய மனநிலைமையை மாற்றிக்கொள், மறுரூபமாக்கி விடு. ஹல்லேலூயா. தைரியமா போ, ராஜா முன்னால போய் நில். அவன் எதா பேசினா கோலை கீழே போடு. ஹல்லேலூயா. மோசே ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டார். அதே போல ராஜா நிலத்தில் போறாரு, கோலை கீழே போடுறாரு. உடனே ராஜா சொல்றாரு, இது என்ன பெரிய காரியமா? எங்க மந்திரிகள்லாம் கூட மந்திரக்காரர்கள் போடுறாங்க பாருங்கன்னு போட்டாங்க, அவங்களும் பாம்பு வர வச்சாங்க. அப்போ நடந்தது என்ன? மோசேயின் பாம்பு அந்த மந்திரவாதிகளின் பாம்பை விழுங்கி போட்டு விட்டது. அல்லேலூயா. அவங்களும் பாம்பு வரவழைப்பாங்க, அவங்களும் உனக்கு விரோதமாக கிரியை செய்வாங்க. ஆனால் நீ தான் மேற்கொள்வாய், நீ தான் ஜெயிப்பாய். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னுடைய மனநிலைமையை மாற்றிக்கொள். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் மனநிலைமையை மாற்ற சொல்லி சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு விரோதமாக யாராவது பேசினா, நமக்கு விரோதமாக யாராவது பொல்லாத வார்த்தைகள் சொல்லும் பொழுது, அல்லது யாராவது நம்மை புறம் கூறும் பொழுது, உன்னுடைய மனதை புண்படுத்தும் சில வார்த்தைகளை அம்பு போல் உன் மேல் பாய்ச்சும் பொழுது, உடனே உன் சரீரம் பாதிக்கப்படாது, சரீரத்தில் ஒரு மாறுதலும் வராது. அதை எதிர்கொள்வது யார் என்றால், உன்னுடைய மனம் தான் எதிர்கொள்கிறது. உன்னுடைய மனம் என்ன செய்கிறது என்றால் பதறுகிறது. உன் மனம் கு குழம்புகிறது, திகைக்கிறது. உன் மனதில் என்ன இல்லை தெரியுமா? உறுதி இல்லை, அன்ஸ்டேபிள் மைண்ட். உன் மனம் உறுதியற்ற நிலைமையில் இருக்கிறபடினால அதை எதிர்கொள்ள முடியல. உன் மனம் சோர்ந்து போகும் பொழுது உன் சரீரம் சோர்ந்து போய் விடுகிறது. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் அம்புகள் பாய்ந்து வரும் பொழுது அதை எதிர்கொள்ள உன் மனதை உறுதிப்படுத்திக்கொள். மன உறுதி தான் அவசியம். ஹல்லேலூயா. ஆகவே உன் மனதை கர்த்தர் இந்த மாலை வேளையிலே மறுரூபப்படுத்திக் கொண்டிருக்கிறார், புதிதாக்கிக் கொண்டிருக்கிறார். உன் பழைய எண்ணங்களை மாற்றிக்கொள், உன் பழைய சிந்தனையை மாற்றிக்கொள். இனி நீ நினைக்கிறபடி அல்ல, கர்த்தர் சொல்லுகிறபடி தான் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ போடுகிற திட்டத்தின்படி அல்ல, கர்த்தர் சொல்லுகிறது தான் காரியங்கள் வாய்க்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அப்படி கர்த்தர் காரியங்களை மாற்ற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராயிருக்கிற கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். இன்னொரு உதாரணத்தையும் கூட நாம் சீக்கிரமாய் பார்க்கும். வேதத்தில் யாத்ரியாம புஸ்தகத்தில் 15வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், யாத்ரியாம புஸ்தகத்தில் 15வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் மக்கள் வழிநடந்து வனாந்தரத்தில் வந்து கொண்டிருக்கும் பொழுது 3 நாட்களாக தண்ணீர் இல்லாமல் நடந்து கொண்டு வருகிறார்கள். அப்படி வரும்பொழுது தண்ணி எங்கே கிடைக்கும், எங்கே கிடைக்கும்னு பார்க்குறாங்க. கடைசியில் எங்கு பார்த்தாலும் வெறும் பாறைகளும் கற்பாறைகளும், எங்கு பார்த்தாலும் வெறும் வனாந்தரமாக இருக்கிற அந்த இடத்துல தண்ணி எங்கேயும் இல்லை. ஆனால் ஒரு இடம் வந்தது, ஒரு தண்ணீர் நிற்கிற ஒரு இடத்தை அவர்கள் பார்த்தார்கள். பார்த்த உடனே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், தண்ணீர் கிடைத்து விட்டது என்று. ஆனால் அந்த தண்ணீரை குடிக்க அவர்கள் அள்ளி பருகும் பொழுது அந்த தண்ணீர் எப்படி இருந்ததா? கசப்பாய் இருந்தது என்று வாசிக்கிறோம். ஆகவே அந்த இடத்துக்கு மாறா என்று பெயரிட்டார்கள். உடனே அவர்கள் செய்த காரியம் என்ன? கவனிங்க பிரியமானவர்களே, உடனே அவர்கள் செய்த காரியம் என்ன? மோசேக்கு விரோதமாக அவர்கள் என்ன செய்தார்கள்? முறுமுறுத்தார்கள். அதுதான் உடைய மனநிலை. மனநிலை தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில கசப்பான சில அனுபவங்கள் வரலாம். தண்ணி வந்துருச்சு, தண்ணி இருக்குது, எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு, நல்ல உயர்வு வந்துருச்சு என்று நீ எதை நினைத்து மேன்மை பாராட்டுகிறாயோ அதுவே உனக்கு ஒரு கசப்பான தண்ணீராய் மாறி இருக்கும், உனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. நீ அந்த தண்ணீரை தான் நம்புகிறாய ஒழிய அந்த தண்ணீரை மாற்றக்கூடிய வல்லமையுள்ள தேவனை நீ நம்பவில்லை. ஹல்லேலூயா. இதுதான் அநேகர், குழந்தை பிறந்தாலும் சரி, வேலை கிடைச்சாலும் சரி, வீடு கிடைச்சாலும் சரி, எது கிடைச்சாலும் சரி, முதலாவது அதை கர்த்தருடைய பாதத்தில் வைத்து விடுங்கள், கர்த்தருக்கு அதை ஒப்பு கொடுங்கள். அந்த ரோமர் 12:3 காரியங்கள் சொல்லப்படுகிறது. முதலாவது நீங்கள் உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ரெண்டாவதாக உங்கள் மனதை புதிதாக்கி கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அதை கர்த்தர் மறுரூபப்படுத்துவார். ஒப்பு கொடு, புதிதாக்கு, பின்பு கர்த்தர் மறுரூபமாக்குவார். இன்றைக்கு அந்த தண்ணீர் நிறைந்த இடத்துல எப்படி முறுமுறுத்தார்கள், அது போல உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எல்லாம் நன்றாக இருக்கும் என்று பார்த்தேன், ஆனால் எனக்கு என் சூழ்நிலை வேதனை தரக்கூடியதாய் அமைந்து விட்டதே என்று நீ அந்த கசந்த மாறாவை பார்த்து கதறிக்கொண்டிருக்கிறாய், முறுமுறுத்து கொண்டிருக்கிறாய். எனக்கு யாரும் உதவி செய்ய முடியல, என்னை ஏன் ஆண்டவர் இங்கே கொண்டு வந்தார், ஏன் இங்கே ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று சொல்லி நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய், பதறிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் மோசே என்ன செய்தார் தெரியுமா? முறுமுறுக்கவில்லை, பதறவில்லை, கதறவில்லை. அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட உடனே அவருக்கு என்ன பதில் வந்தது? கசந்த மாறாவை குறித்து அவர் சொன்ன உடனே மோசேக்கு தேவன் ஒரு மரத்தை என்ன செய்தார்? காண்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஒரு மரத்தை காண்பித்தார், இந்த மரத்தை அதில் போடுப்பா, அவ்வளவுதான். வாழ்க்கை கசக்கும் பொழுது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும் பொழுது, குடும்பத்தில் தகராறு வரும் பொழுது, உன்னுடைய சூழ்நிலையின் மத்தியிலே உன்னுடைய சத்துருக்கள் உனக்கு விரோதமாக எழும்பும் பொழுது, உன் வாழ்க்கையிலே உன்னை வேதனைப்படுத்துகிறவர்களின் மத்தியிலே நீ முறுமுறுத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் கண்களை ஏறெடுத்து கர்த்தரை நோக்கி பார், அவர் ஒரு மரத்தை உனக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மரத்தை நீ நோக்கி பார்க்கும் பொழுது, அந்த மரத்தை கர்த்தர் வெட்டி போடு என்று சொல்லும் பொழுது வெட்டி போட வேண்டாம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. போட்ட உடனே தண்ணி எப்படி மாறுச்சு தெரியுங்களா? குடிக்கிற தண்ணீரா மாறல, என்ன தண்ணீரா மாறுச்சு? மதுரமான தண்ணீர். அல்லேலூயா. எல்லாம் கவனிச்சுக்கொள்ளுங்க, எந்த தண்ணீரை குறித்து நீ முறுமுறுத்தாயோ அதே தண்ணீர் உன் வாழ்க்கையில என்னவாய் மாறும்? மதுரமாய் மாற்ற தேவன் வல்லவர். இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் டைரியில, ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, இப்பொழுது உன் வாழ்க்கை ஏதோ ஒரு கசந்த நிலைமையிலே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது, உண்மைதான். ஆனால் நான் அதை மறுரூபமாக்குகிற நேரம் வரும்பொழுது அது சாதாரணமான தண்ணீராய் இருக்காது, அது மதுரமான தண்ணீராய் மாறிவிடும். The best, the best. ஆண்டவர் எதை கொடுத்தாலும் தரக்குறைவான ஒன்றை கொடுக்க மாட்டாரு, உனக்கு பெஸ்ட்டை தான் கொடுப்பாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஏன் மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுற? அவங்களுக்கு நல்லதாக கிடைச்சிருச்சு, இவங்களுக்கு நல்ல காரியம் நடக்குது, இங்கே எப்படி நடக்குது, எனக்கு தான் ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரு. நீ சாதாரணமாக நினைச்சிட்டு இருக்கிற, உனக்கு தெரியாது, உனக்கு தான் ஆண்டவர் பெஸ்ட்டை கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. மதுரமான ஒன்றை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறது என்ன தெரியுங்களா? அங்கே அவர்களை கர்த்தர் சோதித்தார், சோதித்தார். ஆண்டவர் உனக்கு நன்மை செய்யும் பொழுதெல்லாம், உன்னை உயர்த்தும் பொழுதெல்லாம், உன் வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்யும் பொழுதெல்லாம் நீ யாருக்கு மகிமையை கொடுக்கிறாய்? உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் போய், ஐயோ இந்த தண்ணீர் ரொம்ப கசப்பா இருந்துச்சு, மோசே ஒரு மரத்தை வெட்டி போட்டாரு, உடனே மதுரமாயிருச்சுங்க, நீங்களும் இந்த மாதிரி மரம் எங்க இருக்குதுன்னு பார்த்து வெட்டி வச்சுங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் மரத்தை தான் வெட்டி போட சொன்னேன், ஒழிய அந்த மரம் அல்ல, நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு மனுஷனை வச்சு உனக்கு உதவி செய்வேன், யாரு கொண்டாலும் உனக்கு உதவி செய்வேன். நீ மருந்து மாத்திரை கூட சாப்பிடலாம், நீ எதை வேண்டுமானாலும் எடுக்கலாம், ஆனா அதல்ல உனக்கு சுகம் கொடுக்கிறது, கர்த்தர் சுகம் கொடுக்கிறார். அவர் தான் உன்னுடைய பரிகாரி, அவரே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, உன் வாழ்க்கையிலே நீ கடந்து சென்று கொண்டிருக்கிறதான எப்படிப்பட்டதான கைவிடப்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் சரி, கைவிடப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார், உனக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சரி, ஏன் என் வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த மறுரூப அனுபவத்தை கொண்டு வருகிறார்? மறுரூபம் என்றால் என்ன அர்த்தம்? இப்போ ரெண்டு காரியம் உங்களுக்கு சொன்னேன். இந்த ரெண்டு காரியத்தில் எப்படி அந்த மோசேயின் கோல் பாம்பாய் மாறி தேவனுடைய கோலாய் மாறிற்று, எப்படி கசந்த மாறா மதுரமாய் மாறிற்று, எப்படி கர்த்தர் இதை மாற்ற வல்லவராய் இருக்கிறார்? ஆம், என் தேவன் உன் வாழ்வை மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். சங்கீத புஸ்தகத்தில் 114வது சங்கீதத்தை நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது அங்க என்ன வாசிக்கிறேன்னா, கற்பாறையை அவர் தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறாராம். அல்லேலூயா. கற்பாறையை அவர் தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறார். சங்கீத புஸ்தகம் 114வது சங்கீதம் 8வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். அல்லேலூயா. அவர் மாற்றுகிறார், கற்பாறையை தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறார். கர்த்தர் மறுரூபமாக்கும் பொழுது கற்பாறையை தான் நீ பார்க்கிறாய், ஆனா கற்பாறையிலிருந்து நீ என்னதான் உடைச்சா கூட ஒரு சொட்டு தண்ணி வராது. ஆனா என் தேவன் அந்த கற்பாறை என்னவாய் மாற்றுகிறாராம், நீரூற்றாய் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவன் உன் வாழ்வை மறுரூபமாக்குகிற தேவனாய் இன்றைக்கு மாலையிலே உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் அற்பமான சரீரத்தை என்னுடைய வல்லமையான செயலின்படி நான் மறுரூபமாக்குவேன். உன் வாழ்க்கையிலேயும் கூட நீ சாதாரணமாய் அற்பமாய் நினைத்துக் கொண்டிருக்கிற எந்த காரியத்தையும் நான் மறுரூபமாக்க வல்லவராய் இருக்கிறேன். சொல்லுங்க, அவர் வல்லவர், அவர் வல்லமை பெரியது. அது எப்படிப்பட்ட வல்லமை? அல்லேலூயா. கிறிஸ்துவின் வல்லமை, கிறிஸ்துவில் புதுபலன் என்றால் உன் வாழ்க்கையிலே எங்கே இருந்து இந்த வல்லமை உண்டாகிறது என்றால் கிறிஸ்துவில் இருந்து வருகிறது. பவுலப்போஸ்தலனுக்கு ஏறிட்ட அந்த சோதனையிலே ஆண்டவர் நோக்கி கதறுகிறார். பலவீனத்தின் மத்தியிலே அப்பொழுது அவர் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் என்ன? 2 கொரிந்தியர் 12 அதிகாரத்திலே, உன் பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது பவுல் என்ன சொல்றாருன்னா, பலவீனங்களிலும் நான் மேன்மை பாராட்டுகிறேன், கிறிஸ்துவின் வல்லமை என்னில் தங்கி இருக்கும்படியாக. அல்லேலூயா. நம்ம எல்லாருமே பலவீனர்கள் தான். புதுபலன் என்று சொல்லுகிறதுக்கு காரணம் என்னவென்றால், நாம் பலனை இழந்து கொண்டிருக்கிறோம். வயதாக வயதாக பலன் போகலாம். அருமையானவர்களே, இந்த கொரோனா வியாதி வந்து எத்தனையோ பேரை பலவீனர்களாக மாற்றிவிட்டது. எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டு போனார்கள். சிறு பிள்ளைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டது. பலனை இழந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்க சொல்லுங்க, கர்த்தர் என் பலனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரே என் பலனாய் இருக்கிறார். கர்த்தரின் வெளிச்சம் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு நான் அஞ்சுவேன்? அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தியன் கூட இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளையே, உன்னை கர்த்தர் அவருடைய பலத்தினால் இடைக்கட்ட அவர் வல்லவராய் இருக்கிறார். உன் வாழ்வை மறுரூபப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்டதான போராட்டங்களின் மத்தியிலே நீ தளர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கும் கர்த்தர் உன் வாழ்விலே ஒரு புதுபலனை கொடுப்பேன் என்று வாக்கு தத்து கொடுக்கும் பொழுது, இன்றைக்கு அநேகருடைய எண்ணத்திலே என்ன எண்ணம் வருகிறது என்றால், கொஞ்சம் கூட சாத்தியம் இல்லையே, இனிமேல் எப்படி, கொஞ்சம் கூட சாத்தியம் இல்லையே என்று நீங்க சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது எப்படி நடக்கும் என்பது உனக்கு தெரியாது, உன் கற்பனைக்கு கூட எட்டாது. ஆனால் நான் காரியங்களை வாய்க்க பண்ணும் பொழுது நீ ஆச்சரியப்பட போகிறாய். உதாரணம், யோவான் எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரத்திலே தண்ணீரை ஆண்டவர் திராட்சை ரசமாய் மாற்றினார். அது ஒரு மறுரூபம் தான். தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றும் பொழுது அந்த கல்யாண வீட்டிலே ஒரு குறைவு ஏற்பட்டது. திராட்சை ரசம் அங்கே இல்லை. தண்ணீரை நிரப்புங்கன்னு சொன்னார், நிரப்பினாங்க. மொண்டு கொடுங்கன்னு சொன்னார், கொடுத்தாங்க. அப்போ அங்கே கேட்கப்பட்ட கேள்வி என்ன தெரியுங்களா? இதுவரைக்கும் இந்த நல்ல ரசத்தை கொடுக்காமல் வைத்திருந்தீர்களே, இந்த நல்ல ரசத்தை ஏன் இதுவரைக்கும் கொடுக்கல? முந்தி கொடுத்த ரசம் அவ்வளவு ருசியா இல்லை, இப்ப 2வது கொடுக்கிற ரசம் எப்படி இருக்குது? நல்ல ரசமா இருக்குது. அல்லேலூயா. இது பிந்தின ரசம். முந்தின ரசம் ருசியா இல்லை, இந்த பிந்தின ரசம் மிக ருசியா இருக்கிறதே என்று சொல்லி அவர் கேட்ட கேள்வி என்னவென்றால், இது எங்கே இருந்து வந்தது? அல்லேலூயா. என்ன கேள்வி? இது எங்கே இருந்து வந்தது? அதுதான் கேள்வி. எங்குமே திராட்சை ரசம் இல்லை, கடைகளும் இல்லை, மணவாளனை கூப்பிட்டு கேட்கிறாரு, எங்கேயா வச்சிருந்தீங்க இந்த ரசத்தை? இன்னைக்கு டைரியில் எழுதி வச்சுங்க, அடுத்த தீர்க்க தரிசன வார்த்தையை. உன் வாழ்க்கையில் ஒரு நாள் கேட்பாங்க, இவ்வளவு நாள் இல்லாமல் எங்கிருந்து இவ்வளவு பெரிய காரியம் உன் வாழ்க்கையில் நடந்தது என்று அநேகர் ஆச்சரியப்படும்படியான ஒரு அற்புதத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எங்கே இருந்து வந்தது? எங்கே இருந்து வந்தது? மனுஷனுக்கு தெரியாது, உலக ஞானிகளுக்கு தெரியாது, கல்விமான்களுக்கு தெரியாது, ஜோசியக்காரனுக்கு தெரியாது. போய் அநேக ஜோசியக்காரன்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, அவனால சொல்ல முடியாது. ஆனா என் தேவனுக்கு தெரியும், உன் வாழ்க்கையில அடுத்து என்ன நடத்த போகிறார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளையே, முந்தின ரசத்தை பார்க்கிறோம், இந்த பிந்தின ரசம் ருசியா இருந்தது போல. இவ்வளவு நாள் உன்னோட வாழ்க்கையிலே நீ உபயோகப்படுத்தியிருந்த எல்லாவற்றை காட்டிலும் ஆச்சரியப்படும்படியான காரியம் இது எங்கே இருந்து வந்தது என்றால், இதுவரைக்கும் நீ உபயோகப்படுத்தின ரசம் மனுஷன் செய்த ரசம். இது இரண்டாவது வந்த பிந்தின திராட்சை ரசம், அது இயேசு கிறிஸ்துவால் வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு கொடுக்கிறதான இந்த செய்தியிலே, இது நீ தீர்க்க தரிசனத்தை நீ ஏற்றுக்கொண்டு ஜெபிக்க ஆரம்பி. அநேகர் கேட்பார்கள், இது எங்கே இருந்து வந்தது என்று. அப்படிப்பட்டதான ஒரு புது பலன் உன் வாழ்க்கையில கர்த்தர், புது வாழ்வை கர்த்தர் கொடுக்க போகிறார், புது வழியை கர்த்தர் திறக்க போகிறார், புது கிருபையை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை புதுசாக்குறாருன்னு நீங்க கேட்கலாம், எதுக்காக தெரியுங்களா? என்னுடைய ஆண்டவர் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரை குறித்து எபிரேயர்கள் நிருபத்தில் வாசிக்கும் பொழுது, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் நம்முடைய ஆண்டவர், அவர் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். அல்லேலூயா. அவர் எப்பொழுதுமே நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். எப்பொழுதுமே புதுசாக தான் இருப்பார். உனக்கும் புதிய காரியத்தை செய்வார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது தோன்றும். ஹல்லேலூயா. இன்றைக்கு மாலை வேளையிலே கர்த்தர் உனக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், எந்த வியாதி, எந்த பலவீனம், எந்த கஷ்டம் உன்னை விட்டு தீரவில்லையோ, பாழ் நிலத்தை என் தேவன் பலமான நிலமாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தையும் கூட நான் சீக்கிரமாய் உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்தில் இரண்டாவது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, எலிசா தீர்க்கதரிசி குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எலியா தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவன் நடந்து வருகிறார். எரிகோ என்கிற பட்டணத்தில் வரும்பொழுது அங்கே இருக்கிறதான சீஷர்கள் சொல்லுகிறார்கள், அங்கே இருக்கிற மக்கள், ஐயா இந்த எரிகோ பட்டணம் குடியிருப்புக்கு நல்ல பட்டணம், ஆனால் அங்கே நிலப்பாடு இருக்கிறது, அங்கே தண்ணீர் கெட்ட தண்ணீராக இருக்கிறது, இதை எங்களால் ஒன்று செய்ய முடியல என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது எலிசா என்ன சொல்றார் தெரியுமா? ஒரு புது தோண்டிய நிலத்தில் கொண்டு வார்கள் என்று சொல்லுகிறார். ஒரு புது தோண்டியை கொண்டு வர, ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்தில் ரெண்டாம் அதிகாரம் 19 வசனத்தை பாருங்க. அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்ல தண்ணீரோ கெட்டது, நிலம் பாழ் நிலம், அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது நிலப்பாழும் இராது. இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம். எல்லாரும் சொல்லுங்க, இனி சாவு வராது நிலப்பாழ் இராது. மூணு முறை சொல்லுங்க. ஏன் இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன். அல்லேலூயா. ஆரோக்கியமாக்கினேன். என் ஆண்டவராகிய கர்த்தர் இப்பொழுது சொல்லுகிறார், இந்த செய்தியை பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே உங்கள் அநேகருடைய சரீரத்திலே சௌக்கியத்தை நீங்கள் காண்பீர்கள். நிலப்பாழ் உங்களை விட்டு நீங்குகிறது, அழிவு உங்களை விட்டு நீங்குகிறது, விடுதலை உங்களுடைய சரீரத்தில் உண்டாகிறது. நீங்கள் ஆரோக்கியமாகத்தான் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுங்க. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஓரா பாலாபா சந்தர பௌரியா ஊரா கபார பாலாபாரபா சந்தர பௌரியா ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே அநேக காரியங்கள் எப்படி நான் சொல்லிக்கொண்டு போக முடியும், ஏன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த புதிதான அனுபவத்தை உண்டாக்குகிறார் ஏன் என்றால், கடைசியாக ஒரே ஒரு குறிப்பை மாத்திரம் உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு இதை வெளிப்படுத்த சொல்லியிருக்கிறார். நாம் பூமிக்குரியவர்களாய் மண்ணுக்குரியவர்களாய் மண்ணுக்குரிய சுபாவத்தோடு காணப்படும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவன் அந்த மண்ணிலிருந்து நம்மை எடுத்து நம்மை தெய்வீக சுபாவம் உள்ளவர்களாய் மாற்றிக்கொண்டு வருகிறார். அதுதான் மறுரூபம். எப்படி? ரோமருக்கு நிருபம் 8:29 எடுத்து பாருங்கள். அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற்பேரானவனாய் இருக்கும் பொருட்டு எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, நாம் இன்றைக்கு ஒரு மண்ணுக்குரிய சாயலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. தேவனுடைய நோக்கம் என்ன? அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நீ தப்பு செய்தாலும் உன்னை ஆண்டவர் என்ன செய்கிறார்? உன்னை நொறுக்குகிறார், உன்னை உடைக்கிறார். எதற்காக? நீ குயவன் கையில் இருக்கிற ஒரு களிமண்ணை போல இருக்கிறாய். எரேமியா 18:18 உன்னை என்ன செய்கிறார்? அவர் அந்த பாத்திரம் கெட்டு போன உடனே உன்னை மறுபடியும் வேறே பாத்திரமாக வரைகிறார். அல்லேலூயா. வேறே பாத்திரம்னா என்ன? இப்பொழுது நீ கோபாக்கினின் பாத்திரமாக இருக்கிறாய். நீ கோபாக்கினின் பாத்திரமாகவே இருப்பது தேவ சித்தம் அல்ல. ரோமர் 8:9 வாசிக்கிறோம், 9:9 உன்னை கிருபா பாத்திரமாய் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. அதுதான் மறுரூபம். இந்த பூமிக்குரிய சாயலை நாம் களைந்து இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் சாயலை நாம் அடைய வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை மறுரூபமாக்கி கொண்டு வருகிறார். இந்த மறுரூப அனுபவத்தை நாம் கடந்து போகும் பொழுது கர்த்தமை உடைத்து நொறுக்கி நம்மை அவருடைய சித்தம் செய்வதற்காக நம்மை சாயலை மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய ரூபம் எப்படிப்பட்ட ரூபம்? தேவனுடைய தற்சுரூபம். அவர் தேவனுடைய தற்சுரூபமாயிருக்கிற அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் என்ன செய்தாராம்? இந்த பூமிக்கு வரும்பொழுது அவர் அடிமையின் ரூபத்தை எடுத்தார். உனக்காக எனக்காக மனுஷர் ரூபமாய் காணப்பட்டார். அவர் பாவ மாம்சத்தின் சாயலை ஏற்றுக்கொண்டார். உன்னையும் என்னையும் தேவ சாயலாக மறுரூபப்படுத்துவதற்காக கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்துகிற சத்தியம் என்ன தெரியுமா? உன் மனதை கர்த்தர் மறுரூபமாக்கி புதிதாக்கி உன்னை மறுரூபப்படுத்தி உன்னை அவருடைய சாயலாக மாற்றிக்கொண்டு வருகிறபடியினாலதான் போராட்டங்கள் கஷ்டங்கள் வரும்பொழுது அவர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கவில்லை. அநேக உபத்திரத்தின் பாதையிலே உன்னை உருவாக்கி கொண்டு வருகிறார், அவருடைய பாத்திரமாக மாற்றிக்கொண்டு வருகிறார். நீ அந்த பாத்திரத்தை ஆண்டவர் உடைத்து தூர தூக்கி போட்டு விடலையே, ஆண்டவர் வேறே பாண்டமாக கிறிஸ்துவின் பாத்திரமாக ஆண்டவர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் உன்னை மறுரூபப்படுத்த வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த அருமையான மாலை வேளையிலே ஒரு தீர்க்கதரிசனமான செய்தியை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த செய்தியிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் இதுவரைக்கும் கட்டப்பட்ட நிலைமையிலே போராடி கொண்டிருந்த நிலைமையிலே நீங்கள் காணப்பட்டு கொண்டிருந்த நிலைமையிலே ஆண்டவர் உங்களை விட்டுவிடாமல் உங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் மறுரூபமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை மாற்றி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கசந்த மாறா மதுரமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் வாய்களை திறந்து கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த வேளையிலே உங்கள் மேல் அபிஷேகத்தை ஊற்றுவார், வல்லமையை ஊற்றுவார். ஓ ஷபாரபார, உங்களுக்காக விசேஷித்த விதமாக ஜெபிக்க போகிறேன். இந்த ஜப நேரத்திலே ஆண்டவர் அநேகரை தொடுவார். உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உற்றார் உறவினர்கள், யார் கஷ்டப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, இந்த ஜெபிக்கிற நேரத்தில் கர்த்தர் அவர்களை தொடுவார். உங்களையும் ஆண்டவர் தொடுவார். உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இந்த ரசம் எங்கே இருந்தது என்று தெரியவில்லையே என்று அநேகர் கேட்பார்கள். ஓ ஹல்லேலூயா, ஒரு சிறந்த ருசி உள்ள ஒரு சிறந்த பாத்திரமாக ஆண்டவர் உன்னை மாற்ற உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஓ ஷபா ரபா லபா கீரபா, கிறிஸ்துவின் வல்லமை உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் வல்லமை உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் வல்லமையினாலே நீங்கள் மறுரூபம் ஆகி கொண்டிருக்கிறீர்கள். ஓ ஷபா ரபா லபா கராபா தீனா எல்லாரும் எல்லாரும் ஆவிக்குள்ளாய் மாறும். ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
0: ஆமென். சோத்ரம் ஆண்டவரே,
1: கலபல பிச்சு கலபல பல பல பல பல இயேசுவே, சோத்ரம் ஆண்டவரே, இந்த வைப்புல கா கிறிஸ்துவே, குருவர கா சிறுபப்பா ஆண்டவரே, பிரசித்தாவி ஆண்டவரே, கிருபை உள்ளவரே, சோதாப்பா மர ரூபமாய் மாக்கிறே ஆண்டவரே, சித்தாவே நீ நம்பிக்கை பரல தருவாப்பா ஆண்டவரே, நீ சேகா ஆண்டவரே, சோதா சோதா சோதா சோதா சோதா குருபல சக்கல பல சக்கல பல பல பல பல பல பல பல பா ஈஸ்வே, சோதா சோதா சோதா சோதா சோதா ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, சக்கர சுக்கல பல பல சுக்கல பல பல பல பல பல பா ஆண்டவரே, அபிஷேக வல்லமை பாண்டி ஓடும் ஆண்டுகளே, பாண்டி போயிடும் ஆண்டுகளே, ஊ ஆளு ஊயா பட்டாடு நடி ஓடும் ஆண்டுகளே, தீவன் நடி உண்மையில் பாயும் அப்பா, நாமத்தில மிடிப்போம் ஆண்டவரே, கொம்ப போல பாவமா போய் மாறியிருக்கா சீவிக்கிறோம் ஆண்டவரே, கத்தாவி பருமலமாக ஒரு குட்டையில் ஆசீர்வித்தோம், வேற ஆத்மா பலப்படுத்தும் ஆண்டுவே, திருவை நடக்கிடுவாப்பா, ஒருபா சுக்கர உக்காளாபா இயேசுவே நாமத்தைய கிருபையா நடக்கட்டும் ஆண்டுவே, குரு பலத்தை தருவாப்பா, ஒரு பலக்கா கத்தாவே, காக்கீர பெரியவரா இருக்கிறா, உனக்கு இருக்கிற உங்களே பெரியவர் ஆண்டுவரே, இருக்கிற கத்த பெரியவரா இருக்கிற ஆண்டுவரே, அவஹா ஐசாக்கு போல
0: நடப்பிடாபே.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

அபிஷேகம் பண்ணுகிறவர். சத்துருக்கு முன்பதாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை உயர்த்துகிறவர். என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள், கர்த்தர் நிச்சயமாக உங்கள் தலைகளை உயர்த்துவார்.

0: இது மேன்மையான ரட்சிப்பு. காரணம், திரியேக தேவனுக்கு இதில் பங்கு உண்டு. நிச்சயம் இந்த ரட்சிப்பு மகத்துவமானது.
1: உன்னத உறவு நேயர்களுக்கு என் வாழ்த்துக்கள். நீங்கள் குழந்தையாக இருந்த போது உங்கள் பிறந்த நாளுக்காக காத்திருந்ததை சற்று ஞாபகப்படுத்தி பாருங்கள். அதற்காக நாட்களை எண்ணி எப்படிப்பட்ட பரிசுகள் கிடைக்கும் என மனக்கோட்டைகளை கட்டி இருந்திருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த நாள் வந்ததும் வழக்கம் போல் மற்றொரு பிறந்த நாள் கொண்டாட்டத்தை அனுபவித்திருப்பீர்கள். ஆனால் முக்கியமாக கருதப்பட்ட அந்த நாளின் கொண்டாட்டம் நாளடைவில் மாறியிருக்கும். இதே போலவே நம் ரட்சிப்பின் அனுபவத்தை மிகவும் சர்வ சாதாரணமாக எண்ணியிருக்கலாம். நாட்கள் செல்ல செல்ல வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்திய முக்கிய நிகழ்வு அடியோடு மறக்கப்பட்ட ஒன்றாக மாறியிருக்கும். இன்றைய நாள் நிகழ்ச்சியில் மகத்துவமான நம் ரட்சிப்பு என்றுமே மங்கி போக அனுமதிக்க கூடாது என்பதை கற்றுக்கொள்வோம்.
0: என் அன்புக்குரிய நேயர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்விலே இடம்பெற்ற மிக முக்கியமான சம்பவம் எது என்பதை நான் அறிவேன். காரணம், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதும் உங்களின் நித்திய முடிவு அந்த நிமிடத்திலேயே மாற்றப்படுகிறது. இதுவே உங்கள் வாழ்வில் இடம்பெற்ற முக்கியமான சம்பவமாகும். அப்படித்தானே? நம் இரட்சிப்பை குறித்து விளக்கி கூறும் இரண்டு வேத பகுதியை இப்பொழுது வாசிக்கப் போகிறேன். இந்த பகுதிகள் ரட்சிப்பு என்றால் என்ன என்பதற்கு விளக்கம் தருகிறது. முதலாவது எபிரேயர் 1:3-4 வாசிக்கிறேன். பொதுவாக எபிரேயர் 1 எல்லாருக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக விஞ்சி நிற்கும் இயேசு கிறிஸ்துவின் மேன்மையை குறித்தே விளக்கம் தருகிறதா இருக்கிறது. 3:4 வாசிக்கிறேன். இவர் தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது வாசத்திலே உட்கார்ந்தார். இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவரானார். 1 இயேசுவை உயர்த்தி கூறின பின்பு எபிரேயரை எழுதின ஆசிரியர் 2:4 என்ன கூறினார் என்பதை வாசிக்கிறேன். கேளுங்கள், ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றி இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? 4 சொல்லப்பட்ட இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து எப்படி கவலையற்றி இருப்போம் என்ற வாக்கியத்தை சற்று கவனியுங்கள். இங்கே ஏதோ இரட்சிப்பை குறித்து கவலையற்றி இருந்தால் என்று சொல்லப்படாமல் இவ்வளவு பெரிய இரட்சிப்பை குறித்து கவலையற்றி இருந்தால் என்று சொல்லப்பட்டுள்ளது. இங்கே இவ்வளவு பெரிய என்ற சொற்றொடர் இரட்சிப்பின் முழு கண்ணோட்டத்தையும் அதனின் வல்லமையையும் ஒரு தனிப்பட்ட நபரில் இரட்சிப்பின் முக்கியத்துவத்தையும் தெளிவுபடுத்தி கூறுகிறது. அன்பானவர்களே, இரட்சிப்பு மிகவும் மேன்மையானது. இந்த நாள் நிகழ்ச்சியிலே நம் இரட்சிப்பு எவ்வளவு பெரியது என்பதை கவனிக்கப் போகிறோம். நீங்கள் எவ்விதத்திலும் இரட்சிப்பை ஏனோதானோ என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது ஒரு மேலான செயல். அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. அவற்றை வேத வசனங்களுடன் நாம் பார்க்கப் போகிறோம். முதலாவது, இரட்சிப்பு பெரிதானது என்பதற்கான முதல் காரணத்தை பார்க்க இருக்கிறோம். இரட்சிப்பே மனிதனுடைய பாவ உதவியற்ற மற்றும் நம்பிக்கையற்ற நிலைக்கு ஒரு பதிலாக இருக்கிறது. ஏன் இரட்சிப்பு பெரிதானது என்ற கேள்விக்கு தரப்படும் பதில் ஒன்றே, அது தெய்வீக பதிலே அல்லாமல் மனிதனின் பதிலாக இருக்கவே முடியாது. அதுவும் இந்த கேள்விக்கான பதில் ஒன்று மட்டுமே. எத்தனையோ தத்துவங்கள், சமயங்கள், கருத்துக்கள், வாழ்க்கையை பற்றின யூகங்கள் இருந்தாலும் மனிதனின் நம்பிக்கையற்ற மற்றும் உதவியற்ற நிலைக்கு ஒரே ஒரு தீர்வு மட்டுமே இருக்கிறது. மனிதனின் பாவ நிலையானது அவனை தேவனிடமிருந்து பிரித்து தேவனுக்கு முன்பு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தது. இதற்கு ரட்சிப்பு மட்டுமே ஒரு தீர்வாக இருக்க முடியும். இந்த ரட்சிப்பும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே வருகிறது. ஆகவேதான் இது பெரிதான, மேன்மையான ரட்சிப்பு என்று அழைக்கப்படுகிறது. இரண்டாவதாக, ரட்சிப்பு பெரிதாக இருப்பதற்கான காரணம் இந்த ரட்சிப்பை பற்றின உண்மை பரிசுத்தமான தேவனின் இதயத்திலிருந்து வெளிப்பட்டதாகும். பிதாவாகிய தேவனே நம்முடைய ரட்சிப்பை வடிவமைத்தவர். ஆகவேதான் நம் ரட்சிப்பு பெரிதாக இருக்கிறது. மனிதர்களை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக அவர் மனம் இறங்கினவராய் மாம்சத்தில் வெளிப்பட்டு மனிதர்களோடு வாழ்ந்தார். இதையே நாம் மனித சாயலானார் என்று அழைக்கிறோம். குமாரனாகிய தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு பாவ மனிதர்கள் மத்தியிலே வாழ்ந்தார். இதன் மூலமாக பாவியான மனிதன் பரிசுத்தமான தேவனுடன் உறவு கொள்ள ஒரு வாய்ப்பை இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தினார். ஆம் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே மனிதன் தேவனோடு உறவு கொள்ள முடிந்தது. மட்டுமன்றி அவருடைய பிள்ளைகளாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட வழி உண்டாயிற்று. எபேசியர் 1:4 6 தொடர்ந்து ரோமர் 8:29 வாசிக்கிறேன். கவனியுங்கள். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானதாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். இந்த வசனங்களின்படி தேவன் நம்மை தம்முடைய ராஜ்யத்திலே, தம்முடைய குடும்பத்திலே பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். இந்த பரிசுத்தமான தேவனின் ரட்சிப்பு திட்டத்தின்படி அவர் நம்மை உலக தோற்றத்திற்கு முன்பே இவ்விதம் தெரிந்து கொண்டார். ஆகவே இதிலே பெருமைப்பட்டுக் கொள்ள நம் யாருக்கும் எந்த ஒரு தகுதியும் கிடையாது. அவராகவே நம்மை தேடி வந்தார். பரிசுத்தமும் நீதியும் பாவமற்ற பரிபூர்ணமான தேவன் மனம் இறங்கி பாவமுள்ள மனிதர்களின் வாழ்வில் வாசம் பண்ண வந்தார். அவரே நம்மை பாவத்திலிருந்து சுத்தம் பண்ணி தம்முடைய நீதியை நமக்கு தரிப்பித்து தம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்குள் வாசம் பண்ணுகிறார். மேலும் நாம் கிறிஸ்துவைப் போல வாழ வேண்டும் என்று முன்குறித்திருக்கிறார். அன்பானவர்களே, எபிரேயர் 2:4 பெரிதான ரட்சிப்பு மாத்திரமே மனிதனின் பாவ நிலைக்கு ஒரே பதிலாக இருக்கிறது. இந்த பெரிய ரட்சிப்பின் நிமித்தமாகவே பரிசுத்தமான தேவன் நம்மை அவருக்கு ஒப்பாக மாற்றினார். இதற்கு இணையாக ஒப்பிட்டு வேறு எதையும் பேச முடியாது. இப்படிப்பட்ட பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று நாம் இருக்க முடியுமா? நிச்சயம் நாம் அவ்விதம் இருக்கவே முடியாது. இந்த ரட்சிப்பு பெரிது. காரணம், நாம் முதலாவது அவரை நேசிக்கவில்லை. அவராகவே தாமாகவே வந்து நம்மை முதலாவது நேசித்தார். தேவன் ஒருவருடைய இருதயத்திலே மறுமலர்ச்சி ஏற்படுத்தாத வரை அந்த நபர் தேவனில் அன்பு கூறவே முடியாது. ஆகவே இது அன்பினால் ஏற்படுத்தப்பட்ட ரட்சிப்பு. உலகத்தில் எந்த ஒரு மார்க்கமும் இந்த ரட்சிப்பை அன்பினால் ஏற்படுத்தவில்லை. அப்படி ஒரு உண்மையும் அங்கு இல்லை. ஆனால் முற்றிலும் மேன்மையான, மிகவும் உன்னதமான, பாவம் நிறைந்த மனிதர்களால் சற்றும் நினைத்து பார்க்க முடியாத இந்த ரட்சிப்பு கிறிஸ்துவில் மட்டுமே கிட்டியது. அப்படிப்பட்ட மேன்மையான இந்த ரட்சிப்பை அன்பானவர்களே, நீங்களும் நானும் சர்வ சாதாரணமாக எண்ணக்கூடாது. ரட்சிப்பு என்பது வாழ்வில் இடம்பெறும் ஒரு முக்கியமான நிகழ்வு. இது இடம்பெறும் சமயம் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்று. இதற்கு இணையாக நாம் எதையும் பேச முடியாது. உங்கள் வாழ்வில் எண்ணற்ற அதிசயமான அனுபவங்கள் இடம்பெறலாம். ஆனால் சர்வவல்ல தேவனின் கிருபையால் வாழ்வில் மாற்றம் தரக்கூடிய இந்த ஒரு அனுபவத்தை போன்று வேறு எதுவும் கிடையாது. நிச்சயமாகவே இது மிகப்பெரிய இரட்சிப்பாகும். இப்படிப்பட்ட பெரிய இரட்சிப்பை குறித்து கவலையற்று இருந்தால் தண்டனையில் இருந்து எப்படி தப்பித்துக் கொள்வோம்? தப்பித்துக் கொள்வதற்கான வழியே இல்லை. தொடர்ந்து இரட்சிப்பு பெரிதாக அல்லது மேன்மையானதாக இருப்பதற்கான மூன்றாவது காரணத்தை சிந்திப்போம். இந்த மேன்மையான இரட்சிப்பு ஏதோ ஒரு கூட்ட மக்களுக்கு அல்ல, எல்லாருக்குமே உரியது. தேவனுடைய மேன்மையான அன்பை எண்ணி பார்க்கும்போது மட்டுமே அவரது இரட்சிப்பு எவ்வளவு மேன்மையானது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். இதில் யாருக்கெல்லாம் அங்கம் உண்டு என்பதை யோவான் 3:16 கூறுகிறது. வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்படியானால் தேவனின் அன்பு ஏதோ இந்த அல்லது அந்த ஒரு குறிப்பிட்ட கலாச்சார மக்களுக்காக மட்டும் சொந்தமானதல்ல. அப்படி ஒரு கலாச்சாரத்தின் அடிப்படையிலும் தேவன் யாரையும் நேசிக்கவில்லை. மேலும் அவர் மக்களின் தரத்திற்கு ஏற்றவாறும் வித்தியாசமான முறையில் ஒவ்வொருவரையும் நேசிக்கவும் மாட்டார். இரட்சிப்பு எல்லாருக்கும் உரியது. அதனால் நாம் யாருமே என் கலாச்சாரத்தின் நிமித்தமாகவே தேவன் என்னை இரட்சித்தார் என்று சொல்ல முடியாது. நாம் எல்லாரும் பாவத்தன்மையோடு இருந்ததின் நிமித்தமாகவே தேவன் நம்மை இரட்சித்தார். தேவனுடைய அன்பு எல்லாரையும் சென்றடையும். நீ அதிகமாகவும் மிக மோசமாகவும் வன்மையாகவும் பாவம் செய்துவிட்டு வந்து பரிசுத்த ஆவியானவர் என்னை உணர்த்தினார், என் பாவத்தை மன்னியும் என்று கேட்டால் நானாவது உன் பாவத்தையெல்லாம் மன்னிக்கப் போவதாவது என்று தேவன் ஒருபோதும் யாரிடமும் சொல்லவும் மாட்டார், சொல்வதும் கிடையாது. யோவான் 6:35 ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் என்றும் ரோமர் 10:13. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் இரட்சிக்கப்படுவான் என்றும் ரோமர் 1:16 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு இரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். இந்த வசனங்களின்படி இரட்சிப்பானது அனைத்து மனிதர்களுக்கும் ஏற்படுத்தப்பட்டது. இது எல்லா மனிதர்களுக்கும் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஈவு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, இந்த இரட்சிப்பு உங்களையும் வந்தடையும் என்பதுதான் இரட்சிப்பின் ஒரு சிறப்பு அம்சமாகும். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இந்த இரட்சிப்பு உங்களை அந்த நிலையிலிருந்து தூக்கி எடுத்து கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக உங்களை மாற்ற ஆரம்பிக்கும். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த மேன்மையான மிகவும் உன்னதமான இரட்சிப்பு திட்டத்திற்கு இணையாக எந்த ஒரு தத்துவமும் இல்லை, எந்த ஒரு சொற்பொழிவும் இல்லை. எனவேதான் 2 Corinthians 5:17 இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வாசிக்கிறோம். ஆம், இந்த நிகழ்வினால் ஒரு தனிநபரின் வாழ்க்கை முற்றிலுமாக பரிபூர்ணமாக மாற்றமடைகிறது. அப்படிப்பட்ட மாற்றத்தை, அதாவது இரட்சிப்பை குறித்து நாம் எப்படி கவலையற்று இருக்க முடியும்? நாம் மறந்து போன உண்மை என்ன தெரியுமா? பாவம் நம் செயல்களிலே வெளிப்படுகிறது. அதற்காக நாம் செய்யும் செயல்களின் நிமித்தம் பாவம் செய்யாமல் நம் சுபாவத்தினாலேயே அவ்விதம் செய்கிறோம். இப்படிப்பட்ட மனிதனின் பாவ சுபாவமானது தேவனின் மன இரக்கத்தினாலே மாற்றம் பெறும். ஒருவேளை இந்த சீர்கெட்ட பாவத்தன்மையை மிகவும் வெளிப்படையாக பிறந்த குழந்தைகளில் நாம் காண முடியாது. ஆனால் அந்த குழந்தை தக்க வயதிலே இரட்சிப்பை கண்டடையாவிட்டால் அந்த சீர்கெட்ட தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட ஆரம்பிக்கும். இன்றைய காலத்தில் வாழும் வாலிபர்கள் மத்தியில் தேவனுக்கு விரோதமான பாவ காரியங்கள் காணப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவ அன்பினாலும் இரக்கத்தினாலும் வாழ்வில் மாற்றம் கண்டடையலாம் என்பதை அவர்களிடம் யாரும் விளக்கிக் கூறவில்லை. பாவ கொடூரத்திலிருந்து மனிதர்கள் மாற்றம் பெற தேவையானது தேவனுடைய அன்பே. இதுதான் தேவ வல்லமையாக இருக்கிறது. அதுவே மனிதர்களை மாற்றம் பெற செய்யும். கலாத்தியர் 2:20 பவுல் இதை குறித்து என்ன கூறினார் என்பதை வாசிக்கிறேன். கவனியுங்கள். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று கூறியுள்ளார். இங்கே பவுல் கூறிய அனுபவம் ஒரு மேன்மையான அனுபவம். அதுவே நம் ஒவ்வொருவரின் ரட்சிப்பின் அனுபவமாக இருக்க வேண்டும். 4, நம் ரட்சிப்பு மேன்மையானதாக இருப்பதற்கு பிதாவாகிய தேவன் நம் ரட்சிப்புக்காக செலுத்திய கிரயமே காரணமாக இருக்கிறது. இதை குறித்து சற்று சிந்திப்போம். பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தின் மக்களை அதிகமாக நேசித்ததினால் அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனான இயேசு கிறிஸ்துவை நம் அனைவருக்காகவுமே ஒப்புக் கொடுத்தார். அவரையே இந்த உலகத்திற்கு அனுப்பினார். எதற்காக தேவன் அவரை அனுப்பினார்? பிரசங்கிக்கவும், போதிக்கவும், சுகமளிக்கவும், அனைவரிடமும் நண்பனாக இருக்கவும் மட்டுமா தேவன் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அனுப்பினார்? இல்லை, மரிக்கும் நோக்கத்திற்காகவே அனுப்பினார். ஆகவே இதை ஏதோ மற்ற ஒரு நபரின் மரணமாகவும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தின் மரணமாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தேவன் இயேசு கிறிஸ்துவை மரிக்கும்படி அனுப்பினார். அது பதிலீட்டு மரணமாகவும், தியாக மரணமாகவும், பரிகார மரணமாகவும் இருக்கிறது. இந்த மரணத்தினாலே இயேசு பாவத்திற்கான கிரயத்தை செலுத்தினார். இந்த ஈகை மரணமே நம் ஒவ்வொருவரையும் பரிசுத்த தேவனின் பிரசன்னத்திற்குள் நடத்தி செல்கிறது. இந்த மரணம் தேவனுடைய பார்வைக்கு ஏற்றதுமாயிருக்கிறது. ஆம் அன்பு சகோதரனே, சகோதரியே, இவ்விதம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே பாவமே செய்யாதிருந்தும் தேவனால் தண்டிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரனே பாவம் செய்யாதிருந்தும் தண்டிக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார். அவர் முற்றிலும் பாவம் செய்யாதவர். பாவத்திற்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது. பாவத்திற்கு மேலாக விஞ்சி இருப்பவர் அவர். இருப்பினும் பிதாவாகிய தேவன் தம் கோபத்தை அவர் மேல் வரப்பண்ணி பாவத்திற்கான கிரயத்தை அவர் செலுத்த வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டார். இயேசுவும் அதற்கு சம்மதித்தார். இதனால் இயேசு கிறிஸ்து பாவ கடனை தம்மேல் ஏற்றவராய் சிலுவையிலே மரித்த போது பயங்கரமான தண்டனையை அவர் ஏற்க வேண்டியதாக இருந்தது. அந்த தண்டனையின் போது தேவனின் ஐக்கியத்தை அவர் இழக்க நேரிட்டது. இந்த நிகழ்ச்சிகள் யாவும் இடம்பெற்றதன் மூலமே நாம் ரட்சிப்பை அனுபவிக்கும் நிலையில் இருக்கிறோம். அப்படியானால் இந்த பெரிதான ரட்சிப்பு மிகவும் அதிக விலை கிரயம் கொடுக்கப்பட்டு வாங்கியதாகும். ஆகவே இதை குறித்து கவலையற்றவர்களாக இருக்கக்கூடாது. 5, நாம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த ரட்சிப்பு மிகவும் மேன்மையானது. காரணம், உலகத்தில் இதனுடன் ஒப்பிட்டு வேறு எதையும் பேசவே முடியாது. வாழ்வின் எந்த ஒரு அனுபவமும் இதற்கு இணையாக முடியாது. ஒரே நபர் மனுக்குலத்தின் முழு பாவத்தையும் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் ரட்சிப்படைவதற்கான வழியை ஏற்படுத்தி தந்தார். இதை போன்று நடைபெற்ற நிகழ்வு எதுவும் இல்லை. இப்படிப்பட்ட பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருந்தால் தப்பித்துக் கொள்வோமோ? நிச்சயம் தப்பித்துக் கொள்வதற்கான வழியே கிடையாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களே, அநேகர் இந்த செய்தியை கேட்டு நம்மை பார்த்து ஏளனமாக சிரித்து, இது என்ன ரட்சிப்பு, வேதாகமம், திருச்சபை, இதனால் என்ன பயன் என்று சொல்லலாம். இந்த ரட்சிப்பை குறித்த செய்தி மிகவும் பொருளுணர வேண்டிய ஒரு செய்தி. இதை விட்டுவிட்டு நான் தேவ சமூகத்திற்கு முன்பு ஒரு நாள் செல்வேன், அப்பொழுது தேவன் பார்ப்பதற்கு மிகவும் நன்றாக இருந்து நற்செயல்களை செய்த நீ வா என்று தேவன் சொல்வார் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். தேவன் தம் ஒரே பேரான குமாரனை அனுப்பி நீங்கள் ரட்சிக்கும்படியான வழியை ஏற்படுத்தி இருக்கும் போது மற்ற எந்த ஒரு வழிமுறையிலும் நீங்கள் ரட்சிக்கப்படவே முடியாது. ரட்சிப்புக்கு மாற்று வழி ஒன்று இருந்திருந்தால் இயேசு கிறிஸ்து மரித்திருக்க வேண்டாமே. மேலும் மாற்று வழி என்று ஒன்று இருக்கும் பட்சத்தில் தேவன் தம் சொந்த குமாரனை மனிதர்களுக்காக பதிலீடு செய்தது உலக வரலாற்றிலே மாற்றி எழுத முடியாத ஒரு பெரிய தவறாகவே இருந்திருக்கும். இந்த ரட்சிப்பு மிகப்பெரியது. காரணம், மேன்மையான அன்புமிக்க பரிசுத்தமான தேவன் உங்களை நேசிக்கும்படியாகவே தேடி வந்தார். உங்களை ரட்சிப்பதற்கு என்ன தேவைப்பட்டாலும் அதற்காக தம் அன்பை வெளிப்படுத்த அவர் ஆயத்தமாக இருந்தார். என்ன விலைக்கிரயம் செலுத்தவும் அவர் தயாராகவும் இருந்தார். அவ்விதமாகவே அவர் செயல்பட்டு ரட்சிப்பு மகா பெரியது என்பதை விளங்க பண்ணினார். தொடர்ந்து அன்பானவர்களே, ரட்சிப்பு உன்னதமானது என்பதற்கான மற்றொரு காரணத்தை பார்க்க இருக்கிறோம். ரட்சிப்பு மாத்திரமே பரலோகத்திற்கு செல்வதற்கான ஒரே வழியாக இருக்கிறது. பரலோகத்திற்கு செல்ல இதை தவிர வேறு வழியே கிடையாது. சிலரின் போதனை எப்படி இருக்கிறது தெரியுமா? நீ யாரையும் கொலை செய்யாவிட்டால், திருடாவிட்டால், பொய் சொல்லாமல் இருந்தால், நெறிகட்ட வாழ்க்கை வாழாமல் இருந்தால் நிச்சயம் பரலோகம் சென்று விடலாம் என்பதாய் இருக்கிறது. ஆனால் இவையாவும் செய்யவில்லை என்பதற்காக நாம் பரலோகம் போய்விடலாம் என்று எண்ணிவிடக்கூடாது. பரலோகம் செல்ல ஒரே வழி மட்டுமே உள்ளது என்பதை யோவான் 14:6 இயேசு கூறியுள்ளார். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். சிலர் என்னை பொறுத்த மட்டும் பரலோகம் செல்வதற்கு பல வழிகள் உண்டு என்று சொல்கிறார்கள். அப்படியானால் அந்த வழிகள் எவை? நாம் என்ன சொன்னாலும் சரி, நம் பதில்கள் எதுவானாலும் சரி, நம் பதில்கள் பொதுவாக நம் செயல்களையே சார்ந்திருக்கும். நாம் யாருமே நம் செயல்களின் அடிப்படையில் நல்லவர்களாக மாறவே முடியாது. நம் இயல்பாகவே தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக காணப்படுகிறோம். நம் உலகத்தில் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும், நம் நிறம், மொழி, பின்னணி எதுவாக இருந்தாலும் சரி, இவை எதுவும் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு செல்லாது, நம்மை நல்லவர்களாகவும் மாற்றாது. வாழ்வின் முக்கிய நிகழ்ச்சியான ரட்சிப்பானது ஒரு சில வினாடிகளிலே நடந்தேறக்கூடியது. அந்த நிமிஷமே உங்கள் நித்தியத்தின் முழு முடிவும் மாறிவிடும். இந்த ரட்சிப்பை குறித்து நாம் ஆர்ப்பரிக்கவில்லை என்றால் வேறு எதை குறித்து நாம் ஆர்ப்பரிக்க முடியாது. ரட்சிப்பு போற்றப்பட வேண்டிய ஒரு பிரதானமான செயலாகும். இதற்காக நாம் தேவனை துதித்து பாட வேண்டும். இந்த ரட்சிப்பை நம் வாழ்விலே வாழ்ந்து காட்டி புண்பட்டும் நம்பிக்கையை இழந்தும் இருக்கிற உலகத்திற்கு ஒரே நிரந்தர நம்பிக்கை உண்டு என்பதை காட்ட வேண்டும். நம்மிடம் இந்த ரட்சிப்பின் செய்தியின் கட்டளை இருக்கிறது. இதை நாம் அனைவரிடமும் பகிர்ந்தளிக்க வேண்டும்.
1: கிறிஸ்துவை இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ளும் சமயத்தில்தானே உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக மாற்றமடைகிறது. இன்றே தேவன் உங்களை இரட்சிக்கும்படி அவரிடம் வேண்டுங்கள். பெரிதான இரட்சிப்பின் பலன்களை அனுபவிக்க ஆரம்பியுங்கள். நாமும் கூட கடந்த நாட்களில் பாவ ஆசைகளுக்கும் விருப்பங்களுக்கும் எண்ணங்களுக்கும் இணங்கி நடந்தோம். ஆகவே மற்றவர்களைப் போல கோபாக்கினைக்கு உட்பட்டவர்களாக இருந்தோம். ஆனால் தேவன் தம் மாபெரும் அன்பினாலே அக்கிரமங்களிலே மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட பிழைக்க பண்ணினார். இதை குறித்து விளக்கி கூறும் எபேசியர் 2:8-10 வரை வாசிக்கிறேன், கேளுங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரி

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். உலக எழுப்புதல் ஊழியங்கள் தென்னிந்திய பூரண சுவிசேஷ தமிழ் சபைகள் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இம்மட்டும் நமக்கு நல்லவராய் இருந்து கடந்த ஒரு ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி போஷித்து வந்திருக்கிறார். இந்த நல்ல தேவனுக்கு ஆராதனை செலுத்தலாமா? இருக்கிற இடங்களில் எல்லாரும் அப்படி கண்களை மூடி ஹல்லேலூயா, தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? அவர் நல்லவர், அவர் எத்தனை நல்லவர் தெரியுமா? இவர் ஒருவரே சகல ஆராதனைக்கும் மேன்மைக்கும் பாத்திரர், இவர் ஒருவரே கனமகிமைக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. இயேசுவே சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே எந்த வேளையில நாங்கள் உம்மை துதிப்பாண்டவரே, எந்த காலத்தில் நாங்கள் உம்மை துதிப்பாண்டவரே? சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்பொழுதாவது என்று அவன் சொல்லவில்லை, எப்பொழுதும், எனி டைம், ஆல்வேஸ், எப்பொழுது என் வாயில் இருக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே எந்த காலத்திலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எந்த வேளையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம், எங்கள் வாழ்க்கையின் சகல நிலைமைகளிலும் எல்லா பாதைகளிலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் எல்லா வேளையிலும் நாங்கள் உம்மை துதிப்போம். எத்தனை பேர் இன்றைக்கு இந்த வேளையில எங்களோடு இணைந்து சொல்ல போறீங்க, சொல்லுங்க ஆண்டவரே எந்த காலத்திலும் நாங்கள் உம்மை துதி

எந்த காலத்திலும் எந்த வேளையிலும் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் நன்மை வரும்போது மட்டும் இல்லப்பா, எங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பார்க்கும் போது மட்டும் இல்ல ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில உயர்வுகளை பார்க்கும் போது மாத்திரமல்ல தகப்பனே, எல்லா சூழ்நிலையிலும் நீ வர்ஷிப் யூ லார்ட்.

வாழ்க்கையில உயர்வான நேரங்களிலும் தாழ்வான நேரங்களிலும் கஷ்டமான நேரங்களிலும் இன்பமான நேரங்களிலும் உபத்திரவத்தின் வேளையிலும் கண்ணீரின் பாதையிலும் சந்தோஷத்தின் மத்தியிலும் எங்க வாழ்க்கையின் எல்லா பெருக்கத்தின் மத்தியிலும் இயேசுவே நாங்கள் உம்மை துதிப்போம். We worship you God, we worship you alone God. உம்மை மாத்திரம் நாங்கள் ஆராதிப்போம், உம்மை மாத்திரம் நாங்கள் துதிப்பாண்டவரே. என்ன நேர்ந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் எப்படிப்பட்ட நிலையின் வழியாய் எப்படிப்பட்ட பாதையின் வழியாய் கடக்க நேரிட்டாலும் கிறிஸ்துவின் மேல் நாங்கள் வைத்திருக்கிற எங்கள் அன்பை எதுவும் பிரிக்க மாட்டாது, யாரும் பிரிக்க முடியாது. எந்த உலகமோ உலகத்தின் காரியங்களோ எப்படிப்பட்ட காரியங்களானாலும் கிறிஸ்துவின் மேல் நாங்கள் வைத்திருக்கிற எங்கள் அன்பை ஒருபோதும் யாரும் பிரிக்க முடியாது. அவளை போல நாங்கள் உறுதியாக சொல்றாண்ட ஒரு எந்த காலத்திலும் எந்த நேரத்திலான ஒரு உம்மை ஆராதிப்போம், உம்மை துதிப்போம், உம்மை சேவிப்போம், உம்மை பின்பற்றுவோம், உமக்காக வாழ்வோம், உம்மையே நாங்கள் நோக்கி பார்ப்போம், உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை பெறப்படுவோம். ஆச்சரியமான தேவனே, உம்முடைய மேலான நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா எதிர்மறையான சூழ்நிலையில யோபுவை சொல்ற ஆண்டவரே, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்த பொழுது யோபு சொன்னதை போல தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னதை போல எங்க வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் என் தேவன் எங்களுக்காக வைத்திருப்பது ஒருபோதும் தடையாகாது, அது நின்று போகாது, அதை நிறைவேற்றி முடிக்க வல்லவர் என்கிற விசுவாசத்தில் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம்பா, நாங்கள் உம்மை சேவிக்கிறோம்பா.

எத்தனை பேர் இந்த நல்ல ஆராதனை வேளையில் ஒரு அர்ப்பணத்தோடு சொல்ல போறீங்க, ஆண்டவரே நாங்கள் உண்மை துதிப்பாண்டவரே, நாங்கள் உண்மை சேவிப்பாண்டவரே, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் உண்மை சேவிப்போம், எவ்வளவு எதிரான சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் உண்மை நேசிப்பாண்டவரே. ஒரே விஷயம் கூட சேர்ந்து அர்ப்பணத்தோட கரங்களை உயர்த்தி சொல்லலாம்.

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக. பார்க்கலாம், நல்ல கைகளை தட்டி தேவநாமத்திற்கு மகிமை செலுத்துக. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை சேர்ந்து தெரிந்த ஒரு பாடலை கரங்களை தட்டி பாடி நம் ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே நீங்க செய்த நன்மை ஆயிரும். ஆமே, 2020 ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செஞ்ச நன்மை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எவ்வளவு ஆச்சரியமா கத்த நடத்தினார் தெரியுமா, எவ்வளவு அதிசயமா கத்த நடத்தினார் தெரியுமா. கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திராத பல காரியங்களை வாழ்க்கையில செய்தார்ல ஆண்டவரே. எங்களை நடத்தி வந்த எல்லா விதங்களுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நல்ல கரங்களை தட்டி பாடலாமா. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். அல்லேலூயா.

முழுவதும் எங்களை போஷித்தீர்கள், ஆண்டு முழுவதும் நடத்தி வந்தீர்கள். எத்தனையோ கொரோனாவின் ஆட்கள், எத்தனையோ ஊரடங்கின் காலம், எத்தனையோ முடக்கப்பட்ட நிலைமைகள், ஆனால் எங்களை குறைவில்லாமல் நடத்தினீரே. ஆண்டு முழுவதும் போஷித்தீர்கள். உண்ண உணவு, உடுக்க உடை, தங்க உறைவிடம் தந்து எங்கள்

பழைய காரியங்களை தோன்ற பண்ணி பழையவர்களை ஒழித்து போக செய்து இதுவரைக்கும் எங்களை ஆச்சரியமாய் நடத்தி வருகிற எங்கள் பரிசுத்தரே, எங்கள் மேலான நாமமுடைய எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு நன்றியோடு நன்றியோடு

நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், மன நிறைவோடு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் மன நிறைவோடு நாங்கள் உமை உயர்த்துகிறோம், நாங்கள் உமை ஆராதிக்கிறோம். நீ நல்லவ, நீ நல்லவ, ஆண்டு முழுவதும் எங்களை போஷித்த தேவ, நீ நல்லவ, எங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்கின தேவ, நீர் நல்லவர். எத்தனை பேர் உண்மையா உணர்ந்து சொல்றீங்க, நம்முடைய குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே அவர் நிறைவாய் மாற்றினாரே, எல்லா குறைகளையும் நம்மை விட்டு நீக்கினாரே, அவர் நல்லவர். எத்தனை பேர் உண்மையா உணர்ந்து சொல்ல முடியும்? எத்தனையோ ஊரடங்கின் காலம், லாக்டவுன்ல எல்லாம் முடக்கப்பட்டு எந்த வருமானத்துக்கும் ஏதும் இல்லாத நிலையில கூட ஆண்டவர் குறைவில்லாமல் நடத்தினார் இல்ல, ஆண்டவர் குறைவில்லாமல் போஷித்தார் இல்ல, ஆண்டவர் குறைவில்லாமல் ஆச்சரியமா நடத்தினார் அல்லவா?

பண்ணதோடு உமக்கு நன்றி செலுத்துறாண்டவரே. ஓ மக்கு நன்றி ராஜா. We thank you Lord, we thank you Lord. எத்தனையோ மனிதர்கள் மறந்துட்டாங்க ஆண்டவரே, எத்தனையோ பேர்களை மறந்து போயிட்டாங்க ஆண்டவரே. இவங்களா எங்களுக்கு உதவி செய்வாங்க நினைச்ச அப்படிப்பட்ட நபர்கள் கூட எங்களை கண்டுக்கவே இல்லாண்டவரே, அப்படிப்பட்ட நபர்கள் கூட என்ன கண்டுக்கவே இல்லாண்டவரே. ஆனால் நீங்க எங்களை போஷித்தீங்களப்பா, நீங்க நடத்தினீங்களப்பா, நீங்க நடத்தி வந்தீரே, நடத்தின எல்லா விதங்களுக்காக நன்றி ஆண்டவரே.

சேர்ந்து கைகளை தட்டி பாடலாமா? இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர், ஆச்சரியமாய் நடத்தினவரே உமக்கு நன்றி. நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஓ ஆண்டவர், எனக்கு தந்த அருமையான ஒரு பாடல் இந்த ஆண்டு துவக்கத்துல அப்பாவுக்கு நன்றி செலுத்தி பாடுவதற்கு நல்ல ஒரு பாடல் உணர்ந்து சேர்ந்த

ரத்தத்தின் எபிலேசரே இம்மட்டும் தாங்கிக் கொண்டு ஒரு ரத்தம் சிந்தைகளை மீட்டுக் கொண்டு கிருபையினால் இதுவரைக்கும் பாதுகாத்து நடத்தி வருகிற எங்கள் பரிசுத்தரே உமக்கு கோடி நன்றி. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க, நல்லா கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில் அப்பா உமக்கு கோடி கோடி கோடி நன்றி ராஜா. பாதுகாத்த தெய்வமே, நடத்தி வந்த தெய்வமே, உருவாக்கின தெய்வமே, எங்களை இதுவரைக்கும் தாங்கி ஏந்தி சுமந்து நடத்தினவரே, நன்மை வருவதற்கு வாய்ப்பு இல்லாத இடங்களில் நம்மை வருமா என்று எதிர்பார்க்கிறாத இடங்களில் என் தேவ அற்புதங்களை செய்தீரே. வாய்ப்பாலை நிரப்பினீரே, கடக்கப்படுகிறே, அமைந்து போகாமல் அழிந்து போகாமல் எங்களை இதுவரை

நடத்தினார் இந்த நபர்லாம் நம்ம வாழ்க்கையை விட்டு போவாங்கன்னு ஒரு நாள் கற்பனை கூட பண்ணிருக்க மாட்டோம். அத்தனை பேர் விலகின பொழுது இதுவரைக்கும் கர்த்தர் மாத்திரம் உங்களை விட்டு விலகவே இல்லை. அவர் உலகத்தின் முடிவு சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார், நம்மோடு கூடவே இருக்கிறார். அவரை போல வேறொருவர் இல்லை, அவரை போல வேறொரு பரிசுத்தர் இல்லை. எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம்.

நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி, தலைக்கு மேல கரங்களை தட்டி இருக்கிற இடங்களில் சொல்லுங்கப்பா, உமக்கு கோடி கோடி கோடி நன்றி ஆண்டவரே. ஆச்சரியமாய் நடத்தி வந்த பரிசுத்தரே, ஆச்சரியமாய் நடத்தின பரிசுத்தரே, நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் அப்பா, உமக்கு நன்றி. ஆமென். அவர் எத்தனை நல்லவர். ஆமென். ஆண்டவர் போல ஒருத்தர் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைங்க. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆச்சரியமா நடத்துவதற்கு ஆண்டவர் போல யாரும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆச்சரியமா நடத்துவதற்கு ஆண்டவர் போல ஒருத்தரும் கிடையாது. ஹல்லேலூயா. There is none like him. ஹல்லேலூயா. ஆச்சரியமா நடத்துற ஆண்டவர், அவர் நமக்கு ஆதரவா இருப்பாருங்க. யார் இருந்தாலும் இல்லாவிட்டால் அவர் நமக்கு ஆதரவா இருப்பார். ஆமென். இன்னொரு பாடலை பாட போற ஒரு புதிய பாடல், அருமையான என்னுடைய நண்பர் பாஸ்டர் ரஞ்சித் ஜெபா உங்களுடைய பாடல், எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், நம் சுக வாழ்வு துளிர்த்திடும் காலம், கலங்காதே என்றும் திகையாதே இந்நாள் அழைத்தவர் முன் செல்கிறார். ஏன் தெரியுமா? அவர் நாமம் எல்ரோய். ஆமேன் சொல்லுங்களேன். நம்ம என்னாலும் காண்கின்றவர், யார் நம்ம பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நோ ப்ராப்ளம், அவர் நம்மை பார்க்கிறார். ஆமே, அவர் நம்மை காண்கிறார். சில சொல்வாங்க, என்ன பார்க்கறதுக்கு யாருமே இல்லை, என் நிலைமை யாருக்குமே தெரியல, என் பிரச்சனை யாருக்குமே தெரியல, நான் எவ்வளோ மோசமான பாதையில போறேன்னு யாருக்குமே தெரியல. நான் சொல்றேன் சகோதரனை சகோதரியே, உங்க கூட இருக்கிற நபருக்கு கூட நீ போகிற பாதை தெரியாமல் இருக்கலாம். உன்னை உருவாக்கின தேவன் உன்னை காண்கிறார். அவர் எல்ரோயி. அவருக்கு மறைவாய் ஒன்றுமே இல்லை. அவர் பார்வைக்கு மறைவாய் ஒன்றுமே இல்லை. உன் பிரச்சனை, உன் பாடு, உன் உபத்திரம், வியாதி, உன் வியாபுலம், உன் வேதனை அவர் அறிகிறார். அவருக்கு தெரியும், சகலத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றுக்கான பதில் சீக்கிரமாய் வரப்போகிறது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எல்லாவற்றுக்கான பதில் சீக்கிரமாய் வரப்போகிறது. ஹல்லேலூயா. அவர் நம்மை காண்கிற தேவன். அந்த தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லா நெருக்கமும் மாறிடும் பாடலாமா? நல்ல கைகளை தட்டி பாட போகிறோம். ஆமே. எல்லா நெருக்கமும் மாறுகிற நேரம், நம் சுகவாழ்வு துளிர்க்கும். இந்த 2021 கர்த்தர் உங்கள்

கொண்டிருக்கிறாயோ, ஒரு வாழ்க்கையில புதிய ஆண்டுல கர்த்தர் ஒரு மாற்றத்தை தருகிறார், ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார், ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். நிச்சயமாய் அதை விரும்புகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்த பார்க்கலாம். ஓ செய்து முடித்தவர், நம்மோடு கூட இருக்கிற பரிசுத்தர், நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை, நல்ல கரங்களை தட்டி எல்லா நெருக்கத்தை மாற்றுகிறவரே, விசாரத்தை உண்டு பண்ணுகிறவரே, எங்கள் கால்களை மான் கால்கள் போல மாற்றி கண்மலையில் மேல் நிறுத்துகிறவரே.

விடவே மாட்டார். கைவிடாத தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நம்மை வெறுக்காத ஒரு தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நம்மை புறந்தள்ளாத ஒரு தேவனை நீங்களும் நானும் ஆராதி

நாமத்துக்கு நாங்கள் மகிமை வர பண்ணுவராண்டவரே, நாமம் உடையவரே, ஆராதனைக்கு பாத்திரரே, கன மகிமைக்கு பாத்திரரே, போற்றுதலுக்குரியவரே, வணக்கத்திற்குரியவரே, மேன்மைக்குரியவரே, ஆராதனைக்கு பாத்திரரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர், கன மகிமைக்கு பாத்திரர், ஸ்தோத்திரத்திற்கு பாத்திரர், துதிகன மகிமைக்கு பாத்திரர், எல்லா ஆராதனை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா, உம்மை

மகிமை புரியவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். மேலான நாமத்தை, மாசற்ற நாமத்தை, உயர்ந்த நாமத்தை, அற்புதமான நாமத்தை உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம். ரகாச்சா நாமா ரிபாலா சந்தோ ரிபா கலாமோ ரியான்சே நாமோ ரிஷேலவ ரிபாதா நாமோ ரியான்சே நாமா. நல்ல கரங்களை தட்டி ஆவில் நிறைந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம் என்று சொல்லி தேவ நாமத்தை உயர்த்தலாமா? தேவ நாமத்திற்கு மகிமை வர பண்ணலாமா? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கொஞ்ச நேரம் அந்நிய மாஷையில பேசுங்க. அற்புதங்கள் நடப்பதாக, இப்பொழுது அதிசயங்கள் நடப்பதாக. சரீரங்களில் விடுதலை சம்பவிக்கட்டும். ஆவி ஆத்மா சரீரத்தில் விடுதலை சம்பவிக்கட்டும். கட்டுகள் உடைக்கப்படட்டும். தடைகள் நிர்மலமாகட்டும். பலவீனங்கள் மாறி போகட்டும். வலி வேதனைகள் மறையட்டும். அற்புத அதிசயங்கள் நடக்கட்டும். எல்லா வியாதிகள், வியாதிகளை கொண்டு வருகிற மூல காரணிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. சமாதானம் உண்டாகட்டும். பிரிவினைகள் விலகட்டும். குடும்பத்துக்குள் ஒற்று அறிக்கையும் உண்டாகட்டும். குடும்ப உறவுகளுக்கு பிளவாய் வருகிற பொல்லாத வல்லமைகள் அழிக்கப்பட்டு போவதாக. தேவ பிரசன்னம், தேவ மகிமை, தேவ அபிஷேகம் இந்த ஆராதனை வேளையில இதை பார்த்துக் கொண்டிருக்கிற, ஆராதித்துக் கொண்டிருக்கிற, கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இறங்குவதாக. அற்புதங்கள் நடப்பதாக. வாழ்க்கையில சாட்சிகள் உண்டாகட்டும். இப்பொழுது அற்புதம் நடக்கட்டும். இப்பொழுது விடுதலை சம்பவிக்கட்டும். இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும். பெற்றுக்கொள்வன் பெற்றுக்கொள்ளட்டும். இப்பொழுது சரீரங்களுக்கு மகிமை இறங்கட்டும். சுகமாக்குகிற வல்லமை இறங்கட்டும். ஆணி பாய்ந்த கரம் இப்பொழுது இறங்குவதாக. இப்பொழுது தெய்வீக விடுதலை, தேவ பிரசன்னம், தேவ அபிஷேகம் நிறைவாகி நிறைவாகி நிறைவாகி இறங்குவதாக.

சங்கீதக்காரர் சொல்வதைப் போல நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். எத்தனை பேர் இந்த ஆராதனை வெளியில் சொல்லிட்டு காண்டுவேன், நாங்கள் உயிர் உள்ள நாளெல்லாம் ஆராதிப்போம் அப்பா.

0: நாளெல்லாம் உம்மை பின்பற்றும் ஆண்டவரே, உண்மையாய் உம்மை ஆராதிப்போம், உண்மையாய் உம்மை சேவிப்போம், உண்மையாய் உம்மை பின்பற்றுவோம், உண்மையாய் இப்படி நாமத்திற்கு நாங்கள் மகிமை வரப்பண்ணுவோம். ஆண்டவரே உமக்காக வாழ்வோப்பா. 2020 வாழ்ந்ததை விட 2021 அதிகமாய் நேசிப்போம். 2020 ஆண்டவரே உமக்காக கொடுத்த நேரத்தை விட 2021 அதிக நேரம் கொடுப்போம். 2020 உமக்காக பாராட்டின வைராக்கியத்தை விட 2021 அதிகமாய் வைராக்கியம் பாராட்டுவோம்.
1: உயிருள்ள நாளெல்லாம்
0: எல்லா கன மகிமை உமக்கு தருகிறோம்ப்பா. மாறாத பிரசனங்களை ஆளுகை செய்வதாக, முற்றுமுடிய கர்த்தர் ஆளுகை செய்யுங்க. ஒவ்வொருவரை கர்த்தர் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பயன்படுத்துங்கப்பா. எல்லா கன மகிமை மாட்சிமை மகத்துவம் துதி ஸ்தோத்திரம் புகழ் மேன்மை எல்லாம் உங்களுக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்துறப்பா. மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
2: நன்றின்னு சொல்ல போகிறோம். காலைதோறும் அவருடைய கிருபை உங்களுக்காக எனக்காக புதிதாகவே இருக்கிறது. அந்த புது கிருபையால் ஒவ்வொரு நாளும் அவரே உங்களையும் என்னையும் அலங்கரிக்கிறார், அலங்கரிக்கிறார். அப்பா எந்த சூழ்நிலையிலும், அப்பா எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்காக வாழ எங்களை தெரிந்து கொண்ட அன்பை நினைத்து

கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. We are more than a conquerors. We are more than a conqueror. We are more than a conquerors.

Naikomen, we are more than a conqueror. We are more than a conqueror. Na mutchilum jayam kollugiravar. Inidan jayikka poranle. Ningala nanum jayithavarin makkal. Jayithavande makkal. Malayalathil kooda oru paadal irukkirathu. Jayithavarin makkal. Makkale, ningalum nanum ஜெயித்தவரின் மக்கள். எங்க போனாலும் கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எங்களை கொண்டு உங்களை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற உங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் ஆயிரம் கோடி ஸ்தோத்திரங்கள். ஸ்தோத்திரங்கள் அப்பா. ராஜா, இந்த அதிகாலையில் உம்மை தொழுது கொள்ள நீங்க பாராட்டி வருகிற இரக்கத்தை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. எந்த நாமத்துல நாங்க கொடி ஏற்றுகிறோமோ அந்த நாமத்துக்குரிய ஆசீர்வாதத்தை மக்களுக்கு தந்து பலப்படுத்துகிறவர். நான் சகாயம் பண்ணுகிறேன். You crown the year with your goodness, bountiful goodness. வருஷத்தை உம்முடைய நன்மையால், அபரிமித நன்மையால் ஆண்டவரே முடிசூட்டுகிற அன்பு தெய்வம். சங்கீதம் 65:11 ஒவ்வொருவருடைய தலையிலையும் நீங்க சூட்டுகிற கிரீடத்துக்காக நன்றி. அபிஷேகம் பண்ணினவருக்கு, அபிஷேகம் பண்ணினவனுக்கு நீங்களே அரணான அடைக்கலம். அப்பா, சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கு நீங்களே அரணான அடைக்கலம். அடைக்கலம் விளக்கு எரியட்டும், கொம்பு முளைக்கட்டும், கிரீடம் பூக்கட்டும் என்று. ஆசாரியர்களுக்கு என்னென்னலாம் ஆசீர்வாதம், அத்தனையும் சத்தத்தை கேட்கிற அன்பு மக்களுக்கு உரித்தாவதாக, உண்டாவதாக என்று ஜெபிக்கிறோம். அப்பா, கடந்து போன எல்லா ஊழியங்களிலே நாம உயர்த்தப்பட்ட அன்புக்காக ஸ்தோத்திரம். பின்பாக இருந்து ஜெபித்த அத்தனை நல்வுள்ளங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. நன்றி, மனதார ஆசீர்வாதம்.

சிறுமையின் சிறுமையை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். உங்க அழுகையின் குரலை கேட்கிறார். அவர் இருக்கிறதுனால ஒரு குறைவும் உங்களுக்கு எனக்கும் வரப்போறதில்லை. தொடர்ந்து நடந்து போறீங்க. நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். அவர்து கொண்டு துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிறவர். புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிறவர். புளிச்சு போச்சுன்னு நினைக்கிறீங்கல்ல, இப்ப கைரோஸ் மொமெண்ட்ல, கைரோஸ் மொமெண்ட்ல எல்லா புளிச்ச வாழ்க்கையும் களிப்பாக அவர் மாற்றி மகிழ போதுமானவர். அல்லேலூயா. பக்கத்துல பாசம், உங்க புளிப்பெல்லாம் களிப்பாய் மாறுகிறது. தாவீது வாழ்க்கையில திடீர் ஒரு புளிப்புள்ள வாழ்க்கை, எதிர்பாராத ஒரு நிகழ்வு. எங்க போனாலும் சியோன் கோட்டையை பிடிச்சவர் மனக்கோட்டை எங்கேயோ பறந்து போய் பத்தளிக்கிறான், வேதளிக்கிறான். ஐயோ இந்த நரக வாழ்க்கை வேண்டாம் அப்பா, உங்க சமூகம் இல்லாம நான் செத்தே போயிடுவேன். சங்கீதம் 11, சங்கீதம் 51 11 அப்பா, பரிசுத்த ஆவியே எங்கிட்ட இருந்து எடுத்துடாதீங்க அப்பா, உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க அப்பா, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும் இரும் இரும் என்று கெஞ்சுகிறான். மீண்டும் ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். 1 Kings 15:5 சொல்லுகிறது, அந்த ஏத்தியனாகிய உரியாவின் மனைவி சங்கதி ஒன்று தவிர ஒன்று தவிர அவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவர் எந்த வழியில நடக்க சொன்னாரோ நடந்து இன்றைய வரைக்கும் உள்ளத்துல ஸ்கார் இருந்தாலும் அவர் உண்மையாக தேவ சமூகத்தில் அர்ப்பணித்ததினால் இதுவரைக்கும் ஒரு ஸ்டார் தான். சிலர் குற்ற உணர்ச்சியில இருக்கிறீங்க, எல்லா குற்ற உணர்ச்சி அவர் பீடத்தில் அப்படியே சரணடைஞ்சு, ராஜா உங்க சமூகம் இல்லாம நான் செத்தே போயிடுவான், வேணாப்பா இந்த உலக வாழ்க்கை, இந்த நரக வாழ்க்கை வேணாம், உங்களை விட்டு நான் பிரியிற ஒவ்வொரு வாழ்க்கையும் அது நரக வாழ்க்கை, நரக வாழ்க்கை. அப்பா சொல்லுவாங்க, பெர்க்மன்ஸ் அப்பா, எந்த இடத்துல ஆவியானவர் இருக்கிறாரோ அந்த இடம் தாண்டா நமக்கு பேலஸ். பேலஸ்ல போய் உட்கார்ந்துகிட்டு இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா அது பேலஸ் இல்லை, பேலஸ் இல்லை, அது வெறும் பிளேஸ் தான். அல்ல இல்லையா. ஆனா நீங்க ஒரு பிளேஸ்ல இருந்து பரிசுத்த ஆவியானவரோடு நாம் உறவாடும் போது நீங்க இருக்கிற பிளேஸ் பேலஸ் ஆக மாறிவிடும். அல்ல இல்லையா. அவர் மட்டும் நமக்கு போதும். அதனால் சமூகத்துல எழும்பி நின்று நாங்க எங்க போனாலும் உங்க சமூகத்தை நாங்க கேரி பண்ணணும், கேரி பண்ணணும். நாங்க கேண்டலா இருந்து அப்பா எங்க போனாலும் உலகத்துக்கு வெளிச்சம் நாங்க

ஸ்டேஜில் நின்னா நம்முடைய முகம் தெரியக்கூடாது, அவர் சமூகம் தெரியணும். ஆராதனை தலைவர்களுக்கு சமூகத்தை கேரி பண்ணுகிற ஒவ்வொருவரும், அப்பா எங்க முகம் அல்ல சமூகம், அந்த சமூகத்தோடு உள்ள முகமே வேற. அதனால் அப்பா யாரெல்லாம் புழுங்கி கொண்டிருக்கிறார்களோ குற்ற உணர்ச்சியில புட்டிங்கி ஆண்டவரே எரிந்து மீண்டும் தங்களுடைய நிலைமைக்கு திரும்ப கைரோஸ் மொமெண்ட்டை மிஸ் பண்ணிடாதபடி ஒவ்வொரு நாளும் சமூகத்தில் வாழ்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றுகிற அன்பை நினைத்து

சோதம் ராஜா வருகிறார். சோதம் ராஜா வந்து பொருளெல்லாம் எடுத்துக்கோ, என்ன வேணுமோ எடுத்துக்கோ. ஆபிரகாம் சொல்றாரு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின என் கர்த்தருக்கு நேராக என் கைகளை

கிட்டையும் கை ஏந்துகிறவர்கள் அல்ல, கை ஏந்துகிறவர்கள் அல்ல. வானத்தையும் பூமியையும் உடையவராகி உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக நம்முடைய கைகளை உயர்த்த

உங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு உள்ளான மனுஷன் இருக்கிறான். அழிவில்லாத ஆன்மாதான் அப்படி முழந்தான் படி. அப்பா இசைக்கு என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் சுக்கே, உடல் சுக்கே, உள்ளுக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷன் ஜோயே. சுக்கேவுக்கு நிறைய சோறு போட்டு ஜோயேவை காய விட்டுற கூடாது. எல்லாம் வெல் பேலன்ஸ்டா இருக்கணும், வெல் பேலன்ஸ்டா இருக்கணும். அப்பா உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் வல்லமையாய் பலப்படும்.

சமூகம் மேலானது.

0: ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் எங்களோடு இணைகிற அன்பு குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். கடந்த நாட்களில் நடந்த சென்னை ஊழியங்களில் ஆண்டவருடைய நாமம் பலமாய் மயமப்பட்டது. அதிகமான டிராவல் நாளை எல்லாவற்றையும் வெற்றிகரமாக முடிச்சு ஆண்டவருடைய நாமம் மயமைப்படுத்தி திரும்பி வர தேவன் கிருபை செய்தார். ஸோ நாம் நல்ல சுட போயிட்டு இருந்த ஒரு சீரீஸ், இடையில ஒரு சின்ன பிரேக், ஆனாலும் விட்ட இடத்துல இருந்து இன்னைக்கு தொடர் ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ ஃபைனலாக நாம் முடித்தது ஆண்டவருடைய நாமத்தில் நாம் நன்மை செய்யும் பொழுது, நம்ம விதைச்ச இடத்துல நமக்கு ஒரு பலன் வரலைனாலும் தேவனிடமிருந்து ஒரு அறுவடை நிச்சயமாக வந்தே தீரும். அதனால் நாம் நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் நமக்கு என்னென்னா ஒரு அறுவடை உண்டு. இதெல்லாம் குறித்து ஆண்டவர் நமக்கு நிறைய பேசினார். ஆமென்,
1: ஆமென்.
0: நமக்காக சேமிக்கிறது வேற, தேவனுக்காக நாம விதைக்கிறது இன்னொரு உன்னதமான அனுபவம். அப்படி நாம விதைக்கும் பொழுது தேவன் நமக்கு ஒரு மகத்தான அறுவடைய வச்சிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை நமக்கு அற்புதமா அந்த நாளில் கற்றுக் கொடுத்தார். ஸோ தொடர்ச்சியா இந்த விஷயங்களை ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு போதிக்க விரும்புகிற சத்தியம் என்னன்னா, அந்த செய்தியிலே நமக்கு லேசாக ஆண்டவர் டச் பண்ணார். ஸோ இதெல்லாம் பெண்டிங்கில் இருந்தது, ஒவ்வொன்றா இந்த நாட்களை நாம் கிளியர் பண்ண போகிறோம். ஒரு தரிசனத்தில் ஒரு ஆக்சுவலாக வெளிப்பாடு இருக்கிறதுனால தான் ஒரு தேவ மனுஷனுக்கு என்ன உண்டாதுன்னா தரிசனங்கள். ஒவ்வொரு ஊழியத்தை குறித்த தேவனிடமிருந்து வருகிற தனிப்பட்ட வெளிப்பாடுகளை ஒரு ஒரு ஒரு ஒரு ஊழியக்காரன் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் யாராயிடுறார்னா தரிசனக்காரர் ஆயிடுறார். ஊழியமே எதுக்குன்னா தரிசனத்துக்காக தான் ஊழியம். இந்த இதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க அதிகமான பேர் இல்லை. அதனால ஊழியம்னா என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு பின்னாடி எந்த தரிசனம் என்னன்னா இருக்காது. ஏதோ செய்கிறோம் அப்படின்னு தான் போகும். எல்லா ஊழியமே இப்போ என்ன எடுத்தீங்கன்னா, தீவுக்கு நான் அனுப்பப்பட்ட பொழுது தங்கச்சி மட்டத்துக்கு ஆண்டவர் போக சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இங்கே வந்தோம். ஆண்டவர் வந்து கொடுத்த அந்த நடத்துதலுக்கு கீழ்ப்படிஞ்சு இங்கே வந்த பிறகு தான் நடத்துதலுக்கு மேலே நடத்துதலை தந்து ஆண்டவர் ரிவைவல் த்ரூ ரிஃபைனிங் அப்படிங்கிற ஒரு தரிசன வார்த்தையை தந்து அதிலிருந்து இந்த நாள் வரைக்கும் திருப்புதல் தரிசனத்தோடு எங்களை நடத்துகிறார். அப்போ எல்லாரும் ஒரு ஊழியம் செய்கிறோம்னு சொல்லி நம்ம ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் வெளிப்பாடுகளை தந்து நமக்கு ஒரு தரிசனத்தை கையில் தந்து இதுக்காக தான் இந்த ஊழியத்தை நான் என்ன செஞ்சுருக்கிறேன், எழுப்பியிருக்கிறேன். ஜபத்தோட்ட ஊழியங்கள் எடுத்தீங்கன்னா அந்த ஜபத்தோட்ட மினிஸ்ட்ரிஸ் கீழேயே சப்டைட்டில் என்னையா இருக்கும்,
1: Glorifying God through praise.
0: இது எது முழங்கால் யுத்தம் ஊழியங்கள் எடுத்தீங்கன்னா அண்ணனுடைய விஷன் என்னன்னா ப்ரேயர், எல் ஜோசப்னுடைய காரியம். நீங்க தங்கச்சி மடம் இங்க நீங்க எடுத்தீங்கன்னா இங்க ஃபுல்லா ரிஃபைனிங், ரிவைவல் த்ரூ ரிஃபைனிங். இங்க ரிஃபைனிங் இதே மாதிரி ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆண்டவர் வந்து ஒரு யூனிக்கான ஒரு பேர்டனை தந்து பாரந்தான ஊழியம், பாரந்தான தரிசனம். ஸோ அந்த தரிசனத்தை வெளிப்பாடாக ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு அருளி செய்யும் பொழுது நமக்கு ஊழியம் செய்கிற மனுஷனுக்கு இதுதான் எங்கள் ஊழியத்தை குறித்த தரிசனம், இதுதான் எங்கள் மனசில் தேவன் நாங்கள் செய்யும்படி எங்கள் மனசில் வச்ச பாரம் அப்படிங்கிற இடத்துல நாம் ஒரு வெளிப்பாட பெற்ற ஒரு லீடரா நம்ம களத்துக்கு வந்தா மட்டும் போதாது. இங்கதான் நமக்கு வெளிப்பாட்டை தந்த ஆண்டவர் நம்ம குறிச்ச வெளிப்பாட்டை பெற்றவர்களே நமக்கு தர்றார்.
1: ஆமென்.
0: இந்த சத்தியத்தை தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு காலையில என்னோடும் உங்களோடும் பேச விரும்புறார். ஒரு மேன் ஆஃப் காடா எனக்கு வெறுமன ஒரு வெளிப்பாடு இருந்தா மட்டும் போதாது, அந்த பெரிய தரிசனத்தை நாம நிறைவேற்றி முடிக்கணும்னா நம்மளை குறிச்ச வெளிப்பாடுகளை உடைய சில நபர்களும் நமக்கு என்னன்னா தேவை.
1: ஆமென்.
0: இவங்கதான் கோர் குரூப், இவங்கதான் தரிசன மையம். இந்த கொஞ்ச பேரு தான் எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமா என்னன்னா மாறுகிறார்கள்.
1: ஆமென்.
0: ஆண்டவரா இயேசு கிறிஸ்துக்கு அப்படி 12 பேரை கொண்ட ஒரு படை இருந்தது, அதிரடிப்படை. உலகத்தே ஒரு கலக்கம் செஞ்சிட்டாங்கன்னா
1: கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டாங்க.
0: அத்தனை உலகமே ஆண்டவருக்கு பின்னாடி போகுது அப்படின்னு சொல்லி சும்மா ஆசாரியர்கள் சதுசேயர்கள் பரிசேயர்கள் எல்லாரும் பொறாமப்படுறாங்க. அடப்போங்கடா, என் பின்னாடி திரள்ற இந்த கூட்டத்தெல்லாம் நான் நம்பி என்னன்னா இல்ல, உலகத்தை கலக்கிற ஒரு படை ஏற்கனவே என் கூட இருக்கு.
1: எஸ். அல்லேலூயா.
0: சோ ஒரு தரிசனக்காரனுக்கு வெளிப்பாட்டை தருகிற ஆண்டவர், தரிசனக்காரனுக்கு வெளிப்பாட்டை தந்த ஆண்டவர், அந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாட்டை உடையவர்களையும் தருகிறார். நிறைய இதில் பாருங்களேன், நிறைய தரிசனங்கள் ஏன் உடஞ்சு ஒண்ணு இல்லாம போகுதுன்னா அந்த லீடர் வந்து தரிசனம் பெற்றவரா இருப்பாரு, ஆனா அந்த தரிசன அவர் பெற்ற தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடு இல்லாதவங்க அவரோட என்ன செய்ய முடியாதுன்னா இணைஞ்சு பயணிக்க முடியாது. கேட்பாங்க, இப்ப தம்பிமாரெல்லாம் 26 வருஷம் ஆச்சா, ஏதா
1: 99 பைபிள் காலேஜ்ல இருந்து
0: கணக்கு என்னாச்சு, 26 வருஷம் முடிஞ்சிருச்சுல, 26 வருஷமா என் கூட டிராவல் பண்றாங்க, 26 வருஷமா என் கூட இருக்கணுங்கிற அவசியம் அவங்களுக்கு என்னன்னா இல்லையே. அவங்களுக்கும் கிருபை இருக்கு, அவங்களுக்குன்னு வரங்கள் இருக்கு, அவங்க பிரசங்கம் பண்ணா கூட அவங்கள ஃபாலோ பண்றதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா இவ்வளவு இருந்தோம் இவங்க ஏன் பறந்து போல, நாங்க கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிறோமா
1: இல்லையே,
0: இல்ல ரெக்கையை வெட்டி வச்சிருக்கிறோமா
1: இல்லையே,
0: எங்கேயும் பறக்க கூடாது, கொஞ்சம் ரெக்கம் உடனே கத்தரிச்சிடுறோமா, நாங்க கத்தரிச்சிருக்கிறோமா
1: இல்லீங்களே
0: கேட்டுக்கிறோமா, ஒரு வேலை இருக்கான்னு தெரியல,
1: கத்தரிக்கலையே.
0: அதான் தந்தையவர்களும் நானும் சொல்லுவோம், கூண்டை திறந்து வச்சாலும் நீங்க பறந்து போக மாட்டீங்கிறாங்களா அப்படின்னு சொல்லி, கூண்டு திறந்து வச்சாலும் இந்த சூட என்ன செய்ய மாட்டேங்கிறான், பறந்து போக மாட்டேங்கிறானே. கேட்பாங்க, எப்படி இத்தனை வருஷமா நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கு, அந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடு பிள்ளைங்களுக்கு இருக்கிறதுனாலதான் இவங்க எங்களோட இணைஞ்சு என்ன செய்யறாங்க பயணிக்கிறாங்க. இதுதான் ரகசியம், வேற ஒண்ணும் இல்லாடி.
1: ஆமென்.
0: இந்த வெளிப்பாடை மட்டும் எடுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடை மட்டும் அவங்களுக்குள்ளேயே ஆண்டவர் அந்த வெளிப்பாடை தந்ததுனால அவங்க இத்தனை ஆண்டுகளா தொடர்ந்து என்னன்னா பயணிக்கிறாங்க. இதுதான் சீக்ரெட்.
1: அல்லேலூயா. 2002 ஆண்டவர் சொன்னார், நீ போ தங்கச்சி மடத்துக்கு போ அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். கிளம்பி வந்த அந்த தரிசனத்துக்காக,
0: தரிசனத்தை குறித்த வெளிப்பாடு உள்ளவங்க அந்த தரிசனத்துல பயணிக்கிறத போல மற்றவங்களால என்ன செய்ய முடியாது,
1: பயணிக்க முடியாது
0: முடியாது. சில இடங்கள்ல வந்து எங்க ஊழியத்தை என்ன செஞ்சிட்டாங்கன்னா உடைச்சிட்டாங்க அப்படிங்கிற அங்கலாய்ப்பு கவலை எல்லாம் இருக்கும் மனசுல. ஊழியத்தை உடைச்சா உடைச்சிட்டு போறாங்க, சபையை வந்து 10 துண்டாக்குனா என்ன செஞ்சுட்டு போறாங்க,
1: துண்டாக்கட்டும்
0: துண்டாக்கிட்டு போறாங்க, விடுங்க. ஆனா தரிசனம் உடையலையா?
1: ஸ்தோத்திரம்.
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி திரண்ட மந்தைய உலகமே பின்னாடி போகுதுன்ற அளவுக்கு ஒரு திரள் கூட்டம். மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள்
1: சிதறடிக்கப்படும்.
0: துண்டு துண்டா சிதறடிச்சாங்களா?
1: அடிச்சாங்க.
0: ஆனா தரிசனம் உடஞ்சிச்சா?
1: உடையல.
0: சபைய உடைச்சிருந்தோம், தரிசனம் உடையலன்னா சிதறடிக்கப்பட்ட மந்தைய மறுபடியும் கூட்டி சேர்க்க ஆண்டவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார்.
1: எஸ். அல்லேலூயா.
0: தரிசனம் உடைஞ்சிடக்கூடாது. தரிசனம் உடைஞ்சிடக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? அந்த ஊழியங்காரன் எதை விட்டுறக்கூடாது, தரிசனத்தை விட்டுறக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் சொன்னது ஒண்ணு, இவர் செய்யறது
1: இன்னொன்னு.
0: அங்க என்ன உடைஞ்சிருது?
1: தரிசனம்.
0: தரிசனம் உடைஞ்சிருது. சில பேர் தேவன் தந்த பாரத்தை விட்டுட்டு என்னென்னமோ என்னன்னா செய்வாங்க. தேவன் இந்த வல்லமையை தந்தது, வரங்களை தந்தது, கிருபையை தந்தது எதுக்குன்னா, இந்த தரிசனத்தை கொண்டு செல்றதுக்காக தான் இந்த கிருபை வரங்கள் என்னன்னா தந்தார். ஆனா இதை பயன்படுத்துறது எல்லாமே எதுக்குன்னா, சொல்லலாமா? நான் தங்கச்சி மடத்துல இருக்கிறோம் நாங்க, பரவாயில்ல. இது என்ன, நம்மள வெளியில இருந்து ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்கல்ல,
1: இருக்கிறாங்கல்ல.
0: அதனால போடுறா, சென்னையில ஒரு சர்ச் ஆரம்பி,
1: பிரான்ச்,
0: கோயம்புத்தூர்ல ஒரு பிரான்ச் என்னன்னா
1: ஆரம்பி
0: அப்படின்னு சொல்லிட்டு, அங்க கூட்டம் இருக்கு, இங்க கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி, நான் பாட்டுல கடையை திறந்த மாதிரி கடையை திறக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து இந்த மிஸ்டேக் நம்ம என்ன செய்யக்கூடாது, செஞ்சிடவே
1: கூடாது.
0: எங்க வச்சிருக்கிறாரோ அங்க இரு.
1: ஆமென். சென்னைக்கு போயிருக்கிறப்போ ஒரு ஐயா ஓடியாந்தாரு. ஐயா, சென்னையில எங்கேயா உங்க கிளசு, உங்க சபை இருக்கு அப்படின்னாரு. ஐயா, எங்க சென்னை இல்லையா, எங்க சபை ராமேஸ்வரம் தங்கச்சி மடன்ட்டு வந்து
0: மேரிசல்ல ஹோட்டல்ல போட்டிருப்பாங்க, எங்களுக்கு வேறு கிளைகள் இல்லை.
1: இல்லை,
0: அந்த மாதிரி நாங்களும் சொல்றோம், எங்களுக்கு வேறு கிளைகள் இல்லை.
1: இல்லை. அல்லேலூயா.
0: அப்ப எப்ப ஒரு விஷன் ஃப்ளரிஷ் ஆகுது அப்படின்னா, எப்ப ஒரு விஷன் வந்து அது அதனுடைய சித்தத்துக்கு நேர பயணிக்குதுன்னா, அந்த மனிதனுக்கு தரிசனம் பெற்ற ஒரு லீடருக்கு அந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடு இருந்தா மட்டும் பத்தாது, அந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாட்டை பெற்றவங்களும் அந்த மனுஷனோட இருக்கணும்.
1: எஸ்.
0: ஒவ்வொரு தரிசனத்திலையும் இது போல தரிசனத்தை குறித்த வெளிப்பாடை பெற்ற ஒரு கோர் குரூப்ப, ஒரு ஆக்டிவான ஒரு டீம் கத்தரே தர்றார்.
1: ஆமென்.
0: விஷனுக்குள்ள என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, முட்டுனாலும் சரி, மோதினாலும் சரி, இவங்க அவ்வளவு ஈஸியா சபை என்ன செய்ய மாட்டாங்க. இங்க இருந்து அந்த சபை, அங்கிருந்து இந்த சபை அப்படின்னு சொல்லி அவங்க
1: மாறிக்கிட்டே
0: இருக்க மாட்டாங்க. ஏன் அவங்களால ஒரு விஷனை விட்டு மாற முடியலன்னா, எப்பா இந்த விஷன் எனக்கு கத்தர் எனக்கு இதை குறிச்ச வெளிப்பாட்டு என்ன செஞ்சிருக்கிறாரு,
1: கொடுத்திருக்கிறாரு.
0: விஷன்ல போறப்ப நாலா காலா வட்டத்துல எல்லாத்தையும் கத்தர் என்ன செய்வார்னா சரி செய்வார் அப்படிங்கிற ஒரு ஜெபத்தோட ஒரு விசுவாசத்தோட அவங்க தொடர்ந்து என்ன செய்வாங்கன்னா டிராவல் ஆவாங்க. காரியங்களும் டிராவல் ஆக டிராவல் ஆக சரியாகும்.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப நமக்கு ஒரு மேன் ஆஃப் காடுக்கு அவனுக்கு தேவன் தந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடு இருந்தா மட்டும் போதாது, அந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடை பெற்றவர்களும் அவனோட என்ன செய்யணும், இருக்கணும்.
1: இருக்கணும்.
0: அவங்க தான் நகமும்
1: சதையும்
0: சதையும் போல இருப்பாங்க. நீங்க தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடு இல்லாமலேயே ஒரு தரிசனத்துல பயணிக்கிற நபர்களை நம்ப முடியாது. அவங்க தண்ணீர் மேல இலை மேல இருக்கிற தாமரை இலை மேல இருக்கிற ஒரு தண்ணீர் துளிய போல இருப்பாங்க. ஒட்டவே என்னன்னா
1: மாட்டார்கள்,
0: ஒட்டாது. ஆனா என்ன செய்வாங்க, கூட தான் என்னன்னா
1: இருப்பாங்க,
0: இருப்பாங்க. ஆண்டவராக இயேசுவோடு இருந்த ஆண்டவர், ஆண்டவர் செய்த ஊழியத்தின் மூலமா ஆசீர்வதிக்கப்பட்டு அவங்கள ஃபாலோ பண்ண ஒரு பெரிய கூட்டம் இருந்தாங்களா,
1: இருந்தாங்க.
0: யோவான் 12வது அதிகாரத்தில் வசனம், அவர் செய்த அற்புதத்தை கண்டு அவருக்கு பின்னாடி எதிர்கொண்டு போனவங்க, 18ல இருந்து வாசிக்கலாமா?
1: அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள்.
0: அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி,
1: நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறதில்லையா?
0: இதோ உலகமே அவனுக்கு
1: பின் சென்று போயிற்றே என்றார்கள்.
2: அல்லேலூயா,
1: அல்லேலூயா, அல்லேலூயா.
0: பின்னாடி போனவங்க என்ன சொல்லிட்டு போனாங்களாம், 12:12 மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று
1: பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு
0: குருத்தோலைகளை பிடித்து கொண்டு
1: அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு,
0: ஓசன்னா,
1: கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள்.
0: வெளிப்பாடு இருந்தா பேசுனா
1: இல்ல,
0: எப்பவுமே ஊழியத்துல நம்மை கொண்டு கத்தர் செய்கிற காரியங்களை கண்டு நம்ம பின்னாடி வர்றாங்க பாருங்களேன், நம்பிரவே கூடாது.
1: எஸ்,
0: இந்த ஊழியம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, இந்த ஊழியம் வெற்றி நடை என்ன செய்கிறது,
1: ஓடுகிறது, ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கு,
0: இந்த ஊழியத்தில் நடக்கிற கிரியைகள் பலமா இருக்கு, இந்த ஊழியக்காரர் வெற்றி பெறுகிறார், கத்தருக்குள்ள வெற்றி சிறக்கிறார், அப்படி நம்ம மூலமா நடக்கிற அற்புதங்கள், நம்மளை கத்தர் பயன்படுத்தி செய்கிற அடையாளங்கள், இந்த சக்சஸ் ரேட்டை பார்த்துட்டு நமக்கு ஒரு மார்க்கை போட்டு, இவருடைய மார்க்கெட் வேல்யூ நல்லா இருக்கு, இவருடைய சக்சஸ் ரேட் வந்து சூப்பர் என்னன்னா
1: இருக்கு
0: அப்படின்னு சொல்லி நம்மளை ஃபாலோ பண்றாங்க பாருங்களேன். உயிரோட ஆண்டவர் எழுப்பின மிரக்களை பார்த்துட்டு நாரி போன ஒரு பாடியை வந்து இப்படி உயிரோட திரும்ப என்ன பண்ணிருக்கிறார்னா
1: எழுப்பி இருக்கிறார்.
0: இது எங்கேயும் நாம கேள்விப்பட்டுறாத அதிசயமா இருக்கேன்னு சொல்லி திரண்டான் ஆண்டவர் பின்னாடி, தாவீதின் குமாரனுக்கு
1: ஓசானா.
0: இது வெளிப்பாட்டின் அடிப்படையில் ஆண்டவரை ஃபாலோ பண்ண கூட்டம் இல்ல, இயேசு குறித்த தனிப்பட்ட வெளிப்பாட்டின் அடிப்படையில் இந்த ஆர்ப்பரிப்பு உண்டாகல. ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சிருக்கிறார், நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறார். அவங்க அந்த வெற்றிய மனசுல வச்சுக்கிட்டு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தலையில தூக்கி வச்சு கொண்டாட
1: ஆரம்பிச்சிட்டான்.
0: ஜீசஸுக்கு தெரிஞ்சிருச்சு, எப்ப இந்த வெற்றி இல்ல, லாசர உயிரோட எழுப்பின வெற்றி இல்ல, நானே மறிச்சு 3 நாள் கழிச்சு மறுபடியும் உயிர்த்தெழுவேன், சிலுவையில வெற்றி சிறக்க போறேன். அந்த வெற்றிக்கு நேரம் நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன், நான் போயிட்டு இருக்கிறேன். அதான் என்னுடைய அந்த நோக்கம், அதை நிறைவேற்றுகிற பாதையில் நான் என்ன செய்து இருக்கிறேன், போயிட்டு இருக்கேன். இதனால தான் இந்த கூட்டத்தை கண்டு ஆண்டவர் மெய்சில் இருக்கல, பரவசப்படல, துள்ளி என்ன சொன்னா சுத்தில் இருக்கிறவன்லாம் துள்ளி குதிக்கிறான், இவர் கூலா எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிறார். தெரியும்டா டேய், தெரியும்டா, பாரு அடுத்து 2-3 நாள் என்ன நடக்க போகுது பாரு. ஒருத்தையும் கூட என்ன செய்ய மாட்டேன்,
1: நிக்க மாட்டேன்,
0: நிக்க மாட்டேன், என்ன என்ன குறிச்ச வெளிப்பாடு இல்லாமலே என்ன நீ ஃபாலோ பண்ற. ஆனா இது நிலைச்சு என்னன்னா நிக்காது, மண் குதிரையை நம்பி ஆற்றுல இறங்குவதற்கு
1: சமம்.
0: மேசியாவை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க, பொலிட்டிக்கல் மெசையாவா அவங்க அவங்க எதிர்பார்த்தாங்க. ரோம சாம்ராஜ்யத்தில் இடமிருந்து நம்மை விடுவிக்க வந்த ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் அவங்க ஜீசஸ் என்ன செஞ்சாங்கன்னா பார்த்து இடறிட்டாங்க. அந்தகார லோகாதிபதியின் பிடியில் சிக்கி இருக்கிற உங்களை என்னை விடுவிக்க முடி, மரண பயத்து நின்று நம்மளை விடுவிக்க முடி, மகிமையான உயிர்த்தெழுதலுக்கு நீங்களும் நானும் பங்கடையும்படி, நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும்படியாக அவர் நமக்காக பலியாக வந்த ஆட்டுக்குட்டிங்கிற வெளிப்பாடு என்னன்னா இல்ல.
1: எஸ்,
0: அப்ப வெற்றியை கண்டு நம்ம பின்னாடி வருகிற கூட்டம் இல்ல, நம்மளை குறிச்ச வெளிப்பாட்டை பெற்று நம்மோடு இருக்கிறவர்கள் தான் நம்பத்தகுந்த கூட்டாளிகள்.
1: ஆமென்.
0: நம்ம குறிச்ச வெளிப்பாட்டை பெற்று நம்மோடு பயணிக்கிறவர்கள் அவங்கதான் யாரு?
1: மிஷன்
0: பார்ட்னர்ஸ்.
1: எஸ்,
0: மிஷன் பார்ட்னர்ஸ்.
1: அதனால
0: நீங்க மேல வர்றப்ப நிறைய பேர் உங்களோட வந்து இணைய ஓடி வருவாங்க. மேல வர்றப்ப
1: நிறைய பேர் உங்களோடு ஓடி வந்து இணைய விரும்புவார்கள்.
0: ஆனா நீங்க கீழ இருக்கிறப்பயே முளைச்சு ரெண்டெல்ல விடுறப்பே உங்களை குறிச்ச வெளிப்பாடை பெற்று நீங்க பெற்ற தரிசனத்தை புரிந்து கொண்டு உங்களோடு கத்தர் கொண்டு வந்து சேர்த்தா இருப்பாருங்க, அவங்கதான் வந்து பணிமனையே.
1: ஆமென்.
0: அவங்கதான் ஹெட்குவார்டர்.
1: எஸ்,
0: அவங்கதான் உங்க ஆபீஸ்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: நம்ம வழியா கேள்விப்பட்ட தேவனுடைய திட்டத்தை அப்படியே விசுவாசிச்சு நம்மளோட இருக்கிறாங்க பாருங்களேன். அவங்க மனசுல நமக்கு விரோதமான கேள்விகள் இல்ல, எந்த விதமான ஐயப்பாடு என்னன்னா
1: இல்லை.
0: இல்ல, கேள்விகளே இல்ல, கேலியும் இல்ல.
1: எஸ்,
0: கேலி கிண்டல் என்னன்னா
1: இல்லை.
0: இவனா நம்மள என்ன செய்ய போறான்,
1: ரட்சிக்க போறான்
0: அப்படிங்கிற கேலியும் இல்ல,
1: கேள்வியும் இல்லை.
0: கேள்விகள் என்னன்னா
1: இல்லை.
0: இல்ல,
1: அல்லேலூயா.
0: ஒன்னு சாமுவேல் 10வது அதிகாரத்துல கடைசி சாமுவேல் வந்து சவுல கிங்கா நிறுத்தினப்ப 26வது வசனம், சவுலும் கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான்.
1: ராணுவத்தில் தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ அவர்களும் அவனோட கூட போனார்கள்.
0: அப்ப நம்மோடு இருக்கும்படியான ஏவுதல எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கறது இல்ல, சிலருக்கு தான் கொடுக்கிறார். தரிசனத்துல உங்களோடு இருக்கிற மனுஷங்க தேவன் அவங்க உள்ளத்துல ஏவனதுனாலதான் கூட இருக்கிறாங்க. தேவன் தந்த
1: ஏவுதல்,
0: ஏவுதல், ஏவுதல். ஆனாலும் பேலியாலின் மக்கள் இவனா நம்மை
1: ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி
0: அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல்
1: அவனை அசட்டை பண்ணினார்கள்.
0: அவனோ
1: காது கேளாதவன் போல இருந்தான்.
0: கண்டுகிறவே இல்ல. சவுல் வந்து இதுல என்ன செய்யல,
1: கண்டுகிறவே இல்ல.
0: ஆனா 1 Samuel 11 யாபேசின் மனசு இருக்கு, கீழையாத்தில் இருந்த யாபேசின் மனசு இருக்கு தேவையான ஒரு வெற்றிய சவுலனுடைய தலைமையில தேவன் கட்டளையிட்ட பொழுது தேசத்தினுடைய பேச்சு எப்படி மாறுச்சுன்னா 12வது வசனம் வாசிக்கலாமா? 1 Samuel 11:12.
1: அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி,
0: 11 வாசிப்போம், மறுநாளிலே சவுல் ஜனங்களை 3 படையாக வகுத்து
1: கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில்
0: ஆலயத்திற்குள் வந்து
1: வெயில் ஏறும் வரைக்கும்
0: அம்மோனியரை முறியடித்தான்.
1: தப்பினவர்களில் 2 பேராகிலும் சேர்ந்து ஓடி போகாதபடி எல்லாரும் சிதறி போனார்கள்.
0: சும்மா ஒரு மாஸ் விக்டரியை கத்திர என்ன செய்கிறார்,
1: கட்டளையிடுகிறார்.
0: அத கண்ட ஜனம் என்ன சொல்லுது பாருங்க, அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி,
1: சவுலா நமக்கு ராஜாவா இருக்க போகிறவன் என்று சொன்னவர்கள் யார்,
0: அந்த மனுஷரை நாங்கள் கொன்று போடும்படிக்கு
1: ஒப்பு கொடுங்கள் என்றார்கள்.
0: இப்ப ஏன் ஏத்துக்கிறான் சவுல, வெளிப்பாடு பெற்றா ஏத்துக்கிறான்
1: இல்லையே.
0: சவுலுக்கு தேவன் அருளி செய்த வெற்றியை கண்ட உடனே ஐயோ நம்ம போய் சேர்ந்துக்கணும், இல்லையா நம்மள மாவட்ட செயலாளர் என்ன செய்ய மாட்டாங்களே,
1: தேர்ந்தெடுக்க மாட்டான்,
0: மன்ற செயலாளரா என்ன செய்ய மாட்டாங்களே.
1: ஐயோ,
0: நம்ம அமைச்சர் ஆகிறதுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு என்ன செஞ்சிருக்குன்னா
1: கிட்டி வந்திருக்கு,
0: கிட்டி வந்திருக்கு அப்படிங்கிற
1: ரீதி இல்ல,
0: அது இல்ல.
1: எஸ்,
0: நல்ல ஊழியம் ஷைன் ஆகுது. இப்ப போய் நம்ம என்ன செய்யலாம்,
1: சேர்ந்துக்கலாம்,
0: சேர்ந்துக்கலாம், ஒட்டிக்கலாம் அப்படிங்கிறது இல்ல. அவங்க வெற்றியை பார்த்து தான் சவுலோட சவுல லீடரா ஏத்துக்கிட்டாங்களே ஒழிய சவுல குறிச்ச பர்சனலான எந்த வெளிப்பாடு அவங்களுக்கு என்னன்னா
1: இல்லை
0: இல்லை. கோலியாத் தாவீது அடிச்சு ஒரு கூலாங்கல்ல ஒரு பெரிய வெற்றி என்ன செய்கிறார் பெறுகிறார்.
1: எஸ்,
0: ஆனா ஜோனத்தன் வந்து ஏன் டேவிட நேசிச்சார் அப்படின்னா

0: அவர் பாருங்க அப்பாவோட இருந்துகிட்டே சஸ்பென்ஸா, அப்பாவுக்கே தெரியாம. வசனம் 16 இருந்து வாசிக்கலாம். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து
1: காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய்
0: தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி,
1: நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது,
0: நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர்,
1: அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாய் இருப்பேன்.
0: அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் என்ன செய்திருக்கிறார்,
1: அறிந்திருக்கிறார் என்றான். அல்லேலூயா.
0: இங்க தாவீத குறிச்சு தாவீது பெற்ற வெற்றிகளால கூட வந்து என்ன செய்யல, சேர்ந்துக்கல. தாவீது பெற்ற வெற்றிகளை மனசுல வச்சு அவர் தாவீத அங்கீகரிக்கல. தாவீத குறிச்ச ஒரு பர்சனல் வெளிப்பாடு யாருக்கு இருந்துச்சு, ஜோனத்தனுக்கு இருந்துச்சு. அதனாலதான் தாவீத அங்கீகரிக்கவே அவரால் முடிஞ்சு,
1: சாரி அவர் முடிஞ்சு. அல்லேலூயா.
0: அப்போ உங்க ஊழியத்துல நீங்க பெற்ற வெற்றியை கொண்டாடுறவங்க எங்க பாஸ்டர் மாதிரி என்னன்னா
1: இல்லவே இல்லை.
0: எங்க பாஸ்டர் யார் என்னன்னா தெரியுமா, எங்க பாஸ்டர் மாதிரி இந்த உலகத்திலே யார் என்னன்னா
1: இல்லை
0: இல்லை அப்படின்னு உங்களை கத்தர் வல்லமையா பயன்படுத்துற நாள்ல, வெளியரங்கமா காரியங்கள் நடக்கிற நாட்கள்ல உங்களை ஆகா ஓகோன்னு புகழ்ற ஆட்களை குறிச்சு கவனமா இருங்க. இதே ஆட்கள் தான் ஆரம்பத்துல உங்களை பார்த்து கேள்வி கேட்டவங்க, இதே ஆட்கள் தான் ஆரம்பத்துல உங்களை கேலி பண்ணவங்க.
1: எஸ்,
0: இப்ப மட்டும் என்ன திடீர்னு பயங்கரமா ஒரு எழுச்சி வந்திருக்கு அப்படின்னா, இது வெளிப்பாட்டுனால வந்த எழுச்சி இல்ல,
1: வெற்றி பெற்றதுனால,
0: பெற்ற வெற்றினால வந்த
1: எழுச்சி.
0: எழுச்சி ஜீசஸ் வந்து இதை நம்பவே என்னன்னா
1: இல்ல.
0: ஏண்டா லாசர் உயிரோட நாரி போன ஒரு சடலத்தை நான் மறுபடியும் உயிரோட எழுப்பினதுனால தானே இந்த ஆட்டம் போடுறீங்க எல்லா பேரும். இன்னும் பாரு, இன்னும் இந்த சிலுவைக்கு நான் போறேன், எல்லா பேர்ல நீ தனியா விட்டு என்ன நீ ஓடிடு. ஏன்னா நீ ஒருத்தனு கூட என் விஷயம் குறிச்சு என்ன இல்ல, வெளிப்பாடு
1: இல்ல
0: இல்ல. ஆனா வெற்றியை கொண்டாட வந்திருக்கிற,
1: எஸ்,
0: ஆனா வெற்றி இனிமே தான் நான் பெற போறேன்.
1: எஸ், இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை.
0: இனிமே தான் என்ன செய்ய போறேன் நான், வெற்றிய,
1: ரியலான வெற்றியை பெறப்போகிறேன். அல்லேலூயா.
0: தேவனுடைய திட்டத்தை குறிச்ச வெளிப்பாடை பெற்று உங்களோடு இருக்கான் பாருங்க, அவனுக்கு எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் சரி அவனை நீங்க நம்பலாம்.
1: எஸ்,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்று ஆரம்ப நாள்ல இருந்து உங்களோட இருக்கிறாங்க பாருங்க, அவன் காசுக்காகவோ பணத்துக்காகவோ எந்த ஒரு இழிவான ஆதாயத்துக்காகவோ உங்களோட என்னன்னா
1: அவன் இல்ல
0: இல்ல, அவன் தரிசனத்துக்காக அவனுடைய உள்ளத்துல தேவன் அவனை ஏவி கத்தரே உள்ள கொண்டு வந்த நபர்கள்.
1: ஆமென். அல்லேலூயா.
0: எங்க ஊழியத்துல எல்லாம் ஆரம்பத்துல எழுப்புதல் தரிசனம், ஊருக்கு வந்த சில மாதங்கள்ல ஒரு எழுப்புதல் ஆண்டவர் கட்டளையிட்டார். எழுப்புதல்னு எங்களுக்கு என்னன்னு அது தெரியல, 2001-2 இல்லாம் சபை சிதறடிக்கப்பட்டது, என்னென்னமோ விதமான காரியங்கள் பேசப்பட்டது. அப்ப ஜேஜேன்னு இருந்த இடம் வெறிச்சோடிச்சு, டெய்லி நூற்றுக்கணக்கான பேர் வந்து ஆராதிச்சு வார்த்தையை கேட்ட இடத்துல நான் புல்பிட்டு நின்று பிரசங்கமே பண்ண முடியல. நான் என்ன பேசினாலும் திரிக்கப்படுற மாதிரியான ஒரு டிசெப்ஷன் உள்ள வந்துருச்சு. அந்த சூழ்நிலையில நான் பேசாம நான் இருந்துட்டேன். எதுவுமே நம்ம புல்பிட்டு ஏறல. ஜெய ஜெயின் இருந்த இடத்துல இதே வளாகத்துல தான்
1: அப்பதான் 40 நாட்கள்
0: அப்பதான் தம்பிமார ஆண்டவர் கொண்டு வந்தார். இவங்க வந்து இவங்க தான் அந்த நாட்கள்ல பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க. கத்தரை கொண்டு வந்தார் உள்ளுக்குள்ள வந்துட்டு. அப்ப எனக்கு ஆண்டவர் சொன்னது, நீ யார்ட்டையும் போய் தண்ணில விளக்க என்னன்னா கொடுக்காத, நீ பாட்டுல அமைதியா இரு, உன்னை குறிச்ச வெளிப்பாட நான் யாருக்கு நான் தர்றனோ அவங்க என்ன செய்வாங்கன்னா உன் கூட என்னென்ன இருப்பாங்க. இன்னைக்கு சபையில இருக்கிற முக்கியஸ்தர்கள் மூப்பர்கள் இவங்கெல்லாம் அந்த நாட்கள்ல நான் போய் வீடு வீடா போய் உட்காந்து தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாதீங்கன்னு கெஞ்சி கூத்தாடினதுனால என்னை பாக்குறப்ப உங்களுக்கு பாவமா இல்லையா, பரதாமா இல்லையா, என்னை கைவிட்டுறாதீங்க, அப்படின்னு அவங்க காலில் கையில்

0: விழுந்ததுனால என் கூட இருக்கிறவங்க இல்ல.
1: அல்லேலூயா.
0: பர்சனலா ஆண்டவர் அவங்களோட இடைப்பட்டு இல்ல நீங்க இந்த விஷன்ல இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி அவங்களோட கத்து பிரத்யட்சமா பேசினதுனாலதான் அவங்க எங்களோட இருக்க தீர்மானிச்சாங்க.
1: ஆமென்.
0: அதன் பிறகு நாட்கள் செல்ல செல்லதான் எது ரியல் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க அப்படி குவைட்டா செட்டில் ஆயிட்டாங்க. ஒரு சிலர் கூட சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் நீங்க எடுத்த முடிவு எங்களுக்கு ஒருத்தருக்கு என்னன்னா புரியல, ஆனால் ஆண்டவர் எங்களை உங்களோட என்ன செஞ்சாருன்னா இருக்க வச்சார். இப்ப எங்களுக்கு என்ன செய்தேன்னா புரியுது அப்படின்னு லேட்டரா வந்தவங்க கன்ஃபர்ஸ் பண்ணாங்க.
1: சிலர் சொன்னாங்க, அப்போ சிலர் 7:38 படி சீனாயின் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே அப்படின்னு ஆண்டவர் பேசினார். பிரதர், வேற எந்த கேள்வியும் அங்க கேட்கல. ஆண்டவர் சொன்னாரு, ஜீவ வாக்கியங்கள் பெற்றவன் இவன்.
0: இன்னைக்கு இவ்வளவு ஜீவ வாக்கியங்களை ஆண்டவர் ரிலீஸ் பண்றத நீங்க எல்லாம் கேட்டு நீங்க சந்தோஷப்படுறீங்க, பலப்படுறீங்க. அப்ப மீடியாவும் கிடையாது, லைவும் இல்ல,
1: கேசட்டும்
0: இல்ல, கேமராவும் இல்ல. ஆனா அப்பமே ஒரு மனுஷனுக்கு கொடுத்த வெளிப்பாடு, ஜீவ வாக்கியங்களை பெற்றவன்
1: இவனே.
0: என்ன செய்யறேன்னு தெரியாம நான் வந்து குழம்பி போயிருந்தப்ப இந்த வசனத்தை தான் எனக்கு ஆண்டவர் காட்டினார். எப்பவும் சர்ச்சில் அவர் முக்கியஸ்தர். இத்தனை ஆண்டுகளை எங்களோட
1: பயணிக்கிறாங்க.
0: வெற்றியை கொண்டாடி நாம பெறுகிற வெற்றியை கண்டு இல்ல, அப்படி வெற்றியை நாம பெற்று நம்ம ஊழியம் ஃப்ரூட்ஃபுல்லா இருந்தாலும் அந்த வெற்றிக்காக நம்மளோட கனெக்ட் ஆகிறவங்களும் இருக்கிறாங்க. நம்மளை குறிச்ச வெளிப்பாட்டை மனசுல வச்சு நம்மளோட கனெக்ட் ஆகிறவங்களும் என்ன செய்யறாங்க,
1: இருக்கிறார்கள்.
0: இந்த ரெண்டையும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கைரோஸ் மொமெண்ட் வர்றப்ப நம்முடைய தரிசனத்தை குறித்த வெளிப்பாடை பெற்ற நபர்களை ஆண்டவர் விஷனுக்குள்ள என்ன செய்வார்னா கொண்டு வருவார்.
1: அவங்க
0: நம்ம மூலமா தேவன் செய்கிற கிரியைகளுக்காக நம்மளை நேசிக்கிறவங்க இல்ல. அப்கோர்ஸ் உள்ள வந்ததே நம்மளை கொண்டு தேவன் செய்கிற கிரியைகளால ஆசீர்வதிக்கப்பட்டுதான் உள்ள வந்தாங்க. ஆனா வந்தவங்களுக்கு விஷனை குறிச்ச வெளிப்பாடு வர்றப்ப அவங்க விஷன்ல ஒருத்தர் என்ன செஞ்சாங்கன்னா மாறிடுறாங்க. அவங்க மனசுல ஐயப்பாடு இல்ல, அவங்க மனசுல இருக்கிறது எல்லாமே வெளிப்பாடு. ஐயப்பாடோட உங்களோட இருக்கிறவங்க எத்தனை நாளைக்கு நிப்பாங்கன்னு என்னன்னா தெரியாது. ஆனா வெளிப்பாடோட உங்களோட டிராவல் பண்றவன் அல்லேலூயா, இந்த திட்டத்தை நிறைவேற்றுகிற பணியில உங்களோட தோளோடு தோல் கொடுப்பாங்க.
1: Yes.
0: அவங்க ஒரு பெரிய சொத்து, அசெட் மினிஸ்ட்ரிக்கு.
1: ஆமென்.
0: யோவானுடைய சுவிசேஷம் 12 எல்லாரும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு சொல்லி லாசரு உயிரோட எழுப்பினதை நினைச்சு கொண்டாடி ஆண்டவர் பின்னாடி போனா அந்த அந்த மரியா லாசரோட சகோதரி, அவ எதுக்காக ஆண்டவரை செலிப்ரேட் பண்றா பாருங்களேன். 3 அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கம் இல்லாத நளதம் என்னும் தைலத்தில்
1: ஒரு ராத்தல் கொண்டு வந்து
0: அதை இயேசுவின் பாதங்களில் பூசி
1: தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள்.
0: அந்த வீடு முழுவதும்
1: தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது.
0: அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும்
1: அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத்து
0: இந்த தைலத்தை 300 விற்று
1: தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன?
0: அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல்
1: அவன் திருடனானபடியினாலும்
0: பணப்பையை வைத்துக் கொண்டு
1: அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான்.
0: அப்பொழுது இயேசு,
1: இவளை விட்டுவிடு,
0: என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தார்.
1: தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார்.
0: முந்திக்கிட்டான். மற்ற சுவிசேஷங்கள் அப்படித்தான் இருக்கு. அவன் என்ன செஞ்சுக்கிட்டான்?
1: முந்திக்கிட்டான்.
0: ஜீசஸ் யாருன்னு அவருக்கு என்ன செஞ்சிருச்சுன்னா
1: தெரிஞ்சிருச்சு.
0: மற்றவனுக்கெல்லாம் ஏன் இவ்வளவு வேஸ்ட் பண்ற அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவளை பார்த்தாலும் அவ சொல்ற, ஹி டிசர்வ்ஸ். இந்த ஆராதனைக்கு அவர் தகுதி உடையவர்.
1: எஸ்
0: அவரை குறிச்ச ஒரு பர்சனலான ஒரு வெளிப்பாட்டின் அடிப்படையில தான் அவர் செஞ்சாரே ஒழிய தன்னுடைய சகோதரனை உயிரோடு எழுப்பினாருங்கிறதுக்காக அவர் அதை செய்யல. எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அப்பொழுது இவள் செய்ததும் என்ன செய்யப்படும்
1: சொல்லப்படும்.
0: ஒரு கூட்டம் உலகமே எதுக்கு கொண்டாடுது அப்படின்னா லாசரு என்ன செஞ்சிட்டார்னா எழுப்பிட்டார் எழுப்பிட்டார். ஆனா லாசர் வீட்டுல இருந்த லாசரோட சகோதரி எதுக்காக தலையில ஊத்துறா அப்படின்னா அவர்
1: தான். ஹல்லேலூயா.
0: அப்போ அவர் யாருங்கிற வெளிப்பாடு இருந்ததுனாலதான் அவ கணக்கே பார்க்கல, காசை குறிச்சு என்ன செய்யல,
1: கணக்கே பார்க்கல.
0: அதனாலதான் அந்த வெளிப்பாடு உள்ளவங்க ஒரு தரிசனத்துக்கு செய்யறப்ப என்ன பாக்குறது இல்ல,
1: கணக்கே
0: பாக்குறது இல்ல. சில பேர் இருக்கான் தரித்திரத்தை குறிச்சு ரொம்ப அக்கறை இருக்கும், ஆனா தரிசனத்தை குறிச்சு ஒரு அக்கறை என்னன்னா இருக்க. எப்ப பாருங்க
1: தரித்திரங்க
0: தரிசனத்துக்கு கொஞ்சம் கூட விதைக்க
1: மாட்டான்.
0: ஆனா அவருக்கு என்னன்னா எப்பவுமே அக்கறை யாரு மேல, என்ன
1: தரித்திரர்
0: தரித்திரர் மேலதான் அக்கறை. அதை தவறுன்னு சொல்லல, ஆனா தரிசனத்தை குறிச்ச எந்த புரிதலும் இல்லாம தருத்தரர் தருத்தரர் தருத்தரர்னு சொல்லிட்டு அதை நீங்க ரொம்ப நீங்க வேல்யூ பண்றப்ப விஷனை குறிச்ச வெளிப்பாடு உங்களுக்கு சுத்தமா வேணா
1: இல்லை.
0: சபைகள்ல இருக்கிறாங்க இன்னைக்கு அப்படி.
1: எஸ்
0: தரிசனத்துக்கு விதைக்கும்படி கத்தர் காரியத்தை கொடுக்கறப்ப இது எதுக்கு அங்கவே நம்ம என்ன செய்யணும்,
1: விதைக்கணும்.
0: நம்மளே கையில வச்சுக்கிட்டு பத்து ஏழைகளுக்கு என்ன செய்யலாம்னா
1: கொடுக்கலாமே
0: அப்படின்னு சொல்லி ஒரே தர்மகர்த்தாவை என்ன செய்வாங்கன்னா மாறிடுவாங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு என்ன இல்ல
1: தரிசனம்,
0: இது எதுக்கு இந்த காசு போய் இங்க என்னன்னா
1: கொடுக்கணும்.
0: ஆனா விஷனோட வேல்யூ தெரிஞ்சவங்க கருத்துறதுக்கு ஒரு பக்கம் செஞ்சாலும் தரிசனத்துக்கு செய்ய வேண்டியத ஏராளமா
1: தாராளமா
0: செஞ்ச அந்த விஷனை வந்து அப்படி தாங்குவாங்க பாருங்களேன்.
1: எஸ்
0: என்னையா இவ்வளவு பெரிய தொகையை தூக்கி நீங்க இந்த விஷனுக்கு செய்யறீங்களே அப்படின்னா அவங்க சும்மா செய்யல. ஒரு 5000 ரூபாய் பணத்தை கொடுக்கறதுக்கு 1008 யோசனை வர்றப்ப லட்சக்கணக்கான பணங்களை கோடி கணக்கில் ஒரு தரிசனத்துக்கு சிலர் அள்ளி இறக்கிறாங்கன்னா அந்த விஷனை குறித்து அவங்களுக்கு பர்சனலான ஒரு வெளிப்பாடு இருக்கிறதுனால இவ்வளவு பெரிய தயாள இருதயத்தை கத்துற அவங்களுக்கு தந்திருக்கிறேன்.
1: ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
0: தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடை பெற்ற 2-3 பேர் போதும் எவ்வளவு பெரிய காரியத்தையும் சர்வசாதாரணமா செஞ்சு முடிச்சுட்டு அவங்க வீட்டுல என்ன செய்வாங்கன்னா போயிட்டே இருப்பாங்க.
1: எஸ். அங்க சென்னைக்கு போனோம், அங்க வைஸ் நெட்ல வந்து வைஸ் சேர்மனா இருக்கிற ஒரு அருமையான பாஸ்டர் ஏப்ரஹாம் அவர்கள், அவங்க வழக்கமா நம்ம ஒரு சபைக்கு பிரசங்கியாளரை கூப்பிட்டா பிரசங்கியாளரை தான் ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்துவாங்க. ஆனா வித்தியாசமா செஞ்சாங்க, எங்க ரெண்டு பேரையும் உட்கார வச்சு சபை மக்களை அப்ரிஷியேட் பண்ணி, ஐயா நாங்க எங்க சபை மக்களும் உங்களுக்கு நாங்க அறிமுகப்படுத்துகிறோம், இவங்க பாக்குறதுக்கு சாதாரணமானவங்க தான், ஆனா இந்த சபையில இருந்து 200 ஊழியக்காரர் கர்த்தர் எழுப்பி பல இடங்களுக்கு அனுப்பிட்டாரு, இவங்க சாதாரண வேலை செஞ்சாலும் தரிசனம் அப்படின்னு வரும்போது அப்படியே மனதில் ஏவப்பட்டு அப்படியே விதைச்சிக்கிட்டே இருப்பாங்க, இவங்க ஒரு விசேஷமானவங்கன்னு எங்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டில் பல இடங்களுக்கு போயிருக்கிறோம், எந்த பாஸ்டரும் இப்படி தங்க மக்களை அறிமுகப்படுத்தி நாங்கள் பார்த்ததே இல்லை கேட்டதும் இல்லை.
0: அப்போ ஒரு தரிசனம் பெற்ற ஒரு தலைவனோட சபையாராக இருந்தால் கூட அந்த தரிசனத்தை புரிஞ்சுக்கிட்டா தான் அவனுக்கு துணை செய்ய முடியும்.
1: பயன்படுத்தணும்.
0: ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்த ஒரு சம்பவம் எனக்கு திடீர்னு ஆவியனவர் நினைப்பு விட்டுறாரு. நான் சொல்றேன், சடனா எனக்கு கிளாஷ் ஆகுது. எங்களை வந்து ஒரு ஊழியர் வந்து ஒரு ஊரில் ஊழியத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. அவர் வந்து நான் வர்றேன்னு சொன்ன உடனே அவருக்கு அந்த ஊழியத்துக்கு போகிறதுக்கு முந்தின நாளில் வந்து சிக் ஆயிட்டார். இதெல்லாம் எங்கள் ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில் நடந்தது. அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ். அப்போ ஒரு சொன்னார், அண்ணே என்னையே இன்வைட் பண்ணியிருந்தாங்க, ஆனால் எனக்கு சடனாக இந்த மாதிரி சிக் ஆயிடுச்சு. இப்போ அவங்க யாரையாவது நீங்கள் ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கள், நாங்கள் வேறு எங்கே போகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் எனக்கு நீங்கள் தான் ஞாபகத்தில் வர்றீங்க, தயவு செஞ்சு என் சார்பாக நீங்கள் என்ன செய்யுங்கன்னா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். சரி நானும் சுடவும், சரிண்ணே நீங்கள் சொல்லிடுங்க நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சுடவும் போகிறோம். அப்போல்லாம் கார்லாம் கிடையாது, பஸ்ஸில் தான் நாங்கள்
1: 7 மணிக்கு ஏறுறோம்.
0: 7 மணிக்கு ஏறுறோம். அப்போ ஃபோன் வருது அவர்கிட்டருந்து, இந்த மாதிரி பஸ் ஏறிட்டிங்களா? ஏறியாச்சு. காலைல எத்தனை மணிக்கு நீங்கள் ஊருக்கு வந்து சேரும்? எப்படியும் ஒரு 4:35 உங்கள் ஊருக்கு பஸ் வந்துடும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். சொன்ன உடனே நான் பஸ்ஸில் இருக்கிறேன், 10 மணிக்கு. அவர் அந்த நபர் என்னை பார்த்து கேட்குறாரு, அப்போனா நீங்கள் தங்குறதுக்கு நான் ரூம் போடணுமோ அப்படின்னு கேட்டார். எனக்கு அந்த ஒரு கேள்வியிலேயே
1: ஒட்டுமொத்த
0: அவருடைய இருதயம் மொத்தம் தெரிஞ்சிருச்சு. என்னடா நம்ம இவ்வளோ நைட்லாம் ட்ராவல் பண்ணி ஒரு ஊரில் ஊழியத்துக்காக நம்ம போய் இறங்குறோம், அப்போ நீங்கள் தங்க வைக்கிறதுக்கு நான் இடம் வைக்கணுமோன்னு சொல்லி கேட்டால், நேராக நான் 5 மணிக்கு இறங்கி நான் 10 மணிக்கு புல்பிட்டுக்கு டைரெக்டாக போக முடியும்? அப்போ இடையில நான் எங்கே போயிருப்பேன்? அப்போ நானும் இவ தான் பேசிக்கிட்டோம். அந்த ஆரம்பமே என்னன்னா சரியில்லை. அப்போ எனக்கு உடனே ஃப்ளாஷ் ஆச்சு, அந்த ஊரில் எங்களுக்கு தெரிஞ்ச நபர் இருந்தாங்க. இல்லை பாஸ்டர், அங்கே வந்து எங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்காங்க, நாங்கள் நீங்கள் தேவையில்லாமல் செலவெல்லாம் செய்ய வேண்டாம், நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொல்லி முடிச்சுட்டு நாங்கள் போகிறோம். அந்த சம்மந்தப்பட்ட ஃபேமிலிக்கு நாங்கள் ஃபோன் பண்ணோம், அவங்க வந்து நம்மளை கூட்டிகிட்டு வந்தாங்க.
1: காலையில் காரில் வந்து
0: எங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்க வீட்டில் எங்களை ஸ்டே பண்ண வச்சுட்டாங்க.
1: அப்பெல்லாம் சுடு தண்ணி போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க.
0: அங்கே போய் நாங்கள் இருந்த பின்னாடி நான் எதிர்பார்த்தேன், நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம், ஊருக்கு வந்துட்டோம். ஸோ இந்த பாஸ்டர் வந்து நம்மளை ஃபோன் பண்ணி என்ன செய்வார்னா, வந்துட்டீங்களா, எங்கே இருக்கீங்க, வைப்பீங்க அப்படின்னு கேட்பாருன்னு நாங்கள் என்ன செஞ்சோம்னா எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் எந்த ஃபோன் என்னன்னா
1: இல்லை.
0: எனக்கு மைண்டு வந்து அப்படியே கொடைய ஆரம்பிக்குது. என்னடா நாம் வந்து நாம் இந்த மாதிரி சொன்னாங்கன்னு வந்திருக்கிறோம், இவங்க என்னென்ன வந்திருக்கிறியா, என்ன பண்ணுற, எங்கே தங்கியிருக்கிற, எங்கே இருக்கிற, எதுவுமே நம்மளை என்ன செய்யலைன்னா
1: விசாரிக்கவே இல்லை.
0: சரி பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் நேரத்தில் நம்மளை கால் பண்ணுவாருன்னு சொல்லி இருந்தா 6 ஆகுது, 6:30 ஆகுது, 7 ஆகுது, 7:30 ஆகுது, 8 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஜூடாட்ட சொன்னேன், செய்தியும் ஓட மாட்டேன்னு, ஒன்றும் தயாரிப்பே பண்ண முடியல. இது எதுக்கு இந்த கசப்பை உள்ள வச்சுக்கிட்டு இருக்கனால தான் நமக்கு வந்து வண்டி ஓடலை, அதனால நம்மளே ஃபோன் அடிச்சிடும் சொல்லிட்டு நாங்களே ஃபோன் அடிக்கணும் அவருக்கு. ஐயா நாங்கள் வந்துட்டோம்யா ஊருக்கு, சந்தோஷம் பாஸ்டர் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டார். எங்கே தங்கியிருக்கீங்க? எல்லாம் உங்கள்
1: ஊரில் தான்,
0: ஊரில் தான் தங்கியிருக்கிறோம் அப்படியா? ஊரில் என்ன, எங்கே தங்கியிருக்கிறீங்க? இந்த மாதிரி இந்த தெருவில். அந்த தெருவில்லையா அப்படின்னா, ஆமாம் அந்த தெருவில் தான் தங்கியிருக்கேன். எத்தனை நம்பர் வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டு, எங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டு, இத்தனை நம்பர் வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறப்ப, நானும் அந்த வீதியில் தான் இருக்கிறேன் அப்படின்னாரு. இத்தனை நம்பர் வீடுன்னா அந்த வீட்டுக்கு எழுத்த வீடு தான் நான் அப்படிங்கிறார். நான் ஃபோனில் இந்த மாடியில் நிற்கிறேன்,
1: அவர் ஃபோனில்,
0: அவர் ஃபோனில் அந்த மாடியில் இருந்துட்டு ஹாய் அப்படின்னு.
1: ஹாய் பாஸ்டர்.
0: இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரியல,
1: மறக்கவே இல்லை,
0: ஏன்டவரே அந்த வீட்டுக்கு எழுத்தாப்புல எங்களை கொண்டு உட்கார வச்சிங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பேசி முடிச்சோன்னு மனசுக்கு எனக்கு ஒரு ஆறுதல் ஆயிடுச்சு. சரி அடுத்த எதிர்பார்ப்பு எகிருது. சரி நம்ம வந்து வீட்டுக்கு எழுத்த வீட்டுல என்ன செய்யறோம்,
1: இருக்கிறோம்.
0: அவர் இந்நேரம் ஓடோடி வந்து நம்மளை
1: அன்போடு
0: அன்போடு வரவேற்று நம்மளை விசாரிச்சு பாரு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் பாருங்க.
1: அவர் வர என்னன்னா இல்ல,
0: திரும்பவும் கசப்பு என்னன்னா தலைக்கு ஏறுது சிவு சிவுன்னு. ஐயோ இந்த கசப்பை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, ஊழியத்தை
1: செய்ய முடியாது.
0: அதனால நானும் ஜூனாவை என்ன செய்யறோம்னா, இறங்கி நம்மளே வீட்டுக்கு போவோம் சொல்லிட்டு அந்த ஏத்து வீடு தானே சொல்லிட்டு நானும் இதுதாம அந்த வீட்டுக்குள்ள போய் ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன். பரிதாம அப்படியான எங்களை ஹாலில் உட்கார வச்சாங்க. அப்புறம் அவர் வந்தார். அவங்க ஒய்ஃப் தான் முதல்ல வந்தாங்களா, ஒய்ஃப் வந்தாங்க, வந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவர் வந்தார். வந்து என்னென்னமோ ஆகா ஓகோன்னு அவர் மினிஸ்ட்ரியை குறித்து பேசுகிறாரு. எங்கே இருக்கிறீங்க, எப்படி வந்தீங்க, என்ன செஞ்சீங்க, ஒரு வார்த்தை என்ன செய்யலைண்ணா
1: கேட்கல. எங்கள் ஊர்
0: அதோட சரியா மீட்டிங்க்கு வந்துடுறோம்னு சொல்லிட்டு எழுந்து தான் நிற்கிறேன் பாருங்க, அவர் வாட்டில் ஒரு ஒரு ரூம் போயிட்டார். பரிதாம நாங்கள் ஹாலில் நின்றுட்டு
1: ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு மணி நேரம் டைமு
0: கேட்டார். வெரி குட். அவர் கேட்குறாரு, நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 hours ட்ராவல் பண்ணி போயிருக்கோம். கேட்குறாரு, இவர் ஆராதிப்பாரா, பாடுவார் அவர் அப்படின்னு கேட்டார். யார் என்ன யூதாவை பார்த்து, ஆமையா அவர் பாட்டெலாம் என்ன செய்வார்னா பாடுவார். ஸோ ஒரு மணி நேரம் உங்களுக்கு டைம் தரேன், அவர் ஒரு கால் மணி நேரம் வர்ஷிப் பண்ணுவார், நீங்கள் கொஞ்சம் நேரம் செய்தி என்னென்னா எடுக்கணும்னு கமாண்ட் வருது.
1: மற்றது நாங்கள் பார்த்துக்குறோம்யா.
0: அதோட நான் சொன்னேன், ஜோடா வகையாக மாட்டிக்கிட்டோம், அதனால் ஒழுக்கமாக போய் ஊழியத்தை முடிச்சுட்டு நம்ம மாட்டில் என்ன செஞ்சிருவோம்,
1: டக்குன்னு வந்துடுவோம்,
0: ஊர் பக்கம் ஓடிடுவோம். இனிமே இந்த ஸ்டெப்னியா மட்டும் எங்கேயுமே என்ன
1: போகக்கூடாது,
0: வரக்கூடாதுன்னு
1: தெரியாது, உங்க இடத்துக்கு போகக்கூடாது. நம்ம
0: நம்மளை குறிச்ச வெளிப்பாடு இல்லாம நம்மளை அழைக்கிற அழைப்புதலுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, எஸ் சொல்லவே கூடாதுங்கிற ஒரு தீர்மானத்தை அங்கதான் என்னன்னா எடுத்துக்கிட்டோம். அதன் பிறகு மீட்டிங்க்கு நாங்கள் போனோம், போய்
1: ஹால் முழுக்க நிரம்பி இருந்தது மக்கள் கூட்டம்.
0: அப்போ நான் சொன்னேன், ஜூடா நீங்கள் கால் மணி நேரம் எடுத்து அதுக்கப்புறம் போகிறதெல்லாம் சரியில்லை, நான் ஃபஸ்ட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக வேர்டுக்கு என்ன செஞ்சிடறேன் போயிடுறேன். அதன் பிறகு நாம் ஃபைனலாக வந்து கன்க்ளூஷனில் நம்ம வர்ஷிப்போடு நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்கள் பேசி வச்சுட்டு நான் வந்து செய்தியை எடுக்க ஆரம்பிக்கிறேன். ஒய்நாட்டு செய்தியா என்ன, ஒய்நாட்டு செய்தி, ஒய்நாட் மெசேஜை நான் எடுத்து பாதி செய்தி போகிறதுக்குள்ளேயே டேக் ஆஃப் ஆயிடுச்சு. செய்தியை நான் என்ன செய்ய முடியலன்னா
1: முடிக்கவே முடியல.
0: நான் சொல்ல வந்த செய்தியை சொல்றதுக்கு பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த பொழுது ஆவியானவர் அனைவரும் மேலும் இறங்கினாருங்கிறது லிட்டரலாக அங்கே மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு.
1: அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம்.
0: தொடுமென் கண்களை சாங்க வந்து யூதா எடுத்து வர்ஷிப் பண்ணுறாரு, ப்ரேயர் வருது, ஹெவியான ஒரு அவுட்புரிங் அங்கே வந்து அங்கங்கே உருள்றாங்க. முக்கியமாக பின்னாடி இருந்த பாஸ்டரமாக உருட்டி கொண்டாந்து கத்தர் முன்னாடி போட்டார்,
1: புல்பீட்டில் போட்டார்,
0: ஆஸ்டரமாக உருட்டி எடுத்துட்டார். ஆண்டார் வல்லமை தாங்க முடியாமல் சுருண்டாங்க அந்த அம்மா.
1: எஸ்
0: அப்போ நான் ஒரு மணி எனக்கு டைம் வந்து அவர் கொடுத்த நேரம் முடிஞ்ச உடனே நான் அந்த ஃப்ளோவில் நான் பாஸ்டரை பார்த்து, பாஸ்டர் நான் வந்து ஓகேன்னு சொன்னேன். அவர் பயந்து போய் நோ அப்படின்னு சொல்லி
1: சொன்னேன்,
0: இல்லையா எனக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி கையில் கொடுத்துட்டு நாங்கள் செஷன்லாம் முடிச்சு நாங்கள் பேசிட்டு இருக்கிறப்ப அதுக்கு பிறகு எங்களை பார்க்குற பார்வை என்னன்னா
1: மாறி போச்சு.
0: எங்களிடத்துல பேசுகிற விதமே என்னன்னா
1: மாறி போச்சு.
0: அப்போதான் அந்த பாஸ்டரமா சொன்னாங்க, காலையில் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்திருந்தப்ப நீங்கள் இப்படி இல்லையே அப்படின்னா, காலையில் என் வீட்டுக்கு வந்திருந்தப்ப நீங்கள்
1: இப்படி இல்லையே,
0: அப்போ நாங்கள் இப்படி இருந்தா தான் நம்புவீங்களா எங்களை நீங்கள்,
1: அதுக்கு பாஸ்டமாவை கத்தர் உருட்ட வேண்டி இருக்கிறது நாங்க என்ன சேர்த்து.
0: அவ்வளவுதான் அந்த ஒரு செஷன் தான். அதுக்கப்புறம் அவங்க எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. அப்ப நம்மள பயன்படுத்துறத பார்த்துட்டு தான் என்ன செய்யறாங்கன்னா
1: அங்கீகரிக்கிறார்கள்.
0: இப்படிலாம் மெனிசி வரும்னு நினைச்சா நீங்க எல்லாம் ஒட்டிட்டு இருந்தீங்க
1: இல்லீங்களா என்ன,
0: வெளிப்பாடு இருந்துச்சு,
1: வெளிப்பாடு
0: இந்த விஷனோட போய் இணைஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு
1: வெளிப்பாடு,
0: வெளிப்பாடை தந்தாரு. அந்த வெளிப்பாட்டோட பிள்ளைங்க எங்களோட சேர்ந்து என்ன செஞ்சாங்கன்னா பயணிச்சாங்க.
1: எஸ்
0: இன்னைக்கு கத்தர் பயன்படுத்துறாருங்கிறதுக்காக அவங்க மதிக்கல, அன்னைக்கு எப்படி மதிச்சாங்களோ அப்படிதான் இன்னைக்கு மதிக்கிறாங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: சோ தரிசனத்தை குறித்த வெளிப்பாடு இல்லாம நம்மை கொண்டு கத்தர் செய்கிற காரியங்களை கண்டு கழிகுருந்து பரவசப்பட்டு ஆகா ஓகோன்னு மார்க் போட்டு உங்க பின்னாடி திரளுகிற ஒரு படையை கண்டு ஏமாந்து விடாதிருப்பீர்களாக.
1: எஸ்
0: சிலரை தான் கத்தர் தர்றார் விஷனுக்காக.
1: ஆவியோட
0: போய் ஒரு கூட்டம் சேர்ந்துக்கிருச்சே, துரத்தப்பட்ட தாவீதோட போய் சேர்ந்தவன் எல்லாம் என்னமோ தாவீது குறிச்ச வெளிப்பாடு இருந்ததுனாலயா போய் ஓட்டிக்கிட்டான்
1: இல்லையே?
0: வாசிக்கலாமா ஒண்ணு சாமுவேல் வசனம் 18 இல்ல 21-22 பாருங்க. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அத்துல்லாம் என்னும் கெபிக்கு போனான்.
1: அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள் முறுமுறுக்கிறவர்கள்
0: யாவரும்
1: அவனோட கூடி கொண்டார்கள்.
0: அவன் அவர்களுக்கு
1: தலைவனான
0: இந்த பிரகாரமாக
1: ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள்.
0: இவனுக்கெல்லாம் தாவீதை குறிச்ச வெளிப்பாடு இருந்தா போய் ஓட்டிக்கிட்டான்
1: இல்லையே?
0: அவன் அவனுக்கு தனிப்பட்ட பாதிப்பு. சவுலால பாதிக்கப்பட்டவன், கடனால பாதிக்கப்பட்டவன்,
1: பந்தங்களால முறுமுறுக்கப்பட்டு வந்தவன்.
0: தாவீது குறிச்ச வெளிப்பாடு இருந்ததுனால எவனும் போய் தாவீதோட ஓட்டிக்கல.
1: அவங்களா கூடிக்கிட்டாங்க,
0: அவங்களா போய்
1: அவனோட கூடி கொண்டார்கள்.
0: கடைசியில இந்த டீமை தான் ஆண்டவர் நடத்தி. ரிலேபிளான ஆட்களே இல்ல இந்த 400 பேரும். யாரும் இல்ல,
1: நம்ப தகுந்த நபர்கள் அல்ல.
0: தாவீதுக்கு தாவீது மூலமா ஆதாம் இருந்தா தான் ஆகா ஓகன்னு சொல்லுவான். ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா முதல்ல கல் எடுத்துருவான். யார கொல்றதுக்கு?
1: தாவீது கொல்றதுக்கே.
0: சிக்லாக்ல அந்த வேலை நடந்துச்சு பாருங்க. அமலேக்கர் வந்து கொள்ளையடிச்சிட்டு போன பின்னாடி பெஞ்சாதி பிள்ளைகள் எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே தாவீதுக்கு உண்டான நெருக்கத்தை குறிச்சு 1 Samuel 30:6 தாவீது மிகவும்
1: நெருக்கப்பட்டான்.
0: சகல ஜனங்களும்
1: தங்கள் குமாரத்திகளை நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள்.
0: தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே
1: தன்னை திடப்படுத்தி கொண்டான்.
0: என்ன வந்தவன் எல்லாம் தாவீது குறிச்ச வெளிப்பாடை பெற்று வரல. உடனே போச்சு, சிக்கலாய் போச்சு. ஏதா ஊரை விட்டு ஓடி போக முடியாது. இவரோட ஒட்டிக்கிட்டு என்ன செய்யலாம் நம்ம? வெளிப்பாடு இருந்தவன் இப்படி செஞ்சிருப்பானா?
1: செஞ்சிருக்க மாட்டான்.
0: கொல்லணுங்கிற முடிவு எடுத்திருப்பானா?
1: எடுத்திருக்க மாட்டான்.
0: அதனால வெளிப்பாடு இல்லாம உங்களோட ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் என்ன செய்யாதீங்கன்னா நம்பாதீங்க. எப்ப கையில கல் எடுப்பாங்கன்னு என்ன செய்யாது?
1: தெரியாது.
0: ஒரு சின்ன நெருக்கடி வராத வரைக்கும் தான் உங்க பின்னாடி இருப்பாங்க. ஏதாவது ஒரு தரிசனத்தை நிமித்தம் ஒரு பிரஷர் வந்துருச்சுன்னு சொன்னா இந்த மந்தையை நம்பவே நம்மளால முடியாது. கடைசியில தாவீது வெற்றி பெற்ற உடனே எல்லா பேரும் கல் எடுத்தவனே என்ன சொல்றான், இது தாவீதின்
1: கொள்ளை.
0: கொள்ளை
1: கொள்ளை
0: கொள்ளையடிச்சவங்கள தாவீத கத்தர் வச்சு கொள்ளையடிச்ச பின்னாடி 20 சொல்றானுங்க, ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்துக் கொண்டான்.
1: அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி
0: இது தாவீதின்
1: கொள்ளை என்றார்கள்.
0: அவிது கூலா பாத்துக்கிட்டாரு. தெரியும்டா உங்க லட்சணம் எல்லாமே என்னன்னா?
1: தெரியும்டா
0: தெரியும்டா. ஆனாலும் உங்களை தாண்டா என் கையில கத்தர் நினைச்சிருக்கிறார்னா
1: கொடுத்திருக்கிறார்.
0: உங்களை வச்சு என்ன என்ன செய்யறாருனா
1: உருவாக்கிட்டாரு,
0: உருவாக்குறாரு. புரியாதவங்க ஏன் விஷன்ல வச்சிருக்கிறார்னா தலைவனை உருவாக்குறதுக்கு தான் இந்த 4 பேரை வச்சிருக்கிற. தந்தையர்கள் சொல்லுவாங்க அந்த 4 பேருக்கு நன்றி. அப்படி
1: நன்றி. உலகத்துல இருக்கிற 6 பேரு எனக்கு தெரியாதுரா. யாரெல்லாம் கஷ்டம் கொடுக்கறாங்களோ உருவாக்குறாங்களோ அந்த 4 பேரு பேரு மனப்பாடமா வச்சு ஜெபிக்கிறேன்.
0: இத்தனை பேர் நம்மளை பாராட்டுறாங்க, இத்தனை பேர் பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி நம்மள எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்க. அவங்க பேர்லாம் நமக்கு ஞாபகம் இல்ல பாரு. யாரு நமக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க, யாரு நமக்கு முள்ளா குத்துறாங்களோ அவங்க பேரை தான் எழுதி வச்சு நான் தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்றேன் ஆண்டவர்ட்ட. அந்த 4 பேருக்கு
1: நன்றி.
0: ஏன் அவங்கள வச்சிருக்கிறாருனா நம்மளை ஷார்பன் பண்றதுக்கு.
1: எஸ்
0: அல்லேலூயா. நம்மளை
1: ஷார்பன்
0: பண்ண ஊர்மையாக்குறதுக்காக அந்த அறத்தை கத்தர் உள்ள என்ன செஞ்சிருக்கிறார்னா
1: வச்சிருக்கிறார்.
0: அதனால நீங்க பெற்ற வெற்றிகளை கொண்டாடி உங்களுக்கு பின்னாடி திரளுகிற ஒரு படையை நம்பாதீங்க. தரிசனத்தை குறிச்ச பர்சனல் வெளிப்பாட்டை பெற்று உங்களோட பேசுறாங்க பாருங்க.
1: ஹல்லேலூயா.
0: அந்த அப்பாயிண்டட் டைம் வர்றப்ப இந்த மாதிரி அமேசிங்கான கனெக்ஷன்ஸ் உறவுகளை ஆண்டவரே தர்றார்.
1: ஆமென்.
0: அதை டச் பண்ணலான்னு தான் நான் வந்தேன். டைம் முடிஞ்சிருச்சு. அவங்க நம்மோடு பேசும் பொழுது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கும். என்னையா இதைத்தானையா நான் 20 வருஷமா நான் சபைக்கு என்ன செய்யறேன்,
1: போதித்து வருகிறேன்.
0: இந்த புரிதல் வந்து நான் ஊழியம் செய்யற சபையில என்னன்னா
1: இல்லையே.
0: எப்படி இவ்வளவு அற்புதமா எழுப்புதல் தரிசனத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷனுக்குள்ள கத்தர் உங்களை கொண்டு வர்றாருன்னு அந்த நபர்களை பார்க்கும் பொழுது எனக்கு பயங்கர ஆச்சரியமாவும் பிரமிப்பாவும் இருக்கும்.
1: எஸ்,
0: விஷனை குறிச்ச வெளிப்பாடு உள்ளவங்க தாராளமா செய்வாங்க, கணக்கு பார்க்காம செய்வாங்க தரிசனத்துக்காக.
1: அன்னைக்கு
0: ஒரு தேவ மனுஷரோட நான் பேசிட்டு இருக்கேன். எங்களை ஃபுல்லா லைவ்ல ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபர், அவர் வந்து அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, இப்ப தரிசனத்துக்கு நீங்க வாங்கியிருக்கிற லேண்டை நான் போய் பார்த்தேன். எங்களை பார்க்க வந்திருந்தார். வந்துட்டு அது 4 ஏக்கர் 82 சென்ட். அவர் அதை பார்த்துட்டு என்கிட்ட சொல்றாரு,
1: பிரதர் இது பத்தாதே.
0: நான் கொஞ்ச நேரம் பேச விட்டேன்.
1: இது பத்தாதே, பார்க்கிங்கே உங்களுக்கு 2 ஏக்கர் என்னென்ன வேணுமே?
2: வேணுமே.
1: கார் பார்க்கிங்கே 2 ஏக்கர் என்னென்ன
2: வேணுமே?
1: இது இது இது இது எதுக்கு பத்தம் அது? ஒரு கடகட மடமடன்னு பேசினதை கேட்டுட்டு நான் சொன்னேன், இதைத்தான் நான் வந்து விளங்கிக்கணும்னு மற்றவங்க விளங்கணும்னு எதிர்பார்க்கிறேன். இது ஒருத்தருக்கு என்ன செய்ய மாட்டீங்கன்னா விளங்க மாட்டேங்குது ஐயா.
0: நீங்க சபையில் இருக்கிற எல்லாரும் தலையிலையும் கையை வச்சு ஜோம் பண்ணுங்க அப்படின்னு.
1: அல்லேலூயா.
0: அதாவது எப்பவுமே அந்த பெரிய விஷனை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த விஷனை குறிச்ச வெளிப்பாடு இருக்கிற நபர்கள் மட்டும்தான் உங்களோட எசஞ்சு எனஞ்சு செயல்பட முன் வருவார்கள். நீங்க பேசுற பாஷை அப்படிப்பட்ட நபர்களுக்கு மட்டும்தான் என்னன்னா
1: புரியும்.
0: மற்றவங்களுக்கு அது விளங்காத பாஷை. ஆனா வெளிப்பாட்டை பெற்றவர்களுக்கு ஓ இதுதான் தேவன் இப்படிதான் என்ன செய்யறாருன்னா மூவ் ஆகிறாரு. அதனாலதான் விஷன் லேண்டுக்கு நாங்க சொல்றதுன்னா இப்பதான் ஆரம்பிக்குது.
1: இப்பதான் ஆரம்பிக்குது. அல்லேலூயா.
0: எழுப்புதல் மையத்துல இப்பதான் என்ன செய்யுதுன்னா
1: ஆரம்பிக்குது.
0: உங்களுடைய மனதுக்கு ஏற்றபடி நாங்களும் உங்க பின்னாடி வர்றோம் ஆண்டவர்.
1: எஸ் லார்ட்.
0: உங்க மனசுல என்ன விரும்புறீங்களோ அதை நீங்க என்னன்னா
1: செய்யுங்க.
0: இந்த பெரிய காரியத்தை புரிந்து கொள்றவங்க அநேகர் இல்ல, விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர்.
1: அல்லேலூயா.
0: நீங்க தனியா தரிசனத்தை தாங்கி நிற்க முடியாதுங்கிறதுனாலதான் அந்த பாரத்தை தாங்கி நிற்க தேவையான ஒரு சின்ன அணியை கத்தர் உங்களுக்கு தருகிறார். குறிச்சு நம்ம அடுத்து என்ன செய்யலாம், தியானிக்கலாம்.
1: இன்னைக்கு
0: செய்தியினுடைய கரு என்னன்னா உங்க வெற்றியை பார்த்துட்டு உங்க பின்னாடி திரளுகிற கூட்டத்தை தயவு செஞ்சு என்ன செய்யாதீங்கன்னா அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை என்னன்னா செய்யுங்க. ஆனா உங்க தரிசன கூட்டாளிகள் யாருன்னா உங்களுக்கு தேவன் தந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடை பெற்று உங்களோட பயணிக்கிறவங்க தான் தரிசன கூட்டாளி. தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாளுக்காக நன்றி ஆண்டவரே. தரிசனம் எங்களுக்கு இருந்தா மட்டும் போதாது, இந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடை பெற்ற தரிசன பங்காளிகளை எங்களுக்கு தருகிறீர். அவங்க தான் எங்களோட பயணிக்கிறாங்க. எங்களை பயன்படுத்துறத கண்டு அவங்க பரவசம் அடையல. இந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடு இருக்கிறதுனால அவங்க பாரப்படுறாங்க. அவங்க பரவசப்படுற கூட்டம் இல்லை, அவங்க பாரப்படுற கூட்டம். இந்த காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள விளங்கிக் கொள்ள எங்களுக்கு கொடுத்த இந்த வெளிப்பாட்டுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, தரிசனத்தை புரிந்து கொண்டவங்க எங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனையை போல மற்றவங்க கொடுக்க முடியாது. அபிகாயில் கொடுத்த ஆலோசனையை மற்றவங்களால கொடுக்க முடியாது தாவீதுக்கு. ஏன்னா அவளுக்கு தாவீது குறித்த வெளிச்சம், அந்த தரிசனத்தை குறித்த வெளிப்பாடு இருந்ததுனாலதான் அவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா டேவிடோட பேச முடிஞ்சு அவளால. பரவசம் அடைகிறவங்க கொடுக்க முடியாத ஆலோசனையை எங்களை குறிச்ச வெளிப்பாடை பெற்று எங்க மேல பாரம் உள்ளவங்க கொடுக்க முடியும். அதை தான் நாங்கள் வேல்யூ பண்ணணும். இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
4: ஒரு லேக்கிலே இதை எடுத்தோம். என் குடும்பம் ஒரு படகிலும், கேமரா க்ரூ மற்றொரு படகிலும் இருந்து இந்த பாடலை எடுத்துக்கொண்டிருந்தோம். எங்களுக்கு உதவியாய் வந்திருந்தவர்கள் மற்றொரு படகில், அவர்கள் இந்த லேக்கில் உள்ளே வந்தார்கள். அங்கே அந்த படகையில் பெடல் சிஸ்டம் இருந்ததினால் எந்த உதவியும் கிடையாது. அவர்களே பெடல் பண்ணி அந்த லேக் நடு பகுதிக்கு வந்து விட்டார்கள். இங்கு ஒரு பக்கம் நாங்கள் பாடலை எடுத்து கொண்டிருக்கிறோம், மற்றொரு பக்கம் எங்களோடு வந்தவர்கள் நடு அந்த லேக்கில் வந்த பொழுது அந்த பெடலுடைய அந்த போல்ட் நட்டு எல்லாம் உடைந்து விட்டது. அங்கே இருப்பவர்கள் யாருக்கும் நீச்சல் தெரியாது. இந்த சூழ்நிலையில் இயேசுவே எங்களை காப்பாற்றும். அந்த போதகர் அப்பொழுது தான் அப்படி ஜெபித்தார், இயேசுவே எங்களை காப்பாற்றும். வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மை ஒருவர் காப்பாற்ற முடியும், அவர் தான் இயேசு. கையில் அவர்கள் தண்ணியை தள்ளி தள்ளி கரை சேர்ந்து விட்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது இயேசு நிச்சயமாகவே உங்களை காப்பாற்றுவார், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். காற்றை அதட்டினவர் இயேசுதான், கடலை அமர்த்தினவர் இயேசுதான், கண்ணீரை துடைப்பவர் இயேசுதான், கவலைகளை நீக்குபவரும் இயேசுதான்.

கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சீக்கிரம் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். விசுவாசத்தின் வல்லமை ஊழியம் மகிழுடன் வழங்கும் அன்பால் கவர்ந்தவர் என்ற 5வது சீடியை வெளியிட உதவி செய்த தேவனை நன்றியோடு துதிக்கிறோம். இப்பாடல்களை கேளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள்.

0: வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் 11
1: பதினோராம் வசனம் தான் நாம் பயன்படுத்துகிற முக்கியமான வசனமாக
0: இருக்கு. Revelation chapter 12 verse 11.
1: வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் 11 வசனம்.
0: They overcame him by the blood of the lamb and by the word of their testimony and they loved not their lives unto the death.
1: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
0: Talks about believers' victory over Satan.
1: விசுவாசிகள் பிசாசை ஜெயித்ததை குறித்து இந்த வசனம் கூறுகிறது.
0: How did they take victory?
1: எப்படி அவர்கள் ஜெயித்தார்கள்?
0: By 3 things.
1: 3 காரியங்கள் மூலமாய்.
0: By the blood of the lamb.
1: ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே.
0: The word of God.
1: தேவனுடைய வசனத்தினாலே.
0: And by their testimony.
1: பிறகு தங்கள் சாட்சியினாலே.
0: How do these 2-3 things work together?
1: இந்த 3 காரியங்களும் எப்படி இணைந்து செயல்படுகிறது?
0: They testified about what the blood of Jesus, they testified about what the word of God says that the blood of Jesus has done for them.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன கூறுகிறதோ அதை அவர்கள் சாட்சியாய் அறிவித்தார்கள்.
0: See, testimony, the word and the blood is there.
1: பாருங்க, சாட்சி, வசனம், இரத்தம் மூன்றும் இருக்கு.
0: How do they function together?
1: அவைகள் எப்படி இணைந்து செயல்படுகிறது?
0: The believer testifies about what the word says that the blood of Jesus has done for them.
1: இயேசுவின் இரத்தம் அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன கூறுகிறதோ அதை விசுவாசி சாட்சியாய் அறிவிக்கிறார்.
0: The blood and the word never change in its power or effectiveness.
1: இரத்தமும் இரத்தமும் வசனமும் தம்முடைய வல்லமையிலே அதனுடைய திறமையிலே குறைவதே கிடையாது.
0: Their efficacy is guaranteed.
1: அவருடைய ஆற்றல் உத்தரவாதம் உள்ளது.
0: Forever.
1: என்றென்றைக்கும்.
0: The word and the blood are this are constant.
1: இரத்தமும் வசனமும் மாறாதவைகள்.
0: Only one thing can change and bring about or determine defeat or victory for us.
1: ஒரே ஒரு காரியம் தான் மாறக்கூடியது. அதுதான் நம்முடைய வெற்றியையும் தோல்வியையும் நிர்ணயிக்க கூடியதா இருக்கிறது.
0: And that is our testimony concerning what is our testimony and what it's going to be.
1: அதுதான் நம்முடைய சாட்சி. அந்த சாட்சி எப்படி இருக்க போகிறது என்பது.
0: If you are going to take what the word says about what the blood has done for us and testify, you're going to have victory.
1: இயேசுவின் இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன கூறுகிறதோ அதை எடுத்து பேசும்போது நமக்கு வெற்றி உண்டாகிறது.
0: If you testify to the contrary then the defeat is there.
1: ஆனால் அதுக்கு நேர் எதிராக நீங்கள் சாட்சி சொன்னால் பிறகு தோல்விதான்.
0: The word is there and the blood is there.
1: வசனம் இருக்கிறது, இரத்தமும் இருக்கிறது.
0: But what we do with it is what brings us victory.
1: ஆனால் அதை கொண்டு நாம் என்ன செய்கிறோம் அதுதான் நமக்கு வெற்றியை கொண்டு வருகிறது.
0: That is why so many believers, even though they have the word and they have the blood that was shed 2000 years ago, still can't take victory.
1: ஆகவே தான் நிறைய விசுவாசிகளை பாருங்கள், வசனம் இருக்கிறது, 2000 வருஷங்களுக்கு
0: அவர்கள்
1: தவறாய் போவதற்கு ஒரு காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்கிறதோ அதை அறியாது இருக்கிறார்கள்.
0: That is why we are teaching about what the word says about what the blood of Jesus has done.
1: ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன சொல்கிறதோ அதை உங்களுக்கு போதிக்கிறோம்.
0: Now I have taught you already 9 things I think.
1: ஏற்கனவே 9 காரியங்களை உங்களுக்கு போதித்தேன் என்று நினைக்கிறேன்.
0: And let me just quickly mention them.
1: சீக்கிரமாக அவைகளை நான் சொல்லட்டும்.
0: The blood has brought us redemption.
1: இரத்தம் நமக்கு மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறது.
0: Secondly, forgiveness of sin.
1: இரண்டாவது பாவ மன்னிப்பு.
0: Thirdly, cleansing from sin.
1: பாவங்களிலிருந்து 9th, தேவனோடு கூட ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.
0: Now I want to go to the 10th thing about what the word says that the blood has done for us.
1: இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன கூறுகிறது? அதிலே 10th காரியத்தை இப்போ சொல்ல விரும்புகிறேன்.
0: These are things that you need to probably write down to remember.
1: இந்த காரியங்களை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளும்படி எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும்.
0: Now let us go to the 10th matter that the Bible talks about that the blood of Jesus has done for us.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக செய்திருக்கிறதை குறித்து வசனம் என்ன சொல்கிறது? அந்த 10th காரியத்தை பார்ப்போம்.
0: The blood, the Bible says, gives us a right to dwell in the very presence of God in the holiest place.
1: வேதம் சொல்லுகிறது, தேவன் வாசம் பண்ணுகிற அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் வாசம் பண்ணக்கூடிய உரிமையை இயேசுவின் ரத்தம் நமக்கு கொடுக்கிறது.
0: We receive the right to dwell in the holiest by the blood, the Bible says.
1: ரத்தத்தினாலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுகிற உரிமை நமக்கு உண்டாயிருக்கிறது.
0: Now I want to emphasize once again, it is not about entering into the holiest place, it is about dwelling there.
1: பாருங்கள், மீண்டும் இதை வலியுறுத்தி சொல்லுகிறேன், மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நுழைவதை பற்றி இது சொல்லவில்லை, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுவதை குறித்து சொல்லுகிறது.
0: When I say holy of holies, for those of you who are not familiar so much so with the Bible, it means the very presence of God.
1: மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லும்போது வேதத்தை அந்த அளவுக்கு அறியாதவள் சொல்கிறேன், அது தேவனுடைய பிரசனம், தேவன் இருக்கிற இடமா இருக்கிறது.
0: And we have a right to dwell, stay, not visit, not just go here and come. We have a right to stay in the very presence of God.
1: தேவன் வாசம் பண்ணுற அந்த இடத்திலே சும்மா போய் போய் வருவதற்கு நமக்கு உரிமை இல்லை, மாறாக அங்கேயே தங்குவதற்கான உரிமை, வாசம் பண்ணுவதற்கான உரிமை நமக்கு இருக்கிறது.
0: The best that I have heard when I was growing up is about how to enter.
1: நான் வளர்ந்து வந்தப்போ கேள்விப்பட்ட கேட்ட சிறந்த பிரசங்கம் என்ன தெரியுமா, எப்படி உள்ளே பிரவேசிப்பது என்பதுதான்.
0: Entering itself was a problem, that itself was preached very infrequently, very rarely.
1: உள்ள நுழைவது ஒரு பிரச்சனை, அதுவே எப்போதாவது தான் பிரசங்கம் பண்ணாங்க.
0: When they preached it, they said, will you enter? How will you enter? We'll see if you can enter.
1: பிரசங்கம் பண்ணுவது எப்படி பண்ணாங்க, உள்ள நுழைவீங்களா பார்க்கலாம், நீங்க எப்படி உள்ள நுழைவீங்க அப்படி.
0: Not so easy.
1: அது அவ்வளவு சுலபம் இல்ல.
0: But we have a right to dwell through the blood.
1: உள்ளே நாம் பிரவேசிப்பது மட்டுமல்ல, ரத்தத்தின் மூலமாக அங்கேயே வாசம் பண்ணும் உரிமை நமக்கு இருக்கிறது.
0: This is a tremendous mind boggling truth.
1: இது நம்முடைய மனதை திகைக்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சத்தியமாக
0: இருக்கிறது. This is to me and to my heart, it is a most wonderful thing to think about.
1: என்ன பொறுத்தவரை இதுதான் சிந்திப்பதற்கு மிகவும் அற்புதமான ஒரு காரியமா இருக்கிறது.
0: The New Testament believer has to learn to phrase these truths correctly.
1: புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் இந்த சத்தியங்களை சரியான முறையிலே சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும்.
0: The church, our church here must learn to say these truths correctly.
1: இங்க இருக்கிற நம்முடைய சபை மக்கள் சத்தியத்தை சரியாய் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும்.
0: That's why we are teaching it.
1: ஆகவே தான் அதை போதிக்கிறோம்.
0: You ought not to say that we enter into God's presence, we ought not to leave it at that. We have to go on and say that we dwell. We must use that word. We dwell, we stay in the presence of God.
1: தேவனுடைய சமூகத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்க முடியும் என்று சொல்வது ஒரு நிறுத்தி விடாமல் அங்கேயே நம்மால் வாசம் பண்ண முடியும் என்று நாம் சொல்ல வேண்டும்.
0: This idea of dwelling in God's presence.
1: தேவனுடைய பிரசன்னத்திலே வாசம் பண்ணுகிற அந்த
0: எண்ணம் grip our hearts and our minds.
1: அதுதான் நம்முடைய இதயத்தை நம்முடைய மனங்களை பற்றிக்கொள்ள வேண்டும்.
0: This truth must be cherished and loved.
1: இந்த சத்தியத்தை நாம் நேசிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும்.
0: Our hearts tonight must rejoice.
1: இன்றைக்கு நம்முடைய உள்ளம் களி கூற வேண்டும்.
0: I'm going to preach about this, and as we get through, your hearts must leap for joy for this great privilege that God has given.
1: இந்த சத்தியத்தை நான் போதிக்க போகிறேன், இதை கேட்கும்போது தேவன் நமக்கு கொடுத்திருக்க சாக்கியத்தை எண்ணி உங்கள் இதயம் துள்ளி குதிக்க வேண்டும் சந்தோஷமா.
0: If your heart does not rejoice, then you need to get saved.
1: உங்களை இதயம் களி கூறாவிட்டால் பிறகு நீங்க கண்டிப்பா ரட்சிக்கப்படணும்.
0: Because you don't know anything about salvation.
1: ஏனென்றால் ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை.
0: You are a saved person and the Lord of heaven lives in you, you will rejoice and cherish this.
1: நீங்கள் இரட்சிக்கப்பட்டவராக இருந்து பரலோகத்தின் தேவனுக்குள்ளே வாசம் பண்ணினால் பிறகு நீங்கள் இதிலே களி கூர்ந்து மகிழ்வீர்கள்.
0: This truth will be dear to your heart.
1: இந்த சத்தியம் உங்களுக்கு மிகவும் அருமையான ஒன்றாக இருக்கும்.
0: You will not only hear it and just enjoy it, you will take it home and you will speak it out.
1: இதை கேள்விப்பட்டு அனுபவிப்பது மட்டுமல்ல, இதை வீட்டுக்கு எடுத்து சொல்வீர்கள், அதை மற்றவர்களுக்கும் கூறுவீர்கள்.
0: You will live in the very consciousness of dwelling in the presence of God.
1: தேவனுடைய பிரசன்னத்தில் நான் வாசம் பண்ணுகிறேன் என்ற அந்த உணர்வோடு கூட நீங்கள்
0: பிரவேசிப்பதற்கு
1: திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு
0: பண்ணினபடியா, and having a high priest over the house of God, let us draw near with a true heart in full assurance of faith, having our hearts sprinkled from an evil conscience and our bodies washed with pure water.
1: அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரிய நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும், துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவளாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவளாயும் உண்மையுள்ள இதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சீரக்கடவோம்.
0: Now the author of the book of Hebrews is speaking with the picture of the Old Testament and the tabernacle in his mind, or the temple in his mind.
1: எபிரேயர் நிருபத்தை எழுதின இந்த ஆசிரியர் பழையர்பாட்டு காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை தன்னுடைய மனதிலே நிறுத்தி இதை எழுதுகிறார்.
0: If you read the book of Hebrews, you cannot understand it without some Old Testament understanding.
1: எபிரேயர் நிருபத்தை வாசிக்கும்போது பழையர்பாட்டை புரிந்துகொள்ளாமல் இதை புரிந்துகொள்ள முடியாது.
0: So he's writing with that picture in mind.
1: ஆகவே அதை மனதிலே கொண்டவராய் இதை எழுதுகிறார்.
0: There was the temple of God or the tabernacle of God.
1: அங்கேதானே தேவனுடைய ஆலயம் அல்லது தேவனுடைய வாசஸ்தலம் இருந்தது.
0: Through that God wanted to teach the people something about how to approach God and come to God.
1: அதன் மூலமாக எப்படி தேவனை அணுகுவது என்பதை தேவன் அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்.
0: Now the people stood outside in the outer court.
1: மக்கள் எல்லாரும் வெளி பிரகாரத்திலே வெளியே நின்றார்கள்.
0: There they offered the sacrifices.
1: அங்கே தானே பலிகளை எல்லாம் செலுத்தினார்கள்.
0: And then the priests were allowed to enter into the next stage, inner circle, inner area called the holy place.
1: அதன் பிறகு மகா பரிசுத்த ஸ்தலம் என்னப்பட்ட இடத்திலே ஆசாரியர்கள் மாத்திரம் பிரவேசிக்கும்படி கட்டளை இருந்தது.
0: And even they just cannot enter just like that. The blood had to be sprinkled on them. They have to be cleansed by the blood in order to enter in there and to serve God there in the holy place.
1: பரிசுத்த ஸ்தலத்திலே இவர்கள் பிரவேசித்து அங்கே தேவனை தொழுது கொள்வதற்கு ஆராதிப்பதற்கு இவர்கள் கூட சும்மா நுழைந்து விட முடியாது. இவர்களுக்காக ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதன் பிறகுதான் இவர்கள் நுழைய முடியும்.
0: Only the descendants of Aaron, the Levites, can enter in.
1: ஆரோனின் சந்ததியாக இந்த லேவியர் மாத்திரமே அங்கே உள்ளே பிரவேசிக்க முடியும்.
0: Only the priests can enter in, not everybody.
1: ஆசாரியர்கள் மட்டுமே பிரவேசிக்க முடியும். எல்லாரும் பிரவேசிக்க முடியாது.
0: That also through the blood only.
1: அதுவும் ரத்தத்தின் மூலமாகத்தான்.
0: The holy of holies is the innermost sanctum, innermost area where it was believed that God's presence was there.
1: ஆனால் அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறதே அங்குதான் தேவன் வாசம் பண்ணுகிறார் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள்.
0: And so there to enter in there is not an ordinary thing.
1: ஆகவே அதற்குள்ளே நுழைவது சாதாரண ஒரு காரியமே
0: இல்லை. Even all the priests are not allowed.
1: அங்க எல்லா ஆசாரியர்களும் நுழைய முடியாது.
0: Only the high priest is allowed only once a year, that also.
1: பிரதான ஆசாரியன் மட்டுமே உள்ளே நுழையலாம். அது கூட வருஷத்துக்கு ஒரு முறைதான்.
0: There he also enters only with the blood.
1: அங்கே அவன் கூட ரத்தத்தின் மூலமாக தான் உள்ளே நுழைகிறான்.
0: So the picture is this.
1: ஆகவே படம் இப்படி தான் இருக்கு.
0: Without the blood you cannot even step into that place.
1: ரத்தம் இல்லாமல் உள்ள காலை கூட வைக்க முடியாது.
0: It is through the blood only.
1: ரத்தத்தின் மூலமாய் மட்டுமே முடியும்.
0: The priests have the blood sprinkled on them before they enter into the holy place.
1: ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் நுழைவதற்கு முன்பாக ரத்தம் அவர்கள் மீது தெளிக்கப்பட்டிருக்க
0: வேண்டும். The high priest entering into the holy of holies has to carry the blood and through the blood he has to enter.
1: மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழைகிற பிரதான ஆசாரியன் அவன் மீது ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். அவனும் ரத்தத்தை சுமந்து கொண்டு அதன் மூலமாய் தான் உள்ளே போக வேண்டும்.
0: But what has happened in the New Testament time?
1: புதிய ஏற்பாட்டு காலங்களில் என்ன நடந்தது?
0: That we have all become priests.
1: நாம் எல்லாரும் ஆசாரியர்களாய் மாறிவிட்டோம்.
0: Bible calls us a kingdom of priests.
1: வேதம் நம்மை ராஜதீக ஆசாரிய கூட்டம் என்று அழைக்கிறது.
0: How many people believe you are all priests?
1: எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க எல்லாரும் ஆசாரியர்கள்
0: என்று? That means that the blood of Jesus has been sprinkled upon you.
1: அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் மீது தெளிக்கப்பட்டிருக்கிறது.
0: We do not have the Old Testament priesthood now.
1: இப்போது பழைய ஏற்பட்ட ஆசாரிய முறையெல்லாம் நமக்கு கிடையாது.
0: We are all priests.
1: நாம் எல்லாரும் ஆசாரியர்கள்.
0: And as such we have the blood sprinkled upon us and we can enter in and serve God in the holy place.
1: ஆகவே இயேசுவின் ரத்தம் நம் மீது தெளிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நாம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்து நாம் ஆராதனை செய்யலாம்.
0: But the priests of the New Testament times, the New Testament believers are not just to enter into the holy place.
1: ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக நாம் ஆசாரியர்களாக நாம் வெறுமனே பரிசுத்த ஸ்தலத்தில் நுழைவது மட்டுமல்ல.
0: The blood of Jesus. You see, the New Testament times, you have the blood of Jesus.
1: ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே நமக்கு இருக்கிறது.
0: In the Old Testament, it was only the blood of bulls and goats.
1: பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது வெறும் ஆடு மாடுகளின் ரத்தமாக இருந்தது.
0: It was only a symbolic thing of the real.
1: நிஜத்துக்கு அது வெறும் அடையாளமாக மட்டுமே இருந்தது.
0: It was a shadow of the real.
1: நிஜத்தினுடைய நிழலாகவே இருந்தது.
0: It was a type of the actual.
1: அது நிஜத்தினுடைய மாதிரியாக இருந்தது.
0: So now we have the precious blood of Jesus.
1: ஆனால் இப்போது இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம் நமக்கு இருக்கிறது.
0: Now this not only gets us into the holy place, it gets us into the holiest. The book of Hebrews says
1: இயேசுவின் ரத்தம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நம்மை கொண்டு செல்வது மட்டுமல்ல, எபிரேயர் நிருபம் சொல்கிறது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நம்மை கொண்டு செல்கிறது.
0: We enter into the holiest.
1: நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம்.
0: The holiest, the holy of holies is opened for the believer now.
1: இப்போது விசுவாசிகளுக்கு மகா பரிசுத்த ஸ்தலம் திறந்து இருக்கிறது.
0: Through the blood of Jesus, the holy of holies becomes accessible for us.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் இப்போது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாகவே நாம் பிரவேசிக்கலாம்.
0: Now I like the way the author of the book of Hebrews puts it.
1: எபிரேய ஆசிரியர் அது சொல்லுகிறாரே அந்த விதம் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது.
0: He says four things have been prepared for us.
1: அவர் சொல்லுகிறார் நமக்காக நான்கு காரியங்கள் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது.
0: God has prepared four things for us.
1: தேவன் நமக்காக நான்கு காரியங்களை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார்.
0: That is what is mentioned in these verses.
1: அதை தான் இந்த வசனங்களிலே அவர் குறிப்பிடுகிறார்.
0: One,
1: முதலாவது,
0: God God has prepared for us the holiest place, the holy of holies.
1: தேவன் மகா பரிசுத்தமான ஒரு ஸ்தலத்தை நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்.
0: What does it mean to say that God has prepared the holiest place for us?
1: தேவன் நமக்காக மகா பரிசுத்தமான ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்னால் என்ன அர்த்தம்?
0: Not so that we may visit once in a while and go.
1: ஏதோ எப்பவாவது அங்க போய் பார்த்துட்டு வருவதற்காக அல்ல.
0: The apostle Paul said it as he preached in Athens.
1: அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தேனே பட்டணத்தில் பிரசங்கித்த போது அதை சொன்னான்.
0: We live and move and have our being in him.
1: நாம் அவருக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம் என்று.
0: In other words, he said we are dwelling in him.
1: வேறுதமா என்ன சொல்கிறார்? நாம் அவருக்குள்ளாகவே வாசம் பண்ணுகிறோம்.
0: Our existence is in him.
1: நாம் பிழைத்திருப்பதே அவருக்குள்ளதான்.
0: The New Testament believer now goes in and the dwelling place has been prepared for him.
1: புதிய ஏற்பாட்டு விசுவாசி இப்போது உள்ளே பிரவேசிக்கிறார், அங்கே அவருக்காய் வாசம் பண்ணுகிற இடமே இருக்கிறது.
0: What is the dwelling place?
1: அந்த வாசம் பண்ணுகிற இடம் எது?
0: That dwelling place is the dwelling place of God himself.
1: அந்த வாசம் பண்ணுகிற இடம் தேவனே வாசம் பண்ணுகிற இடம்.
0: God not only wants you to just enter but he wants you to dwell there.
1: நீங்கள் உள்ளே பிரவேசிக்கிறது மட்டுமல்ல அங்கேயே நீங்கள் வாசம் பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
0: Make it your house.
1: அதை உங்களுடைய வீடாக ஆக்கிக் கொள்ளுங்கள்.
0: Make it the place where you belong.
1: நீங்கள் அங்கே இருக்கிற உங்களுக்கு சொந்தமான இடமாய் மாற்றிக் கொள்ளுங்கள்.
0: Holy of holies is opened for you.
1: மகா பரிசுத்த ஸ்தலம் உங்களுக்காய் திறந்திருக்கிறது.
0: God has prepared that for you.
1: தேவன் அதை உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்.
0: Believers used to stand outside but now through the precious blood of Jesus God has prepared the holy of holies to be inhabited by the believers, ordinary believers.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் சாதாரண விசுவாசிகள் கூட மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து அங்கேயே வாசம் பண்ணும்படியாய் தேவன் அதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
0: Now this because the people don't understand this, they have many other holy of holies here.
1: இதை மக்கள் புரிந்து கொள்ளாதபடினாலே இப்போது இந்த உலகத்திலேயே நிறைய பரிசுத்த ஸ்தலங்களை மகா பரிசுத்த ஸ்தலங்களை ஏற்படுத்தி வச்சிட்டாங்க.
0: Like I told you, one man said, I went to this great man of God to see him and there was a big line. And they said he is only seeing foreigners today.
1: நான் சொன்னேன்லையா, ஒரு ஆள் பா ஒரு பெரிய ஊழியக்காரர் பார்க்க போனார், லைன்ல நின்னார், சொல்லிட்டாங்க இன்னைக்கு வெளிநாட்டு ஆளுங்களை மட்டும் தான் பாப்பார், நீங்க போங்க.
0: He is so great.
1: அவர் ரொம்ப பெரியவர்.
0: He is in the holy of holies.
1: அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்தில்.
0: All these people are standing and waiting.
1: இந்த ஆட்கள் எல்லாம் பாவம்
0: காத்து just to enter in.
1: உள்ள பிரவேசிப்பார்.
0: And he says I will only see foreign people.
1: அவர் சொல்றார் இன்னைக்கு வெளிநாட்டு ஆளுங்க மட்டும் தான் பாப்பாங்க.
0: I am telling you.
1: நான் உங்களுக்கு சொல்றேன்.
0: You've got the holy of holies itself, the very presence of God opened for you to come in.
1: நீங்கள் உள்ளே நுழைவதற்கு தேவன் வாசம் பண்ணுகிற மகா பரிசுத்த ஸ்தலமே உங்களுக்காய் திறந்திருக்கிறது.
0: Not some pastors or evangelists room.
1: ஏதோ ஒரு போதகருடைய சுவிசேஷகருடைய அறை அல்ல அது.
0: No,
1: கிடையாது.
0: It is the very dwelling place of God.
1: அது தேவனே தங்கி இருக்கிற இடம்.
0: Where God is.
1: அங்கே தேவன் தான் இருக்கிறார்.
0: That itself God has prepared for you and he is telling you to come.
1: அதை தேவனே உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தி வாருங்கள் என்று உங்களை அழைக்கிறார்.
0: He says you must have now boldness to enter.
1: அவர் சொல்கிறார் உள்ளே பிரவேசிக்க உங்களுக்கு தைரியம் வேண்டும்.
0: That is why I don't stand in any other holy of holies.
1: ஆகவே தான் நான் வேற எந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலும் போய் நிக்கிறது கிடையாது.
0: Because if I can go straight to him into the very holy of holies and dwell there, then I have no problem.
1: மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நேரா நானே உள்ளே பிரவேசித்து அங்கேயே நான் வாசம் பண்ண முடியும்னா அப்புறம் எனக்கு பிரச்சனையே கிடையாது.
0: I believe that if God has opened the way and the door and provided the blood of Jesus for me, then there is nothing in the whole world to stop me from entering into the holy of holies.
1: தேவன் எனக்கு வழியையும் வாசலையும் திறந்து வைத்து உள்ளே பிரவேசிக்க இயேசுவின் இரத்தத்தை எனக்கு கொடுத்திருப்பார் என்றால் பிறகு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உள்ளே பிரவேசிக்க.
0: See, the problem today with the believers is they don't think like that.
1: இன்றைய விசுவாசிகள் பிரச்சனை இதுதான், இப்படி சிந்திப்பதே கிடையாது.
0: Not thinking like that, they are weak believers.
1: இப்படி சிந்திக்காமல் இருப்பதனால தான் பலவீனமான விசுவாசிகளாக இருக்கிறார்கள்.
0: You see, we have a provision made by God.
1: பாருங்கள், தேவனே நமக்கு ஒரு வழியை உண்டாக்கி இப்படி வைத்திருக்கிறார்.
0: What is that provision?
1: அந்த வழி என்ன?
0: Provision is a dwelling place.
1: தேவன் வாசம் பண்ணுகிற இடம் அதான் நம்முடைய வழி.
0: Amen.
1: Amen.
0: Not a place where we enter.
1: ஏதோ சும்மா உள்ள நுழையிற இடம்
0: இல்ல. Not a place where we peek into and just come out.
1: அது சும்மா எட்டி பார்த்து விட்டு வந்து விடுகிற இடம் இல்ல.
0: Not a place where we look, stand far away and look and wonder and be in amazement about.
1: அல்லது வெகு தூரத்தில் நின்று பார்த்து ஆச்சரியப்பட்டு வியந்து விட்டு வருகிற இடம் இல்ல.
0: It is a place where we enter and stay.
1: அங்கே நாம் உள்ளே பிரவேசித்து அங்கேயே வாசம் பண்ணலாம்.
0: There is no one stopping us there.
1: நம்மை தடுக்கிற ஆள் யாருமே இல்லை அங்கே.
0: People think Peter is there telling you to come in.
1: மக்கள் நினைக்கிறாங்க உள்ள வாங்க வாங்கன்னு பேதுரு தான் நம்ம கூப்பிடுறாங்க.
0: No, no, no, we don't enter by Peter.
1: கிடையாது, பேதுரு உத்தரவு பெற்று நாம் உள்ளே போவது
0: கிடையாது. Neither do we enter by any other saint.
1: வேறு எந்த பரிசுத்தவானுடைய உத்தரவுலயும் உள்ள போவது
0: கிடையாது. We don't need anybody's help to enter in there.
1: உள்ளே அங்க பிரவேசிக்க யாருடைய உதவியும் நமக்கு தேவையில்லை.
0: Amen. Peter was just a man like us.
1: பேதுரு நம்ம போல ஒரு சாதாரண மனுஷன்.
0: He has also entered in.
1: அவரும் உள்ள பிரவேசித்திருக்கார்.
0: So we are not banking on Peter and Paul and other saints.
1: ஆகவே பேதுரு, பவுல், மற்ற பரிசுத்தவான் இவங்களெல்லாம் நாம சார்ந்தது இல்லை.
0: So we don't give importance to that.
1: ஆகவே அதுக்கெல்லாம் நாம முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை.
0: We enter in through our high priest and his blood that was shed for us.
1: நம்முடைய பிரதான ஆசாரியன் நமக்காய் அவர் சிந்தின இரத்தம் அதன் மூலமாக தான் நாம் உள்ளே நுழைகிறோம்.
0: See, we must not reduce this Christian faith, this great faith, into some little religion, you see.
1: பாருங்க, இந்த மாபெரும் கிறிஸ்து விசுவாசத்தை சாதாரண ஒரு மதமாக்கிட கூடாது நாம.
0: We must not reduce these great things to these flimsy little things.
1: இந்த மாபெரும் காரியங்களை சாதாரண அல்பகாரியங்களாக்கி விட கூடாது.
0: No.
1: கிடையாது.
0: It is Jesus himself who has provided us the way.
1: இயேசுவே நமக்கான வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
0: So the author of Hebrews says the holiest or the holy of holies is prepared for us.
1: ஆகவே எபிரேயர் ஆசிரியர் சொல்கிறார், மகா பரிசுத்த ஸ்தலமே நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது.
0: Secondly, he says there is another thing that is prepared, God has prepared for us, that is a liberty to enter in through the blood.
1: இரண்டாவதாக இரத்தத்தின் மூலமாய் உள்ளே பிரவேசிக்கிற ஒரு விடுதலையை அவர் நமக்கு உரிமையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
0: A liberty and a right to enter into the holy of holies through the blood.
1: இரத்தத்தின் மூலமாய் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்கும் உரிமை நமக்கு உண்டாயிருக்கு.
0: Once again, let me emphasize, the authority that allows us into the presence of God is no less than God himself.
1: பாருங்கள், மறுபடியும் இதை சொல்கிறேன், தேவனுடைய சமூகத்திலே நம்மை நுழைவதற்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறவர் தேவனே தான், வேற யாரும் கிடையாது.
0: The admission rights belong to God.
1: பாருங்க, உள்ள அனுமதிக்கிற உரிமை தேவனுக்கு மட்டும்தான் இருக்கு.
0: No saint, nobody has got it.
1: எந்த பரிசுத்தவானும் கிடையாது, யாருக்கும் கிடையாது.
0: He says, if you come in this way, I will get you, I will let you in.
1: தேவன் சொல்கிறார், இந்த வழியா வந்தா நான் உன்னை உள்ள விடுவேன்.
0: I have prescribed the way.
1: வழியை நானே சொல்லி இருக்கேன்.
0: What is the way?
1: என்ன வழி?
0: It is called a new and a living way.
1: அதுதான் புதிதும் ஜீவனமான மார்க்கம் என்று அழைக்கப்படுகிறது.
0: How did he inaugurate this new and a living way?
1: இந்த புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை எப்படி திறந்து வைத்தார்?
0: Through the veil that is the flesh.
1: மாம்சம் என்னும் திரையின் ஊடாக.
0: What does that mean?
1: அதன் அர்த்தம் என்ன?
0: It means when his flesh was rend on the cross of Calvary.
1: கல்வாரி சிலுவையிலே அவருடைய சரீரம் மாம்சம் கிழிக்கப்பட்டபோது.
0: When his flesh was rent for us.
1: நமக்காக அவருடைய மாம்சம் கிழிக்கப்பட்டபோது.
0: When it was torn into pieces.
1: அது
0: He suffered there in his body.
1: தம்முடைய சரீரத்தில் அவர் பாடுபட்டபோது.
0: He shed his blood there on the cross of Calvary.
1: சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தினபோது.
0: Through the veil that is his flesh, he opened this new and a living way.
1: அவருடைய மாம்சமாகிய திரையினூடாக புதிய ஜீவனமான மார்க்கத்தை திறந்தார்.
0: Through the blood he has made it.
1: இரத்தத்தின் மூலமாக அவர் செய்திருக்கிறார்.
0: It mentions it very specifically.
1: குறிப்பாக சொல்றாரு பாருங்க.
0: By the blood of Jesus.
1: இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக.
0: A new and a living way has been consecrated.
1: புதிதும் ஜீவனமான மார்க்கம் ஒன்று நமக்கு உண்டா இருக்கிறது.
0: Through the veil. Through the flesh.
1: மாம்சத்தின் வழியாய்.
0: Amen.
1: Amen.
0: Praise God.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: The blood procures the admission for us.
1: இரத்தம் தான் உள்ளே நுழைக்கூடிய உரிமை நமக்கு கொடுக்கிறது.
0: Why?
1: Yeah.
0: What is there in that blood?
1: அந்த இரத்தத்துல என்ன இருக்கு?
0: What does that blood say?
1: அந்த இரத்தம் என்ன கூறுகிறது?
0: As we enter in, the blood says.
1: உள்ளே பிரவேசிக்கும் போது அந்த இரத்தம் சொல்லுகிறது.
0: The blood of Jesus is speaking there. Remember?
1: ஞாபகம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அங்கே பேசுகிறது.
0: It is speaking better things than the blood of Abel.
1: ஆபேலின் இரத்தத்தை விட மேலானவைகளை பேசுகிறது.
0: What is it speaking?
1: அது என்ன பேசுகிறது?
0: It is speaking saying that his punishment has already been given.
1: அவருடைய தண்டனை ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது என்று அது பேசுகிறது.
0: His death, the punishment of death has already been given.
1: அவருடைய மரண தண்டனை ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது.
0: And God says, when?
1: தேவன் கேட்கிறார், எப்போது என்று.
0: What is the proof?
1: அதுக்கு ஆதாரம் என்ன?
0: The blood is the proof.
1: இரத்தம் தான் ஆதாரம்.
0: Life is in the blood.
1: உயிர் இரத்தத்தில் இருக்கிறது.
0: The blood was shed.
1: இரத்தம் சிந்தப்பட்டது.
0: The blood is kept in the very presence of God.
1: இரத்தம் தேவனுடைய பிரசன்னத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது.
0: And the blood says, yes, here is the proof that his sins have been taken care of. His punishment has been already given. His death has already been given to him.
1: அவருடைய பாவம் பரிகரிக்கப்பட்டு விட்டது. அவருடைய தண்டனை முடிந்து விட்டது. அதுக்கு ஆதாரம் இதுதான் என்று இரத்தம் அங்கே பேசுகிறது.
0: The blood is speaking that.
1: இரத்தம் அதை பேசுகிறது.
0: That is why we enter in, my friend.
1: ஆகவேதான் நாம் உள்ளே நுழைகிறோம் நண்பர்களே.
0: So now we have the liberty.
1: இப்போது அந்த உரிமை நமக்கு இருக்கிறது.
0: The blood is saying he's all right, he can come in.
1: இரத்தம் சொல்லுகிறது அவர் சரியா இருக்கார், அவர் உள்ள வரலாம்.
0: Why does it say that?
1: ஏன் அப்படி சொல்லுகிறது?
0: It says it because we have put our faith on Jesus Christ.
1: இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் விசுவாசத்தை வைத்திருக்கிறபடியால அப்படி சொல்லுகிறது.
0: Anybody that enters in believes in the cross and what Jesus has done there through his shed blood.
1: அங்கே உள்ளே நுழைகிற யாரானாலும் சரி, இயேசுவையும் கல்வாரி சிலுவையில் செய்த காரியங்களோடு சிந்தப்பட்ட இரத்தத்தையும் விசுவாசிக்கிறார்கள்.
0: That is the only way to come to God.
1: தேவனுடைய வருவதற்கு அது மட்டும்தான் வழி.
0: Jesus said, I am the way.
1: இயேசு சொன்ன சொன்னால் நானே வழி.
0: That is the new and a living way.
1: அதுதான் புதிதும் ஜீவனமான மார்க்கம்.
0: There is no other way.
1: வேற வழியே கிடையாது.
0: So those who believe in Jesus believe that Jesus has provided the way through his shed blood, through his death on the cross.
1: ஆகவே இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் இயேசு தம்முடைய மரணத்தின் மூலமாய் கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாய் வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறார்கள்.
0: And that is how they can enter.
1: அப்படிதான் உள்ளே பிரவேசிக்க முடியும்.
0: So first of all, the Holy of Holies is prepared for us as a dwelling place.
1: மகா பரிசுத்தலம் நாம் வாசம் பண்ணும் இடமாய் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது.
0: Secondly, God has given us the right and the liberty to come in and dwell there through the blood.
1: இரத்தத்தின் மூலமாய் நாம் உள்ளே பிரவேசித்து அங்கேயே தங்கி இருக்கும்படியான உரிமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
0: Thirdly, God has provided a new and a living way, says.
1: மூன்றாவது, புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்கிறது.
0: That is what I just explained just now.
1: அதை தான் இப்போ நான் உங்களுக்கு விளக்கி சொன்னேன்.
0: Through the flesh means through the death on the cross.
1: மாம்சமாகிய திரையின் வழியா என்று சொன்னால் கல்வாரி சிலுவையிலே அவருடைய மரணத்தின் மூலமாக.
0: The blood that was shed there.
1: பிறகு அங்கு சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக.
0: Fourthly, he says, we have a great high priest also provided for us by God.
1: நான்காவதாக தேவன் நமக்கு மகா ஆசாரியர் ஒருவரையும் கொடுத்திருக்கிறார்.
0: Having a high priest over the house of God.
1: தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடி.
0: Jesus is our high priest.
1: இயேசு தான் நம்முடைய பிரதான ஆசாரியர்.
0: God has provided us a high priest.
1: தேவன் நமக்கு ஒரு பிரதான ஆசாரியனை கொடுத்திருக்கிறார்.
0: You see, the priests in those days, in the Old Testament days, that entered into the holy place.
1: பழைய ஏற்பாட்டு நாட்களிலே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்த அந்த ஆசாரியர்கள்
0: they couldn't go into the holy of holies.
1: அவங்கலாம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியாது.
0: Only the holy place.
1: பரிசுத்த ஸ்தலம் மட்டும்தான்.
0: Just outside the presence of God.
1: தேவனுடைய பிரசன்னத்துக்கு கொஞ்சம் வெளியே.
0: For that they have to be sprinkled with blood.
1: அதுக்கே அவங்க மேல ரத்தம் தெளிக்கப்படணும்.
0: And also they have to be related to Aaron, that they have to be descendants of Aaron.
1: அது மட்டுமல்ல அவங்கலாம் ஆரோனுடைய சந்ததியாரா இருக்க வேணும்.
0: You just can't enter in.
1: சும்மா அப்படியே நுழைந்துட முடியாது.
0: You know, all the tribes of Israel can't just enter in.
1: இஸ்ரவேல் கோத்திரத்து எல்லா மக்களும் உள்ள போக முடியாது.
0: Only the sons of Aaron.
1: ஆரோனுடைய குமாரர் மட்டும்தான்.
0: With the blood and through the blood.
1: இரத்தத்தை கொண்டு இரத்தத்தின் மூலமாக.
0: That is all.
1: அவ்வளவுதான்.
0: Their relationship to the high priest Aaron is very important.
1: ஆர் பிரதான ஆசாரியன் ஆரோனுடைய சந்ததியா அவங்க இருக்கணும். அது ரொம்ப முக்கியம்.
0: The question asked is, who are you?
1: கேள்வி கேட்பாங்க, நீ யார் அப்படின்னு.
0: You must say, my ancestor is Aaron.
1: நீங்க சொல்லணும், என்னுடைய முற்பிதா வந்து ஆரோன் அப்படின்னு.
0: And I am a priest.
1: நானும் ஒரு ஆசாரியன்.
0: Because of my relationship to Aaron, I am a priest.
1: நான் ஆரோனுடைய சந்ததி, அவனுடைய உறவினன், ஆகவே நான் ஆசாரியன்.
0: That is how I enter in.
1: ஆகவே அப்படிதான் உள்ள நுழைறேன்.
0: The New Testament.
1: ஆனா புதிய ஏற்பாட்டிலே
0: the believers,
1: விசுவாசிகள்,
0: we enter in through our relationship to our high priest Jesus Christ our Lord.
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிரதான ஆசாரியர். அவரோடு உள்ள உறவு நிமித்தமாய் நாம் உள்ளே நுழைகிறோம்.
0: When you enter in, nothing else matters but your relationship with Jesus.
1: நீங்கள் உள்ளே நுழையும் போது வேற எதுவும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாது. இயேசுவோடு உங்களுக்கு இருக்கிற உறவு மட்டுமே கணக்கில் எடுக்கப்படும்.
0: It is not important whether you are rich or poor.
1: நீங்க ஏழையா பணக்காரனா அதெல்லாம் முக்கியம் இல்லை.
0: Not whether you are educated or not educated.
1: நீங்க படிச்சவங்களா படிக்காதவங்களா அதுவும் முக்கியம் இல்லை.
0: Not important what caste you belong to.
1: நீங்க எந்த ஜாதியை சேர்ந்தவங்க அதுவும் முக்கியம் இல்லை.
0: No.
1: கிடையாது.
0: When you enter in
1: ulle nulayum bodhu
0: the only thing that is asked of you is that who are you
1: anga ketkapadra ore kelvi nee yaar adha
0: what right do you have to enter in
1: ulle pravesikka unak enna urimai irukirathu
0: you say I belong to the high priest
1: நீங்க சொல்லலாம் நான் பிரதான ஆசாரியனுக்கு சொந்தமானவன்.
0: I come on the basis of my relationship to him
1: அவரோடு கூட எனக்கு உறவு இருக்கிறதே அந்த உறவின் அடிப்படையிலே நான் வருகிறேன்
0: and I come on the basis of the blood
1: இரத்தத்தின் அடிப்படையிலே நான் வருகிறேன்
0: You see, this is a wonderful thing that God has provided for us.
1: தேவன் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிற அற்புதமான ஒரு காரியம் இது.
0: He has provided the Holy of Holies for us to dwell in.
1: நாம் வாசம் பண்ணும்படியாய் மகா பரிசுத்த ஸ்தலத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
0: He has given us the right to enter in and to dwell in through the blood.
1: பிரவேசித்து அங்கே வாசம் பண்ணும்படி இரத்தத்தின் மூலமாய் உரிமையும் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
0: He has inaugurated and consecrated and opened a new and a living way for us to enter in.
1: பிறகு உள்ளே பிரவேசிக்க புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்காக அவரே ஏற்படுத்தி
0: வைத்தார். There is a high priest there.
1: பிறகு பிரதான ஆசாரியர் ஒருவர் அங்கே இருக்கிறார்.
0: He is a living high priest.
1: அவர்தான் இன்றைக்கும் உயிர் வாழ்கிற பிரதான ஆசாரியர்.
0: He is standing there and saying, yes, he is allowed. He is mine.
1: அவர் அங்கே நின்று கொண்டு இவர் உள்ள வரலாம். இவர் என்னுடைய சொந்தம்தான்
0: அப்படிங்கிறார். He is there to receive you.
1: அவர் உங்களை வரவேற்க அங்கே இருக்கிறார்.
0: Now how many think you can enter in
1: எத்தனை பேர் இப்ப நினைக்கிறீங்க நீங்க உள்ள பிரவேசம்
0: the place is prepared
1: இடம் ஆயத்தம்
0: பண்ணப்பட்டது right is given
1: உரிமையும் கொடுக்கப்பட்டது
0: the way has been made
1: வழியும் ஏற்படுத்தப்பட்டது
0: and there is a person there welcoming you and opening the door for you
1: பிறகு ஒரு நின்று கொண்டு உங்களை வரவேற்று வாசலையும் திறந்து விடுகிறார்
0: now after you hear that you feel like entering in
1: இத கேட்ட பிறகு உள்ள போகணும் போல இருக்கு
0: you want to dwell in
1: நீங்க உள்ள போய் வாசம் பண்ண
0: விரும்புறீங்க then he doesn't leave it at that he tells us four more things about how we are prepared to enter in.
1: பிறகு அவ அப்படியே நம்மை விட்டுவிடுவது கிடையாது, உள்ளே பிரவேசிப்பதற்கு நாம் எப்படி ஆயத்தம் பண்ணப்படுகிறோம் என்று நான்கு காரியங்களை சொல்லுகிறார்.
0: First, I told you about what God has prepared.
1: முதலாவது தேவன் என்ன ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்று பார்த்தோம்.
0: Now we are going to talk about how God has prepared us to enter in and dwell in the presence of God.
1: இப்போது தேவனின் பிரசன்னத்திலே பிரவேசித்து வாசம் பண்ண முடியும் தேவன் நம்மை எப்படி ஆயத்தம் பண்ணுகிறார் அதை பார்ப்போம்.
0: About that, here in this, in these verses that I read to you,
1: அதை குறித்து நான் வாசித்த இந்த வசனங்களிலே,
0: first of all, he says, a true heart has been prepared.
1: முதலாவதாக,
0: we are prepared with a true heart.
1: சுத்தமான இருதயம் நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும்.
0: Now, even though the right is given and the place is there and the high priest is there and the new and the living way is there.
1: பாருங்கள், இடம் நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு, புதிதும் ஜீவனுமான மார்க்கம் இருக்கிறது, பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார்,
0: உரிமை இருக்குது,
1: உரிமை நமக்கு இருக்கிறது.
0: But you can't just enter in just because all those things are there. You have to be prepared to enter in.
1: இந்த காரியங்கள் இருக்கிறதுனால நீங்க சும்மா அப்படியே நுழைந்து விட முடியாது. உள்ளே பிரவேசிக்க நீங்கள் ஆயத்தம் பண்ணப்பட வேண்டும்.
0: The heart must be cleansed.
1: இருதயம் சுத்தமாக்கப்பட வேண்டும்.
0: Sin must be taken care of.
1: பாவம் முதலாவது அகற்றப்பட வேண்டும்.
0: That is why he says, let us draw near with a true heart.
1: ஆகவே தான் சொல்கிறார், உண்மையுள்ள இருதயத்தோடு சேரக்கடவோம்.
0: The heart can be true only when it is cleansed by the blood of Jesus.
1: இருதயம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டால் மட்டுமே உண்மையுள்ளதாக இருக்க முடியும்.
0: Talking about the heart that is washed and is yielded to the power of the blood, the cleansing power of the blood.
1: Yesu Christuvin ratathinale sutham pannapattad sutigarikkira andha vallamaikku thanai oppu kodutha irayathu kurithu idu pesugirathu.
0: A true heart is not when you look at yourself in the mirror and say, well, I am a pretty good person, I can enter in.
1: Unmaiyila irudhayam sonna ungala neengale kannadiyila paathu aa na nalla dhaan irukken na ulle pogalam appdi solradhu kedaiyadhu.
0: Not judging yourself and saying, well, I am fine, I am a good person, I can go in.
1: Ungala neengale nidanichittu aa na nalla dhaan irukken na ulle pogalam appdi kedaiyadhu.
0: No,
1: kedaiyadhu.
0: The only right you have is through the blood.
1: Ungalukku ஒரே உரிமை ரத்தத்தின் மூலமாக மட்டுமே.
0: The heart must be cleansed through the blood.
1: இருதயம் ரத்தத்தின் மூலமாக சுத்தமாக்கப்பட வேண்டும்.
0: Sins must have been confessed.
1: பாவங்கள் அறிக்கை செய்யப்பட வேண்டும்.
0: And it must the heart must have been cleansed by the power of the blood.
1: பிறகு இருதயம் ரத்தத்தின் வல்லமையால் சுத்திகரிக்கப்பட வேண்டும்.
0: A true heart is a heart that God gives.
1: உண்மையுள்ள இருதயம் என்பது தேவன் அருளும் இருதயமாக இருக்கிறது.
0: God doesn't judge us by our perfection.
1: நம்முடைய
0: our performance,
1: நம்முடைய பூரணத்தை கண்டோ அல்லது நம்முடைய செயல்களை கண்டோ தேவன் நம்மை நிதானிப்பதில்லை.
0: He judges only by the covering of the blood.
1: ரத்தம் நம்மை மூடி இருக்கிறதா அதை கொண்டு மட்டுமே நம்மை அவர் நிதானிக்கிறார்.
0: Only if we are covered by the blood then we can enter.
1: ரத்தத்தால் மூடப்பட்டிருந்தால் மட்டுமே நாம் உள்ளே பிரவேசிக்கலாம்.
0: A true heart is something that God gives and only through
1: ஒன்று அது இருந்தால் மட்டுமே உள்ளே நுழைய முடியும்.
0: So God prepares us to enter in by giving us a true heart.
1: ஆகவே உண்மையுள்ள இருதயத்தை நம்ம கொடுத்து உள்ளே பிரவேசிப்பதற்கு தேவனே நம்மை ஆயத்தம் பண்ணுகிறார்.
0: The second thing that God does to prepare us,
1: தேவன் நம்மை ஆயத்தம் பண்ணுவதற்கு செய்கிற இரண்டாவது காரியம்,
0: is that he gives in our hearts a full assurance of faith.
1: விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை கொடுக்கிறார்.
0: That is another thing that God gives.
1: தேவன் கொடுக்கிற இன்னொரு காரியம் இதுதான்.
0: See, that is why I am amazed when people hesitate to enter in to God's presence.
1: அங்கவே தான் பாருங்கள், தேவனுடைய சமூகத்திலே உள்ளே நுழைய மக்கள் தயங்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு.
0: How can you hesitate?
1: எப்படி நீங்க தயங்கலாம்?
0: God has made everything ready.
1: தேவன் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணியிருக்கார்.
0: Then he comes and gives you a true heart.
1: பிறகு அவரே வந்து உண்மையுள்ள இருதயத்தை உங்களுக்கு கொடுக்கிறார்.
0: By cleansing your heart through the blood of Jesus.
1: இயேசுவின் ரத்தத்தின் மூலமா உங்களுடைய இருதயத்தை
0: சுத்திகரிப்பார். After your heart is cleansed, he comes and gives you the full assurance of faith.
1: இருதயம் சுத்திகரிக்கப்பட்ட பின்பு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை அவரே வந்து கொடுக்கிறார்.
0: How does he give the full assurance of faith?
1: விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை எப்படி அவர் கொடுக்கிறார்?
0: When you come to know what God says about the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன சொல்கிறதோ அதை நீங்கள் அறியும் போது,
0: when you come to know the word of God,
1: தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது,
0: and when you confess it and make it your testimony,
1: அதை நீங்கள் அறிக்கை செய்து அதையே உங்கள் சாட்சியாய் மாற்றிக் கொள்ளும் போது,
0: that brings full assurance of faith.
1: அதுதான் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை கொடுக்கிறது.
0: This is the full gospel.
1: இதுதான் பூரண சுவிசேஷம்.
0: This is not the full gospel.
1: இது கிடையாது பூரண சுவிசேஷம்.
0: This is the full gospel.
1: இதுதான் பூரண சுவிசேஷம்.
0: Full assurance.
1: பூரணமான நிச்சயம்.
0: Full boldness.
1: பூரணமான தைரியம்.
0: Full confidence.
1: முழுமையான நிச்சயம்.
0: No
1: கவனித்துக் கொண்டார் என்ற பூரணமான ஒரு அறிவு,
0: the full assurance of faith.
1: விசுவாசத்தின் பூரண நிச்சயம்.
0: Are you there, my friend?
1: இருக்கீங்களா நண்பர்களே?
0: How many of you are filled with full assurance tonight?
1: எத்தனை பேர் இன்றைக்கு இரவு பூரண நிச்சயத்தால் நிறைந்திருக்கிறீர்கள்?
0: Does your heart say yes, I can enter in?
1: ஆம், நான் உள்ளே நுழைய முடியும் என்று உங்கள் இதயம் சொல்கிறதா?
0: Does your heart rejoice in the blood of Jesus?
1: உங்கள் இதயம் இயேசுவின் இரத்தத்திலே கழுவுகிறதா?
0: Does your heart say, oh, thank you Lord for you have given me a new and a living way?
1: தேவனே, புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை கொடுத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் என்று உள்ளே சொல்கிறதா?
0: Does your heart say thank you Lord for the holy of holies?
1: உங்கள் இதயம் தேவனே, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்கிறதா?
0: Does your heart say I have the right?
1: உரிமை எனக்கு இருக்கிறது என்று உங்கள் இதயம் சொல்கிறதா?
0: Does your heart say I must enter in because the high priest is there?
1: பிரதான ஆசாரியர் அங்க இருக்கிறார். ஆகவே கண்டிப்பா நான் உள்ளே நுழைய வேண்டும் என்று இதயம் சொல்கிறதா?
0: Does your heart have full confidence and full assurance?
1: உங்கள் இதயத்திலே முழுமையான நம்பிக்கை நிச்சயம் இருக்கிறதா?
0: Amen.
1: Amen.
0: That is lot of people have got the half gospel.
1: நிறைய பேருக்கு பாதி சுவிசேஷம் தான் இருக்கு பாருங்க.
0: One man said to me, what do you mean full gospel? Does it mean we have all got half gospel?
1: ஒருத்தர் கேட்டார், என்ன பூரண சுவிசேஷம் சொல்றீங்க அப்பனா, நாங்களா என்ன பாதி சுவிசேஷம் அப்படினா?
0: I said, do you have half gospel?
1: நான் கேட்டா, உங்க என்ன பாதி சுவிசேஷமா இருக்கு அப்படினு.
0: What do you believe? Tell me.
1: நீங்க என்னத நம்புறீங்க சொல்லுங்க.
0: Let's find out whether you got half the gospel or full gospel.
1: உங்ககிட்ட பாதி இருக்குதா பூரண சுவிசேஷம் இருக்கா பார்க்கலாம் அப்படினு.
0: He said, oh brother, I thought you meant this by full gospel.
1: அவசரம் பிரதர், full gospelனா நான் இதையோ இதுன்னு நீங்க இத சொல்றீங்கன்னு யோசிட்டேன்.
0: No, full gospel everything is there. Full, it is full of stuff.
1: பூரண சுவிசேஷத்துல எல்லாம் பூரணமா இருக்கு.
0: Have you got it full?
1: பூரணமா இருக்கு உங்ககிட்ட.
0: Many people haven't got it full.
1: நிறைய பேருக்கு அது ஃபுல்லா இல்ல பாருங்க.
0: That is why the full assurance is not there.
1: அதான் பூரண நிச்சயம் அங்க இல்ல.
0: This is something that God prepares us with.
1: இந்த காரியத்திலே தேவனே நம்மை ஆயத்தம் பண்ணுகிறார்.
0: Gives us a true heart.
1: நமக்கு உண்மையுள்ள இதயத்தை கொடுக்கிறார்.
0: Then gives us a full assurance.
1: பிறகு பூரண நிச்சயத்தை கொடுக்கிறார்.
0: Then thirdly,
1: பிறகு மூன்றாவது,
0: it says he our hearts are cleansed.
1: நம்முடைய இதயம் கழுவப்படுகிறது என்று சொல்கிறார்.
0: This is another way that he deals with us.
1: இந்த விதத்திலும் தேவன் நம்மோடு கூட இடைபடுகிறார்.
0: He gives us a true heart.
1: நமக்கு உண்மையுள்ள இதயத்தை கொடுக்கிறார்.
0: But then after we get the true heart,
1: பிறகு உண்மையுள்ள இதயம் நமக்கு கிடைத்த பிறகு,
0: many times we do still wrong.
1: பல சமயங்களில் இன்னமும் நாம் தவறு செய்கிறவளாய் இருக்கிறோம்.
0: We sometimes commit sins.
1: சில சமயத்திலே பாவம் செய்து விடுகிறோம்.
0: We fall sometimes.
1: சில சமயத்திலே விழுந்து விடுகிறோம்.
0: We falter sometimes.
1: சில சமயத்திலே தவறுகிறோம்.
0: There are many shortcomings that we have.
1: பல குறைகள் நம்மிடத்தில் காணப்படுகிறது.
0: It's a true heart. It's a true heart.
1: உண்மையுள்ள இதயம் தான்.
0: It's a God given heart.
1: தேவனால் கொடுக்கப்பட்ட இதயம் தான்.
0: But this true heart sometimes needs to be cleansed again and again.
1: ஆனா இந்த உண்மையுள்ள இதயம் சில சமயத்துல திரும்ப திரும்ப கழுவப்பட வேண்டியிருக்கிறது.
0: And God provides the cleansing also from time to time.
1: அதை கழுவுவதற்கு வேண்டியதான காரியங்களையும் தேவனே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
0: That is why John says in 1 John 1:7.
1: ஆகவே தான் 1 யோவான் 1:7 லே யோவான் கூறுகிறார்.
0: He says the blood of Jesus Christ his son cleanses us from all sin.
1: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
0: This is not talking about an unbeliever.
1: இது ஒரு அவிசுவாசி குறித்து பேசவில்லை.
0: This is talking about a believer.
1: இது விசுவாசி குறித்து பேசுகிறது.
0: Some of you say, oh, believer sinning, brother.
1: சில கேங்க, ஐயோ, விசுவாசி பாவம் செய்யறதா?
0: Yeah, he is talking about believers. Sometimes when they sin, he says, the blood of Jesus Christ cleanses us from all sin.
1: ஆ, விசுவாசி பத்தி தான் பேசுறார். விசுவாசி சில சமயத்துல பாவம் செய்யும் போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது.
0: He says, us. நம்மை
1: நம்மை அப்படின்றார் பாருங்க, நம்மை சுத்திகரிக்கும்.
0: He includes himself.
1: தன்னையும் சேர்த்துக்கிறார் அதுல.
0: Saint John.
1: பரிசுத்த யோவான்.
0: He says the blood of Jesus cleanses us.
1: அவர் சொல்றார், இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும்.
0: Cleanses us.
1: நம்மை சுத்திகரிக்கும்.
0: This great saint says it cleanses us.
1: மாபெரும் பரிசுத்தவான் சொல்றார், நம்மை சுத்திகரிக்கும் என்று.
0: Cleanses John.
1: யோவானை சுத்திகரிக்கும்.
0: Cleanses Paul.
1: பவுலை சுத்திகரிக்கிறது.
0: Peter.
1: பேதுருவை.
0: It cleanses you and I.
1: உங்களை என்னையும் அது சுத்திகரிக்கும்.
0: All of us need the cleansing power of the blood from time to time.
1: நம் எல்லாருக்கும் இயேசுவின் சுத்திகரிக்கும் வல்லமை அவ்வப்போது தேவைப்படுகிறது.
0: If God gave us a true heart and then he gave us the full assurance of faith, very soon we will sin and lose the assurance of faith and will be afraid to enter in.
1: தேவன் உண்மையுள்ள இதயத்தையும் விசுவாசத்தையும் பூரண நிச்சயத்தையும் கொடுத்து விட்டால் பிறகு வெகு சீக்கிரத்திலே நாம் பாவம் செய்யலாம்.
0: அத மட்டும் கொடுத்திருந்தால், வெகு சீக்கிரத்தில் ஏதாவது பாவம் செய்த உடனே நிச்சயம் போயிடும். உள்ள இருக்கிறதுக்கு பயமா இருக்கும், வெளியே ஓடி வந்துருவோம். That is why he says I'll give you cleansing also.
1: ஆகவே தான் அவர் சொல்கிறார், நான் சுத்திகரிப்பையும் கொடுக்கிறேன்.
0: Cleansing, continual cleansing.
1: தொடர்ந்து நான் சுத்திகரிக்கிறேன்.
0: Cleansed from an evil conscience, the Bible says.
1: வேதம் சொல்கிறது துர்மன சாட்சியிலிருந்து சுத்திகரிக்கப்படுகிறோம்.
0: Cleansed constantly as we confess our sins.
1: பாவங்களை அறிக்கை செய்யும்போது தொடர்ந்து நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம்.
0: We are living in the presence of God.
1: தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் வாழ்கிறோம்.
0: Sometimes when you sin,
1: சில சமயத்தில் நீங்கள் பாவம் செய்யும்போது
0: makes you very uncomfortable.
1: அது உங்களை தர்ம சங்கடத்துக்குள்ளாக்குகிறது.
0: Puts fear in your heart.
1: உங்கள் இதயத்தில் பயத்தை உண்டாக்குகிறது.
0: Strains your relationship with God.
1: தேவனோடு உங்களுக்குள்ள உறவை துண்டிக்கிறது.
0: Unable to pray.
1: ஜெபிக்க முடியவில்லை.
0: Unable to enjoy your fellowship with God.
1: தேவனுள்ள ஐக்கியத்தை அனுபவிக்க முடியவில்லை.
0: What do you do?
1: நீங்கள் என்ன செய்வது?
0: Don't just get out.
1: சும்மா அப்படியே வெளியே போயிடாதீங்க.
0: Don't just walk away.
1: அப்படியே நடந்து போயிடாதீங்க.
0: Don't just walk away from the communion.
1: திருவிருந்த விட்டு வெளியே போயிடாதீங்க.
0: All those things are not the right thing to do.
1: இதெல்லாம் செய்வதற்கு சரியான காரியம் இல்லை.
0: What do you do when you feel uncomfortable?
1: இப்படி சங்கடப்படும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்?
0: What do you do when you know that you have done wrong and it's not right?
1: பாவம் செய்து விட்டேன் இது சரியில்லை என்பதை உணரும் போது என்ன செய்ய வேண்டும்?
0: Confess.
1: அறிக்கை செய்யுங்கள்.
0: The blood of Jesus cleanses you from all your sins.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும்.
0: Fourthly.
1: நான்காவது.
0: The body is also washed.
1: சரீரமும் கழுவப்படுகிறது.
0: With pure waters.
1: சுத்த ஜலத்தால்.
0: This is another fourth preparation that God gives us.
1: தேவன் நம்மை ஆயத்தம் பண்ணுகிற நான்காவது காரியம் இது.
0: What does it mean by the body being washed with pure water?
1: சரீரம் சுத்த ஜலத்தால் கழுவப்படுகிறது என்று சொல்லுகிறதே என்ன அர்த்தம்?
0: You see, the blood cleanses us from all our sins.
1: பாருங்கள், நம்முடைய எல்லா பாவங்களிலிருந்து இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது.
0: But Jesus said, you are clean by the words that I have spoken to you.
1: ஆனால் இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு சொன்ன வசனத்தினாலே நீங்கள் இப்போது சுத்தமாயிருக்கிறீர்கள்.
0: This is another kind of cleansing.
1: இது இன்னொரு வகையான சுத்திகரிப்பு.
0: Not the cleansing with the blood, it is the cleansing with the water of the word.
1: இது இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறது அல்ல, திருவசனமாகிய ஜலத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறது.
0: It is a constant work of sanctification done in the believer through the word of God, which cleanses him and makes him more and more sanctified and holy.
1: வசனத்தின் மூலமாய் விசுவாசி தொடர்ந்து எப்பொழுதும் சுத்திகரிக்கப்படுகிறார். அது அவரை சுத்திகரித்து இன்னும் அதிகமாக அவரை பரிசுத்தமாக்குகிறது.
0: In all his life, in all matters of life and dealings, he is made holy by the word of God dealing with him, correcting him and washing him and cleaning him up.
1: வாழ்நாளெல்லாம் தேவனுடைய வசனம் அவரோடு கூட இடைப்பட்டு அவரை திருத்தி அவரை கழுவி அவரை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறது.
0: Now when you come to the Lord through the blood,
1: ரத்தத்தின் மூலமாய் கர்த்தரண்டை நீங்கள் வரும்போது,
0: you are washed with the blood,
1: நீங்க ரத்தத்தினாலே கழுவப்பட்டு,
0: covered with the blood,
1: ரத்தத்தினாலே மூடப்பட்டு விட்டீர்கள்.
0: And enter into the presence of God.
1: தேவனுடைய சமூகத்திலே பிரவேசித்து விட்டீர்கள்.
0: And dwell there.
1: அங்கேயே வாசம் பண்றீங்க.
0: But then you got to grow a lot.
1: பிறகு நீங்க நிறைய வளர வேண்டும்.
0: Grow a lot in holiness and in purity.
1: பரிசுத்தத்திலும் சரி சுத்தத்திலும் சரி நிறைய வளர வேண்டும்.
0: How do we grow?
1: எப்படி வளருவது?
0: Through the word of God.
1: தேவனுடைய வசனத்தின் மூலமாக.
0: The word of God is the thing that God uses in us to correct and to continually lead us into sanctification and a life of holiness.
1: நம்மை திருத்தவும் தொடர்ந்து நம்மை சுத்தமாக்கவும் பரிசுத்த பாதையில் நடத்தவும் தேவன் பயன்படுத்துகிற காரியம் தேவனுடைய வார்த்தைதான்.
0: Now let us look at the two sets of four things.
1: இப்போ இந்த நான்கு காரியங்களா இருக்கிறதே இது இரண்டையும் நாம் பார்ப்போம்.
0: Now listen very carefully.
1: நல்லா கவனிங்க.
0: God has prepared four things.
1: தேவன் நான்கு காரியங்களை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்.
0: The holy of holies,
1: மகா பரிசுத்த ஸ்தலம்,
0: the right to enter there,
1: அங்கே நுழையக்கூடிய உரிமை,
0: and a new and a living way has been consecrated, dedicated.
1: புதிய ஜீவனமான ஒரு மார்க்கம் நமக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது.
0: And then the high priest is also given.
1: பிறகு மகா ஆசாரியரும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: This is God preparing for us.
1: இது தேவன் நமக்காக
0: then we are prepared so that we may come in.
1: பிறகு உள்ளே பிரவேசிக்க நாமும் ஆயத்தம் பண்ணப்படுகிறோம்.
0: We are given a true heart.
1: நமக்கு உண்மையுள்ள இதயம் கொடுக்கப்படுகிறது.
0: We have given the full assurance of faith.
1: பிறகு விசுவாசத்தின் பூரண நிச்சயம் கொடுக்கப்படுகிறது.
0: Then our heart is also continually cleansed from continually cleansed from sins time to time.
1: பிறகு நம்முடைய இதயமும் அவ்வப்போது நாம் செய்கிற பாவங்களிலிருந்து சுத்திகரிக்கப்படுகிறது.
0: Then the word of our God also is given to wash us and clean us.
1: பிறகு நம்மை கழுவி சுத்தமாக்கும்படியாய் தேவனுடைய வார்த்தையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: After telling us what God has done, four things that God has done, and after telling us the four things that God has done to prepare us,
1: தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்க நான்கு காரியங்களை சொன்ன பிறகு தேவன் நம்மை ஆயத்தம் பண்ணுகிற நான்கு காரியங்களை வசனம் கூறுகிறது.
0: And then only he says let us draw near.
1: அதன் பிறகு தான் சொல்லுகிறார் நாம் உள்ளே பிரவேசிப்போம்.
0: So you must not just read the let us draw near alone, you must understand these things and only then he says let us draw near.
1: ஆக உள்ளே பிரவேசிப்போம் என்று அதை மாத்திரம் வாசித்து விட்டு விட கூடாது. இவை எல்லாவற்றையும் வாசித்து விட்டு அதன் பிறகு சொல்ல வேண்டும் உள்ளே பிரவேசிப்போம் என்று.
0: If he simply said let us draw near, many of us will run away.
1: நாம சும்மா உள்ளே பிரவேசிப்போம் சொல்லி இருக்கிற அந்த வாஸ்தவம் சொன்னா நம்மள அநேகர் ஓடி போய் விடுவோம்.
0: Why does he say let us draw near?
1: ஏன் அவர் சொல்றார் உள்ளே பிரவேசிக்க வருவோம் என்று?
0: Let us draw near because he has prepared the holy of holies for us to dwell.
1: மகா பரிசுத்த ஸ்தலத்தை நாம் வாசம் பண்ணும்படியாக அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே சேரக்கடவோம்.
0: Let us draw near because he has given us the right and the liberty to enter.
1: உள்ளே நுழைக்கூடிய உரிமை சாக்கியத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே சேரக்கடவோம்.
0: Let us draw near because a new and a living way has been inaugurated through the cross.
1: சிலுவையின் மூலமாய் புதிதும் ஜீவனுமான பாதை நமக்கு திறக்கப்பட்டு விட்டது. ஆகவே சேரக்கடவோம்.
0: Let us draw near because the high priest is there to welcome us.
1: மகா ஆசாரியர் நம்மை வரவேற்கும்படியாக இருக்கிறார். ஆகவே சேரக்கடவோம்.
0: Let us draw near because we have a heart given to us by God, a pure
2: true heart.
3: தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட உண்மையுள்ள சுத்தமான இருதயம் நமக்கு இருக்கிறது. ஆகவே சேரக்கடவோ.
2: Let us draw near because we have full assurance of faith that everything is all right.
3: விசுவாசத்தின் பூரண நிச்சயம் நமக்கு இருக்கிறது. ஆகவே நாம் சேரக்கடவோ.
2: Let us draw near because our heart is cleansed from sins now and then.
3: இப்போ அப்போ நாம் செய்கிற பாவங்களிலிருந்து நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சேரக்கடவோ.
2: Let us draw near because the word is cleansing us all the time and making us better and better.
3: தேவனுடைய வார்த்தை தொடர்ந்து நம்மை சுத்திகரித்து நம்மை சிறப்பான மக்களாய் மாற்றுகிறது. ஆகவே நாம் சேரக்கடவோ.
2: After hearing that you cannot stay out.
3: இதெல்லாம் கேட்ட பிறகு நீங்க வெளியே நிற்கவே முடியாது.
2: After hearing that how can you fear?
3: இதை கேட்ட பிறகு எப்படி உங்களுக்கு பயம் உண்டாகும்?
2: After hearing that you will draw near and you will draw in and you will live in and dwell in the very presence of God.
3: இதை கேட்ட பிறகு நீங்க கிட்டே வருவீர்கள், உள்ளே பிரவேசிப்பீர்கள், தேவனுடைய பிரசன்னத்திலே வாழ்வீர்கள்.
2: Glory to God.
3: தேவனுக்கு மகிமை உண்டாகும்.
2: Amen.
3: Amen.
2: Now does it tell you does the words let us draw near mean anything to you?
3: இப்போது சேரக்கடவோம் என்ற வார்த்தை உங்களுக்கு அர்த்தம் நிறைந்ததா இருக்கிறதா?
2: You know what let us draw near means?
3: சேரக்கடவோனா என்ன அர்த்தம் தெரியுமா?
2: I like the Tamil translation. It says what I want to say really.
3: நான் என்ன சொல்ல வரனோ அது தமிழ் மொழிபெயர்ப்பு நல்லா சொல்லுது பாருங்க.
2: Says what the Bible is really saying it.
3: வேதம் எப்படி சொல்லுதா சரியா சொல்லுது.
2: சேரக்கடவோனா கடைசியா வந்து அரைவ் ஆயிடுவோன்னு. இங்க வந்து சேர்ந்துருங்க. Are you there?
3: இருக்கீங்களா?
2: Not visiting.
3: சும்மா போய் பார்த்துட்டு வரது இல்ல.
2: Not coming once in a while.
3: எப்போதாவது வந்துட்டு போறது இல்ல.
2: Finally don't be going here and there and loitering. Come and arrive in the very presence of God. Don't be hesitating, don't be wondering. Come and arrive.
3: இங்க அங்கே போய் அலையாதீங்க, சுத்திட்டு இருக்காதீங்க, தயக்க வேண்டாம், சந்தேக வேண்டாம், பயம் வேண்டாம், வந்து சேருங்கள்.
2: This is your destination, your destiny. Arrival point. Come and arrive.
3: நீங்க வந்து சேர வேண்டிய இடம், கடைசியா வர வேண்டிய இடமே இதுதான்.
2: வந்து சேர்ந்துருங்க. Are you there?
3: இருக்கீங்களா?
2: Look at the person next to you.
3: பக்கத்துல இருக்க பாத்து சொல்லுங்க.
2: சே வந்து சேந்திருங்க.
3: வந்து சேந்திருங்கன்னு.
2: Into the very presence of God.
3: தேவன் வாசம் பண்ணுகிற அந்த இடத்திலே.
2: Oh praise God.
3: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
2: What a wonderful thing it is to meditate on these things.
3: இந்த காரியங்களை தியானிப்பது எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம்.
2: You see a lot of believers the problem is that they never think about these things.
3: பர நிறைய விசுவாசியோட பிரச்சனையே இதெல்லாம் நினைப்பதே கிடையாது.
2: You know because they never think about these things there is no boldness and there is no confidence.
3: இதெல்லாம் நினைக்காதனால தான் ஒரு தைரியம் கிடையாது, ஒரு நம்பிக்கை கிடையாது.
2: Because these truths are not there they have struggles.
3: இந்த சத்தியங்களா இல்லாதபடியால தான் அவ்வளவு போராடுகிறார்கள்.
2: Now let me share with you one more thing.
3: இப்போ இன்னொரு காரியத்தை உங்களோட பகிர்ந்து
2: just in the next few minutes and then we'll close.
3: அடுத்த சில நிமிடங்களே இதை சொல்லி பிறகு முடிப்போம்.
2: The 11th matter.
3: 11வது காரியம்.
2: The 11th thing that the Bible says that the blood of Jesus has done for us.
3: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது வேதம் கூறுகிற 11வது காரியம்.
2: I'm going to just take maybe 7 or 8 minutes because that's all I have.
3: இன்னும் ஒரு 7 8 நிமிடங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வேன்.
2: We don't have much time.
3: நேரம் நமக்கு அதிகம்.
2: But I will share it with you.
3: ஆனால் அது உங்களோடு பகிர்ந்து கொள்ளட்டும்.
2: Victory over the devil through the blood.
3: இரத்தத்தின் மூலமாக பிசாசின் மீது நாம் வெற்றி பெறுகிறோம்.
2: That is why I read Revelation 12:11. That is the key text.
3: ஆகவே தான் வெளிப்படுத்தல் 12:11 வாசித்தா அதான் முக்கியமான வசனம்.
2: But now let us read John chapter 12.
3: ஆனால் இப்பொழுது யோவான் 12வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம்.
2: John chapter 12.
3: யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம்.
2: And verse 31-33.
3: 31 முதல் 33 வரை.
2: It says, now is the judgment of this world. Now shall the prince of this world be cast out. And if I be lifted up from the earth, I will draw all men unto me. This he said signifying what death he should die.
3: இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். தம் இன்ன விதமான மரணமாய் மரிக்க போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார்.
2: Now the cross Jesus is talking about the cross here.
3: பாருங்க இங்க இயேசுவானவர் சிலுவை குறித்து பேசுகிறார்.
2: You know he says if I be lifted up from the earth.
3: அவர் சொல்ற நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது.
2: He is talking about being lifted up on the cross.
3: சிலுவையிலே உயர்த்தப்படுவதை குறித்து இங்க பேசுகிறார்.
2: Verse 33 clearly says that this is talking about the kind of death he will die.
3: 33 சரியா தெளிவா சொல்கிறது தாம் இன்ன விதமான மரணமாய் மரிக்க போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார்.
2: What will happen when he dies on the cross?
3: அவர் சிலுவையிலே மரிக்கும் போது என்ன நடக்கும்?
2: One of the things that will happen he says is that the prince of this world be cast out.
3: நடக்க போகிற காரியங்களில் ஒன்று இந்த உலகத்தின் அதிபதி புறமாக தள்ளப்படுவான் என்று அவரே சொல்கிறார்.
2: You and I know that the devil is the prince of this world.
3: உங்களுக்கு எனக்கு தெரியும் இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு தான்.
2: When Jesus dies on the cross the prince of the world will be cast out.
3: இயேசு சிலுவையில் மரிக்கும்போது உலகத்தின் அதிபதி புறமாய் தள்ளப்படுவான்.
2: How is it that the cross deals with the devil in that way?
3: பிசாசு இந்த அளவுக்கு புறமே தள்ளுகிற விதத்தில் சிலுவை எப்படி என்ன காரியத்தை செய்கிறது?
2: In what way is the cross the means of casting out this prince of this world?
3: சிலுவை எந்த விதத்தில் இந்த உலகத்தின் அதிபதியை புறமாக தள்ளக்கூடியதா இருக்கிறது?
2: See, we have to understand how the devil has power over people.
3: அவர்கள் மக்கள் மீது பிசாசுக்கு எப்படி அதிகார வல்லமை இருக்கிறது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
2: The devil has power and authority over people because of their sin.
3: மக்களுடைய பாவங்கள் நிமித்தமாய் தான் அவள் மீது பிசாசுக்கு அதிகாரம் வல்லமை
2: இருக்கு. If a man is not a sinner, the devil has no power over him.
3: ஒரு மனுஷன் பாவியா இல்லாவிட்டால் அவன் மீது பிசாசுக்கு அதிகாரம் இல்லை.
2: The Bible says all have sinned.
3: வேதம் சொல்லுது எல்லாரும் பாவம்
2: செய்துட்டாங்க. All are under the power of the devil.
3: ஆக எல்லாரும் பிசாசின் வல்லமையின் கீழ் இருக்கிறார்கள்.
2: So the devil is the prince of this world because he has power over every person in the whole world.
3: ஆகவே உலகத்தில் இருக்க எல்லார் மீதும் பிசாசுக்கு வல்லமை இருக்கிறபடினாலே அவன் தான் இந்த உலகத்தின் அதிபதியா இருக்கிறான்.
2: He has power over people through sin.
3: பாவத்தின் மூலமாய் மக்கள் மீது அவனுக்கு அதிகாரம் வல்லமை இருக்கிறது.
2: As long as their sin is not taken care of in the way that it should be taken care of, they will always be under the power of Satan.
3: மக்களுடைய பாவம் எப்படி அகற்றப்பட வேண்டுமோ அப்படி அகற்றப்படாத வரையிலே எல்லாரும் பாவத்தின் வல்லமை பிசாசுடைய வல்லமையின் கீழாக தான் இருப்பார்கள்.
2: On the cross of Calvary,
3: கல்வாரி சிலுவையிலே,
2: when Jesus died there and shed his blood,
3: இயேசுவானவர் அங்கே மரித்து தம்முடைய இரத்தத்தை சிந்தின போது,
2: when he was lifted up there on the cross,
3: கல்வாரி சிலுவையிலே அவர் உயர்த்தப்பட்ட போது,
2: when his blood was shed,
3: அவருடைய இரத்தம் சிந்தப்பட்ட போது,
2: it was shed for the remission of our sins,
3: நம்முடைய பாவ மன்னிப்புக்காக அது சிந்தப்பட்டது.
2: Here and that blood covers us.
3: அந்த இரத்தம்
2: God sees us as the ones that are covered by the blood of Jesus.
3: தேவனை காணும்போது இயேசுவின் இரத்தத்தினால் மூடப்பட்டவளாய் நாம் காண்கிறோம்.
2: The devil is the great accuser of the brethren.
3: பாருங்க சகோதர பேரில் குற்றம் சாட்டுகிறவன் பிசாசு தான்.
2: The devil has power because he accuses us night and day.
3: இரவும் பகலும் பிசாசு நம் மீது குற்றம் சாட்டிக்கொண்டே இருக்கிறான்.
2: That is his job.
3: அதான் அவனுடைய வேலை.
2: But all of a sudden,
3: ஆனால் திடீரென்று,
2: when a person comes and believes that Jesus died for him,
3: ஒரு மனிதன் வந்து இயேசு எனக்காய் மரித்தார் என்று விசுவாசிக்கும்போது,
2: and that the blood was shed for him,
3: இரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டதென்று விசுவாசிக்கும் போது,
2: and puts his faith in Christ,
3: இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிக்கும்
2: போது, and is saved,
3: அவர் ரட்சிக்கப்படுகிறார்.
2: Then what happens?
3: பிறகு என்ன நடக்கிறது?
2: The devil finds no accusation.
3: இப்ப குற்றம் சாட்ட பிசாசுக்கு ஒண்ணும் இல்லங்க.
2: That is why the apostle Paul says in Romans 8:34.
3: ஆகவே தான் ரோமர் 8:34 ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார்,
2: Who is he that condemneth?
3: நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்?
2: He says it is Christ that died, yea rather is risen again.
3: கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர்.
2: Who is now at the right hand of God interceding for us?
3: அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் நமக்காய் வேண்டுதல் செய்கிறவர்.
2: Which accuser is he talking about?
3: எந்த குற்றம் சாட்டுகிறவனை பற்றி அவர் பேசுகிறார்?
2: Which condemning person and he is talking about?
3: எந்த ஆக்கினைக்குட்படுத்துகிற மனிதனை பற்றி பேசுகிறார்?
2: There is only one person that does that.
3: ஒரே ஒரு ஆள் தான் அப்படி செய்கிறார்.
2: He is talking about the devil that accuses and condemns us all the time.
3: நாம் எப்பொழுதும் ஆக்கினைக்குட்படுத்தி குற்றம் சாட்டுகிற பிசாசை அவர் குறிப்பிடுகிறார்.
2: He says, who is he that condemneth?
3: அவர் சொல்கிறார், நம்மை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறவன் யார்?
2: It is Christ who died.
3: கிறிஸ்துவே மரித்தவர்.
2: His blood was shed.
3: அவருடைய இரத்தம் தான் சிந்தப்பட்டது.
2: He took care of my sins.
3: அவருடைய பாவங்களை எல்லாம் சரி செய்தார்.
2: Therefore the devil has no right to condemn me.
3: ஆகவே என்னை குற்றப்படுத்த பிசாசுக்கு எந்தவித உரிமையும் கிடையாது.
2: See the devil all of a sudden is landed without any power.
3: பாருங்க பிசாசு திடீர்னு பார்த்தா அவனுக்கு என்ன விதமான அதிகார வல்லமை இல்லாம போயிடுச்சு.
2: This is the way through the cross and what happened there, the prince of this world is cast out.
3: இப்படிதான் கல்வாரி சிலுவையின் மூலமாய் அங்கே நடந்த காரியத்தின் மூலமாய் உலகத்தின் அதிபதி புறமாய் தள்ளப்பட்டான்.
2: Amen. He has been cast out from the thrones of many people's hearts and lives.
3: அநேக மக்களுடைய இருதயங்களிலே சிங்காசனம் போட்டு அமர்ந்திருந்தானே அதிலிருந்து அவன் புறமே தள்ளப்பட்டான்.
2: He has been the lord and master over them, dominating them. He has been cast out. The prince of this world has been cast out. When the blood was shed, sins have been forgiven. The devil's weapons were confiscated. The greatest weapon was the weapon of accusation. It has been taken away from him. He has no weapon to wield now. He is a devil without a teeth, the Bible says in Psalm 2. In the boxing match, he lost his teeth.
3: Boxing match, he lost his teeth.
2: Are you there?
3: இருக்கீங்களா?
2: The poor fellow can't chew on you.
3: பாவம், இப்போ உங்களை மெல்ல கூட முடியாது அவனால.
2: He just opens his mouth and roars. But if you look into the mouth as he is roaring, there is no teeth.
3: அவன் கர்ச்சிக்கும் போது கொஞ்சம் வாயுக்குள்ள பாருங்க, பல்லே இருக்காதங்க.
2: Jesus has knocked out all his teeth.
3: இயேசு இருக்கிற பல்லெல்லாம் பிடிக்கிட்டாரு.
2: There is no power.
3: அவங்கிட்ட வல்லமை இல்ல.
2: When you put your faith in Jesus,
3: நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கும் போது,
2: when you believe that his blood washes you,
3: அவருடைய ரத்தம் உங்களை கழுவுகிறதுன்னு விசுவாசிக்கும்
2: போது, devil has no grip on you.
3: பிசாசு உங்கள் மீது பிடி இல்லை.
2: He cannot put his claws on you and hold you.
3: அவன் தன்னுடைய கரங்களை வைத்து உங்களை பற்றிக்கொள்ள முடியாது.
2: No, nothing can hold you.
3: முடியாது, எதுவும் உங்களை பற்றிக்கொள்ள முடியாது.
2: prince of this world has been cast out.
3: இந்த உலகத்தின் அதிபதி புறமே தள்ளப்பட்டு
2: from the throne of your heart.
3: உங்களுடைய இருதய சிம்மாசனத்திலிருந்து
2: for everyone that believes in Jesus the prince of the world has been cast out.
3: இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலிருந்து இந்த உலகத்தின் அதிபதி புறமே தள்ளப்பட்டு
2: now in the throne of your life and my life Jesus is Lord and master.
3: இப்போது உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை சிம்மாசனத்திலே இயேசுவே ஆண்டவரும் இரட்சகருமாய் வெற்றிருக்கிறார்.
2: we have victory over this accuser.
3: இந்த குற்றம் சாட்டுவர் மீது நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம்.
2: we say like the apostle paul.
3: அப்போஸ்தலனாகிய பவுலை போல நாம் சொல்கிறோம்.
2: who is he that condemneth?
3: ஆக்கினிக்குள்ளாய் தீர்க்கிறவன் யார்?
2: we don't say oh he is condemning me.
3: ஓ அவன் என்ன ஆக்கினிக்கு உட்படுத்திட்டே இருக்கான் நாம சொல்கிறோம்.
2: we don't let him come and chase us.
3: அவன் வந்து நம்ம துரத்தை நாம் என்ன கொடுக்கிறது?
2: we are looking for him.
3: நாம தான் அவனுக்காக பார்த்துட்டு இருக்கோம்.
2: அவன் எங்க நம்ம தேடிட்டு இருக்கான்? எங்க அவன்? where is he?
3: குற்றம் சாட்ட ஒண்ணுமே

0: ஓ நன்றி கர்த்தாவே
1: பிரைஸ் யூ ஜீசஸ்
0: நன்றி இயேசுவே
1: பிரைஸ் யூ ஃாதர்
0: நன்றி தகப்பனே
1: தேங்க் யூ லார்ட்
0: நன்றி கர்த்தாவே
1: ஹalleluya
0: ஹalleluya
1: பிரைஸ் யூ ஜீசஸ்
0: ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே
1: பிரைஸ் யூ ஃாதர்
0: நன்றி
1: லிஃப்ட் அப் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் சே
0: கரங்களை வைத்து சொல்லுங்க
1: ஐ ஹேவ் பீன் गिवन தி ரைட் டு ட்வெல் இன் காட்ஸ் பிரசன்ஸ்
0: தேவனுடைய சமூகத்திலே வாசம் பண்ணும் உரிமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது
1: எவரிபடி ஐ ஹேவ் பீன் गिवन தட் right to dwell in the presence of God
0: ellarum solungal devuniya samuhathile vaasam pannum urimai enakku kodukapattirukirathu
1: I have right to enter
0: ulle praveshikkum urimai enakku irukirathu
1: the way is open
0: valiyum therakapattirukirathu
1: high priest is there
0: maga aasariyar irukkirar
1: I have a true heart
0: unmaiyila irudhayam enakku irukku
1: full confidence and assurance
0: viswasathin pooran nichayam irukku
1: the cleansing of the heart
0: irudhayam sutthigarikkapattirukirathu
1: and the cleansing of the body with the washing of the water
0: sarīramum jalathal sutham pannapattirukirathu
1: and the high priest is there to welcome me
0: enai varaverka maga aasariyar irukkirar
1: oh that is my dwelling place
0: oh adhaan naan vaasam pannum idam
1: I live in him
0: naan avarkul vaazhgiren
1: praise god
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்
1: clap your hands and praise the lord
0: கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள்
1: praise him
0: அவரை துதியுங்கள்
1: oh praise you jesus praise you lord
0: praise god

தம்முடைய காரணியத்தினால் தேவன் நம்மை இழுத்து கொண்டது நம்மில் வெளிப்பட்ட நீதியினால் அல்ல.

ஆண்டவராக இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. அக்கினி ஆராதனை வால்யூம் 16 என்ற இந்த சீடிக்காக ஜெபிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பாஸ்டர் டெர்லி தங்கையா, பாஸ்டர் ஜோனத்தான், பாஸ்டர் ரேச்சல் ஜான் அவர்கள் அருமையான பாடல்களை ஏற்றியிருக்கிறார்கள். பாஸ்டர் பால் தங்கையா அவர்களும் உடைய மகன் சாமி தங்கையா அவர்களும் இந்த பாடல்களை அபிஷேகத்தோடு பாடியிருக்கிறார்கள். பிரதர் வின்சென்ட் ஜார்ஜ் மியூசிக் மைண்ட் அவர்கள் இந்த சீடியை ப்ரொடியூஸ் பண்ணி அநேகருக்கு இவைகளை விநியோகம் பண்ண ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தி வருகிறார். பாஸ்டர் பால் தங்கையா அவர்களை ஆண்டவர் தாயின் கற்பத்திலிருந்து பிரித்தெடுத்து அபிஷேகம் பண்ணி ஊழியத்துக்கு அழைத்து இந்தியாவை குறித்த ஒரு திட்டத்தையும் பாரத்தையும் இந்த அடியானுக்கு கட்டளையிட்டு பெங்களூர் பட்டணத்தில் சிறிய அளவில் ஒரு சபையை விசுவாசத்தோடு ஆரம்பிக்கவும் அது இன்றைக்கு பெரிய அளவில் வளர்ந்து வரவும் அதன் மூலமாக அநேக சபைகளை ஸ்தாபிக்கவும் சபைகளின் கட்டிடங்களை கட்டவும் ஏராளமான பணத்தை தாராளமாக அருளி செய்து தேவ கிருபை நிமித்தமாக இந்தியா இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும் என்ற ஒரு எழுப்புதலின் ஆவியோடு இந்த பாடல்களை பாடியிருக்கிறதை நீங்கள் கேட்பீர்கள். ஆண்டவர் இந்த அடியானை கொண்டு அநேக உள்ளங்களை ஆறுதல் பொருத்தி இந்த பாடல் வரத்தை கட்டளையிட்டு ஏராளமான வாலிபர்கள் அவருடைய செய்தியை கேட்கவும் பாடல்களை கேட்கவும் ஓடி வருகிறார்கள். தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து அபிஷேகத்தோடு கூட ஒவ்வொரு ஊழியத்தையும் முழு இதயத்தோடு செய்ய ஆண்டவர் தடியானுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இந்தியா மாத்திரமல்ல, உலகமெங்கிலும் பல இடங்களுக்கு போகவும் போகிற இடமெல்லாம் ஒரு அபிஷேகத்தின் ஆவி மக்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை உத்தமத்தோடு நிறைவேற்றி வருகிற இந்த அடியானுக்கு ஆண்டவர் இன்னும் பல கிருபைகளை கொடுத்து பெரிய எழுப்புதலை ஆண்டவர் அருளி செய்வாராக. நாம் ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, அக்கினி ஆராதனை என்ற இந்த பாடல் சீடிக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய அபிஷேகத்தின் வார்த்தைகளை நீர் கொடுத்திருக்கிறீர்கள். அபிஷேகத்தோடு பாடப்பட்ட இந்த பாடல்கள் அநேக உள்ளத்தை தொடும்படியாகவும் அநேகரை ரட்சிக்கும்படியாகவும் அநேகரை கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கவும் பிசாசின் போராட்டத்தில் அகப்பட்டிருக்கிற மக்களை இந்த பாடல் கேட்டவுடனே அந்த பிசாசுகள் ஓடவும் ஆராதனைகளில் பாடும்போது தேவனுடைய மகிமை இறங்கி வரும்படியாகவும் கர்த்தாவே அநேகர் சுகமடையவும் ஆறுதலடையவும் பலனடையவும் இது ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட போகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தியர்கள். இதற்காக உதவி செய்தவர்கள், இசை அமைத்தவர்கள், இதை ஆண்டவரே அநேகர் வாங்குகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தீர்கள். விசேஷமாக உம்முடைய கரம் இதோடு கூட இருந்து உம்முடைய திருநாமம் மகிமைப்பட்டு உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதாக இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென்.

ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையின் போது ஆண்டவர் பாதத்தில் தொடர்ந்து 2 நாட்கள் காத்திருந்தேன். அதிகாலையில் சங்கீதம் 116:7 வசனத்தின்படி கர்த்தர் என் உள்ளத்தில் பேசினார். என் ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தார், நீ இளைப்பாறு. வாசித்த உடனே பதில் கிடைத்து விட்டது என்ற நிச்சயம் எனக்குள் வந்தது. ஒரு ராக

0: அப்படின்பார். பொத்துன்னு விழுந்துருவாங்க எல்லாம், யாருக்கு நெருங்க முடியல. இப்போ அவரை நெருங்கணும் பிடிக்கணும், அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன? யூதாசை போ, போய் கிஸ் பண்ண, உன்னை விடுவார் பக்கத்தில். யூதாஸ் கிட்ட போகிறான், போய் அவரை முத்தமிடுகிறான். அந்த இடத்துல யூதாசால மட்டும்தான் நெருங்க முடிச்சது. ஏன்? நல்ல திராட்சை பழத்தை தரும் என்று காத்திருந்தா. பைபிள் படிச்சீங்கன்னா தெரியும், அவர்கள் இயேசுவின் மேல் கை போட்டார்கள். ஆமென், ஆமென். சிநேகிதனே, முத்தத்தினாலையா என்னை காட்டி கொடுக்கிற நீ, என் பக்கத்துல வந்ததும் ஆசையா என்னை கிஸ் பண்ண நினைச்ச. ஆனா நீ எங்க போன? நேத்து தானே பந்தியிலேருந்து எழும்பி போன. நீ வரமாட்டியோ நினைச்சேன், நீ வண்டி பிடிச்சு வந்துட்ட. வந்து என்ன பார்த்துன்னு கிஸ் பண்ணதும் காசுக்காகவா? 30 வெள்ளி காசுக்காகவா? சில உறவுகள் காசுக்காக தேடி வருவாங்க, பார்த்ததும் கட்டி பிடிச்சிருவாங்க, முத்தமிடுவாங்க. தாங்க முடியல, அங்க உடையிறாரு. இயேசு வந்து பிடிக்கிறாங்க. இதுதான் தேவனுக்கு தாங்க முடியாதது. தேவன் நமக்கு செய்தவைகளை பாருங்க. மகா செழிப்பான மேட்டிலே நம்மை கொண்டு வந்து நிறுத்தினார். பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் நம்மை கொண்டு வந்து சேர்த்தார். வேலி அடைத்தார், கற்களை பொறுக்கினார், கோபுரத்தை நாட்டினார். நற்குல திராட்சை செடி, நற்கிரியைகளை துவங்கினார். நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று வெயிட் பண்றார், வெயிட் பண்றார். காலையிலே வந்து பார்க்கிறார், பூ பூத்திருக்கிறதா, காய் காய்த்திருக்கிறதா, கனியா இருக்கிறதா, ரைட். இப்போ ஃப்ரூட் வெளியே வருது. ஃப்ரூட் வெளியே வந்ததும் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், எந்த ஒரு தோட்டத்திலையும் கனி வெளிப்படும் போது உடனே அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு போக மாட்டாங்க, அதுல ஒன்னு எடுத்து டேஸ்ட் பண்ணுவாங்க. இப்படி ஆசையாய் வந்து தோட்டத்துக்குள்ள வந்து கனி வந்துட்டு எடுத்து டேஸ்ட் பண்ணா, அதுவோ கசப்பான. தேவனுக்கு கசப்பை கொடுக்கிற அனுபவம் என்பது என்ன தெரியுமா? சிலுவை வேதனை. அங்கேதான் அவர் எந்த எதை டேஸ்ட் பண்ணார் தெரியுமா? கசப்பை டேஸ்ட் பண்ணிட்டு வேதம் சொல்லுகிறது, அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாத. அதன் அர்த்தம் என்ன? வாய் இனி ஓபன் ஆகாது அதை குடிக்க. ஏன்? ஹார்ட் க்ளோஸ் ஆயிட்டு. ஜீசஸ், ஜீசஸ், ஆமே. அவர் எல்லாத்தையும் சகித்தார். அவர் கையில ஆணி அடிச்சாங்க, சகித்தார். காலில் ஆணி அடித்தார்கள், சகித்தார். அவர் தலையில முட்களால கிரீடத்தை உண்டு பண்ணி வைத்து நெருக்கினார்கள், சகித்தார். சாட்டை அடிகளால் ஆமே அடித்து சரீரத்தை கிழித்தார்கள், சகித்தார். அவர் கண்ணை கட்டி தலையிலே கொட்டினார்கள், சகித்தார். ரோமத்தை பிடித்து இழுத்தார்கள், சகித்தார். முகத்தில் காரி உமிழ்ந்தார்கள், சகித்தார். அரை நிர்வாண கோலமாக அவரை அத்தனை பேருக்கு முன்பதாக சிலுவையிலே ஆமேன் ஆணி அடித்து உயர்த்தினார்கள், சகித்தார். அவருக்கு முன்னாகவே வஸ்திரங்களை பங்கிட்டார்கள், சகித்தார். ஆமே நிந்தித்தார்கள். ஒரு குற்றம் செய்யாதவரை எல்லா குற்றம் செய்த கள்ளர்கள் நிந்தித்தார்கள், சகித்தார். எல்லாவற்றையும் சகிக்க முடிந்த ஆண்டவருக்கு ஒன்றை மாத்திரம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுக்கு பேர் தான் கசப்பு. ஆமே. இதுதான் பிதாவுடைய வேதனை. இதுதான் திராட்சை தோட்டக்காரர், என் பிதா என்று இயேசு கிறிஸ்து பிதாவை குறித்து சொல்லுகிறார், அவருடைய வேதனை. அடுத்த வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, மூன்றாவது வசனம், எருசலேமின் குடிகளே,
1: யூதாவின் மனுஷரே,
0: யூதாவின் மனுஷரே,
1: எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும்
0: நியாயம் தீருங்கள் என்று சொல்லிவிட்டு கர்த்தர் ஒரு வார்த்தையை கேட்கிறார். பாருங்கள்,
1: நான்
0: திராட்சை தோட்டத்திற்காக
1: செய்யாத எந்த வேலையை,
0: எந்த வேலையை
1: அதற்கு இனி செய்யலாம்,
0: அதற்கு இனி செய்யலாம். நான் இனி என்னப்பா உனக்கு செய்யணும்? ஆமென். நான் பார்த்து பார்த்து தான் அவனை வளர்த்தேன். ஹல்லேலூயா. ஆமே. முதல் நான் உன்னை எந்த இடத்துல கொண்டு வந்து வைத்தேன்? வேலி அடைக்கவில்லையா?

0: இரவின் பயங்கரத்துக்கு நான் உன்னை காக்கவில்லையா? உன் பக்கத்தில் 1000, உன் வலதுபுறத்தில் 10,000 விழுந்த போது அவங்கள விட நீ உத்தமனா? அவங்கள விட நீ யோக்கியனா? அவங்கள விட நல்லவனா? அல்லவே, நான் உன்னை காத்தேன் அல்லவா. நீ வளரும்ங்கிறதுக்காக கற்களை எல்லாம் பொறுக்கி போட்டேனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கற்களை எல்லாம் பொறுக்கி போட்டேனே. பிள்ளைங்களுக்கு ஃபுட் ஊட்டும் போது மீன் கொடுப்பாங்க பாருங்க பெற்றோர், வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறதுனால சொல்கிறேன். ஆமாம், நமக்கெல்லாம் அப்படி தர மாட்டாங்க. ஆனால் பிள்ளைங்களுக்கு அது பிச்சு உள்ள என்ன இருக்கான்னு பார்ப்பாங்க தெரியுமா? மொள்ளு இருக்கான்னு பார்த்து எடுத்து எடுத்து போட்டு பொல்லாதவர்களாக நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு பார்த்து பார்த்து நீ வளரணும், நீ வாழணும், நீ நிலைக்கணும். கற்களை எல்லாம் பொறுக்கி போட்டேன். நற்குல திராட்சை செடியா? ஆமே, நல்ல உண்மையிலே, உண்மையிலே. ஆமே, இன்னைக்கு என்ன கேட்ட நான் சொல்லுவேன், இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நன்மை வெளிப்படுதுன்னா அது இல்லாதவன் தானா? இன்னைக்கு என்னில் ஏதாவது ஒரு நன்மை, ஏதாவது ஒரு நன்மையான ஒரு காரியத்தை நீங்க பார்க்குறீங்கன்னா அது இல்லாதவன் தானா? அதை உருவாக்கினது கர்த்தர், அதை துவங்கினது கர்த்தர். ஆமே, நான் இப்படி செய்கிறேன், அது மாத்திரமா கோபுரத்தை கட்டுறேன். எப்படி உன்னை கண்காணிக்கிறேன் தெரியுமா? எப்படி கண்காணிக்கிறேன்? ஹல்லேலூயா. ஆமே, நீ எனக்கு நல்ல கனியை தருவ. ஹல்லேலூயா. நீ எனக்கு மனமகிழ்ச்சியா இருப்பேன்னு பார்த்தா, நீ எனக்கு கசப்பை தந்தது என்ன சொல்லிட்டு அடுத்து கேட்கிறார், நான் இதுக்கு மேல உனக்கு என்ன செய்யணும்? நான் இதுக்கு மேல உனக்கு என்ன செய்யணும்? இன்னும் நீ எது என்ன கேளு என்ற, இதுக்கு மேல நான் உனக்கு என்ன செய்யணும்? தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன். அப்படி லிஃப்ட்ல உயர்த்தினது மாதிரி ஒரு டைம் வர காத்திருக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயத்தின் மேல ஜெயம். தாவீது வர வர வர வர இப்படிதான் இருக்கும் பைபிள். விருத்தி அடைந்தான், பலத்தான், வர வர, டே பை டே இப்படி உயர்த்தி ஆசீர்வதித்து தாவீதே சொல்றார், தேவரீர் என்னை இதுவரை நடத்தி கொண்டு வந்ததற்கு நான் ஏமாத்திரம், என் வீடும் ஏமாத்திரம். இப்படி சொன்ன தாவீது ஒரு கசப்பை கொடுத்துட்டார் ஆண்டவருக்கு. அதில் தான் பத்சேபாளை பார்க்கிறான், பாவம் செய்கிறான். பத்சேபாளை சொந்தமாக்க வேண்டும் என்பதற்காக பத்சேபாளுடைய கணவன் உரியாவை யுத்தத்திலே முன்னிற்க வைத்து அவன் ரத்தம் சிந்த வைக்கிறான். என்னதான் இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தாலும், கர்த்தரால் நேசிக்கப்பட்டவனாக இருந்தாலும், அநீதிக்கு அநியாயத்துக்கு தேவன் துணை நிற்கவே மாட்டார். தேவனை அறியாத ஒரு ஆள் இருக்கிறாங்க, தேவனை அறிந்த நாம இருக்கிறோம் வைங்களேன். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, நான் தேவனை அறிந்து கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கிறேன். தேவனை அறியாத ஒருவனுக்கு நான் அநியாயம் செய்யறேன். அவன் ஆண்டவருக்கு, ஆண்டவர் யாருன்னே தெரியாது. இப்ப நான் போய் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே என்ன இருந்தாலும் நான் உம்முடைய ஊழியக்காரன், நான் உங்க பிள்ளை, நீங்க எனக்கு துணை நின்று. இப்படிதான் ஒருத்தர் ஆண்டவர்கிட்ட கேட்க வந்தான், எனக்கும் என் சகோதரனுக்கு இருக்கிற சொத்த பிரச்சனையில தீர்த்து வைங்க. நான் என்ன உனக்கு நியாயாதிபதியை வச்சது யாருன்னு கேட்டேன். ஏசாவை வெறுத்தேன் என்று சொன்னாலும், யாக்கோபு ஏசா பிரச்சனையில கர்த்தர் ஏசாவின் தொடைய சுழுக்கல்ல, யாக்கோவின் தொடையதான் தொட்டார். ஆமே, அதனாலதான் நீ பலி செலுத்த வரும்போது, அவன் பலி செலுத்த வாரானோ இல்லையோ, நீ வரும்போது சகோதரனுக்கு உன் பேரில் ஒரு குறை இருந்துச்சுன்னா போய் ஒப்புரவாக. ஹல்லேலூயா. தாவீது பாவம் செய்கிறார், உரியாவை முன்னிறுத்தி கொலை செய்ய வைக்கிறான். யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது, ஆனா கர்த்தர் பார்க்கிறார். நான் தன் தீர்க்கதரிசி அனுப்பும் போது தீர்க்கதரிசி சொல்லும் ஒரு வார்த்தை உண்டு, 2 சாமுவேல் 12 7-8 வசனங்கள்ல.
1: அப்பொழுது
0: வாசிங்க, கரெக்ட் தான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி,
1: நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும்
0: யூதா வம்சத்தையும்
1: உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால்,
0: நான் உனக்கு தந்தது பத்தலைனா, இன்னும் உனக்கு வேண்டியதை
1: தருவேன். கர்த்தருடைய பார்வைக்கு
0: பொல்லாத காரியத்தை செய்து
1: அவருடைய வார்த்தையை
0: நீ அசட்டை பண்ணினது என்ன? உனக்கு பத்தலைனா கேள், நான் இன்னும் தரேன். நான் இவ்வளவு செஞ்சிருக்கிறேன் தாவீதே, இல்ல இது போதாத கேளு. ஆனா நீ என் பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? நல்ல திராட்சை பழம் தரும் என்று காத்திருக்கும் போது எனக்கு ஆகாத கனிகளை தந்தது என்ன? இதுக்கு மேல நீ என்ன செய்யலாம்? சிலுவையிலே கைகளை விரித்து தொங்கிக் கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன? என்னுடைய முழுவதையும் நான் தந்து விட்டேன் உனக்கு. கொஞ்சம் ரத்தம் இருக்கிறது, அதையும் குத்தி எடுத்துக்கோ. இதுக்கு மேல உனக்கு என்ன செய்யணும்னு விரும்புறேன்? நான் காத்திருக்கிறேன், நான் உன்னை வேலி அடைக்கிறேன், நான் உனக்குள்ளே நற்கிரியைகளை துவங்குகிறேன், கற்களை எல்லாம் பொறுக்கி போடுகிறேன். இல்லைன்னா இவ்வளவு வளர்ந்திருக்க முடியுமா? நிக்க முடியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாள்ல ஒரு ஊழியக்காரர் சொன்ன, ஆமென், ஒரு செய்தி கேட்கும் போது சொன்ன ஒரு வார்த்தை, ஆமென். அவர் சொன்னார், நீங்க ஊழியத்துல என்னெல்லாம் சாதிச்சீங்க செஞ்சீங்கன்னு கேட்கும்போது, நான் இவ்வளவு காலம் ஆண்டவருக்குடையவனா ஊழியக்காரனை இருக்கிறதே எனக்கு பெரிய சாதனை அப்படின்னா. ஆமன், எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள்ள வந்து பின்வாங்கி போனவங்க எத்தனை பேர், மறுதளித்து போனவர்கள் எத்தனை பேர், அது நடுவில் ஆமா இன்னைக்கும் அவருடையவனாய் அவருடையவளாய் என்ன நீக்க வச்சிருக்கிறது. ஆமே ஆமே, அதன் அர்த்தம் நான் இன்னும் வேலைக்குள்ள தானே இருக்கிறோம். இல்லைனா பன்றிகள் வந்து மெய்ந்து போட்டிருக்குமே. என்னெல்லாம் செய்யறார், இதுக்கு மேல உனக்கு என்ன செய்யணும் கேட்கிறார். நான் என்னப்பா செய்யணும்? தாவீதே சொல்ல, நீ கேளு, நான் தாரேன், ஆனால் நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது. தாவீதே, நீங்க இதை செஞ்சிருக்கவே கூடாது, நான் இப்படி எதிர்பார்க்கல. ஆமென். சவுல் நிமித்தம் ஒரு நாள் மனஸ்தாபப்பட்டார், சவுல் தள்ளிட்டார். அதுக்கப்புறம் அவன் செய்யறதை குறித்து அவர் கவலைப்படவே இல்லை. ஏன் தள்ளிட்டார்? அந்த இடத்துல தான் தாவீதை கொண்டு வைக்கிறார். ஒருவர் தள்ளப்பட்ட இடத்துல தான் நாம் இருக்கிறோம். இவ்வுல் எதிர்பார்ப்பு தாவீது மேல என்ன வேணாலும் கொடு, என்ன வேணாலும் கொடு. கோபுரத்தை கட்டி ஆலையை ரெடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி பொசுக்குன்னு தாவீது விழுந்துட்டார். தாவீது, நான் உனக்கு இதெல்லாம் தரலையா, இதெல்லாம் செய்யலையா, போதில்லையா, உனக்கு பத்தலையா, கேளு, நான் தரேன், ஆனா நீ இப்படி செஞ்சிருக்க கூடாதுல்ல. ஆமே, இன்னைக்கும் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாருன்னா. ஆமே, திராட்சை தோட்டங்கள் நடுவில் ஒரு அத்திமரம் நடப்பட்டிருந்தது, இயேசு சொன்ன ஓமை. 3 வருடம் அது வளர்கிறது, கனி கிடைக்குமா என்று பார்க்க வரும்போது கனி இல்லை. உடனே ஒன்று சொல்ற, வெட்டி போட்டு சொல்லும் போது அதை பராமரிக்கிறவர் கண்காணிக்கிறவர் சொல்றார், இந்த 1 வருஷம் இருக்கட்டுமே, நான் அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யறேன், கனி கொடுத்தால் சரி, கொடுக்கலன்னா வெட்டிடலாம். இந்த வருஷம் நம்ம நல்ல கனி கொடுத்தோமா? அப்படி இல்லாதிருந்தும் இன்னைக்கு நான் வெட்டி போடப்படாம நிக்க காரணம் என்ன? பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து ஒருவர் எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்.

0: ஆமே. இந்த ஒரு வருஷம் இருக்கட்டுமே. ஹல்லேலூயா. இந்த ஒரு வருஷம் இருக்கட்டுமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமே. சில ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கும்போது, எல்லா நம்பிக்கையும் முடியும் போது, டாக்டர் வந்து சொல்லுவாங்க, ஆக்சிஜன் மாஸ்கை ரிமூவ் பண்ணா அவுட். ஆமே. ஆக்சிஜன் மாஸ்கை ரிமூவ் பண்ணா அவர் இந்த வேலையை ரிமூவ் பண்ணிட்டார்னா எப்படான்னு சாத்தான் பார்த்துட்டு இருக்கிறான். இன்னும் வச்சிருக்கிறார், நம்புறார். உங்க புருஷன் உங்களை நம்புறத காட்டிலும், உங்க மனைவி உங்களை நம்புறத காட்டிலும், உங்க பெற்றோர் உங்களை நம்புறத காட்டிலும், உங்க பிள்ளைங்க உங்களை நம்புறத காட்டிலும். ஆமே. ஹல்லேலூயா. நமக்கு ஆக்சிஜனே தாங்க, வேலையே தாங்க. ரிமூவ் பண்ணிட்டான். ஆண்டவர் கேட்கிறார், நான் இனி என்ன செய்யணும்? ஜீவனை கொடுக்கறதை விட நேசம் இருக்கா? ஆமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிளட் டொனேட் பண்ணுவாங்க சிலர், சும்மாவே கொடுப்பாங்க சிலர். கொடுத்து என்ன வாங்குவாங்க? காசு வாங்குவாங்க. சாத்தான் உலகத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறான் பரிசாட்டு. அப்பாலே போ சாத்தானு சொல்லிட்டு தம்முடைய ரத்தத்தை கொடுத்து நம்மளை வாங்கிட்டார். மகா செழிப்பான மேட்டில் இரட்சிக்கப்படுகிறவர்களை சபையிலே கொண்டு வருகிறார், வேலை அடைக்கிறார். வசனம், ஜபம், ஆராதனை, துதி வேலையா இருக்கு. நற்கிரியைகளை துவங்குகிறார், சுத்தப்படுத்துகிறார். வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தா அவர் கேட்கிற நியாயம் தீருங்க. மூணாவது மனுஷனை கூப்பிடுறார், இங்க வாங்க, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும், நான் இனி என்ன செய்யலாம்? மற்றவர்களை பார்த்து கேட்கிறார், நீங்க சொல்லுங்க, பார்க்குறீங்கல்ல சொல்லுங்க, இனி இந்த தோட்டத்துக்கு நான் என்ன செய்யலாம், நான் என்ன செய்யல? ஆமே. ஹல்லேலூயா. போன வர செய்தியில சொன்ன வார்த்தையை சொல்லுகிறேன். ஆரோன் என்ன பேசுறான், மோசே என்ன, மிரியாம் என்ன பேசுகிறான் என்பதை காட்டிலும் மோசே எப்படி ரியாக்ட் பண்றான் என்பதுதான் ஆண்டவருக்கு. ஆரோனும் மிரியாமும் மோசேக்கு விரோதமாய் பேசும்போது மோசே குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் சாந்த. ஆமே. பிரதிகூலத்துல தான் நம்முடைய கேரக்டர் எழுதப்படும், பிரசனத்துல அல்ல. பிரசனத்துல உருவாக்கப்படும். ஒரு டெஸ்ட் வைப்பார் ஆண்டவர். மலையில் இருக்கும்போது கர்த்தர் மோசையோடு பட்சமாய் பேசுகிறார். இறங்கி வந்ததும் ஆரோன் எதிராக பேசுறா, மிரியா எதிராக பேசுறா. இப்பொழுதுதான் மோசையை பத்தி மோசை என்ன சொல்றார்? மோசை அமைதி ஆயிட்டார். உடனே மோசையை பத்தி வேதத்தில் எழுதுகிறது, அவன் சாந்த. அதாவது ஓகே ஆகணும்னா டெஸ்ட்ல பாஸ் ஆகணும். மோசையின் கேரக்டர் அங்கு எழுதப்படுகிறது. சர்ச்சுக்குள்ள அந்நிய பாஷை பேசுவோம், வெளியே போய் ஐயோ இந்த சிஸ்டர் பேசுறத. ஆமே. நம்முடைய கேரக்டர் எழுதப்படுவது சபைக்குள்ள அல்ல, சமுதாயத்தில், மற்றவர்கள் மத்தியில். உங்கள் நற்கிரியைகள்னால மற்றவர்கள் உங்களை கண்டு தேவனை மகிமைப்படுத்துவார்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஆமே. எல்லாரையும் பார்த்து சிரிக்க முடியுதா? ஒருத்தங்களை பார்க்கும்போது 32 பல்லையும் காட்டுறோம், சிலரை பார்த்தா 3 பல்லு தான் காட்டுவோம். கரெக்டாக இல்லையா? முகம் அப்படி அப்படி உடனே சுருங்கும். ஆமே. அப்படி ஒருத்தங்களை பார்த்து பிரதர் ப்ரைஸ் லார்ட், இன்னொருத்தங்க பார்த்து ப்ரைஸ் லார்ட், நல்லா இருக்கீங்களா, அவ்வளோதான் முடிஞ்சு. ஏங்க இதில் இதில் வந்து நம்ம நம்முடைய மாம்சத்தை தானே, நம்முடைய மனசை தானே திருப்திப்படுத்தணும். இந்த ஆளை பார்த்து சிரிக்கக்கூடாது, அவர் போகிறது வர உம்முன்னு இருக்கணும். யாருக்கு என்ன நஷ்டம்? அவர் உடனே எழுதுவார், இது செட் ஆகாது. நம்முடைய அவருடைய புத்தகத்தில் இருக்கிற நம்ம பேஜில் என்னெல்லாம் எழுதியிருக்கிறார். இப்போ ஆண்டவர் வந்து ஒரு தூதனை அனுப்பி ஒவ்வொரு பேரை சொல்லி வாசிக்கட்டுமா? எல்லாரும் கையெடுத்து கும்பிடுவோம், தயவு செய்த ஆண்டவரே. அவன் ஆரோனும் மிரியாமும் எதிராய் பேசும்போது மோசையின் கேரக்டர் எழுதப்படுகிறது. அவ்வளோதான், மோசை சைலண்ட் ஆயிட்டார், கர்த்தர் வயலண்ட் ஆயிட்டார். இறங்கி வந்து கூட்டிட்டு வாண்டார், எல்லாரும் கூட்டிட்டு வா. பத்தியா என் தாசனாகிய மோசை எப்படி அவனை வளர்த்துருக்கான் பாரு. இப்படிதாங்க அவர் சொல்ல விரும்புறாரு, கூட்டு போய். அவன் அப்படிமா கிடையாது, நீ நினைக்கிற மாதிரி அவன் கிடையாது. அவன் என் சாயலை காண்கிறான், என் வீட்டில் எங்கும். ஓ, ஏன் நமக்காக இன்னவரால வழக்காட முடியவில்லை சொல். அவர் நமக்குள்ள துவங்கின நற்கிரியைகள் எங்கே? ஆண்டவர் நீங்க ஞாயந்திருங்க. ஆண்டவர் எப்படி பார்த்துப்பேன்? ஆமே, நான் நீதி உள்ள நியாயாதிபதியின் ஒன்ன விட சத்துருவுக்கு நல்லாவே தெரியும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் போவதற்கு முன்பதாக, மரிப்பதற்கு முன்பதாக தன் சீஷர்கள் சூழ்ந்திருக்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும். அதுதாங்க நம்ம வாழ்க்கையில் செய்கிறார், கற்களை பொறுக்கி போடுறார். ஆண்டவர் சொல்றார், நான் இனி என்ன செய்யலாம்? எல்லாம் செஞ்சுட்டு எதிர்பார்த்த கனி இல்லாததும் தேவனுடைய கோபம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. 5:5-6 பாருங்கள்.
1: இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன், அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும்.
0: அதன் வேலியை
1: எடுத்து
0: போடுவேன்,
1: அது மேய்ந்து போடப்படும்.
0: மேகங்களுக்கும்
1: கட்டளையிடுவேன்.
0: ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுகிறவர் கர்த்தர். எதின் மேல பெய்யணும், எதின் மேல பெய்யக்கூடாது, இந்த ரெண்டாவது வசனம் படிக்கும்போது இதமாக இருக்கும். ஆனால் 5:6 படிக்கும்போது தாங்க முடியாது நம்மளால். ஜீசஸ், கர்த்தரின் கோபம் இது. வேலியை எடுக்கிறார், வேலியை எடுத்தாலே எல்லாம் போச்சு. வேலைக்குள்ள இருந்த யோபுவை சாத்தானால, யோபுவின் வீட்டில் இருக்கிற புல்ல கூட தொட முடியல. ஆனா பெர்மிஷன் வாங்கிட்டு வரும்போது தெரியும்ல, எல்லாமே அவுட். வெல்த் கம்ப்ளீட்டா போச்சு, ஹெல்த் கம்ப்ளீட்டா போச்சு. கத்தர் பராமரித்து யோபுவின் உயிரை மட்டும் காப்பாற்றுகிறார். நம்முடைய பராமரி யோபுவை சாட்சி கூட்டத்தில் சொல்ல விட்டா அவன் மற்றவங்களாம் சொல்ல, எனக்கு கத்தர் வீட்டை கட்டி தந்தார், அதை செஞ்சார், இதை செஞ்சார். யோபு சொல்லுவார், அவருடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றி தான் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா, உயிரோடு இருக்கிறேன். வேலி எடுக்கப்பட்டு. ஸோ இப்படி ஆண்டவர் வந்து தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்த காரணம் என்ன? 7 சொல்லப்பட்டிருக்கிறது,
1: சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம்
0: இஸ்ரவேலின் வம்சமே,
1: அவருடைய மனமகிழ்ச்சியின் நாட்டு
0: யூதாவின் மனுஷரே
1: அவர் நியாயத்துக்கு,
0: அவர் மனமகிழ்ச்சியா நம்மளை வச்சிருக்கிறார். ஆமே, தோட்டத்துல தோட்டம் வச்சிருக்கிறவங்க தோட்டத்துல சில மரங்களை பார்த்து சில செடிகளை பார்க்கும் போதே சந்தோஷமா இருக்கும் அவங்களுக்கு. அப்படி இந்த பூமியில நம்மை வைத்திருக்கிறார். செப்பனியா 3 அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? செப்பனியா 3:17 வாசியுங்கள்.
1: உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார்,
0: அவர் ரட்சிப்பார்,
1: அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து,
0: அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து
1: தம்முடைய அன்பின் நிமித்தம்,
0: தம்முடைய அன்பின் நிமித்தம்
1: அமர்ந்திருப்பார்.
0: ஆமே. இந்த வார்த்தையை எழுதும் போது ஆல்ரெடி இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறேன் நினைக்கிறேன். பிரியமானவர்களே, எதையும் தேவனை பிரியப்படுத்தி வாங்குவோம், வருத்தப்படுத்தி வாங்கக்கூடாது. ஆமே, பிரியப்படுத்தி வாங்குவோம். பிரியப்படுத்தி வாங்கினா அவர் எக்ஸ்ட்ராவா தருவார், வருத்தப்படுத்தி வாங்கினா. ஆமே, இளையகுமாரன் தகப்பனை வருத்தப்படுத்தி வாங்கினான், அதனால் அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. இஸ்ரவேலர்கள் ராஜா வேண்டும் என்று தேவனை வருத்தப்படுத்தினார்கள். சாலமோனை பாருங்க, 1000 காளைகளை பலி செலுத்துகிறான். அதாவது மேக்சிமம் தேவனுக்கு செலுத்த வேண்டிய ஆராதனை செலுத்தி விட்டு போய் படுக்கிறான். கர்த்தர் வாரார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள், பிரியப்படுத்தி வாங்கும். ஆமென். முதலாவது கண்மலை அடிக்க சொல்லுகிறார் மோசே கிட்ட, அடிச்சுட்டான். அவர் ஒரு விசை நமக்காய் அடிக்கப்பட்டார். இரண்டாவது விசை தண்ணீர் தாகம் வந்தபோது வந்து சொல்லுகிற கண்மலை பார்த்து பேசுங்கிறார். ஆனால் ரெண்டாவது விசையை மோசே அடிக்கிறார், அவரால் தாங்க முடியல. அதனால ரெண்டு வாட்டி அடிக்கிறான். முதல் வாட்டி அடிக்கிறான், கண்மலையிலிருந்து தண்ணீர் வரல. இது ஒரு நாள் ஆண்டவர் பேசும்படி வைத்தார். அவருக்கு தாங்க முடியல. மோசே நீ அடிப்பே, நான் எதிர்பார்க்கல மோசே, நீ பேசுவே நினைச்சேன், நீ என்னை பார்த்து பேசுவே நினைச்சேன். ஆனால் அத்தனை ஜனங்களுக்கு முன்பதாக மோசையை விட்டு கொடுக்க கூடாது அல்லவா. மோசே மீண்டும் ஓங்கி அடிக்கிறான், தண்ணீர் வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு விசை நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், மறுபடியும் நாம் அடிப்போனா. இதுக்கப்புறம் அவர் விரும்புகிறது, மோசே அந்த கண்மலையை பார்த்து பேசு. ஆண்டவர், நாங்கள் எங்களுக்கு அடிச்சுதான் ஒரு பழக்கம், உங்களை அடிச்சுதான் ஒரு பழக்கம், உங்ககிட்ட பேசி பழக்கம் இல்லை. நான் உன்னை எப்படி வச்சிருக்கிறேன் தெரியுமா? என் மன மகிழ்ச்சியின் நாற்று, உன்னை பார்த்ததும் எனக்கு சந்தோஷம் வரணும். முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம் இருக்கிறது போல எனக்கு பிரியமானவள் இருக்கிறாள். எருசலேம் குமாரத்திகள் எல்லாம் முல்லை போல அவருக்கு வேதனையை கொடுக்கும் போது அவருக்கு பிரியமானவள் லீலி புஷ்பமாய் வாசனை கொடுக்கிறாள். லீலி புஷ்பம் முட்களின் நடுவே இருக்கும். காற்று அடிக்கும் போது அந்த அந்த இதழ்கள் முட்களில் பட்டு கீறல் வரும். அந்த கீறல் வரும்போது அதிலிருந்து வாசனை வரும். பக்கத்து தெருவில் போறவங்களுக்கு கூட தெரியும் அது லீலி புஷ்பத்தின் வாசனை. இந்த உலகத்தில் கர்த்தர் நம்ம எப்படிதான் வைத்திருக்கிறார். ஆனால் தகப்பனுடைய வாசனை நம்மால் கெடுகிறது என்றால் அவரால் தாங்க முடியவில்லை. அவர் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறார். நான் வேலி எடுத்து போடுவேன், பன்றிகள் வந்து மேய்ந்துடும், முட்கள் வரும், இதெல்லாம் தாங்கவே முடியாது. மழை பெய்யாதபடிக்கு மேகத்துக்கு கட்டளையிடுவேன். அவனுக்கு ஒன்றும் கொடுத்துடாத, ஒரு டிராப் கொடுத்துடாத, ஒரு டிராப் தண்ணி கொடுத்துறாத. பாதாளத்தில் இருந்த அந்த ஐஸ்வர்யவான் கத்துறானே, எனக்கு ஒரு ஒரு ஒரு சொட்டு தண்ணி. லாசரும் விரல் நுனையிலிருந்து கர்த்தர் நமக்கான ஆசீர்வாத வாசலை அடைத்தார். பாதாள வேதனையை இங்கே அனுபவிப்போம். ஆமே. சில சொல்லுவாங்க நரக வேதனையா இருக்கு, ஆனால் தாங்க முடியல. இன்னைக்கு நாம் பெற்றுக்கொண்டதெல்லாம் நம்முடைய தகுதியால் வந்ததல்ல, அப்பா தயவால வந்தது.

அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அஞ்சாவது அதிகாரத்தில் கோபத்தில் சொல்லுகிறார், நான் வேலியை எடுத்துருவேன், அவ்வளோ நான் உன் கதையை முடிச்சிருவேன்னு சொல்லும் போது அவருடைய தயவு எழும்பி வருது. ஏன்னா அவர் செஞ்சது அவ்வளோ. ஆமென். இந்த தயவு எழும்பி வரும்போதுதான் எந்த ஏசாயாவை கொண்டு அவர் வேலி எடுத்துருவாரு, இதெல்லாம் மேய்ந்து போடப்படும், இனி அவ்வளவுதான், இதுக்கு மேல ஆசீர்வாதம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லும் போதுதான் ஆறாவது அதிகாரத்தில் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தரை ஆமென் ஏசாயாவுக்கு காண்பித்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த பூமியிலே ஹல்லேலூயா, ஆண்டவர் இனி நான் வாழ்வதற்கு, இனி நான் எழும்புவதற்கு, இனி என் வாழ்க்கை அர்த்தமுள்ளவாக மாறுவதற்கு இங்கே வேற ஒண்ணுமே இல்லையா, இனி என்ன செய்யலாம், இனி என்ன செய்யலாம் என்று பிதாவாகிய தேவன் யோசிக்கிறார். என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், இனி ஒன்னே ஒன்னு செய்யலாம். இப்பொழுது ஏசாயாவுக்கு ஒரு காட்சி காண்பிக்கப்படுகிறது, உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை காண்கிறார். ஏழாவது அதிகாரத்தில் அடையாளமாய் கொடுக்கப்படுகிறது, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். யார் அந்த குமாரன்? ஆறாவது அதிகாரத்தில் அஞ்சாவது அதிகாரத்தில் தேவன் கேட்கிறார், இனி இதுக்கு நான் என்ன செய்யலாம், இது வளரணும்னா இனி என்ன பண்ணலாம், இந்த திராட்சை தோட்டத்தில் நல்ல கனி உண்டாக என்ன பண்ணலாம், எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு, ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. நான் இப்படி அந்த காட்சியை சொல்லுகிறேன், பிதா பக்கத்தில் இருந்து குமாரனாகி கிறிஸ்து சொல்லியிருப்பார், அப்பா நான் போறேன், நான் போறேன். அவன் குப்பையா இருக்கிறவனுடைய வாழ்க்கையை நான் கோபுரத்தில் கொண்டு வைக்கிறேன், சாம்பலுக்கு பதில நான் சிங்காரத்தை கொடுக்கிறேன், துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறேன், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை கொடுக்கிறேன், துயரத்துக்கு பதிலாய் ஆனந்த தைலம், சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரம். Glory! ஏசாயாவுக்கு காண்பித்து கொடுக்கிறார், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஆறாவது அதிகாரத்தில் காண்பித்து கொடுக்கிறார், ஏழாவது அதிகாரம் அதனுடைய பதினாலாவது வசனத்தில், ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவே. ஆறாவது அதிகாரத்தில் ஐந்தாவது அதிகாரத்தில் கேட்கிறார், என்ன செய்யலாம், ஆறாவது அதிகாரத்தில் ஆமென் கிறிஸ்துவை காண்பித்து கொடுக்கிறார், ஏழாவது அதிகாரத்தில் அவர் ஒரு குமாரனா எப்படி வெளிப்பட போறாரா, ஆறாவது அதிகாரத்தில் எப்படி பார்க்கிறார், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில். யாரை உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் பார்க்கிறானோ, ஏழாவது அதிகாரத்தில் ஒரு குழந்தையா எனக்காக தம்மை தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி. ஸ்டாரி ஸ்டாரி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த டிசம்பர்ல இந்த கிறிஸ்மஸ்ல இன்னும் இயேசுவ குழந்தையா பார்க்கிற பரிதாப கூட்டங்கள் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். அதனாலதான் ஏசாயாவுக்கு முதல்ல இந்த அடையாளத்தை கொடுக்காம அறிமுகம் இருக்கிறது. ஆமென். பிள்ளைய துணிகளிலே சுற்றி முன்னணியில் கிடைத்திருப்பது அடையாளம் என்றால் இவருக்கு ஒரு அறிமுகம் உண்டு, அவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில். ஆமென் சொல்றவங்க ஆர்ப்பரிப்பாடு. ஜீசஸ்

கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவான். ஆர் ஐந்தாவது அதிகாரத்தில் என்ன செய்யலாம் கேட்கிறார். ஆறாவது அதிகாரத்தில் ஏசாயாவுக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். பார்த்துக்கோ இவரை, பார்த்துக்கோ இவர் எப்படி வரப்போறார். பா இவரை பார்த்து எப்படி இருக்கிறார் பாத்தியா. ஆமென். சேராபீன்களுக்கு கூட அவரை பார்க்க முடியாது. அவ்வளவு பிரகாசம் உள்ளவர், அவர் உயர்ந்தவர், அவர் உன்னதமானவர், அவர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் வாசிப்பே.

சபையாய் முடிந்த ரெண்டு

0: செய்யலாம்.
1: காண்பித்து கொடுக்கிறார். ஏழாவது அதிகாரத்தில் அடையாளமாய் கொடுக்கிறார். இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். லூக்கா 2 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த லூக்கா 1 அதிகாரம், அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். பைபிள் எவ்வளவு பியூட்டிஃபுல். ஏசாயாவை கொண்டு எழுதினது 600 முன்பதாக, இது எழுதி 600 கழித்து லூக்காவை கொண்டு ஆவியானவர் எழுதுகிறார், அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவை 40 பரிசுத்தவான்களை கொண்டு இந்த வேதம் எழுதப்பட்டது. ஆனால் 40 பரிசுத்தவான்களுடைய கரத்தை பிடித்தவர் ஒருவர். எனவேதான் இந்த வேதத்தில் எது முரணா கிடையாது. ஆதியாகமம் 1:1 முதல் வார்த்தை துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தின் கடைசி வார்த்தை வரைக்கும் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். 7 அடையாளத்தை கொடுக்கிறார். 8 அவர் என்ன செய்ய போகிறார் அது சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன? 17 18
0: இதோ நானும் இதோ எனக்கு கொடுத்த பிள்ளைகள்,
1: நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். எபிரேயர் 2:13 இதே வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறதை நாமே பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரா? இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி இருக்கிறார். 14 ஆதலால் அப்படி சொல்லி இருக்கிறார். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்திட்டு இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளோ இப்படி சொல்லி இருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அவர் ஏன் மாம்சமாகி? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி வர காரணம் என்ன? அவருக்குடைய அசைன்மெண்ட் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப நான் போறேன்பா, நான் எப்படி உங்க முன்னாடி பிள்ளையா இருக்கிறேனோ இவனை இவளையும் கொண்டு வந்து நான் என்னை பிள்ளையாக்கி சேர்க்க. ஜீசஸ். ஆமென். 8 அவர் செய்கிற காரியம் சொல்லப்படுகிறது. 9 ஏசாயாவை கொண்டு கர்த்தர் எழுதுகிறார். 6 நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன்
0: கொடுக்கப்பட்டார்.
1: நமக்கு குமாரன் கொடுக்கப்பட்டார் எனக்காக. இனி என்ன செய்யலாம்? இதை தவிர எனக்கு வேற வழி இல்லை, இதை தவிர வேற வாய்ப்பே இல்லை. இயேசுவை தவிர வழியே இல்லை, இயேசுவை தவிர வாய்ப்பே இல்லை. ஆமே நமக்கு. ஆமே. எனவேதான் இயேசு பிறந்த போது மேய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கும் போது தூதன் தோண்டி சொல்லுகிறான், இது உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ண செய்தி, கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். வரிசையா பார்க்க போறோம். என்ன தீர்க்க தரிசியை கொண்டு சொன்னதெல்லாம் வரிசையா பார்க்க போறோம். தீர்க்க தரிசி அவரை முதல்ல உயரமான சிங்காசனத்திலே பார்த்து அதன் பிறகு ஒவ்வொன்றா அவர் குழந்தையாக, அதன் பிறகு அவருடைய வளர்ச்சி, அவருடைய ஊழியம், அவருடைய மரணம், அவருடைய உயிர்ப்பு இப்படி காண்பித்துக் கொடுக்கிறார். இயேசு இந்த பூமியில் பிறந்த போது இயேசு என்று பெயரிடுவாயாக என்று மரியாளுக்கு யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. இப்படி இயேசுன்னு பெயரிட்டான். எல்லாரும் இயேசுவை பார்த்தாங்க. ஆனால் இயேசுவோடு பழக பழக பழக இயேசுதான் கிறிஸ்து என பார்த்தார்கள். ஆமே ஆமே. இயேசு மரித்து உயிர்த்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு கூட இருந்தவர்கள் அனைவரும் அவரை அறிந்து கொண்டார்கள், இவர் கிறிஸ்து, அனுப்பப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். பவுல் கிறிஸ்து தான் இயேசுன்னு பார்க்கிறார். அதனால அந்த நிருபத்தில் நிறைய இடத்துல கிறிஸ்து இயேசு. ஏன்னா பவுல் வந்து மீட் பண்ணும் போதே எப்படிதான் பார்க்கிறார்? அவரை தெய்வமாக தான் பார்க்கிறார். நாமும் அப்படிதான். நாம் கிருபை பெற்றவர்கள், நாம் பாக்கியம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. அவர் இயேசு என்று அறிந்து பிற்பாடு கிறிஸ்து, அவர்தான் கிறிஸ்து, அவர்தான் மேசியா என்று நாம் நம்பினவர்கள் அல்ல. நமக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சம் என்ன தெரியுமா? ஆமே. அவரே கிறிஸ்து, அவரே இரட்சகர், அவரே மெய்ப்பர். ஆமே ஆமே. ஹல்லேலூயா. എത്ര ഭാഗ്യവാൻ ഞാൻ ഈ ലോകയാത്രയിൽ

0: துணையா. நேரம் பறந்து விட்டது, ரெண்டே வார்த்தையை சொல்லி செபிக்கிறேன். ஆமே, இந்த செய்தி இன்னும் இப்போதான் ஆரம்பத்துக்குள்ளேயே போகுது, ஆனால் கிறிஸ்மஸ் செய்தி கிடைத்து விட்டது நான் நம்புகிறேன். ஹாலலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இவர் கொடுக்கப்படுகிறார். 25வது அதிகாரம் அதனுடைய 8-9 வசனங்களை கொஞ்சம் வேகமாய் வாசியுங்கள். இயேசு 25,
1: அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின்
0: நிந்தையை பூமியில் இராதபடி
1: முற்றிலும் நீக்கி விடுவார்.
0: கர்த்தரே இதை சொன்னார். 9வது வசனம், அக்காலத்திலே
1: இதோ இவரே நம்முடைய,
0: எல்லாரும் சொல்லுங்க, இவரே நம்முடைய தேவன்.
1: இவருக்காக காத்திருந்தோம்
0: இவர் நம்மை ரட்சிப்பார்.
1: இவரே கர்த்தர்.
0: எல்லாரும் சொல்லுங்க, இவரே கர்த்தர், இவரே தேவன், இவர் நம்மை ரட்சிப்பார். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே கர்த்தர், இயேசுவே தேவன், இயேசு நம்மை ரட்சிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அடுத்து சொல்லப்படும், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து
1: மகிழ்வோம்.
0: இவருடைய ரட்சிப்பினால் இவருக்காய் காத்திருந்தோம். சரி, காத்திருந்துட்டோம், அவர் வந்துட்டார், இனி என்ன செய்யணும்? அதுதான் இயேசு சொல்லுகிறார், என்னை நிலைத்திருங்கள். அதை தீர்க்க தரிசியை கொண்டு எழுதி வைக்கிறார். 26:3, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவர் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன். அவர் வந்துட்டார்ல, பிடிச்சுக்கோ, இருக பிடிச்சுக்கோ, கெட்டியா பிடிச்சுக்கோ, ஹல்லேலூயா, பிடிச்சுக்கோ. அப்படி நம்ம பற்றி கொண்டா, இருக பற்றி கொண்டா, 27 சம்பவிக்கும். எல்லாரும் சொல்லுங்க, 27 சம்பவிக்கும். என்ன 27? 1-2 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, அக்காலத்திலே கர்த்தர் லிவியாத்தான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாத்தான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். 2வது வசனம், அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும், திராட்சை தோட்டம். அதை குறித்து பாடுங்கள், அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு நீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கசப்பு, இந்த கசப்பான திராட்சை தோட்டம் எப்படிங்க நல்ல ரசத்தை கொடுத்தது? இயேசு வந்ததுனால, இயேசு வந்ததுனால. ஹல்லேலூயா. என் வாழ்க்கை இதுவரை அப்படிதான் இருக்கிறது. அவர் எனக்கு என்னெல்லாமோ செஞ்சு பார்க்கிறார். நான் நல்லா இருவேன், நான் நல்ல ரசத்தை கொடுப்பேன், ஆனா இன்னும் ஆகாத கனியை தான் கொடுத்துட்டு இருக்கிறேன். எனக்கு இனி என்ன, என் வாழ்க்கை இனி மாறாதா? மாறாதா? நீ பூமியில பாக்குறத நிறுத்திட்டு உன்னதமான கர்த்தரை பார், உன்னதமானவரை நோக்கி பார். அவர் பரிசுத்தம் உள்ளவரும் பரிசுத்தம் செய்கிறவருமாயிருக்கிறார். ஆமென், ஆமென். இன்னும் இயேசாய 5 தான் வாழ்க்கையா இருக்கா? ஆமென். இயேசுக்கு இடம் கொடுங்க. என்ன செய்யணும்? என்னில் நிலைத்திருங்க. ஆண்டவர் சொல்றார், மிகுந்த கனிகளை. ஆமே, நமக்கு முன்பாக இது ஒரு புதிய வருடம் இன்னும் சில நாட்களில் வரப்போகிறது. ஆண்டவர், 2023 ரிப்பீட் ஆக கூடாதப்பா. ஆமே, என்ன நீர் மன மகிழ்ச்சி நாட்டாய் வைத்திருக்கிறீர். என்னை பார்த்து நீங்க சந்தோஷப்படும்படி அப்பா. ஐ சரண்டர். ஆமே, கண்டலி மூடி. ஒரு 2 நிமிஷம் எழுந்து நிற்கலாமா?

முடிந்தவர்கள் எழுந்து நின்று அப்படியே கைகளை உயர்த்தி என் வாழ்க்கையின் பாடல் இசையா அஞ்சா இருக்க கூடாது, இசையா 27 இருக்கணும். ஹலலூயா ஹலலூயா ஹலலூயா ஹலலூயா. ஆண்டவரே உங்களை பிடிச்சுக்கிறேன்பா, நீர் வேணும் ஆண்டவரே, நீர் வேணும் ஆண்டவரே. ஹலலூயா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என் வாழ்க்கை, என் வாழ்க்கையில இயேசு 27:2 பாடப்படுவதாக. நல்ல திராட்சை ரசத்தை தரும், திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். ஆண்டவர் உமக்கு உகந்தவனாய், உமக்கு உகந்தவளாய் என்னுடைய வாழ்க்கை இருக்கணும்பா. என் வாழ்க்கையை மாற்றுவீராக, என் வாழ்க்கையை உருவாக்குவீராக. நான் உம்முடைய மன மகிழ்ச்சியின் நாட்டா இருக்கணும். உலகம் உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கும் போது நீங்க என்ன பார்த்து சந்தோஷப்படணும். சோதோம் பட்டணத்தார் உங்களுக்கு மன பாரத்தை வேதனை கொடுத்த போது ஆபிரகாம் வீட்டுல வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போனீங்களேப்பா, என்ன அப்படி வைங்கப்பா, என்ன அப்படி உருவாக்குங்கப்பா, என்ன அப்படி உருவாக்குங்க ஆண்டவர். உங்களை பற்றி கொண்டு, உங்களை பற்றி கொண்டு, உங்களை பற்றி கொண்டு வாழ். கிருபை தார், கிருபை தார், கிருபை தார். கேட்கலாமா?

0: நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. ஆமென், ஆமென, ஆமென். ஹல்லேலூயா.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

எங்களுக்கு சாப்பாடுன்னு சொன்ன ஸ்கூல்ல தான் ஒருவேளை உணவு கிடைக்கும். எங்க அப்பா ஒரு பெரிய குடிகார, பட்ட பாடுகளுக்கு அளவே சொல்ல முடியும். ஒரு கொடுமை, பிளாட் பரத்தில் எத்தனையோ நாட்கள் அழுது கொண்டிருக்கும். 10 வயதுல எனக்கு போலியோ அட்டாக்னால என்னுடைய வலது காலை நான் இழந்து விட்டேன். அப்பா 16 வயசுல கிணத்துல விழுந்து சேர்த்துட்டாங்க. அம்மா வறுமையிலே சேர்த்துட்டாங்க. இயேசு என்னோட கூட பேசினார். ஒரு ஆடு மேய்க்கிற சகோதரன் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. சனிக்கிழமை டாக்டர் சொல்லிட்டாங்க, உன் குழந்தை செத்து போயிடுச்சு, பிரெயினுக்கு போற அத்தனை நரம்பும் கட்டாயிடுச்சு. ரெண்டாவது குழந்தையும் பிறந்த குழந்தை மறித்து போனேன். ஆண்டவரை பார்த்து சொன்னேன், என்னால் முடியல ஆண்டவரை, என் ஜீவன் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி. ஆண்டவருடைய சத்தம், ஏதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கணும். கொஞ்ச நஞ்ச போராட்டம் அல்ல, நான் பிறந்தது நாள் முதல் கொண்டு போராட்டம். 10 வயதுல எனக்கு போலியோ அட்டாக்கினால் என்னுடைய வலதுகாலை நான் இழந்து விட்டேன். அன்பு காட்டுவதற்கு யாரும் இல்லை, அரவணைப்பதற்கும் யாரும் இல்லை. எங்க அப்பா ஒரு பெரிய குடிகாரன், குடியினால குடி வேதனை. எங்க அம்மா அடிச்சு சித்திரவதை செய்ததுனால சென்னை பட்டணத்திலிருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு குக்கிராமத்திற்கு நாங்கள் வந்தோம். எங்க மாமா வீட்டுக்கு வந்தா எங்க மாமா ஒரு சின்ன ஒரு குடிசையை கொடுத்தாங்க. அந்த குடிசையில் தான் நாங்கள் வாழ்ந்தோம். சாப்பாடு கிடையாது. வாரத்துக்கு ஒரு முறை வருவார், வெள்ளிக்கிழமை வருவார், 5 கிலோ அரிசியை வாங்கிட்டு காய்கறிகளை வாங்கிட்டு வருவார். ஆடி அசைந்து வருவார். வரும்பொழுது வயல்வெளியெல்லாம் போட்டு கூழும் சகதியுமாய் வரும். அரிசியெல்லாம் எல்லாமே ஒன்றுமே யூஸ் இல்லாத ஒரு பொருளாகிடும். வந்து வீட்டில் வந்து அடி அடினு அடிப்பார், எங்கள் அம்மா அடிப்பார், எங்களை அடிப்பார். நாங்கள்லாம் ஓடிடுவோம். 3 நாளைக்கு நாங்கள் எங்கே இருப்போம் எங்களுக்கே தெரியாது. பயந்து பயந்து பயந்து வாழ்வோம். எல்லா பிள்ளைகளும் சந்தோஷமாக இருப்பாங்க, நாங்களுக்கு எங்களுக்கு மாத்திரம் ஏன் இவ்வளோ வேதனை. அப்பான்னு ஒரு நாள் நாங்கள் கூப்பிட்டதில்லை. உண்மையை சொல்கிறேன், 16 வயசு வரை எனக்கு ஒரு ட்ரெஸ் கூட வாங்கி தந்ததில்லை. அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வறுமை. எங்களுக்கு சாப்பாடுன்னு சொன்ன ஸ்கூலில் தான் ஒருவேளை உணவு கிடைக்கும். அதுக்காக தான் போனேன் தவிர படிப்புக்கும் எனக்கும் துளி கூட சம்பந்தம் இல்லை. படிப்பில் கவனம் செலுத்த முடியல. வறுமையின் கஷ்டங்களே எனக்கு வேதனையாக இருந்ததுனால படிப்பில் கவனம் செலுத்த முடியல. 10வது வரியும் படித்தேன். உண்மையை சொன்ன சொந்த பேர் எழுத தெரியாது. 10வதுல பரீட்சை எழுதினேன். 3 சப்ஜெக்ட்ல 37 மார்க்கு. இந்த 37 மார்க் வச்சு என்ன செய்வது? ஒன்றும் செய்ய முடியாது. அப்பா 16 வயசுல கிணத்துல விழுந்து சேர்த்துட்டாங்க. அம்மா வறுமையிலே சேர்த்துட்டாங்க. என்ன செய்வது? உண்மையை சொல்கிறேன், புளி இலைகளை சாப்பிடுவோம், பச்சை காய்கறிகளை சாப்பிடும், பச்சை கீரைகளை சாப்பிடும். பசியின் கொடுமை தாங்க முடியாது. இதுல சமுதாயத்தின் மத்தியில கொடுமை. சமுதாயம் நல்லா இருந்தா நம்மளை ஏற்றுக்கொள்ளும். ஆனா சமுதாயம் நம்ம கெட்டு போயிட்டோம்னா சமுதாயம் வெறுக்க ஆரம்பித்துருவாங்க. எங்க சொந்தங்கள்லாம் எங்களை வெறுக்க

ஆரம்பிச்சு நான் நடந்து வந்தவ சொல்லுவாங்க, தருத்திரம் பிடிச்ச வராம்ப, நீ எல்லாம் ஏண்ட வர, எங்கன்னா போய் சாக வேண்டியதானே சொல்லுவாங்க. உண்மையே சொல்லணும், கிழிஞ்சு போன சட்டையை போட்டு ஒரு லிங்கை கட்டிக்கிட்டு பைத்தியக்காரன் போல சுத்திரி, யாராவது கடைக்கு போக சொன்னாங்கன்னா கூழோ கஞ்சியோ கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டு தான் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பேன். சினிமா பாடல்களை பாடிக்கொண்டிருப்பேன், சோகமான பாடல்களை பாடிக்கொண்டிருப்பேன். இப்படியே உருண்டோடி கொண்டிருந்தது. கடை சென்னை பட்டணத்தில் போய் ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சேன். ஹோட்டலில் அந்த தட்டு கழுவுதுனால கைகளெல்லாம் புண்களாக மாறிவிட்டது, அதுவும் செய்ய முடியல. வீட்டுக்கு வந்தால் யாரும், வீட்டில் வந்து யாரும் சேர்க்கல. என்ன நிறைய பேர் சொன்னாங்க, தம்பி நீ ரொம்ப கஷ்டப்படுறியப்பா, நீ இப்போ ட்ரெயினில் போய் பிச்சு எடுத்து நிறைய பேர் உனக்கு பிச்சை போடுவாங்க. உலகம் அதுதான், நல்லா இருந்தால் நம்மளை பாருங்க, எனக்கு என்ன கொடுத்தாங்க, பிச்சைக்காரன்ற பதவியை கொடுத்துட்டாங்க. பிச்சை எடுப்பதை விட நான் சாவதே மேலேன்னு சொல்லி தான், தற்கொலைக்கு நேராக போகும்போது தான் நான் ஒன்று சொன்ன, கடவுள் யார், கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா, கடவுள் இருந்தால் நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன், கடவுளே கிடையாது. என் உள்ளம் சொல்லுது, இல்லை கடவுள் இருக்கார், கூப்பிடு. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 34 வாசிக்கிறோம், இந்த ஏழை அவரை நோக்கி கூப்பிட்டார், அவனை இடுக்கண்களுக்கெல்லாம் அவனை நீக்கி அவனை ரட்சித்தார் என்று வாசி. நான் சொன்ன கடவுள், உண்மையான கடவுள் இருந்தா என்னை சந்திங்கன்னு சொன்ன. இயேசு என்னோடு கூட பேசினார். ஒரு ஆடு மேய்க்கிற சகோதரன் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். இன்னைக்கு நான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேனோ, அந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரையிலும் என் ஜீவனை அவருக்கு நான் பணியமாக வைத்தேன். அவருக்காக வாழ்வதற்கும் சாவதற்கும் எதுக்கும் நான் ஒப்பு கொடுத்தேன். நான் அரட்சிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு நல்ல வேலை வேணும்னு கேட்கல. ஆண்டவர், உமக்காக நான் சாதிக்கணும், உமக்காக நான் பெரிய காரியங்களை செய்யணும், இரத்த சாட்சியாய் சாகணும்னு சொல்லி தான் என்னுடைய வாஞ்சை தாகமாக இருந்தது. அந்த பக்தி வைராக்கியம்தான் என்னை மேலாக உயரத்தில் கொண்டு வந்தது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். உண்மையாக சொல்லுகிறேன், எந்த சமுதாயம் என்னை உயர்த்தலை, எந்த மனுஷனும் என்னை உயர்த்தலை, தேவனே என்னை உயர்த்தினார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த போது கர்த்தர் சொன்ன, மகனே என்னுடைய ஊழியத்துக்கு அவனை தெரிந்து கொண்டேன்னு சொன்னார். நான் சொன்னேன், ஆண்டவரே நான் படிப்பறிவு இல்லாதவன், நான் ஒரு பலவீனமானவன், சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவன், ஆனால் உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு எந்த தகுதியும் இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, தகுதி இல்லாதவனை தான் நான் தகுதிப்படுத்துறேன், தகுதிப்படுத்துறவன். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் உள்ள பைத்தியங்களை தெரிந்து கொண்டேன், பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனரை தெரிந்து கொண்டேன். நான் உன தெரிந்து கொண்டேன், நான் உன தேசத்தின் கடைமனை மட்டும் கொண்டு போவேன், தேசத்தில் உன்னை பயன்படுத்துவேன் சொன்னார். ராஜாக்களுக்கு மத்தியில் கொண்டு போவேன் சொன்னார். ஆனா ஊழியத்துக்கு என்னை அழைத்த போது நான் ஒப்பு கொடுத்தேன். உண்மையை சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் பட்ட பாடுகளுக்கு அளவே சொல்ல முடியாது, அவ்வளவு ஒரு கொடுமை. பிளாட்பரத்தில் எத்தனையோ நாட்கள் அழுது கொண்டிருப்பேன், என்னை யாரும் நேசிக்க மாட்டாங்க, என் ஊழியத்தை யாருமே என்னை கனப்படுத்தவும் மாட்டாங்க, என்னுடைய குடும்பம் என்னை கைவிட்டது. ஊழியத்தை நம்பி வந்த நிறைய ஊழியக்காரங்க என்னை பார்த்த உடனே என் சூழ்நிலை பார்த்து ஒதுங்கி விட்டார்கள். கிராமப்புறங்களில் போய் சுவிசேஷத்தை அறிவிப்பேன், ஆனால் யாரும் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு பிச்சைக்காரனை விட கேவலமாக தான் நினைத்தார்கள். ஒரு சின்ன பேக் எடுத்துக்கிட்டு ஒரு தெரு தெருவா போய் இயேசுவை பற்றி சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, தம்பி உன் நிலைமையே பரிதாபமாக எங்களுக்கு சொல்ல வேண்டிய போன்னு சொல்லுவாங்க. தங்குவதற்கு இடம் கிடையாது, பிளாட்பாரம், சர்ச்சு வாசல். உங்களை போல தேவ பிள்ளைகள், நல்ல அன்புள்ள பிள்ளைகள் ஒரு நாள் ரெண்டு நாள் இடம் கொடுப்பாங்க தங்குறதுக்கு. அதுக்கு பிறகு சொல்லுவாங்க, தம்பிங்கெல்லாம் இடம் கிடையாது போயிடுப்பான்னு. இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை உருண்டோடி கொண்டு, ஆனா நம்பிக்கை இழந்து போகல. என்னுடைய ஒரே ஒரு எண்ணம் என்ன தெரியும், தீர்மானம் என்ன தெரியுமா, அவருக்கு நான் சாகணும், ஊழியத்துல நான் சாகணும், இயேசுவுக்காக நான் சாகணும், எப்படியாயிலும் சாகணும், சீக்கிரமா ஆண்டோட சமூகத்துக்கு போயிடணும். இதுதான் என்னுடைய வாழ்க்கையா இருந்தது, குறிக்கோளா இருந்தது. அந்த நிலையில் தான் தேவனை அதிகமாய் துதிக்க ஆரம்பித்தேன். தேவனை துதிக்க துதிக்க துதிக்க பாடல்களை தேவன் கொடுக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா, நிறைய பாடல்களை கொடுத்தார், ஏக்கச்சக்கமான பாடல்களை தேவன் கொடுத்தார். ஒவ்வொரு பாடலும் எனக்கு ஆறுதலாகவே மாறினது, என் அனுபவமே எனக்கு பாடலாக மாறி, என் வாழ்க்கை எனக்கு பாடலாக மாறினது. ஒரு ஒரு முறை உதவாதவன் என்று தள்ளியது உலகம். ஹல்லேலூயா, அந்த பாடல்

வாழ்க்கையில எல்லாரும் என்னை உதாசனப்படுத்தினார்கள். கடைசியாக மிகவும் வேதனைப்பட்டவனாக, ஆறுதல் அற்றவனாக சாக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தபோது, ஆனா ஒரு சந்தோஷம், நான் பரலோகத்துக்கு போக போறேன்னு ஒரு சந்தோஷம், என்னால முடிஞ்ச ஊழியத்தை நான் செஞ்சேன்னு ஒரு திருப்தி. ஆனால் எங்கு சாவது தெரியல, கண்கள் எல்லாம் உள்ளே போய்விட்டது, எலும்பும் தோலமாக மாறிவிட்டேன். கடைசியாக ஒரு தெரிந்தவருடைய வீட்டுக்கு நான் போனேன். அங்க போன உடனே மயங்கி அப்படியே கீழே விழுந்துட்டேன். அவர் விழுந்தவன் அவர் சொல்றார், இவர் நாளைக்கு இன்னைக்கே செத்துருவார் போலவுது, இவருடைய பாடி யார் எடுக்கிறது என்று சொல்லி என்னை எழுப்பினார்கள். 20 ரூபாய் கொடுத்து எங்கேயாவது போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. காடு போடுங்க நம்பி, 20 ரூபாய் கொடுத்து எங்கேயாவது போன்னு சொல்லிட்டாங்க. எங்க போறதுன்னு தெரியல. ஒரு சர்ச் வாசல் இருந்தாங்க, அப்படியே வந்து அங்க வாசல்ல உட்காந்து ஓன அலற, என்னை நேசிக்கிறது உலகத்துல யாருமே கிடையாதா, எனக்கு யாருமே இல்லையே, ஆண்டவரே ஏன் என்னோட வாழ்க்கையில் இவ்வளவு ஒரு கஷ்டம் சொல்லி அழுது கொண்டிருக்கும் பொழுதுதான் ஒரு பாடலை தேவன் கொடுத்தான். ஏ மைனர் தம்பி, ஏ மைனர். தேங்க்யூ ஜீசஸ்.

ஆண்டவரே, இந்த பாடல் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற பாடல். எனக்கு எப்பவுமே வாழ்க்கை தான் பாடல். நான் எந்த பாதையை கடந்து போறனோ அது பாடலாக மாறிவிடும். அது அழுது கொண்டே இந்த பாடல் வந்தது. ஆண்டவரை பார்த்து சொன்னேன், என்னால் முடியல ஆண்டவரே, என் ஜீவன் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி, என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்த போது ஆண்டவருடைய சத்தம், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதளிக்காமல் என் வசனத்தை கை கொண்ட முடியாது, ஏதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று ஆண்டவர் சொன்னான். அதற்கு பிறகு ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப் ஐயா ஆண்டவர் என்னை உயர்த்த ஆரம்பித்தார். சின்ன சின்ன இடங்களில் பாட ஆரம்பிக்கும் பொழுது பிசாசுகள் ஆல்ரெடி ஓட ஆரம்பிச்சது. பாட பாட நிறைய ஆரம்ப நாட்களில் ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு, அதுக்கப்புறம் வர்ஷிப் பண்ண கூப்பிட்டாங்க. அதுக்கு பிறகு தேவன் எனக்கு நிறைய தேசங்களிலும் உலக நாடுகளிலும் தேவன் பயன்படுத்தி வருகிறார். எனக்கு திருமணம் ஆனது, எனக்கு ஒரு நல்ல ஆண் குழந்தை கருத்தர் கொடுத்தார். அவனுக்கு பின்னி சார்ல்ஸ் டோனி என்று பெயர் வைத்தேன். ஒரு நெழுப்புதல் வீரனாக வர வேண்டும் என்று எழுதி பெயர் வைத்தேன். 2.5 வயசு இருக்கும். என் பிள்ளை நல்லா பாடுவான். ஒரு நாள் நான் ஊழியத்துக்கு சென்றிருந்த போது திடீர் என்று என் குழந்தை பயங்கரமான காய்ச்சல் வந்து விட்டது. மருத்துவமனைக்கு கொண்டு போக என் மனைவி போன் பண்ணுறேன், குழந்தைக்கு பிக்ஸ் வந்துருச்சு, உடனே வாருங்க. அந்த காட்சி என்னால் பார்க்க முடியல. ராமச்சந்திரா மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். வெள்ளிக்கிழமை இரவு கொண்டு போகிறோம். சனிக்கிழமை டாக்டர் சொல்லிட்டாங்க, உங்கள் குழந்தை செத்து போயிடுச்சு, பிரெயினுக்கு போகிற அத்தனை நரம்பம் கட் ஆகிடுச்சேன்னு சொல்லி. என்ன செய்வது? சனிக்கிழமை குழந்தை சேர்த்துடுச்சு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்வதா அடக்கம் செய்வதா? முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருக்கு தான் நம்ம மகிமை செலுத்தன்னு சொல்லி மருத்துவமனையில் என் குழந்தையை வைத்து விட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செஞ்சேன். கண்ணீரோடு கூட ஆராதனை செஞ்சேன். திங்கக்கிழமை என் குழந்தையுடைய பாடியை கொண்டு வரது கூட என்கிட்ட பணம் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரோ தேவ பிள்ளைகள், இந்த தேவ பிள்ளைகளை நேசிக்கிற பிள்ளைகள் கட்டினார்கள். என் அன்பு சகோதர சகோதரி, என் குழந்தையுடைய பாடி வீட்டுக்கு நான் கொண்டு வந்து பாடின பாடல் தான் இந்த பாடல். ஏ மேஜர் சார், டி டி டி டி மேஜர்

அந்த பாடலை பாடி என் குழந்தையை வைத்து பாடின பாடல் அடக்கம் செய்தேன். வீட்டுக்கு வந்தப்போ டேடி டேடின்ற பிள்ளை காணோம், ரொம்ப வேதனை. ஆண்டவரை பார்த்து கேட்டேன், ஆண்டவரே ஏன் செய்ய சொல்றது கேட்கறதுக்கு நான் கேள்வி கேட்கறது நான் எந்த தகுதியும் இல்லை, இது ஏன் நடந்ததுன்னு கேட்ட போது ஆண்டவர் சொன்ன, பரிமள தைலம் குப்பியில் இருக்கிற வரையும் வாசனை வீசாது மகனே, அந்த குப்பியை உடைச்ச எப்படி வாசனை வீசுமோ அது போல உன்னை நான் உடைத்திருக்கிறேன். அந்த வாசனை எப்படி, அதாவது குப்பியில் இருக்கிற ஒரு கொஞ்சம் பேர் கூட வாசனை வீசாது, குப்பியை உடைச்ச வாசனை வீசுகிறது போல என்னுடைய மகிமை நீ போய் நிற்கும் பொழுது அநேக ஜனங்களுக்கு, ஹல்லேலூயா, அநேக கட்டப்பட்ட ஜனங்கள் ஆறுதலற்ற ஜனங்களுக்கு என்னுடைய மகிமை அவர்களை சந்திக்கும், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அதற்காக தான் இதை அனுமதித்தேன் என்று சொன்னேன், நான் சொன்ன முடிய அடிமை என்று சொன்னேன். என்ன வந்தாலும் அதுக்கு பிறகு இரண்டாவது குழந்தையும் பிறந்த குழந்தை மரித்து போனது, டாக்டருடைய தவறான ஒரு செயலினால் மரித்து போனது. அதற்காகவும் நான் எதையும் பண்ணேன், எதை என்ன வந்தாலும் என்னதான் ஆனாலும் சொல்லி பாடிட்டேன்ல, ஆமேன்னு சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோம். எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு அவமானங்கள், சில சொல்லுவாங்க இவர் என்ன செஞ்சாரோ, பிள்ளைங்க இவ்வளவு போயிடுச்சு, அல்லேலூயா, என்ன வந்தாலும் பரவாயில்லை, எத்தனை சூழ்நிலை வந்தாலும். வேதம் சொல்ல தங்கள் பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம், எபிரேயர்ல வாசிக்க தங்கள் பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம், பட்டயத்தால் மாண்டு போனார்கள் என்று வாசிக்கிறோம். ஆனாலும் எழுப்புதல் அடைந்தார்கள், கட்டாயம் சொல்றேன், ஒரு பெரிய எழுப்புதல் கண்டிப்பா வரப்போகிறது, அல்ல இல்லையே சொல்லுமா. அதன் விளைவாக வந்த பாடல் தான் இதெல்லாம். நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, பாட்டு கேட்டாவே எங்களுக்கு அழ வருது, பாட்டு கேட்டா சந்தோஷம் வரணும், ஆனா இந்த பாட்டு கேட்டா என்ன வருதா, அழ வருதுன்னு சொல்றாங்க. அழ வந்துச்சுன்னா ஆறுதல் வருங்க, அழலையே சொல்லுங்களேன். இந்த அழ வந்து வேதனைப்படுத்துற அழல, ஆறுதலை கொண்டு வர அழை, அல்லேலூயா சொல்லுவோமா. அதுல பாட்டு கேட்ட நிறைய பேர், முஸ்லீம் கூட இந்து மக்கள் கூட எல்லாரும் இந்த பாட்டு கேட்கறாங்க. பாட்டு கேட்டு இதை கூட ஹோட்டல்ல சாப்பிட்டு இருந்தோம், ரெண்டு பிள்ளைங்க வந்து, மாஸ்டர் உங்க பாட்டு எங்களுக்கு ரொம்ப உயிரா இருக்கும், ரொம்ப பிடிக்கும், எந்த சர்ச்சைக்குமா போறீங்கன்னு கேட்டேன். நாங்க சர்ச்சைக்கெல்லாம் போறது, நாங்கெல்லாம் நாங்க இந்து ஃபேமிலி பாஸ்டர், எங்க அப்பா சர்ச்சைக்கெல்லாம் விட மாட்டாங்க, நாங்க வீட்டுல இருந்தே ஜெபம் பண்றோம், அல்லேலூயா அல்லேலூயா. அநேகருக்கு ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். கொஞ்சம் நஞ்சம் பாடுகள் அல்ல, அவ்வளோ பாடுகள். கீழே விழுந்து என்னுடைய ஸ்பைனல் கார்டு முதுகு தண்டு உடைந்து 4 டிஸ்க் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் உங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, ஒரு டெட் பாடியை தந்து கலந்துட்டாங்க. நானும் அழறேன், என் மனைவி அழறோம். பிசாசு சொல்றான், ஏன்னா யாருக்குன்னு அவன் சொல்லிட்டான், நீ என் ராஜ்யத்துல ரொம்ப தலையிடுற, நீ இயேசுவை மகிமைப்படுத்துற, அதனால என் ராஜ்யம் அழிக்கப்படுது, அதனால உன்னை என்ன செய்வது. ஆனா கீழே வந்து ஸ்பைனல் கார்டு முதுகு தண்டலாம் உடஞ்சி போச்சு. பிசாசு வந்து சொல்றான், இதுதான் உனக்கு கடைசி படுக்கைன்னு சொன்னான். அந்த படுக்கையில விசுவாசம் தளர்ந்து போகல, இனிமேல தான் ஆரம்பம்னு சொன்னேன், அல்லேலூயா சொல்லுங்களேன், இனிமேல் தான் ஆரம்பம்னு சொன்னேன், அல்லேலூயா. ஒரு பக்கம் சாவை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறேன், ரெண்டு கைகளும் ரெண்டு கால்களும் செயலிலிருந்து போய் டாக்டர் சொல்லிட்டாங்க. இந்த நிலையில் நானும் மனைவி ஓன் அலறோம், எங்களை தூக்கி நிறுத்துவதற்கு யாரும் இல்லை. மனைவி இரவு நேரத்தில் 8:30 பிரேயர் தொடங்குவாங்க, கிட்டத்தட்ட 12 வரையும் அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணுவாங்க, என்னை சுத்தி சுத்தி அழுது கொண்டே ஜெபம் பண்ணும், அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க நானும் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் கர்த்தரையும் கூட பேசினாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், அல்லேலூயா. அவ ஜெபிக்க ஆரம்பித்த போது 10 எழுந்து நிற்க ஆரம்பிச்சேன், அல்லேலூயா சொல்லுவோமா. டிஸ்க் எப்படிதான் எங்க போய் செட் ஆச்சுன்னு எங்க தெரியல, அல்லேலூயா. எல்லாம் ஒன்னா சேர்ந்துச்சு, 20 நிக்கிறேன்னா ஆண்டோடைய கிருபை, அல்லேலூயா சொல்லுவோமா, ஆமென். அப்ப வந்த பாடல் தான் இந்த பாடல், சி மைனர் பா, அல்லேலூயா.

0: சொல்ல போன பிரச்சனை மேல பிரச்சனை, வாழ்க்கை முழுவதும் பிரச்சனை தான். ஆனா ஊழியத்துல அப்படி வல்லமை வெளிப்படும் இல்லையா? சொல்லுங்களேன், எங்களை அப்படியே தேவ பிரச்சனை அப்படி நிறம ஜனங்க ஆறுதல் அடிவாங்க, ஜனங்க விடுதலை ஆவாங்க. ஆனா நாங்க படுற பாடு அழிலியா சொல்லுவோமா? ஒரு நாள் ஊழியம் செஞ்சுட்டு வர்றேன், பிசா சவால் வர்றான், பாரு என்ன செய்யறான் பாரு. கிட்னியில 8 ஸ்டோன் வந்துடுச்சு, 10 mm, 12 mm, அப்படியே ஸ்டோன் இன்னும் செங்கல் மாதிரி வந்துடுச்சு, நிறைய பில்டிங் கட்டுற மாதிரியா. வாயோ என்ன போராட்டம், போராடுறோம். அப்பதான் இந்த வாசனம் சொல், வாசனம் லூக்கா 10:19, இதோ சர்ப்பங்களின் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு அறிக்கைட்டு சோமனோம். டாக்டர் சொல்லிட்டாங்க ஆபரேஷன் வேற வழியே இல்லைன்னு. நாங்க சோமனோம், 3 நாட்களுக்குள்ள அந்த கல்லெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. அல்லையிலேயே சொல்லுவோம், கல்லை ஸ்கேன் எடுத்து பார்த்தா அவங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டாங்க. இல்லைங்க, கல்லு ஸ்டோன் பாமாயிடுது, ஒன்னும் கல்லு கூட இல்லை, தேடியும் காணாது இருப்பாய். அல்லையிலேயே சொல்லுவோம், எவ்வளவு போராட்டம், மன ரீதியாக, சரீர ரீதியாக, பொருளாதாரத்தை, ஏதாவது நம்முடைய பொருளாதாரத்தெல்லாம் அடைச்சு வைக்கிறது, நமக்கு முன்னேற முடியாத அப்படிக்கு எவ்வளவு தடை. ஆனாலும் தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பதாக கடந்து செல்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமே சொல்லுவோமா? இன்னைக்கு லட்சோதி லட்ச மக்களுக்கு, கோடிக்கணக்கான மக்களுக்கு நம்முடைய ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். பாடல் மூலம் லட்சோதி லட்சங்கள், பல மில்லியன் மக்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஒரு பாத்திரம் உடைக்கப்படும் பொழுது அநேக பாத்திரங்களை உருவாக்க முடிகிறது. ஒரு ஜீவன் பணையம் வைக்கும் பொழுது அநேக ஜீவன் ரட்சனை செய்வதற்கு கர்த்தர் பயன்படுத்துகிறார். தங்கள் ஜீவனை பாராதபடிக்கு ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவர்கள் அவனை ஜெயித்தார்கள். நிச்சயமா நம்ம நிற்போம். ஆமே சொல்லுங்களேன். எந்த சூழ்நிலைக்காக விலை போகாதபடிக்கு, ஆமை விலை போகிற கிறிஸ்தவனாக, விலை போகிற ஊழியக்கார, எந்த சூழ்நிலைக்காக உபதேசத்தை மாற்றி பேசுறவர்களா இருக்க கூடாது. கர்த்தருக்காக கடைசிவரை நிற்போம். அவர் உங்களுக்காக 7 மடங்கு அக்னியிலே உங்களுக்காக நிற்பார், சிங்க கபிலே நிற்பார். ஆமே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ராஜ்யத்தை உங்கள் கையில கொடுப்பார். ஆமே.
1: ஜாய் கிரியேட்டிவ் ப்ரொடக்ஷன்
2: ஃபார் வீடியோ கவரேஜ் அண்ட் எடிட்டிங், ஆடியோ ரெக்கார்டிங் அண்ட் எடிட்டிங், ப்ரோமோ ஃபார் அட்வர்டைஸ்மென்ட், கிராஃபிக் டிசைன்.
1: கான்டாக்ட் 9042494996.
3: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்

0: ஹல்லேலூயா. இதோ உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களில் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார்.
1: The one who is in you is greater than in the world.
0: அவர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார்.
1: He is moving in our midst.
0: அவருடைய சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்கிறார்.
1: He is sitting on his throne.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: கர்த்தர் நம் மத்தியிலே மகிமையின் ராஜாவாய் உலாவிக் கொண்டிருக்கிறார்.
1: As the king of glory is moving in our midst.
0: ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது.
1: Glory to God.
0: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆவியானவர் நமக்கு உணர்த்துக காரியங்களை நாம் அவருடைய மெல்லிய சத்தத்தை நாம் கேட்கும்படி அதிக கவனத்தோடு காணப்படுவோம்.
1: Let us be careful not to listen to the mild voice of the Lord in this morning.
0: Hallelujah. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே ரட்சித்தார்.
1: The Lord Jesus Christ has saved us by his precious blood. He redeemed
0: us. He
1: lifted us.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: இது தேவன் நமக்கு பாராட்டின அவருடைய தயவு.
1: It is his wonderful favor.
0: அவருடைய இரக்கம்.
1: His mercy.
0: இதற்கு ஈடாக ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்?
1: What he is expecting from for this?
0: ஆண்டவர் நம்மிடத்தில் நம்மால் முடியாததை செய்யும்படி அவர் எதிர்பார்க்கவில்லை.
1: He will not expect whatever thing.
0: அவர் என்ன எதிர்பார்க்கிறார்?
1: What is he expecting?
0: நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான்.
1: You have to do only one thing.
0: இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன்.
1: I have made these people for me.
0: இவர்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்களாக.
1: They come and praise the Lord.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நாம் கர்த்தரை துதிக்கும்படி,
1: in order to worship,
0: கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும்படி,
1: in order to praise him,
0: கர்த்தரை ஆராதிக்கும்படி,
1: in order to worship him,
0: கர்த்தரை நாம் உயர்த்தும்படி,
1: in order to lift up his
0: name, கர்த்தருக்கு சாட்சி சொல்லும்படி,
1: to testify,
0: கர்த்தரை குறித்து நாம் மேன்மை பாராட்டும்படி,
1: in order to lift up his name,
0: இதோ கர்த்தர் சபையிலே கொண்டு வந்திருக்கிறார்.
1: The Lord has brought us to the
0: Hallelujah.
1: Church.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah. இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம்.
1: This is what the Lord is expecting.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: மகனே மகளே, உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்தேன்.
1: My son and daughter, I finished everything for you.
0: நீ எனக்காக எதுவும் செய்ய வேண்டியதல்ல.
1: Need not do anything for me.
0: ஆனால் ஒன்று செய்.
1: But do one thing.
0: இதோ கர்த்தரை மகிமைப்படுத்து.
1: Just glorify the Lord.
0: கர்த்தருடைய நாமத்தை உயர்த்து.
1: Lift up his name.
0: சாத்தான் வெட்கப்பட்டு ஓடிப்போவான்.
1: The Satan will be ashamed.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த காலையிலே பாஸ்டர்மா பாடிக்கொண்டிருக்கும் பொழுது,
1: when pastorma was singing,
0: அப்படியே தேவ மகிமை இறங்கி வந்ததை நான் பார்த்தேன்.
1: I could see the glory of God came down.
0: அந்த worship நடத்தி கொண்டிருக்கும் பொழுது,
1: at the time of worship,
0: இந்த ஆலயம் முழுவதும் அவருடைய மகிமையினால் நிரப்பப்பட்டது.
1: I could see the glory.
0: அந்த நேரத்தில் யாரெல்லாம் கண்களை கர்த்தருக்கு நேராக ஏறெடுத்தார்களோ,
1: whoever looked upon the Lord,
0: அவர்களுக்கு ஒரு புதிய கிருபை வெளிப்பட்டது.
1: The new grace has come upon them.
0: தேவ சமாதானம் வெளிப்பட்டது.
1: Great peace came upon them.
0: ஒரு தேவ ஆசீர்வாதம் அவர்கள் மேல் இறங்கிற்று.
1: The great blessings came upon them.
0: நிச்சயமாகவே அதை நீங்கள் இப்பொழுது காண்பீர்கள்.
1: Certainly you can see that.
0: உங்கள் வாழ்க்கையில் அதை காண்பீர்கள்.
1: You will see in your life.
0: இதுவரை இல்லாத அளவுக்கு அந்த துதி நேரத்திலே,
1: at the time of worship,
0: கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தினால் நம்மை மகிழ செய்தார். அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவரை நாம்
1: மகிமைப்படுத்துவோம்.
0: ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
1: Thank you, Lord.
0: Amen. Thank you, Jesus.
1: Thank you, Jesus.
0: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே,
1: dear children in the Lord,
0: ஆகவே தேவனுடைய ஜனமாகிய நமக்கு ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு வேண்டிய ஒரு உயர்வை வளர்ச்சியை கொடுக்கும்படியாக அதற்கேற்ற ஆகாரத்தை, ஆத்ம ஆகாரத்தை, மன்னாவை நமக்கு கொடுத்து போஷிக்கிறார்.
1: Every week the Lord is feeding us with his manna in order to grow in the Lord.
0: எத்தனை பேர் பலப்பட்டு கொண்டு வருகிறீர்கள்?
1: How many of you being strengthened?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை பேர் பலத்தின் மேல் பலன் அடைந்து கொண்டு வருகிறீர்கள்?
1: How many of you getting strength after strength? அல்லேலூயா.
0: எத்தனை பேருடைய வாழ்க்கையில் சோர்வு நீங்கி விட்டது?
1: How many of you don't have
0: எத்தனை பேருக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது?
1: How many of you got the deliverance?
0: எத்தனை பேர் சத்துரு மேல் ஜெயம் கிடைத்திருக்கிறது?
1: How many of you taking victory against
0: Satan? அல்லேலூயா. இன்னும் மென்மேலும் மென்மேலும்
1: more and more
0: ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார்.
1: He is willing to bless you.
0: ஆனால் சத்தியத்தை நாம் அறிய வேண்டும்.
1: We should understand the truth.
0: சத்தியத்தை அறியாவிட்டால் நாம் விடுதலை அடைய முடியாது.
1: If we don't understand the truth, we cannot get the deliverance.
0: ஏதோ ஒரு மெசேஜ் கேட்டு போறதுக்காக நமக்கு வரக்கூடாது.
1: We should not come to just listen to the message.
0: நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம்.
1: We deceive ourselves.
0: நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்கிறோம்.
1: We deceive ourselves.
0: கற்றுக்கொள்ளும்படி.
1: Not to learn.
0: வருத்தப்பட்டு பார சமக்கர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
1: Come to me, I'll give rest to you all.
0: என்னிடத்தில் வந்து
1: Come to me.
0: நின்னு போச்சே. என்னிடத்தில் வந்து
1: You come to me.
0: என்ன செய்யுங்க? அதான் பைபிள் படிக்கிறது இல்ல.
1: You learn from me.
0: பைபிள் படிச்சாதானே தெரியும்.
1: If you read the Bible, you will understand.
0: மத்தேயு சுவிசேஷம்
1: Matthew
0: 11வது அதிகாரம்
1: 11
0: 29வது வசனம் படிங்க.
1: 28
0: என்னிடத்தில்
1: என்ன
0: பண்ணுங்க? எந்த காலேஜுக்கும் போக வேண்டியதில்லை. இதை படிக்கிறது
1: need not go to any college.
0: இயேசுவின் பாதபடியிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்.
1: At the feet of the Lord Jesus, he teaches.
0: இந்த வாழ்க்கையை நாம் எப்படி வெற்றிகரமாய் நடத்த முடியும்?
1: How to lead a victorious life.
0: எப்படி நம்முடைய சூழ்நிலைகளை நாம் மேற்கொள்ள முடியும்?
1: How to overcome the situation.
0: எப்படி நம்முடைய பாவங்களை நாம் ஜெயிக்க முடியும்?
1: How to overcome the sin.
0: எப்படி நமக்கு வந்திருக்கிற பிரச்சனை போராட்டங்களிலே நாம் வெற்றி காண முடியும்?
1: How to overcome the problems
0: என்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? கற்றுக் கொடுக்கிறார்.
1: The Lord teaches.
0: அப்படி கற்றுக் கொடுக்கும் பொழுது
1: when he teaches,
0: யார் அதை கற்றுக் கொள்கிறார்களோ
1: whoever learn,
0: அவர்கள் எப்படிப்பட்டதான புயல் வீசினாலும் அவர்கள் அதிலே ஜெயம் கொள்வார்கள்.
1: Whatever may be the cyclone, they take victory.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Thank you Jesus.
1: Thank you Jesus.
0: பல வருடங்களுக்கு முன்பதாக
1: many years ago,
0: இலங்கையிலிருந்து ஒரு கர்ப்பிணி பெண் வயிற்றில் குழந்தையோடு கூட அந்த இலங்கை கடல் பார்டர்லிருந்து அந்த கரையோரத்திலிருந்து ராமநாதபுரத்திற்கு நீச்சல் அடித்துக் கொண்டே வந்து சேர்ந்தார்கள்.
1: many years ago, one pregnant lady,
0: பல மைல்கள்
1: many miles is swim and came to the
0: Hallelujah.
1: Tamil Nadu.
0: அங்கே அநேகர் கூடி அந்த பெண்ணை விசாரிக்கிறார்கள்.
1: Many inquired about her.
0: ஏன் இப்படி வந்தாய்?
1: Why did you come from Sri Lanka?
0: அந்த மகள் சொல்லுகிறாள்.
1: She answered.
0: எங்களுடைய நாட்டிலே எங்களை கொடுமை தாங்க முடியவில்லை.
1: And we could not bear the sufferings.
0: கர்ப்பிணி பெண்களை அழிக்கிறார்கள்.
1: They are destroying the
0: சித்திரவதை பண்ணுகிறார்.
1: They are disturbing
0: என்று அவள் அழுதாள்.
1: She was weeping.
0: நீ ஒரு பெண்ணாய் இருக்கிறாய்.
1: You are a woman.
0: அதுவும் வயிற்றிலே குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறார்.
1: You bear a child.
0: எப்படி உன்னால் இவ்வளவு தூரம் நீச்சல் அடிக்க முடிந்தது?
1: How did you swim all the way?
0: அப்போ அவ சொன்னா.
1: She answered.
0: எனக்கு அப்பா இப்ப இல்ல.
1: I don't have father.
0: அம்மா எனக்கு இல்ல.
1: I don't have mother.
0: ஆனா மரிக்கிறதுக்கு முன்பதாக
1: before I die
0: எங்க அப்பா எனக்கு ஒண்ணே ஒண்ணு தான் கத்து கொடுத்தார்.
1: Father taught one thing.
0: நீச்சல் அடிக்கிறது கத்து கொடுத்தார்.
1: He made me to learn.
0: நாங்க ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள்.
1: We are the fishermen's community.
0: நான் எதுக்கு இந்த நீச்சல் நினைச்சேன்?
1: I thought why is it?
0: நான் மாத்திரம் அந்த கடல்ல குதிச்சிராவிட்டால்
1: if I don't swim
0: நான் பணமாய் போயிருந்திருப்பேன்.
1: I'd have become
0: என்னை துரத்தி கொண்டு கயவர்கள் வந்தார்கள்.
1: The thieves came behind us.
0: ஆனால் நான் நீச்சல் அடித்துக் கொண்டு வந்து விட்டேன்.
1: I swam and came.
0: எப்படி இவ்வளவு பலன் வந்தது எனக்கு தெரியவில்லை.
1: I don't know how did I get that strength.
0: எப்படி அதால் இது முடிந்தது எனக்கு தெரியவில்லை.
1: I don't know how did I do that
0: என்று அவள் வெற்றியின் சாட்சியை சொல்கிறாள்.
1: She testified victoriously.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: எதற்காக இதை நான் சொல்கிறேன் என்றால்,
1: why I'm saying this,
0: நம்முடைய வாழ்க்கையிலே
1: in our lives
0: ஆண்டவர் ஒரு அந்த நீச்சலை கற்றுக் கொடுத்த அந்த ஸ்திரீக்கு எவ்வளவு ஒரு வெற்றி உண்டாயிற்றோ.
1: When she learned the swimming, she got the victory.
0: நம்முடைய வாழ்க்கையில அடிக்கடி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பாடம் ஏதோ வந்து பிரசங்கத்தை கேட்டு மார்க் போட்டு போறதுக்காக இல்ல.
1: Not just listen to the message and put the mark and go.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் உன்னோடு என்ன பேசினாரோ அதே சத்தியத்தை கொண்டு அந்த வாரத்திலே நீ ஜெயம் பெற வேண்டும்.
1: Every week you should take the victory whatever you hear.
0: அதற்காக தான் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார்.
1: That's why the Lord is teaching us.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இந்த காலவேளையில்
1: இன் திஸ் மார்னிங்
0: நீங்கள் சத்தியத்தை கற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்களா?
1: ஆர் யூ ரெடி டு லேர்ன்?
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா,
0: ஆமென்,
1: ஆமென்.
0: நாங்க தான் ஆண்டவருடைய பிள்ளைகளா மாறிட்டோம்.
1: We have become the child of God.
0: ரட்சிக்கப்பட்டுட்டோம்.
1: We are saved.
0: ஞானஸ்நானம் பெற்று விட்டோம்.
1: We took baptism.
0: சபைக்கு வருகிறோம்.
1: We come to church.
0: பரிசுத்த ஆவியை பெற்று விட்டோம்.
1: Received the Holy Spirit.
0: எங்களுக்கு இன்னும் என்ன வேண்டும்?
1: What should we need?
0: என்று சிலர் கேட்கலாம்.
1: Some may ask.
0: நீங்கள் ஊழியம் செய்யலாம்.
1: You may do ministry.
0: உங்களுக்கு வரங்கள் இருக்கலாம்.
1: You may have gifts.
0: நீங்கள் ஜெபிக்கலாம்.
1: You may pray.
0: எல்லாம் செய்யலாம்.
1: You may do.
0: நான் ஒரு கேள்வி நான் உங்களுக்கு கேட்கிறேன்.
1: But ask one question.
0: நான் ஒரு சின்ன தவறு கூட செய்வதில்லை.
1: I never
0: என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் யாராவது எழுந்து நிலுங்க பார்ப்போம்.
1: Can you stand up? I never make any small mistake in my life.
0: யாராவது இருக்கீங்களா?
1: Anybody here?
0: நான் ஒரு தவறு கூட செய்வதில்லை.
1: I never commit single mistake.
0: என்கிட்ட பாவமே கிடையாது.
1: I don't have sin at all.
0: நான் பாவமே செய்யறதில்லை.
1: I never commit
0: என்று சொல்றவங்க எழுந்து நிலுங்க பார்க்கலாம்.
1: Can you stand up and say?
0: நமக்குள் பாவம் இல்லை என்போம் ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாயிருப்போம்.
1: If we say I don't have
0: sin within me, நமக்குள் இராது.
1: There won't be truth in us.
0: யாருமே சொல்ல முடியாது.
1: Nobody could say that.
0: உடனே உன் மனசாட்சி குத்துகிறது.
1: And you have your consciousness.
0: ஐயோ நான் பொய் சொன்னனே.
1: I told lie.
0: பொய் பேசினேன்.
1: I told lie.
0: தப்பு வார்த்தை பேசிட்டனே.
1: I spoke bad word.
0: நான் மற்றவளை சபித்து விட்டேனே.
1: I cursed others.
0: சில வார்த்தைகளினால் சிலருடைய மனதை நான் புண்படுத்தி விட்டேன்.
1: I really pierced,
0: காயப்படுத்தி விட்டேன்.
1: I wounded by words.
0: ரட்சிக்கப்பட்டது உண்மைதான்.
1: It is true, I am saved.
0: Hallelujah. ஆனால் என்னால் இந்த தவறுகளை செய்யாமல் இருக்க முடியவில்லை.
1: I could not overcome these mistakes.
0: செய்யக்கூடாது என்று தான் நினைக்கிறேன்.
1: I don't want to do that.
0: ஆனால் செய்யாமல் இருக்க முடியவில்லை.
1: But then it was not possible.
0: Hallelujah. அதைதான் பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார்.
1: That's why Paul says.
0: நிர்பந்தமான மனுஷன் நான்.
1: I am a wretched man.
0: நிர்பந்தமான மனுஷன்.
1: I am a wretched man.
0: யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்க முடியும்?
1: Who can deliver me from the clutches of death?
0: Dear
1: children of God.
0: பாவம் செய்யக்கூடாது என்கிற ஆசை இருக்கிறது.
1: You desire not to commit sin.
0: ஆனால் வந்து விடுகிறது.
1: But then it enters.
0: சிலர் பாவம் செய்யக்கூடாது என்கிற ஆசை மாத்திரமல்ல, சிலர் பாவத்தை விட்டு ஓடுவார்கள் ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல தவறு செய்து விடுவார்கள்.
1: Some they flee away from sin but then they commit somewhere.
0: அவருடைய மனசாட்சி அவர்களை குத்திக்கொண்டே இருக்கும்.
1: The consciousness will prick them.
0: அவர்கள் எப்பொழுதும் குற்றமுள்ள மனசாட்சியோடு காணப்படுவார்கள்.
1: They have the guilty consciousness all the time.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது குற்றமற்ற மனசாட்சியோடு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும்.
1: Without guilt we have to worship the Lord.
0: சுத்த மனசாட்சியோடு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும்.
1: With a clean heart we have to praise God.
0: இல்லை என்றால் நம்முடைய ஆராதனை வீணாயிருக்கும்.
1: Otherwise it will become vain.
0: அதற்கு என்ன வழி?
1: What is the way?
0: என்னிடத்தில் நிறைய பேர் அந்த கேள்வி கேட்டிருக்கிறார்கள்.
1: Many ask.
0: வெளிநாடுகளுக்கு போகும்பொழுதும் சரி,
1: when I go abroad,
0: கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு போகும்பொழுதும் சரி,
1: when I go for convention meetings,
0: தனியார் கூட்டங்கள் நடத்தும் பொழுதும் சரி,
1: maybe personal meetings,
0: வாலிபர் கூட்டங்களிலும் சரி,
1: maybe in youth meetings,
0: ஐயா
1: sir,
0: பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி?
1: What is the way not to commit sin?
0: இயேசு என் பாவத்தை மன்னித்து விட்டது உண்மைதான்.
1: It is true, Jesus has forgiven my sin.
0: பாவமே செய்யாமல் இருக்கிறதுக்கு என்னதான் வழி?
1: What is the way not to commit sin?
0: கோபப்படாத கூடாது நினைக்கிறேன். கோபப்பட்டுட்டேன்.
1: I don't want to get angry but then I get angry.
0: கசப்பான வார்த்தை எனக்குள்ள வந்துருச்சு.
1: The bitter words came.
0: நான் என்ன செய்யறது?
1: What can I do?
0: பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்டு விட்டார்.
1: The Holy Spirit is grieved.
0: சில நேரங்களிலே தேவனுடைய ஜனமாகிய நாம் அப்படிப்பட்டதான சில தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் பொழுது,
1: when we give room for some mistakes,
0: சின்ன சின்ன பிழையாகத்தான் இருக்கும்.
1: It may be small error.
0: வேதம் சொல்லுகிறது,
1: the Bible says,
0: ஒரு சிறிய நெருப்பு ஒரு பெரிய காட்டையே கொளுத்தி விடுகிறது.
1: The small fire will burn the entire forest.
0: சின்ன தவறுதான்,
1: small mistake.
0: அது உன் வாழ்க்கையின் ஒரு பெரிய நாட்களை அது அழித்து விடுகிறது.
1: It will destroy the entire day.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பிரியமானவர்களே,
1: Dear children of God,
0: நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை மிக குறுகிய கால வாழ்க்கை.
1: We have very very short span of life.
0: ரொம்ப சீக்கிரமா நம்முடைய நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது.
1: Quickly the days are passing.
0: காலை மாலை சீக்கிரம் சீக்கிரமா வந்து கொண்டே இருக்கிறது.
1: Morning and evening, morning and
0: வயது
1: evening.
0: போய் கொண்டே இருக்கிறது.
1: We get more ages.
0: Hallelujah. எந்த நேரத்தில் மரணம் வருமோ தெரியாது.
1: Anytime we may face the death.
0: வாழ்க்கை ஒரு முறைதான்.
1: Life is once.
0: ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்வு ஒரு முறைதான்.
1: Only one life.
0: ஒரே முறை பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது.
1: And it is appointed for a man to be born once and get judged.
0: ஆனால் இந்த குறுகிய கால வாழ்க்கையை,
1: the short span,
0: எவ்வளவு நாம் அர்த்தமுள்ள வாழ்க்கையாய் வாழ்ந்திருக்கிறோம் என்பதை மாத்திரம் சற்று இந்த வேளையிலே ஆராய்ந்து பார்த்து நாம் தேவனுடைய செய்திக்கு கடந்து போக
1: வேண்டும். Examine ourselves and then go to the word of God, how much, how, what kind of life we are leading meaningfully.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: முதலாவதாக,
1: first of all,
0: ஏன் நான் பாவம் செய்து விடுகிறேன்?
1: Why I commit sin?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எனக்கு நல்லா தெரியும் இதை செய்யக்கூடாது.
1: I know I don't want to do this.
0: இது ஆண்டவருக்கு பிரியமில்லை.
1: Lord is not pleased with this.
0: இது மற்றவர்களையும் பாதிக்கிறது, என்னையும் பாதிக்கிறது.
1: It will affect others.
0: இத பார்த்து நான் செய்யக்கூடாது.
1: I don't want to do this.
0: ஆனா நான் செய்றேன்.
1: But then I commit.
0: Hallelujah. இந்த பாவம் என்னை மேற்கொண்டு விட்டது.
1: The sin prevailed over me.
0: பாவத்தை செய்துட்டு இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள்? அதை மறைத்து விடுகிறார்கள்.
1: They commit sin and then they hide it.
0: பாவத்தை செய்தாச்சு.
1: Committed sin.
0: அதை மறைச்சாச்சு.
1: They have hidden it.
0: தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்.
1: Those who hide sin, they cannot live.
0: Hallelujah. ஒன்னு அறிக்கை செய்யணும்.
1: You have to confess.
0: அதை விட்டுறணும்.
1: Then leave it.
0: சோ நான் அறிக்கை செய்றேன்.
1: I confess.
0: விட்டுறேன்.
1: I leave it.
0: மறுபடியும் செய்றேன்.
1: Again I commit.
0: நான் சொல்றது உண்மையா பொய்யா?
1: Is it right or wrong?
0: உண்மை சொல்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி காண்பீங்க.
1: Is it right? You just lift your hands and say.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: செய்யக்கூடாத தவறை நாம் செய்து விடுகிறோம்.
1: We commit whatever we should not do.
0: ஏன் அப்படி நடக்கிறது?
1: Why these things are happening?
0: எவ்வளவு புத்திமதிகள் நமக்கு வருகிறது.
1: We get lot of instructions.
0: Hallelujah. இது செய்யக்கூடாது.
1: You should not do this.
0: சிறு பிள்ளைங்களை கூப்பிட்டு இதை திருடக்கூடாது.
1: We call the children and say, don't steal.
0: இனி கீழ்ப்படியணும்.
1: You have to obey.
0: சொல்லாம போக கூடாது.
1: Should not go without saying.
0: எப்படி எப்படியோ நம்ம சொல்றோம் இல்லையா?
1: We advise them.
0: சொன்ன உடனே சரிங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்க அப்படியே கீழ்ப்படிஞ்சு உங்களுக்கு பயந்து எதுவுமே செய்ய முட்டுறாங்களா?
1: The children, are they obeying completely 100% to you?
0: புத்தி சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க.
1: We just advise them.
0: நமக்கும் எல்லாரும் புத்தி சொல்றாங்க.
1: Others also advise us.
0: இத செய்யாத, அத செய்யாத, இப்படி செய்தா அப்படி வரும், அப்படி செய்தா இப்படி வரும் அப்படின்னு நிறைய புத்தி, புத்திமதி சொல்றதுக்கு ஏராளமான பேர் வந்துட்டாங்க.
1: There are lots of advices.
0: Moral stories.
1: Moral stories.
0: நல்ல நல்ல கதைகளை சொல்றவங்க இருக்காங்க.
1: Good stories they say.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனா நல்லவங்களா மாறிட்டாங்களா? மாற முடிகிறதா?
1: Did they come all right?
0: முடியல.
1: No.
0: கதைகள் உன்னை நல்லவனாய் மாற்றுமா?
1: Stories, will it make you?
0: புத்திமதிகள் உன்னை நல்லவனாய் மாற்றி விட முடியுமா?
1: Advices, will it make you perfect?
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: நல்லவங்க எல்லாம் கையை உயர்த்தி காண்பீங்க பார்க்கலாம்.
1: Lift up your hands, those who are good.
0: நல்லவங்க.
1: Good.
0: நீ நல்லவனே இல்லையா?
1: Are you not good?
0: ஏன் கையை உயர்த்த மாட்டீங்க? நல்லவங்க எல்லாம் கையை உயர்த்துங்க.
1: Good people, you raise your hands.
0: அப்போ நம்ம மனசாட்சி சொல்லுது நீ நல்லவன் இல்ல. நல்லவன் ஒருவனாகிலும் இல்ல.
1: No one is good.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உங்களுக்கு நல்லவன் சொல்றதுக்கு இவ்வளவு வெக்கமா இருக்குது இல்ல?
1: You feel shame.
0: ஆனா ஒருத்தன் கெட்டவன் இருக்கிறான்.
1: The wicked is there.
0: அவனை கூப்பிட்டு
1: you call him.
0: டேய் உன் பேர் என்னடான்னு கேளுங்க.
1: What is your name?
0: நான் நல்ல பாம்பு.
1: He says I am a good
0: snake. நல்ல பாம்பா? வாயில விஷம், நிறைய பேர் சாகடிக்கிறது,
1: the poison in the mouth,
0: எல்லாரையும் பயமுறுத்துறது,
1: they make them.
0: ஆனா அது கிடைச்சிருக்கிற டைட்டில்,
1: the title,
0: பட்ட பெயர் என்னது?
1: It's a good snake.
0: ஐயோ கெட்ட பாம்பேன்னு யாராவது சொல்றாங்களா?
1: Anybody will say it is evil snake.
0: துரோகிகளும் கெட்டவர்களும் தான் இந்த காலத்துல நல்ல பேர் வாங்கிட்டு போறாங்க.
1: The wicked people are getting good names.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நல்ல பாம்பு.
1: It's a good snake.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God.
0: Hallelujah. இயேசுவிடத்தில் ஒருத்த வந்து சொல்றான், நல்ல போதுகரே.
1: One man can say, Lord,
0: நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள என்ன செய்ய வேண்டும்?
1: A good teacher, what can I do?
0: என்ன நல்ல போதுகரேன்னு சொல்றியப்பா?
1: You are saying good teacher.
0: தேவன் ஒருவரை தவிர நல்லவன் யாருமே இல்ல.
1: Other than God no one is good.
0: ஆக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: அப்போ நாம் பாவம் செய்யாமல் இருக்கணும்.
1: We should not commit sin.
0: Hallelujah. ஞானஸ்நானம் எடுத்தாச்சு.
1: Took baptism.
0: பாவத்தெல்லாம் எங்க கொண்டு போய் போட்டாச்சு?
1: Where did you put the sin?
0: சமுத்திரத்தின் ஆழத்துல கொண்டு போய் போட்டாச்சு.
1: At the deep of the ocean you put it.
0: முதுகுக்கு பின்னால எரிஞ்சாச்சு.
1: Back to the
0: Hallelujah. அப்புறம் எப்படி பாவம் வருது?
1: Then how the sin is coming back?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: நான் மனம் திரும்பிட்டேன்.
1: I repented.
0: ஆனா பாவம் செய்யறேன்.
1: Again I commit sin.
0: Na marubadi perandutten.
1: I am born again.
0: Ana marubadiyum paavam seira.
1: I commit sin again.
0: Manandirbittavanga marubara padajavanga enna seiyano nallavanga la kai vettina kai vetti kaamikano.
1: And if you are all right you have to raise your hand.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Neenga nallavangalo kettavangalo
1: whether you are good or bad
0: ellarum porakkum bodhu eppadi dhaan porakkranga nallavangala dhaan porakkranga illa
1: how they born
0: illa
1: No.
0: என் தாய் என்னை பாவத்திலே நான் துர்க்குணத்தில் உருவானேன்.
1: I was formed in wickedness.
0: அந்த கர்ப்பத்தில் உருவாகும் போதே,
1: when you are formed,
0: இனத்தில் உருவாகுது, துர்க்குணத்திலேயே அது உருவாகுது.
1: And it is formed with the wickedness.
0: பாவ சுபாவம்,
1: nature of sin,
0: சுபாவம்,
1: nature,
0: மனுஷனுக்குள்ள இருக்கிறது.
1: It is there inside.
0: அவன் பாவத்தோடு தான் பிறக்கிறான்.
1: He is born with sin.
0: ஆனா மறுபடியும் பிறக்கும் பொழுது,
1: when you born again,
0: அந்த பழைய மனுஷன் இல்ல.
1: Not more anymore the old man.
0: அவன் எங்க போனான்?
1: Where did he go?
0: அவன் செத்து போயிட்டான்.
1: He is dead.
0: அவனை புதைச்சாச்சு.
1: We buried.
0: இனிமேல் அந்த மனுஷன் இல்ல.
1: No more.
0: இப்பொழுது யார் இருக்கிறது?
1: Who is now?
0: கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி.
1: New creation in Christ.
0: நீ யார்?
1: Who are you?
0: புது சிருஷ்டியா?
1: Are you new creation?
0: ஆண்டவர் உங்களுக்கு என்ன பேர் கொடுத்திருக்கிறார்?
1: What the Lord is giving?
0: நீதிமான்.
1: You are righteous man.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என்னென்னமோ அக்கிரமம் செய்துட்டு வந்த உனக்கு

0: யாராவது புத்திமதி சொல்றதுனாலயோ பிரசங்கம் பண்றதுனாலயோ அல்லது இதை செய்யாதன்னு சொல்றதுனாலே உங்களால செய்யாம இருக்க முடியறது இல்ல.
1: Because of advice or counseling
0: you cannot stop. போட்டுட்டு போய் யாருக்கு தெரியாம பின்னால ஒளிஞ்சி பாவம் செய்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க.
1: Many people are hiding and doing sins.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார்.
1: My Lord is looking at
0: அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை.
1: And nothing is hidden before his eyes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Thank you Jesus.
1: Thank you Jesus.
0: அந்த காலத்துல 300 400 பேர் நிப்பாங்க கையை வச்சு ஜெபம் பண்ணுவேன்.
1: In those days 300 400
0: அப்படி ஜெபம் பண்ணும்போது
1: and I pray
0: என்ன அறியாமே வாயில கையை உயர்த்தும்போதே சொல்லுவேன்.
1: When I lift the hands I say
0: இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்துட்டு வந்திருக்கிறேன். அப்படியே பொத்துன்னு விழுந்து அழுவான்.
1: He will just fall down and weep.
0: ஆண்டவர் அதனாலயே அநேகர் என்ன செய்வாங்க முன்னால வர பயப்படுவாங்க.
1: Many don't come.
0: ஐயோ முன்னால போனா நான் என் பாவம் எடுத்துறோம்.
1: If I go and the Lord will
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளையே
1: dear children of God
0: கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறார்.
1: The Lord looks everything.
0: யாரும் மறைக்க முடியாது.
1: Nobody can hide.
0: அப்படியானால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காரணம் என்ன?
1: What the Lord wants to teach
0: தேவனுடைய பிள்ளையே
1: child of God
0: நீ பாவம் செய்யாமல் இருக்க முடியும்.
1: You can be without committing sin.
0: ரோமருக்கு நிருபத்தில் வாசிக்கிறோம்.
1: In Romans
0: பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதுன்னு சொல்லி இருக்குதே.
1: The sin will not prevail over you.
0: எப்படி அது?
1: How is it possible?
0: எப்படி?
1: How?
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: பாவமே செய்யாத தப்பு செய்யாதன்னு சொல்றதுனால நீ தப்பு செய்யாம இருக்க போறது இல்ல.
1: Not because of saying don't do.
0: இன்னும் சில பேர் ஓரளவுக்கு பாவம் செய்யாம இருக்கறாங்க.
1: Some they don't
0: commit. செய்றாங்க.
1: They put effort.
0: ஏன் தெரியுமா?
1: Why?
0: பாவம் செய்யாத
1: don't commit sin.
0: நரகத்துக்கு போய்டுவே.
1: You go to hell.
0: ஐயோ நரகம் எரிய நரகம்.
1: It is full of fire.
0: இரவும் பகலும் எரிய நரகத்துல போய் மாட்டிக்குவே.
1: Night and day it will
0: அதுக்கு பயந்துக்குன்னு நிறைய பேர் பாவம் செய்யறப்பெல்லாம் பயப்படுவாங்க.
1: And because of that they
0: அதே
1: don't commit.
0: கிறிஸ்தவர் அல்லாத மதத்துல கூட இதே தான் சொல்லி கொடுக்கறாங்க.
1: Even the others also they teach like this.
0: பாவம் செய்யாத
1: don't commit sin.
0: கடவுள் கண்ண குத்திரும்.
1: The God will pierce your eye.
0: கடவுள் என்ன செய்யும்? கண்ண குத்திடும்.
1: God will pierce your eye.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதுக்கேத்த மாதிரி அவன் நடந்து போற இடத்துல ஒரு தூசி விழுந்து கண் அவுட் ஆயிடும். கண்ணை குத்திருச்சு.
1: நோ இட் இஸ் பியர்ஸ்
0: மீ. நல்லா கவனிங்க.
1: லிசன்.
0: இப்படி நரகத்துக்கு போய்டுவனோ
1: கண்ணை
0: குத்திடுவாரோ
1: வெதர் ஐ கோ டு ஹெல்
0: அப்படின்னு பயந்து பாவம் செய்யாம இருக்கிறது அது முடியாத காரியம்.
1: வித் தட் ஃபியர் யூ கேன் நாட் ஸ்டாப் டூயிங்
0: சின். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம் என்னவென்றால்
1: Today the Lord is revealing one
0: thing. விசுவாசியின் வாழ்க்கையில
1: In believer's life
0: அவன் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டுமானால்
1: If he doesn't want to do sin
0: அவனுடைய வாழ்க்கையில ஒரு ஜெயம் வேண்டுமானால்
1: If he wants to have the victory
0: Hallelujah
1: Hallelujah
0: ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும்.
1: You should understand one thing.
0: ஒவ்வொரு முறையும் நீ பாவம் செய்யும் பொழுது
1: Whenever you commit sin
0: எப்படி இன்றைக்கு வேலைக்கு போன உடனே அதுக்கு ஒரு கூலி உனக்கு கிடைச்சிருதோ
1: When you go for a job you get the wages.
0: நீ பாவம் செய்த உடனே சம்பளம்
1: When you do sin you get
0: சம்பளம் சேர்ந்துனே வருது.
1: It comes.
0: பாவத்தின் சம்பளம் மரணம்.
1: The wages of sin is death.
0: நீ செய்யற ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு சம்பளம் கூடிக்கிட்டே வருது.
1: There is the wage for your sin.
0: மோசம் போகாதீர்கள்.
1: Don't be deceived.
0: தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார்.
1: The Lord will not allow you to
0: மனுஷன் எதை விதைக்கிறானோ
1: whatever you sow
0: அதையே அறுப்பான்.
1: You will reap.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் சொன்னார் ஏதேன் தோட்டத்தில்
1: The Lord said in Eden
0: garden. இந்த கனியை புசிக்க நாளிலே நீ சாகவே சாவாய்.
1: When you eat this fruit you will die.
0: இத புசிக்காத.
1: Don't eat.
0: ஆனா அவ புசிச்சா.
1: But he ate.
0: ஏதே ஏவாள் போய் அதை பறித்து புசித்தார்.
1: Eve Why?
0: அவள் வஞ்சிக்கப்பட்டாள்.
1: She was deceived.
0: நீங்க தேவர் போல மாறிடுவீங்க.
1: You will become like God.
0: அப்படின் வந்து பிசாசு சொல்ற பொய் கேட்டு.
1: She listened to the devil.
0: Hallelujah. சபைக்கு வரும்பொழுது நல்ல சத்தியத்தை கேட்பாங்க.
1: They listen to the truth.
0: சபை விட்டு வெளியே போன உடனே
1: they go out from the church.
0: பொய் தீர்க்கு தரிசனம்.
1: False prophecy.
0: அவங்க சொல்றது இவங்க சொல்றது
1: whatever they say.
0: மற்றவங்க சொல்ற புத்திமதி
1: all the other advices.
0: இதெல்லாம் கேட்பாங்க.
1: They listen.
0: அருமையானவர்களே
1: dear children of God.
0: பிசாசு யார் மூலமாவது உன்னுடைய வாழ்க்கையில புகுந்து விடுவான்.
1: The devil will enter through anyone.
0: யார் மூலமாவது உன்னுடைய மனதை வஞ்சிப்பான்.
1: He will deceive through someone.
0: உன்னை ஏமாற்றுவான்.
1: He will deceive you.
0: அவன் யார்?
1: Who is he?
0: உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு.
1: He deceives the entire world.
0: வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம்.
1: In Revelation we read
0: 12th அதிகாரம் 9th உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு.
1: He deceives the entire
0: world. சகோதரரே மோசம் போகாதீர்கள்.
1: Don't be deceived.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் என்ன செய்தாள்? எதை ஆண்டவர் வேண்டான்னு சொன்னாரோ அதை உத்து பாக்குற ஏன் வேண்டாம் சொன்னாரு.
1: Why did the Lord say you don't eat that?
0: Hallelujah. கிட்ட போய் பார்க்கலாம்.
1: She went closer.

0: Hallelujah.
1: And so,
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Thank you, Jesus.
1: Thank you, Jesus.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒரு பெரியவர் கிட்ட போய் ஒரு குரங்கு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பான்னு
1: நினைக்கிறேன். I have said this.
0: ஒரு போய் கேட்டுச்சான்.
1: One monkey asked.
0: ஏதோ வரோம்.
1: Some gift.
0: அப்போ சொன்ன கையில ஒரு வாழைப்பழத்தை கொடுத்துட்டு
1: giving one banana.
0: நான் போயிட்டு வரேன், அது வரைக்கும் அதை பத்திரமா புசிக்காம இருந்தீனா உங்களுக்கு இது கிடைக்கும்.
1: If you don't eat and you will get it.
0: அவர் போயிட்டு வர்றதுக்குள்ள இந்த குரங்கு பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சு.
1: Long time. The
0: சாப்பிட கூடாதுன்னு சொன்னாரு.
1: He didn't say it. Not
0: மூந்து பார்த்தா தப்பு இல்லையே.
1: It is not good. I mean
0: மூந்து பார்த்துச்சு.
1: I can see it smelled.
0: மூந்து பார்த்தா என்ன தப்பு?
1: What is wrong in it?
0: நம்ம சாப்பிட போறது இல்ல.
1: We don't eat.
0: சும்மா நக்கி பார்க்கலாம்.
1: Let me link.
0: அப்படியே நக்கி பார்த்துச்சு.
1: It started linking.
0: இன்னும் அதுக்குள்ள தோல் லேசா ஓபன் ஆச்சு.
1: Then the skin was open.
0: மேலாக அப்படி டேஸ்ட் பண்ணிச்சு.
1: It slightly tasted.
0: கொஞ்சம் பழம் வெளியே வந்துச்சு.
1: And the fruit came out.
0: ஐயோ.
1: ஓ.
0: பழமே வெளியே வந்துச்சு.
1: The fruit came out.
0: இனிமேல் இதை வச்சுங்கிறதுல பிரயோஜனம் இல்லை.
1: What can I do?
0: அவரும் வர மாதிரி தெரியல.
1: He won't come.
0: பேசாம சாப்பிட்டுடலாம்.
1: Let me eat.
0: அப்படின்ட்டு குரங்கு என்ன பண்ணிச்சான்?
1: That monkey.
0: சாப்பிட்டு முடிச்ச உடனே அவர் வராரு.
1: He ate it and they said,
0: Hallelujah.
1: He came.
0: என்ன செய்ய முடியல உன்னால?
1: You could not.
0: இந்த பழத்தை கையில பொறுமையா வைக்க முடியல.
1: You could not hold this.
0: ஏவாள் அப்படிதான் செய்தா.
1: He did it.
0: எதை செய்ய கூடாது சொன்னாரோ அங்க தான் போறான்.
1: And whatever forbidden
0: curiosity kills the cat ன்னு சொல்வாங்க.
1: And
0: எதை செய்ய கூடாது உங்க பிள்ளைங்களுக்கு போய் சொல்லி கொடுத்து பாருங்களேன்.
1: When if you are forbidden something,
0: தரக்காத,
1: don't open,
0: இங்க போகாத,
1: don't go there
0: அப்படி சொன்னீங்க அங்க தான். எதுக்காக அப்படி சொன்னாங்க?
1: Why did they say like that?
0: போய் டெஸ்ட் பண்ணி பாக்கோம்.
1: Let me go and test.
0: மாட்டிக்கோ.
1: Then
0: hallelujah. அருமையான தேவ பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஏவாள் அப்படிதான் சிக்கிட்டா.
1: He was deceived.
0: நான் இத புசிக்க கூடாதுன்னு சொல்றாரு. நான் பார்த்தா இந்த பழம் எப்படி இருக்குது கனி, பார்வைக்கு இன்பமா இருக்குதே.
1: The fruit is so beautiful.
0: Hallelujah. கண்களின் இச்சைக்கு ஏற்ற மாதிரி இருக்குதே.
1: The lust of the eye.
0: Hallelujah. அருமையான தேவடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு,
1: the devil deceives the entire world.
0: வாழ்க்கையிலே,
1: in your life,
0: இந்த உலக காரியங்களை காண்பித்து வஞ்சித்து,
1: by showing this world and deceiving,
0: உன்னை ஆசை காட்டி மோசம் செய்கிறான்.
1: And he deceives you completely.
0: ஆசை காட்டி மோசம் செய்கிறான்.
1: He gives the desire and deceives.
0: நீ விழுந்து போகிறாய்.
1: And you will fall down.
0: எத்தனை பேர் வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்?
1: How many of you being deceived?
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: இதற்கு நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரே வழி என்னவென்றால்,
1: only one way to escape.
0: அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு சிக்குண்டு என்ன செய்யறான்?
1: He is entangled by various sins.
0: நீயே இழுக்கப்படுறே.
1: You are drawn.
0: நீயே சிக்கிக்கொள்றே.
1: You are entangled.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அம்முன் இச்சை,
1: the lust,
0: உன்னை இழுக்குது.
1: It draws you.
0: சிக்கிக்கிற.
1: You are entangled.
0: சோதிக்கப்படுற.
1: You are being tested.
0: இச்சை கர்ப்பம் தரிக்குது.
1: Then it forms.
0: பின்பு அது பாவத்தை பிறப்பிக்குது.
1: Then it brings forth the sin.
0: பாவம் பூரணமாகும் போது என்ன செய்யுது? மரணத்தை பிறப்பிக்கிறது.
1: Then it brings death.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
1: Praise be to his holy name.
0: இந்த நாட்களிலே,
1: in these days,
0: ஆண்டவர் நமக்கு ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தி,
1: the Lord reveals one truth.
0: ஏன் இன்றைக்கு அநேகர் பாவம் செய்துறாங்க தெரியுமா?
1: Why people commit sin?
0: Hallelujah. நாளைக்கு,
1: tomorrow,
0: குறித்து நாம யோசிக்க வேண்டாம்.
1: We need not think about it.
0: இன்னைக்கு இது கடிச்சிருக்கு.
1: Today I got this.
0: எல்லாரும் இன்னைக்கு எதை பாக்குறாங்கன்னு கேட்டீங்களா? நிகழ்காலத்தை,
1: our present
0: things, இப்பொழுது இருக்கிற வாழ்க்கை,
1: present life,
0: இப்பொழுது இருக்கிற நிலைமைய,
1: present condition.
0: ஆனா ஒரு உண்மையான கர்த்தருடைய பிள்ளை,
1: the true child of God,
0: பாவம் செய்யாம இருக்கணும்னா,
1: not to commit sin,
0: அவனுடைய கண்கள்,
1: the eyes,
0: அவனுடைய நோக்கம்,
1: his purpose,
0: எங்க இருக்கணும் தெரியுமா?
1: where it should be.
0: இனிவரும் பலன் மேல் நோக்கமா இருக்க வேண்டும்.
1: And the fruits which is going to come.
0: எபிரேயர் 11:26 மோசேயை குறித்து வாசிக்கும் பொழுது,
1: Hebrews 11:26,
0: இனிவரும் பலன் மேல் நோக்கமா இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷம் கிறிஸ்துவ நிமித்தம் வர நிந்தை அதிக பாக்கியம் என்று என்ன செய்தான் என்ன செய்தார்?
1: The Lord Jesus Christ did.
0: எபிரேயர் 12:8
1: Hebrews 12
0: நமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தை வலது பாரத்தை வீட்டிருக்கிறார்.
1: And he is sitting on the right arm of the Father.
0: பாவம் எவ்வளவுதான் உன் ஆசை காட்டி வஞ்சித்தாலும்,
1: the sin may deceive you.
0: அது இல்ல.
1: Not that.
0: எனக்கு முன்னால ஒரு சந்தோஷம் இருக்குது.
1: There is the joy before.
0: இது பாவ சந்தோஷம்.
1: It is the sinful pleasure.
0: ஆனா ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிற சந்தோஷம்,
1: the Lord keeps.
0: அது நித்திய சந்தோஷம்.
1: Eternal joy.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அது நிச்சயமான சந்தோஷம்.
1: It is certain.
0: அது ரட்சிப்பின் சந்தோஷம்.
1: Joy of salvation.
0: இயேசு காத்திருந்தார்.
1: The Lord Jesus was.
0: Hallelujah.
1: Waiting. Hallelujah.
0: ஆகவே நம்முடைய நோ யாருடைய வாழ்க்கை இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே,
1: those who listen to this message,
0: எத்தனை பேர் சொல்ல முடியும்,
1: how many could say,
0: நான் இம்மைக்காக இயேசுவை பின்பற்றி வரவில்லை,
1: I don't follow Jesus,
0: இம்மைக்காக மாத்திரம் நீ ஆண்டவரை பற்றிக்கொண்டிருப்பாயானால்,
1: if you catch the Lord only for
0: என்னுடைய வியாதி நீங்கும்,
1: my sickness will go,
0: என்னுடைய பண பிரச்சனை நீங்கும்,
1: the problems of finance,
0: என்னுடைய கஷ்டங்கள் போகும்,
1: the problems will go,
0: சபைக்கு போனால்,
1: if I go to church,
0: கூட்டங்களுக்கு போனால்,
1: if I go to the meetings,
0: நல்லது நடக்கும்,
1: think good things will happen,
0: நடக்கும்,
1: it will happen,
0: ஆண்டவர் ஒருவரையும் வெறுமை அனுப்ப மாட்டார்,
1: Lord will not ever send,
0: ஆனால் இம்மைக்காக மாத்திரம் தான் தேவனை பற்றிக்கொண்டிருக்கிறவர்கள் எல்லா மனிதரை காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள்.
1: They will be more pathetic than others, those who are believing presently.
0: Hallelujah. ஆனால் நீ ஒன்று செய்ய வேண்டும்.
1: But do one thing.
0: இம்மைக்காக அல்ல.
1: Not for present age.
0: இனி வரும் பலன்.
1: The coming reward.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பவுல் சொல்கிறார்.
1: Paul says.
0: கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி என்ன செய்றேன், பின்னாலேயே நான் திரும்பி பார்க்கல.
1: I don't look at back.
0: எத்தனை பேர் கவனிக்கிறீங்க?
1: How many of you are listening?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சகோதரர் அதை பிடித்துக்கொண்டே என்று நான் எண்ணுகிறது இல்லை. ஒன்று செய்கிறேன்.
1: I do one thing.
0: பிலிப்பியர் 3:13
1: Philippians
0: 3. பின்னானவைகளை மறந்து,
1: forgetting the past.
0: பின் திரும்பி பார்த்தா,
1: if you look at back.
0: என் வாழ்க்கையில நான் பட்ட அவமானம்,
1: the shame.
0: நான் பட்ட கஷ்டம்,
1: the trouble.
0: நான் பட்ட வேதனை,
1: pain.
0: நான் எவ்வளவுலாம் நெருக்கப்பட்டேனோ,
1: how much I am oppressed. அதெல்லாம்
0: நினைச்சு
1: I think all those things.
0: பிசாசு சொல்றான்,
1: the devil says.
0: உன்னை இவ்வளவு கேவலப்படுத்தினாங்களே,
1: they just criticize.
0: நீ வாங்க விடாத,
1: don't take.
0: பதிலுக்கு பதில் செய்,
1: do whatever they did.
0: அந்த பழைய காரியங்களை உனக்கு காண்பிக்கிறான்,
1: he'll show the old things.
0: பழைய பாவத்தின் ஆசை முட்டுகிறான்,
1: the old sins. I forget the past.
0: நான் பின் திரும்பி பார்க்க மாட்டேன்,
1: I don't look at back.
0: ஒன்று செய்கிறேன்,
1: I do one thing.
0: இப்ப இருக்கிறதே நான் பார்க்க மாட்டேன்,
1: I won't see the present thing.
0: பின்னையும் பார்க்க மாட்டேன்,
1: not back.
0: முன்னால மாத்திரம் தான் பார்ப்பேன்,
1: only forward.
0: எனக்கு முன்னாக பின்னானவைகளை மறந்து,
1: forgetting the past.
0: முன்னானவைகளை நாடி,
1: I desire.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எந்த ஒரு விசுவாசி,
1: which believer,
0: எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை,
1: which child of God,
0: பின்னானவைகளை மறந்து,
1: forgetting the past.
0: தமக்கு முன்னால ஒரு கோல் இருக்கிறது,
1: there is the goal.
0: எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கிறது,
1: there is motivation.
0: எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது,
1: my future.
0: எனக்கு ஆண்டவர் ஒன்றை வைத்திருக்கிறார்,
1: Lord has kept for me.
0: அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ,
1: those who run,
0: அவருடைய வாழ்க்கையில தோல்வி வருவதில்லை,
1: no failure.
0: அவர்கள் தோற்க முடியாது,
1: you will not be deceived.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார்,
1: the Christ lives in you.
0: அது என்ன,
1: what is it?
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: இந்த உலக வாழ்க்கை அல்ல,
1: not this world.
0: இப்பொழுது இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல,
1: the present sufferings cannot be compared with the future
0: பாடுகள்,
1: the present suffering.
0: அது ஒருவேளை உன்னை வேதனைப்படுத்தலாம்,
1: it makes painful.
0: இப்பொழுது இருக்கிற பாடுகள்,
1: present sufferings.
0: உன்னை அவமானப்படுத்தலாம்,
1: it makes you shame.
0: இப்பொழுது இருக்கிற பாடுகள்,
1: present sufferings.
0: உன்னால் தாங்க முடியாததா இருக்கலாம்,
1: you cannot bear it.
0: ஆனால் உனக்கு நான் ஒன்றை வைத்திருக்கிறேன்,
1: but I keep it for you.
0: அது என்ன,
1: what is it?
0: அதுதான் இனிவரும் மகிமை,
1: coming glory.
0: அல்லேலூயா. நம்மை நீதிமான் ஆக்கிட்டாரு,
1: he made us righteous.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: You are justified.
1: You are justified.
0: Justification.
1: Justification.
0: நீதிமானாயிட்ட.
1: You have become justified.
0: அதனால நீ பரிசுத்தவான் கிடையாது.
1: Not necessarily you are.
0: Hallelujah.
1: Holy people.
0: ஆனா,
1: but
0: உன்னை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்.
1: The Lord is making you.
0: அதான் sanctification.
1: That is the sanctification.
0: Justification.
1: Justification.
0: Sanctification ஆக.
1: Sanctification.
0: பரிசுத்தமாகுதல்.
1: Sanctification.
0: 2 Corinthians 7:1 பரிசுத்தமாகுதல்.
1: The 2 Corinthians 7:1
0: Day by day.
1: Day by day.
0: ஒவ்வொரு நாளும்.
1: Day by day.
0: ஒரே நாள்ல நீ பரிசுத்தவான் அல்ல.
1: One day you cannot become.
0: உன்னை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை சுத்திகரிக்கிறார்.
1: Day by day he sanctifies.
0: ஒவ்வொரு நாளும் உன்னை பரிசுத்தமாக்குகிறார்.
1: Making you sanctified.
0: Hallelujah. இவைகளை விட்டு உன்னை சுத்திகரித்துக் கொள்.
1: Sanctify
0: from this.
1: Make you holy.
0: ஏனென்றால் ஆண்டவர் உன்னை அவருடைய பிள்ளையாய் மாற்றி விட்டார்.
1: The Lord made you as his child.
0: நீ கர்த்தருக்காக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்.
1: You are living for him.
0: நீ என்ன செய்ய வேண்டும்?
1: What are you supposed to do?
0: ஓ உனக்கு முன்னால வைத்திருக்கிற அந்த மகிமையை நோக்கி.
1: Look at the glory.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: நீ அந்த மகிமையை நோக்கி ஓட வேண்டும்.
1: You have to run towards that glory.
0: புதிதான ஜீவன் உள்ளவர்களாய்.
1: As a new life.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
1: Dear children of God.
0: நீ ஒருவேளை பாவ மாம்சத்தின் சாயலிலே நீ காணப்படுகிறாய்.
1: You are having the
0: ஆதாமை ஆண்டவர் தேவ சாயலிலே உண்டாக்கினார்.
1: The Lord made Adam with this
0: godly dew. மனுஷன் பாவம் செய்த பொழுது
1: and man committed sin.
0: சாயலை இழந்தான்.
1: He lost the
0: தேவ சாயலை இழந்தான்.
1: He lost the likeness of God.
0: ஆண்டவர் இயேசு எதற்காக வந்தார்?
1: What, why Jesus came?
0: நீ இழந்த தேவ சாயலை
1: the likeness of God
0: திரும்பவும் உனக்கு கொடுத்து
1: not to give it back again
0: பாவ மாம்சத்தின் சாயலை உன்னிடத்திலிருந்து எடுத்து
1: removing the likeness
0: of sin தன்மேல் போட்டுக்கொண்டு
1: he is putting upon him
0: தன்னுடைய சாயலை அவர் உனக்கு கொடுத்தார்.
1: He has given his likeness.
0: Hallelujah. ரோமருக்கு எழுதின 6:5 ஐந்தாவது வசனத்தை பாருங்க.
1: Romans 6:5.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போமானால் இணைக்கப்பட்டிருப்போம். நீ பாவம் செய்ய முடியாது.
1: You cannot commit sin anymore.
0: ரோமர் 8:29 வசனம்.
1: Romans 8:29.
0: குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற்பேறானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கிறதற்கு. Hallelujah.
1: Like the image of his son.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நாங்க வார வாரம் சர்ச்சுக்கு போறீங்க.
1: Every
0: வார வாரம் பைபிள் வாசிக்கிறீங்க.
1: Every week you read Bible.
0: ஜெபம் ஜெபம் பண்றீங்க.
1: You keep praying.
0: நாங்கலாம் அப்படி கிடையாதுங்க.
1: We don't do that.
0: ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு மலைக்கு போவோம்.
1: Once in a year we go to the
0: ஏதோ ஒரு காணிக்கை கொடுப்போம்.
1: We give some offering.
0: வந்துருவோங்க.
1: We come back.
0: எங்களுக்கு நல்லது நடக்கணும்.
1: Good things happen.
0: நீங்க என்னங்க எப்ப பாரு ஜெபம்.
1: Always prayer.
0: அப்பாவி நீ எதுக்காக போயிட்டு வந்த?
1: Why did you go?
0: எனக்கு வேலை கிடைக்கல.
1: I didn't have job.
0: எதுக்காக போயிட்டு வந்த?
1: Why did you go?
0: வியாதி பிரச்சனை.
1: Sickness.
0: நீ எதுக்காக போயிட்டு வந்த?
1: Why did you go?
0: உலக பிரகாரமான காரியங்களை அவன் சொல்வான்.
1: They will say the worldly things.
0: நம்மள கேட்டா
1: if they ask us.
0: நாங்க தினமும் இல்லங்க.
1: Not only
0: 24 மணி நேரம் கூட அப்படி செய்வீங்க.
1: 24/7.
0: ஏதோ ஒரு வேலை கிடைக்கணும் இல்ல.
1: Not for a job.
0: ஏதோ கல்யாணம் ஆகணும் இல்ல.
1: Not for the marriage.
0: ஏதோ ஒரு நன்மை நடக்கணும் இல்ல.
1: Not for just goodness.
0: நாங்கள் நாளுக்கு நாள்
1: day after day
0: புதிதாக்கப்பட்டு
1: we are getting newness.
0: நாங்கள் பாவ சாயலை களைந்து
1: removing the likeness of sin.
0: ஒவ்வொரு நாளும் இயேசுவினுடைய சாயலை நாங்கள் அடைந்து கொண்டே இருக்கிறோம்.
1: We are getting the likeness of Jesus.
0: அது ஒரே நாள் நடக்க process.
1: It is a process.
0: அது process.
1: It is a process.
0: Daily நடக்கணும்.
1: Every day.
0: தினமும்.
1: Every day.
0: தினமும்.
1: Every day.
0: தினமும்.
1: Every day.
0: அடிக்கடி நான் அந்த கதையை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்.
1: I tell this story.
0: ஒரு பெரிய ராஜா இருந்தார்.
1: There was a king.
0: அவர் கூன் விழுந்தவர்.
1: He is just bowing down all the time.
0: அவரால் நிமிர முடியாது.
1: He cannot straight be straight.
0: எவ்வளவு பேர் வந்து மருந்து கொடுத்து பார்த்தாங்க நிமிர முடியல.
1: Many gave medicine.
0: ஒருத்தர் வந்தாரு.
1: One man came.
0: ஐயா ராஜா.
1: King.
0: நீங்க நிமிர முடியும்.
1: You can
0: என்ன செய்யணும்யா?
1: What I should I do?
0: உங்க சிங்காசனத்துக்கு பக்கத்துல உங்களை போலயே ஒரு சிலையை செய்யுங்க.
1: You just make a statue.
0: ஆனா அது கூன் இல்லாத சிலையா இருக்கணும்.
1: It should not be bowing down.
0: தினமும் வந்து நீங்க என்ன செய்யணும்?
1: Every day you come.
0: இனிமேல் அந்த சிலையை பாருங்க.
1: Look at the statue.
0: பார்த்தா என்ன நடக்கும்?
1: What will happen?
0: நீங்க மாறிடுவீங்க.
1: You will be changed.
0: அதே போல இந்த ராஜா செய்தார்.
1: The Lord, the king said.
0: தினமும் வருவாரு.
1: Every day he comes.
0: அவர் அததான் பார்ப்பாரு.
1: He look at that.
0: இவருடைய மைண்ட்ல
1: in his mind
0: sindhayila
1: in his thought
0: na than goon vilunda raja andathe maranditar.
1: He just forgotten. He has
0: inda nera nikkira selaiya paathu paathu
1: he looked at the statue.
0: Or didirendra avade goon nimirundu vittar.
1: Suddenly he became all
0: hallelujah.
1: Hallelujah.
0: Idu unmaya nadandadha?
1: Truly it happened.
0: Arumiyana devudi nee unnaye paathu kondirukkira.
1: You are looking upon
0: paavi,
1: you
0: paavi paavi
1: sinner. See, I'm sinner.
0: Unnudi belavinathaye paathu kondirukkira.
1: You are looking at your
0: unnudi kashtathaye paathu kondirukkira.
1: Looking at your suffering.
0: Nee appadiye dhaan iruppa.
1: Then you will be like that.
0: Unna paakada.
1: Don't look at you.
0: I have to do this. ஒரு கார் போதாது.
1: Not only one car, another car.
0: எல்லாத்தையும் சேர்த்து வச்சு என்ன செய்ய போற?
1: What are you going to do by God?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பெரிய பெரிய சீஃப் மினிஸ்டர் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் அப்படி சிட்டிக்கு போட்டா பெஞ்ச் கார் வந்து நிக்கும்.
1: When politicians call the
0: என்ன கேட்டாலும் வரும்.
1: Anything will come.
0: ஆனால சாகும் பொழுது பாத்தீங்களா?
1: When they die.
0: ஒரு காரும் வரல.
1: No car will come.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒண்ணு எடுத்துட்டு போல.
1: They cannot take anything.
0: என்ன பிரயோஜனம்?
1: What is the use?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
1: Dear children of God.
0: இன்றைக்கு ஒரு காரியத்தை தெரிந்து கொள்.
1: You understand one thing.
0: இந்த உலகத்துல
1: in this world
0: இத சேக்கணும் அத சேக்கணும் ஒரு பிரயோஜனம் இல்ல.
1: No use of gathering
0: anything. ஆனால்
1: but
0: உன்னுடைய வாஞ்சை தாகம் எல்லாம்
1: your desire
0: நான் எதை சேர்க்கறனோ சேர்க்கலையோ
1: whatever I gather
0: or எதை இழந்தாலும் எனக்கு கவலை இல்ல.
1: Whatever I lose
0: எல்லாவற்றையும் இழந்து போனாலும் கவலை இல்ல.
1: Though I lose everything.

0: ஹல்லேலூயா. இயேசுவே நான் உம்மை விட மாட்டேன்.
1: Jesus, I will never leave you.
0: நீர் எனக்கு போதும்.
1: You are enough.
0: உம்முடைய அன்பு,
1: your love,
0: உம்முடைய சந்தோஷம்,
1: your joy,
0: உம்முடைய சாந்த குணம்,
1: your meekness,
0: உம்முடைய கிருபை,
1: your grace,
0: உம்முடைய வல்லமை,
1: your power,
0: உம்முடைய தெய்வீகம்,
1: your divinity,
0: உம்முடைய அற்புதம்,
1: your miracle,
0: உம்முடைய ஜீவன்,
1: your life,
0: இத நான் சேர்க்க போறேன்.
1: I'm going to gather it.
0: சேர்த்துக்கொள்.
1: Come on, you gather.
0: சேர்த்துக்கொள்.
1: Gather.
0: அப்ப சாதாரண மனுஷன் அல்ல,
1: will not be ordinary.
0: முதல்ல ஜென்ம சுபாவமான மனுஷன்,
1: with the own nature,
0: natural man,
1: the natural man.
0: ஆனால் இப்பொழுது நீ தெய்வ ஜென்ம சுபாவமான மனுஷன் அல்ல,
1: no more natural man.
0: தேவனுடைய மனுஷன்,
1: for godly man.
0: நீ கையை நீட்டி அற்புதம் நடக்கணும்,
1: miracle should happen.
0: நீ ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கணும்,
1: when you pray, miracle
0: should happen. உனக்குள்ள வல்லமை,
1: power in you.
0: உனக்குள்ள அபிஷேகம்,
1: anointing.
0: உனக்குள்ள கிருபை,
1: grace.
0: உனக்குள்ள தெய்வீக வல்லமை,
1: the divine
0: power. உன பிசாசு தொட முடியாது,
1: they will cannot touch you.
0: நீ சொல்லும் பொழுதெல்லாம் நடக்கணும்.
1: Whatever you say, it will happen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: ஆகவே தேவ சாயலை ஆண்டவர் உனக்கு கொடுக்கும்படியாக வந்தார்.
1: The likeness of God, the Lord wants to give you.
0: Amen.
1: Hallelujah.
0: Hallelujah. எத்தனை பேர் கர்த்தருடைய சாயலை பார்த்திருக்கீங்க?
1: How many of you seen the likeness?
0: அது ஒரு மகிமையின் சாயல்.
1: It is glory.
0: அருமையானவர்களே,
1: dear children of God,
0: நீதிமானாக்கப்பட்டது போதாது,
1: not only justified,
0: பரிசுத்தமாக்கப்பட்டது போதாது,
1: not enough being sanctified,
0: நீ பூரணராக்கப்பட வேண்டும்.
1: You have to become perfect.
0: நாம் பூரணராகும்படி கடந்து போவோமாக.
1: Let us go towards perfection.
0: வாழ்க்கையில யாருக்கெல்லாம் இந்த கோல் இருக்கிறதோ,
1: whoever has this goal,
0: அவங்க பாவம் செய்யறதுக்கு நேரம் கிடையாது.
1: No time to do sin.
0: ஐயோ, நான் பூரணராகணும்,
1: I should become perfect.
0: நான் பரிசுத்தம் அடையணும்,
1: I have to be holy.
0: பூரணராகணும்,
1: I should become perfect. I should become perfect.
0: எதுக்குங்க பூரணமாக போறீங்க?
1: Why you are going to become perfect?
0: பூரணரானாதான் என் ஆண்டவர் மகிமைப்படுத்துவார்.
1: Then the Lord will make me glory.
0: அப்புறம் மகிமைப்படுத்த நான் மாத்திரம் போதாது.
1: Not only be

0: மற்றவங்களை பார்த்து வேஷம் போடாதே.
1: Don't look at others.
0: வேஷமாகவே மனுஷன் திரிகிறான்.
1: The man is
0: விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான்.
1: He is wandering and worrying.
0: யார போல மாறணும் தெரியுமா?
1: How you have to become?
0: பாவ சாயல விட்டுடு.
1: Leave the likeness of sin.
0: உன பார்க்கறவங்க சொல்லணும்.
1: Others should say.
0: உன் மேல் ஒரு மகிமையின் சாயல் வந்துவிட்டது.
1: You have the likeness of glory.
0: எசேக்கியேலின் புத்தகத்தில்
1: எசேக்கியேல்
0: முதலாவது அதிகாரம்
1: chapter 1
0: 28வது வசனத்தில்
1: 28
0: அந்த மகிமையின் சாயல் தான் நம்முடைய கர்த்தர்.
1: The likeness of glory.
0: மழை பெய்யும் நாளில்
1: at the time of
0: மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படி சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாய் இருந்தது. அதை நான் கண்டபோது முகம் குப்புற விழுந்தேன். அப்பொழுது அல்லேலூயா
1: அல்லேலூயா
0: அந்த சாயல் மகிமையின் சாயல்.
1: The likeness of glory.
0: எத்தனை பேர் இயேசுவை மகிமையின் சாயலை பார்க்க விரும்புறீங்க?
1: How many of you want to see the likeness of
0: glory? வாழ்க்கையில
1: and
0: முட்டி போட்ட உடனே ஆண்டவரே இதை கொடுங்க ஆண்டவரே அதை கொடுங்க கேட்காத.
1: Don't ask this and that.
0: அவருடைய சாயலை கேள்.
1: You ask his likeness.
0: அவருடைய பிரசன்னத்தை கேள்.
1: Ask his presence.
0: அவருடைய முகரூபத்தை காண்பிக்க சொல்.
1: Ask கர்த்தரோடு
0: பேசட்டும்.
1: Let the Lord talk to you.
0: அவரே நீ புடிச்சிட்டினா மற்றதெல்லாம் தானா வரப்போது.
1: When you catch him everything will be coming automatically.
0: கர்த்தர் உன் கூடவே இருப்பாரு.
1: The Lord will be with you.
0: அதான் ஆண்டவர் சொல்றாரு.
1: That's what the Lord says.
0: நீயாமா இது வேணும் அது வேணும் கேட்டுக்கொண்டிருக்கிற.
1: Why do you ask this and that?
0: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை.
1: I never leave you.
0: உன்னை கைவிடுவதும் இல்லை.
1: I will never forsake you.
0: இதோ நான் உன்னுடனே இருக்கிறேன்.
1: I am with you.
0: ஆறுகளை கடக்கும் பொழுது,
1: when you cross the river,
0: கடக்கும் பொழுது,
1: when you cross the waters,
0: அக்கினியில் நடக்கும் பொழுது,
1: when you walk,
0: நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்.
1: I am with you.
0: இது போதாதா உனக்கு?
1: Is it not enough?
0: நான் உன் கூட எதுக்காக இருக்கிறேன்?
1: Why I am with you.
0: உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன்.
1: I will
0: உனக்காக பரிந்து
1: பேசுவேன்.
0: உனக்காக நான் செய்து முடிக்கிற தேவனாய்.
1: Hallelujah. Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: ஆகவே இந்த மகிமையின் சாயலுக்காக தேவன் நம்மை அழைத்தார்.
1: The God has called us for the likeness of his glory.
0: அந்த மகிமையின் ஐஸ்வரியம் உனக்கு கிடைக்கும் பொழுது,
1: when you have that
0: தரிசனம் என்ன?
1: What is your vision?
0: தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள்.
1: If you don't have vision, people will be spoiled.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Where there is no vision, people are destroyed.
1: தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் கெட்டு போவார்கள்.
0: அழிந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: They are perishing.
0: ஆனால் உனக்கு ஒரு தரிசனம்.
1: You have a vision.
0: ஒரே வாஞ்சை.
1: Only one desire.
0: ஒரே தரிசனம்.
1: Only one vision.
0: பிரசங்கம் பண்றதுக்கு நான் சபைக்கு ஏன் போறேன்?
1: Why do you go to church?
0: நான் ஏன் ஜெபிக்கிறேன்?
1: Why I pray?
0: நான் ஏன் பைபிள் வாசிக்கிறேன்?
1: Why I read Bible?
0: ஒரே நோக்கம்.
1: Only one purpose.
0: ஒரே நோக்கம்.
1: Only one purpose.
0: என் ஆண்டவரை நான் தரிசிக்க வேண்டும்.
1: I want to see Jesus.
0: அவரை நான் தரிசிக்க வேண்டும்.
1: I want to see Jesus.
0: அவரை நோக்கி பார்க்க வேண்டும்.
1: I look.
0: அவருடைய சாயலை நான் தரித்துக் கொள்ள வேண்டும்.
1: I have to put on.
0: இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்.
1: Now we are the children of God.
0: இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படல.
1: Not yet revealed how we would be.
0: ஆனால் அவரை சந்திக்கும் பொழுது,
1: when we meet him,
0: அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நாம் சந்திப்பதினால்,
1: since we meet him as he is,
0: அவருக்கு நாம் ஒப்பாய் இருக்க போகிறோம்.
1: We are going to be equal with him.
0: பாவம் செய்கிற நாம்,
1: we commit
0: அசுத்தர்களாகிய நாம்,
1: we are bad people,
0: மாம்ச சரீரம் உள்ளவர்களாகிய நாம்,
1: fleshly people,
0: அந்த மகிமையின் ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்க முடியுமா?
1: Is it possible to become
0: glory to
1: God? No.
0: ஆனால்
1: but
0: என் ஆண்டவர் உன்னை மகிமையின் ராஜாவுக்கு ஒப்பாக மாற்றிக்
1: கொண்டிருக்கிறார்.
0: உபவாசிக்கிறாய், அதற்காகத்தான் சபைக்கு வருகிறாய், அதற்காகத்தான் பாடுகிறாய், அதற்காகத்தான் ஸ்தோத்தரிக்கிறாய், அதற்காகத்தான் காணிக்கை கொடுக்கிறாய், அதற்காகத்தான் நீ ஆண்டவரிடத்தில் ஓடி ஓடி வந்து சீக்கிரத்திலே
1: quickly
0: unne aandavar marubapadutha pogu.
1: The Lord will transform you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Vaathuma unnodu irukirathu.
1: The soul is with you.
0: Unakku nee dhaan kanakku.
1: And you have to have
0: nee dhaan aandavarku unne kanakku oppivikka vendum.
1: You commit account for
0: unne kathar marubamaaki eduthu.
1: The Lord is transforming you.
0: Nee katharai thudikka pogurai.
1: You are going to praise God.
0: Indha ulagathile na vaanda vaalkaikku
1: the
0: நிச்சயமாய் பலன் உண்டாகி.
1: There is the reward for our life.
0: நமக்கு ஆண்டவர் ஒரே ஒரு தரிசனம் வச்சிருக்கிறார்.
1: Only one vision.
0: ஐயோ நரகம் போய்டுவேனோ பயந்து பாவம் செய்யாம இருக்காதே.
1: Don't fear about the hell and
0: உனக்கு ஒரே ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். அது என்ன தரிசனம் என்றால்
1: Only one vision.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஒரே தரிசனம் தான்.
1: Only one vision.
0: மகிமையின் ஐஸ்வர்யத்தை நான் பெற்றுக்கொண்டு அவருடைய பாத்திரமாய் நான் மாற வேண்டும்.
1: I should become riches of glory.
0: ரோமர் 9 அதிகாரம் 23 வசனம்.
1: Romans 9 and 23.
0: எதற்காக ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார்?
1: What for the Lord has
0: chosen you? எதற்காக உனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார்?
1: Why did he give the baptism?
0: எதற்காக நீ எங்கோ கடந்த உன்னை ஆண்டவர் இயேசுவின் பிள்ளையாக மாற்றினார்?
1: Why did the Lord change you?
0: நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை.
1: He didn't choose him.
0: நீ அவருக்கு கட்டளை போடல.
1: And he didn't command.
0: அவர் உன்னை தேடி வந்தார்.
1: He has sought you.
0: எத்தனையோ பேருக்கு இடத்துல உன்னை மாத்திரம் ஏன் ஆண்டவர் தேர்ந்து கொண்டார்?
1: Why did the Lord select you?
0: பதில்,
1: answer,
0: தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின. நீ யாரு? எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. நான் யாரு?
1: I am.
0: நான்
1: I am.
0: மகிமைக்காக, மகிமைக்காக,
1: for the glory.
0: மகிமைக்காக,
1: for the glory.
0: அழிந்து போகிற போஜனத்துக்கு அல்ல,
1: not for the perishable food.
0: மகிமைக்காக,
1: for the glory.
0: அழிந்து போகிற உலக மேன்மைக்காக அல்ல,
1: not for the perishable food.
0: புல் உதிரும்,
1: all thing will be vanished.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பூக்கள் உலர்ந்து போகும்.
1: The flower will become dry.
0: கர்த்தருடைய மகிமையோ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும்.
1: The Lord's glory will stand forever.
0: மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள். நான் யார் தெரியுமா?
1: Who am I?
0: நான் கிருபா பாத்திரம்.
1: The vessel of mercy.
0: அவருடைய மகிமைக்காக உருவாக்கப்பட்ட கிருபா பாத்திரம்.
1: I am the vessel of mercy.
0: எவ்வளவு பெரிய மேன்மை.
1: What a greatness.
0: 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 7 வசனத்தில்,
1: 1 Corinthians 2 and 7,
0: உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினது.
1: Before the foundation,
0: தேவ பிள்ளையே,
1: child of God,
0: சும்மா நீ கிறிஸ்தவனாக மாறல.
1: You didn't become Christian.
0: ஏதோ ஒரு சர்ச்சில் வந்து நீ membership ஆகல.
1: Not just becoming member.
0: உலக தோற்றத்துக்கு முன்னே,
1: before the foundation of the world,
0: தேவன் தம்முடைய மகிமைக்காக,
1: for his glory,
0: ஏற்படுத்தினதும்,
1: he made us,
0: மறைக்கப்பட்டதுமாய் இருந்த,
1: whatever it is closed,
0: ரகசியம்,
1: the mystery,
0: உலக தோற்றத்துக்கு முன்னே,
1: before the foundation of the world,
0: தம்முடைய மகிமைக்காக,
1: for his glory.
0: Hallelujah.
1: Hallelujah. Dear children of God, that's what the Lord has chosen you. For his glory he has called you.
0: யாருக்கெல்லாம் அந்த மகிமை அடைய வேண்டும் என்கிற அந்த தரிசனம் இருக்கிறதோ,
1: whoever is having that kind of vision,
0: அவர்களுக்கு பாவம் செய்யவே பிடிக்காது.
1: They will not commit sin.
0: அவர்கள் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு,
1: they just push out,
0: இயேசுவை நோக்கி ஓடுவார்கள்.
1: They push out the sin and they run to Jesus.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உன் தரிசனம் என்னவா இருக்கணும் தெரியுமா?
1: What should be your vision?
0: கரை, திரை,
1: no dirt,
0: முதலானவைகள்,
1: no blame,
0: ஒன்றுமில்லாத ஒரு மகிமையின் சபையாக,
1: as the glorious
0: church, பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சபை,
1: glorious church.
0: ஒரு நாள் கேள்வி
1: கேட்பேன், one day,
0: தவறு செய்யாதவங்க இருந்தீங்கனா எல்லாம் ஏஞ்சி நிக்க போறீங்க.
1: You are going to stand.
0: நீங்க தவறு செய்யாதவங்க இருந்தா யாரும் நிக்க வழியில பிழை இருக்கு, தவறு இருக்கு.
1: You have mistakes.
0: இப்படியே இல்ல,
1: not that way.
0: கர்த்தர் நம்மை பிழையற்றவர்களாக,
1: without error,
0: பரிசுத்தம் உள்ளவர்களாக,
1: make us
0: மகிமையுள்ள சபையாக,
1: as the glorious church,
0: கொண்டு போய் நிறுத்துவார்.
1: He will take.
0: அதற்காக தான் உன்னை சிட்சிக்கிறார்.
1: That's why he chastises you.
0: அதற்காக தான் உன்னை தண்டிக்கிறார்.
1: That's why he punishes you.
0: அதற்காக தான் உன்னை ஒடுக்குகிறார்.
1: That's why he is oppressing you.
0: Making
1: you holy.
0: கர்த்தருடைய சிட்சை அற்பமாய் எண்ணாதே.
1: Don't despise the chastisement.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: தேவன் அவருடைய மகிமைக்காக உன்னை எத்தனமாக்கினபடியினாலே நம்முடைய தரிசனம், நம்முடைய வாஞ்சை, நம்முடைய எதிர்பார்ப்பு ஒன்னே ஒன்னுதான்.
1: Our desire is only one thing.
0: அந்த மகிமையின் பிரசன்னம்.
1: The presence of his glory.
0: தீத்துக்கள் நிருபம் 2 அதிகாரம் 13 வசனம்.
1: Titus 2:13.
0: நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியம், மகாதேவன் ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னம்.
1: The presence of his glory.
0: எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
1: We are expecting.
0: எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
1: We are expecting.
0: எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
1: We are expecting glory.
0: நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான்.
1: Only one hope.
0: அது என்ன நம்பிக்கை?
1: What is that?
0: பிரஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்துள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரிய சித்தமானார்.
1: And the glory of
0: கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம்.
1: Looking for that blessed hope and
0: ஒரே நம்பிக்கை.
1: Only one hope.
0: அது சாதாரண நம்பிக்கை அல்ல.
1: Not ordinary one.
0: மகிமையின் நம்பிக்கை.
1: Glory.
0: எல்லாரும் எழும்பி நிற்போமா?
1: Shall we all rise up?
0: எல்லாரும் எழும்பி நிற்போம்.
1: Shall we all rise up?
0: விசுவாசியே,
1: oh believer,
0: எத்தனையோ கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க.
1: Many Christians.
0: ஆனா உன் விசுவாசம் என்ன?
1: What is your faith?
0: எத்தனையோ விசுவாசி இருக்கிறாங்க.
1: There are lots.
0: உன் தரிசனம் என்ன?
1: What is your vision?
0: நீ எந்த நோக்கத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிற?
1: What purpose you are running?
0: உன் வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருக்குதா?
1: Do you have purpose?
0: உன் வாழ்க்கையில ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதா?
1: Do you have the expectation?
0: சரியான எதிர்பார்ப்பு இருக்குமானால்,
1: when you have the expectation,
0: நீ பாவம் செய்வதில்லை.
1: You will never commit sin.
0: ஒரே எதிர்பார்ப்பு.
1: Only one expectation.
0: மகிமைக்காக தெரிந்து கொள்ளப்பட்டேன்.
1: I am chosen for his glory.
0: மகிமைக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன்.
1: I am running for his glory.
0: என்று சொல்லுகிறவர்கள்,
1: those who say that,
0: அங்கே பாவத்தை செய்யவே முடியாது.
1: They cannot commit sin.
0: எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
1: Let us all praise God.
0: Hallelujah.
1: Hallelujah. Thank you, Lord. Hallelujah. Stotram, stotram, stotram. Kartave, thudikiram, kartave, stotram. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Andavare, stotrikirappa. Idho paavigalaya engalai neer therindukondu. Andavare, umde rathathinale kartave engale parisuthamaaki. Andavare, umde kumaralaga kumarthigalaga neer maatrinathu maatramalla. Andavare, mahimaikkaga neer engale therindukondire. Adarkkai naangal ummai stotrikkirom. Hallelujah. Stotram, stotram, stotram, stotram. Andavare, thudikiram, kartave, thudikiram, thagappune. Hallelujah. Stotram, stotram. இதோ பவுல் அப்போஸ்தலர் போல பின்னானவர்களை நாங்கள் மறந்து முன்னானவர்களை நாடி நாங்கள் ஓடி வரத்தக்கதாக நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மோசே போல இனி வரும் பலன் மேல் நாங்கள் நோக்கமா இருக்கும்படியாக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படிப்பட்ட தரிசனத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே இயேசுவே, நீர் உமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த சந்தோஷத்தின் பொருட்டு தகப்பனே, எல்லாவற்றையும் நீ சகித்தீர், மேற்கொண்டீர். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறோம்ப்பா. இதோ எங்களுடைய முயற்சினாலே நாங்கள் பாவத்தை நிறுத்த முடியாது தகப்பனே. அல்லேலூயா. மற்றவருடைய ஆலோசனையினாலே அல்லது எந்த தீர்மானத்தினாலே எங்களுடைய பாவத்தை ஜெயிக்க முடியாது கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு கர்த்தாவே ஒரு தரிசனம் உண்டு கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய மகிமையின் சாயலை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். பாவத்தின் சாயல் நாங்கள் களைந்து போட்டு மகிமையின் சாயலை நாங்கள் அணிந்தவர்களாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை அடையும்படியாக ஆண்டவரே கர்த்தாவே மகிமையின் நம்பிக்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி தள்ளும்படியாக எங்களை நெருக்கி நீக்கிற எந்த பாவத்தையும் நாங்கள் தள்ளிவிட்டு கர்த்தாவே நம்பிக்கையோடு கூட உம்மை நோக்கி நாங்கள் ஓடி வந்து தகப்பனே, இதோ அந்த மகிமையை நாங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக, மகிமையின் சாயல் நாங்கள் அணிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே, உம்மை போல கர்த்தாவே நாங்கள் மாறும்படியாக நீர் எங்களை அழைத்துக் கொண்டீரே. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதாமின் சாயல் நாங்கள் களைந்தெறிந்து தகப்பனே, இதோ கிறிஸ்துவின் சாயலை நாங்கள் அணிந்தவர்களாக ஆண்டவரே காணப்படும்படியாக ஆண்டவர் இந்த நித்திய நம்பிக்கை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சத்தியத்தை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே நாங்கள் நாளுக்கு நாள் எங்களை நீதிமானலாய் நீர் மாற்றிருக்கிறீர். உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி எங்களை நீதிமானலாய் நீர் மாற்றிருக்கிறீர். ஆண்டவரே பரிசுத்தவான்களாய் நீர் மாற்றிக்கொண்டு வருகிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. அந்த மகிமையை நாங்கள் அடையும்படியாக, மகிமின் மேல் மகிமையை அடையும்படியாக ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கத்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அதை பெற்றுக்கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. இப்படிப்பட்ட விசேஷித்த தரிசனத்தோடு கூட நாங்கள் ஓடி வர ஆண்டவரே, இப்படிப்பட்ட மேன்மை நாங்கள் எண்ணினவர்களாக அதையே நோக்கி பார்த்து ஓடி வரும்படியாக ஆண்டவரே, இமைக்காக அல்ல கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே மேன்மையான காரியங்களை நோக்கி ஆண்டவரே நாங்கள் ஓடி வரும் பொழுது கர்த்தாவே பாவங்கள் எங்களுக்கு அற்பமாக காணப்படும். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே பிசாசு எங்களை ஒருபோதும் வஞ்சிக்கப்படும், வஞ்சிக்க முடியாது. ஆண்டவரே அவனுடைய எல்லா விதமான தந்திரங்களும் எங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று சொன்ன வசனத்தின்படியாய் கர்த்தாவே எல்லாவற்றையும் நாங்கள் எளிதாக மேற்கொண்டு கர்த்தாவே ஆண்டவரே அந்த மகிமையை நாங்கள் அணிந்து கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. இதோ நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி எங்களை நாங்கள் வாழ்ந்து வாழ நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை நாங்கள் மாற்றிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அது எங்களுடைய வாழ்க்கையை கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. ஜெயவான்களாக கரைத்திரை அற்ற மகிமை உள்ள சபையாய் ஆண்டவரே உம்முடைய வருகையிலே நாங்கள் காணப்படும்படியாக நீர் அனுக்கிரகம் பண்ணும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலம்.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: கிறிஸ்தவர்கள் மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் 6:3 முதல் 5 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே பாவ பாரம் மனிதனால் சுமக்க முடியாத ஒன்று என்று கற்றுக்கொண்டோம். மேலும் பாவ பாரத்தை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரே இடம் இயேசுவின் சிலுவை அண்டைதான் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று கலாத்தியர் 6:6-10 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே நம்முடைய பாவ பாரத்தை யார் எடுத்து போட முடியும்? நித்திய ஜீவனை அறுப்பான் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? நன்மை செய்வது நல்ல காரியமா? நான் நன்மை செய்வதற்கான அடிப்படை என்ன? ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.
1: பிரியமானவர்களே, இன்றைக்கும் வேதாராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்பதற்காக நீங்கள் ஆவலோடு காத்திருப்பதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். 1977 முதல் இந்திய தேசத்திலே செய்யப்பட்டு வரும் டிரான்ஸ்வல் ரேடியோவின் ஊழியங்களுக்காக ஜெபிக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் 6:5 சிந்தித்துக் கொண்டிருந்தோம். அதாவது, அவனவன் தன் பாரத்தை சுமப்பானேன் என்பதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தோம். அந்த வரிசையிலேதான் பாவ பாரம் மனிதனால் சுமக்க முடியாத ஒன்று என்பதை சிந்தித்தோம். பாவ பாரம் நாம் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு பாரம். எனவேதான் தாவீதும் சங்கீதம் 38:4 சொல்லும் பொழுது, என் அக்கிரமங்கள் தலைக்கு மேலாக பெருகிட்டு அவைகள் பார சுமையைப் போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று என்று கூறியிருக்கிறார். மட்டுமல்லாமல் சங்கீதம் 55:6 பார்க்கும் பொழுது, எனக்கு பிராவை போல் சிறகுகள் இருந்தால் பறந்து போய் இளைப்பார்வேனே என்றும் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, மனிதன் தன் சொந்த பாரத்தை விட்டு எங்கேயும் ஒளிந்து கொள்ள முடியாது. மனோ தத்துவ ரீதியாக பாவ பாரத்திலிருந்து மனிதன் விடுதலை பெற எவ்வளவோ முயன்றிருக்கிறார்கள், ஆனால் முடியவில்லை. பாவ பாரத்தை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரே இடம் கிறிஸ்துவின் சிலுவை அண்டைதான். சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11:28 இயேசு கூறும் பொழுதும், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள்.